0: சண்டை வந்துருச்சுங்கிறதையும் சொல்லிருங்க.
1: ஆமா சண்டை வந்துருச்சு.
2: அந்த காயினை வச்சுட்டு அவரு படாத மாதிரி போட்டிருக்காரு. ஐயா நான் சொல்றேன், அப்படியே சொல்றேன், சும்மா எனக்கு தெரிஞ்ச சொல்றேன். அந்த ஆளு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவ்வளவு. ஐயா கேளுங்க, அந்த காயினை வச்சுக்கிட்டு அவர் என்ன சிரமப்பட்டாரோ, இந்த காயின் தோழில போட்டு சொல்லி நல்லா கேட்டுங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷனுக்கு ஒண்ணும் பொருள் இருக்கிறப்ப சாப்பாடு எல்லாம் செல்லாது. என்னோட இதுமா இதுமா நீ வந்துட்டீங்களா அவரு சொல்லிட்டு இருந்தான். அந்த காயினை வச்சுக்கிட்டு அவரு சாப்பிடாம கீப்பிடாம தூங்காம கீங்காம கடந்திருக்காரு. செல்வத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இது நம்மளை விட்டு போனாதான் நமக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லி அவரு என்ன பண்ணாரு, ஒருவேளை சாப்பாட்டோட அதை வச்சுட்டு அவரு போய் நிம்மதியா விட்டாரு. ஆனா அந்த காயின் வந்தோடனே இந்த மூணு பேருக்கும் படுற பாட பாத்துக்குங்க. ஒரு மனிதனுக்கு ரெண்டு பேரு அவங்க படுற கஷ்டத்தை பாருங்க, அந்த காயின் என்னென்ன பண்ண போகுதுங்கிறது அவங்களுக்கே தெரியாது, ஆனா அவரு போனவருக்கு தெரியும். ரெண்டு பேருமே பாடா பாடா படவரும். அவரு அந்த சாமியார் அந்த ஒரு வேலை சாப்பாட்டுக்கு எப்படி கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே இன்னும் கஷ்டப்படுவாங்க.
3: ஒற்றுமையா இருந்தவங்க பிரிஞ்சிருவாங்க அந்த பணத்தை கண்டோன்னு.
0: நல்ல முடிவு,
1: நல்ல முடிவு,
2: நல்ல
3: நன்றி
2: நன்றி. அந்த பணம் தான் எல்லாரையும் பிரிச்சு. நன்றிமா,
4: எனக்கு வந்து பாராட்டு. நல்ல முடிவு, நல்ல முடிவு.
3: ரஜவர் சாதிக்கண்ணா, மற்றது விஜயராகவன், நீங்களும் இணைஞ்சு கொள்ளலாம். முகமது அலி, நீங்களும் இணைஞ்சிருக்கீங்க போல இருக்கு. சரியா ஜார்ஜ், ஜார்ஜ் இணைஞ்சு பாருங்க, அவர் அந்த இணைப்புல வந்திருக்கிறாரு நினைக்கிறேன். இணைச்சு பாருங்க, நீங்க தான் இணைக்கிறேன். ஜார்ஜ் இணைச்சு
4: பாருங்க,
3: அந்த இணைப்புக்கு வந்திருக்கிறார் போல.
1: என்ன
3: ராஜ்குமார் பிரிக்க சொன்ன சத்தமே இல்லாம இருக்கிறாரு. என்ன
1: அவர் தூங்கிட்டாங்க, அவருக்கு ரெண்டு பேரும் தீர்மானம் பாக்குறாரு.
3: தங்கத்துக்கு
1: ஒரு அமௌண்ட் கட்டிடலாம், கரெக்டா தீர்ப்பு சொன்னா தங்கத்துக்கு ஒரு
4: சீக்கிரம் அமிச்சு விடுங்க. நேற்று ஐயா கேட்டார் தங்க ஒட்டியானோ அந்த மாதிரி நல்லா இருந்தது.
3: கார்த்திகேயன், கார்த்திகேயன் நினைச்சிருங்க, எட்டு ரொட்டி வாங்கி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு தட்டு சாப்பிடுவோம்.
4: எப்படி
3: அவர் எழுதியிருக்கிறார் வரணும். எங்களுடைய ஞானசேகரன் அண்ணா இதோடு இருக்கிறார். இருவர் இவர் இருந்த ஒன்றை கொடுத்து விட்டார், அதாவது 100%. அவர் 5-1 அதாவது 20% கொடுத்தார். யாருக்கு ஆகவே 8 5 1 கொடுத்தவருக்கு இவருக்கு 1 கொடுத்தவருக்கும் 6.4 பங்கு. யாருக்கு கொடுக்கறது அண்ணா? அண்ணா இத முறையான கணக்கோட வந்துட்டார் அண்ணா. பாருங்க, 8 ரொட்டி வாங்கி 2 பேரும் ஆளுக்கு ஒரு தட்டுல சாப்பிடுவதாம். இவர் எந்த ஸ்கூல்ல படிப்புக்கிறாருன்னு நான் அவருக்கு போய் பாக்கணும். இங்க இருந்து
4: எப்படியாவது முடிவு, ஒரு முடிவு, அது ஒரு முடிவு,
3: அது ஒரு முடிவு. அவர் அந்த கணக்கு வீதம், கணக்கு வீதப்படி அவர் ஞானசேகரமண்ணா, நீங்கள் காட்டணையில வந்து அவருக்கு விளக்கப்படுத்தி சொன்னா தான் எங்களுக்கு விளங்கு. நாங்க சின்ன
1: பிள்ளை
3: இல்ல,
0: முடிவு வந்துடும் முடிவு வந்துடும். சொல்லுங்க,
5: ரெண்டு பேரும் பரம ஏழையா? ஆமா. உங்களுக்கு எதுக்கு தங்கம் தேவையில்ல? இல்ல தங்கம்லாம் தேவையில்லன்னு சொல்லிட்டீங்க. இல்ல
1: ஆரம்பத்துல
5: சொல்லிட்டோம் ஐயா, சொல்லிட்டு
1: வீட்டுல வச்சுட்டு போயிட்டாரு.

0: அது கணக்கு சரியா இருக்கும். ரெண்டு பேரும் தங்களுடைய நட்பை விட்டு கொடுக்காம அதையும் எடுத்துக்கொண்டு
1: போவாங்க. சூப்பரான முடிவு.
0: இத பிரிச்சு நாங்க பிரிய வேணாம் சொல்லிருவாங்க, அதுதான் முடிவு.
2: இல்லாட்டி ஒண்ணு பண்ணிருப்பாங்க, கண்ணனையா சொன்ன மாதிரி சத்திரத்துல நிர்வாகிக்கிட்ட கொடுத்து வரவங்களுக்கு வயிறார சோறு போடுங்க, தங்கறது இடம் கொடுங்க, குடுத்துட்டு
1: போயிருக்கு. அதோட அருமையான முடிவு. பவன் வந்தது சாப்பாட்டுக்காக தான், பவனே வந்து
2: சாப்பாடு வந்தது,
1: அதனால எல்லாத்தையும் சாப்பிடற மாதிரி போடலாம். அது ஒரு முடிவு.
2: பொதுவா குடுத்துட்டு போயிருக்கலாம்.
0: இதை கொடுத்ததால நீ வந்து போகிற நேரம் என்ன இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், அவ்வளவுதான்.
3: பாதகம் இல்லாம ஒரு சரியான பிள்ளை. இதுக்கு மேல என்ன பண்ணி 11
0: ஆயிட்டு
3: சொல்லுங்க, அடுத்தவங்க எல்லாம் வரணும்ல.
0: ராஜ்குமார் எல்லாரும் கீழதான் போறோம் நாங்க, போனா போட்டு மூடிடுவாங்க, அந்த பயத்துல நாங்க போறோம்.
2: இங்க இப்ப பாத்தீங்கன்னா 12 degrees வந்துருச்சு நைட் டெம்பரேச்சர், 12-14 வந்துருச்சு. உங்களுக்கு -4 இருக்கிறீங்க நீங்க. ஓகே, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
3: நன்றி ராஜ்குமார்
0: நன்றி
2: நன்றிங்க நன்றிங்க
0: நன்றி. சரி, நான் ஒரு சொல்லு கொடுக்கறேன், இத கண்டுபிடிங்க. இது 7 சொல்லு. முதல் 2 நீங்க எதையும் ஒரு வருடம் கொடுக்கும் போது, இப்ப நீங்க அந்த பொற்காசில கொஞ்சம் இதை கிள்ளி கொடுக்கும் போது இவர் மறப்பது, இவர் வாங்காமல் விடுவதே. சரியா
1: செல்வகுமார்,
0: செல்வகுமார் வாங்காம விடுற, அதை அதை சொல்றது சரியா. முதல் 2 மற்ற 5 சரியா. ஒரு ஒரு சந்தோஷமான விடயத்தை கேள்விப்பட்டோம்னா முகம் இப்படி ஆகும்.
3: என்ன?
0: மலர்ச்சி. சரி, அது சரி. முதல் 2
1: அம்மா மறுமலர்ச்சி,
0: மறுமலர்ச்சி. அது முதல் மறையாண்டு வந்துட்டு சிரித்தன மறுமலர்ச்சி. அது அறவாசி அவர் சொன்னார், அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது, மறவ விட்டுட்டார்
1: அவர். சரி, யாருக்கு
0: இது? உங்களுக்கு தான் போட்டிருக்கணும். அடுத்த சொல்லுங்க போனா என்ன சத்தம்? ஏதோ ஒரு சத்தம்
1: வருது, ஏதோ ஒரு சவுண்ட் வருது, ஏதோ ஒரு சவுண்ட் வருது.
0: டிவி சத்தம் கேக்குது, டிவி சத்தம்.
3: பெட்ரோல் கழிச்சி மாட்டுங்க.
0: இப்ப நின்றுடுச்சு,
3: இப்ப நின்றுடுச்சு. உங்க ஹெட்போன் தான் சரியில்லை.
0: அங்க டிவி சத்தம் அவங்க பாக்குறாங்க, மிஸ்ஸஸ் பாக்குறாங்க, அதான் கேட்டது.
3: ஏங்க, நான் கதவு மூடி இருக்கேங்க.
0: இந்த சொல்லு நான்கழுத்து சொல், நான்கழுத்து சொல். சரியா
1: சொல்லு.
0: இது நான்கழுத்து சொல் முதல் 2 ஒரு உறுப்பு மனிதனே. மற்ற 2 மனிதனுக்கு இது தாங்க முடியாமல் இருக்கும், தாங்க முடியாமல் இருக்கும். இது வந்தா
1: தாங்க முடியாத வலி, தலைவலி.
0: கண்ணன்
1: கண்ணனுக்கு ஒரு மார்க்கு
0: கண்ணன்.
1: மார்க் போட்டா எல்லா மார்க்கும் எனக்கு தான் போடணும், ஏன்னா எனக்கு எல்லா வேலையும் தெரியுமே. அம்மா எனக்கு மூணு மார்க் இது வரைக்கும்
0: நான்
1: வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன்.
3: எனக்கு எனக்கு மறுமலர்ச்சி மறுன்னு சொன்னேன், மலர்ச்சின்னு சொன்னேன்.

0: சொன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து.
1: அப்ப அவருக்கு வந்து அரை மார்க்கு எனக்கு அரை மார்க்கு போட்டுருங்க.
0: நாங்க ரெண்டு பேரும் சொன்னோம். யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு.
2: செல்வகுமார் நீங்க தான் ஆசைப்படையிலே எதிரும் எதுக்கு நீங்க இதுக்கு மட்டும் ஆசைப்படலாம். நீங்க நல்ல பிள்ளையில.
1: ஆமா ஆமா டிக்கெட் வச்சுக்கிட்டு
2: இப்படியே விட்டு
0: நூறு பிஸ்கெட் தூள் பிஸ்கெட் மிச்சம் கிடைக்கும் பாத்துக்குங்க.
2: சரி இது நான்கழுத்து சொல்லு முதல் ரெண்டெழுத்து ஒரு மிருகத்தை குறிக்கும், மற்ற ரெண்டெழுத்து மற்ற ரெண்டெழுத்து ஒரு உறவை குறிக்கும். ஒரு உறவை குறிக்கும்
0: ரெண்டு எழுத்து மிருகமா?
2: முதல் ரெண்டெழுத்து ஒரு மிருகத்தை குறிக்கும், மற்ற ரெண்டெழுத்து ஒரு உறவை குறிக்கும்.
0: ஒரு யானை மகன்.
2: யானை
0: மகன்
2: இது நாலெழுத்து.
0: நாலெழுத்து உறவு
2: மொத்தத்தில் மொத்தத்தில் இது ஒரு ஆணின் பெயர்.
0: அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க.
2: மொத்தத்தில் இது ஆணின் பெயர். ஒரு ஆணின் பெயர்
1: யானைப்பாகன். யானைப்பாகன்
0: மொத்தமே நாலு எழுத்துனா யானைப்பாகன். ஆறு எழுத்து
2: என்ன இந்த ஸ்கூல்ல
1: படிக்கிறேன்.
2: இந்த பையங்களுக்கு என்ன இது எனக்கு விளங்கிய இந்த பையங்களுக்கு
1: எத்தனை எழுத்து?
0: புலிகேசி.
2: இல்ல
0: புலிகேசி
2: இல்ல. கேசிக்கு என்ன? கேசிண்டா என்ன உறவு முறை என்று சொல்லுதா? கேசி என்ன?
0: புலிமகன். புலிமகன் மகன் ரெண்டு உறவா? ரெண்டு உறவுல என்னங்க இருக்குது? அதுதான் யோசிக்கிறேன் என்ன சொல்லலாம். புலியோதரை
1: அவரும் நல்லா இப்ப சூடா புளியோதரை கொடுத்தா நல்லா இருக்கும் மதல்
2: நேரத்துக்கு.
0: புளியோதரை தனக் தனக் பண்ணி பாருங்க.
2: என்னுடைய வீட்டை லெமன் ராய்ஸ் இன்றைக்கு.
0: லெமன் மூணு எழுத்தாச்சு?
2: இல்ல இல்ல நான் அத சொல்ல.
1: புளியோதரை சூப்பரா இருக்கும். ஏதாவது குழு கொடுங்கம்மா.
2: முதல் ரெண்டு ஒரு மிருகம்.
1: மிருகம்
2: சாந்தமான ஒரு
1: மிருகம். எந்த மிருகம்?
2: சாந்தமான மிருகம்.
1: யானையா?
2: சாந்தமான
0: பசு. பசு
1: பசுபதி.
2: பசுபதி
0: பசுபதி பசுபதி
2: பதி. கண்ணனு கொண்டு அது
0: சாந்தமான ஒண்ணு வாங்கிருக்கேன்.
2: அடுத்தது கண்ண நீங்களும் கூட முதல் முதல் சொல்ல கண்டுபிடிங்க. இது ஒரு உணவு பதார்த்தம் செய்யக்கூடிய ஒன்று ஒரு எழுத்து, மற்ற கடைசியில மூன்று எழுத்து ஒரு உணவு முறையை குறிக்கும்.
1: மகாலிங்க ஐயா என்னமோ சொல்றாரு, அவரு சொல்றது இங்க இப்ப காதுல
2: என்ன
1: சொல்றாரு? நான்கு எழுத்து சொல்ல.
2: என்ன மகாலிங்க சொல்லுங்க.
3: இல்ல நான் நாலு மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போனோம், அடுத்து மழை வேற இது இடி இடிக்குது, நான் கொஞ்சம் விடைபெறேன்.
0: நன்றி நன்றி
3: நன்றி
0: நன்றி நன்றி ஐயா. நன்றி
3: நன்றி அனைவருக்கும் நன்றி.
0: அம்மா அந்த ஐந்து எழுத்து சொல் வந்து மகன் அல்லது மணமகள்?
2: மணமகள் இல்லை.
0: இல்ல அதை முன்னாடி
2: சொன்ன என்ன முதல் மன மனன்றதுக்கு என்ன என்ன பொருள் செய்யலாம்? என்ன உணவு பொருள் செய்யலாம்?
0: மஞ்சள். மாங்கிறதுல மஞ்சள்
2: அப்படி
0: வரணுமா? சரி இல்ல
1: நான்கு சொல்ல
0: அஞ்சு எழுத்துங்க. முதல் எழுத்து வந்து ஒரு உணவுப் பொருள் செய்ய தயாரிக்க பயன்படும். அடுத்த ஒரு எழுத்து சும்மா
1: இருக்கு.
0: தண்ணி எழுத்து. ரெண்டாவது எழுத்து தண்ணி எழுத்து. அடுத்த மூன்று எழுத்து வந்து ஒரு உறவு குறிக்குது. இது அஞ்சு எழுத்து வந்து ஒரு உறவு தான். அதாவது நம்ம மனித உறவுகளை ஒன்னு சொல்லுவாங்க, அந்த அஞ்சு எழுத்து. அதுல முதல் இரண்டு எழுத்து வந்து நம்ம பாடத்துல வரும், கணக்கு பாடத்துல வரும் முதல் இரண்டு எழுத்து. அடுத்து அடுத்த மூன்று எழுத்து வந்து
2: அஞ்சு
0: எழுத்து, முதல் இரண்டு எழுத்து கணித பாடத்தில் வரும். கணித பாடத்தில் வரும்,
2: கணித பாடத்தில் வரும்
0: வரும். அடுத்த மூன்று எழுத்து அதாவது ஒரு தொடர்பு படுத்தி வரும், தொடர்பு
3: தொடர்பு
0: படுத்தி வரும், தொடர்பு படுத்தி வரும், தொடர்பு. ஆமா,
2: தொடர்பு படுத்தி வருமா? அது என்ன?
0: அது தொடர்பு படுத்தி வரும், அதாவது தொடர்பு உண்டு. அப்ப அதுவும் புரியுதுன்னா கடைசி ரெண்டு எழுத்துக்கு மட்டும் ஒண்ணு சொல்றேன், மூணு எழுத்து சேர்த்து தொடர்பு படுத்தி வரும். இரண்டு எழுத்து வந்து ஒரு போதை தரக்கூடிய ஒரு திரவம். கண்டுபிடிங்க, இது அஞ்சு எழுத்து சேர்த்து ஒரு உறவு.
2: மொத்தத்துல இது என்ன?
0: மொத்தத்துல ஒரு உறவு தான், அதுவும்
2: கணித
0: பாடத்துல வரும். ஆமா, அது கணித பாடத்துல அந்த இது வரும்.
2: சொல்லுவாங்க
0: கணித பாடத்துல
2: இருக்கு, களி
0: இது இருக்கு அப்படி சொல்லுவாங்க.
2: களி கழித்தல், அதுக்கு வர களி.
0: கணித பாடத்துல களின்னு இங்க வரும்,
2: கழித்தல்.
0: கழித்தல் சொல்றீங்களா? அல்ல அல்ல.
2: கணித பாடத்துல, கணித பாடத்துல, கணித பாடத்திலே வரும்
0: வரும் வரும் வரும்.
2: கழித்தல், கூட்டல், பெருக்கல்.
0: தமிழ் இங்கிலீஷ் எதுல வேணாலும் நீங்க யோசிக்கலாம், மட்டும் யோசிக்கலாம். தமிழ்ல இங்கிலீஷ்ல எழுதணும் யோசிச்சிருக்கோம், இங்கிலீஷ்லயும் யோசிக்கலாம், யோசிக்கலாம்.
2: இங்கிலீஷ்ல என்ன இல்ல, அமைதியாயிட்டீங்க. யாராவது வாங்கப்பா, ஓடி வாங்கப்பா, வந்து சொல்லுங்கப்பா.
0: நீ செல்வகுமார் இருக்காரா இல்லையா?
2: செல்வகுமார்
0: பிஸ்கட் வாங்கிட்டு எங்கிட்ட போயிட்டாரு.
2: செல்வகுமார் என்ன இல்ல, நீ காண இல்ல.
3: வணக்கம்.
2: செல்வகுமார் செல்வகுமார் நீங்க
3: இருக்கேன்.
2: நான் சொன்னதையும் நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்து சொல்லுங்க.
3: சரிங்கம்மா,
2: நல்லா சிந்திச்சு பாருங்க.
4: அம்மா நீங்க சொன்னதுக்கு நான் சொல்லவா?
0: அம்மா
2: சொல்லுங்க.
4: மாப்பிள்ளைமா
2: கெட்டிக்காரன்.
0: கரெக்ட், எனக்கு தெரியும். அவர் லேட்டை சொல்லிட்டு
2: சொல்லிட்டு என்ன தெரியும், என்ன செல்வகுமார் என்னன்னு தெரியும்.
0: மாப்பிள்ளை தான் சரின்னு தெரியும்.
2: நாப்பிள்ளைங்க போட்டுட்டோம்
4: அம்மா. இது நான் சொன்னேன், விடை சொன்னது நானு.
2: செல்வகுமாருக்கு போடுறேன்.
0: ஒன்னோட சொல்ல அவருக்கு போட்டீங்களா?
2: அவருக்கு போடுற இது உங்களோட கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி கிடக்கு. கொஞ்சம் பாருங்க, அஞ்சலத்து அதுல
4: என்ன கண்ணனதை கண்டுபிடிச்சிடலாம். இருங்க,
0: ஈஸியா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க சார். நாம கண்டுபிடிச்சிருவா பாருங்க.
4: இருங்க, நாம் கண்டுபிடிக்கிறோம் பாரு, யோசிச்சுக்கிட்டே கண்டுபிடிக்கிறேன்.
3: என்னதுமா நீங்க இன்னொரு சொன்னீங்கல்ல, அது என்னது? சரியா இன்னொரு மழை பெஞ்சிருந்ததுனால சரியா கேக்கல.
2: அது இவர் சொன்னதுதான், நான் சொன்னத ரொட்டி சுட்டதடா கை விட்டதடா எட்டு எட்டுக்கும் ரொட்டி பாயாச்சிக்கு மட்டும் என்று வாங்கி நண்பர்களும் சாப்பிட்டு விடுவார்களா ரயில் பயணங்களில் நான் போடுது ரயில் பயணில் இருக்கிறார் அவரை கூப்பிடாங்க சத்தம் கேட்கும் உடன் பங்காளி என்று போட்டிருக்காரு உங்களோட ராஜா ஆர் ராஜா போட்டிருக்கிறார் உடன் பங்காளி அது எதுக்கு வரும் நீங்க சொன்னது அஞ்சு எடுத்து இல்ல இது ஏழு
0: உடன் பங்காளி அல்ல அல்ல
2: அது இல்ல அது மட்டும் இது கூட எடுத்துட்டு வருது
0: கணக்குல எங்க உடன் வருது
2: சரி மூன்று இடத்துல என்ன சொல்லுங்க அந்த ரெண்டு இடத்துல ரெண்டு இடத்துல ஜீரோ
0: ரெண்டு இடத்துல போதை பெறக்கூடிய ஒரு
1: வணக்கம்
0: வணக்கம்
1: அந்த ஒரு காய் ஒரு காய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க
0: அண்ணா நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லவா சம்சாரம் சூப்பர் சூப்பர் சூப்பர்
2: சம்
0: சாரம் ரம் சாரம் மதுப்பொருள் ரம் சம் சாரம்
2: சம்
0: எதுல கணக்கு
5: சம்பந்தம்ல கூட்டுன்றதுக்கு
0: அவர் இங்கிலீஷ்ல தமிழ்ல ஹிந்தியில எதுல வேணா யோசிக்கன்னு
2: சொன்னாரா
0: போட்டாங்க
5: வணக்கம் வணக்கம்
0: வாங்க வணக்கம் தவறு விட்டு
6: ரயில் பயணங்களில்
2: ரயில் பயணங்களே சரி இப்ப எங்க அவர் சொல்லிட்டார் தேவா வரப்போங்க பாக்க என்ன கேட்டலாம் வணக்கம் தேவா தேவா வணக்கம் தேவா
6: கல்யாணம்
2: கல்யாணம் இல்ல அது புள்ள அது சொல்லு அவட்ட யார்ட்ட கண்ணன்டேக்கா
0: கண்ண போத இருக்கீங்களாரு மேடம் அவரு
2: கடைசியில் சம்சாரம் சம்சாரம் சரி இது இது ஐந்தெழுத்து சொல் கடைசி மூன்றெழுத்து ஒரு உறவு முறை முதல் ரெண்டெழுத்து முதல் ரெண்டெழுத்து முதல் ரெண்டெழுத்து இயல் இசை நாடகத்தை குறிக்கும் இயல்
0: கலை
2: தலைமகன்
0: தலைமகள் தலைமகள்
2: ரெட்டிகார் மகன் என்று சொன்னீங்க மகள் என்று சொல்லிக்கலாம் இல்ல
0: மகள் மகள் ரெண்டு ஒண்ணுதான் ரெண்டு
2: ஒண்ணுதான்
0: இல்ல இல்ல மகன் உறவு இல்ல பாப்பா
2: உறவுதான் கண்ணனுக்கு கொண்டு போட்டேன்
0: வராதா அது உறவு தானே வராது கலைமகள் தான் வரும் ஏங்க கலைக்கு மகன் இருக்காருங்க கமல்ஹாசன்
2: முதல் சொல்ல கண்டுபிடிச்சிருக்காங்களா
0: என்ன சொல்லு
2: அது அந்த நான் ஒரு சொல்லு அந்த சமையல் பதார்த்தம் சொன்னேன்ல
0: அதான் மாப்பிள்ளை
2: மாப்பிள்ளை அது என்னென்ன கண்டுபிடிச்சிருக்க மான்றது என்ன
0: மாங்கிறது மாம்பழம்
5: மாமரம்
2: மாமரம்
0: மாங்காய் போட்டுக்கலாம்
2: இல்ல அரிசி மா
0: மாவு
2: மாவு மா
0: அது நாங்க அப்படி கேட்டு அப்படி
2: வச்சுக்கிட்டீங்க.
6: நான் மணமகன் இல்லைன்னா மணமகன் நான் கண்டுபிடிச்சேன், நீங்க மா இல்லன்ட்டுங்க. அப்புறம் மா வருஷத்துல யோசிக்க வேண்டியதுதான்
0: அடுத்ததான்.
2: எங்க நீங்க வேற ஒன்னு சொல்லுங்க கண்ணன், அப்படியே அடுத்தது நான் கொண்டு வரேன்.
0: வேற ஒன்னு சொல்லவா? சரி, நான்கு எழுத்து சொல், நான்கு எழுத்து சொல். முதல் இரண்டு எழுத்து வந்து நல்லது நல்லது.
6: சரி,
0: கடைசி இரண்டு எழுத்து வந்து உணவுப் பொருள், உணவுப் பொருள்,
2: உணவு. மொத்தத்துல
0: மொத்தத்துல இது ஒரு உறவு,
2: உறவு.
0: உறவு தான் நீங்க
6: மொத்தமே நாலு எழுத்து தான்.
2: இது மொத்தத்துல உறவு நல்லதுன்றதுக்கு நல்லது, ரெண்டு எழுத்து நல்லதுன்றதா குறிக்குது, அப்படிதானே?

இனி தொடர்வது மும்மத பாடல். முதலில் வருவது ஒரு இந்து பாடல். காஞ்சிபுரத்தில் 3 கோடி இருக்கிறது தெரியுமா என்று ஒரு முறை மகா பெரியவர் பக்தர்களிடம் சொன்னார். அவர்கள் என்னவென்று அறிய ஆவலாயிருப்பதாக சொல்ல பெரியவர் விளக்கமளித்தார். காமாட்சி கோவிலில் கருவறை மேல் காமகோட்டி விமானம், ஏகாம்பரேஸ்வரர் கோவில் கருவறை மேல் ருத்ரகோட்டி விமானம், வரதராஜ பெருமாள் கோவில் கருவறை மேல் புண்ணிய கோடி விமானம், இதுதான் 3 கோடி என்றார். காஞ்சிபுரம் வந்தால் இனி இந்த 3 கோடி தரிசனத்தையும் கண்களில் அள்ளிச் செல்லலாம். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே என்று சிவனை குறித்து பாடியுள்ளார். அதனால் சிவன் பக்தர்களை சிக்கன பற்றி கொண்ட தலம் சிக்கல் ஆகும். சிக் என ஓரிடத்தை பற்றி கொண்டு அமர்ந்தால் இவ்வூர் சிக்கல் எனப்பட்டது. இத்தலத்தில் முற்காலத்தில் பால் குளம் ஒன்று இருந்தது. இங்கு வந்த வசிஷ்டர் பாலில் இருந்து வெண்ணெயை திரட்டினார். அதை கண்டு சிவலிங்கம் வடித்து வணங்கினார். பூஜை முடிந்து அந்த லிங்கத்தை எடுக்க முயன்ற போது அது கல்லாக மாறி சிக்கன ஒட்டி கொண்டது. சுவாமிக்கு திருவெண்ணெய்நாதர் என்ற பெயர் ஏற்பட்டாலும் சிக் என்று கல்லாக அமர்ந்து விட்டதால் ஊருக்கு சிக்கல் என்று பெயர் வந்தது. இணைந்திருங்கள், ஒரு இந்து பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது மும்மதப் பாடல்கள். முதலில் இந்த பாடல். கோவில்களில் சுவாமிக்கு தயிர் சாதம், வெண்பொங்கல், புளியோதரை என விதவிதமான சாதங்களை நெய்வேத்தியம் செய்வது வழக்கம். ஆனால் திருச்சி மார்க்கெட் பஸ் ஸ்டாப் அருகிலுள்ள பூமிநாத சுவாமி கோவிலில் சேனைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, வேர்க்கடலை போன்ற பூமிக்கு அடியில் விளையும் பொருட்களை நெய்வேத்தியம் செய்கின்றனர். இந்த கோவில் வாஸ்து தோஷ பரிகாரத்தலமாக திகழ்கிறது. வாஸ்து நாடன்று இங்கு யாக பூஜை நடக்கும். அன்று காலையில் சிவன் சன்னதி முன் 6 கலசங்களுடன் அக்னி குண்டம் வளர்க்கப்படும். யாக பூஜை முடிந்ததும் கலச தீர்த்தத்தை சுவாமிக்கு மகா அபிஷேகம் செய்கின்றனர். முதல் யுகமான கிருதாயுகத்தில் வாழ்ந்த ஸ்வேத சக்கரவர்த்தி மகாவிஷ்ணுவின் தரிசனம் வேண்டி தவமிருந்தார். அவர் முன் தோன்றிய நாரதர் மகாவிஷ்ணுவை கூர்ம அவதார மந்திரம் சொல்லி வழிபடும்படி கோரினார். கூர்மம் அவதாரம் என்றால் ஆமை ரூபம். மன்னனும் அப்படியே செய்ய சுவாமி கூர்ம அவதார கோலத்தில் காட்சி தந்தார். மகிழ்ந்த மன்னன் தான் பார்த்த ஆமை வடிவத்தை சிலையாக்கி கோவில் எழுப்பினார். இத்தலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் கூர்மம் என்ற ஊரில் உள்ளது. மூலஸ்தானத்தில் பெருமாள் ஆமை வடிவில் காட்சி தருகிறார். இதற்கு மஞ்சள் காப்பிட்டு பூஜை செய்கின்றனர். ஆமையின் முன்புறம் நாமமும் பின்பகுதியில் சுதர்சன சக்கரமும் உள்ளது. கோவில் அருகில் ஸ்வேத புஷ்கரணி தீர்த்தம் உள்ளது. இதில் வளரும் ஆமையை பக்தர்கள் வணங்கி செல்கின்றனர். இணைந்திருங்கள், ஒரு இந்து பாடல் நாம் இப்பொழுது கேட்கலாம்.

0: இனி தொடர்வது ஒரு கிறிஸ்தவ பாடல். பெத்லகேமில் 2000 ஆண்டுகளுக்கு முன் கன்னி மரியாளுக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அவருக்கு இயேசு கிறிஸ்து என்று பெயர். இயேசு என்றால் விடுதலை ஆக்குபவர் என்றும், கிறிஸ்து என்றால் தீர்க்கதரிசி என்றும் அர்த்தம். ஆம், அவர் மக்களை பாவங்களில் இருந்து விடுவிக்க சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். அவர் ஒருவருக்கும் சிறு தீமை கூட செய்தது இல்லை. என்னை பாவி என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சவால் விட்டு எள் அளவு கூட பாவமில்லாத பரிசுத்தராய் வாழ்ந்தார். அவர் மரித்த 3ஆம் நாளில் உயிர்த்து எழுந்தார். இதை, மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடே இருக்கின்றேன் என்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். மேலும், மகனே மகனே, உன் இதயத்தை எனக்கு தா, நான் உன்னில் வந்து வாசம் பண்ண விரும்புகிறேன் என விருப்பம் தெரிவித்து அழைக்கிறார். நாம் யாராக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் வாழ்க்கையை பிரகாசப்படுத்துவார். அவர் குழந்தையாய் பிறந்த நன்னாளில் அவரது வாழ்த்தை பெறுவோம், நல் வாழ்வு அடைவோம்.
1: அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். இறைவன் இயேசு இன்று நமக்காக பிறந்துள்ளார். நம் துயரங்களை துடைக்க பிறந்துள்ளார். நம் பாவங்களை மன்னிக்க பிறந்துள்ளார். நமது சுமைகளை தாங்க பிறந்துள்ளார். நமக்கு நல்வாழ்வளிக்க பிறந்துள்ளார். நம்மை மகிழ்விக்க பிறந்துள்ளார். நமக்கு வழிகாட்ட பிறந்துள்ளார். நம்மீது அன்பு செய்ய பிறந்துள்ளார். நம்மில் ஒருவராக, நம்மோடு ஒன்றாக, மனிதனாக பிறந்துள்ளார். அந்த தெய்வீக குழந்தையை வாழ்த்தி வணங்கி வரவேற்போம். நமது இல்லங்களில், நமது உள்ளங்களில் ஏற்று அளவிலா இன்பம் காண்போம். தெய்வமே குழந்தையாகி, குழந்தையே தெய்வமாகி, பெங்களூர் விவேக நகர் குழந்தையேசு திருதலத்தில் வீற்றிருக்கும் குழந்தையேசுவை ஆராதனை செய்து ஆனந்தமடைவோம். வாருங்கள்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும். கர்நாடகாவில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த நீங்கப்பா என்பவன் தன் 16 வயதிலேயே திருடத் தொடங்கிவிட்டான். ஜன்னல் கம்பிகளை வளைத்து வீடுகளுக்குள் போய் திருடுவது அவனுக்கு கைவந்த கலை. 212 வீடுகளில் திருடிய பிறகும் அவன் காவல்துறையிடம் சிக்கவில்லை. இது அவனுக்கு பெரும் தைரியத்தை கொடுத்தது. பல ஆண்டுகளாக தான் திருடிய பொருட்களை விற்று சுகமாக வாழ்ந்தான். 213 வீட்டில் திருடிய போது போலீசில் சிக்கிக் கொண்டான். விசாரணைக்கு பிறகு தான் திருடிய பொருட்களை எங்கெங்கு விற்றேன் என்று பட்டியல் கொடுத்தான். அப்பொழுது அவனுக்கு வயது 26. பொருட்கள் ஓரளவு மீட்கப்பட்டன. நீதிபதி முன் நிறுத்தப்பட்ட நீங்கப்பா தன் தவறுகளை ஒப்புக்கொண்டான். அவனுக்கு நீதிபதி 20 தண்டனை விதித்தார். சிறையில் அவனது நன்னடத்தை காரணமாக முன்னதாகவே விடுதலை கிடைத்துவிட்டது. அவனுக்கு வேறு வேலையே தெரியாததால் மீண்டும் திருட ஆரம்பித்தான். ஒரு பேராசிரியரின் வீட்டில் திருட முயன்றபோது அந்த வீட்டாரே அவனை பிடித்துவிட்டனர். ஆனால் நல்ல மனமுள்ள பேராசிரியர் அவனை மன்னித்து வெளியே அனுப்பிவிட்டார். அதன் பின்னும் நீங்கப்பா பல இடங்களில் திருடவே செய்தான். அப்பொழுதெல்லாம் பேராசிரியர் தன்னை மன்னித்து வெளியே அனுப்பியது அவனது மனசாட்சியை உறுத்தி கொண்டே இருந்தது. அதன் பின் அவன் திருடுவதை விட்டுவிட்டான். இதன் பின் தான் திருடிய 213 வீடுகளுக்கும் சென்று அவர்களிடம் மன்னிப்பு கேட்க பாத யாத்திரையாக கிளம்பினான். எல்லா வீடுகளுக்கும் சென்று தான் அங்கு திருடியதையும் அதே நேரம் அந்த பொருட்களை திருப்பித் தர முடியாத நிலையில் இருப்பதையும் விவரித்தான். அவர்களிடம் மன்னிப்பு கேட்டான். அவர்களும் அவனை மன்னித்து விட்டனர். இந்த விஷயம் பத்திரிகையாளர்களுக்கு தெரிய வரவே அவனை பார்த்தனர். அவர்களிடம், என்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்னை வெறுக்கவில்லை, மாறாக நண்பனாகவே ஏற்றுக்கொண்டார்கள். என் மனம் திருந்துதலை அவர்கள் பெருமையாக பார்த்தனர். நான் இன்னும் பல வீடுகளுக்கு செல்ல வேண்டியுள்ளது. இப்பொழுது மனம் அமைதியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போது வேலை செய்து வருமானத்திற்கு வகை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்றான். நான் விரும்புவது பாவியை அல்ல, அன்பு நிறைந்த தயாளத்தை. ஏனெனில் நான் அழைக்க வந்தது நீதிமான்களை அல்ல, பாவிகள் மனம் திருந்தவே என்று பைபிளில் அதிகாரம் 9:13 கூறப்பட்டுள்ளது. நீங்கப்பாவுக்கு பெரிதும் பொருத்தம்தானே இது. இணைந்திருங்கள், இப்பொழுது பாடல்கள் கேட்கலாம்.

இஸ்லாம் பாடலை கேட்கும் முன் அறிவோம் இனிய இஸ்லாம். குழந்தைகளுக்கான பாடம். நபிகள் நாயகத்திற்கு திருமணமாகி இருந்த வேளை புதுமண பெண்ணை நாயகத்திடம் அழைத்து சென்றார்கள். வீட்டிற்கு சென்றதும் நாயகம் ஒரு பாத்திரம் நிறைய பாலை எடுத்து வந்து குடித்தார். மீதி இருந்ததை தன் மனைவியிடம் நீட்டினார். அம்மையார் வெட்கத்தின் காரணமாக அதை குடிக்க சங்கோஜப்பட்டார். ஆனாலும் கணவரிடம் பதில் சொல்ல வேண்டுமே என்பதற்காக இப்பொழுது எனக்கு பசி இல்லை என்றார். நாயகம் அதை புரிந்து கொண்டு, நீர் ஒப்புக்காக கூட பசியையும் பொய்யையும் ஒன்று சேர்க்க கூடாது என்றார். மிக சாதாரண விஷயத்துக்கு கூட பொய் சொல்வதை கூட நாயகம் தடுத்தார். பெற்றோர்கள் குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாதிருக்கும்படி வழி நடத்த வேண்டும். சிலர் தங்களுக்கு தீங்கு செய்தவர்களுக்கு அதே போலவே துன்பம் உண்டாக்கும் செயல்களில் ஈடுபடுவர். இவ்வாறு இருத்தல் கூடாது. பழிவாங்கும் குணத்தை அறவே விட்டொழிக்க வேண்டும். அல்லாவிடம் மூசா என்ற வான தூதர், என் அதிபதியே, உன் அடியார்களில் உனது அன்புக்குரியவர் யார் என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ், எவர் பழிவாங்கும் சக்தி பெற்றிருந்தும் மன்னித்து விடுகின்றாரோ அவரே என்னிடம் மிகவும் நேசத்திற்கு உரியவர் ஆவார் என்று பதிலளித்தார். ஆம், ஒருவர் உங்களுக்கு தீமையே செய்திருந்தாலும் அவரை பழிவாங்கும் எண்ணம் உங்களில் இருக்கக்கூடாது. மாறாக அவரிடம் அன்பையே செலுத்த வேண்டும். ஒரு பாடலை கேட்போமா?

விரும்பியதே பெற வழி. ஒரு முறை நபிகள் நாயகம் தன் தோழரிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது, இரும்பின் மீது தண்ணீர் பட்டால் துருப்பிடித்து விடுகிறது, அதுபோல கெட்ட எண்ணங்களால் இதயங்களின் மீதும் துருப்பிடித்து விடுகிறது என்றார். உடனே தோழர்கள், நாயகமே, இதயத்தின் மீதிலுள்ள துருவை நீக்கும் வழி என்ன என்றனர். மரணத்தை அதிகம் அதிகம் நினைவில் நிறுத்துவதும் குரானை தொடர்ந்து ஓதி வருவதுமே இதய துருவை போக்கும் வழியாகும் என்றார் நபிகள் நாயகம். ஆம், சுகபோகமான ஆடம்பர வாழ்வை மனிதர்கள் விரும்புகிறார்கள். இதற்காக எதையும் செய்ய துணிகிறார்கள். அப்பொழுது அவர்களின் இதயத்தில் மாசுபடிந்த எண்ணங்கள் தோன்றுகின்றன. இதயம் முழுவதும் கெட்ட இரத்தத்தால் நிரப்பப்படுகிறது. இதை மாற்ற என்ன செய்யலாம் தெரியுமா? அடுத்த நிமிடம் இருப்போமோ மாட்டோமோ என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தால், தேவையற்ற ஆடம்பரத்திற்காக இவ்வளவு பாதக செயல்களை செய்ய வேண்டுமா என்ற எண்ணம் உருவாகிவிடும். இதனால் தவறுகள் குறையும். தவறுகள் குறையும் பொழுது அல்லாவுக்கு பிரியமானவராக மாறிவிடலாம். அப்பொழுது அல்லாஹ் நாம் விரும்பியதை எல்லாம் தருகிறான். இணைந்திருங்கள் பாடலுக்காக.

0: காற்றலையில் நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். எம்டிஆர் எஃப்எம் வானொலியில் இது எம்டிஆர் நேரம், இது நம் நேரம், இது உங்கள் நேரம். முதலில் நமது சிந்தனைக்கு. உறுதியான மனம் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு விடியலும் பொற்காலமே சொல்கிறார் மகாவீரர். உறுதியான மனம் கொண்டவனே துன்பத்தை பொறுத்து கொள்ளும் ஆற்றலும் பொற்காலத்தை அனுபவிப்பவனுமாக இருக்கிறான். அவனுக்காகவே காலையில் சூரியன் வெளிச்சத்தை பரப்புகிறான். தவறை ஒப்புக்கொண்டு மனிதன் தன்னை திருத்திக் கொண்டால் மனம் பால் போல தெளிவடையும். வெண்மைக்கு உண்டோ கள்ளச்சந்தை என்று இதன் பெருமையை குறிப்பிடுகிறார்கள். தர்மத்தை விட்டு விலகாதவனே எல்லா உயிர்களையும் நேசிப்பான். ஏழை எளியவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்ய ஓடோடி வருவான். பிறர் செய்த குற்றத்தை மன்னிக்கும் மனம் கொண்டவனாக மனிதன் இருக்க வேண்டும். மன்னிக்கும் குணத்தால் அச்சம் அகலும், மன தூய்மையும் பெருகும். பிறர் பொருளை கண்டு ஆசைப்படுபவன் வாழ்வில் திருப்தி அடைய முடியாது. நாளடைவில் அவன் இந்த தாழ்ந்த குணத்தின் பிடியில் சிக்கி தன் சுதந்திரத்தையே இழப்பான். வேடிக்கையாகவோ கோபத்தினாலோ பண ஆசையினாலோ பிறருக்கு பயந்தோ மனிதன் பொய் பேச தொடங்குகிறான். எந்த சூழலிலும் பொய் பேசாதவனே உலகில் சான்றோனாக மதிக்கப்படுவான். உண்மையே உள்ளத்தை சுத்தமாக்கும். உள்ள தூய்மையே ஒழுக்கத்தின் உயிர் நாடி. அதனால் பொய்யை விலக்கிவிட்டு உண்மையின் பாதையில் செல்லுங்கள். பட்டினி நோய் கவலையால் வாடுபவர்களுக்கு தேவையான உணவும் மருந்தும் கொடுத்து உதவுங்கள். அவர்கள் மனம் மகிழும் விதத்தில் ஆறுதல் மொழிகளை கூறுங்கள். பேராசை படைத்தவனுக்கு இந்த உலகம் முழுவதையும் பரிசளித்தால் கூட திருப்தி உண்டாவதில்லை. இருப்பதை கொண்டு திருப்தியாக இருப்பவன் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. தேவைக்கு மேல் கிடைத்த பணத்தை சேமிப்பதை விட தேவை உள்ளவனுக்கு கொடுங்கள். பணம் சேர சேர மனிதனிடம் ஒழுக்கம் நேர்மை குறைந்துவிடும். வாழ்க்கையை நம் விருப்பம் போல நீட்டிக்க முடியாது. இந்த குறுகிய காலத்தை நம் முன்னேற்றத்திற்கும் பிறர் நலனுக்கும் பயன்படுத்துங்கள். நல்ல நம்பிக்கையின்றி நல்லறிவு உண்டாகாது. நல் அறிவு இல்லாமல் நல்லொழுக்கம் உண்டாகாது. அதனால் மனிதன் எப்பொழுதும் நல்ல நம்பிக்கை கொண்டவனாக இருப்பது அவசியம். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.
1: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.

மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமைகள் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் முறை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்து கொள், சூரியனையே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா, மூன்றும்

எம்டிஆர் நேரம் பகுதியில் இப்பொழுது தகவல் அறியும் நேரம். சில பயனுள்ள வார்த்தைகள். உட்காருகையில், நடக்கையில் முதுகை நேராகவே எந்த நேரமும் வைத்திருங்கள். குஷன் நாற்காலி, குஷன் சோஃபா, குஷன் மெத்தை எல்லாம் சூப்பர் குஷிதான். ஆனால் முதுகுவலிக்கு அவைதான் காரணம் என்றால் அந்த குஷன் வேண்டவே வேண்டாம். கம்ப்யூட்டர் பணிகளில் இருப்பவர்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறையேனும் 5 நிமிடங்கள் எழுந்து ஒரு சின்ன வாக்கிங் செல்லலாம். சரி, அங்கங்கே மாறும் வண்ணம் பச்சை நிறம், இது சீனா, ஹாங்காங், தைவான்ல. நீல நிறம், இது ஜெர்மனி, ரஷ்யா, ஸ்வீடன், இட்டலி. மஞ்சள் நிறம், இது ஆஸ்திரேலியா, பிரேசில், கிரீஸ், மலேசியா, நார்வே. சிவப்பு நிறம், இது அர்ஜென்டினா, கனடா, ஜப்பான், இந்தியா, பெல்ஜியம் ஆகிய நாடுகளில். ஆரஞ்சு நிறம், இது இந்தோனேஷியா, நெதர்லாந்தில். வெள்ளை நிறம், இது சான் மாரினோல. சாம்பல் நிறம், இது பிலிப்பைன்ஸில். இவையெல்லாம் என்ன நிறங்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ தெரிஞ்சிருக்குமே தபால் பெட்டிகளின் நிறங்கள் என்பது. வேறு சில நாடுகளில் என்னென்ன வண்ணங்களில் தபால் பெட்டி காணப்படுகிறது என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டோம். மத்திய திரைக்கடல் பகுதியை தாயகமாக கொண்ட லாரல் மரத்தின் இலைதான் பிரிஞ்சி இலை. ஒரு பிரிஞ்சி இலையை எடுத்து எரித்தால் அதிலிருந்து வரும் புகை 5 நிமிடத்தில் மன அமைதியையும் மன அழுத்தத்தில் இருந்து விடுதலையும் தருகிறது. மன அழுத்தத்தில் இருந்து விடுதலை அளிக்கும் காரணிகள் பிரிஞ்சி இலையில் இருக்கின்றன என பிரபல ரஷ்ய விஞ்ஞானி கெனடி மால்கவ் கண்டுபிடித்துள்ளார். பிரிஞ்சி இலை வாசனைக்காக உணவிலும் தோல் சிகிச்சை மூலிகையாகவும் பயன்படுகிறது. இயற்கையாகவே இந்த இலையில் மன அழுத்தத்தை குறைக்கும் தன்மை உள்ளது. ஒரு காய்ந்த பிரிஞ்சி இலையை எடுத்து ஒரு அறையில் எரிய வைத்துவிட்டு 10 நிமிடம் வெளியே சென்று மீண்டும் அந்த அறையில் நுழையும் போது அங்கு ஒரு அமைதியான சூழலை உணரலாம். எரிந்த இலையின் புகையில் நேர்மறையான ஆற்றல் ஓட்டம் உருவாக்கப்படுவதால் மன அமைதியை தருவதாக கூறப்படுகிறது. வெயில் காலத்தில் இளம் பச்சை நிற இலைகளுடன் அதிக அளவில் ஆக்சிஜனை வெளியிடும் அரசமரம் திருவாடுதுறை கோவிலின் ஸ்தல விருட்சம். இங்கு அரசமரம் படர்ந்து காணப்படுவதால் படர் அரசு எனப்படுகிறது. சில கோவில்களுக்கு 2 ஸ்தல விருட்சங்கள் உள்ளன. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள திருச்சுழியில் அரசு, புன்னை என 2 ஸ்தல விருட்சங்கள் உள்ளன. மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலுக்கு மா, வன்னி என 2 ஸ்தல விருட்சங்கள். நீடூரின் ஸ்தல விருட்சம் மகிழ மரம். மரங்களின் அருமையை ஸ்தல விருட்சங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. முதலில் பாடும் ராகம். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புரந்தரதாசர் கர்நாடக இசையின் தந்தை என போற்றப்படுகிறார். கர்நாடகாவின் புரந்தடகட என்ற ஊரில் பிறந்தார். இவர் சுமார் 475,000 ஸ்ருதிகளை இயற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. கர்நாடக இசைக்கு தேவையான சாதகம் என்னும் பயிற்சியை நெறிப்படுத்திய இவர் இசைப்பயிற்சிக்கென எளிய ராகமான மாயா மாளவ கௌள என்ற ராகத்தையும் உருவாக்கினார். இசைப்பயிற்சி செய்பவர்கள் இந்த ராகத்தை தான் முதலில் பாடுவர். மாயையான இசையை அதிகாலையில் பயிற்சி செய்க என்பதே மாயா மாளவ கௌள என்பதன் அர்த்தம். இணைந்திருங்கள், இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது எம்டிஆர் எஃப்எம்மின் எம்டிஆர் நேரம். நீதி நூல்களில் நிர்வாகம். உண்ணாமல் உதவாமல் உடா அதுவும் உண்ணாதும் தம் உடம்பு செற்றும் கெடா அத நல்லறமும் செய்யார் கொடா அது வை தீட்டினார் இழப்பர் வான்தோய் மலைநாட உய்தீட்டும் தேனீக்கரி. எல்லோரும் முனிவர்கள் போல வாழ முடியாது, ஆனால் மனிதர்களாக வாழ முடியும், வாழ வேண்டும். பாரி கர்ணன் போன்ற வள்ளல்களாக வாழ முடியாது, ஆயினும் பிறருக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்து வாழ வேண்டும், அது முடியாதது அல்ல. திருமூலர் சொல்லுவது போல, யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு கையுறை, ஆண்டவனுக்கு வில்வெயிலை படைப்பதும் பசுவுக்கு ஒரு கை புல் கொடுப்பதும் எல்லோருக்கும் இயலக்கூடிய காரியமே. நம்மால் முடிந்ததை பிறருக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் முக்கியம். அந்த எண்ணம் ஈடேறும் பொழுது மனித உறவுகள் மேம்படும். மனித உறவுகளை பேணி காப்பதை விட வாழ்க்கையின் முக்கியமான அம்சம் வேறு எது? இந்த இமேலே குறிப்பிட்டுள்ள இந்த நாலடியார் பாடல் இதைத்தான் உணர்த்துகிறது. உண்ணாமல் செல்வம் சேர்த்து வைத்து நல்ல ஆடைகளை உடுக்காமலும் செலவை சுருக்கி ஏழைகளுக்கு உதவாமல் பணத்தை பூட்டி வைத்து பணத்தினால் என்ன பயனும் இல்லாமல் வாழ்பவர்கள் கூடுகளில் தேனை சேர்த்து வைத்த தேனீக்கள். சேர்த்து வைக்கப்பட்ட தேன் தேனீக்களுக்கு பயன்படாதது போல அவர்களது செல்வம் அவர்களுக்கு பயன்படுவது இல்லை. தேன் கூட்டினை பிறர் கலைத்து தேனை எடுத்து செல்வது போல சரிவர உண்ணாமல் உடுக்காமல் சேர்த்தவர்களின் சொத்து பிறருக்கு போய் சேரும். ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் என்ற முதுமொழியும் இங்கு நினைவு கூறத்தக்கது. உண்பது உடம்பின் பொருட்டு. எனவே உடல்நலனை கெடுத்து உண்ணாமலேயே பணம் சேர்த்து வைப்பது நல்ல வாழ்க்கை அல்ல. உடுப்பது என்பது அவரவர் வசதிக்கு ஏற்றது. பணம் இருந்தும் தானே சரியாக உடையை அணியாத ஒருவர் யாருக்கு என்ன தரப்போகிறார்? தனக்கே பயனில்லாமல் வாழ்பவரா பிறருக்கு எதுவும் கொடுத்துவிடப் போகிறார்? துணிவே துணை. தண்டா சிறப்பின் தம் இன்னுயிரை தாங்காது கண்டுழி எலாம் துறப்பவோ மண்டி அடிபெயராதாற்ற இழிவந்த பொழுதின் முடிகிற்கும் உள்ளத்தவர். பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எனவே சிக்கல்கள் தோல்விகள் என்றால் துவண்டு போய்விடக்கூடாது. துன்பங்களை எதிர்கொண்டு வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். இந்த பாடல்படி பார்த்தால் பெரியவர்கள் என்பவர்கள் தமக்கு துன்பங்கள் இடைவிடாமல் வந்த போதிலும் தளராத ஊக்கம் காரணமாக அவற்றை பொருட்படுத்த மாட்டார்கள். தாம் மேற்கொண்ட செயல்களை செய்து முடிப்பார்கள். துன்பம் வரும்பொழுதெல்லாம் உயிரை விட்டுவிட்டால் என்ன என்று நினைக்க மாட்டார்கள் என்பது தெரிகிறது. இதனையேதான் பாரதியாரும் தெய்வம் மறவார் செய்யும் கடன் பிழையார் ஏதுதான் செய்யினும் ஏதுதான் வருந்தினும் இறுதியில் பெருமையும் இன்பமும் பெறுவர் என்கிறார். தெய்வம் மறவாமையும் செய்யும் கடமையில் தவறாதும் எந்த தடையும் வெற்றி கொள்ள வைக்கும். சின்னஞ்சிறு இடையூறுகள் காலப்போக்கில் ஆறக்கூடிய கவலைகள் போன்றவை. இவைகளை பொருட்படுத்தக்கூடியன அல்ல. அவற்றை பொருட்படுத்துபவர்கள் தொழில் வர்த்தக துறைகளில் வெற்றி பெற முடியாது. முதலை இழந்து கடன்பட்டு கடனையும் அடைக்க திணறியவர்கள் கூட விடாமுயற்சி துணிவு தெய்வ நம்பிக்கை காரணமாக கடனை அடைத்து போட்ட முதலை மீட்டு மறுபடியும் லாபகரமாக தொழிலை நடத்தி இருக்கிறார்கள். வியாபாரம் நொடித்து போகலாம், வியாபாரி நொடிந்து போகக்கூடாது. ஒன்று இல்லாவிட்டால் மற்றொன்று என்று துணிந்து செயல்பட வேண்டும். சமயங்களில் வியாபாரி குடும்பத்துடன் தற்கொலை கடன் தொல்லை காரணம் என்ற செய்திகளை படிக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இவர்கள் இடர்பாடுகளின் பொழுது இன்னுயிர் தாங்காதவர்கள் அச்சமில்லை அச்சமில்லை என்ற மனப்போக்கு இவர்களை கவலையில் இருந்து மீட்க வேண்டும்.

ஆரோக்கியம் பேணும் நேரம் இது. ஏன் மாம்பழம் சாப்பிட வேண்டும்? ஒரு கப் அதாவது 225 கிராம் மாம்பழத்தில் 76% விட்டமின் சி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லது. 25% விட்டமின் ஏ கண்களுக்கு பலன் தரும். 11% விட்டமின் B6 மற்றும் பி விட்டமின்கள் மூளையில் சுரக்கும் ஹார்மோன் அளவை கட்டுப்படுத்தும், இதய நோய்களிலிருந்து பாதுகாப்பு தரும். 9% நார்ச்சத்து மற்றும் நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களை உருவாக்கும். 6% காப்பர் பிரதான என்சைம்கள் இரத்த சிவப்பணுக்கள் உருவாக உதவும். 7% பொட்டாசியம் அதிகப்படியான சோடியம் உப்பை சமன் செய்ய உதவும். 4% மெக்னீசியம் இந்த சீசனில் தினமும் சாப்பிடும் மாம்பழத்தில் இருந்து கிடைக்கும் இவ்வளவு சத்துக்களும் அடுத்த சீசனில் மாம்பழம் கிடைக்கும் வரை பலன் தரும். இப்பொழுது தெரிகிறதா ஏன் மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்று? சர்க்கரையை குறைக்க பட்டை. பதப்படுத்தப்பட்ட உணவுகளால் ஏற்படும் உடல் பிரச்சனைகள் பற்றி நிறைய இளைஞர்கள் கவலைப்படுவது இல்லை. விளைவு, உப்பும் சர்க்கரையும் தேவையற்ற கொழுப்பும் உடலில் சேர்ந்து விடுகின்றன. காபியில் சிறிது பட்டைத்தூளை சேர்த்து கொண்டால் காபியின் மணம் துக்கலாக இருப்பதோடு அதிக சர்க்கரை சேர்க்காமலேயே காபியின் சுவை அதன் பிரத்யேக மணம் இருக்கும். இரத்த சர்க்கரை அளவை சீராக வைக்கவும் பட்டை உதவும். முழு கோதுமையில் செய்த பிரெட், உமி நீக்கப்படாத அரிசி, சிறுதானியங்கள், பாஸ்தா இவைகளில் தேவையான கார்போஹைட்ரேட் நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்கும். உணவில் மீன், சிக்கன், மட்டன் போன்றவற்றை பிரதானமாக அரிசி சாதம் மிக குறைவாக எடுத்துக்கொண்டால் புரதம் அதிகம் கிடைப்பதோடு வயிறு கனமாக இல்லாமல் எப்பொழுதும் போல் லேசாகவே உணர முடியும். சரி, ஒரு ஆரோக்கிய ஒரு உணவை பார்க்கலாம். தோசை. நாம் தோசை, அரிசி மாவு தோசை எல்லாம் சாப்பிட்டிருக்கிறோம். இன்று நாம் செய்ய இருப்பது மணத்தக்காளி கீரை மசாலா தோசை. இதற்கு என்னென்ன தேவை? தோசை மாவு 100 முதல் 200 கிராம் வரை, நல்லெண்ணெய் தோசைக்கு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரை, மணத்தக்காளி கீரை 8 அல்லது 10 தண்டு, வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு 50 கிராம், நறுக்கிய வெங்காயம் 10 கிராம், பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 2 கிராம், மஞ்சள் தூள் சிறிதளவு, கடலைப்பருப்பு 2 கிராம், மிளகு தூள் 2 கிராம், நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இதை எப்படி செய்வது? மணத்தக்காளி இலையை ஆய்ந்து கழுவி நறுக்கி கொள்ளவும். கடாயை சூடாக்கி எண்ணெய் விட்டு அதில் கடலைப்பருப்பு, வெந்தயம், பச்சை மிளகாய், நறுக்கிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்கவும். நறுக்கிய மணத்தக்காளி இலையை போட்டும் வதக்கவும். இத்துடன் மசித்த உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்க்கவும். அனைத்தும் உரிய பதத்தில் வெந்திருக்கின்றனவா என்று பார்க்கவும். அதன் மேல் கொத்தமல்லி இலைகளை தூவவும். ஒரு கிரேவி பதத்திற்கு, கிரேவி என்றால் தண்ணியாக இல்லாமல் ஒரு கெட்டியான பதத்திற்கு வந்திருக்கும். இப்பொழுது தோசையை வார்த்து அதில் மணத்தக்காளி மசாலாவை வைத்து சூடாக பரிமாறலாம். இணைந்திருங்கள் இது MTR FM.

என்பதால் இதை பெற முன்வரமாட்டார்கள். அதனால் இந்த தானம் பெறுபவருக்கு பெரிய தங்கக்கட்டிகள் தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அயோத்தி எல்லையில் சிங்கார முனிவர் என்பவர் தம் மனைவி சொர்ணவல்லியுடன் வாழ்ந்து வந்தார். சொர்ணவல்லி நல்ல குணவதியாகவும் ஆன்ம பக்குவம் உடையவளாகவும் இருந்தாள். அவர்கள் வறுமையில் வாழ்ந்தார்கள். தன் கணவரின் மனம் அருட்செல்வத்தையே நாடும், பொருட்செல்வத்தை நாடாது என்பதை சொர்ணவல்லி நன்றாக அறிந்திருந்தாள். அதே நேரம் வறுமையை அவளால் தாங்க முடியவில்லை. அவள் எழுதானம் பற்றிய அறிவிப்பை கேட்டாள். இந்த தானத்தினால் பாவம் சேரும் என்றாலும் ஏழ்மையை விரட்ட அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தாள். கணவரிடம் தயங்கி தயங்கி விஷயத்தை சொன்னாள். அவள் கூறியதை கேட்டதும் சாந்த சொரோபியான முனிவர் கடுமையான குரலில், பொண்ணுக்கு ஆசைப்பட்டு என்னுடைய தவத்தையும் தேஜசையும் இழக்கச் சொல்கிறாயா? என்னை பாவியாக சொல்கிறாயா? என்று வெடித்து அலறினார். அதற்கு சொர்ணவல்லி கைகோப்பி வணங்கியபடியே பணிவுடன் கம்மிய குரலில், சுவாமி, நீங்கள் உங்கள் தவத்தை இழப்பதற்கு நான் சம்மதிப்பேனா? உங்களுக்கு பாவம் வரட்டும் என்றுதான் நான் நினைப்பேனா? கணவன் செய்யும் தர்மத்திற்கு துணையாக இருப்பவள்தான் தர்மபத்தினி. கணவனை பாவம் செய்ய தூண்டுபவள் எப்படி தர்மபத்தினியாவாள்? ராமபிரான் யார்? அவர் சாட்சாத் பரபிரம்மம், பரமாத்மஸ்வரூபம், பரம்பொருள். அவர் இப்பொழுது மனித வடிவத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் எழுதானம் பெற்றதும் ராமர் முகத்தை பாருங்கள். அப்போது எழுதானம் பெற்றதால் வந்த பாவம் உங்களை விட்டு அந்த வினாடியே நீங்கிவிடும். எவ்வளவு பெரிய காட்டையும் சிறிய ஒரு நெருப்பு பொறியே எரித்து விடுகிறது அல்லவா? அதுபோல பரமாத்மாவான ராமனின் திவ்ய முகத்தை நீங்கள் தரிசித்த உடனேயே எழுதானம் பெற்ற பாவம் உங்களை விட்டு நீங்கிவிடும் என்றாள். சொர்ணவல்லியின் இந்த விளக்கம் கேட்டு முனிவரின் மனம் சிறிது சமாதானம் அடைந்தது. அவர் அரை மனதுடன் சம்மதித்தார். இந்த செய்தி வசிஷ்ட மகரிஷிக்கு தெரிய வந்தது. அவருக்கு சிங்கார முனிவர் மிகவும் உயர்ந்த தபஸ்வி என்பது நன்றாக தெரியும். இதற்கான காரணத்தை ஆழ்ந்து யோசித்த போது, சிங்கார முனிவர் தங்கத்திற்கு ஆசைப்படுபவர் அல்ல. அவர் பரம ஏழை. மனைவி கூறியதற்கு இணங்க வறுமையை போக்கிக் கொள்ள எழுதானம் பெற முன்வந்திருக்கிறார். தானம் பெற்றதும் ஸ்ரீராமர் முகத்தை தரிசித்து பாவம் நீக்கிக் கொள்ள நினைக்கிறார் என்று யூகித்து புரிந்து கொண்டார். அதே நேரம் அவர் எழுதானம் பெற்றதும் ராமர் முகத்தை பார்த்துவிட்டால் எழுதானம் பயன் தராமல் போய்விடும். அதனால் தானம் பெற்றதும் ராமரின் முகத்தை முனிவர் பார்ப்பதை திரையிட்டு தடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். குறிப்பிட்ட நாளில் சிங்கார முனிவர் அரண்மனைக்கு சென்றார். எழுதானம் பெறுவதற்கு உரிய வேத மந்திரங்கள் முழங்கிக் கொண்டிருந்தன. தானம் பெற்றதும் ராமரின் திவ்ய முகத்தை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சிங்கார முனிவர் மேடைக்கு சென்றார். அங்கு ராமர் எள்ளை தாரை வார்த்து முனிவருக்கு தானம் கொடுத்தார். அவ்வளவுதான். திடீரென்று ராமருக்கும் முனிவருக்கும் இடையே ஒரு திரை விழுந்தது. இப்படி ஒரு நிகழ்ச்சி அங்கு நிகழும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. முனிவர் அதிர்ந்து போனார். அவரது மனம் கவலையில் மூழ்கியது. இப்பொழுது ஏழ்தானம் பெற்றதால் எனக்கு பாவம் அல்லவா வந்து சேர்ந்திருக்கிறது என்று நினைத்து நினைத்து அவரது உள்ளம் பதறியது, நடை தள்ளாடியது. நடைப்பிடமாக தள்ளாடி தள்ளாடி நடந்து ஒருவாறு தன் குடிலை அடைந்தார். அதற்குள் அரண்மனை வீரர்கள் ஒரு வாகனத்தில் சிங்கார முனிவர் குடிலில் தங்க கட்டிகளை இறக்கிவிட்டு சென்றிருந்தார்கள். சொர்ணவல்லி முனிவரை வரவேற்க மகிழ்ச்சியுடன் தயாராகிக் கொண்டிருந்தாள். உற்சாகம் இழந்து கவலையுடன் வந்த முனிவரை பார்த்து சொர்ணவல்லி பதறிப்போனாள். நடந்ததை அறிந்து தன் கையில் தன் தலையில் இடி விழுந்தது போல நடுங்கினாள். அப்பொழுது அவள் சிந்தனையில் முனிவரின் கவலையை போக்குவதற்கு உரிய ஒரு வழி பிறந்தது. சுவாமி, நடந்தது நடந்துவிட்டது. இன்னும் சில நாட்களில் பட்டாபிஷேக விழாவின் கடைசி நாளன்று மங்கள வாத்தியங்கள் முழங்க ராமர் தேரில் பவனி வர இருக்கிறார். அந்த நேரத்தில் நீங்கள் அருகில் சென்று தரிசனம் செய்யுங்கள். பாவம் நீங்கிவிடும் என்று ஆறுதல் கூறினாள். இந்த யோசனை முனிவருக்கு சரியாகப்பட்டது. அன்ன ஆகாரமின்றி கவலையுடன் ராமர் தேர் நகர்வலம் வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தார். அந்த நாளும் வந்தது. முனிவர் ஓடிச் சென்று பக்தியுடன் கண்ணீர் வழிய ராமா ராமா என்று அழைத்தபடி தேரில் இருந்த ராமரை கண்குளிர தரிசித்து சாஷ்டாங்கமாக வீழ்ந்து வணங்கினார். எழுந்து நின்ற முனிவரின் கைகளை ராமனின் காக்கும் கரங்கள் அன்புடன் பற்றி கொண்டன. எழுதானம் பெற்ற பாவம் காரணமாக நீங்கள் சிறிது காலம் துன்பப்பட நேர்ந்தது. இப்பொழுது அந்த துன்பம் உங்களை விட்டு முழுமையாக நீங்கிவிட்டது. இனி உங்கள் தவ வாழ்க்கை

என்றும் வளமானதாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்தார். அந்த கணமே முனிவர் இழந்த தவத்தையும் தேஜஸையும் மீண்டும் பெற்று பாவம் நீங்கி குடிலுக்கு திரும்பினார். அதன் பிறகு முனிவர் தங்கக் கட்டிகளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. சிங்கார முனிவர் பற்றி நாம் மேலே சொன்ன பார் நிகழ்ச்சியை தியாகராஜர் ஒரு கீர்த்தனையில் சிங்கார முனிவர் எழுதானம் பெற்றதன் பயனாக தங்கத்தை அனுபவித்தாரா, விபீஷணன் வேண்டியும் ரங்கநாதர் இலங்கைக்கு சென்றாரா, எந்த செயலும் விதிப்படிதான் நடக்கும் என்று கூறுகிறார். இணைந்திருங்கள், இது MTR FM.

இனி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? கல்வி செல்வம் பெருகட்டும். ஹயக்ரீவன் என்னும் அசுரன் தேவர்களை துன்புறுத்தி வந்தான். குதிரை முகமும் தேவ உடலும் பெற்றவரால் மட்டுமே தனக்கு அழிவு வரவேண்டும் என்று அவன் பிரம்மாவிடம் வரம் பெற்றிருந்தான். அதற்காக திருமால் குதிரை முகத்துடன் அவதரிக்க வேண்டிய காலம் நெருங்கியது. இதற்காக ஒரு லீலையை நிகழ்த்தினார். இந்திரனின் நண்பனான ரேவேந்திரன் தேவலோக குதிரையான உச்சேஸ்வரேஸ் மீது ஏறி வைகுண்டம் வந்தான். ஆதிசேஷன் மீது திருமால் பள்ளி கொண்டிருந்தார். அவருடைய பாதத்தை வருடியபடி இருந்த லக்ஷ்மி குதிரையின் குளம்படி சத்தம் கேட்டு திரும்பினாள். அங்கு தேவலோக குதிரையான உச்சேஸ் ரவஸ் நின்றிருந்தது. அதன் அழகில் மனம் பறிகொடுத்தாள் திருமால். லக்ஷ்மி லக்ஷ்மி என்று பலமுறை அழைத்தும் பதில் அளிக்கவில்லை. கோபத்தில் திருமால் குதிரையின் அழகில் ஈடுபட்ட லக்ஷ்மியை பெண் குதிரையாக பிறக்கும்படி சபித்தார். அவள் பூலோகத்தில் காளிந்தி நதியும் தமசா நதியும் இணையும் இடத்தில் உள்ள வனத்தில் குதிரை வடிவில் திரிந்தாள். திருமாலும் குதிரை முகம் கொண்டவராக வந்து அசுரனை வதம் செய்தார். அன்று முதல் திருமாலுக்கு ஹயக்ரீவர் என்ற பெயர் உண்டானது. ஹயக்ரீவர் என்பதற்கு குதிரை முகம் கொண்டவர் என்று பொருள். பெண் குதிரையாக வாழும் லக்ஷ்மியுடன் இணைந்தார். ஹயக்ரீவரை வணங்கினால் கல்வி செல்வம் பெருகும். இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம்.

உள்ளங்களில் மகிழட்டும், உதடுகள் சிரிக்கட்டும். அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய அதிகாலை வாழ்த்துக்கள். நான் உங்கள் நண்பன் தமிழகத்தின் கலையகத்திலிருந்து அப்துல் பாசித். எல்லாரும் நலம்தானே? அடுத்து வரும் ஒரு மணி நேரமும் MTR FM இல் நீங்கள் கேட்டு ரசிக்கப் போவது பொதிகை தென்றல்.

இன்றைய புதிய தென்றல் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறது என்று கேட்க ஆர்வமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த ஆர்வத்தோடு இந்த பாடலை கேளுங்கள், தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இது இதயங்களை ஈர்க்கும் MTR FM நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் அன்பு சொந்தங்களுக்காக.

பொதுகை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வழங்கிக் கொண்டிருப்பது MTR FM. இந்த அதிகாலையில் உங்களுக்கு உற்சாகமான பல விடயங்களை எடுத்து வருகிறது நம்முடைய பொதுகை தென்றல். முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்களை தான் இன்று உளவியலும் விளக்கமாக சொல்கிறது. கடந்த வாரங்களில் பல நல்ல விடயங்களை பேசினோம். இன்றும் கூட நாம் நமது வாழ்வில், நமது செயல்களில், நமது இல்லங்களில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல விடயங்கள் என்னென்ன என்பதைத்தான் பேசப்போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாள் என்றுதான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு. அதுபோலவே இன்றும் கூட இந்த நாள் இனிய நாள், அற்புதமான நாள், இறைவன் நமக்கு தந்த உன்னதமான நாள். இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறும், நடப்பது நலமாகும். பேசுவோம் இன்னும் தொடர்ந்து. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பொதுகை தென்றல் சுமந்து வருகிறது.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வீசும் காற்றாய் உங்கள் இல்லம் நாடி வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புதுகீத்தன்றல். வழக்கம் போல இனிமையான பாடல்கள் சுகமான ராகங்களோடு புதுகீத்தன்றல் இனிமையான பல விடயங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய புதுகீத்தன்றலை MTR வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கும், MTR FM வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. சரி, அடுத்து வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, அந்த தன்னம்பிக்கை. வாழ்வில் மிக முக்கியமானது தன்னம்பிக்கை. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை நம்பிக்கை. நம்மை நாம் எப்படி புரிகிறோமோ அப்படியே ஆகிவிடுகிறோம். இதைத்தான் எண்ணம் போல வாழ்வு என்கிறார்கள். நமக்குள் எப்போதும் ஒரு உற்சாகம், சந்தோஷ மனநிலை முதலில் வர வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, இந்த சந்தோஷமான மனநிலைதான் உங்கள் வாழ்வில் நீங்கள் கேட்பது நினைப்பதை எல்லாம் நடத்தி தரும் மந்திரம் என்பது. பேசுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை தென்றல் MTR FM வழியாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்
2: ஜி. கலக்கலன்னு கலக்குறோம்.

உற்சாகமான பாடல்களோடு இன்றைய அதிகாலையை அழகாக்கி கொண்டிருக்கிறது பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் வழக்கம் போல ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் நமது மோன்றியல் தமிழ் வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேயர்கள் இணைந்திருப்பது MTR FM என்று வழங்கிக் கொண்டிருப்பது இனிமையான பாடல்கள், உற்சாகமான பாடல்கள், அத்தோடு கூட அற்புதமான விடயங்கள், நாம் வாழ்வில் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய தன்னம்பிக்கை வழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா நன்றி தெரிவித்தல். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விடயம், மிக உன்னதமான விடயமும் கூட இந்த நன்றி தெரிவித்தல். கிராஜுவேஷன் என்று ஆங்கிலத்தில் இதை சொல்வார்கள். ஒவ்வொரு விடயங்களுக்கும், இறைவன் உங்களுக்கு தந்த ஒவ்வொரு விடயங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். இறைவனுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு மிகுந்த உதவியோடும் நன்றியோடும் இருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நன்றி உணர்வு உங்கள் வாழ்வை இன்னும் மென்மேலும் அழகாக்கிவிடும் என்பதுதான் உண்மை. அதனால் எந்த அளவுக்கு நன்றியுணர்வோடு இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் நினைக்கின்றவை உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது MTR FM வழங்கும் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் சுமந்து வரும் அடுத்த ராகம்

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ரொம்ப ஒரு உற்சாகமான பாடல் கேட்டு முடித்தோம். இது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதுகை தென்றல். இன்று உற்சாகமான பாடல்களோடு உற்சாகமான விடயங்களை எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அலுவலகங்களுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் உங்களது பணி சிறக்க வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். அதே போல பள்ளிகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் குழந்தை செல்வங்கள் மாணவ செல்வங்களுக்கும் இந்த நாள் இனிதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறது. பயணங்களில் இருப்போர் அவர்களது பயணங்கள் சிறக்க வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். கேட்போம் இன்னும் ஒரு அருமையான அற்புதமான பாடல். பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கிறதே பேசுவோம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். அன்பு சொந்தங்களுக்காக

அன்பு சொந்தங்கள், கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம்மின் பொதுகை தென்றல். இதமான இந்த அதிகாலை வேளையில் இனிமையான ராகங்களும் இனிய விடயங்களையும் எடுத்து வருகிறது பொதுகை தென்றல். இன்று நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல வழக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது பொதுகை தென்றல். ஆங்கிலத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்வார்கள், ஈர்ப்பு விதி என்று. ஈர்ப்பு விதி என்று சொல்லும் அறிவியல் நமக்கு இன்னொரு பாடத்தையும் சொல்லித்தருகிறது. நாம் எதை செய்கிறோமோ அதுவே நம்மை திரும்பிச் சேரும். அது நன்மையோ தீமையோ என்பதை பொறுத்தது. செய்கின்ற நல்ல செயல்களின் பலன் இரு மடங்காக நமக்கே திரும்பி வரும் என்பதை நாம் உணர்வதே இல்லை. உதவி என்று கேட்பவருக்கு தயங்காது உதவி செய்யுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிக உன்னதமான தருணம். நீங்கள் செய்கின்ற அந்த உதவி, அந்த தர்மம் நிச்சயமாக திரும்பவும் உங்களுக்கே வரும் என்பதுதான் அறிவியலும் நமது மதங்களும் சொல்கிற அற்புதமான உண்மை. தொடர்ந்து பேசுவோம். இந்த நாள் உற்சாகமான நாளாக, இன்னும் அற்புதமான நாளாக உங்கள் அனைவருக்கும் அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு அடுத்த பொதுகை தென்றல் சுமந்து வரும் ராகம்

மீண்டும் உங்களை வரவேற்கிறது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தினந்தோறும் 24 மணி நேரமும் கேட்டு ரசிக்கலாம். பல்வேறு நாடுகளில் இருந்தும் பல்வேறு தளங்களில் இருந்தும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நமது தொகுப்பாளர்கள் படைத்து வருகிறார்கள். இணையம் வழியாக நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க www.mtrfmradio.com அப்படிங்கிற நம்ம இணையதளத்தின் ஊடாகவும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் எம்டிஆர் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க முடியும். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசிக் கொண்டிருப்பது நமது வாழ்வை எப்படி அற்புதமானதாக இனிமையானதாக மாற்ற என்னென்ன விடயங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக குழந்தைகளிடம் உங்கள் மகிழ்வை கொண்டாடுங்கள் என்று சொல்கிறார்கள். இறைவன் உங்களுக்கு தந்த மிகச்சிறந்த பரிசு பொக்கிஷங்கள் குழந்தைகள். அவர்களுடன் உங்கள் பெரும்பான்மையான நேரங்களை செலவிடுங்கள். மன அழுத்தம், மன இறுக்கம் என்று நினைக்கிறவர்கள் பெரும்பாலும் தனது குழந்தைகளிடம் பேசவோ விளையாடவோ நேரம் ஒதுக்குவதில்லை என்றும் கூட அறிவியல் சொல்கிறது. அதனால் முடிந்த அளவு உற்சாகமாக இந்த நாளை கொண்டாடுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதிய தென்றல் சுமந்து வரும் அடுத்த தென்றல் ராகம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதுகை தென்றல். சுகமான இந்த அதிகாலையில் நாம் நமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய அன்றாட வழக்கங்கள், செய்கின்ற தவறுகள், இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நமக்கு ஏற்படுகிற நோய்கள். உண்மையாகவே மனிதர்கள் மிகவும் ஆரோக்கியமானவர்கள். ஆனால் அவர்களுடைய மனங்கள், அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுக்கு பலவிதமான நோய்களை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. பயமே அந்த நோயை இன்னும் அதிகமாக்கியும் விடுகிறது. இப்படி இருக்குமோ, அப்படி ஆகிவிடுமோ என்று நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் உங்கள் நோய் இன்னும் அதன் வீரியத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. உங்கள் நோய் குணமாக வேண்டுமென்றால் மற்றவர்களிடம் உங்களுக்கு இருக்கும் நோய் பற்றி பேசவே பேசாதீர்கள். மருத்துவர் ஆலோசனைப்படி மருந்துகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், போதும். உங்கள் நோய் தானாகவே குணமாகும். கேட்கிறவர்களிடமெல்லாம் உங்கள் நோயை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் நோயை பற்றி சொல்ல சொல்ல அந்த நோய் தனது வீரியத்தை அதிகமாக்கும் என்பதுதான் உண்மை. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள், நீங்கள் உடல் நலத்தோடு இருக்கிறீர்கள், உங்களால் எதுவும் முடியும் என்று நம்புங்கள்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனி இசையோடு உங்களுக்கு புதுகி தென்றல். இதமான இந்த அதிகாலையில் வெற்றிகரமான பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறது. இன்று புதுகி தென்றலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது MTR FM. நிகழ்ச்சியின் நிறைவு அம்சமாக நான் சொல்லப்போவது, உங்கள் மனம் சோர்ந்து போவதாக தோன்றினால் அதை மாற்ற முயற்சியுங்கள். வாரம் ஒரு முறையாவது உங்களுக்கு பிடித்த கோவிலுக்கோ மசூதிக்கோ சர்ச்சிற்கோ சென்று அமைதியாக அமருங்கள். உங்கள் தேவைகளை உங்கள் இறைவனிடம் கேளுங்கள். கூடுமானவரை உற்சாகமான மனிதர்களுடன் தொடர்ந்து பயணியுங்கள். அவர்களது உற்சாகமே உங்களை மேலும் உற்சாகமாக்கும். மனதுக்கு பிடித்த உற்சாகமான துள்ளலான இசையை அதிகம் கேளுங்கள். உத்வேகம் கொள்ள வைக்கும் பாடல்களை அதிகாலையில் கேளுங்கள். அது அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு உற்சாகத்தை அள்ளித்தரும். உங்களோடு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். நீங்கள் பார்க்கின்ற நபர்களிடம் புன்னகை பூக்க புன்னகையுங்கள். நன்றியோடு கைகுலுக்குங்கள். அவர்களுக்கு புன்னகையை பரிசலியுங்கள். உங்கள் வாழ்வும் அவர்களது வாழ்வும் நம்மை சுற்றியிருக்கிறவர்கள் வாழ்வும் நலமாகும். சரி நேர்களே, அந்த உற்சாகத்தோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறப் போகிறேன். மீண்டும் உங்களை மற்றொரு புதுகி தென்றலில் சந்திக்கிறேன். அதுவரை புலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் செழுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய அதிகாலை வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் தமிழகத்தின் கலையகத்திலிருந்து உங்கள் அன்பு நண்பன் அப்துல் பாசித்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மல்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரிய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: எங்கள் அன்பு உறவுகளே வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அன்பு உள்ளங்களை இணைக்கும் இணைய வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM.
1: தற்பொழுது ரசிக்க இருக்கும் நிகழ்ச்சி
0: மச்சானாக கலைவாணனும்
1: சின்ன பிள்ளையாக மெர்சி ராணியும் இணைந்து வழங்கும்
0: ஜோடி குயில்கள் ஜோடி குயில்கள் ஜோடி குயில்கள் ஜோடி குயில்கள்.

0: மச்சான் மச்சான், இன்னைக்கு முக்கியமான விசேஷ நாள். என்ன மச்சான்?
1: அதாவது சின்ன பிள்ளை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நாள் தான் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து உலக மக்கள் அனைவரும், அதாவது சாதி மதம் இன வேறுபாடு இன்றி எல்லாரும் படைத்து கொண்டாடக்கூடிய விநாயகர் சதுர்த்தி பெருவிழா
0: இன்னைக்கு.
1: இந்த பெருவிழாவை பத்தியும் பக்தி பரவசமான பக்தி பாடல்களையும் நம்ம வந்து அன்பு நேயர்களுக்கு வழங்க போறோம்.
0: ஆமா மச்சான்.
1: அதாவது சின்ன பிள்ளை, அதாவது விநாயகரை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, யானை முகத்தோன், ஐந்து கரத்தோன், விக்னேஸ்வரர், மூசிக வாகனர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதாவது கடவுள்களின் முதற் முதற் கடவுள் அப்படின்னாலே விநாயகர் தான். எந்த ஒரு ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னாலும் பிள்ளையார் சுழி போட்டு தான் ஆரம்பிப்போம். அதாவது இந்த பிள்ளையார் வந்து எளிமையான ஒரு கடவுளா வந்து பிள்ளையார வந்து போற்றி வணங்குவாங்க.
0: பிள்ளையாருக்கு மிக பிடித்த பூ என்ன மச்சான்?
1: அதாவது சின்ன பிள்ளை, நீ கேட்ட கேள்வி சரியான கேள்விதான். பிள்ளையாருக்கு வந்து எல்லா பூவுமே பிடிக்கும். ஆனா குறிப்பா வந்து பிள்ளையாருக்கு ஏத்த பூ வந்து செம்பருத்தி பூ தான்.
0: ஐந்து கரத்தோன்னு சொல்லிருக்கீங்க.
1: ஆமா,
0: அது என்ன மச்சான்?
1: அதாவது சின்ன பிள்ளை, விநாயகருக்கு அத வந்து நான்கு கரங்கள், அதாவது தும்பிக்கையோட சேர்த்து ஐந்து கரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் ஐங்கரன் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. இந்த ஐந்து கரங்கள் அப்படின்னா, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இத வச்சுதான் இந்த ஐந்து தொழில்களை வச்சுதான் ஐங்கரன் அப்படின்னு சொல்லி விநாயகரை சொல்றாங்க.
0: அப்படியா மச்சான்? அத பத்தி ஒரு பாடல உறவுகளுக்கு கொடுக்கலாமா?
1: ஆமா, அதாவது பிள்ளையார் வந்து முதற் கடவுள், முதல் பாடல நம்ம வழங்க போறோம்.

0: அச்சா மச்சான், இன்னைக்கு நகரம் மட்டுமல்ல கிராமப்புறத்துலயும் பிளேயர்ஸ் எல்லாம் களைகட்டி இருக்கும் மச்சான்.
1: உண்மையே சொன்ன சின்ன பிள்ளை, அதாவது கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து ஏரிக்கரைக்கு போய் அந்த மண்ணை எடுத்து சின்ன சின்ன பிளேயரா செஞ்சு வீட்டுல வச்சு படைப்பாங்க.
0: ஆமா மச்சான், நானும் நிறைய ஊர்களை பாத்துருக்கேன். பிள்ளையாரு என்னென்ன விதமா இருக்கும் மச்சான்?
1: அதாவது சின்ன பிள்ளை, பல வடிவத்துல இருக்கு. விநாயகருக்கு வந்து பல பெயரும் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கற்பக விநாயகர், யானை முக பிள்ளையார், வாரண பிள்ளையார், லட்சுமி பிள்ளையார், ஜெய ஜெய பிள்ளையார், ஜெகமுக பிள்ளையார், ஆபத்து காத்த பிள்ளையார், சம்பந்த பிள்ளையார், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சின்ன பிள்ள.
0: அப்படியா மச்சான்?
1: அதாவது சின்ன பிள்ள, சினிமா படத்துல யாரு முக்கியமான முக்கியமா யாரு
0: மச்சான்? இது தெரியாதா? ஹீரோ தான்.
1: ஹீரோ தான். ஆமா சின்ன பிள்ள, கடவுளுக்கு எல்லா கடவுளுக்கும் ஏத்தது யார் தெரியுமா? ஹீரோ இந்த பிள்ளையார் தான்
0: மச்சான். பிள்ளையார் ஹீரோவா பற்றி ஒரு பாடல கேப்போமா?
1: கண்டிப்பா கேக்கலாம் சின்ன பிள்ள.
2: விநாயக சரண சபகர் அப்படப்படுற லியோ கபாசா.

0: சின்ன பிள்ள,
1: சொல்லுங்க மச்சான்.
0: இந்த விநாயகரின் யானை வடிவம் இருக்குல்ல, அதை வந்து ஓம்கார வடிவமானவர் அப்படின்னு சொல்றாங்க.
1: மச்சான், பிள்ளையார எப்படி வணங்க வேணும்னு சொல்லுங்க மச்சான்.
0: அதாவது விநாயகரை பிள்ளையாரை எப்படி வணங்கணும்?
1: ஆமா
0: அதுதானே.
1: ஆமா
0: சின்ன பிள்ள, வேற ஒண்ணும் இல்ல சின்ன பிள்ள. பிள்ளையாரை வணங்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல போகும்பொழுது பணிவோட போகணும். அதாவது உடலை கொஞ்சம் சாய்த்து நின்று இரண்டு கைகளால், அதாவது இந்த நெத்தி பொட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுல வந்து மூன்று முறை கொட்டி கொள்ள வேண்டும். இது ஒரு முறை. இன்னொரு முறை என்ன தெரியுமா? வலது கையை இடது பக்கத்திலும், இடது கையை வலது பக்கத்திலும் வச்சு அந்த நெற்றி பொட்டுல மூன்று முறை கொட்டிக்கணும். அதன் பிறகு மூன்று முறை காதுகளை பிடித்து உட்கார்ந்து எழுந்திருக்கணும்.
1: பிள்ளையார பத்தி,
0: அது மட்டும் இல்ல சின்ன பிள்ள, இந்த பிள்ளையார வந்து மூன்று முறை சுத்தி வந்து வணங்கணும்.
1: பிள்ளையார பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க மச்சான்.
0: சின்ன பிள்ள, இப்ப இந்த பாடல்ல கேட்டாலே எல்லாருக்குமே தெரியும் இந்த விநாயகரை எப்படி கும்பிடணும் அப்படின்னு. அழகா அந்த பாட்டுல சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் இந்த பாடலை கேட்போம், பிள்ளையார வணங்குவோம்.
1: வணங்கலாம் மச்சான்.

0: மச்சான் மச்சான், பிள்ளையார பற்றி இவ்வளவு செய்திகள் இருக்கா மச்சான்?
1: அதாவது சின்ன பிள்ளை, இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு.
0: அப்படியா மச்சான், பிள்ளையாருக்கு என்னென்ன வச்சு படைப்பாங்க?
1: பிள்ளையாருக்கு தானே, அதாவது சின்ன பிள்ளை, அதாவது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப வச்சு படைப்பாங்க. இப்ப வந்து ஏழ்மையான குடும்பம் அப்படின்னா கோழுக்கட்டை வச்சு படைப்பாங்க. நல்ல வசதியா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, கிராமப்புறமா இருந்தாலும் சரி, அதிகமா வந்து வீட்டுல வந்து அந்த கோழுக்கட்டை வச்சுதான் படைப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பூவரசு சேலையில செஞ்சு படைக்கிறது மிக சிறப்பானது.
0: அப்படியா மச்சான், வேற என்ன மச்சான் படைப்பாங்க வச்சு?
1: அதாவது சின்ன பிள்ளை, பிள்ளையாருக்கு வந்து ஏத்ததுலாம் என்னென்னு தெரியுமா?
0: தெரியாது, சொல்லுங்களேன்.
1: கரும்பு, பழங்கள், சர்க்கரை, பருப்பு, நெய், எள், அவலு, துவரை, அவரை, இளநீர், தேன், பயறு, அப்பம், பிட்டு, வெள்ளரி பழம், கிழங்கு, அன்னம். அன்னம்னா என்ன? சோறு, அதாவது கடலை, மோதகம், இவத்தெல்லாம் வச்சு நைவேத்தியமா வச்சு படைப்பாங்க. அதாவது விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் இருக்கு பாத்தீங்களா?
0: ஆமா மச்சான்,
1: அருகம்புல்னா விநாயகருக்கு மிகவும் பிடிக்குமா? அருகு வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவி குணம் நீங்கும் அப்படின்னு சொல்றது ஐதீகம்.
0: அப்படியா மச்சான்.
1: சின்ன பிள்ள, தீய சக்திகளை ஒழிக்கும் வகையில மக்கள் வந்து வெள்ளை எருக்கு வேற இருக்கு பாத்தியா, வெள்ளை எருக்கு வேறு, அது வந்து பிள்ளையாருக்கு ஏத்த ஒரு ஒரு பொருள். அதை வச்சு மாலையா கோத்து அணிவிச்சு தேங்காய் உடைச்சு படைப்பாங்க.
0: அப்படியா மச்சான், இப்ப ஒரு அழகான பாடல் அன்பு உறவுகளுக்கு வழங்கலாமா மச்சான்?
1: அதாவது வழங்கி பிள்ளையாரின் பக்தி பரவசத்தை நம்ம பெறுவோம்.
0: சரிங்க மச்சான்.

0: மச்சான் மச்சான், பிள்ளையாருக்கு எப்படி விரதம் எடுப்பது அத பத்தி கொஞ்சம் கூறுங்களேன் பாப்போம்.
1: அதாவது சின்ன பிள்ளை, நீ இது வரைக்கும் விரதம் இருந்திருக்கியா?
0: இல்ல மச்சான்.
1: இல்ல
0: இல்ல,
1: நான்லாம் நிறைய விரதம் இருந்திருக்கேன். கார்த்திகை விரதம், அமாவாசை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், இப்படி எல்லாம் நிறைய விரதம் இருந்திருக்கேன். ஆனா அதை விட சிறப்பான ஒரு விரதம் அப்படின்னா, நம்ம இந்த பிள்ளையாருக்கு செய்யக்கூடிய விரதம் மிக சிறப்பான ஒரு விரதம். அதாவது சின்ன பிள்ளை, ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாசத்துல அந்த வளர்ப்புறை நான்காவது நாளாக சுக்ல பட்ச சதுர்த்தி நாளாக இந்த விநாயகர் சதுர்த்திய கொண்டாடுறாங்க. அதாவது பார்வதி தேவி இருக்காங்கல்ல, பார்வதி தேவி அதாவது விநாயகருடைய பிள்ளையாருடைய அம்மா, இந்த பார்வதி தேவிய கடைபிடித்த மகிமை மிக்க ஒரு விரதம்னா இந்த விரதம் தான். அதாவது அதிகாலையில எழுந்து நீராடி பூஜை அறையில வந்து கோலம்பிட்டு விநாயகருக்கு மாலை அணிவித்து தலைவாழை, அதாவது தலைவாழை ஒண்ணு போட்டு அதை விரிச்சு அதுல பச்சரிசிய கொட்டி அந்த பச்சரிசி மீது களிமண்ணால் செய்த பிள்ளையார வச்சு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு விளக்கேற்றி தூப தீப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும்.
0: மச்சான் எவ்வளவு அழக விரதத்தை பத்தி சொல்றீங்க மச்சான்.
1: சின்ன பிள்ளை, ஒரு அழகான ஒரு பாடல அன்பு உறவுகளுக்கு இப்ப நம்ம வழங்க போறோம்.
0: கொடுக்கலாம் மச்சான்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி. ஜோடி குயில்கள். மச்சான் மச்சான், பிள்ளையாருக்கு கணபதினு 100 பேர் இருக்கா மச்சான்?
1: ஆமாமா ஆமாம் சின்ன பிள்ளை, கரெக்டா கேட்ட. அதாவது பிள்ளையார், அதாவது இந்த விநாயகர் இருக்கார்ல, சூரியன், அம்பிகை, விஷ்ணு, சிவன், இப்படி 50 தெய்வங்களையும் ஒரே நேரத்துல ஒரே பீடத்துல வச்சு பூஜை செய்வதற்குதான் கணபதி பஞ்சாசதனம் என்று அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. 5 மூர்த்திகளில் இந்த விநாயகர் இருக்கார்ல, அத வந்து நடுவுல வச்சு வழிபட்டா நல்லது அப்படின்னு சொல்லி ஐதீகம் சொல்லிட்டு இருக்காங்க.
0: இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு மச்சான் உங்களுக்கு.
1: ஆமா சின்ன புள்ள, அதாவது எனக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியணும், நம்ம அன்பு உறவுகளுக்கும் தெரியணும். சின்ன புள்ள, சந்திரனுக்கு அருள் புரியும் தெய்வமாக இந்த பிள்ளையார் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க.
0: அப்படியா மச்சான்? கணபதியிலே மகா கணபதினு சொல்றாங்க, அது என்ன மச்சான்?
1: ஆமா சின்ன புள்ள, அதாவது மகா கணபதி பற்றி இந்த பாடலை கேட்டாலே அன்பு உறவுகளுக்கும் உனக்கும் தெரியும். இந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மகா கணபதியை பத்தி ஒரு அழகான பாடலை நம்ம கேட்போம், நேர் நெஞ்சங்களும் கேட்பாங்க.
0: கேட்கலாம் மச்சான்.

0: என்னப்ல
1: சொல்லுங்க மச்சான்.
0: நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா?
1: ஆமா ஆமா மச்சான்.
0: அதாவது பிள்ளையார் பற்றிய பல தகவல்கள் சொல்லிக்கிட்டு வரோம்.
1: ஆமா மச்சான், நானும் தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் மச்சான் நிறையா.
0: ஆமா சின்னப்புள்ள, அதாவது இது வரைக்கும் அதாவது முருகனுக்கு தான் அறுபடை வீடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து குறிப்பா வந்து நிறையா 6 இடத்துல 6 முருகனுக்கு கோயில் இருக்கு. பக்கத்துல பாத்தீங்கன்னா பழனி இருக்கு, இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா சாமி மலை இருக்குல்ல. ஆனா பிள்ளையாருக்கும் அறுபடை வீடு இருக்கு.
1: அப்படியா மச்சான்,
0: ஆமா,
1: எங்க மச்சான்?
0: அதாவது சின்ன பிள்ள, முருகனும் பிள்ளையாரும் அண்ணன் தம்பி. ஆனா இருந்தாலும் பிள்ளையாரு எங்கெங்க 6 இடத்துல கோயில்கள் இருக்குன்னு தெரியுமா உனக்கு?
1: சொல்லுங்க மச்சான்.
0: அதாவது சின்ன பிள்ள, முதல் இடம் அப்படின்னா திருநாரையூர் அப்படிங்கிற ஊர்ல அந்த பிள்ளையாருக்கு வந்து பேர் வந்து பொல்லா பிள்ளையார். ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா திருமுதுகுன்றம், அது வந்து நம்ம பக்கத்திலே இருக்கிற விருத்தாசலத்துல ஆழ்த்து பிள்ளையார். அதே போல பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல சித்தி பிள்ளையார். அதே போல பாத்தீங்கன்னா திருக்கடையூர்ல கள்ளவாரணா பிள்ளையார். திருவண்ணாமலையில அல்லல் தீர்த்த பிள்ளையார். காசி எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வாரணாசியில இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா துண்டிராஜ கணபதி. இப்படி 6 இடத்துல விநாயகருக்கு அறுபடை விநாயகர் கோயில் இருக்கு.
1: மச்சான், இது வரைக்கும் முருகனுக்கு தான் 6 படம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் மச்சான் பிள்ளையாருக்கு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
0: சரி சின்ன பிள்ளை, ஒரு அழகான பாடலை கேட்கலாமா?
1: கேட்கலாம் மச்சான்.

0: மச்சான் மச்சான், பிள்ளையாருக்கு ஞானத்தலை எப்படி வந்துச்சு?
1: சின்னபுள்ள, இது ஒரு பெரிய கதையே சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க மச்சான், எனக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும்.
1: அதாவது சின்னபுள்ள, ஒரு முறை வந்து சிவபெருமான் வந்து உலக மக்களுக்கு வந்து படிப்பு அளப்பதற்காக அவர் போறாரு. அப்படி தனிமையில இருந்த பார்வதி தேவி என்ன பண்றாங்க, ஒரு சந்தனத்தை குழப்பி அது வந்து ஒரு உருவத்தா செஞ்சு குளத்துல போய் நீராட போறாங்க. அப்படி நீராட போகும்பொழுது அப்பொழுது அந்த சந்தனம் குழப்பி வச்சாங்க பாத்தியா.

0: இடையே வந்து சண்டை வந்து வருது. அப்படி வரும்பொழுது ஒரு காலகட்டத்தில் சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த தலையை வந்து துண்டிக்கிறாரு. அப்படி துண்டிக்கும் பொழுது திடீர்னு அங்கேருந்து பார்வதி தேவி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த பாலகன் வந்து அழித்து விட்டதை பார்த்துட்டு, எனக்கு வந்து மீண்டும் அந்த சிறுவன் உயிர் வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அந்த பாலகனை வந்து மீண்டும் அந்த உருவத்தை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த சிவபெருமானுக்கு கீழே அந்த பூத கணங்கள் அவருங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கூப்பிட்டு போய் வடக்கல போய் பாருங்க, வடக்க தலைய வச்சு எந்த உயிரா இருந்தாலும் சரி அந்த தலைய கொண்டு வாங்க வெட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது உத்தரவிடுறாரு. அந்த பூத கணங்கள்லாம் போறாங்க. அப்படி போகும்பொழுது அந்த யானை ஒண்ணு பட்டு கிடக்கு. அந்த யானை தலைய வெட்டி எடுத்துட்டு வந்து அந்த உருவத்துல, அதாவது அந்த குங்குமம் வெட்டினார் பாத்தீங்களா, அந்த பாலகன் அந்த தலையில மேல வச்சு அந்த யானைய அந்த தந்தத்தை தலையோட பொருத்துறாரு. அந்த தந்தத்தை பொருத்தின உடனே அது தெய்வமா மாறிடுது. அந்த பாலகனை வந்து வழிபட்ட பிறகுதான் பிற தெய்வங்களை கொண்டாடணும், அவனை வழிபட்ட பிறகுதான் எல்லா கடவுளையும் தொழுணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது, அதாவது இந்த பாலகன் பிள்ளையார் இவரை கும்பிட்ட பிறகுதான் எல்லா காரிய தடைகளும் அகலும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம். அதன் பிறகுதான் இந்த பிள்ளையார் யானை முகத்தோடு உருவமாக வருகிறார். அதை தான் இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளையாரா விநாயகரா நம்ம வணங்கிட்டு இருக்கோம்.
1: அப்படியே அமைச்சான், விநாயகரை பத்தி இவ்வளவு தெளிவா ஒரு கருத்தை சொன்னீங்க, இத பத்தி ஒரு பாடலை நம்ம நேயர்களுக்கு கொடுக்கலாமா அமைச்சான்?
0: கேட்கலாம் சின்ன பிள்ளை.

ஆஹா, குலுக்கி நினைக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தழுக்கு நடை போட்டுக்கிட்டு ஜாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கரை ஓரத்திலே அடங்கப்பா கணேசா, மயக்கம் வரும் நேரத்திலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டம்.

0: உயிரார பண்டுகளா உடம்ப குறைக்கும் வண்டுகளா
1: பட்டி வாயு

0: சின்னப்பிள்ள,
1: சொல்லுங்க மச்சான்.
0: அதாவது இந்த பிள்ளையார், அதாவது விநாயகர்,
1: ஆ
0: ஆறு ஏரி குளம் எல்லாம் இருக்குல்ல,
1: ஆமா மச்சான்.
0: அந்த இடங்கள்ல தான் இருக்கும்.
1: ஆ
0: ஆனா எந்த மரத்துக்கு கீழே இருக்குன்னு தெரியுமா சின்னப்பிள்ள உனக்கு?
1: மச்சான் கேள்விப்பட்டிருக்கேன், அரச மரத்துக்கு கீழே தான் பிள்ளையார் இருப்பார்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
0: சரியா சொல்லிட்ட சின்னப்பிள்ள, உண்மைதான். அதாவது உருவ வழிபாடுகளிலே மிகவும் எளிமையாக வழிபடுவது தான் பிள்ளையார். அதாவது இந்த பிள்ளையார் வந்து பாத்தீங்கன்னா பல வடிவத்துல செஞ்சிருப்பாங்க. கல்லால செஞ்சிருப்பாங்க, மண்ணால செஞ்சிருப்பாங்க, மரத்தால செஞ்சிருப்பாங்க, செம்பால செஞ்சிருப்பாங்க. இப்படி பல வடிவத்துல இந்த இறைவனை வந்து திருவுருவ சிலைய செஞ்சிருப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாம மண்ணு, அப்புறம் வந்து பசும் சாணம், அதாவது மாட்டு சாணம், மஞ்சள், மரக்கல்லு, கருங்கல்லு, பளிங்கு கல்லு, தங்கம், வெள்ளி போன்ற உலோகத்தாலும், முத்து பவளம் போன்ற ரத்தினத்தாலும், தந்தம், வெள்ளரு வேறு, அத்திமரம், பசுவெண்ணெய், அரைத்த சந்தனம், சக்கரை, வெல்லம், இப்படி பலவற்றதுல இந்த வந்து இந்த விநாயகர் வடிவத்தை செஞ்சிருப்பாங்க, செஞ்சு படைச்சிருப்பாங்க. இதனாலதான் பிடித்து வச்ச பிள்ளையாரு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்கு. இப்ப நம்ம பள்ளிக்கூடத்துல கூட என்ன சொல்லுவோம் பசங்களை பார்த்தா,
1: என்னடா
0: பிடிச்சு வச்ச பிள்ளையாராட்டம் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் இந்த பழமொழி.
1: பிள்ளையார பத்தி இவ்வளவு விஷயம் சொல்லிருக்கீங்க மச்சியா மாலகா, இத பத்தி ஒரு பாடல உறவுகளுக்கு வழங்கலாமா?
0: கண்டிப்பா, அன்பு உறவுகளுக்கும் நமக்கும் எல்லாருக்கும் சேர்த்து இந்த அற்புதமான ஒரு பாடலை வழங்குவோம்.

0: மச்சா மச்சா, மகாபாரத பிள்ளையார் சொல்லிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் செய்தித்தாளில, அது உண்மையா மச்சான்?
1: சின்ன பிள்ள, அது உண்மைதான்
0: மச்சான். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம்.
1: அதாவது சின்ன பிள்ள, மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு பெருங்காப்பியம் அது. அந்த பெருங்காப்பியத்தை வந்து படைத்தவர் எழுதியவர் யார் அப்படின்னா வியாசர் என்னும் முனிவர். அந்த மகாபாரதத்தை எழுதியவர் விநாயகர் என்று புராணங்கள் எடுத்து சொல்லுது. அதாவது மகாபாரத காவியத்தை தாங்கள் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்றாரு. அதுக்கு விநாயகரும் நான் நீங்க சொல்றத நான் எழுதுறேன், ஆனா வந்து நடுவுல வந்து தடுத்து நிப்பாட்டக்கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? விநாயகர். அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த எழுதுனது தான் 8800 ஸ்லோகங்கள். எவ்வளவு? 8800 ஸ்லோகங்கள். இதை எழுதியதெல்லாம் மகாபாரதம் விநாயக பெருமானால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி ஐதீகம் வரலாறு சொல்லிட்டு இருக்கு.
0: இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் மச்சான்.
1: சின்ன கிராமப்புறமா இருந்தாலும் சரி, நகரப்புறமா இருந்தாலும் சரி, இரண்டு இடங்கள்லும் பாத்தீங்கன்னா இந்த பிள்ளையார வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இடத்துல வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய பெரிய பிள்ளையார் சிலை, அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல சின்ன சின்ன பிள்ளையார் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா.
0: ஆமா மச்சான்.
1: 3 நாள் கழித்து அந்த பிள்ளையார எடுத்துட்டு போய், அதாவது ஆறு, கடல், ஏரி, குளம், ஊரணி இப்படி போன்ற இடத்துல போய் கரைச்சிட்டு வந்துதான் விரதம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க.
0: ஆமா,
1: இது வந்து ஒரு ஐதீகம்
0: மச்சான். இத பத்தி ஒரு பாடல கேட்கலாமா மச்சான்?
1: கண்டிப்பா கேட்கலாம் சின்ன பிள்ளை. அதாவது இந்த பிள்ளையாரின் பெருமைகளை எடுத்து கூற வகையில தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம வழங்கி இருக்கிறோம். இந்த அழகான ஒரு பாடலை நம்ம கேட்போம்.
0: கண்டிப்பா மச்சான், கடைசி பாடலா அருமையா கேட்டு மகிழ்வோம் மச்சான்.
1: கண்டிப்பா.

0: இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது ஜோடி குயில்கள்.
1: நேயர் அன்பு உள்ளங்களை இணைத்த எம்டிஆர் எஃப்எம் வானொலி.
0: அடுத்த நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
1: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கலையகத்திலிருந்து கலைவாணன், மிர்ச்சிராணி.
0: நன்றி, வணக்கம்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் இணையதள தமிழ் வானொலி, உலக புகழ்பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலகத்தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள் இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: இசை பிரியர்களின் ஈழி இணையற்ற இணையதள வானொலி நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக கிழக்கு கரை என்ற படத்திலிருந்து எனக்கென பிறந்தவ ரக்க கட்டி பறந்தவ இவதான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், சித்ரா.
1: I love.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற படத்திலிருந்து ஏழைங்கிளியே என்ன தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக உத்தம ராசா என்ற படத்திலிருந்து இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல பொன்னானது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனசுக்கேத்த மகாராசா என்ற படத்திலிருந்து ஆரங்கும் தான் உறங்க ஆறு கடல் மீன் உறங்க என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் ஜானகி, மனோ.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM இணையதள வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு வாத்தியார் என்ற படத்திலிருந்து சோலை மலரே என்னை தாளாட்டும் நீலக்குயிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக முதல் சீதனம் என்ற படத்தில் இருந்து ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் மலரும் கொஞ்சமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடு நிலாவே என்ற படத்திலிருந்து மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக செம்பருத்தி என்ற படத்திலிருந்து நடந்தால் 2 அடி, இருந்தால் 4 அடி, படுத்தால் 6 அடி போதும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நினைவு சின்னம் என்ற படத்திலிருந்து ஏழே இளங்கிலியே என் ஆசை பைங்கிலியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் என்ற படத்திலிருந்து என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சொல்லலதா?

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இது நம்ம பூமி என்ற படத்தில் இருந்து ஆரளி சுவர்தான் ஆசையை தடுக்குமா கிளியே தந்தன கிளியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜெயசுதா சொன்னதா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக அண்ணாமலை என்ற படத்திலிருந்து ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது எம்டிஆர்எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வம். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அங்கும் இங்கும் எங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் மொன்றியல் தமிழ் வானொலி ஒலிபரப்ப இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பத்திலே முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் பிடிக்காது என்று கூறி காதல் சொல்லவா என்ற திரைப்படத்தில் தனக்கு பிடித்த பாடலாக கேட்கின்றார் அருள் மோகன் இங்கிலாந்தில் இருந்து.

அவரை தொடர்ந்து உரைக்க இருக்கும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாட்டு மத்திய மகனம் ஹட்டலிருந்து டிராஞ்சி நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த பாடல் குடும்பம் ஒரு கோவில் என்ற திரைப்படத்து பாடல்தான். பாடலும் குடும்பம் ஒரு கோவில் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இவரை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடலை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து அன்புடன் விஜயராணி தந்திருக்கின்றார். ஏதோ ஒரு நதியில் என்ற முதல் வரி என்ன தவம் செய்தீன் என்ற திரைப்படத்து பாடலாக

கிளி, என் வீட்டு பச்சை கிளி, இன்று என் தோழில் சொத்தும் கிளி. இடமிருந்து வலமிருந்து என்னோடு வட்டமிடும் வண்ணக்கிளி, இடமிருந்து வலமிருந்து என்னோடு வட்டம்.

பாடல்களை தொடர்ந்து ஒரு பாடல் கனடா மண்ணின் மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் அனுப்பி வைத்த பாடல் வாடா மல்லிக்காரி என்று பாடுகின்றது கோழி கூபுது திரைப்படத்தில் இருந்து.

அடுத்து வரும் பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல்தான். மேகத்துக்கும் தாகம் உண்டு என்ற திரைப்படத்து பாடலை தெளிவெடுத்து தந்த வேளையில் மரகர மேகம் சிந்தும் என்ற முதல் வரியோடு ஆரம்பித்து முழுவதையும் பாடுகின்றது.

அன்பு உறவுகளை, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒன்றிய தமிழ் வானொலியில் காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்பத்திற்குரிய பாடல்கள்.

சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து வரும் பாடல்களும் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல். இளவரசி, உங்கள் பாடலை கேட்போமா? ஏ நெஞ்சுக்குழி தொட்டு போகிறா என்ற பாடல்தான் நீங்கள் தந்த பாடலின் முதல் வரி. அலையே அலையே என்று தொடர்ந்து பாடும் அந்த பாடல் பராசக்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

நீங்கள் பாட வைத்த வேளையிலே மீண்டும் வன்கூவர் மாநிலத்திலிருந்து காஞ்சனாவும் ஒரு பாடலை பாட வைக்கின்றார். ஜனநாயகன் என்ற திரைப்படத்திலிருந்து உயிரில் விளையும் உதார பூவே என்ற பாடல்.

அடுத்து வரும் பாடலையும் வன்குவர் மாநிலம் கனடாவிலிருந்து வசந்தியின் பாடலாக கேட்போம். ஹோ உன்னாலே நான் பெண்ணானேன் என்ற வரிதான் முதல் வரி. என்னருகில் நீ இருந்தால் திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல். அங்கே கேட்போம் அந்த பாடலையும் இந்த திரைப்படத்திலிருந்து.

தொடரும் பாடல்கள் எங்கள் நீண்ட கால உறவு, தொடர்ந்து எங்களோடு இசை பயணம் செய்யும் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா பாடு தென்றலே புதுமனம் வந்தது என்று நில்லிக்கனி என்ற திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றார்கள்.

அடுத்து வரும் பாடலும் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி நீங்கள் தந்த பாடல். உன்னை தொட்ட தென்றல் என்ற வரி முதல் வரி, தலை வாசல் என்ற திரைப்படம் தருகின்றது. கேட்போம் அந்த பாடலையும்.

அடுத்து வரும் பாடலும் தொடர்பாக ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் வரிசையிலே நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் கீரி தரும் பாடல் பயணம் திரைப்படுத்த பாடலை தெரிவு செய்து தருகின்றீர்கள். ஆரம்ப காலம் ஒரு பக்க தாளம் என்ற வரியை முதல் வரி கொண்டு பாடுகின்றது.

அன்பு உறவுகளே, பாடிக்கொண்டிருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை நாங்களும் கேட்டு மகளும் திசை எங்கும் இசை பரப்பி வரும் பாடலாக கேட்டு மகிழ்கின்றோம். திட்டிக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே சர்வதேச நேயர் விருப்பமாக அடுத்து வரும் பாடல் சிங்காரப்பூமியம் சிங்கப்பூரில் இருந்து மகாலிங்கம் தந்த பாடல். அன்றும் இன்றும் என்று கேட்டாலும் தவிர்க்க முடியாமல் கேட்கும் ஒரு தத்துவ பாடல் மயக்கமா கலக்கமா என்று வரி கொண்ட பாடல் தான். சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து பாட வைக்கிறீர்கள். இன்றைக்கு 1962 ஆண்டு திரைக்கு வந்த பாடலாக இன்று கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து வரும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு நிரேஷன் ஜெனீவா நகரிலிருந்து தந்திருக்கின்றார். பிரியமானவளே என்ற திரைப்படத்து பாடலை ஜூன் ஜூலை மாதத்தில் என்று கேட்கின்றார் இன்று அந்த பாடலை.

ஐரோப்பிய மாநிலம் என்றால் என்னவள் விடமாட்டார், என்னவளும் ஒரு பாடலை தருகின்றார். அந்தோனி என்று இன்று ஈழத்தமிழர்களினால் தயாரிக்கப்பட்ட சிறந்த ஓர் திரைப்படத்து பாடல் முட்டுவிட்ட புதுமலரே என்று வரி எடுத்து பாடுகின்றது. என்னவள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி ஒலிக்கின்றது இந்த பாடல்.

பக்தியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்பக்கும் பாசத்துக்கும் உரிய காவ இசைனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து என்னை தேடும் மேகம் என்று கண்ணோடு கண் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அவர் தந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நிரமும் கெட்டு மகிழ்ந்தது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள், தித்திக்கும் தீனான பாடல்களை கேட்ட மகிழ்ச்சியில் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி காற்றலைந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்போடு தமிழோடு.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

இன்றைய நீர் நிறத்துக்கான முதல் பாடல் கன்னி அவள் நாணுகிறாள் என்ற முதல் வரி கொண்ட பல்லவி சரணங்களோடு இசைக்க வேண்டும் என்று தங்க கலசம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். நீண்டகால உறவு அன்பு மகள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. மகளே ஷியாமலா பிரபா, நீங்கள் கேட்கும் எப்பொழுதும் உங்கள் பாடலை உங்களோடு இணைந்து உங்கள் அன்பு உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ அவர்களோடு சிவசங்கரன், நட்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்பார்கள், நாங்களும் கேட்கின்றோம். ஒலிக்கின்றது இந்த பாடல்.

பொழித்து வரும் நீ என் நேரத்தை அலங்கரிக்கும் இன்னும் ஒரு பாடல் அன்புடன் வணக்கமும் வாழ்த்தும் கூறி கேட்டிருக்கின்றார்கள். திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள். வீர அபிமன்யு திரைப்படுத்த பாடல்தான் அவர் கேட்ட பாடல். பார்த்தேன் ரசித்தேன் என்று இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்களோடு இசை மாமணி பி பி ஸ்ரீனிவாஸ் ஐயாவும் இணைந்து குரல் கொடுக்கும் இந்த பாடலை சோமஸ்கந்தன் அவர்களோடு இணைந்து மருதூர ரகுராம் மற்றும் உறவினர்களும் கேட்டு மகிழ்கின்றார்கள் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது பாடல்.

0: தொடரும் பாடலை சிதம்பரம் ரமணி ராஜேஷ் அவர்களும் அவர்களோடு இணைந்து மேல் பாளையமா தேவியிலிருந்து பங்கஜம் கோவிந்தராஜன் இவர்களும் கேட்கும் இனிமையான பாடல் நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போல ஆடலாம் பாடலாம் என்ற பாடல்தான். இந்த பாடலை வாலிப கவிஞர் வாலி அவர்கள் வரைந்துவிட மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இசையமைத்துக் கொடுக்க இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள் என்று ஆவலோடு கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: ஒருவர் மீது

இந்த பாடலோடு இணைந்து இன்னும் ஒரு பாடல், நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி கிடைத்தால் எல்லாமே உனக்குள்ளே என்ற பாடல். அற்புதமான பல்லவி அல்லவா. நெஞ்சுக்கு நீதி, நான்கு கில்லாடிகள் திரைப்படுத்த பாடல்தான் இந்த பாடல். இந்த பாடலை இன்று எங்களோடு கேட்டு மகள வேண்டும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் என்று நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் வளமை போல தன்னுடைய உறுப்புகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, சஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்க வைக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் நேயர் நேரம் என்ற பகுதியிலே காதுக்கினிய கீதங்கள் திக்கும் திக்கட்டும் திசை பரப்பி இசையோடு பாடுகின்றது.

இசை கூட்டி மகிழ்ச்சி கொடுக்கும் இனிமையான பாடல்களை தொடுத்துவிடும் வேளையிலே அடுத்த பாடலை தொடுத்து விட்டிருக்கார் யாமிருக்க பயமேன் நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் அவர்கள். வரதராஜபுரத்திலிருந்து விஜயகுமார் அவர்களும் கிருஷ்ணகிரியில் இருந்து கனகராஜ் இருவரும் இணைந்து இவரோடு கேட்கும் அந்த பாடல் எங்கள் எல்லோருக்கும் பிடித்த ஒரு பழைய திரைப்படம் பால் குடம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல் முழு நிலவின் திருமுகம் என்று ஆரம்பித்து வரி உண்டு பாடி முழுவதையும் தருகின்றது. கேட்போமா?

வரும் பாடல்கள் வளமை போல ஒரே திரைப்படத்தில் இரண்டு பாடல்கள் இரண்டு தடவை ஒலித்திருக்கின்றன சில வித்தியாசங்களோடு. அதை கூர்ந்து கவனித்து எங்களையும் கேட்டு மகிழ வேண்டும், கவனிக்க வேண்டும் என்று வைதேகி காத்திருந்தாள். திரைப்படத்தில் 1984 ஆண்டு பாடிய இசையரசியின் குரலே ஒலித்த ராசாவே உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு என்ற வரி கொண்ட வல்லவியை தொடர்ந்து பாட வைக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் கே அனுசியா கிருஷ்ணன் மற்றும் அவரது அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம், உறவுகளும் நண்பர்களும்

உறவுகள், கேட்கும் இந்த பாடல் மீண்டும் ஒரு தடவை வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படத்தில் தான் என்று முன்பே கூறியிருந்தேன். ஒரே திரைப்படம் என்று இப்பொழுது பாடும் பாடலை பிரபல பின்னணி பாடகர் இசை மாமணி பி ஜெயச்சந்திரன் ஐயா தன்னுடைய குரலிலே பாடுகின்றார். ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி பூலாடுது என்று. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனம் கே எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய உலகத்தமிழர் நண்பர்களோடும் உறவுகளோடும் கேட்டு மகளும் இந்த வேளையில் எங்களையும் கூர்ந்து அந்த பாடலின் பேதத்தை உணரும் வண்ணம் தருகின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அன்பு உறவுகளோடு உறவாக காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து தருகின்றார் ரவிச்சந்திரன் ஒரு பாடலை. ராசாத்தி ராசாத்தி உன்னை எண்ணி மனமுருகி நின்றே நடி என்ற பல்லவி தொடர்ந்து பாட வைக்கும் ரவிச்சந்திரன் அவர்களே, உங்கள் பாடல் ஒலிக்க இருக்கின்றது பூவரசன் என்று 1996 ஆண்டு திரைக்கு வந்த பாடலாக.

0: கோழி கூவுது என்ற திரைப்படத்து பாடல் பூவே இளைய பூவே என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றோம் நாங்கள் அனைவரும் என்று தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்களும், வளமை போல அவர்களோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோர் இணைந்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காத்தலையில் எனது பாடலும் வந்தால் மகிழ்வாக இருக்கும் என்று அடடா அடடா அடைமலைடா என்ற ஒரு பாடலை பையா திரைப்படத்திலிருந்து பாட வைக்க எழுதி கேட்டிருக்கின்றார். புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்கால் மாவட்டம் மேலே ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள். அந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம்.

இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையில்தான் சிதம்பரம் மண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களும் மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம் என்ற ஒரு பாடலை உரிமை கீதம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றார். சிலுவை சந்தனராஜ் அவர்களே, இதோ உங்கள் பாடலையும் நாங்கள் இணையவும் கேட்டு மகிழ்வோம். அடுத்த

இனிமையான ஒரு பாடல். புத்தம் புது மலரி என்ற முதல் வரி கொண்டு அமராவதி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடன் ரதீஷ், நீங்கள் அனுப்பிய பாடல்.

0: வைத்தேன்.
1: பாடல்களையும் கேட்ட வேளையிலே பொட்டல முட்டாளே என்ற ஒரு வரிகொண்ட பாடல் தலைவன் தலைவி திரைப்படத்தில் பாடியிருந்தது அல்லவா? அந்த பாடலை இன்று காட்டலையில் கேட்க வேண்டும் என்று வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு முன்னிலை தமிழ் வானொலியை சுவாசிக்கும் ஜோஷ் நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் அன்பு உறவுகளே, இது மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கலம்பம் நிரலை நேரத்துக்கு வந்திருக்கின்றேன். நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். கனடாவில் இப்பொழுது நேரம் 12:04. உங்களுக்கு இப்பொழுது 9:34 சற்று தாமதமாகி வந்திருக்கின்றோம். ஈழத்திலும் இதே நேரம்தான். மலேசியாவில் இப்பொழுது 12:04 இருக்கும் வேளையிலே 7 விட்டது. குவைத் நாட்டிலே இது மனித தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் தினமும் மலரும் கதம்பம் நேரம். கதம்பம் நேரத்திற்கு நீங்கள் வந்து பங்கு பெற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. வருவது 6471 மன்னிக்கவும், மீண்டும் கூறுகின்றேன், 6471 என்ற இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு வந்து இணைந்து கொள்ளலாம் என்று கூறும் வேளையிலே, இது முன்னிலை தமிழ் வானொலி கதம்பம் நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருவராக வரலாம். சேர்ந்து வந்தாலும் ஒவ்வொருவராக பேசிக்கொண்டு எங்கள் கவிதை, கட்டுரை, பாடல், விடுகதை என்று எதுவும் உங்களால் முடிந்தால் எதுவும் கலந்து கொள்ளலாம், கலந்து பரிமாறிக்கொள்வோம் என்பவர்களை வாருங்கள் என்று கேட்கும் வேளையில் ஒரு பாடலை தந்து காலையில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற இந்த பாடல் காலையில நே நேரத்துக்கு வர வேண்டிய பாடல். நான் அந்த பாடலை தருவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அந்த வகையில் இப்பொழுது தருகிறேன், கேட்டு விடுவோம். நீங்கள் பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கும் பொழுது வாருங்கள், வந்த அலையுங்கள், பாடலை குறுக்கே வந்து நீங்கள் வரலாம். இது என்னுடைய பாடல்.

0: காற்றலையில் இணையும் ஒரு அன்பு உறவு அவரை அணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் பிரகாஷ், சின்ன வலயத்திலிருந்து முதன் முதலாக இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா பிரகாஷ்?
1: நலமா இருக்கீங்க.
0: தூக்கம் வரவில்லைங்களா? நான் நலமாக இருக்கின்றேன், நலமாக இருக்கின்றேன். உங்கள் அம்மாவும் நலமாக இருக்கின்றார். சற்று ஓய்வு ஓய்வு தான் அவருக்கு தேவைப்படுகின்றது. அதனால் நான் தொடர்ந்து வந்தேன் காற்றலைக்கு. எப்படி உங்க என்ன காலநிலை எப்படி இருக்கின்றது? இருள் சூழ்ந்து இருக்கின்றது, இரவு
1: நேரம்.
0: தூக்கம்
1: ஏழு மணி அளவுல எங்களுக்கு ஏழு மணி அளவுல மழை பெஞ்சது.
0: ஓண்டம்
1: பகுதியில்
0: அது மாலை நேரத்து மழை விட்டு போ, அது நீண்டு இருக்குமே.
1: ஆமா, அதான் ஒரு மாதிரி தான் இருக்கு வானம்.
0: குளிர்மையான மழை பெய்து போட்டு விட்டு, ஆனால் பசியும் எடுக்கும் அந்த நேரத்துல இல்லையா? பசியும் பெறப்பா இருக்கும். நிலத்தையும் சுழச்சிட குடித்து ஏதாவது சாப்பிட்டு கொண்டிருக்கணும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? தூங்கி கொண்டிருந்தீர்களா? தூக்கம் வரவில்லை என்று சிந்தித்து கொண்டிருந்தா? பாடல் கேட்டுக் கொண்டிருந்தா? கணமையில் இருந்தீர்களா?
1: கதை நேரம் தான் கேட்டுட்டு இருந்தேன். கதை நேரம் வந்து இயக்குனர் அம்மாவோட நிகழ்ச்சி யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதனால நான்
0: கேட்டேன். என்ன பாடல்? என்ன முதல் பாடல் நீங்கள் முதல் முதல் வந்தீங்க, என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்?
1: இன்னைக்கு கும்மி பாட்டு அப்படிங்கிற படத்துல இருந்து ஆசை மச்சம் வாங்கி தந்த மல்லிகைப்பூ.
0: ஆசை
1: ஆசைமச்சா வாங்கி தந்த மல்லிகைப்பூ.
0: ஆசை மச்சான் அள்ளி தந்த மல்லிகைப்பூ. என்ன ஒரு சத்தம் கேட்கின்றது?
1: வாங்கி தந்த மல்லிகைப்பூ.
0: ஆசை மச்சான் வாங்கி தந்த மல்லிகைப்பூ.
1: வாங்கி தந்த மல்லிகைப்பூ.
0: ஆசை மச்சான் வாங்கி தந்த மல்லிகைப்பூ. நல்ல பாடல். எங்க ஒரு சத்தம் கேட்கிறது? உங்களுக்கா எங்களை? இங்கேயா?
1: வெளியே
0: நான் புல்லு வெட்டுகிறார்கள் போல் தெரிகின்றது. ஒரு இயந்திரம் சத்தம் பெரிதாக வருகின்றது. எங்கோ புல்லு வெட்டுகிறார்கள் வெளியே. கோடை காலத்திலே புற்கள் வளர்வது அதிகம். அந்த புல்லை வெட்டு வர இயந்திரம் இல்ல அங்கே பக்கத்திலே, அதாவது இந்த நிலம் திருத்துபவர்கள் மெஷின் அந்த இயந்திரத்தால் வெட்டுகிறார்கள். அதான் சத்தம் மல்லிகைப்பூ. இந்த பாடல் ஏன் உங்களுக்கு விருப்பம்?
1: இல்ல, இரவு நேரத்துல இப்ப உடனே தரேன் சொன்னதும் அந்த பாட்டோட
0: உடனே தரணும்னு ஓடி வந்துட்டீங்க இல்லையா? அல்லது விட்டால் இப்ப வந்திருக்க மாட்டேங்க. இரவு நேரம் ஆறுதலா வருவோம் நினைப்பீர்கள். முதலில் நேற்று நம்ம நீங்கள் இல்ல, நேற்று நீங்கள் வரவில்லை. நேற்று நீங்க பின்புதான் நான்
2: நேற்று வரல. நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன். முதல்ல
0: இன்று முதலில் வந்து முதல் பாடலை கேட்க போகின்றீர்கள். இப்ப மஜித் வந்திருந்தான் ஓடிவிட்டார். ஆசை அவர் வருவார் இப்பொழுது, வருவார். நேற்று எதிரும் போல இன்றும் பல விடயங்கள் பேசுவதற்கு அவருக்கு விருப்பம். நேற்று நீண்ட நேரம் நாங்கள் பேசியிருந்தோம், உரையாடினோம், நல்ல விடயங்களை பற்றி எல்லாம் பேசணும். நேற்று நீங்கள் கேட்ட பாடல் கும்மி, கும்மி பாட்டு திரைப்படத்திலிருந்து வர வேண்டும் அந்த பாடல். அப்படித்தானே? விருப்பமான பாடல். நீங்கள் காற்றலை இருந்தோண்டு கேட்கலாம் அந்த பாடலை தரவா, அல்லது முடிந்து பின்ப தரவா? இப்பொழுது உங்கள் பாடல் தயாராக இருக்கேன். நீங்க காற்றலை இருந்து கேட்டுக்கொண்டிருங்களேன். சரி, பாடல்
2: அப்புறம் அதே மாதிரி படிச்சு பார்த்தேன், படிச்சது வரணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான்.
0: என்னென்று
2: நீங்க வந்திருக்கிறதுனால ஏதாவது தகவல் சொல்லணுங்களா?
0: ஆமா ஆமாம், தகவல் என்ன வச்சிருக்கீங்க?
2: அதாவது இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் படிச்ச முதன்மையில் ஒரு நண்பர் அனுப்பியிருந்தாரு.
0: என்னமாம்?
2: அதாவது வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு மூணு இடத்த அவசியம் பாக்கணுமா, அப்பதான் வாழ்க்கையை நல்ல முறையில அமைச்சுக்கிறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு
0: சொல்லி.
2: ஒன்று மருத்துவமனை, ஒன்று மருத்துவமனை, இரண்டாவது சிறைச்சாலை, மூன்றாவது சுடுகாடு.
0: மூன்றையும் கண்டிப்பா பார்க்க வேண்டுமாமா?
2: ஆமா, அதாவது மருத்துவமனையை வந்து போய் பார்க்கும்போது நம்ம ஆரோக்கியம் இருந்த வாழ்க்கையை வாழ வேண்டாம், அதை விட பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கறது நினைவுக்கு வருமா? சிறைச்சாலையை போய் பார்க்கும்போது இந்த மாதிரி அடைப்பட்டு கிடக்கிறத விட சுதந்திரமா செயல்படுற வாழ்க்கை தான் நல்லது அப்படிங்கிற எண்ணம் வந்து அப்ப விலைமதிப்பற்றதா தோன்றுமா? சுடுகாட பார்க்கும்போது வாழ்க்கையில வந்து நாம வாழறதே பெருசு, ஊரோட இருக்கிற காலங்கள் தான் உயர்ந்தது அப்படிங்கிற எண்ணம் தோணுமா? அதனால இந்த மூணையும் சுத்தி பார்த்துட்டோம்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்தாரு. அதை படிச்சேன், சரி நீயே சொல்ல சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த கருத்தை சொல்றேன்.
0: நல்ல கருத்து, நீங்களும் அதை பார்த்துருக்கீங்களா?
2: நான் வந்து ரெண்டு தரம் பாத்துட்டேன்.
0: ரெண்டு தரம் எதே பார்த்து? வைத்தியசாலையா?
2: வைத்தியசாலையும் சிறைச்சாலையும் பார்த்தாச்சு.
0: சிறைச்சாலையிலும் கூட யார், நண்பர்கள் யாராவது இருந்தார்களா?
2: இல்ல இல்ல இல்ல இல்லைங்க. இங்க இந்த மிசாலர் போராட்டத்திற்காக ஈடுபட்ட போது ஒருத்தர் ரெண்டு நாள் மட்டும்
0: உங்களுக்கு,
2: அப்புறம் பணியில விட்டாங்க.
0: ஐயோ.
2: ஆமா.
0: அப்ப இந்த மூன்றாவது இடத்தை,
2: மூன்றாவது இடத்தையும் பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே.
0: காண்கின்றோம் தானே, நாங்கள் போய்த்தான் அதுல அனுபவித்து தான் பார்க்க வேண்டும் என்று. வைத்தியசாலையையும்
2: என்னுடைய
0: உங்களுடைய கருத்தோட நானும் ஒத்து வருகின்றேன். ஆனால் நான் என்னுடைய கருத்து எப்படி இருக்கும் என்றால், வைத்தியசாலையில் நான் போய் வைத்தியத்திற்காக நான் செல்வதை விட வைத்தியசாலையில் அனுபவிப்பவர்களை பார்த்துக் கொள்ளலாம். அங்கே பல நோயாளிகள் அங்கே இருப்பார்கள். அதை பார்க்கும் பொழுது அதை விட நான் என்னை கவனமாக, நான் பாதுகாப்பாக சரியான முறையில் வாழ்ந்து நல்லது போஷாக்குள்ள உணவுகளை உண்டு தீய பழக்க பழங்குகளுக்கு அடிமைப்படாமல் இருந்தேனாக இருந்தால் நல்ல சுகதேகியாக இருக்கலாம். எத்தனையோ புகைத்தலை மது அவற்றிலே ஈடுபட்டு அதில் நோய்வாய்ப்பட்டு மாற முடியாத வைத்தியத்தோடு அந்த வைத்தியசாலையிலே நோய்வாய்ப்பட்டு கிடந்து உளறுவார்கள். வேறு எந்த விதமான இன்பத்தையும் அனுபவிக்காமல் புகைப்பிடிப்பு இழுக்க இழுக்க இன்பமாக இருக்கும், இழுத்து முடிய துன்பத்தை அனுபவித்திருப்பார்கள். மது போய் தொட்டுவிட்டால் என்றால் மது பேர்ந்து விட்டு விடாது, அதுவே வந்து எங்களை அழைத்து கொண்டு செல்லும். மதுவை ஒரு தடவை விட்டுவிட்டால் அதை விட்டுவிட்டு வர முடியாது, அதுவும் உங்களை விட்டு விடாது. அப்படிப்பட்ட உழல்பவர்களை, அதிலே கஷ்டப்படுபவர்கள் நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்றல்ல. சிறைச்சாலையை பற்றி படித்திருக்கின்றோம். சிறைச்சாலை நண்பர்கள் உறவினர்கள் சர்வசாதாரணமா பலர் செல்ல பல விடயத்திலும் சிறைக்கு செல்கின்றார்கள். பல புரட்சி கருத்துக்களை கூறுவர், நன்மைகள் செய்பவர்கள் அவர்களும் சிறையில் இருக்கின்றார்கள். அங்கே போய் பார்த்து அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பாடம் தெரிகின்றது. ஆமாம், இப்படி நான் செய்தால் இவர்கள் செய்தபடியால் தான் என்று சிறையிலே வந்து கட்டுப்பாட்டுக்களை மனிதனை மனிதன் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றான். அங்கே மனிதனுக்கு மனிதன் தண்டனை கொடுத்திருக்கின்றான். அந்த மனச்சாட்சி அவருக்கு உறுத்தி கொண்டிருக்கிறது. அப்படியே ஒரு நிலை பெறாமல் நான் பக்குவமாக அறவழி நிற்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் தோன்றலாம் பிரகாஷ். அடுத்து சுடுகாடு. நான் செத்துத்தான் அங்கே சுடுகாட்டில் எரிந்து அனுபவத்தை பெற வேண்டும் என்று அல்ல. சுடுகாட்டில் இருப்பவர்கள் யார்? பலவிதமான மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். அந்த சுடுகாட்டில் சமதர்மத்தை நாங்கள் படித்துக் கொள்ளலாம். சமதர்மம் வந்து ஆண்டியும் அங்கே எரிகின்றான், அரசனும் அங்கே எரிகின்றான், பணக்காரனும் அங்கே புதைக்கப்படுகின்றான், பணமில்லாத ஏழையும் அநாதை பிணமும் புதைக்கப்படுகின்றது. அதிலிருந்து வருகின்ற உண்மை, எப்படிப்பட்ட படாரூப வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, பிச்சைக்கார வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, இறுதியிலே இந்த ஆறடி நிலத்துக்குள்ளே அடங்க வேண்டும், அல்லது எட்டடி நீளத்திலே கட்டைகளை அடுக்கி அதிலே போட்டு எங்களை எரித்து சாம்பலாக்கி தகனம் படுத்தி விடுவார்கள், இறுதியிலே மிஞ்சுவது எதுவுமே இல்லை என்ற ஒரு உண்மையை புரிந்து கொள்ளலாம். அதனால் அந்த மூன்று விடயங்களும் அவருக்குரிய வழியிலும் அவருக்கு சரி சென்று பார்த்துத்தான் அனுபவிக்க வேண்டும் என்றல்ல. நெருப்பு என்றால் பார்த்தால் தெரிகிற, தொட்டு பார்த்து அறிய வேண்டும்.
2: இல்ல இல்ல, நான் தான் படிச்சு சொல்லிட்டேன், அதற்கான அர்த்தத்தை நீங்க சொல்லிடுவீங்க, தெரிஞ்சுக்கிடுவாங்க. நான் சொன்னேன் கரெக்டா சொல்லிட்டீங்க. மெடிசன் அது ஒண்ணுதான், ஹாஸ்பிட்டலுக்கு போனா பிரியன்ட் வருமோ காப்போம் அப்படிங்கறத நீங்க சொல்லும் போது தெரியுது. அதே மாதிரி சிறைச்சாலைக்கு போனா தவறு செஞ்சுதான் போகணுங்கிறது எல்லாம் அங்க உள்ள சுச்சுவேஷனை மத்த நேரத்திலையும் பாத்துக்கலாங்கிறதும் தெரியுது. இப்ப நீங்க சொல்ற மூணாவது இடம் சமரசம் தான் அங்கேயும்
0: நாங்கள் சிந்திக்க வேண்டும். என்னவென்றால் இந்த கொரோனா வந்தவர்கள் என்னை பெற்ற தாய் இறந்தால் கூட நான் என்னுடைய ஈமக்கடனை செய்ய முடியாமல் இருக்கின்றேன். அங்கு சென்று கொள்ளி கூடம் அடைத்து கூட கொள்ளி வைத்து முகத்தை பார்த்து வாய்க்கரிசி கூட போட முடியாத நிலை. இப்போது அப்படியே மூடி கட்டி போட்டு தருவார்கள். இரண்டு பேர் நாலு பேர் போங்கள்னு சொல்றாங்க. தூரத்திலே நின்று பார்த்து விட்டு வரேன் சொல்லி போட்டு வர வேண்டியதான். நத்திங். இந்த வாழ்க்கை ஒரு பெருமையானது பாருங்கள். எத்தனையோ பெரிய கோடீஸ்வரர் இருக்கலாம், அவருடைய திரும்ப அவருடைய இறுதி கடன் கூட நாலு பேரோட நடந்து விட்டு போகின்றது. இங்கே என்னுடைய நண்பர்கள் ஒருவருடைய மனைவியின் தாயார் 84 வயதில் காலமாயினார். அவரும் இல்லாம ஒரு பிரபல்யமான ஒரு நண்பர், எல்லோருக்கும் தெரிந்தவர், நிறைய உதவிகளும் நிறைய செய்திருக்கள். அவற்றை மாமியார் இறந்த போது அரசாங்கத்தின் சட்டம் அங்கே உறவினர்கள் ஒரு சிலர் ஒரு 10 பேருக்கு மேலே போகப்படாது, 4 பேருக்கு மேலே போகப்படாதுன்றாச்சு. இவர் கொண்டு போய் ஐயரை கூப்பிட்டு அங்கே பெரிய பியூனர்களும் இறுதி தொடங்கி நடக்கின்ற சாலையிலே கொண்டு போய் வைத்து வீடியோ படம் எல்லாம் பிடித்து செய்யும்போது அங்கே வீடியோவை போட்டிருக்கிற வலைத்தளத்தில் அங்கே யாரும் இல்லை, 3-4 பேர் தான் அந்த வீடியோவில் இருக்கின்றார்கள். அந்த வேளை 2 பேருக்கு மேல் செல்லக்கூடாது என்று சட்டம், சென்று இறுதி மரியாதையை செலுத்தி விட்டு உடனே வந்துவிட வேண்டும். இவருக்கு 40-50 பேர் போயிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் $1,500 டிக்கெட் கிடைத்தது. பாருங்கள், ஒரு இறுதி கடன் இறுதி சடங்கில் கூட இதையெல்லாம் நாங்கள் செய்துதான் பார்க்க வேண்டும் என்றல்ல, கண்டு அனுபவித்துக் கொள்ளாமா. வாழ்க்கையில் வந்த பல அர்த்தமுள்ள பல மொழிகளும் அனுபவ ரீதியாக வந்தவைதான். இப்ப ஔவையார் மொழிகள் இருக்கின்றது, நாலடியார் மொழிகள் இருக்கின்றது, திருவள்ளுவர்கள் திருக்குறள் இருக்கின்றது, அதை விட எத்தனையோ பொன்மொழிகள் அத்தனையும் அனுபவ ரீதியா வந்தது. கவிஞர்கள் இருக்கின்றார், கவிஞர்கள் எல்லாம் பெரிய பல்கலைக்கழகத்தில் அன்றைய காலம் சென்று படித்து விட்டுத்தான் வந்தவர்கள் அல்ல, அனுபவத்தாலே வந்தவர். அதே போன்று இந்த விடயங்களும் 3 முக்கியமான விடயம்தான். காவல் நிலையம், காவல் நிலையத்துக்கு போய் பார்த்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மறைவுகளை. காவல் நிலையத்துக்கு நாங்கள் போயோ அல்லது அங்கே போனவர்களையோ பார்த்து கொண்டால் அவர்கள் எப்படி அவர்கள் அங்கே பரிகரிக்கின்றார்கள் என்று தெரியும். அவர்கள் எப்படி அவர்கள் அணுகுகிறார்கள், அவர்கள் எப்படி அவர்கள் செய்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு பார்த்தாலே புரிகின்றது. அப்படியான இடங்களில் எங்களுக்கு போகாமல் நாங்கள் எங்களை திருத்திக் கொள்வதற்கு அது ஒரு படிப்பனமான ஆலயங்கள், அறிவாலயங்களாக இருக்கின்றது இல்லையா?

0: ஆசைக்கு ஒரு பெண்ணு, ஆஸ்திக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
0: இப்ப அதை மாத்தி ஒருத்தர் போட்டிருக்காரு, கடலை போட ஆண்டாய் போகணும், கடமைக்கு சாதா போகணும்.
1: அப்படி எப்படி
0: கடலை போட ஆண்ட்ராய்டு போன், கடமை செய்ய சாதா போன்.
1: கடமை கடவை போடணும் பாஸ்வேர்டா என்ன?
0: கடலை கடலை போட வந்து கடலை போடுறதுன்னா வந்து கலாய்க்கிறது, சும்மா அப்படியே சாதாரண ஜோக் அடிச்சு கிண்டல் அடிச்சு நக்கல் அடிச்சு பேசிட்டு இருக்கிறதுக்கு
1: ஆண்ட்ராய்டு போன்.
0: கடமை செய்யறதுக்கு சாதா போனும்
1: எங்களுக்கு எத்தனை விதமாக மாற்றி கொண்டு போக முடியும், இவ்வளவு எங்களை ஆக்கி கொள்ள முடியும் தமிழிலே. நல்லபடியா கூறுறேன். நீங்கள் கூடுதலாக புத்தகங்கள் படிப்பதுண்டா? இல்லை, இந்த இப்பொழுது கையில உள்ள தொலைபேசி வந்தபடியால் அந்த வலைத்தளங்கள் எல்லாம் வெளிப்படுவதிலே எழுத்தாளர்களும் புத்தகங்களை எல்லாம் அந்த நாளில அறிவுரைகளோடு எழுதியிருப்பார்கள். பக்கம் பக்கமாக படித்துக் கொண்டிருப்போம், வைக்காமல் படிப்போம். ஆனா இப்பொழுது சுருக்கமாக எல்லாவற்றையும் எழுதி விடுகிறார்கள் இல்லையா?
0: ஆமா, இது வந்து இப்ப கையில இருக்கிற கைபேசி வந்து பல்நோக்கு திட்டத்துக்கு உதவுற மாதிரி இருக்கு. புக்குனா ஒண்ணு மட்டும்தான், அது படிக்கிறது மட்டும்தான். ஏன்னா நமக்கு வர்றவங்க நம்மள்ட்ட பேச நினைக்கிறவங்கள்ட்ட பேசிக்கலாம், டைம் பாசிங் ஆகலாம், அப்புறம் அதுவே எல்லாத்தையும் வர்றதுனால அப்ப புக்கு எல்லாம் படிக்கிறதுக்காக நேரம் வைக்க முடியல, எல்லாத்தையும் இதுலயே பாத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு.
1: அந்த புத்தகம் படிக்க நேரம் இல்லையென்னு அந்த நேரத்தை மிச்சப்படுத்தி இவர்கள் என்னத்தை படைக்கின்றார்கள் ஒன்றுமே இல்லை.
0: ஆமா,
1: அந்த வலைத்தளங்கள்ல எது வேணுமென்றாலும் தணிக்கை என்பதற்கு இடம் இல்லையா? அங்கே புத்தகங்கள் எது வேணுமென்றால் வரைமுறை இருக்கின்றது, தணிக்கை இருக்கின்றது, அதை ஒருத்தர் அனுமதிக்க வேண்டும், பதிப்புரை வேண்டும், முன்னுரை வேண்டும், அணிந்துரைகள் என்றெல்லாம் பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் தனி இந்த இதுல எது மட்டும் பண்ணாலும் எழுதலாம் நாங்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் எழுதியது பல பேர் பார்த்தார்கள், எங்களுக்கு பணமும்
0: கிடைக்கின்றது.
1: நீங்கள் சொன்ன இந்த மூன்று விடயத்தை நானும் எழுதிவிட்டு அவரும் எழுதின போல் நீங்களும் எழுதிவிட்டு இரண்டு வசனங்கள் கூட போட்டு நீங்கள் படியுங்கள், இதை மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று எழுதிவிட்டால் கூட போய் கொண்டிருக்கும். அதுதான் அங்க முக்கியம். ஆனால் எங்கள் மூளையை மற்றவர்கள் தலைவர் செய்ய நாங்கள் விடக்கூடாது. அதே போன்று நாங்களும் மற்றவர்கள் மூளையை சலவை செய்யாமல் சிந்திக்க வைக்க வேண்டும். அருமையான விடயங்களை நீங்கள் பேசுங்க, கலந்துரையாடினீர்கள் பிரகாஷ். எங்களுக்கு வந்து இப்பொழுது நீண்ட பகல் பிரகாஷ், 5:45 இங்கே வெளிச்சம் வந்துடும். ஒரு பறவை ஒன்று இருக்கிறது, அந்த பறவை காலை நேரத்திலே பாட்டு பாடும், அவனுடைய இசையை பாடும். எங்களுக்கு அங்கே காலை காகம் எல்லாம் கத்தும், சேவல் கூவும். இங்கே எங்களுக்கு சேவல் இல்லை கூவுவதற்கு, காகம் இல்லை காலை வேளை கரைந்து விடுவதற்கு. ஆனால் இந்த இந்த பருவ பருவ காலத்து பறவைகள் இருக்கின்றன. இப்பொழுது பாடுகின்ற அந்த பறவை கோடை காலத்தில் மட்டும்தான், குளிர்காலம் வந்தால் அது எங்கோ பறந்துவிடும், குளிர் வந்தால் அது உஷ்ண வலயத்தை தேடி பறந்துவிடும், தெற்கு நோக்கி பறந்துவிடும். நாங்கள் இந்த உலக பூகோளத்திலே வடக்கு திசையிலே இருக்கின்றோம். மஜித் வருகின்றார், நான் அவரை இணைத்துக் கொண்டு உங்களை மீண்டும் வாருங்கள் வாருங்கள் நன்றி
0: நன்றி.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பினே நெஞ்சம் மஜித் ஐயா அவர்களே
2: வணக்கம்
1: வணக்கம். இப்பொழுது காற்றலையில் கதம்பத்தில் வந்திருக்கின்றீர்கள் கலந்துரையாடுவதற்கு. நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன்.
1: நான் பேசுவது துல்லியமாக கேட்கின்றதா?
2: கொஞ்சம் குறைவாக கேட்கின்றது.
1: சத்தம் குறைவாக இருக்கின்றதா இப்பொழுது? அது என்னவென்றால் நான் ஒலிவாங்கியை பார்த்து பேசவில்லை முதல். என் காதுக்குள்ளே நீங்கள் இருக்கின்றீர்கள், அப்படியே துல்லியமாக நேரடியாக உங்கள் ஒலி வருகின்றது. நான் இங்கே சரியா இதைத்தான் பார்க்க வேண்டும். உங்கள் படத்தை பார்த்து கொண்டு பேசிவிட்டேன்.

0: நான் நலமாக இருக்கின்றேன், நலமாக இருக்கின்றேன்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: அதுவரை
1: பாடலோடு வந்திருக்கிறேன்.
0: ஒரு பாடலோடு மட்டுமாஜி கூறுங்கள், என்ன பாடல் வேண்டும்?
1: எல்லாருக்கும் பாடல் வேண்டும் அல்லவா?
0: ஆமா, என்ன பாடல்?
1: சிரித்தாய் முகம் சேர்த்தாய் வரை விரித்தாய் சிறை பிடித்தாய் அனைத்தாய் அதில் நினைத்தாய் சுவை அளித்தாய் உடல் சிரித்தே.
0: தாய், எல்லாம் தாய் கூறுங்கள்.
1: என்னை மறந்தேன், என்னை மறந்தேன், கொடுக்க கொடுக்க இன்பம் பிறக்குமே. அந்த பாடல் தான்,
0: கொடுக்க கொடுக்க இன்பம் பிறக்குமே. வாத்தியாருடைய திரைப்படம் தானே?
1: நான் ஆணையிட்டால்
0: அதில் தான் வருது. நான் ஆணை இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: நல்ல ஒரு பாடல்.
0: கொடுக்க கொடுக்க இன்பம் பிறக்கும்,
1: இன்பம் பிறக்குமே.
0: அவர் அப்படித்தானே கொடுத்த கை சிவந்து இன்பம் பெற்றவர் இல்லையா?
1: கொடுக்கும் நிச்சயமாக, உண்மையாக.
0: அதர் தனிப்பிறவி ஐயா,
1: தனிப்பிறவி ஆயிரத்தில் ஒருவன், மன்னாதி மன்னன்.
0: நினைத்ததை முடிப்பு.
1: எங்க வீட்டு பிள்ளை
0: இதுதான் கனி,
1: என் அண்ணன்.
0: எத்தனை இருக்கு வாழ்க்கை, வாழ்க்கையை காட்டி விடுது. அப்படி ஒரு பிறவி எங்கே வரப்போ?
1: நிச்சயம் அவருடைய படத்தின் பெயர்களும் பாடல்களும் வரிகளும் அவருக்கே உரிய பாணியில்.
0: அவர் அடுத்தவரை விடமாட்டாரு வைப்பதற்கு. வேறு பெயர் வைத்தாலும் ஒரு எழுத்து அதிலே இருந்தானே, அந்த உதய சூரியன் என்ற பிரச்சனையில இருந்துதானே அவருக்கு எம் ஆர் ராதா ஐயா அவர்களோடு பிரச்சனை வந்தது. அது பெற்றால்
1: தான்,
0: பெற்றால் தான் பிள்ளையா திரைப்படத்திலே ஒரு வசனம், உலகம் விழிக்க வரும் உதய சூரியன் என்ற. உதய சூரியன் தான் அப்பொழுது அவர்களுடைய கொடி. இவர் வந்து திராவிட கழகம், இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம், எம் ஆர் ராதா திராவிட கழகம், பெரியாருடைய ஆள்,
1: பெரியாருடைய கட்சி.
0: அவருடைய போற சின்னம். அப்ப இவருடைய சின்னம் வந்து உதய சூரியன். உதய சூரியனா இருக்கும் பொழுது உலகம் விழிக்க செய்யும், எல்லோருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் உதய சூரியன் என்றவுடன் எம் ஆர் ராதா அதுல நடிக்க வந்து அவருக்கிடையே தனியே சூரியன் என்றால் என்ன, சும்மா சூரியன் சொல்லுங்களேன். மைண்ட் எப்போதும், அவருடைய மூளை எப்போதும் சிந்தனை கட்சியோடு தான் இருக்கும். நல்ல நண்பர் என்றாலும் பேசும் வார்த்தைகளில் அவர்கள் சிந்தித்து அப்படி சொல்வார்கள். அதனால் உதய சூரியன் சூரியன் என்று சொல்ல வேண்டும், இல்ல உதய சூரியன் என்றுதான் அதுக்கு அது போடப்படும். அந்த கதை வசனம் வந்து அவர்களை வாக்குவாதம் வந்து விட்டது. அப்ப உன்னை தெரியுமா என்ன தெரியுமா, நீ அது செய்த நான் இது செய்யணும் வாக்குவாதம் வந்த உடனே எம் ஆர் ராதா அவர் எப்போதும் பிஸ்டல், அவருக்கு லைசன்ஸ் இருக்கும், அந்த பிஸ்டல் வச்சிருப்பார். பிஸ்டல் சுட்டு விட்டார். அதை பின்பு கேட்ட போது பக்கத்துல ஒரு தடி இருந்தால் அடித்திருப்பேன், கத்தி இருந்தால் வெட்டி இருப்பேன், தோக்கு இருந்தால் சுட்டு விட்டேன். இதுல என்ன வந்தேன், அவர் அந்த வசனங்கள் அது போல. அந்த ஐயா எம்ஜிஆர் ஐயா அவர்களும் ஒவ்வொரு வசனங்களும் அந்த பாடல்களே எல்லாம் அவரை மிகப்படுத்தி இந்த எங்களுடைய புரட்சி கருத்துக்களும் சமூக விழிப்புணர்வான கருத்துக்களோட உள்ள பாடல்களை தான் அவர் கொண்டு வருவார் அநேகமாக. அந்த பாடலை பாடுவதற்கும் அந்த பாடகர்களுக்கும் தணிக்கை வைத்து விடுவார். அவர் பார்ப்பார் ரெக்கார்டிங் ரூமிலே, அவர் இருப்பார். அந்த பாடல் பதிவு செய்ய அந்த எழுத்தை கூட சரியான இடத்திலே அழுத்தி பாடாது விட்டால் அவருக்கு அது ஒத்து. அதே கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களோட கூட முரண்பாடு வந்திருக்கின்றது சில சமயத்திலே. அவருடைய வரிகள் போடும்பொழுது இப்படித்தான் போடுவோம்னா அவர்கள் என்ன எனக்கு நீ எழுதாரியா என்று இப்படி நட்பு தன்மையில கேட்பார்கள். உனக்கு நான் சொல்லி தர, நீ எனக்கு பாட்டு எழுத வந்து எந்த கொள்கையத்தான் நீ எழுதணும் பண்ணுவார். இவர் இருந்துட்டு அப்படி வாதாடி நட்போடு வாதிட்டு இறுதியிலே சற்று மனக்கசப்படைந்து இருந்தவர்கள். ஆனால் அவர் முதலமைச்சரான உடன் செய்த வேலை அவர் சிந்தனையிலே பட்டது. அந்த கவிஞருக்கு வந்து ஆஸ்தான கவிஞர் பட்டம் கொடுக்க வேண்டும். இவர்கள் கவிஞர் கவியரசர் என்று கொடுப்பதை விட சரியான நிலையிலே கொடுக்க வேண்டும் என்று உடனடியாக தன்னுடைய அரசவை கவிஞனாக அவரை ஆக்கி ஒரு பதவியை கொடுத்து மானியமும் வழங்கினவர். எங்களுடைய பொன்மனச்செம்மல் அவருடைய வீட்டிலே வளர்ந்தவர்கள் பலர். இலட்சிய நடிகை விஜயகுமாரி அம்மா அவர்கள் இலட்சிய நடிகர் நடிகைகளாக இருந்தவர்கள் ஒரு காலத்தில், எஸ் எஸ் ராஜேந்திரனும் அவர்களுக்கிடையே பிளவு வந்தது. பூம்புகார் திரைப்படத்தோடு தான் பிளவு வந்தது. அங்கே சில சம்பவம் அசம்பாவிதம் நடந்துவிட்டது. வேலியே பயிரை மீய்வது போலும், நீதி தேவதைக்கு கண்ணை கட்டி இருக்குத்தானே என்று அநீதியை துணிந்து செய்பவர்களும், ஆனால் சொல்லொன்று செயலொன்றா இருந்தவர்களால் அவர்களுடைய குடும்பம் பிரிய வேண்டி வந்த வேளையிலே அவருக்கு திரைப்பட வாய்ப்பு கிடைக்கவில்லை, வேறு உதவி கிடைக்கவில்லை. அண்ணா என்று எம் ஜி ராமச்சந்திரன் ஐயாவிடம் தான் இருந்தா ஆழ்வழித்து வைத்திருந்தவர். என் எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் கொடை வள்ளல். என் எஸ் கிருஷ்ணன் ஐயா தங்கத்தட்டிலே தங்கத்தாம்பாளத்திலே சாப்பிட்டவர்கள் அவரும் ஒருவர். இறுதியிலே அவர் இறந்த பின்பு மதுரம் அம்மா சரியான கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவர் கொடை வள்ளல். அவருக்கும் குழந்தைகள் இல்லை. அவரையும் அவருக்கும் வாழ்வு அளித்து வாழ்வாதாரம் அளித்தவர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள்.
1: எம் ஜி ராமச்சந்திரன்
0: அவரோடு நடித்த தாய் அந்த நடிகை ராதா சலூஜா. அவருக்கு பின்பு பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அவருக்கு இருக்க வீடு வாழ்வுக்கு வாழ்வழிப்பு வாழ்வாதாரம் எல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றார்.
1: அச்சா, ராதா சலூஜா வந்து இத்தாலிய நடிகையா?
0: அவ வந்து தாய்லாந்து.
1: தாய்லாந்து
0: கொஞ்சம் கஷ்டப்பட்ட நாடு தானே அங்கே. தஞ்சம் என்ற சாவித்திரி அம்மாவுக்கு பல வழியில உதவி செய்திருக்கின்றார். வழியை தெரியவில்லை. சாவித்திரி அம்மா எல்லாம் அந்த நான்கோ ஐந்து படங்கள் தான் அவரோடு நடித்திருப்பா. மகாதேவி, மன்னாதி,
1: பரிசு,
0: பரிசு,
1: மகாதேவி, பரிசு,
0: வேட்டைக்காரன்,
1: பரிசு,
0: பரிசு, இன்னும் ஒரு படம், நான்கு ஐந்து படம் தான். ஆனால் ஒரு அன்பு சகோதரனாக கூடி பிறந்த அண்ணன் மாதிரி தான் அவருடைய பழகி வந்தார். அவருக்கு தக்க சமயத்தில் இறுதி நேரத்திலும் வாழ்வாதாரத்துக்கு கடினமாக கஷ்டப்பட்ட சாவித்திரி அம்மா. அவர்கள் எல்லாம் தூக்கி வைத்த மறக்க, அவர் கலை உலகத்தை விட்டு வெளியே செல்ல அரசியலுக்கு வந்தாலும் கலை உலகத்தை தன்னுடைய இதயத்திலே தாங்கிக் கொண்டு நடந்தவர். எவ்வளவோ செய்தவர் அவர். நேர்மறையாக பார்த்து கொண்டு போனால் அவர் பூஜிக்கப்பட வேண்டியவர். ஆனால் அது எதிர்மறையான எங்கள் நாடு தெரியும் தானே. இல்ல, உலகத்திலே வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் என்று அவருடைய இருக்கின்றது. அவர் நல்லாக வாழ்ந்தாலும் அவரை இயேசுபவர்கள் இருக்கின்றார்கள். அவர் அந்த மத்திய பக்கத்தை தான் பார்ப்பார்கள். நேர்மறையாகத்தான் பார்க்க மாட்டார்கள், எதிர்மறையாகத்தான் ஒவ்வொருவரை நோக்குவார்கள். அது இன்றும் அந்த வழக்கம் இருக்கின்றது மக்கள் மத்தியிலே. எங்களுடைய ஈழத்தமிழ் போராட்டத்திலே அவர் முழு பங்காற்றியவர். அவர்தான் எங்களுடைய தலைவர் பிரபாகரனுக்கு தம்பி என்று அழைத்த பெயர் வைத்தவர். எல்லோரும் தம்பி என்று கூறுவார்கள். அவர்தான் தம்பி என்றுதான் முன்வைத்த காலை பின்வைக்க வேண்டாம் என்று அரசியல் ஆலோசனைகளையும் கொடுத்ததோடல்லாமல் அவர் நிதி உதவியை நிறைய செய்திருக்கின்றார். மறக்க முடியாது. ஒவ்வொரு தமிழனும் நினைத்து பார்க்க, அவர் இந்திய பெருநாட்டிலே தான் செய்தவர் இல்ல, ஈழத்திருநாட்டிலே அவர் ஈழமண்ணிலே பிறந்தாலும் அந்த ஈழமண்ணில் பிறந்தது என்பதற்காகவல்ல, தமிழன் என்ற ரீதியிலே தமிழனுக்கு ஒரு தனி உரிமை வேண்டும், தனி நாடு வேண்டும் என்பதில் மாறாத கொள்கை உள்ளவர் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். மற்ற அரசியல் தலைவர்கள் எல்லாரும் பயிற்சி அடித்தவர்கள், அதாவது குத்துக்கர்ணம் அடித்தவர்கள், தலை குத்துக்கர்ணம் அடித்தவர்கள், மூன்று நான்கு கர்ணம் அடித்தவர்கள். இவர் ஒரே நிலையில் ஒரு தடவை, இதெல்லாம் அரசியல், இதெல்லாம் பதிவிலே இருக்கின்ற விடயங்கள், வெளிவந்த விடயங்கள். ஒரு தடவையிலே வந்து ராஜீவ்காந்தி ஐயா இருக்கின்ற காலத்திலே பிரதம மந்திரி அவர்கள் மிக்க ராஜீவ்காந்தி ஐயா இருந்த பொழுது எங்கள் பிரபாகரனை கூப்பிட்டு, நீ இந்த போராட்டத்தை கைவிடு, உன் வாழ்வுக்கு எவ்வளவு வேணுமென்றாலும் தருகின்றேன் என்று அப்பொழுது இருந்த போலீஸ் அதிகாரியோடு சேர்த்து கேட்டவர், பயமுறுத்தியும் கேட்டு பார்த்தவர். நீ சும்மா மக்களுக்காக போய், அதான் பதவியில் இருக்கின்ற எத்தனை வீடியோ கிளிப்புகளில் வந்து கொண்டிருக்கிறது, நீ மக்கள் போக வேண்டாம், இந்த போராட்டத்தை கைவிட, ஏண்டா இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பாகவும், இலங்கை அரசாங்கத்திலே இவர் தனிநாடு கோரி ஒரு தனிநாட்டை பிடித்தால் நாளைக்கு தமிழ்நாடும் தனிநாடாக வரப்போகின்றது என்ற ஒரு எதிர்கால கருத்து அவர்களுக்கு இருந்திருக்கின்றது. ஈழத்திலே தமிழ்நாடு பிறந்தால், ஈழ தமிழ்நாடு பிறந்தால் இந்தியாவிலேயும் தமிழகம் தானாக பிரிந்து செல்ல வாய்ப்பு உண்டு என்று அவர்களுக்கு தெரிஞ்சு என்றால் அதை காட்டுவார், உறுதி அதை உதாரணம் காட்டி போராடுவார்கள். தமிழன் தான் சும்மா இருக்க மாட்டான் தானே. அந்த தனிநாடு கோரி தமிழ்நாட்டில் இந்த தனிநாடு கோரி பிரிந்து விட்டால் அடுத்த மாநிலங்களும் பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரஷ்யா போன்று அந்த இடத்துல அவரை கொண்டே சிறை வைத்தவர்கள் பிரபாகரனை டெல்லியிலே ஹவுஸ் அரெஸ்ட் என்று அடைத்து வைத்திருந்தவர்கள். துப்பாக்கியை காட்டி கையெழுத்து வை, நீ உனக்கு வேண்டி உண்ட சந்ததிக்கு எல்லாம் எவ்வளவு வேணும் செய்கிறேன், இதை விடு என்று கேட்டவர்கள். அப்படியே பதவியில் குரலோட இருக்கின்றது. அவர் கடைசி அகதியாச்சு, எனக்கு மக்கள் என்றால் என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளைகள் இல்லை, என்னுடைய பிள்ளைகளைப் போல தான் மற்றவரையும் பார்ப்பேன், எனக்கு தேவை இந்த விடுதலை தான் என்று அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைத்திருந்த வேளை அப்பொழுது முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா தமிழ்நாட்டிலிருந்து விசேஷ விமானத்தில் சென்று மதிப்புக்குரிய மேன்மைக்குரிய எங்கள் ராஜீவ்காந்தி ஐயாவுடன் பேசி, நாள் தமிழ்நாடு குழம்ப இருக்கின்றது, தமிழ்நாட்டை நீங்கள் இழக்கப் போகிறீர்கள் என்று அவரை புத்திமதி கூறி உடனடியாக விடுவித்து விட்டவர். அன்று விடுவித்தபடியால் தான் எங்களுக்கு அந்த தான தலைவன் கிடைத்தான், இல்லையென்றால் சரித்திரம் அன்றே முடிந்திருக்கும் ஐயா. அதனால் தான் சொன்ன எத்தனையோ அரசியல் தலைவர்களும் பெரிய பெரிய புள்ளிகளும் மல்டி, அதாவது பல் பல் கரணம் அடித்தவர்கள், குத்து கரணம் அல்ல பல் கரணம் அடித்தவர்கள். ஆனால் நேரடியாக நின்றது எம் ஜி ராமச்சந்திரன் என்ற அந்த பொன்மனை செம்மல் மட்டும்தான். அவர் போராட்டத்தை, அவர் இந்த தமிழீழ விடுதலையை ஆதரித்த ஒரு உயிர். ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்களா? மஜித் ஐயா கணைப்பில் இருக்கின்றீர்களா? சென்று விட்டீர்கள், நல்லது நல்லது. இது பொன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையிலே கதம்பன்னிகளில் இணைந்து கொண்டிருக்கும் வேளையில் எங்களுடைய அன்பு நீ நெஞ்சம் பிரஷா பிரகாஷ் முதலில் வந்து ஒரு பாடலை கேட்டார். அவருடைய பாடல் காற்றலையில் இப்பொழுது வருகிறது. அவர் முதலில் வந்து கேட்டபடியால் அவருக்கான பாடல் வழங்கப்படுகின்றது.

இணைப்பில் இருக்கின்றீர்களா மஜித் ஐயா? மஜித் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்களா? பாடல் முடிவில் வாருங்கள்.

0: எளிமையான அந்த பாடல் பிரகாஷ் நீங்கள் கேட்டு இந்த பாடல் காட்டலைக்கு வந்தது. இடையிலே மஜித் ஐயா நீங்கள் வந்து அழைப்பு துண்டிக்கப்பட்டு மீண்டும் வந்தீர்கள், வாருங்கள். மகாலிங்கம் நீங்களும் அழைத்தீர்கள், வாருங்கள், பேசிக்கொள்வோம். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே கதம்பம் நிகழ்வு. நீங்கள் வந்து உங்கள் விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்கலாம், பாடல்களை பாடலாம், கவிதைகள் சொல்லலாம். பிரகாஷ் போன்று பல அனுபவங்களை தான் வலைத்தளத்திலே பார்த்ததை கொண்டு வந்து பகிர்ந்து இருந்தார். அதே போன்று நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம், வாருங்கள் அழைப்புக்கு. இது வாருங்கள், மகாலிங்கம் வந்து விட்டார். வணக்கம் மகாலிங்கம். வணக்கம். நீங்கள் வந்த பொழுது நான் பாடல் ஓடிக்கொண்டிருந்தது, இன்னொரு இணைப்பில இருந்தேன். நான் ஒரு அழைப்பிலே தான் இருக்கேன். நான் பல அழைப்புகளை கடினமாக நலமா இருக்கின்றது.
1: நேற்று எப்படி நலமா இருக்கும் ஏன்? நேத்து எப்படி மஜித் ஐயாவும் நானும் பேசுற மாதிரி வச்சீங்க?
0: நான் வைக்கல. அம்மா இருக்குல்ல, ஒரு தடவை வந்த போது வைத்து விட்டு சென்றார். நான் அதுக்கு அந்த இடத்துல சம்பந்தப்படவில்லை. அப்படி எங்கேயோ ஒரு பட்டனை அமர்த்தவனும் எனக்கு சரியா வரவில்லை. வந்தால் சிலவேல விடுபட்டு போய்விடும். அப்படித்தான் நேற்று எல்லோரும் ஒன்றாக வந்து இணைந்த.
1: ஆமா, யாரோ பேசிட்டு இருந்தாங்கன்னு. ஆமா ஆமா, இது கண்ணன் செல்வம் எல்லாம் வந்தாங்க. எல்லாம் 4 பேரும் வந்ததுன்னா டக்குன்னு கட் ஆகி போயிட்டீங்க. நீங்க 2 பேரும் பிரகாஷ் நீங்களும் பேசிட்டு இருந்தீங்க. அப்புறம் நான்
0: வந்து தானாக வந்த அழைப்பிலே வந்த ஒரு சிலருக்கு அந்த இணைப்பு அந்த குரூப்பாக வருவது எனக்கு அவ்வளவு அது ஒத்து வருகிறதில்லை. என்ன, அவர்கள் வந்து ஒரு ஆள் பேசும்போது அவர்கள் தங்களுக்களையும் பேசிக் கொண்டிருப்பார்கள். நேற்று அப்படி நடந்ததை நான்
1: கவனித்தேன்.
0: நானும் நீங்களும் பேசும்போது உங்களோட 2 பேர் குரூப்ல நிற்பார்கள். இன்னும் ஒரு லைன்ல 2 பேர் குரூப்ல அவர்கள் தங்களுக்களை பேசிக் கொள்வார். அது நாகரிகம் இல்லை. கூற வந்த விடயத்தை உங்களுடைய ஐடியாவும் உங்களுக்கு துண்டிக்கப்பட்டுவிடும். நீங்கள் என்ன நோக்கத்தை வந்தீர்களோ உங்களோட நோக்கத்தை முழுமையாக பேச முடியாது. இப்பொழுது நான் பேசுவது கேட்கின்றதா?
1: கிளீனா கேக்குதுயா? நான் பேசுறதையா?
0: நான் அழகாக தெளிவாக இருக்கின்றது ஐயா. காலையில எப்படி நடைபயிற்சி இருந்தது? நடைபயிற்சி நன்றாக நடந்தீர்களா?
1: நல்லா நல்லா நல்லா நடந்துட்டோம் ஐயா. வந்த வீட்டுக்கு வந்த பிறகு மழை வந்ததுயா கொஞ்சம். அதுக்கப்புறம் இப்ப விட்டுடுச்சு. ஒரு கால் மணி நேரம் பெஞ்சுதுயா.
0: பிரகாசம் கூறியிருந்த 7 மணி போலே நல்ல மழை அப்படி என்று கூறியிருந்தார். மாலை நேரத்தில் மழை பெய்து முடிந்தால் நல்ல ஒரு சீதோஷ்ணமா இருக்கும், குளிர்நிலையாக இருக்கும்.
1: ஆமா, அது ரூம்ல வந்து அனல் இல்லாம கொஞ்சம் கூலிங்கா இருக்கு.
0: அதனால தூக்கம் போட வேண்டிய இல்ல, பசிக்கும், தூக்கம் பெறும்.
1: ஆமா ஐயா. ஆமா,
0: இப்பொழுது என்ன பழ காலம் ஐயா? அவங்க மாம்பழம், பலாப்பழம், என்ன பழம் இப்பொழுது?
1: மூணுமே முக்கணியும் காலம் தான். மாம்பழம் சீசன், பலா சீசன்,
0: மாம்பழம், பலாப்பழம்
1: சீசன்.
0: வாழை வந்து வருடம் பூராவும் கிடைக்கக்கூடிய
1: ரெகுலரா உண்டு. மாம்பழம் சீசன் ஐயா. ஆனா மாம்பழம் வந்து கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. போன வருஷம் அதிகமா இருந்தது, இந்த வருஷம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. மாம்பழம் அதிகமா இருக்கும் போது புளி குறைச்சலா இருக்கும். புளி அதிகமா இருந்துச்சுன்னா மாம்பழம் குறைச்சலா இருக்கும். இது ஒரு இயல்பான ஒரு இதா இருக்கு.
0: எந்த புளி? புளியம்பழத்தை கூறுவீர்களா?
1: புளியம்பழம், அதாவது குழம்புக்கு
0: புளிய மரத்திலே உள்ள பழங்கள். மாம்பழம் அதிகமாக வந்தால் புளியம்பழம் குறைவாக இருக்கும்,
1: குறைவா இருக்கும்
0: விளைவு, உற்பத்தி குறைவா இருக்கும்.
1: ஆமா ஆமா.
0: இந்த காய் காய்
1: இந்த வருஷம் புளி அதிகம். ஆமா ஆமா ஆமா ஐயா. இந்த வருஷம் புளி அதிகம், மாம்பழம் கொஞ்சம் குறைச்ச, மாங்காய் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. ஆனாலும் இந்த இது ஊர் விட்டு ஊர் வராதனால மாம்பழ சீசன் இல்லையே என்னமோங்கிற மாதிரி இருக்கு. இப்ப சேலத்திலாம் வந்து நிறைய வரும், திருச்சியில இருந்து வரும். இதெல்லாம் வந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் வராதனால இங்க அதிகமா வரலையா. ஆனாலும் மாம்பழம் இங்கேயே வாங்கி இங்கேயே பழுக்க வைக்கிறதுனால ருசியா இருக்கு. அந்த கல், செயற்கை முறையில கல் எல்லாம் வச்சு பழுக்க வைக்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சலா இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, செயற்கையா பழுக்க வைப்பதுதான் வருத்தங்களை கொண்டு வருது எங்களுக்கு. தீவிரம் உடனே பழுக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு ஒரு கெமிக்கல், ஒரு ரசாயனத்தை உட்புகுத்து தெளித்து விடுவார்கள். அது வெளி தோலையும் பழுக்க பண்ணி அந்த அதுல உண்மையான சுவையும் இருக்காது. உண்மையான சுவையும்
1: பழுக்க வச்சிடறது,
0: பழுக்க வைத்த வியாபார நோக்கத்தோட
1: உடல் உபாதையும் உண்டு.
0: எங்களுக்கு கிடைப்பதெல்லாம் அப்படித்தான். எங்களை மெக்சிகோ, இங்கே சென்ட்ரல் அமெரிக்காவோ, மத்திய அமெரிக்காவோ, மற்றது தீவு நாடுகள், கியூபா, டொமினிக்கன் ரிபப்ளிக் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்றார்கள். அங்கு அதை பயிரை எடுத்து வெட்டி அதை இந்த கட்டி இந்த கூடையில போட்டு பண்டக சாலையில அது மரத்திலிருந்து பறித்தால் இங்க வர கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஆகும். அது வரைக்கும் அதை பாதுகாப்பாக பழுதடையாமல் இருப்பதற்கு பதப்படுத்துவதற்காக சில மருந்துகளை போடுகிறார்கள். அதனாலே அந்த ருசிகள் கெட்டு வந்து வருகின்றது. டப்பாவிலே அடைத்து டின்னிலே அடைத்த தகர போனியிலே அடைத்து வருகின்றது இருக்கின்றது. அது வந்து செங்காயம் இருக்கிறது புடுங்கி இந்த விநாயகரி போன்றவற்றை அவர்களை அதற்களை செலுத்தி பதங்களுக்கால் வைத்திருக்கிறார். அதை நாங்கள் எடுத்து சாப்பிடும்போது அந்த உண்மையான சுவை பெற கிடைக்காது எங்களுக்கு உண்மையான சுவை. இந்த நாட்டிலே மா பலா வாழை உற்பத்தி ஆக மாட்டாது இந்த சீசன். ஏனால் ஒரு 3 மாத காலம்தான் உஷ்ணம் மாதிரி இருக்கும். அதன் பின்பு எல்லாம் சீதோஷ்ணம் மாறி மாறி வருவதாலே தானாக இங்கே இருக்காது. அதோட 5 மாதங்கள் பனியால் மூடப்பட்டிருக்கும் நிலங்கள் எல்லாம். அப்ப வெளியே வந்து காய்கறி செய்பவர்கள் சிறிய அளவிலே அந்த கிரீன் ஹவுஸ் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அந்த கூடாரம் அடித்து கூடாரத்துக்குள்ளேயே விளை வைப்பார்கள். பனி
1: குளிர்ந்து
0: பச்சை கலர்ல பிளாஸ்டிக் அதாவது மென்பொருளால் ஆக்கப்பட்ட அந்த அதால அது உண்மையான சுவாத்தியம். அங்கே இந்த காற்றுக்கு ஃபேன் போட்டு மின் விசிறி வேலை செய்யும், குளிரை போக்குவதற்கு குளிரூட்டி வேலை செய்யும். அப்படியானது எல்லாம் எங்களுக்கு கிடையாது. இயற்கையானதாக முளைத்து வருவதில்லை. நாங்கள் இந்த 3 மாத காலத்திலே எங்கள் காணியிலே பின்னுக்கு ஒரு 2 கத்தரிக்கண்டு 2 மிளகாய்க்கண்டு அப்படி வைத்து விடுவோம். அதுவும் கடையிலே வாங்கி அவர்கள் முளைக்க வைத்து அதுக்கு பசலை எல்லாம் போட்டு கட்டி விட்டு தருவார்கள். அதை கொண்டு வந்து நாங்கள் நட்டு போட்டு தண்ணி அடிப்போம். அதிலே வர்ற காயை பிடுங்குவதை விட கடையில் வாங்கி விடலாம். நாங்கள் என்ன செய்ய நாங்கள் செய்ய வேணும். நான் கடந்த வருடம் 2 வருடங்கள் இந்த முன்னு பூந்தோட்டத்துக்குள்ளே 2 கத்தரி 1 மிளகாய் அப்படி வைத்தேன். அழகாக காய்த்தது உடனே பொடுங்கி ஆக்கும் பொழுது சுவையாக இருந்தது. அதற்கு நான் பசலைகள் ஒன்றும் பெரிய
1: நல்ல சுவையாக
0: இருக்கும். எதுவும் இங்கே
1: காய் ஃப்ரெஷ்ஷா வாங்கி உடனே இந்த வெண்டிக்காய் எல்லாம் வந்து உடனே இது பண்ணா அவ்வளோ ருசியா இருக்கும்.
0: எனக்கு என்னுடைய
1: ருசி தனி ருசியாவே இருக்கும்.
0: என்னுடைய குடும்ப நண்பர்களுக்கு ஒரு சகோதரி அவர் எங்கள் இலங்கைக்கு சென்று வரும்பொழுது ஒரு வெண்டிக்காய் கொண்டு வந்தார். நிச்சயமா அது வந்து 12-13 இன்ச் நீளமான வெண்டிக்காய். அதை அப்படியே காய வச்சு நெத்து தந்தார்கள். நான் அதிலே எடுத்து நாட்டி விட்டேன். இன்னொரு பையன் அங்கே விவசாயம் இந்த தோட்டங்களை செய்வார். கோடை காலத்திலே அவர் இளைஞன், அவர் கத்தரையும் மிளகாய் வண்டி என்று பின் காணியம் இருக்கின்ற தண்ணி அடிச்சு தான் அவர் பசலைகள் போட்டுத்தான் உற்பத்தியை பெருக்கி கடைக்கு கொடுப்பார். நான் அதிலே 5 வெண்டிக்கொட்டை நான் என்னுடைய பூங்கன்றுகளுக்கு நட்டபோது 2 வண்டி தலைத்து வந்தது. ஒன்று நான் எண்ணெய் விட உயரமா வந்து ஒவ்வொரு காய் நல்ல 100 காய் வந்து மகள் அதுல விருப்பம் அதை 5 வந்து சாப்பிடுவார். மீரா அதை சாப்பிடுவார்.
1: பெருசா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு,
0: அருமையா இருக்கு, நல்ல டேஸ்ட். அது அதுல இந்த கத்தரிக்காய் நல்ல அழகாக வந்தது. அந்த கத்தரிக்காயே கறியாக்கும் பொழுது என்ன சுவை, அந்த வித்தியாசம் அப்படியே தெரிந்தது. அதற்கு முன்பு இடத்துல நான் இருந்த வேலை பின்னுக்கு பெரிய காணி இருந்தது. அப்ப நான் வயது நல்ல இளம் வயதான நேரத்தில் 20-25 வருடங்களுக்கு முன்பு நானே அதை கொத்தி மண்ணெல்லாம் எடுத்து ஒரு குடும்ப வீட்டு தோட்டம் மாதிரி அதை செய்து என்ன மரக்கறிகள் கோவா எல்லாம் செய்திருந்தேன். ஆமா அந்த 3 மாத காலத்துக்குள்ளே உள்ள பயிர் தான் கோவா, பீன்ஸ், போஞ்சி, கத்தரி, மிளகாய், வெண்டிக்காய், அந்த கக்கரிக்காய் எல்லாம், வெள்ளரிக்காய், பூசணிக்காய் எல்லாம் செய்திருந்தேன். எல்லோருக்கும் கொடுப்போம். இங்க நாங்கள் செய்து எல்லோரும் கொடுப்போம். அயல்ல உள்ளவர்கள் யாரென்றாலும் கொடுத்து விடும் விருப்பம். முன்னுக்கு கொண்டு எங்கள் வீதியில வீட்டுக்கு முன்னால வீதியிலே ஒரு சின்ன ஒரு உயரமான மேசையை வைத்து விட்டு அதுல கூடையிலே வைப்போம். தக்காளி பழம், இந்த பீர்க்கங்காய் எல்லாம் அதிலே வைத்தால் அதை விரும்பினர்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள். விற்பதில்லை. அதே மாதிரி நாங்கள்
1: போகும்போது
0: அவரை எல்லாம் போடணும். நல்லா இருக்கும். பயத்தங்கொடி போட்டு இருந்தேன். அழகா எல்லாம் இலங்கையில் வந்து கீரை செய்திருந்தேன். கீரை பாத்தி போட்டு கீரை போட்டிருந்த அழகாக மூன்று நாளே வந்துடும் ஐயா அப்படின்னு நல்ல நல்லது. ஒவ்வொரு நாளும் போய் ஒவ்வொரு நாளும் எழுத்து கொண்டு சாப்பிடுவோம். ஆனா குழந்தைகள் சாப்பிட மாட்டார்கள், அதை பார்த்து விட. அங்கே வரும்பொழுது அங்கே மண்புழு இருக்கும், நாங்கள் கையாலையெல்லாம் வந்து மண்ணுக்குள்ளே கைவத்து எல்லாம் மேலே அவர்களுக்கு பிடிக்காது, அவர்கள் அதை சாப்பிட மாட்டார். அவர் அந்த ரெடிமேட்
1: மண்புழு இருந்தாதான் செடி நல்லா வளரும்.
0: நிச்சயமாக விவசாயியின் தோழன் இல்லவா, விவசாயியின் தோழன்.
1: ஆமா,
0: பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் பாடல் என்னவென்று கூறுங்கள் மகாலிங்கம்.
1: அன்றொரு நாள் அதே நிலவில் அவள் இருந்தால் அருகில், அந்த பாடம்
0: அது நாடோடி திரைப்படத்தில்.
1: ஐயா,
0: நாடோடி திரைப்படம் அன்றொரு நாள், அதுல இரண்டு வகை இருக்கின்றன பாடல், இரண்டு பெண்கள் பாடுவதும் இருக்கின்றது. ஆணும் பெண்ணும் பாடுவது சரோஜாதேவியும் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயாவும் நடிக்கின்றார்கள். கண் தெரியாதவு
1: பாட்டு,
0: அவளுக்கு கண் தெரியாது, அவளுக்கு அந்த கண் சிகிச்சை பெறுவதற்காக கூடுதலான பாட்டுகள் பாடி காசு சேர்த்து கண் சத்திர கதை அப்படி போகுது.
1: நாடகம்
0: அந்த பாடலை தான் நீங்கள் விரும்புகிறீர்கள். நல்லபடியும்
1: நாளைக்கு பௌர்ணமி, அதனால
0: நாளைக்கு பௌர்ணமியா, பௌர்ணமி முழு நாள் நீ முழு நிலவு பார்க்கலாம் இல்லையா. மஜித் மஜித் ஐயா வருகின்றார்கள், அவரை அடுக்குன்னு நான் நினைக்கவில்லை, முடிந்தால் நில்லுங்கள், மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி மகாலிங்கம். மஜித் ஐயா வணக்கம், பாருங்கள். இந்த இரண்டு பேரையும் ஒரு இணைப்பிலே வைத்திருக்க தெரியவில்லை எனக்கு. வணக்கம் வணக்கம் மஜித் ஐயா, வணக்கம்
2: ஐயா. வணக்கம்
0: வணக்கம், நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கின்ற,
0: இந்த வழியா தான் முதல் வந்தீர்கள். வலைத்தளம் தான் நலம் இல்லாமல் இருக்கிறது, அதனால தான் துண்டிக்கப்பட்டு விட்டது. அப்படித்தான்
2: இல்லை, நான் கேட்டுக்கொண்டேன், நீங்கள் ஒரு பெரிய விவசாயி.
0: அப்படியா?
2: கீரை பயிர் செய்கிறீர்கள், கத்திரிக்காய் பயிர் செய்கிறீர்கள், வெண்டைக்காய் பயிர் செய்கிறீர்கள்.
0: ஏனென்றால் என்னுடைய தந்தை ஒரு கமக்காரன், அதை விட நான் இலங்கையிலே என்னை பற்றி நான் கூறுவேன், என்னுடைய பட்டங்களிலே நான் விவசாய பட்டமும் பெற்றிருக்கின்றேன். டிப்ளமா விவசாயம், டிப்ளமா நான், எனக்கு அரசாங்க இது கிடைத்தது என்னென்று, கலிபோர்னியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எனக்கு கிடைத்தது விவசாய மேற்படிப்புக்கு. என்னுடைய தந்தையார் அனுமதிக்கவில்லை, எந்த பிள்ளை அங்கெல்லாம் அவங்களோட அவருக்கு புரியவில்லை அது. என்னுடைய மகனுக்கு ஸ்காலர்ஷிப் அரசாங்கத்தினாலே கிடைக்கணும், இன்னொரு நாட்டிலேருந்து கிடைக்கின்றதே ஒரு பட்டப்படிப்புக்கு அவர் எண்ணவில்லை. அவர் எண்ணியதெல்லாம் அவங்க அப்படி ஸ்காலர்ஷிப் என்றால் அரசாங்கம் தானே எடுத்து படிப்பித்து உத்தியோகத்தை கொடுத்து அந்த உழைப்பு எல்லாத்தையும் அந்த அரசாங்கம் எடுத்து விடும் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மை என்னவோ தெரியவில்லை, அவருக்கு புரியவில்லை. அவர் படித்தது இரண்டாம் வகுப்பு வரைதான். அது மட்டுமல்ல, அவர் என்னை பிரிந்து வாழ அவருக்கு விருப்பம் இல்லை. வெளிநாடு அதெல்லாம் அதெல்லாம் ரஷ்யா கலிபோர்னியாவுக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனால் நான் இறுதியாக சிங்கப்பூர்ல இருந்துவிட்டு நாட்டுக்கு போக முடியாத பட்சத்தில் கனடாவுக்கு வந்து நான் ஒரு அகதி அந்தஸ்து கோரியிருந்தேன். நாட்டுக்கு நாங்கள் போக முடியாது, சிங்கப்பூர்ல நேரடியாக இலங்கைக்கு போக முடியாமல் நான் இந்த இந்தியா வந்து இந்தியாவிலிருந்து அங்க இந்த ஒரு ஒரு அகதி விசா எடுத்து இங்க வந்தேன். சிங்கப்பூர்ல இருந்து என்னுடைய தொழில் அதிபரோட உதவியோடு அப்ப இங்க வந்தவுடன் எழுதினது அதுதான். ஐயா ஐயா, அரசாங்க மரியாதையோடு என்னை அணைத்து இணைக்க இருந்த கலிபோர்னியா நாடெங்கே, ரஷ்ய நாடெங்கே, நான் இன்று வெளிநாடு என்று கனடாவுக்கு வந்திருக்கின்றேன். அகதியாக அகதியாக என்ற ஒரு எழுத்து அது அப்பாவுக்கு தாக்கமா போய்விட்டது. திரும்ப என்னுடைய உத்தியோகத்தை திரும்ப வந்து மீள பெற்றுக் கொள்ளும்படி அரசாங்கம் அறிவித்தல் விட்டு அந்த தந்தையார் அனுப்பியிருந்தார். நான் கூறினேன், நான் இனிமேல் வர தயார் இல்லையா அப்பா என்று கூறிவிட்டேன். தந்தையாரன் கூறினா, நீ அங்கே இருக்கிறது நல்லது மகனே, நீ எங்கேயோ இருக்கின்றாய் என்ற எண்ணம் எனக்கு இருக்கின்றது என்று கூறினார். அதனால் 22 வருடங்கள் கால் அந்த மண் தாய் மண்ணை மிதிக்காமல் இருந்தேன், போக முடியாத நிலை, பார்க்க முடியவில்லை. ஆனால் இறுதியிலே 2009 2003 ஒரு சமாதான ஒப்பந்தம் எழுதப்பட்ட போது போர் நிறுத்தம் செய்த காலத்தில் நான் ஓடி சென்றேன். ஓடி சென்ற போது என் அன்னையை காண முடியவில்லை, தந்தையைத்தான் கண்டேன். குழந்தையைத்தான் கண்டேன். 32 தொழிலாளர்களை வைத்து 3 உழவு இயந்திரங்கள் வைத்து பெரிய விவசாயி என் தந்தை.
2: அச்சா.
0: ஆனால் அவரும் அந்த தாய் மண்ணிலே அகதியாக இருந்தார். கை நீட்டிக் கொண்டிருந்தார். எங்களால் எதுவும் செய்ய முடியாது, பணம் அனுப்ப முடியாது, சென்று பார்க்க முடியாது, தொலை தொடர்பு செய்ய முடியாது. அப்படியான காலகட்டம் ஐயாது. அப்படியான வருத்தத்தோடு தான் நாங்கள் வெளியில் ஆட வந்தோம்.
2: கிட்டத்தட்ட இப்போது இருக்கின்ற காலம் மாதிரி
0: இப்போது எல்லா வசதிகளும் இருக்குன்னு பார்க்கலாம், பேசலாம், பணம் அனுப்பலாம், எல்லாம் செய்யலாம். எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வேளை. நான் கனடாவில் இருந்து எனக்கு ஒரு சத்திர சிகிச்சை நடக்கும் பொழுது என்னுடைய வைத்தியர்கள் மனைவி கூறியிருந்தா இப்படி தாயாருக்கு ஒரு கடுமையான நிலை என்னோட அவர் கூறினார். தாயாரு கண்டபடியே நாங்கள் இந்த சத்திர சிகிச்சையை நாங்கள் பின்போடுறோம், நீ சென்று பார்த்து விட்டு வா. அப்ப நான் சொன்னேன், ஐயா நான் செல்வேன், நான் திரும்பி வந்தால் நீங்கள் எனக்கு வைத்தியம் செய்வீர்கள், ஆனால் நான் திரும்பி வருவதற்கு உத்தரவாதம் இல்லை என்று
2: கூறினேன்.
0: அப்படியான காலகட்டங்கள் ஐயா. அப்படியெல்லாம் மறுத்தப்பட்டு துன்பப்பட்டு கொண்டு வந்த அதனாலே இது வாழ்க்கை ஐயா, இது வாழ்க்கை. ஆனா எனக்கு தந்தையார் போதித்த போதனை, அவர் எனக்கு தந்த உற்சாகம், அவர் எனக்கு தந்த புத்துணர்வு, அறிவு சிந்தனைகள் தான் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது இன்றும் அன்றும்.
2: நிச்சயமாக நிச்சயமாக.
0: அப்படியே எத்தனை பிணங்களுக்கு முன்னால் கால் மிதித்து ஓடி வந்தவர்கள் இருக்கின்றார்கள். சடலங்கள் எல்லாம் சிதலங்களாக போன பின்பு இதெல்லாம் கொடூர காட்சிகள் ஐயா, அது கொடூர காட்சிகள் ஐயா. நல்லது. இது கதம்ப நிகழ்வு, அது வேறு ஏதாவது பேசிக்கொள்ளலாம். நீங்கள் நான் விவசாயி என்பதை கூறினேன் உங்களுக்கு. என்ன தந்தை விவசாயி, ஐயாவோடு நான் ஐயாவோடு விவசாயத்தில் நான் உதவி செய்வேன். நான் என்னுடைய பட்டப்படிப்புகளில் அந்த துறையிலும் நான் புலமை பெற்றிருக்கின்றேன். விவசாய துறையிலும்
2: எல்லா துறையிலும் புலமை பெற்றவர்தான் ஐயா நீங்கள்.
0: எல்லாம் என்று கூற முடியாது, முடிந்தவரையில்
2: கிட்டத்தட்ட பொன்மலைச்சமருக்கு நெருங்கி வந்து விட்டீர்கள்.
0: அப்படியெல்லாம் நினைத்து பார்க்க முடியாது ஐயா. நாங்கள் அவற்றை இடத்துக்கு வரவே முடியாது. ஆனால் ஒரு மகளை
2: அவருடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட கஷ்டங்கள் தான்
0: என்றாலும் இருந்தாலும் அவரும் அப்படித்தான். நாடு இல்லாமல் ஓடிய எல்லாம் அவரும் கடினப்பட்டவர் தான். அவருக்கு அதுதான் அந்த பட்டதை மறக்கவில்லை. இறுதி நேரத்தில் தந்தையார் அவர் கோபாலசாமி, அவர் அப்பா கோவிந்தசாமி, கோபால சாமி என்று
2: கோபாலகிருஷ்ணன்,
0: கோபாலகிருஷ்ணன் அந்த நிலை முடிந்து அப்படி ஒரு அவருக்கும் அப்படி ஒரு நிலை இருந்ததுதான். அந்த அனுபவத்தால் வர அறிவுகளும், அனுபவத்தால் வர உணர்வுகள், அனுபவத்தால் வர உத்வேகங்கள் வேறு, அறிவியலால் வர உத்வேகங்கள் வேறு.
2: நூற்றுக்கு நூறு உண்மை.
0: சாதாரணமான ஒரு குழந்தை பிரசவத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனை வருடங்களுக்கு முன்பு நாங்கள் எல்லாம் பிறக்கும் பொழுது எங்களுக்கு வைத்தியசாலையின் தாய் தந்தையிற்கு அம்மாவுக்கு நான் பிறக்கும் போது எடுத்த வலி நேரத்தில் தானாகத்தான் பெற்றெடுத்தார். எந்த விதமான உதவியும் அந்த இடத்திலே ஒரு வைத்தியர் போன்று ஒரு தாதி இருப்பார். உறவுகளுக்குள்ளே ஒரு வயசான அம்மா இருந்து அந்த பக்குவம் பார்த்து இந்த குழந்தையையும் தாயையும் காப்பாற்றி கொடுப்பார். அவர் கல்வி அறிவு பெற்றவர் இல்லை, அவர் அனுபவத்தால் அனுபவத்தால் வந்த அனுபவத்தால் எங்களை இருந்திருக்கின்றார்கள். அனுபவத்தால் வந்த அறிவு தான் தந்தையர் எனக்கு கூறுவார். அனுபவ படிப்பு தான் படிப்பு. புத்தகம் பட்ட படிப்பு பெரிய பட்டங்களை கொண்டு வந்து கொழுவி ஒன்றுமில்லை. அனுபவம் வேணுமாதான் அனுபவிக்க
2: அனுபவம் பெருது.
0: மற்ற பணம், பணத்தை வந்து பெட்டியிலே வைக்கக்கூடாது, வெளியிலே விட்டு பாருன்னு கூறுவார். எல்லாம் தந்தை மரம் அப்படி சொல்லுவது, வெளியே விடு, பணத்தை விட்டாத்தான் உனக்கு பணத்தினுடைய அருமையும் தெரியும், பணம் என்னென்ன செய்வது என்பதை நீ உணர்வாய் என்று கூறுவார். அப்படி செய்யக்கூடிய ஒரு வித்தியாசமானது அந்த தந்தை. அவரும் வந்து அவர் அந்த குத்துச்சண்டை படித்தவர், நான் மல்யுத்தம் படித்தேன், மல்யுத்தம் எனக்கு படிப்பிக்க என்னை படிப்பித்தவர், நான் மல்யுத்தம் படித்தேன். என்னுடைய மாமனார் வந்து எங்களுடைய மாமனார் வந்து சகல கலா வல்லுநர், அவர் கம்பு வித்தை, சிலம்பம், தீப்பந்தம், வாழ்வீச்சு, சண்டை, குத்துச்சண்டை, மல்யுத்தம், பாடல், சங்கீதம். அவர் வந்து அண்ணாவியார், அண்ணாவியார் இப்ப இயக்குனர் என்று கூறுகின்றார்கள் அல்லவா, டைரக்டர்
2: போல
0: அண்ணாவியன், அண்ணாவியார் என்றால் சொந்த குரலிலே எல்லாம் செய்வார்கள், நாடக தலைவர், நாடகங்கள் எல்லாம் ஆக்கி செய்தவர்கள். அப்படி அவருடைய அந்த தன்மை, ஆனா அவர் குத்துச்சண்டை போவதிலே எல்லாம் பயின்று இருக்கின்றார். மல்யுத்தம் உடற்கட்டானவர், உடற்கட்டு எங்களோட மாமனார் 6 அடி 4 அங்குல உயரமா இருப்பார், என்னுடைய தாய் மாமன். எல்லோரும் கூறுவார்கள் அவருடைய வாகனங்கள் எல்லாம், என்னுடைய வாகனங்கள், உழவு இயந்திரங்கள் எல்லாம் எல்லாம் அவரிடம் இருந்தது, பெரிய பணியாரால். ஆனால் அவரை எல்லோரும் கூறுவார் தாய் மாமன் என்ற வழி இந்த செல்வராஜா தான் என்று கூறுவார்கள். அவற்றை வழிவடிவார மரபு. இப்ப என்னுடைய நடிக நான் சினிமா வரைக்கும் எங்கட சந்ததிக்குள்ளே திரைப்படத்திலே நாயகனாக தோன்றி நடித்த நான் ஒருவர் தான் இருக்கின்றேன். ஏனைய நடிகர்கள் இருக்கின்றார்கள், ஏனைய நடிகர்களும் இருக்கின்றார்கள். இப்பொழுது ஈழத்தமிழர்களே இங்கு கனடாவை பொறுத்தவரை நான் ஒருவர் தான், முதுபெருங்கலைஞன் இருக்கின்ற அந்த பட்டங்களும் அங்கு இருக்கின்றது. அந்த அது என்னுடைய தந்தை வழி வந்தது. இரண்டாவது நான் கல்வியில இருக்கும்போது என்னுடைய குருவு நம்மிடம் இருந்தும், என்னுடைய குரு நாதரிடமிருந்தும் அந்த கலையை பெற்றுக்கொண்டேன். நான் என் தந்தை மாமனார் வழி மரபு வழியாக வந்த கலை ஆர்வமும், என்னுடைய பாடசாலையில் அரிச்சுவடி படிக்கிற காலத்தில் எனக்கு அமைந்த ஆசிரியர் திரு பசுபதி ஆசிரியர் அவர்கள், அப்பொழுது அவருக்கு தெரியாது இந்த மகன் பின்னுக்குப்படி வருவான் என்று அவர் நினைத்திருக்க மாட்டார். ஆனால் பெண்ணுக்கு நான் இரண்டு பதவிகள் திரைப்படம் வந்து அந்த இடத்திலே தியேட்டர்லேயே என்னுடைய திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிற காலத்திலே அவர் இல்லை, அது பெரிய கவலை எனக்கு. அவர் என்னுடைய கலைக்கு அவர் ஒரு குருநாதர், அவர் என் பாதத்தை தூக்கி 4 வயதில் மேடையில் வைத்து காவடியாடுற ஒரு ஒரு காட்சி, ஒரு நடிப்பு காட்டி கொடுத்தவர் அவர் தான் என்னுடைய ஆரம்ப குருநாதர். 4 வயதில் வந்த கலை காவடி என்றும் ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றேன். அரை நூற்றாண்டுகள் என்னை பற்றி கூறிக்கொண்டிருக்கேன், கூறுங்கள் நீங்கள்.
2: அவர் போயிட்டாரா?
0: அவர் போயிட்டார், வேற நீங்கள் போன அப்புறம் அந்த இரண்டு பேரோட எப்படி நேற்று இணைப்பு எனக்கு சரியாக புரியவில்லை. ஏதோ ஒரு நேற்று மகள் வந்து என்னவோ தட்டி காட்டி விட்டு சென்றார், அது என்னவென்று தெரியவில்லை. அதை தொட்டு விட்டால் எல்லாம் விட்டுவிட்டு போயிடுவார்கள். உங்களுடைய இலங்கை வானொலியோடு நீங்கள் உங்களுடைய தொடர்புகள் அந்த அனுபவங்களை சற்று பகிர்ந்து கொள்ளலாம் எங்களோடு. இப்பொழுது
2: பகிர்ந்து கொள்ளலாம் ஐயா, நிச்சயமாக.
0: நீங்கள் கூறுங்கள்,
2: சொல்லுங்க சொல்லுங்கள்.
0: எந்த காலகட்டத்திலே நீங்கள் இலங்கை வானொலியோடு ஈடுபாடாக இருந்தீர்கள்?
2: நான் அதாவது 1977
0: 77 இல்லையா?
2: 77 தான் நான் பம்பாய். சொல்லுங்க,
0: நீங்களாம் கூற வேண்டும். 77
2: 1977 தான் நான் பம்பாய்க்கு முதல் முறையாக வந்த சமயம் அது.
0: நல்லது.
2: அப்போது இது டிவி எல்லாம் கிடையாது இல்லையா? அப்போ டிவி எல்லாம் கிடையாது. அப்போ இந்த பாட்டு கேட்கற விருப்பம் எனக்கு ரொம்ப ஓவர் அதிகம். அப்போ இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் ஆசிய சேவை,
0: ஆசிய சேவை
2: தமிழ்ச்சேவை பம்பாயில அது எடுக்காது.
0: ஓ, அப்ப மத்திய அலை சிற்றலை என்று தான் பிடிக்கிறது. இந்த FM AM என்று இல்ல,
2: ஆசிய சேவை மட்டும்தான், அதுவும் மாலை 4:30
0: 4:30 to 7
2: வரைக்கும். அப்ப அந்த ஆசிய சேவையில எனக்கு பாடல் கேட்க விருப்பம். போய் பேரெல்லாம் சொல்லி சொல்லி பாடல் வரும். அப்ப எல்லாம் இந்த கொண்டை கவுண்டன் பாளையம் முத்துக்குமார், முத்துக்குமார் பேர் அதிகமா வரும் அப்ப எல்லாம்.
0: அவர் எழுதி அவர் தொடர்பு வச்சிருந்தவர் அவர் இல்லையா?
2: ஆமா, அவரு அமுத வாக்குகள், அறிஞர் வாக்குகள், இசையும் கதையும் எப்படி எப்படி பல விஷயமான நிகழ்ச்சியில அவர் கொடுத்துட்டு இருப்பார். அப்ப எனக்கும் ஆசை நம்முடைய பேர் கூட வரணும் சொல்லி. அப்போ வக்கணம் பட்டி
0: எழுத்து மூலம் தான் கொடுப்பீர்கள், குரல் மூலம் இல்லை?
2: இல்லை இல்லை இல்லை, கடிதம் மூலம்,
0: கடிதம் மூலம் தான் அனுப்புகிறீர்கள்.
2: அப்போ ஜோலார்பேட்டை வக்கணம் பட்டி மார்க்க பந்து ஒரு நேயர், அவருடைய பாட்டு மூலம் அடிக்கடி வரும்.
0: ஓ,
2: அப்போது. ஆமா, அப்ப பாட்டு போது வந்து அவருடைய வீட்டு கதவு எண், தெரு, பேர், விலாசம், அட்ரஸ் எல்லாமே ஒரு கடிதம் போட்டா நேரடியா போய் சேர்ந்துரும். அவ்வளவு அட்ரஸ் சொல்லுவாங்க இலங்கை ஒளிபரப்பு கூட்ட சார் ஆசிய சேவையில்.
0: ஆமா, இவர்கள் சரியாக நீங்கள் இல்ல, நாங்கள் எங்களுடைய முகவரியே கூறினா அவர்கள் சரியாக கூறுவார்கள்.
2: ஆமா, அப்போ அந்த பாட்டும் கேட்டு, பாட்டு கேட்டு அந்த நிகழ்ச்சி கேட்டு பாராட்டுக்கிறதால் வாழ்த்துக்கிறதால் அப்போ தொடர்பு உண்டு நமக்கு. அப்போ இருக்கும்போது அந்த வக்கனப்பட்டி வி எம் மார்க் வந்து அவர்கிட்ட இருந்து அந்த இலங்கை ஒளிபரப்பு ஆசியை விட அட்ரஸ் கேட்டேன் நான். அட்ரஸ் பெருசா ஒண்ணும் இல்ல, இலங்கை ஒளிபரப்பு ஆசிய சபை தபால் பெட்டி எண் 741 கோயம்பு 7.
0: அவ்வளவுதான்,
2: அது அப்ப எனக்கு தெரியாது. ஆமா, அப்ப அவர்கிட்ட இருந்து கடிதம் வாங்கி நீங்கள் கேட்டதை எல்லாம் பேரெல்லாம் போட்டு பிரிண்ட் பண்ணி, பிரிண்ட் பண்ணுவோம் பேரெல்லாம் சின்ன பிரதிகளா பிரிண்ட் பண்ணுவோம். பம்பா 84 NYTHD Raju பி கே ஜானி பாஷா கொண்டை கொண்டாடு முத்துக்குமார் விரிவாக்கம் கஜேந்திரன் திருகம்பாக்கம் சந்திரசேகர் இப்படி யார் நமக்கு யார் விருப்பமோ
0: எல்லாம் கொடுத்து விடுவீர்கள்.
2: அந்த பேர் எல்லாம் போட்டு படம் பாடல் பாடியவர் அது மேல ஒரு 4-3 அந்த லைன் விட்டுருவோம். அப்ப என்ன தேவையோ அதை எழுதி ஒரு 10 பாடல்கள் கொண்ட ஒரு 10 அந்த பிரதிகளை ஒரு கவர்ல வச்சு ஏர்மெயில் போஸ்ட் அனுப்பிடுவோம்.
0: அப்படித்தான் அன்றைய தொடுமானத்திலே எங்கள் சாவுல் ஹமீத் அவர்களும் கூறினார்கள், 5-6 பாடல்களை உண்டாக எழுதி வைத்து விடுவோம் பேப்பர்ல என்று கூறினார்.
2: ஆமா, அப்படித்தான் அனுப்பி கொண்டிருந்தோம். அப்போ ஆரம்பத்தில் நான் அனுப்பும் போது 1.80 ரூபாய் இருந்தது இலங்கை இலங்கைக்கு
0: தபால் கட்டணம்
2: தபால். ஆமா, ஏர்மெல்
0: இப்பொழுது இல்லை தானே.
2: அது நான் முடிவதற்கு நான் அதாவது 1985 நான் முடித்துக் கொண்டேன் அந்த விஷயத்தை. அப்போது அந்த கடிதத்தின் ஸ்டாம்ப் உடைய விலை வந்து 12.50 ரூபாய் ஆகி இருந்தது. ஆமா, வேறு அப்போ அதிலிருந்துதான் எனக்கு இலங்கை ஒருபெற குடிசாரம் ஆசிய தொடர்பு. நிகழ்ச்சியில நானும் நீங்கள் கேட்டவை உங்கள் வாழ்த்துக்கள் பாட்டும் பதமும் இசையும் கதையும் தேர்ந்த இசை இசை மாலை இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள். அப்ப சவுதியில இருந்து
0: நான் சவுதியில இருந்தீர்கள்.
2: அப்ப எனக்கு நிறைய நேரம் இருக்கு, 8 மணி நேரம் தூட்டு போறேன், எனக்கு நிறைய நேரம் இருக்கு
0: கடந்து இந்த இதிலே பங்குபற்றி கொண்டீர்கள். நல்லது நல்லது.
2: ஆமா, இதுல நிகழ்ச்சியை தயாரிப்பு பண்றது, அப்புறம் அடுத்த நாள் அதை போஸ்ட் பண்றது, மறுபடியும் கேட்கறது, இதே போல என்னுடைய அந்த 5 வருஷம் நான் சவுதியில் இருந்த தூட்டி எல்லாம் அந்த அதுல போயிடுச்சு, பொழுதுபோக்கா போயிடுச்சு எனக்கு. அப்ப இந்த நண்பர்கள் அப்ப கிடைச்சவங்க தான் எனக்கு கொண்டை கவுண்டன் பாளையம் முத்துக்குமார் எல்லாம்
0: அவர்கள் எப்பொழுதும் வானொலி சபையில் இருக்க. அந்த நீங்கள் கூறின அடுத்த இன்னொருவர் கூறின மார்க்க பந்து இப்பொழுதும் இருக்குண்டா?
2: மக்கரம்பட்டி வியா மார்க்க பந்து ஜோலார்பேட்டை. அவர் இப்போதைக்கு இல்லை. குளவட்டம் சாந்த் பாஷா, அகமத் பாஷா, மாலிக் பாஷா இப்படி அந்த நேரெல்லாம் அப்போது நிறைய அடிக்கடி பேர் சொல்வார்கள். இதுவரைக்கும் முத்துக்குமார நானும் நேரே நேரம் இதுவரைக்கும் சந்தித்துக் கொண்டதில்லை.
0: காத்தொலையில் தான், தொலைபேசியில் தான் அவருடைய அவர் எங்களுடைய எங்களுடைய வானொலியிலையும் இதுல குரல் முரசிலே பாடல் கேட்பார். முன்பு எங்களுடைய பாடல் எழுதி கொண்டிருந்தார், கேட்டுக்கொண்டிருப்பார். இப்பொழுது அவர் குரல் முரசிலே பாடல்கள் கேட்கின்றார் போல் இருக்கின்றது. நேரம் கிடைப்பதில்லை அவர் கொஞ்சம் எல்லா நாளும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அன்பு உறவு அவர்.
2: நிச்சயமாக நிச்சயமாக, எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷமா அவர் பழக்கம் தான். இருந்தாலும் அந்த பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்னும் ஏற்படவில்லை.
0: அவர் தமிழ்நாட்டில் இருக்கின்றார் இல்லையா?
2: அவர் கோயம்புத்தூர்ல இருக்காரு. நான் கூட தமிழ்நாடு இப்ப போயிருந்தேன், திண்டுக்கல் போயிருந்தேன், அவருக்கும் எனக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ், பார்க்க முடியாம போயிடுச்சு. இப்ப நான் மறுபடியும் மகாராஷ்டிரா வந்துட்டேன். இப்ப எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர்.
0: இப்ப தமிழ்நாட்டில்தான் உங்களுடைய அப்துல் ஹமீது இருக்கின்றார். அவர் வந்து போவார். எங்களுடைய பிரதமர் இந்திரா வந்திருக்கின்றார். வந்த பொழுது எங்களோட பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நடத்தி இருக்கின்றார். அப்துல்ல இந்த காலத்து இந்த KS ராஜா அவர் காலமாகிவிட்டார்.
2: ஐயோ, அவர் என்னுடைய பேர் சொல்லாத நாளே கிடையாது. அவர் வந்தா எங்களுக்கு புல்லரிச்சு போக உடம்பெல்லாம்.
0: என்னுடைய திரைப்படம் வெளிவந்த போது 77 ஜூலை மாதத்திலே அப்துல் ஹமீதும் அவரும் தான் என்னுடைய திரைப்பட அந்த புதிய திரைப்படங்கள் வந்தால் அவர்கள் தான் அதற்கு விவரணம் சொல்வார்கள். அவர் அடிக்கடி கூறிக்கொள்வார்கள். அப்பொழுது அப்துல் ஹமீதுவை எனக்கு தெரியும், என்னை அப்துல் ஹமீதுக்கு தெரியாது. படப்பிடிப்புக்கும் அவர் வரவில்லை, திரைப்படத்திலே தான் அவர் பார்த்திருக்கின்றார். ஆனால் விமர்சன பாடத்தை பற்றி விமர்சனம் திரைப்பட திரைப்பட விமர்சனம் திரை கூறிக்கொள்வார். அவர் கனடாவுக்கு வந்திருந்த போது மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அவர் வந்து சேர்ந்திருக்கிறார். அப்பொழுது அவர் மொன்றியல் தமிழ் வைத்து நான் அவரை சந்திக்கவில்லை. நானும் என்னுடைய இரண்டு நண்பர்களும் அவரை அழைத்து காற்ற அவரை அவருக்கு ஒரு விருந்து பிரசாரம் சொன்னபோதுதான் நான் எல்லாம் பழைய முடிந்தது போலதான் கேட்டேன் அப்துல் ஹமீது சாரை என்ன தெரிகின்றதா என்று. எங்கேயோ பார்த்த மாதிரி பார்த்த மாதிரி என்று கூறினார். குரல் கேட்ட மாதிரி சொன்னார். உரையாற்றும் பொழுது நாங்கள் எல்லாம் மேடை போட்டு புத்தகங்கள் எழுதி எத்தனையோ வழியிலே தமிழை வளர்க்கின்றோம், ஆனால் காற்றலையில் தமிழை வளர்க்கும் ஒரு கலைஞன் அப்துல் ஹமீது என்று பேசிவிட்டேன். அவருக்கு அது பெரிய ஆதங்கமே இல்லை, காற்றலையிலே தமிழை வளர்க்கணும். உண்மைதானே, அவர் நல்லா தமிழ்
2: பேசக்கூடிய
0: இந்த குரலை கேட்டிருக்கேன். நன்றாக சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள் என்று சொல்லிவிட்டு பிறகுதான் ஒற்று பிடித்துவிட்டு நீ காத்திருப்பேன் உனக்காக செல்வராஜாதானே என்றார். எப்படி என்று தெரியும், நான் நீங்க தானே என்னுடைய பெயரை அடிக்கடி வானொலியில் கூறியிருக்கிறீர்களே என்று கூறி அதன் உண்மையில் இப்ப இரண்டு வருடங்களுக்கு முன்பும் இங்கே வந்த போது நான் சென்று சந்தித்து வந்தேன். அவர் இங்கே மொன்றியலுக்கு வந்தால் இங்கே மீராவினுடைய அக்கா வீட்டிலே தான் தங்குவார். கலையகத்துக்கு வந்தால் அவருக்கு பிரத்யேக இடம் கொடுத்து செய்வோம். நல்ல மனிதர், நல்ல மனிதர். இப்பொழுது அவர் தமிழ்நாட்டிலே தான் இருக்கின்றார். அவருக்கு
2: இந்த காலகட்டத்தில் நம்முடைய அறிவிப்பாளர் மயில் வாகனம் சர்வானந்தா,
0: மயில் வாகனம் அவர்கள் எல்லாம் இப்பொழுது இல்லை இல்லையா? நடராஜசிம்மம் அண்மையில் ராஜேஸ்வரி சண்முகம்
2: போயிட்டார். அதே நேரத்தில் பெண்கள் உமா சந்திரா முத்தையா அவர் அடிக்கடி வருவார்.
0: அப்படி இப்ப லண்டன்ல இருக்கிறார் என்று ஒரு சிலர் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அப்படி சென்று விட்டா வயசு போய் அதனால்தான் இளநாங்கூர் லியோ ஐயா அவர்கள் மயில் வாகனம் அறிவிப்பாளரை பற்றி அடிக்கடி கூறுவார். 65 வருடங்களுக்கு முன்பு இலங்கை வானொலியில் கேட்ட மாதிரி இருக்கின்றது உங்களுடைய சிரிப்பு, உங்களுடைய குரல் என்று எனக்கு கூறுவார். அவர்கள் ஞாபகத்திலே இலங்கை தமிழை பேசுகின்றேன் தானே, அதனாலே அவருக்கு அவருடைய எண்ணம் இருந்திருக்கலாம். அவர்களைப் போல் காலம் எடுக்கும், அவர்களைப் போல் ஒருவரை போல் ஒருவர் வருவதென்றால் அது ஒவ்வொருவர் தங்களுக்கென்று ஒரு பாணியை வைத்து அதிலே வளர்ந்து வந்தவர்கள். இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாமத்தின் தமிழ் சேவையில் இருந்தவர்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு திறமை படைத்தவர்கள், ஒவ்வொரு துறையிலும் திறமை
1: படைத்தவர்கள்.
0: தேர்வு செய்துதானே எடுப்பது அங்கு தேர்வு
1: செய்வாங்க.
0: நானும் ஒரு இளம் வயதில் நான் இருந்தது யாழ்ப்பாணம், எங்களுடைய இலங்கை ஒலிபரப்பு தாபனம் கூட்டு தாபனம் இருந்தது வந்து கொழும்பிலே 250 மைல் தூரத்திலே. நாங்கள் அங்கு சென்றால் எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைப்பது குறைவு, கொடுக்க மாட்டார்கள் என்னுடைய சந்தர்ப்பம் தமிழர்கள். அங்கு செல்லும் போதும் பல இன்னல்கள் மத்தியிலே, அதே போல மட்டக்களப்பு பகுதியிலே இருந்து வருவார்கள். அந்த வர்த்தக சேவை மிக மிக துரமான சேவையாக இயங்கியது. வர்த்தக சேவை,
1: வர்த்தக சேவை அதில் வரக்கூடிய விளம்பரங்களும் கேட்கக்கூடியதாக இருக்கும்.
0: ஓ, அற்புதமான விளம்பரங்கள், அற்புதமான விளம்பரம்.
1: சைக்கிள் பிராண்ட் சுகந்த மலர்,
0: இந்த பிரேக் டவுன் பிரேக் ஒன்று வரும், பாவித்துவிட்டீர்களா வாங்கிவிட்டீர்களா இதெல்லாம் செய்வார்கள். மற்றது நாடகங்கள் செய்வார்கள், வானொலி நாடகம். அதிலே ராம்தாஸ் என்று அவர் வந்து சிவகங்கை, சிவகங்கையை சேர்ந்த ஒரு பிராமின், அவர் தான் ராமதாஸ். கோமாளிகள் ராம்தாஸ் என்ற ஒரு அறிவிப்பாளர், கோமாளிகள். மற்றது அப்துல் ஹமீது அவர்கள் சேர்ந்த ஒரு நாடகம், வானொலி நாடகங்கள் தயாரித்து நல்ல. அதுவே இருந்தவர் தான் விக்னேஸ்வரன், செய்தி இங்கே கனடாவில் இருக்க தொலைக்காட்சி சேவையில செய்தி பிரிவில் இருக்கிறார் பி விக்னேஸ்வரன். அவர் மீன் இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தவன்ற இருந்து இப்ப வந்து ரூபவாகினி ஒளிக்காட்சிக்கு வந்து தொலைக்காட்சிக்கு வந்து விட்டார். அதன் பின் கனடாவில் வந்து பல நீண்ட நாள் டிவிஐ என்ற ஒளிக்காட்சி நிலையத்தில் இருந்தார்.
1: அச்சா,
0: என்னோட இப்ப தொடர்பில் இருக்கின்றார் அவர், என்னுடைய வலைத்தளத்தில் என்னுடைய முகநூலையும் இருக்கின்றார். அவர் ஒரு நாடகம் ஒன்று பெரிதாக தயாரிக்கிற வேளையில் என்னை தெரிவு செய்திருந்தார். ஆனால் இங்கிருந்து 500 மைல் போக 500 கிலோமீட்டர் தூரத்திலே அவர்கள் இருக்கின்றபடியால் அந்த ஒத்திகைகள் அந்த இடத்துல போவதற்கு கடினமாக இருக்கும் என்று அது தவிர்க்கப்பட்டது. அவர்கள் நல்ல பிரபல்யமான நாடகம் ஒன்று
1: இருந்தது.
0: நல்ல விடயம் என்று என்ன பாடல் நீங்கள் கேட்டுவிட்டீர்கள்? கொடுக்க கொடுக்க இன்பம் பிறக்கும் என்ற பாடல் வறுமையே நினைக்க நினைக்க என்பதற்கு எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலை தந்திருக்க கதமும் நான் மற்றவர்கள் நினைக்காமல் ஒரு படியில் இருப்பதும் ஒரு நன்மைதான். சற்று நீண்ட நேரம் ஊடக நாங்கள் ஊடுருவி பழகி பேசிக் கொள்ளலாம்.
1: மற்றவர்களுக்கும் வாய்ப்பு தர வேண்டும்.
0: மகாலிங்கம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேற்று நான் அவரோட பேச, இன்னைக்கு ஏன் அப்படி பேச முடியாதுன்னு கேட்டுவிட்டாரு
1: என்ன.
0: எனக்கு தெரியாது. ஏன் ரெண்டாவது என்ன, கொஞ்சம் நீண்ட நேரம் பேச வேண்டும்.
1: உண்மைதான், நான் சில இடைவெளிகளை கொடுத்திருப்பேன்.
0: இப்பொழுதும் நீங்கள் அது மகள் வந்திருப்பாங்க, 4-5 பேர் வரும் வழிகள் எல்லாம் வைத்து எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவர்கள் என்னோடும் பேசிக்கொண்டு அங்கே தங்களுக்களையும் பேசிக்கொண்டு அது இடையூறாக இருக்கும். ஒருவர் வந்து பேசும்போது தன்னிச்சையாக தன் கருத்தை முழுமையாக பேச வேண்டும். அது பிள்ளைன்னு நான் கூறுகிறேன். நேற்றைய தினம் 5 பேர் ஒரு குரூப்பாக வந்தார்கள், நன்றாக இருந்தது. நான் தான் இன்னொருவர் வருகிறார் நினைத்தேன், அவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். அது ஒரு ஒரு கொஞ்சம் கடினமான விடயம். இந்த கணனியிலே இருந்து இந்த பீமில இருந்தால் பீமில இருக்க கொன்சல் எத்தனையோ கட்டைகள் எத்தனையோ லைட்டுகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கு. எங்கே எங்கெல்லாம் வைரஸ் ஓடித்து வைத்திருக்கோம் அத்தனையும் என் மகளுக்கு தான். எனக்கு அதை இப்பொழுது நான் கொஞ்சம் உங்களோடு பேசும்பொழுது சற்று ஒரு எமோஷனல் ஆகிவிட்டேன், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். உடனே தூக்கத்தில் இருந்து எழுந்து வந்து விட்டான். அப்பா என்ன ஒண்ணுமில்லை, நான் இவரோட பேசுகிறேன். என்ன அவர் ஏன் அதை கூறுகின்றேன் என்றால், என் மீது பாசத்தை விட வானொலியில் அவதானம் கூட, வானொலியே தூக்கத்தில் கிடந்தாலும் அவருக்கு வானொலி தான் ஓடிக்கொண்டிருக்கும்.
1: உண்மையிலே அந்த கடந்த கால நினைவுகள் உங்களுக்கு வந்துவிட்டது.
0: அது மறக்க முடியாது தானே ஐயா?
1: மறக்க முடியாது, மறக்க முடியாது.
0: அதே இன்னும் ஒரு கட்டம், நான் 2003 தந்தையாரிடம் சென்று 1 மாத காலம் இருந்தேன். அவரே சொன்ன, போதும் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் அங்கே அடுத்த லீவுக்கு வாருங்கள், வரலாம் தானே என்று அவராகவே கூறினார். நான் இல்லை ஐயா, எனக்கு அதெல்லாம் நான் எப்போதும் போயிருந்தேன், உங்களுடைய ஐயா என்றுதான் நாங்கள் அழைப்போம் பாசமாக. அவருக்கு அந்த நேரத்தில் 13 பேர குழந்தைகள், பெண் குழந்தைகள் தான் அவரை பராமரிப்பது. எது செய்தாலும் அந்த பேர குழந்தைகளும் அவரை சுற்றி இருப்பார்கள். உணவு கொடுத்தாலும் ஊட்டி அவர் நல்ல திடகாத்திரம், 91 வயது, நல்ல திடகாத்திரம். கிணறு, கிணத்திலே தண்ணீர் அள்ளி தானே குளித்து விட்டு வருவார். சாம்பியன் மாதிரி 2 கையிலும் தண்ணியும் தூக்கி கொண்டு வருவார். தண்ணி கொண்டு வந்து எங்களுடைய அண்ணியார் அவருடைய மருமகளுக்கு குடத்திலே தண்ணியை ஊற்றிவிட, நீங்கள் சமையல் கிடங்கள் இது பூக்கான குத்துக்கணும் அப்படியெல்லாம் செய்வார். அப்படியே சுற்றி வருவார், நடந்து எல்லாரையும் சுற்றத்தாரில்லைன்னு பார்த்து கொண்டு வருவார். அப்படி இந்த வயதில் சென்ற போது அவரோடு இருந்தேன். அவர் என்னை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. 1 வாரம் சென்றது என்னை தன் மகனாக ஏற்றுக்கொள்வதற்கு. ஒரு ஆசிரியன், ஒரு கதாநாயகன், நான் வரும்போது என்னை சுற்றியத்தின் நண்பர்கள் அப்படி இருந்த நான் இளைஞனாயிருந்தது. 22 வருடத்துக்கு பின்பு பார்க்கும்போது என்னுடைய உடல் அமைப்பு மாறிவிட்டது.

0: அப்பொழுது அம்மா என் தாயார் தாயார் தவறி விட்டார், தாயாரை பார்க்க முடியவில்லை எனக்கு. தாயாருகின்ற முடிவின் நேரத்தில் என்னுடைய சத்ரஸ்தே என்னால் என்னுடைய நான் ஒரு கூறுநாள் தவறில்லை தானே, எனக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்தது, ஓபன் ஹார்ட் சர்ஜரி. அந்த நேரத்தில் அந்த டாக்டர் ஒரு துருக்கியை சேர்ந்த பெரிய வைத்தியர், அவர் கூறினார், அன்னையிடம் சென்று வரும்படி, நான் அன்னையிடம் சென்று ஈமக்கடன் செய்து வர முடியாத நிலை. அப்பொழுது அவர் சொன்னார், எங்களுடைய நாங்கள் இணைக்கின்றது, தாயார் எப்பொழுதும் உங்களுடைய, அவருடைய உயிர் உங்களோட தான் இருக்கின்றது, இந்த சத்திர சிகிச்சை நிச்சயமாக சக்சஸ் ஆகும், ஏனால் அவர் தன்னுடைய உயிரை உன்னிடம் தந்துவிட்டு அப்படி. அப்ப அந்த அம்மாவினுடைய பேச்சுகளை எல்லாம் எடுப்பேன், அவர் அதன் பின்பு உணர்ந்து விட்டார் தன்ற மகன் தான் என்று. அந்த அன்பாகவே நான் சென்று வருகிறேன் ஐயா, மனமில்லாமல் வழி புறப்பட்டு என்னுடைய பராமகன் வந்து என்னை வழி அனுப்பி கொழும்புக்கு கொண்டு செல்ல 250 மைல். அந்த நேரம்தான் ஈரான் ஈராக் சண்டை நடக்கின்றது. அந்த வேளை அமெரிக்கா வந்து தன்னுடைய துருப்புக்களை குவைத் நாட்டிலே அமைத்து வைத்திருந்தார். அந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் மாறிவிட்டது. திருப்பி நான் வருவதற்கு நான் சொந்த வழியால் வர முடியாது. அப்ப அவர்களாக அழைத்து வேறு வழி
1: சொல்றீங்களா?
0: இல்ல இல்ல, 91 அது இல்லை, 2003
1: 2003.
0: ஆமா ஆமா.
1: அச்சா,
0: அப்ப அவர் பேசிவிட்டு வர வழி கிட்டேன். தந்தையார் வழி அனுப்பி வைத்தார், அவரோட ஆசீர்வாதம் பாதம் தொட்டு வணங்கிவிட்டு என்னுடைய அவர்களுக்கு எல்லாரும் கூறிவிட்டு வந்து விட்டேன். வந்து கொழும்பிலே நின்று எனக்கு உடனடியாக பிளைட் ஓகே ஆகி என்னை ஏற்றி விட்டார்கள். அப்பொழுது அங்கே தொலைபேசி வசதி இருந்ததானே அறிவித்து விட்டேன், இப்படி எனக்கு பிளைட் காலை 6 மணிக்கு என்னுடைய பிளைட் கிளம்ப இருக்கின்றது என்று. அங்கே இவர்களெல்லாம் கிராமம் தானே, நீர காலத்தோடு எழுந்து விடுவார்கள். அப்பொழுது கெடுபிடி காலம் என்றான், நான் கொழும்புக்கு வந்து சேர்வதற்கு உத்தரவாதம் இல்லை, இத்தனை தடைகள் இடையூறுகளால் தான் வந்தோம். அப்ப நான் வந்து தொலைபேசியில் அழைப்பு கொடுத்தேன் அண்ணாவுக்கு, அப்பாவுடன் பேசிவிட்டு சரி மகனே சென்று வான்னு சொல்லி போட்டு அப்படியே உட்கார்ந்து எல்லா உறவுகளையும் கூப்பிட்டு அழைத்து சாப்பாடெல்லாம் செய்து உணவெல்லாம் அறிந்து விட்டு நான் சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவர் படுத்து விட்டார். நான் வந்து பிளைட்லேயே அப்பொழுது பரிசுக்கு வந்து பரிசாலே இங்கே வந்தேன். இங்கே வந்து இறங்கும் பொழுது மூன்றியாலிலே கனடாவிலே எனக்கு செய்தி காத்து, அப்ப செய்தி காத்து கொண்டிருந்தது. குட் பாய் என்று சொல்லிவிட்டு வந்து இறங்கி ஐயாவுக்கு நான் வந்துவிட்டேன் என்ற பதில் சொல்ல முடியவில்லை. அவர் மகன் இப்பொழுது பிளைட் எடுத்திருப்பாரா என்று கேட்டுவிட்டுத்தான் அவர் படுத்தவர் அப்படியே போய்விட்டார். அதிலேயும் அந்த கடமை எனக்கு செய்ய முடியவில்லை, அண்ணா தான் எல்லாம் செய்தார். நான் திருப்பி உடனே போக முடியாது
1: எங்களுக்கு.
0: அப்படி சில விடயங்களை எண்ணும் பொழுது நாங்கள் பாவிகள் என்று எண்ணிக்கொள்வோம், இறைவனுக்கு நன்றியையும் கூறிக்கொள்வோம். எல்லோருக்கும் எல்லாம் எல்லாம் சரியாகாமே அதுதானே,
1: அமையாதுதான், உண்மைதான்.
0: எனக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அறிவை கொடுத்த தந்தை இல்லையா?
1: நிச்சயமாக
0: உலகத்தை காட்டி வைத்தவர் அவர் தான். எனக்கு ஒரு உடலை உடல் அமைப்பை அவர் தான். எனக்கு இன்னும் அவருடைய பெயர் தான், அவருடைய பெயர் தான் இங்கே கனடாவில் முதல் பதவியில இருக்கும். இங்கே வந்து ஃபேமிலி நேம் ஃபர்ஸ்ட் நேம் என்று இருக்கின்றது. உங்களுக்கும் அப்படி இருக்கு என்று நினைக்கின்ற உங்கள் மதத்திலேயும், எங்களுடைய இந்து மதத்திலே தகப்பன் பெயர் மகன் பெயர் பிள்ளையின் பெயர் அப்படித்தான் இருக்கும். என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய பேர் தான் முதல் பெயரா இருக்கும். அதே போல இங்கே அந்த பெயர் தான் இருக்கு. என்னுடைய அப்பா வைரமுத்து, அவருக்கு பெயர் வைரமுத்து செல்வராஜா என்று அப்பாவின் பெயர் தான் அழைப்பார்கள். ஃபேமிலி நேம் தான். அதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி, கனடாவுக்கு அப்பா வராவிட்டால் அப்பா இந்த பெயர் இங்கே விழாவிக் கொண்டிருக்கின்றது, சிங்கப்பூர்லேயே விழாவிக்
1: கொண்டிருக்கின்றது. உலகம் பூரா
0: வைரமுத்து செல்வராஜா என்று சில அழைத்து அப்படி ஒரு முத்திரையை தந்தவர் தந்தை. நீ அப்படி அதே மாதிரி நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு நடந்த அதான் அன்று ஒரு கவிதை ஒன்று தந்தையர் தினத்தில் என்று ஒரு கவிதை என் தந்தையை பற்றி எழுதியிருந்தேன். அது காற்றலையில் வந்தது அந்த கவிதை. அதாவது வந்து உங்களையே நான் உடலாக வைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உங்களை உங்கள் பேர குழந்தைகளுக்கும் உங்களைப் போல் நான் வழிகாட்டி கொண்டிருக்கிறேன் என்று ஒரு வரி வந்துவிடும். இங்கே பிள்ளைகளுக்கு அது ஒன்றும் தெரியாது. வருடத்தில் ஒரு முறை தந்தையார் தினம், வருடத்தில் ஒரு முறை தாயார் தினம், அப்படித்தான் இங்கே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது விஞ்ஞான வளர்ந்த உலகத்திலே.
1: உண்மையிலேயே அந்த காலத்தில் நாம்

0: கஷ்டம் அந்த அனுபவங்கள் இப்போது பிள்ளைகளுக்கு கிடைப்பதில்லை.
1: நாங்கள் கிடைக்க விடவும் இல்லை ஒன்று. அதற்காக எங்களோட தாய்தப்பன் விட்டவர்கள், அவர்களை இயந்தவரை எங்களை பாதுகாத்து இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு நாள் ஒரு நண்பர், அவர் வந்து ஹொலண்டில இருக்கின்ற 45 வருடங்களுக்கு பின்பு சந்தித்த என்னுடைய வகுப்புல ஒரே வகுப்புல படித்த நாங்களும் இங்கே ஒரு மரண சம்பவத்துக்கு வந்திருந்தவர். அப்பொழுது அவரை எனக்கு தெரிவித்து அவரை தெரிவதை நான் உரையாற்றுவேன். விழாக்களுக்கு போனால் நான் உரையாற்றுவது, என்னை கூப்பிடுவார்கள், அழைப்பார்கள் உரையாற்றும்படி. இரங்கல் உரையோ அல்லதுறையோ அல்ல ஆசிரியோ வழங்க சென்ற போது, நான் வழங்கி கொண்டிருக்கும் போது அவர் உற்று நோக்கிவிட்டு உடனே வந்தார். நீர் இன்னார் தானே என்ன, நான் அவனா இன்னடாம சான் மறந்து விட்டாயான்னு கண்டிப்படித்தார். இவருக்கு என்ன வீடுடா, நான் உரிமை ஒரு கேட்டு நான் தானடா ராமகிருஷ்ணன் இப்ப கேட்டுக்கொண்டிருப்பார் வானொலி. இப்படி ஒவ்வொரு நாளும் காலையிலேயே வணக்கம் போடுவார், எல்லாம் போடும். அப்படி இன்னொரு நண்பரும் சுவிட்சர்லாந்திலே வந்திருந்த போது நான் அவரை சந்தித்து விட்டு அவர் வேண்டிய காலத்துக்கு சென்று அனுதினமும் என்னோட எழுதி கொண்டு போய் என்னுடைய பேச்சுக்கள் என்ன உரைகளை அவர் எடுத்து வைத்திருந்து அதை துண்டு துண்டாக அனுப்பி கொண்டு, நீ பேசின பேச்சுடா, நீ நடிச்ச நடிப்பிடான்னு அனுப்புவார். அவர் எதிர்பாராவிட்டால் கடந்த பொங்கல், இந்த தைப்பொங்கல் தினத்துக்கு என்னோட பேசினவர் ஒரு வாரம், அவர் ஒரு வாரத்தில் அவரும் சென்று விட்டார். அப்படியெல்லாம் சந்தித்துக் கொண்டோம். இங்கு அநேகம் பேர் இருக்கின்றார். இங்கு ஒரு நான் 35 வருடங்களுக்கு 30 வருடத்துக்கு பின் பார்த்தவர்கள் என்றால், நான் திரைப்படத்துறைக்கு போன பொழுது, நான் ஆசிரியனாகி திரைப்படத்துக்கு போன பொழுது என்னை அவர்கள் காணவில்லை. அங்கேயும் பிரச்சனைகள் வந்திப்போ 30 வருடத்துக்கு மேலே பிரச்சனைகள் ஏற்பட்டவனும் அங்கங்கு திட்டு அவெல்லாம் திரைத்தோடி விட்டார்கள். அப்படி வந்து சேர்ந்தவர்கள் இந்த முகநூல் அது வழியே அறிந்து விழாக்கள் எடுத்து அங்கே போறது உண்டு, போய் ஒன்று கூடுவோம். அப்பொழுது எல்லாம் வாலிப வயதில் நாங்கள் தூரத்திலிருந்து சைட் அடித்த பெண்கள் எல்லாம் இந்த கிளவியா வந்திருக்காளுங்க. அவர்கள் பக்கத்திலே வந்து பேசிக்கொண்டு தொட்டு பேசிக்கொண்டு இப்பதான் சந்தர்ப்பம் கிடைக்கிறது தொட்டு பேசு ஜோக்காக சொல்லும் போது அவற்ற பிள்ளைகள் எல்லாம் பார்க்கின்றார்கள், இந்த கிழவனும் இந்த கிழவன் இப்படி பேசுகிறார்கள் என்று. அந்த பக்கத்தில் ஓடுவே உனக்கு கிட்ட வரையில் அப்படி பயந்து வாலிபர்கள் பயந்து வாழ்ந்த காலம். ஒரு ஒரு முறைப்பெண்ணாக இருந்தாலும் நாங்கள் முறையோடான முறையிலே நடக்க முடியாது. என்ன, நாங்கள் சமுதாயத்தோடு ஒண்டி வாழ்ந்தவர்கள் தானே. அந்த கலாச்சாரம் இன்று இல்லை. என்னுடைய மைத்துனியாக இருந்தாலும் குழந்தை பருவத்திலே விளையாடின விளையாட்டு அவர்கள் பருவம் அடைந்தவுடன் நாங்கள் வெளியேற, நாங்கள் தூரத்திலே கை கூட கொடுக்க மாட்டோம். தொட்டு ஒரு பொருள்
0: வாங்குவது
1: கையில முட்டாதே
0: கூடாது.
1: ஆசையா பார்த்துக்கொண்டு என்னுடைய மாமாவின் ஜமங்கள், அவர் ஹார்மோனியம் வாசிக்கும் போது இரண்டு தொடையிலே நாங்கள் சின்ன குழந்தைகளா இருப்போம். உங்களுக்கு அந்த படித்து காட்டுவார், சரிகம பதனி வாசித்து காட்டுவார் அவர். அப்படி வாழ்ந்த நாங்கள் ஒன்றாக ஒரு வகுப்புல படிச்சாங்க, புத்தகத்தை இழுத்து பறிப்பட்ட நாங்களே. இப்ப எல்லாம் வயதாக செல்வார்கள். நான் டென்மார்க்கு போயிருந்த போது கூட ஒரு திருமண விழா பேசிக் கொண்டிருக்கின்றேன், ஒரு பெண் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றாள். யார் அந்த பெண்ணு எனக்கு தெரியவில்லை. உடனே என்னுடைய பிராமகனார் அண்ணாவின் மகனுடைய மகன் திருமணத்துக்கு போயிருந்த போது அவர் வந்து கூறினா, இவரை தெரியாத, இவர் தான் எங்களோட சித்தப்பா, இன்னாருடைய மனைவி, என் மனைவியுமே நம்பி அவர்கள் அந்த ஊரை சேர்ந்தவர்கள். அவர்கள் பீர பெண்கள் தான், நாங்கள் நேரெடுத்து பார்க்க மாட்டோம் பேச மாட்டோம். அவர் சொன்னா, அடே இவர் ஆரென்று நான் பார்த்துக் கொண்டிருந்தேன், இவரைத்தானே நான் வேலிக்குள்ளாலே பார்த்திருக்கிறேன் அந்த நாளையில் பெரிய அந்த பிள்ளத்தை சொல்லி சிரிக்கல. அவ வயதானவாவா, இவரை பார்ப்பதுன்னா திரைப்படத்தில் நடித்த காலம், திரைப்படத்தில் என்றால் அதற்கு தனி முத்திரை தானே, சும்மா வாகனங்கள். அப்படி இப்பொழுது காணும் போது அந்த வாஞ்சை ஏற்படுகிறது. இந்த நாடு, இந்த மண், இந்த மொழி, இந்த மதம், அங்கு நாங்கள் ஒன்றாக பிடித்தோம், இவ்வளவு ஒற்றுமையாக இருந்தோம். இப்பொழுது இந்த காலகட்டத்தில் சிதறையோடு அங்கங்கு சென்று உடல்கள் உறுப்புகள் எல்லாம் மாறி, உருவங்கள் மாறி, கோலங்கள் மாறிவிட்டோம். இதுதான் மானிட வாழ்க்கை. இதை என் பிள்ளைகளுக்கு கூறுவேன் அதையெல்லாம். என்ன மகள் மீரா வந்திருந்த போது நாங்கள் வானொலியாலே அந்த விழாவுக்கு போனோம், இவனுக்கே சிரிப்பு. இங்க பாரு கிழவங்கள் எல்லாம் சைடு எல்லாம் பழைய வேலை வைக்கிறாங்க பேசுறாங்க, அவர்களும் பேர குழந்தைகளை எல்லாம் வந்து இந்த முறை ஒரு ஒரு விழாவுக்கும் போன போது ஐயோ ஒரு ஒரு ஒரு இளம் அப்பொழுது அவள் வேற இன்னொரு குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளை, நான் அவருடைய தந்தையார் கடை வைத்திருக்கிறார், கடையில் நான் போய் பொருட்கள் வாங்குவது என்று அவள் அப்பொழுது சின்ன பெண்ணா இருந்தவள். அவள் வந்து இவன் ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு நாங்கள் அந்த நேரம் தொட்டு பேசுவதற்கு ஆசைப்பட்டிருந்தாங்க, இப்ப இங்க இருக்கேன்னு கட்டிப்பிடிச்சிட்டாள். அவளுக்கு வயசு போயிருக்கு, அவன் மகளை உடனே நீங்கள் எங்கடி பெரிய நாயகன்டா இவர் தான் கதா நாயகன் அறிமுகப்படுத்த. அது என்ன போல கூட பெரும் அந்த ஆழ்ந்து அன்பு இருந்தாலும் நாங்கள் அப்படி இப்பொழுது போல அப்படி ஒரு அநாகரிகமான முறையில் நடப்பதில்லை தானே. பாடசாலையில் கலவன் பாடசாலையில் படித்தாலும் கூட சகோதர சகோதரிகளாக அந்த பாசத்தோடு தான் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். அது இப்பொழுதுதான் அந்த எண்ணி பார்க்கும்போது தெரிகின்றது, இப்பொழுது அது தெரிகின்றது புரிகின்றது. ஆனா இப்படி ஒரு உறவு முறையோடு வாழ்ந்த வாழ்க்கை முறை அந்த நாகரிகம் இனிமேல் வராது. எங்கள் சிறார்களுக்கு
0: சந்தேகம்தான், சந்தேகம்தான்
1: கடினம், அது கடினம்
0: சந்தேகம்தான் ஐயா.
1: நல்ல கிராமிய சூழலில் நான் வாழ்ந்திருந்தேன். தந்தையாருக்கு நிலம் இருந்தது, கடலும் கடல் சார்ந்த இடமும் காடும் காடும் காடு சார்ந்த இடமும் வயலும் வயல் சார்ந்த இந்த மூன்று நிலங்களும் பொருந்திய இடம் என்னுடைய தந்தையாரிடம் இருந்தது.
0: ஓஹோ,
1: அந்த இல்லத்திலே நான் வாழ்ந்தேன். கற்பனை வசதிகள் அப்படி வரும் உங்களுக்கு எல்லாம், அதையெல்லாம் அதையெல்லாம் நன்றா அனுபவித்தேன். நான் இறுதியிலே நான் மலை நாட்டிலே தான், இலங்கையின் மத்திய பகுதியில் உள்ள மலை நாட்டிலேயே ஆசிரியராக இருந்த பொழுது என்னுடைய இந்திய தமிழ்நாட்டு அன்பு உறவுகளையும் இந்த குழந்தைகளோடும் பழகும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அந்த குழந்தைகளுக்கு நான் கல்வி வேணும். ஒரு எம்பி ஒருவர் அவர் காலமாகிவிட்டார், சந்திரசேகர் என்று, அவர் இந்திய தோட்ட தொழிலாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர். அவர் பத்திரிகையில் அவர் என்னுடைய மாணவன். அவர் டென்மார்க் வந்து கேட்டிருக்கின்றார், இப்படி நடிகர் சார் இந்த ஊர்லயா இருக்கு, என்ன நடிகர் சார் என்று கூறுவார். இந்தியா இருக்கின்றார் அவரை, என்னுடைய மகன் பராமகன் கூட அவர் கனடாவில் இருக்கின்றார் என்று. என்ன வெளிநாடு சென்றுவிட்டார்கள் தெரிகின்றது, எந்தெங்கு இருக்கின்றோம் என்று தெரியாது யாருக்கும்,
0: தெரியாது தெரியாது.
1: இப்ப ஒரு அன்பு ஒரு ஒரு கலைஞர் காலமாகினார் பாரிஸ் நாட்டிலே, அவருக்கு 84 வயதுக்கு மேல் வந்தது. அவர் முதல் தமிழ் கதாநாயகன் பாரிஸ் நாட்டிலே, ஐரோப்பியாவில் நீண்ட காலம் வாழ்ந்தவர், ரகுநாதன் என்று பத்திரிகைகளில் பார்த்தீர்கள், அவர் காலமாகிவிட்டார். என்னுடைய திறமைகள் சிறப்புகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு விட்டது, திருப்பி நாங்கள் அதை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கோம். நான் அந்த சிந்தனை செல்வன் என்று எனக்கு 72 கிடைத்த விருது, பெரிய ஒரு ஸ்தாபனத்தாலே கிடைத்த பெயர். என்னுடைய முழுப்பெயர், என்னுடைய சொந்த பெயர் செல்வ ராஜா. கலை உலகத்திலே எனக்கு கிடைத்தது, கலை கல்வி உலகத்திலே எனக்கு சிந்தனை செல்வன் என்ற விருது கிடைத்தது, பட்டம். அந்த அந்த பெயரை காத்துக்கொள்வதற்காக நான் அந்த கலை உலகத்தை கட்டி அணைத்து அந்த அந்த கண்ணியத்தோடு வாழ்ந்து அந்த பெயரை காத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த பெயரை நான் காப்பாற்றி, அவர்கள் கொடுத்த பெயர் எனக்கு ஒரு கால் கட்டு போட்டது போன்று, அதை நான் கட்டி காக்க வேண்டும் என்றும் சிந்தனை செல்வன் என்றால் தெரியும், செல்வராஜா என்று தெரியதை விட சிந்தனை செல்வன் என்றால் தெரியும். என்னுடைய கலை சேவை அதிலே இருந்து கொண்டிருக்கின்றது. நான் எனக்கு இந்த இந்த எந்த வேறு எந்த புனைப்பெயர்கள் கனப்பட்டங்கள் கிடைத்தாலும் இந்த சிந்தனை செல்வன் என்ற பட்டத்தை நான் பெரிதாக அதை மதித்து
0: கொண்டாக
1: அன்னை கலைவாணியும் கிடைத்தது. அந்த அதை எப்படி கட்டி காக்க வேண்டுமோ அந்த இமேஜ் என்று சொல்றேன், அந்த அந்த அந்த தகுதியை நான் சரியாக பேணிக் கொண்டு வருகின்றேன்,
0: காப்பாற்றிக் கொண்டு வருகிறீர்கள்
1: வேண்டும் ஆசிரியர் என்ற ரீதியில்
0: பத்திரப்படுத்திக் கொண்டு வருகிறீர்கள்.
1: பத்திரப்படுத்தி பத்திரமாக இருந்து பத்திரமாக வைத்திருக்கின்றேன். அதனால் எத்தனை மனித வாழ்க்கையில இன்ப துன்பம் என்று இரண்டையும் எத்தனையோ தடவைகள் நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். இன்பத்தில் திளைக்காமலும் துன்பத்தில் சலிக்காமலும் வாழ பழக வேண்டும், சலிக்காமலும் வாழ பழக வேண்டும்.
0: நிச்சயமாக ஐயா. மிக மகிழ்ச்சி
1: உங்களோட பேசு. இப்ப நாங்களும் இப்ப நீங்கள் இப்ப உங்களோடு இருந்த பாலியத நண்பர்களை 2000-3000 மைல் கடந்து இருந்து தொடர்போடு இருப்பதில் நாங்களும் அங்கேயோ இந்த காற்றலே எங்களை தொடர்பில் வைத்து விட்டது இல்லையா? நான் உங்களோட ஒரு முறை பேசியிருக்கிறேன் எப்பொழுது என்றால், இத்தகைய பல வருடங்களுக்கு முந்தைய நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீர்கள். கோபால், கோபால் தானே, கோபாலோ? அதிலே யாரோ ஒருவருடைய இழப்பு நீங்கள் பதிந்துட்ட பொழுது நான் அந்த வாட்ஸ்அப் பாணியில் இருந்தேன். அப்பொழுது வாசித்து விட்டு நான் எடுத்தேன். அதற்கு நான் அனுதாபம் தெரிவிப்பதற்கு அப்புறம் நீங்கள் தான் பதில் அளித்தீர்கள். இருந்திருக்கலாம். எடுத்தபோது இந்த என்ன இந்த படம் எனக்கு தெரிகின்றது. இப்பொழுது இருக்கிற படம் அப்படி இருந்தது. அதிலே அமைத்து நீங்கள் வந்து நீங்கள் தான் பேசினீர்கள். நான் இப்படி என்னுடைய இறப்பை நான் கேள்விப்பட்டேன், என்னுடைய அனுதாபத்தை என் சார்பிலும் இந்தியல் தமிழ் வானொலி சார்பிலும் தருகின்றேன். கோபால் என்னோட இணைந்திருப்பார். முந்தைய காற்றலைக்கு வருவார், பாடல்கள் எழுதுவார். இப்பொழுதும் இருக்கின்றார். இப்பொழுதும் என்னுடைய இதில் இருக்கின்றார். பிறந்த நாள் வாழ்த்து போட்டிருந்தார். அவர் எனக்கு ஒரு தடவை ஒரு ராகம் தேடும் படலத்தில் கல்யாணி ராகத்தை பற்றி கொஞ்சம் பதிவுகள் செய்த போது அவர் பாராட்டி தனக்கும் தர சொல்லி கேட்டார். நன்றாக இருக்கின்றது. அவர் சில அறிவுரையும் புரிந்தார். அது முன்னுக்கு டைட்டில் இப்படி போட்டால் நல்லா இருக்கு, எடுப்பா இருக்கு. அந்த டைட்டிலை போய் வைத்திருக்கின்றேன். அவர் சொன்னதை வைத்திருக்கின்றேன். நான் நல்ல விடயங்களை யார் சொன்னாலும் நாங்கள் அதை வைத்திருக்கலாம் தானே,
0: ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
1: நான் தான், எனக்குத்தான் தெரியும் என்று நினைக்கக்கூடாது. அவரெல்லாம் உங்கள் வானொலி நல்ல பங்காளியாக இருந்தவர். இப்பொழுது அவருக்கும் அவருக்கும் பணிகள் கூடவாக இருக்கும். நிறைய பேசிக்கொள்வோம் நாங்கள் வானொலியில. அது அந்த வகையில இந்த
0: விஷயம் கூட அவர்கிட்ட பேசலாம். நான் 4 மணிக்கு
1: பேசுனீங்களா?
0: டெய்லி பேசிக்கொள்வோம்.
1: உங்களுக்கு வசதி இருக்கு. நான்
0: டெய்லி பேசிக்கொள்வோம்.
1: அவரோட பேச
0: அவரும் பேசுவார்.
1: இரண்டு குழந்தைகள் அவருக்கு இல்லையா? படிக்கின்றார்கள் அவர்.
0: ஆமா, ஒரு பெண் ஒரு
1: ஆணும் படிக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லுவார். அந்த
0: படிக்கின்றார்கள். பையனுடைய பேர் கணேஷ், பெண் மகளுடைய பேர் கமலி.
1: கமலி, கமலி. ஆமா, எல்லாரும் பாடல்கள் முந்தி பாடல்கள் எழுதி விடுவார்கள். அவர்களுடைய வாட்ஸ்அப்ல நான் இருந்தேன், அந்த குழுவில் இருந்திருக்கின்றேன். இப்ப எங்களுக்கு நேரம் பிரச்சனை தானே.
0: நாங்கள்
1: இன்று நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் பாடல் நாளைக்கு தான் வரும்.
0: என்னை திட்டிக் கொண்டிருப்பார்கள்.
1: வருவார்கள். இப்பொழுது வைத்தவுடன் வருவார்கள். பார்த்துக்கோ. இல்ல, வரவில்லை.
0: நிறைய நேர்கள் என்னை திட்டிக்
1: கொண்டிருப்பார்கள். பேசிக் கொண்டிருக்கின்ற இல்லை விட்டு தருவார்கள். அவர்கள் பழைய உறவுகளை நினைந்து பழைய நினைவு அவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். எங்களுடைய நாங்கள் இப்பொழுது ரெண்டு பேரும் பேசியது அனுபவத்தை பகரும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்கின்றோம். வந்து கூறுவார்கள், நீங்கள் பேசியதை நாங்கள் கேட்டுக்கொண்டு நல்லபடியாக எங்களார பேசுகிறீர்கள்.
0: இருக்கலாம், இருக்கலாம். இந்த பம்பாய்காரன் எப்ப வந்தாலும் அரை மணி நேரத்துக்கு மேல வாங்கிறான்.
1: நேற்றைய தினம் கார்த்திகேயன் 57 நிமிடங்கள் பேசினார் என்னோடு.
0: இணையம் சரியா கிடைக்கவில்லை.
1: ஆமா ஆமா ஆமா. அவர் 2 மணிக்கு தான் தூக்கத்துக்கு செல்வேன் பேசிக்கொண்டிருந்த.
0: ஐயா, ஒரு 4 வரை பாடலை பாடிவிட்டு நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன்.
1: நன்று. வாழ்த்துக்கள். வரவேற்கிறேன். பாடுங்கள்.
0: வெண்ணிலவை குடைபிடித்து வீசு தென்றல் தேரேறி மின் குயில்தான் இசை முழங்க மீன் வரைந்த கொடியசைய கண் கவரும் பேரழகி கனகமணி பொற்பாவை அண்ணனடை ரதியுடனே அழகு மதன் வில்லேந்தி தன் முல்லை மா தனி நீளம் அசோகமெனும் வண்ணமலர் கடை தொடுத்தான் வையமெல்லாம் வாழ்கவென்றே. இது கண்காட்சி படத்தின் ஒரு பாடல்.
1: அற்புதம். நல்ல வரிகள். நீங்கள் வாழ்த்துக்கள் எழுதும் பொழுது நல்ல வரிகள் அகர வரிசையில் எழுதுவீர்கள். அழகாக எல்லாம் எழுதிக்கொண்டு வரும் பொழுதுதான் உங்கள் பாண்டித்யத்தை நான் பார்க்கின்றேன். கண்டிப்பாக நீங்கள் பாட வேண்டும்.
0: அனங்கன் அங்கஜன் அன்பன் வசந்தன் மன்மதன் என்றும் வணங்கும் என் உயிர் மன்னவா மண் உயிர்க்கின்பம் வழங்கும் உன் கதை சொல்லவா கதம்பம் செண்பகம் தங்கும் கருங்கூந்தல் கவின் பொங்கும் கருந்தோங்கும் கயர் கன்னியே அன்பெழுந்தங்கம் கலந்தின்பம் தரும் கன்னியே.
1: அற்புதம் அற்புதம்
0: அமுதம்
1: மன்மதன் அங்கதன்
0: எல்லோரும் ஞாபகத்தில் வரவில்லை ஐயா.
1: நல்லா இருக்கு, நல்ல நல்ல வரி. அந்த அந்த அன்றைய பாடல்கள் நாங்கள் ஒரு வரியை தொடுத்தால் மறுவரி அப்படியே வரும் எங்களுக்கு தொடர்ந்து மனதில்
0: பதியும்.
1: எதுகை மோனைகளோடு கருத்தாளத்தில் அற்புதமான உலகம் பொக்கிஷம் ஐயா, தமிழ் பொக்கிஷம் எங்கள் பதவியிலே இருக்கும். உங்களுடைய உங்களுடைய இப்ப நீங்கள் பேசிய அத்தனையும் எங்கள் பதவியிலே இருக்கின்றது. எல்லாம் பதிவு, எல்லாம் பதிவு. எங்கள் வானொலியினர் எங்கள் பதவியில இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நேர் நேரம் உத்தியோகபூர்வமான நேர் நேரம் தளம், அன்பு உறவுகள் தளம், சாதாரணமான தளம். நேர் நேரத்தில் பதிவதில் இருப்பது நாங்கள் அளிக்க முடியாது, மற்றது அளித்துக் கொண்டு உத்தியோகபூர்வமான தளம். நல்ல வரிகளை அழகான சிந்து சிந்து நடையோடு தந்திருக்கின்றீர்கள். தமிழ் பொக்கிஷமே நீங்கள் வாழ்க, வாழ்த்துக்கள். கற்றோரே கற்றோரே காமருவர்.
0: நன்றி ஐயா, நன்றி. மற்றவர்களுக்கு இடம் கொடுப்பதற்காக நான் விலகுகிறேன்.
1: விலக முடியாமல்
0: என்றால் தங்களிடம் பேசிக் கொள்ள எனக்கு ஆசைதான்.
1: நானும் பிரியா விடை கொடுக்கின்றேன், பிரியா விடை கொடுக்கின்றேன்.
0: மீண்டும் சந்திப்போம், மீண்டும்
1: சந்திப்போம் அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம். வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள்
1: வாருங்கள். ஐயா கூறிவிட்டார், வாருங்கள், ஓடி வாருங்கள். உங்களோடு பேசத்தான் அவர்களுக்கு விரும்பும். உங்களுடன் கலந்துரையாடத்தான் என்னுடைய மகாலிங்கம் விரும்பியிருந்தார். எனக்கு அந்த இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் இணைப்பு கொடுக்க முடியவில்லை. நன்றி நன்றி. அடுத்த ஒரு
0: நன்றி
1: நன்றி நன்றி. வாருங்கள் மகளே, மகளே ரேவதி வாருங்களம்மா. ரேவதி மகள், ரேவதி நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள் மகள், வாருங்கள். ரேவதி ரேவதி அழைப்பில் இருக்கின்றீர்கள் மகளே. ரேவதி வணக்கம் அம்மா, நான் அழைக்கின்றேன் உங்களை. கேட்கவில்லையா ரேவதி? நான் பேசுவது கேட்க ரேவதி, நான் பேசுவது கேட்கவில்லையா? வந்துட்டீங்களா? நான் பேசுவேன், நான் பேசுவது கேட்கவில்லையா உங்களுக்கு? கேட்கின்றதா இல்லையே? என்ன நடந்தது? அவருடைய அழைப்பு துண்டிக்கப்படவில்லையோ? மகளே துண்டிக்கப்பட்டு விட்டது, மீண்டு பாருங்கள், மீண்டு பாருங்கள் அம்மா, பாருங்கள். இது மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கதம்ப நிகழ்விலே ஒருவர் ஒவ்வொருத்தராக வந்து நீண்ட நேரம் பேசிக் கொள்ளுகின்றார்கள். என்னோடு பேச வேண்டும் என்ற ஆர்வத்தோடு. வணக்கம் மகளே. ரேவதி வணக்கம். வணக்கம், நான் கற்றலையில் இருக்கின்றீர்கள்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். கேட்கின்றதா?
2: வணக்கம் வணக்கம் கேட்கின்றது.
1: வணக்கம், வாருங்கள், வந்து பேச, வந்து உரையாடுங்கள். என்ன பேச போகின்றீர்கள்? இதுவரை நேரம் நீண்ட உரையில் ஆற்றிக் கொண்டிருந்து விட்டோம். நீங்கள் நீங்கள் வந்த கேட்கின்றது அம்மா, கேட்கின்றது. என்னுடைய உரை கேட்கவில்லையா உங்களுக்கு?
2: ஹலோ
1: ஹலோ
2: அப்பா,
1: கூறுங்கள் அம்மா.
2: உங்க உரையாடல் கேட்டா உங்க உரையாடல் நல்லா இருந்து.
1: பழைய கதைகள் அம்மா, பழைய
2: கதைகளை
1: ஞாபகத்தில்
2: ரொம்ப நல்லா இருந்து. நேரம் போனதே தெரியல, அதையே கேட்டிருந்தோம். யாரும் வந்து உங்களுக்கு தொல்லையா நினைக்கல, அவர் பேசினதையோ உரையாடல நல்லா இருந்தது. எங்களால சில விஷயங்களை கிரகிச்சுக்க முடிஞ்சது.
1: ஆமா, நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை பகிரும் பொழுது அது உங்கள் எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் அம்மா. அப்படித்தான் நாங்கள் வளர்ந்தோம். அவர் கூறிக்கொண்டிருந்த அவருக்கு செல்ல மனமில்லை. அவர் சொன்னார், வேற ஆட்கள் வர வேண்டும் இல்லவா, நாங்கள் இரண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கோம். இறுதியில பார்த்தீர்களா, பழைய பாடல் ஒன்று, இந்த தொகையாராவோட பல்லவியை கூறிவிட்டு சென்றார். அந்த வரிகள் எப்படி அழகாக இருந்த தமிழ் தமிழ் தமிழின்
2: இனிமை.
1: ஆமா, அழகாக அவர் சொல்வார். தமிழ் பண்டிதர் அல்ல அவர், தமிழை பாண்டி
2: கண்காட்சியும் ரொம்ப நல்லா பாடினாரே. வரிகள்லாம் அவ்வளவு அழகா சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி வாழ்த்துக்கள்லாம் அனுப்புறது ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு.
1: அகர வரிசையில எழுதுவார், பழமொழிகள் சேர்த்து எழுதுவார், அனுபவங்களை சேர்த்து எழுதுவார். நல்ல அழகாக எழுத அவர் இலங்கை வானொலி. அவர் தன்னுடைய அனுபவத்தை அதனால தான் அவரிடம் கேட்டேன். அவர் இலங்கை வானொலியில் எங்கள் இலங்கை வானொலியிலே 150 வாரம் பாட்டும் பதமும் எழுதினவர். அவர் குரல் எழுதி அனுப்பி, அவர் தான் எங்களுக்கு இப்ப 70வது பாட்டும் பதம் அனுப்பி விட்டார். இந்த வாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி அவர் எழுதி கொள்வார். முன்னேற்பாடாக இதையும் சரிவர செய்து கொள்வார். ஒரு முன்னேற்பாடாக செய்வார், எதையும் பின்போட மாட்டார். ஒரு விடயத்தை செய்ய வேணும், அந்த நேரத்துக்கு அதை சரியான நேரத்தில் செய்து விடுவார்.
2: அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: நிறைய கலை உணர்வு, தமிழ் ஆர்வம், தமிழ் ஆர்வமும் கலை உணர்வும் உள்ளவர் எல்லோருக்கும் அது இருக்க வேண்டும்.
2: நிச்சயமாக. அப்புறம் நான் கூட குடுத்திருக்கேன்பா, நானும் இலங்கை வானொலி சிறு வயதுலேருந்து கேட்டிருக்கேன்பா. இலங்கை வானொலி தான் எல்லா வானொலிக்குமே ஒரு ஆணிவேர்னு போட்டிருக்கேன்.
1: ஆமா தாய், அதுதான். நீங்கள் படைப்புகளை அனுப்புவீர்களா இலங்கை வானொலிக்கு?
2: இல்லப்பா, எனக்கு அதெல்லாம் இவ்வளவு தூரம் விவரம் தெரியாதுப்பா. ஆனா நான் நல்ல சிறு வயதுல வானொலி கேட்டிருக்கேன். அவரோட ஒரு சொல்லும் முறையே அழகு. உங்கள் அபிமான இன்றைய நேயர், உங்கள் அபிமான நேயர்
1: அவர் இன்று இந்த உலகில். அங்கே சிறுவர் மலர் போகுமே, சிறுவர் மலர் நல்லா நீங்கள் சின்ன குழந்தைகளாக இருக்கின்ற காலத்தில் கேட்கும் போது அழகா காத்து கொண்டு இருப்பார்கள் உலகளாக இருக்கிற சிறுவர்கள் எல்லாம்.
2: இல்ல அப்ப எனக்கு அந்த அளவு இந்த தகவல் தொடர்பு எல்லாம் அவ்வளவா தெரியவே இல்லப்பா. எல்லாருமே நிறைய பேர் கலந்துட்டு இருக்காங்க, ஆனா எனக்கு அது தெரியல எப்படி தகவல் பண்றதுன்னே தெரியல. இப்பதான் நாங்க இதுல எல்லாம் ஈடுபாடோட கலந்துக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆகா, காலையில ஆரம்பிச்சாங்கண்ணா பொங்கும் பூமுனல் 6 மணிக்குலேருந்து ஆரம்பிச்சாங்கண்ணா பழைய பாடல். மாலை 6 மணி வரைக்கும் போட்ட பாடல் மறுபடியும் வராதப்பா,
1: வராது. என்ன நிகழ்வு நிறைவாக இருக்கின்றது.
2: ஆமாப்பா,
1: நான் என்னுடைய பொங்கும் புதுவெள்ளம் என்ற பெயர் அவங்களோட பொங்கும் பூம்புலலை மனதில் வைத்துத்தான் அதே பெயர் நான் சூடக்கூடாது, அது அவர்களுடைய பெயர் டைட்டில். நான் பொங்கும் புதுவெள்ளம் என்று கொண்டு வந்தேன். அந்த டைட்டில் சாங், அந்த இசை என்னிடம் இருக்கின்றது, ஆனா நான் அதை தொடவில்லை, அதை நான் எடுக்க கூடாது.
2: அது அவ்வளவு அழகாக இருக்கும் பா, திருப்பி திருப்பி அது வந்த உடனே எங்களுக்கு உற்சாகத்தை ரத்தத்துல அப்படியே யாகா நிகழ்ச்சி ஆரம்பிக்க போதுன்னு உற்சாகமா இருக்கும் பா. அந்த ரொம்ப மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும் பா, அதை கேட்கறதே. அதெல்லாம் சில பாடல்கள் அங்கதான் இந்த ஸ்கூல் மாஸ்டரு, அப்புறம் அந்த இது அலைகள் அலைகள்ல பாடல், இதெல்லாம் அப்படியே காலத்தால்
1: அழியாத. நேற்றைய தினம் நான் ஸ்கூல் மாஸ்டர் பாடல் போட்டிருந்தேன். அதுக்கு அதாவது குழந்தைகளாக இருந்து வாலிபனாகி மனம் முடித்து மணமகனாக இருந்து வயோதிகனாகிற வரைக்கும் 5 பாடல்கள் தெரிவு செய்து இப்படி கட்டத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம் பாடல்களை தந்திருந்தேன். முதல் பாடல் குழந்தைகளாக இருக்கிற காலத்திலே மாதா பிதா குரு தெய்வம் என்ற ஒரு பாடலை போட்டு எங்களை வளர்ந்து, அதன் பின்பு வாலிபனாகி மணியே மணிக்குயிலே என்று காதல் வயப்பட்டு இளைஞர் காலம், அதன் பின்பு நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று குடும்பமாகிற காலத்திலே மனைவியும் கணவனும் ஈருடல் ஒரு உயிராக ஒரே முகமாக வேண்டும் என்று விளம்பரம் கொடுத்து அதுக்கு விமர்சனம் கொடுத்திருந்தேன். அதன் பின்பு எல்லோரும் குழந்தைகளை வளர்த்து கஷ்டப்பட்டு அவர்கள் அவரவரும் விட்டு போன பின்பு எத்தனையோ துன்பங்களை கொடுத்த போதும் மனைவிதான் துணையாக இருந்து தாங்கினால், கணவன் தான் மனைவிக்கு துணையாக இருந்தார், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்று அந்த பாடலே உள்ள விளக்கம் கொடுத்திருந்தேன். இறுதியிலே வந்து பென்ஷன் எடுத்து முடிந்தது எல்லாம் ஓய்வூதியம் பெற்று தனிமையிலே வந்திருக்கிற வேலையில தன்னன் தனிமையிலே தள்ளாடும் வயதில்லை என்று ஸ்கூல் மாஸ்டர் பாடல் கொடுத்திருந்தேன். இந்த பாடல் அற்புதமான பாடல்கள், பழங்களை வளர்த்து விட்ட பாடல்கள். தென்னகத்து திரைப்பட துறைதான், அந்த துறைதான் மகளே உலகளாக இருக்கின்ற தமிழர்கள் நெஞ்சத்திலே புகுந்தது, அதை யாரும் மறுக்க முடியாது. எங்கள் தென்னகத்து தமிழ்நாட்டில் இருந்த தென்னகத்து திரைப்படத்துறை அந்த ஊடகம் உலகளாக இருக்கின்ற தமிழர்கள் ஒவ்வொருத்தருடைய நெஞ்சுக்கும் நெஞ்சிலும் பதிந்த வானொலிகள் அந்த திரைப்படம். அதைத்தான் என்னுடைய ஆதங்கம், அதை ஏன் இப்படி மாறிவிட்டது என்று அதை காணவில்லையே, எங்களுக்கு பண்பாடுகளை கலாச்சாரத்தை வளர்த்து விட்டது என்று ஒரு ஆதங்கம் வந்துவிட்டது எனக்கு.
2: ஆமாப்பா, இப்பத்திய படம் வந்து, ஆனா அன்றைய படங்கள் இன்னைக்கும் பார்த்தாலும் பிரிண்ட் பார்த்தா எங்க பையன் சொல்றான், அம்மா என்னம்மா இது இவ்வளவு வருஷங்கள் ஆயிடுத்து ஆனா இவ்வளவு நல்லா இருக்கம்மா இந்த பிரிண்ட் எல்லாம்.
1: பிரிண்ட் நல்லா இருப்பது போக அதுல உள்ள தகவல்கள் அந்த திரைப்பட கதைகள் அம்சங்கள் அத்தனை எல்லாம் பெரிய பாண்டித்யம் பெற்றவர்கள் தானே வந்து செய்தார்கள். திருலோக சந்தரங்க பீம் சிங்குங்க எல்லாரும் பெரிய பெரிய கோபாலகிருஷ்ணன் எல்லோரும் பாண்டித்யம் பெற்ற ஒளிப்பதிவாளர் எல்லோரும்
2: ஸ்ரீதர் அவர்கள் எல்லாரும் என்ன படம், என்ன ஒரு இது, கதை வசனம் அமைப்பு பாடல் எல்லாம் சேர்ந்து எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அழியாத காவியங்கள்தான் இருக்கு.
1: திரைக்கதை வசனம் இயக்கம் ஒளிப்பதிவு என்றெல்லாம் ஒரு முகத்திலே செய்தார். அவர் செய்ததால் புகழ் பெற்றார், புகழான வெற்றி திரைப்படங்களையும் தந்தார். ஆனால் இன்றும் கிண்ணசில வர வேணும் என்றாக்கா செய்கிறாங்க சில பேர். அவனுடைய கதையை வாங்கி அவனுடைய ஒலியை வாங்கி எல்லாம் செய்து விட்டு தாங்கள் ரைட் உரிமையை எடுத்து போட்டு பதவியை எடுத்து கொண்டு போறாங்க.
2: இன்று எடுக்கும் படங்கள்ல இது என்னோட கதை திருடிட்டாங்க,
1: கதை வசனம் திரைக்கதை வசனம் பாடல்கள் என்றெல்லாம் போடுவார். எல்லாம் இரவர் அவங்களுக்கு தமிழ் பேசவே தெரியாது. நீங்கள் தெரிவித்து வருகின்ற பாடல்கள் எங்கிருந்து தெரிவு செய்து வருகின்ற நீங்கள் கேட்கின்ற பாடல்கள், நீங்கள் என்னிடம் கேட்கின்ற பாடல்கள் கூட பழைய தருகின்றீர்கள். ஒரு வணக்கம், ஒரு சத்தம் ஒன்று வருகின்றதா? இருங்கள், அதங்க வெளியே எங்கள் வீட்டுக்கு வெளியே புல்லு வெட்டுகிறவர்கள் வருவார்கள். அதை விட அவர்கள் இந்த வீதி திருத்துகிறார்கள், அதாவது கராச் இந்த கார் விடுகிற பாதை நடைபாதையை வந்து செய்கின்றார்கள். அது வாழினால் அந்த நிலத்தை வெட்டும் போது அந்த சத்தம் இங்கே வருகின்றது. அது என்னோட எங்களுடைய இந்த மைக் வந்து துல்லியமான சத்தம் துல்லியமாக இழுக்கக்கூடிய சின்ன குண்டூசி விழுந்தாலும் இந்த மைக் இழுத்து விடும். அப்படியான பவர்ஃபுல்லானதுதான் எங்களுடைய ஸ்டூடியோவில் இருக்கின்றது. முதல் ஒரு தடவை வந்து என்னுடைய காதுக்களே அந்த சத்தம் உங்களுக்கு அது வரவில்லை, என்னுடைய காதுக்கு எழுந்து தருகின்றது.
2: என்ன சத்தம் அப்பா?
1: அந்த பக்கத்து வீட்டுக்காரரோட நடைபாதை திருத்துகின்றார்கள். இங்க இந்த மண்வெட்டி அளவாங்கு அப்படி எல்லாம் மெஷின் தான் அப்படியே கொலைப்பட்டு மெஷின் அப்படி பேர் ரோட்டை எல்லாம் வெட்டி கொடுத்து சிமெண்ட்ல இருந்து வெட்டி கொண்டு போகும் அந்த மெஷின். அந்த சத்தம் தான் பகல் வழி அல்ல. வாய்ப்பு நேரம் இங்கே 1:55. அப்ப அந்த பகல் வழி அப்ப அந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் பழைய பாடல்கள் அப்படி நீங்கள் வானொலியை கேட்டுத்தான் தருகின்றீர்களா, இல்ல பழைய ஞாபகங்களே தருகின்றீர்களா பாடல்களை
2: கேட்டீங்க? எனக்கெல்லாம் அந்த இலங்கை வானொலி பாடல்கள் தான் இன்று மறக்க முடியல. நிறைய பாடலை விட்டுட்டோமோ இருக்கு, அதை ஒரு பொக்கிஷமாக அதெல்லாம் பேர் எழுதி பாடல் எழுதி வைக்கலையோ இருக்குப்பா. அப்படி ஒரு பாடல்ப்பா,
1: நான்
2: காலையில ஒரு
1: சிறுகதை எழுதி அனுப்பி இருக்கேன். என்னுடைய கதைகள் பிரசுரமாகவில்லை அங்கே, அதெல்லாம் தேர்வு செய்வார்கள் அம்மா. எல்லோரும் எழுதினது எல்லாருடையும் எடுக்கப்பட மாட்டார், தகுதி கண்டுதான் எடுப்பார்கள். அதுலயும் அந்த வெளிநாட்டில இருந்து செல்லும் தமிழர்களுடைய படைப்புகளை அவர் எடுத்து அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக அதை ஒளிபரப்புவார்கள். உள்ளூர்ல இருந்தவர்களுக்கு கொடுக்கறதை விட வெளியூர்ல உள்ளவர்கள் தான் அவர்களுக்கு தேவை. இந்த ஊடகத்தின் ஊடகம் என்றால் தமிழை, இது ஒரு தமிழ் ஊடகம், தமிழைத்தான் தாய மனது மூலப்பொருளாக வைத்து எங்களுடைய இந்த வானொலி நடக்கின்றது. அந்த தமிழகம் தமிழை தமிழருக்கு வளர்க்க வேண்டும். அப்ப உள்ளூர்லயே நாங்கள் எங்களுடன் பேசும் பொழுது நாங்கள் எங்கள் தமிழை வளர்த்துக்கொண்டும், வெளியூரில் இருந்து வருபவர்கள் தமிழை நாங்கள் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்து அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு வளர வேண்டும். அப்ப அவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து செல்லுகின்ற அந்த ஆர்வம், வெளிநாட்டில் உள்ள அன்பு நேயர்களுடைய ஆர்வம் பெரிதாக இருந்தது. அவர்களுடைய ஆக்கங்கள் எல்லாம் அப்படி வரும். நாங்கள் அனுப்பினால் கொஞ்சம் சற்று தாமதமாய்த்தான் வரும். இந்த வானொலிக்காரங்கள் பெயர் குறுகளும் வெளிநாடுகள் தான் கூட வரும் பாடல்களை
2: நிகழ்ச்சியை. நாங்கள் நினைப்போம், ஐயோ இங்கதான் இப்படி நம் நிறைய நேயர்கள் எங்களுக்குன்னு ஒரு கைதுவே வராது. அப்ப நினைப்போம் பாரு இவ்வளவு யார் யாரோ கேள்விப்படாத பேர்ல போடுறாங்க, நம்மளையே வரலன்னு நினைப்பது. சரி பரவாயில்ல, விட்டு வரும்போது வரட்டும், வந்தா வரட்டும், வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு விட்டுருது. சும்மா இதுக்காக நம்ம கவலைப்பட வேணாம்.
1: ஆனா அங்கே
2: ஏதோ பேர்
1: திரைப்படத்துறையில் என்னுடைய பங்களிப்பின் பதிவுகள் அங்கே இருக்கின்றது. அந்த காலத்துல பிற்பகுதியில தொலைக்காட்சி வந்து விடுது, ரூபவாகினி தொலைக்காட்சி வந்து விடுது.
2: என்னை பற்றிய
1: பதிவுகள் வந்த புத்தகங்கள் எல்லாம் அங்க இருக்கின்றது, கலைஞர்கள்
2: இருக்கின்றது. அப்ப ரூபவாகினி முன்னாடி எங்க எங்களுடைய தொலைக்காட்சி பெட்டியிலயும் வரும் பா, முன்னாடி
1: தொலைக்காட்சி இப்பொழுது வரா. இப்பொழுது தரமும் குறைந்து விடுது, தரமான அறிவிப்பாளர்கள் கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் நிலையத்தில் இருந்தார்கள், இப்பொழுது குறைவு. இப்ப இளைய தலைமுறை சென்ற பின்பு இளைய தலைமுறைகள் வந்தபோது இந்த பழமைகள் எல்லாம் கொஞ்சம் பின்தள்ளி போய்விட்டது. அதே வேளையிலே தென்னகத்து திரைப்பட துறையிலே புதிது புதிதாக வருகிற பாடல்கள் எல்லாம், புதிய திரைப்பட பாடல்கள், புதிய பாடகர்கள், புதிய இசையமைப்பாளர்கள், புதிய கவி எழுதுபவர்கள், புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குநர்கள் தான். இந்த புதுவெள்ளத்திலே நான் கூறுவேன் அதிகமாக, பொங்கும் புதுவெள்ளம் நிகழ்விலே நான் அதை பதிவிட்டுக் கொண்டு வருகின்றேன். இதெல்லாம் நிலைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம், நிலைக்குமா என்ற கேள்விக்குறிதான் இருக்கின்றது. ஆனால் 50 வருடம் 60 வருடம் 75 வருட பாடல் நான் ஒலிபரப்பு, 80 வருட பாடலும் நான் ஒலிபரப்பாக்கி இருக்கின்றேன் என்னுடைய பதிவிலே. ஆனால் இன்று வரும் பாடல்கள் அப்படி எத்தனை நாளைக்கு 7 நாள் நிற்குமோ என்றதும் கேள்விக்குறிதான். இன்றைக்கு வருதுல நாளை போகின்றது. பாருங்கள், தியாகராஜா பாகவதர் காலத்திலே ஒரு திரைப்படம் 3 வருடங்கள் 1000 நாட்கள் ஓடின திரைப்படம், 1000 நாட்கள். ஆமா ஆமா, பாருங்க நீங்களே கூறுகின்றீர்கள். அதுல என்ன இன்னொரு பார்ப்பது என்ன இருக்கு அதுல என்று, அதுல எவ்வளவு கலை ஆர்வம், எவ்வளவு தத்துவம், எவ்வளவு நடிப்பு, எவ்வளவு திறமைகள், அத்தனையும் அத்தனையும் ஒவ்வொரு துறையிலையும் பாண்டித்யம் பெற்றவர்கள் தானே அதிலே பங்கு பெற்றிருக்கார்கள்.
2: அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி பின்னாடி வாய் அசுக்கிறது
1: கிடையாது,
2: அவர்களே
1: சொந்த குரல் பாடல் காட்சி என்றால்
2: நடிக்கணும்,
1: பேச வேண்டும், சொந்தமாக நடிப்பு வேண்டும். ஆடல் கலைகள் என்றால் உண்மையில் ஆடல் கலை உண்மையாக பாண்டித்யம் இருப்பது, பரதநாட்டியம் எல்லோரும் கற்றிருப்பார்கள், அதில் பக்குவமாக பவித்திரமாக வந்து அதை அந்த ரசத்துக்கேற்ப காட்டி செய்யக்கூடிய நடிப்பு ஆற்ற அந்த அபிநயம் செய்யக்கூடிய அவர்களுக்கு தான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை விட திரை அழகு பார்ப்பார்கள், திரையிலே அழகு பார்ப்பார்கள்.
2: கமலா
1: அந்த நடனம்
2: ஆனாங்க
1: பத்மினிக்கு முன்பு, பத்மினி அம்மா வந்து
2: நாம் இருவர்
1: பத்மினி அம்மா வந்ததன் பின்பு பத்மினி அம்மா எடுத்து எடுத்துக்கொண்டார்.
2: அந்த 3 பேர் திருவாங்கூர் சகோதரிகள், லலிதா, பத்மினி, ராகினி.
1: லலிதா அம்மா 3 பேரும் லலிதா அம்மா திரைப்படத்துறையில் அவ்வளவு பங்களிக்கவில்லை, ராகினி அம்மா ஓரளவு, பத்மினி முழுமையாக. அவ இங்கே தானே நாட்டியப்பள்ளி வைத்திருந்தார் அமெரிக்காவிலே. அவரை ஒருபுறம் எங்களுடைய கனடாவுக்கு நாங்கள் வரவழைத்தோம். அப்பொழுது எனக்கு ஒரு வேதனை வந்தது, இது நாங்கள் பார்த்து ரசித்த பத்மினியா இந்த பத்து வயசு போய்விட்டதோ, கவலை வந்துவிட்டு எப்படிப்பட்ட ஒரு பேரழகு, எப்படிப்பட்ட ஒரு அபிநய, எவ்வளவு அபிநயத்தை அப்படி விரல் நுனி, அந்த கண் இமை நுதல், அந்த கண் இமை கூட உள்ள அந்த முடி கூட நடிக்கும் அம்மா
2: காட்டு.
1: அவர்கள் முகத்தில் வந்த வெள்ளித்திரை அந்த நாளில 35 மில்லிமீட்டர் அகலம், அந்த 35 மில்லிமீட்டர்லயே தனியா முகம் மட்டும் காட்டு, தனியா கண்ணை மட்டும் காட்டுவார்கள். இப்பொழுது காட்ட
2: மாட்டோம்,
1: இப்ப எங்கேயோ தூரத்துல வச்சுதான் ஆட்களை காட்டுகிறார்கள். திரைப்படத்துக்கு திரைக்கேற்ற முகங்கள் இல்லை, அப்பொழுது அப்படி இல்லை, தேர்வு செய்வார்கள். பத்மினி அம்மாவை போல் 1000 பத்மினி அம்மாக்கள் இருக்கிறார்கள், சிவாஜி கணேசன் ஐயாவை போன்று 1000 பேர் இருக்கின்றார்கள். தியேட்டர் அந்த ஸ்டுடியோ வாசலில் வந்து தவம் இருப்பார்கள், திரைப்பட திறமை தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு குறைபாடுகளால் அவர்களை எடுப்பதில்லை, கண் மூக்கு வாய் கை விரல் அத்தனையும் பார்ப்பார்கள், தலை முடி அத்தனையும் பார்ப்பார்கள். அதை விட்டு நடிப்பு திறமை பார்ப்பார்கள், நடக்க வைத்து பார்ப்பார்கள், சிரிக்க வைத்து, எல்லாம் பரீட்சை பயிற்சி, எல்லாம் டெஸ்ட் தான், சோதனை பண்ணித்தான் எடுப்பார்கள். அதனால் தான் திரைப்படமும் தரமாக வந்தது. அந்த தில்லானா மோகனாம்பாள் எங்களுடைய பண்பு பாரம்பரியத்தை எடுத்து காட்டுகிற ஒரு படம். பொன்மனச்செம்மல் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா முதலமைச்சரா இருந்த காலத்திலே வெளிநாட்டிலே இருந்து வந்தவர்கள் தமிழ் கலாச்சார பண்பாடு உள்ள திரைப்படம் ஒன்று வேண்டும், திரைப்பட விழாவுக்கு அனுப்ப வேண்டும் என்று செய்த போது எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா இத்தனை படங்களை இயக்கியிருக்க, இத்தனை தயாரிப்புகளை கொண்டு வந்து இத்தனை படங்களை நடித்து, அவர் அனுப்பிய படம் தில்லானா முகன் அம்பாள். எவ்வளவு பெருந்தன்மையான குணம் பாருங்கள். நான் நீங்கள் என்ன, நான் நடித்த படம், நான் இப்ப அமைச்சராக நான் அதைத்தான் சிபாரிசு பண்ணியிருப்பேன். என்னுடைய படத்தை தான் நான், அவர் இந்த படத்தை தான் தேர்வு செய்தார். அதிலேதான் எங்களுடைய பண்பு பாரம்பரியம் இருக்கின்றதுன்னு சரி, அவருடைய கலை கண்ணிலே தெரிந்தது. நல்ல ஒரு படம் தில்லானா. இப்பொழுது ஒரு கவிதையும் காணம் வர இருக்கின்றது, என்னுடைய கவிதையும் காணம் தருவேன். அதிலே வருகின்றது இந்த பாடல், பத்மினியுடைய நடனத்துக்கு ஒரு வரி கொடுத்த ஒரு பாடல் வருகின்றது.
2: கலையோடு
1: என்னுடைய கவிதையும் காணத்திலே ஒரு பாடலுக்கு கவிதை கொடுத்து, கவிதை கொடுத்து காணம் தருவேன். அப்படி ஒரு ஏழு பாடல் வேற ஒரு மணித்தியால் நிறம் செய்ய இருக்கின்றேன். அதிலே ஒரு இடத்திலே இந்த தில்லானா மோனாம்பாள் பாடல் வருகின்றது. வரி கொடுத்திருந்தவள் நயன வழிகாட்டி நடன தாரையால் நயன வழிகாட்டி நலம் கேட்டவள் அவள் நலம்
2: தானான்
1: வாயால் பேசவில்லை. அங்கே பார்த்தீர்களா நடி அவர் நலமாக இருக்கின்றேன் நாதத்தால் பதில் சொல்லிவிட்டார்.
2: இருவருமே கண்ணால பேசி
1: அவர் நயனம் நடனத்தால் நயனத்தால் கேட்டா இவர் சுரத்தால் பதில் கூறினார். அந்த பாடல் நலந்தான அவர் நலந்தான இசையாலேயே
2: கூறிவிட்டார்.
1: அதெல்லாம் இனிமேல் வராதம்மா. அப்படி ஒரு காலகட்டம் எங்கள தென்னகத்து துறையிலேயோ எங்கும் வராது. இனிமேல் தென்னகத்திலேதான் வர வேண்டும் பெரிய ஸ்டுடியோ. அதிலே இப்பொழுது விஞ்ஞானம் புதிய புதிய கருவிகள் வந்துவிட்டது. புதிய புதிய கருவிகள் வந்ததாலே படைப்புகள் எல்லாம் போலியாக வந்துவிட்டது. நீங்கள் திருநின்றவூர்ல இருந்து ஒரு புல்லாங்குழலை வாசித்தால் அதை நான் கனடாவிலே இந்த வாசிக்கிறவன் வெளிக்காட்ட முடியும். முன்பு அப்படி இல்லை, முன்பு நீங்கள் வந்துதான் அதை காட்ட வேண்டும். இப்ப அப்படி இல்லை, நீங்க அப்படித்தான். இந்திய இசையமைப்பாளர்கள் எங்கெங்கோ
2: இருப்பது
1: இசையமைத்து இது முன்பு
2: ஒவ்வொரு பாடலுமே அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் பண்ணதுதான். எல்லாரீஸ்வரி அம்மா வந்து அவங்களோட ரெக்கார்டிங் போது சொல்லுவாங்க, யார் யார் எப்படி பாடினது, முதல்ல சுசீலா அம்மா அப்புறம் நான் பாடணும், எப்படி பாடணும்னு எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா
1: சொல்லுவாரு. அவர்கள் தான் இசை அமைப்பாளர். இசை கருவிகளில் இருந்து வரும் நாதங்களையும் குரலிலே வரும் பாடகர் என்ற குரல் நாதத்தையும் இணைத்து இசையால் அமைத்து ஒன்றாக்கி சேர்த்து கலவை பண்ணி வெளியே தருகிறார்கள். அதற்கென்று ஒரு கலைக்கூடம் இருக்கம்மா. வயலின் என்றால் ஒரு வயலின் ரெண்டு வயலின் இருக்காது. இந்த பாடல்ல எங்கே நிம்மதி என்ற அந்த திரைப்படம்
2: பாடல்
1: 100 வயலின்கள் மட்டும் 100 பேர். அப்ப இந்த பெரிய மண்டபம் இருக்கு, அந்த 100 வயலின் ஒத்து வர வேண்டும் அந்த இசை. அப்படி
2: எப்படி ஒரு ஞானம் இருக்கணும்.
1: ஓ, அது வீணைக்க முடியாது. மிருதங்கம் என்றால் இத்தனை மிருதங்கம், தபோலாண்ட இத்தனை தபோல. அதுக்கு அதிலும் பாண்டித்யம் பெற்றவர்களைத்தானே அவர்கள் எடுப்பார்கள். இப்ப மிருதங்க வித்துவாண்ட இத்தனை மிருதங்க கலைஞர்கள் இருக்கின்றார்கள், அத்தனை பேரையும் எடுக்க முடியாது. அத்தனை பேருக்கும் தெரிவு செய்த ஒருவரை. மற்றது பண்பு, பண்பாடு, ஒத்துழைப்பு, கடமை உணர்வு, நேர்மை உள்ளவர்களைத்தானே எடுப்பார்கள். தப்பினர் அதே அவரை கூறுங்கள். அப்படியானவர்களை பார்த்து எல்லாம் பார்ப்பார்கள் அம்மா. பங்க்சுவாலிட்டி என்ற, அதாவது நேரம் தவறாமை. சில திரைப்படங்களை அதை காட்டியிருக்கேன். அப்படி வரும் பொழுது எப்படி அது இடர்படுகின்றதெல்லாம் காட்டியிருக்கின்றார்கள். ஒருபதி ஒரு பாடகர் வருவதால் பாலசுப்ரமணியம் ஐயா என்ற எங்களுக்கு நல்ல மிக தெரிஞ்ச ஒரு பத்மஸ்ரீ, டாக்டர் பட்டம் பெற்றவர் யேசுதாஸ் ஐயா எல்லாரும் தென்னகத்து திரைப்படத்துறையிலே வந்து காவல் நின்று வரிசையா நின்று தங்களை பரீட்சை செய்ய வைத்து திரும்பி போய் வந்தவர்கள். உடனே சுசீலா அம்மாவெல்லாம் இத்தனை தடவைகள் இசையமைப்பாளர்களால் திருப்பி அனுப்பப்பட்டவர். அவரே சொல்லுவார் அவர்கள் தங்களை பண்படுத்தி கொண்டு வந்துதான் சரியான ஒரு இதுக்குள்ள வந்து சேர்ந்து உச்சத்துக்கு வந்தார்கள். அதை கலையை தெய்வமாக மதித்து கலைக்காக வாழ்ந்தவர்கள் அவர்கள் எல்லாம்.
2: அது நேரடியாக அவங்களுக்கு ராத்திரியெல்லாம் முடியும் இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடி முடிச்சு ரெக்கார்டிங் பண்ண. ஆனா இங்க இப்ப வந்து யாரோ ஒரு இடத்துல கதை எழுதுவாங்க, யாரோ ஒரு இடத்துல பாட்டு பாடுவாங்க, யாரோ ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அனுப்பிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஒன்னா இணைத்துப்பாங்க.
1: இந்த கைபேசியில பாடுவார்கள், பாடிவிட்டு அதை பதிவு செய்து ரெக்கார்டிங் பண்ணி போடுகிறார்கள். இந்த படத்துல இன்னும் அது முன் அதனால தான் அந்த நாளையில ஒரு படம் வெளிவருவதற்கு மாசக்கணக்காக எடுக்கும் அவ்வளவு உழைப்பு, அவரோட உழைப்பு அதுக்கு.
2: வேலையில ஒரு நீங்க சொல்ற அந்த பஞ்சுவாலிட்டி, நேரம்
1: தவறாமை, மிக்கம், நாணயம், நாணயம் கொடுக்கல் வாங்கல், மற்றது நேர்மை,
2: கடமை உணர்ச்சி, நேர்மை.
1: நேர்மை என்றால் அங்க எத்தனை வாத்தியங்கள் அங்க இருக்கின்றன. நான் ஒரு இசை கலைஞனா எத்தனை வாத்தியத்தை தொட்டு பார்ப்போம், எதையும் எடுத்துக்கொண்டு. இப்பொழுது அப்படி இல்லையம்மா, தனியா எடுத்து ஒரு வாத்தியங்கள் தான் தூக்கிட்டு போயிருவாங்களே, வாசிக்க தெரிஞ்சு வாசிக்க தெரியல எடுத்துன்னு போயிருவாங்க. அப்படி எல்லாம் அவங்க செய்ய எத்தனை பேர் வாழ்ந்தார்கள் அதாலே கதாது, எத்தனையோ பேர் வாழ்ந்தார். ஒவ்வொன்றும் புதியது புதிதாக வரும்பொழுது அதை வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி எத்தனையோ கோடி பணங்களை கொட்டி அதை சேர்த்து பெரிய பெரிய கலாலயங்களை வைத்திருந்தவர்கள். அதன் மூலம்தான் திரைப்படத்தில் அவர்கள் தொழில் பார்க்க முடிந்தது. இப்பொழுது அப்படி இல்லை, சும்மா கைபேசி மூலம் படம் எடுக்கின்றார்கள், கைபேசி கொடுக்கின்றார்கள். அவர்கள் தண்ணி, உணவு, அதுகளை எல்லாம் மறந்திருப்பார்கள் அம்மா,
2: மறந்திருப்பார்கள்.
1: குடும்பத்தையே மறந்திருப்பார்கள், குடும்பம் என்று மறந்துடுவார்கள். கடமையே கர்மமே கண்ணாய்.
2: ஆமா, முதல் வேலை இதுதான், இரண்டாவது வேலைதான் குடும்பம். அதனாலதான் இன்னைக்கும் காலத்தால் அழியாத கானங்களாகவும் படங்களாகவும்
1: காட்சிகளாகவும்
2: பில்லானா மோகனாம்பாள் தான் இதுல அமெரிக்க பிலிம் இன்ஸ்டிடியூட்ல அதுலயும் இது ஒரு பாடமா வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க.
1: அது வந்து ஒரு உதாரணத்துக்கு வைத்திருப்பார்கள், அந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில வைத்திருப்பாங்க அந்த படப்பிடிப்பு முறைகள் எல்லாம். அந்த மோகனாம்பாளிலே கடமையாற்றிய, இந்த ஒப்பனை பிரிவிலே கடமையாற்றிய ஒருவருடைய மகள் தான் என்னுடைய குழந்தைகளுடைய நடன ஆசிரியை. அவ இப்பொழுது காலமாகிவிட்டார். மிஸ்டர் ராஜானு தில்லானா மோகனாம்பாளை ஒப்பனை பிரிவிலே வேலை பார்த்தார். அப்பொழுது அவருடைய மகள் இங்கே இருந்த நடன ஆசிரியை. நீங்க சொன்ன தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தை அங்கே உள்ள சினிமா தொழில் அந்த தொழில் கல்வி பாடசாலையிலே வைத்திருக்கின்றார்கள் என்றால் அதை நம்பக்கூடியதாக இருக்கிறேன். அவ்வளவு தரமான ஒரு திரைப்படம். அடுத்தது அந்த அந்த அது ஒப்பனைகள், இசை வாத்தியங்கள், அந்த கதை, நடிக நடிகருடைய நடிப்பு, நடிகர் தேர்வு, அதுல துணை நடிகர், இணை நடிகர், பக்கம் இருந்தவர்கள், மற்றது இயக்குனர், துணை இயக்குனர், எல்லாத்துக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டான பாடமாகவே அந்த பாடத்திலே போட்டு காட்டி படிப்பிப்பார்கள் அவர்கள். இந்த பாருங்கள் இந்த எப்படி செய்திருக்கிறார்கள் அப்படி அதுல ஒளியமை, ஒலி, ஒளி, இயக்கம் எல்லாம் நல்லது பிரமாதம். அதனால் தான் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பெருந்தகை முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த திரைப்படத்தை உலக திரைப்பட காட்சிக்கு சிபாரிசு செய்திருக்கிறாரு. அதை விட எத்தனையோ படங்கள், எத்தனையோ விருதுகள் பெற்ற படங்கள் எத்தனையோ இருக்கின்றன, கதைகள் இருக்கின்றது. எங்களுடைய பாரதக்கலை, பரதக்கலையையும், பரத நாட்டின் தமிழ் பண்பாட்டு வாழ்க்கை கலாச்சாரத்தை காட்டுவது அந்த திரைப்படம் என்று அவர் எடுத்துக் கொடுத்திருக்கிறார் அந்த கலை. அப்ப அது இங்கே தான் அமெரிக்காவில் உள்ள திரைப்படம் கேட்கவில்லையா மகள், கேட்கின்றதா? நான் சற்று ஒலி வாங்கி விலகிவிட்டேன். அந்த பாடமாக அந்த திரைப்படம் இருப்பதில் எந்த விதமான சந்தேகப்படவும் தேவையில்லை. இருக்கலாம், இருக்க வேணும் என்பதும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனா அதுதான் ஒரு பாடம் இல்ல. இப்ப ஹாலிவுட் திரைப்படங்களிலே படப்பிடிப்பின் நுணுக்கங்கள் பல படிக்கும் பொழுது இந்த திரைப்படத்தில் எடுத்து சில சில காட்சிகளை காட்டுவார்கள். இந்த நுணுக்கத்தை
2: மொத்தமாக சொல்லவில்லை. அப்போ எவ்வளவு இது வந்து
1: பெருமைக்குரியது. அப்படி வாழ்ந்து தென்னகத்து திரைப்படத்துறை அம்மா, தென்னகத்து திரைப்படம் வட இந்தி படங்களை விட திறமையாக இருந்தது. அந்த அங்கிருந்து படையெடுத்து இங்கு வந்தவர்கள், தென்னகத்துக்கு வந்தவர்கள். எங்களுடைய தமிழ் திரைப்படம் எத்தனை மற்ற மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு எடுத்திருக்கின்றார்கள். மற்ற மொழிகளே மற்ற தென்னகத்து எங்களுடைய கலாலயம் சிறந்த ஸ்டுடியோக்கள். வடநாட்டில் உள்ளவர்கள் கூட இங்க வந்து திரைப்படம் எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார்கள். இந்த ஸ்டுடியோக்கள் மூலம் உபகரணங்களை பாவித்திருக்கின்றார்கள். இங்க உள்ள தொழில்நுட்பத்தை அவர்கள் உபயோகித்திருக்கின்றார்கள். சிறந்த தொழில் அந்த திரை பாருங்கள், ஒரு திரைப்படம் மாசிலா உன்னைக்காதலே அந்த திரைப்படம் அந்த பாடலா எம் ஜி ராமச்சந்திரன் ஐயாவும் சந்திரனை சுற்றி ஒரு வட்டம் ஓடுது, அதிலேயே நடக்கின்றார்கள். பார்த்தீர்களாது ஒரு படத்தில் ஒரு பாடலிலே
2: அலிபாபா
1: அவருக்கு அந்த அந்த அந்த சந்திரனை சுற்றி ஒரு ஒரு வட்டம் ஒரு ஒரு தட்டு இருக்கு, அது ஓடுகின்றது சந்திரன் சுழற்சி, அதுலயே ஒரு நின்று பாடி பாடி பாடி ஒன்று காட்சி எடுத்திருக்கணும். அந்த காலத்துல இப்பொழுது போல இல்லையம்மா, தூக்கி தூக்கி வைத்து ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் தான் எடுப்பார்கள் அந்த காட்சி. எனக்கு அனுபவம் இருக்கு, எனக்கு நான் பெரிய அனுபவத்தாலே நான் ரெண்டு திரைப்படம் நடித்த போது அந்த அதை உப்பு நோக்கி பார்க்கின்றேன், அதை உப்பு அப்படித்தான் நடக்கின்றது தெரிகின்றது படப்பிடிப்பை பற்றி. அந்த அந்த சந்திர காட்சியெல்லாம் சிரமமாக பாருங்களேன். பரத பாரத பாரத போர் ராமாயணம் போன்ற புராண நாடகங்கள் எல்லாம் அம்பு ஏவுகணைகள் விடுகிறார்கள், அங்கு நெருப்பு வருகிறது, இது தண்ணி அப்படி எல்லாம் செய்கிறார்கள். என்ன அதையெல்லாம் அந்த நாளில் செய்தார்கள். இப்பொழுது கணனி செய்கிறது, கணனி கிராபிக் சரி. அப்ப எல்லாம் மேனுவல் தான் கையாலே, அவ்வளவு தூரம் தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் இந்த தயாரித்த
2: சின்ன. ஆனா சிறப்பா எல்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு அதாவது தமிழ்நாட்டுல அந்த அளவு வசதி வாய்ப்புகள் தொழில்நுட்பத்துறையில இல்லைன்னாலும் இவங்க அவங்களோட முயற்சிக்கும் அதிகமா செஞ்சிருக்காங்கப்பா.
1: அவங்க இப்ப தொழில்நுட்பம் வந்து அவருடைய சரீரத்தால் தான் கூடுதலாக மூளையைத்தான் கூட பாவித்திருக்கின்றனர். போட்டோ அந்த கேமரா ஒளிப்பதிவாளர்கள் எல்லாம் துல்லியமான சில காட்சிகளை விளங்கக்கூடிய வகையில் சிறப்பாக வரக்கூடிய வகையில் அவர்கள் படம் பிடிப்பதென்றால் படப்பிடிப்பாளருக்கு தான் அதை தெரியும். அவர் அதை படித்து புத்தகங்களை படித்து இருந்தாலும் அந்த உபகரணங்கள் இல்லாது விட்டாலும் கையில் கிடைத்த உபகரணங்களை கொண்டு செய்யணும். அந்த காலத்து திரைப்படங்கள்லயே அந்த ஸ்லோ மோஷன் ஒரு முகத்துக்கு பத்து முகம் பாரது எல்லாம் செய்திருக்கின்றார்கள் தானே. இப்பொழுது சாதாரண செல்வியிலே செய்யலாம் நாங்கள், அப்போ அதையெல்லாம் செய்திருக்கோம். எவ்வளவு கஷ்டப்பட்டுருவோம், மூளையை போட்டு உட்டாச்சு பிட்டாடி கதை என்றா கதை திரைக்கதை வேறு, அதுக்கு வசனகர்த்தா வேறு. ஆரூர் தாஸ் மலியம் ராஜகோபால் போன்றவர்கள் வசனகர்த்தாவோட ஒவ்வொரு துறைக்கு ஆக்கள் இருந்தார்கள். அம்மா ஒரு ஆள் தான் அதை செய்து முடிப்பதல்ல, அது ஒரு குழு, அது ஒரு குழுவாக இயங்கி செய்வார்கள். இப்பொழுது ஒரு சத்தம் வருகின்றதா?
2: என்ன
1: பாடல் அம்மா என்று கேட்க போகின்றீர்கள்?
2: கொடுத்து வைத்தவள் படம் பா, எம்ஜிஆர் படம். அதுல நீயும் நானும் ஒன்று இந்த நிலையில் பார்த்தால் இன்று
1: வரும் பாடல் என்ன? நீயும் நானும் ஒன்று ஒரு நிலையில் பார்த்தால். அது அவர் வந்து பைத்தியம் போக அவருக்கு அநாதை மாதிரி இருப்பாரு இல்லையா, அதே
2: போல
1: நல்ல பாடல். நீயும் நானும் ஒன்று ஒரு நிலை,
2: அப்புறம் அவர் வந்து அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அப்புறம் மனம் தெளிஞ்சு இந்த பாடல் பாடும் போது அவர் ஏதோ கேட்ட ஞாபகமும் அவருக்கு இருக்கும், அவரை கொண்டு வந்து அந்த அம்மா காப்பாத்தும். அப்போ இந்த பாடல் பாடும் போது அம்மா அம்மா இவளை நான் கல்யாணம் செஞ்சது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒத்துப்பாரு. இந்த பாடலை திருப்பி திருப்பி பாடுவாங்க.
1: அது நீங்க கேட்டு வயது இருக்கும் இந்த பாடல் சின்னப்படியா இருந்திருப்பீங்க.
2: இல்லப்பா இப்ப சமீபத்துல கொஞ்சம் பழைய படம் விரும்பி
1: பாப்பேன். நிச்சயமாக நீங்க பழைய திரைப்படங்கள் பார்க்கலாம், பழைய திரைப்படங்கள் நீங்களும் பார்க்கலாம், உங்க குழந்தைகள் கூட பார்க்கலாம், குடும்பமாக இருந்து பார்க்கலாம்.
2: சட்டக்குள்ளருக்கு
1: கத்திய வச்சிருப்பார்கள், கைய வச்சு எடுப்பார்கள். ஒரு பொண்ணு ஒரு பொடியின் விரும்பி விட்டால் அவனுக்கு அடிப்பார்கள் போட்டு கலை. ஒரு பொண்ணு தனியா போனா விட்டு என்னுடைய மகள் கேட்டாள், இங்கே பிறந்த மகள் கேட்டாள், வெரி வயலண்ட் ஸ்பீக் சார் சொன்னா என்ன கேட்டு அந்த பெண்ணை கொண்டு கலைக்கிறாங்க, ரேப் பண்றாங்க, உங்களை பெட்டுறாங்க, குத்துறாங்க. கலை எப்படி தமிழ் கலாச்சாரம் என்று கேட்கிறாள். இங்கே பிறந்த பிள்ளை அவள் அதுல என்னுடைய கடைசி இருக்குன்னா அவள் கொஞ்சம் நுட்பமாக எல்லாம் செய்வா. அவ வந்து இந்த கதைகள் பண்ணுவா, வரைய நல்ல இந்த கார்ட்டூன்ஸ் வரைவார், துணுக்குகள் போட்டு வரைவார், காமிக்ஸ் புக்ஸ் அவ செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது, கிடைக்காது கதைகள் எல்லாம் என்றார். அவ இப்ப சைக்காலஜி அண்ட் நர்வ்ஸ் அதுலயே எம்ஏ முடிச்சுட்டா. கனடாவின் தலைநகர் நான் இருக்கிற இடத்திலிருந்து 100 கிலோமீட்டர் ஒரு மணி நேர வாகன ஓட்டம் அவரிடம் வந்து சென்றார். இப்பொழுது செய்கிறார். அவ தனிய கிளினிக் போடலன்னு நான் சொன்னேன். இப்பொழுது உங்களுக்கு தனிய கிளினிக் போட்டு யாரும் பெற மாட்டார்கள். அனுபவம் வேண்டும், அனுபவம் வேண்டும். நீங்கள் வேறு ஒரு டாக்டரோட சேர்ந்து இருந்து அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அவ தன்னுடைய அங்கால PhD செய்ய வேணும். இன்னும் ஒரு மகள் அவவும் வந்து எம்ஏ முடிச்சவ, மற்றவர் இரட்டைப்பட்டது. அப்படி நல்லா இங்க படிப்பு கல்வி வசதி நல்ல இது நல்லா இருக்கின்றார்கள் எல்லோரும். அவளுக்கு வந்து இந்த என்னுடைய கலை கலாச்சார விருப்பங்கள் விருப்பம் அது மீராவோட இருந்தால் இன்னும் மீரா என்னுடைய இந்த கலை இதில் இருந்து அவையும் ரேடியோக்கு கொண்டு வந்து விடுவா. அன்னைக்கு வந்து வணக்கம் கூறுனா உங்களுக்கு கதம்ப நேரத்திலே வந்தா நேரத்திலே வந்து காற்றாலைக்கு வந்திருந்தா. அவ தூபிகா அவருடைய பெயர். அவதான் என்னுடைய பேபி கடைக்குட்டி. என்னுடைய தாய் அந்த இருக்கு, நான் கடை மகன். என்னுடைய கடை அவ இங்க கனடா. இந்த கோன்வால் நான் இருக்கிற இந்த மாநில இந்த சிட்டியிலே பிறந்தவர். இதுதான் தன்னுடைய மதர் லேண்ட்
2: சொல்லுவான்.
1: நல்ல என்னை போல எல்லாருடைய நல்ல நட்பு ரீதியா பழகக்கூடியவ கெட்டிக்காரி. அவ வந்து மென்டல் டிஸ்ஆர்டர் சைக்காலஜி தெரபி அந்த செக்ஷன். அவ
2: அந்த
1: துறையில இருக்கின்ற இப்ப டிப்ளமோ மாஸ்டர் முடித்து விட்டார். பிஏ
2: முடித்து
1: இனி அவர் PhD செய்ய வேண்டும். சாதாரண அப்படியே அவருக்கு இன்னும் காலம் இருக்கு. இன்னும் ஒரு 6 வருஷம் படிக்க வேண்டும். அதன் பின்புதான் அவர் தனித்துவமாக இப்பொழுது திரைப்படம் செய்கிறார். இப்ப செய்கிறார். இப்ப அவருக்கு 7-8 கிளைண்ட் வந்து ஒரு வைத்தியசாலையிலே செய்து கொண்டிருக்கின்றார். அவளை இந்த எங்களுடைய கலாச்சாரம் அவ பரதநாட்டியம் இன்னும் அரங்கறல, மற்றவர்கள் அரங்கறி விட்டார். இவ இன்னும் அரங்கேற்ற முடியவில்லை. அவளுக்கு நேரம் இல்லை பிள்ளைக்கு. அவ தானே நாடகங்கள் எழுதுவா, தானே கொரியோகிராபி செய்து பரதநாட்டியம் செய்வார். அதோட வந்து விழாக்களுக்கு வந்து செய்து கொடுப்பா. மற்றது கொஞ்சம் சமய பற்று அதெல்லாம் அவளை இருக்கு. கனடாவில பிறந்தாலும் தமிழ் தான்
2: சற்று புனையாகுமா,
1: ஆக முடியாது தானே. தமிழ் பேசுகிறது கொஞ்சம் குறைவு. என்ன அவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. 24 மணி நேரமும் எங்களோட 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் வேணா. அவ தமிழ் திரைப்படங்கள் பார்ப்பா. அதோட மற்றவ வந்து பல் எலும்பு சம்பந்தமானது. அவ பெஸ்ட் ஆர்ட் நல்ல படம் வரைவா. வயலின் வாசிப்பா. பியானோ டிப்ளமோ செய்திருக்கின்றா. இவவும் வயலின் டிப்ளமோ, இவவும் வயலின் பியானோ கற்றுக்கொண்டிருக்கின்றார். வாசிப்பார் பரதநாட்டியம். அவருடைய ஆசிரியை தான் நான் சொன்னேன். இது தில்லானா மோகன் அம்பாள் திரைப்படத்தின் ஒப்பனை
2: பகுதியில்
1: அவ வந்து இப்பொழுது காலம் ஆகிவிட்டா. அண்மையில் தான் காலமாயினார் பிள்ளைகளை வயசு. அப்படி அவர்கள் எங்களுடைய கலாச்சாரத்தில் எங்க கலைத்துறையில இன்னொரு மகளிருக்கு அவ பரதநாட்டியம் கற்றுவிட்டு வேண்டாம் விட்டு டேக் பண்டு இந்த கராட்டே குங் பூ மாதிரி அதுல பிளாக் பெல்ட்
2: எடுத்து
1: ஆச்சரியம் இப்படி அடிப்பாளர். ஒவ்வொருவருக்கும் ஒரு துறையில விருப்பம் தானே. நல்லாக இருக்கின்றார்கள் எல்லோரும், மகிழ்வாக இருக்கின்றார்கள் எல்லோருக்கும். விருப்பமான பிள்ளைகள் எல்லோருடனும் நல்ல எல்லோரும் கூறுவார்கள். அப்பாவை போல எல்லோருக்கும் உதவி செய்து அன்பு பாராட்டுறது அப்பாவுடைய பிள்ளைகள். கேட்கும் பொழுது எங்களுக்கு மகிழ்வா இருக்கும் இல்லையாமா?
2: தந்தை மகள் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் செல்லும் சொல்
1: வள்ளுவர் கூறியிருக்கின்றார் இல்லையா. மகன் தந்தைக்கு ஆற்றும் கடன் போல் தந்தை மகனுக்கு ஆற்றும் கடன் அவயவத்தில்
2: முந்தியிருப்பே
1: அதையும் தந்தை செய்திருக்கின்றார். அப்பாவின் பெயரை சொல்ல நான் இருக்கின்ற நீ அப்படி சொல்ல வைத்திருக்கின்ற தந்தை அப்படி வந்து அமைய வேண்டும். இதைத்தான் நாங்கள் பேசும் பொழுது கேட்டுக்கொண்டிருப்போம். எங்கள் குடும்பங்களை நாங்கள் இப்போ இளைய தலைமுறைகளுக்கு நாங்கள் எங்களை இந்த வழிமுறைகளை காட்டி கொடுக்க வேண்டும்
2: எடுத்து சொல்லாம. நீங்க அந்த இதுல சிறுவர் மலரில் அன்னைக்கு குழந்தைங்கள்லாம் அழகா ஊக்கப்படுத்திருக்கு. ஆசிரியர் பணியில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு சுலபமாக இருக்கு.
1: பெயர் சொல்லி பெயர் நீங்களும் தானே, நீங்கள் ஹிந்தி டீச்சர் படிப்பித்திருக்கிறீர்கள் தானே, கற்பித்திருக்கிறது இல்லையா? ஆசிரியர்களுக்கு அது ஒரு பொறுமை இருக்கு. ஆசிரியர்களுக்கும் தாதி பெண்கள் எங்களுடைய தாதிகள் நர்ஸ் நர்சிங் பொறுமை அவர்களுக்கு, அதனால தான் தாதிகளுக்கு பெண்களை இதுன்றது. ஆசிரியருக்கும் ஆசிரியைகள் தான் ஆசிரியரை விட மேல பண்பும் பாசமும் காட்டக்கூடியவர்கள்.
2: எனக்கு இன்னைக்கு போனாலும் எப்பவோ நான் உங்களுக்கு ஆசிரிய இருந்தாலும் அவங்க காமிக்கிற மரியாதை இருக்கு.
1: ஆமா ஆமா

0: கதம்பேரலையும்போது எல்லாரையுமே அவங்க மாணவர்களா தானே கட்டி போட்டு
1: அப்படிதான் வச்சிருப்பாரு. என்னுடைய போக்குவாரையா அவருடைய போக்குவாரையா அவருக்கு குஷியாக இருக்க வேண்டும். எல்லோரும் மகிழ்வாக குஷியாக சந்தோஷம் இருக்கும் வரை மகிழ்வாக இருக்க வேண்டும். ஆனால் அதேவேளை தன்னை தான் கவனிப்பது அவள் இல்லை. அதனால்தான் அடிக்கடி அவளுக்கு இந்த சோர்வு ஏற்படுது. சரியாக சாப்பிடுவதில்லை. ஏதாவது சும்மா அப்படி இப்படி சாப்பிடுவாளே ஒரு ஒரு ராஜ உணவுண்டு ஒன்று ஒரு நேரம் எடுக்க வேண்டும். இப்ப அப்படி செய்வதில்லை. ஒரு உணவு என்றாலும் நல்ல உணவு எடுக்க வேண்டும். பலாத்காரமாக அவருக்கு நான் மருந்து செய்து கொடுத்து பலாத்காரமாக உணவு கொடுக்க செய்தால் அவ நானே செய்து எல்லாம் சாப்பிடுவேன்னு சொல்லி இருந்து நானும் பக்கத்துல என்னுடைய சாப்பாடு கொண்டு வச்சு ரெண்டு பேரும் நானும் சாப்பிட அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். என்னவென்றால் நான் வந்து ஒரு நேரம் தான் உணவு அருந்துவது மற்ற நேரம் அருந்த அப்ப அதனால இவவுக்கு அந்த நேரம் என்னுடன் உடன் இருந்து உணவருந்து அவருக்கு சந்தர்ப்பம் இல்லை. இங்கே இருந்து விடுவாள் 5 மணி மாலை 5 மணி மட்டும் இருப்பா இந்த கலையத்துக்குள்ள. அதன் பின்பு காதலே குச்சி அந்த ஹெட்போனை போட்டுக்கொண்டுதான் வந்து சாப்பிடுவான். கதைச்சு பேசிக்கொண்டிருப்பார்கள் இருந்த நிறைய நிறைய ஆள்கள் செய்து கொண்டிருப்பார். அதனாலே அவ பெற்றாது. நான் பேசுவது தான் என்ன செய்வது.
0: முதல்ல தன்னை பார்த்துட்டாங்கன்னா இருந்தால்தான்
1: பல தடவை கூறியிருக்கின்றேன். பலதாவதை கருத்தில் எடுக்கின்றாவில்லை. நீ பலந்த பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்யறோம். தன்னை தான் கவனிக்கணும். அடுத்தவருக்கு தூக்கி எல்லாம் செய்வாள் எல்லாம் செய்வான். தனக்கு இந்த சின்ன பிள்ளைகள் மாதிரி சாப்பாடுகள் தான் எனக்கு தெரியாது. ஐஸ்கிரீம் எடுத்து நான் என்ன வாங்கி வைக்க ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுருவா. அது 2 நாளைக்கு மூக்கு அடைச்சு கொண்டிருக்கும். அன்னைக்கு ஒரு விதமான இந்த காஜு பீநட்ஸ் போன்ற பொருட்கள் என்றால் அவ இங்கே இருக்கிற தானியம் வந்து வால்நட் என்று ஒரு விதமான விதை இருக்கின்றது சாப்பிடுற கஜு வால்நட் பீநட் அப்படி வால்நட் இங்கே வாங்க அது இருக்குது. அடுத்தது பிஸ்தாச்சு ஒன்று இருக்கின்றது. இன்னும் ஒன்று இருக்கின்றது பீக்கன் சொல்லி அப்படியான இந்த நாட்டு விதைகள் அதெல்லாம் டேஸ்ட் ஆகிருக்கு. ஆனா அது கொழுப்பு சத்து அது கொலஸ்ட்ரால்கள் உள்ள பொருள் அதுல. அது வந்து
0: வால்நட்ல கொழுப்பு சத்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியாப்பா
1: இல்லையாம்மா எல்லா விதை தானியங்களிலும் இருக்கின்றது. மற்றது
0: நல்ல கொழுப்பு
1: பாதாம் பருப்பு இருக்குதானே அதில் கூட கொழுப்பு இருக்கின்றது. இதுவும்மா அளவு இருக்கு அம்மா அளவு இருக்கு. சாப்பிட எல்லாம் சாப்பிட வேண்டும். அதற்காகத்தான் இறைவன் படைத்திருக்கேன். முன்னோர்கள் அதை கண்டுபிடித்திருக்கின்ற அந்த உணவுகளை அது வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சு கூறப்பட்டிருக்கல்லவா. அப்ப எதற்கு பாருங்க நான் ஒரு ஒரு ஒரு வட்டிலேயோ ஒரு தட்டிலே உணவு படைக்கும் சோறு அதிகமாக வைத்து 4 கறிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வைத்துத்தான் ஒரே அளவில் எடுத்து எல்லாம் சாப்பிடவில்லை. தனியாக கறியாக சாப்பிடவில்லை. அதே போன்று இப்ப ஒரு உணவு என்றால் அதை அளவோடு சாப்பிட வேண்டும். மாம்பழம் என்றால் நல்ல விருப்பம் கொண்டு வந்து வச்சால் ஒரு மாம்பழம் பட்டி சாப்பிட்டுருவா. சாப்பிட்டுட்டு எந்த இழுக்குது அடைக்குதுன்னு வருவான். வாங்கி எல்லாம் வச்சு விட பார்த்து கொண்டு ஒரு எண்ணம் வந்து அதுதான் சாப்பாடு. வேற சாப்பாடு சாப்பிட மாட்டான்.
0: இன்னும் உங்களுக்கு குழந்தையாகவே இருக்கிறார்.
1: மகள் மாதிரி தானே அம்மா அப்பா.
0: இல்லப்பா இல்லப்பா சொல்றேன் சாப்பிடு. இப்ப எனக்கு எல்லாம் சாப்பிட்டாதான் வந்து உங்களோட பேசுவேன். இல்லைன்னா நான் ரொம்ப டல்ல பலவீனமாய்
1: உட்காந்துருவேன். இப்ப பலவீனமா சோர்ந்து விழுந்தா சாப்பிட மாட்டான். அதுவும் அந்த பாய்க்கு இதமானது வர வேண்டும். அவளுக்கு பிடிச்சிருந்தால் தான். அதை விட நீங்கள் எவ்வளவு சத்தம் அப்படி முழு சத்து கொண்டு கொடுத்தோம். தனக்கு விரும்பினதான் சாப்பிடுவாள். அப்ப அதை நாங்கள் தெரிந்து செய்து அப்படியே அந்த வழியிலாவது சாப்பிடணும் என்றால் அதுவும் ஒரு நாளைக்கு தான் சரி நல்லா இருக்கு சாப்பிட சரி இதை சாப்பிடுவாதானே இந்த சாப்பாடை செய்தால் இதை வாங்கி அநேகமாக நாங்கள் சமைத்து தான் உண்பது. எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு இந்துக்களுடைய பண்பாடு கடை சாப்பாடுகளை விரும்பிக் கொள்ள மாட்டோம். வீட்டிலே தான் நான் 100க்கு 100 வீதம் அப்படித்தான்.

0: അനന്റെ മകൾക്ക് ഫാസ്റ്റ് ഫുഡ് ഉണ്ടാ നല്ല വിരുപ്പം. അപ്പൊ ഇങ്ങിരുന്ന് അവവിന്റെ വീട്ടിൽ പോകും വരയില് ഫാസ്റ്റ് ഫുഡ് റെസ്റ്റോറന്റ് എല്ലാം മറിച്ച് അവർക്ക് അതിലെ ദർശനം ചെയ്ത് ഞാനും ഇല്ലെങ്കിൽ കേട്ട് ഇത് വേണമോ അത് വേണമെന്ന് കേട്ട് കൊടുത്തുകൊള്ളു. അത് പുള്ളി എന്ത് ഇപ്പൊ തെരിഞ്ഞു വിട്ടത് അത് കട്ടപ്പാടിലെ വൈത്തിരിക്ക വേണ്ടി അതൊക്കെ ഇവ അതെന്താ സാപ്പിടുവാൻ അത് നെഞ്ചൂട്ടപ്പെട്ടത് കുളിർപ്പ
1: സാധനപ്പെട്ട
0: ചൂടാക്കി പോയി അത്
1: എല്ലാമേ അധികം തേവയില്ലാമേ
0: മൈക്രോവേവില് ചൂടാക്കുന്നത് ഇവ മൈക്രോവേവ് ഇരിക്കുന്നത് മൈക്രോവേവില് ഞാൻ ചൂടാക്കും അത് അത് നെഞ്ച് അതുക്കളെ വെച്ച് ചൂടാക്ക ബലാത്കാരമായി ചൂടാക്കൂടാ அப்படி சின்ன பிள்ளை மாதிரி இருப்பாள். ஆனா கட்டிக்காரு 23 வருஷம் உங்களை எல்லாம் கட்டி காத்து கொண்டிருக்க கட்டியான நீண்ட நேரம் நல்ல விஷயங்களை பேசியிருக்கோம். உங்களோட நான் சொன்னபடியும் செய்துவிட்டீர்களா அனுப்பிவிட்டீர்களா?
1: அது நான் ஆமாமாப்பா என்னோட அந்த இவங்களை கேட்டேன்ப்பா நானு என்னோட சொல்லித்தரவங்கள அவங்கள அனுப்ப சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி விளக்கு உரைய கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொன்னாங்கப்பா. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல, ஆனாலும் நானே தயார்
0: பண்ணிருக்கேன். உங்களுக்கு அவர்கள் கூறுவதை வைத்து நீங்கள் தயார் பண்ணுங்கள். அதுல ஒரு
1: பிள்ளை
0: இருக்க வேண்டும் என்று அல்ல, உங்களால் முடிந்தவரை நிச்சயமாக தெய்வ அருள் உங்களிடம் இருக்கின்றபடியே ஒரு தடவை முயன்று விட்டால் தானே வரும். பாருங்களேன் ராகங்கள் எல்லாம் நான் தேடிக்கொண்டு தெரிந்தது. நான் அவ்வளவும் படித்தேன் நான் அல்ல, அவ்வளவு ராகங்களையும் நான் படித்தவன் அல்ல. ஆனால் என்னுடைய ஆசிரிய கலாசாலையில் என்னுடைய ஒப்ஷனல் சப்ஜெக்ட் சங்கீதமும் நடனமும்
1: தான். என்னோட அக்காவை சொல்லிருக்கப்பா இந்த மாதிரி சனிக்கிழமை 9 மணிக்கு கொஞ்சம் கேளுங்க அக்கா, நல்லா இருக்கு. ராகங்களை பத்தியும் திரைப்பட பாடலும் தராங்க, நீங்க கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லு சொல்லுவேன். எங்க அக்கா அவங்களுக்கும் பிடிக்கும், இது உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சியா இருக்கும் கேளுங்கன்னு சொல்லிருக்கேன்பா.
0: அப்படியா, பிடித்தவர்களுக்கு கேட்கணும். அது ஒரு
1: ஆர்வம். நீங்க சொல்ற விதம் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. நீங்க சொல்றீங்க பாருங்க, இப்போ நீங்க அத பத்தி இது பண்ணி ஆர்வம் இருக்கிறதுலே இவ்வளவு சொல்றீங்களே.
0: மற்றது ஒவ்வொரு விடயத்தையும் சொல்லும் பொழுது ஒவ்வொரு நடை இருக்கின்றது, சொல் நடை, அதை உரை நடவு, அதை உரைக்கும் விதம். இப்ப பாட்டும் பாடமும் செய்வதற்கு ஒரு விதமாக செய்ய வேண்டும், கவிதையும் காலமும் செய்யும் போது ஒரு விதமாக செய்ய வேண்டும், சங்கீதத்தை பற்றியும் தமிழ் ஓவியத்தை பற்றியும் ஒவ்வொரு பாணியிலே செய்ய வேண்டும். அதுதான் இங்க இருக்கின்ற விடயம்.
1: ஆமாமாப்பா, நான் உங்களுக்கு முதல் முதல் உங்களோடது கேட்டதே ஒரு மாலை நேரத்துல ராகங்கள் பத்தி சொன்னதான். அது மறு ஒளிபரப்பு போல இருக்கு. அண்டையில இருந்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப உங்க ஒரு பொருள் எல்லாரும் ஐயா அப்பான்னு போடுவாங்க, ஆனா நான் அவ்வளவா கேட்டது இல்ல. அந்த ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டதுல இருந்தா ரொம்ப அந்த குரலுக்கு நானு ரொம்ப
0: ஈர்க்கப்பட்டேன்ப்பா.
1: இந்த நிகழ்ச்சி
0: வருங்களம்மா
1: சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சி வருதா இதுல நமக்கு பிடிச்ச நிகழ்ச்சி ஆச்சு இது அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா அத கேட்டேன். நான் அப்ப வந்து உங்களுக்கு இதுவும் போட்டேன்ப்பா
0: பதிவும் பார்த்தேன் பார்த்து. அன்று ஒரு என்னுடைய தமிழ் ஓவியம் வருவதில்லை ஒரு ஒரு நாள் கேட்டு விட்டு அப்படி வருமா நிகழ்வான்னு கேட்டு திரும்ப இப்ப மறு திருப்பி அதற்கு ஒரு இடம் ஒதுக்கி போய்கொண்டிருக்கிறது வார வாரம். என்னுடைய கடந்த நேற்று புதன்கிழமை என்னுடைய பாட்டும் பதவும் கேட்டீர்களா? நல்ல கருத்துக்கள் பதிவிட்டு இருந்தார்கள் அன்பு உறவுகள் படித்து பாருங்கள்.
1: எல்லாரும் பதிவிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன் பார்த்தேன்.
0: மறு ஒளிபரப்பு வரும் கேளுங்கள். மகள் வந்து நிகழ்ச்சி போடுவாரு தானே, என்னென்ன நிகழ்ச்சி
1: வரும் எல்லாரும் போடுறாங்க, நீங்களும் போடுறீங்க தெரிவிக்கிறீங்க, இளவரசு தெரிவிக்கிறாரு, அம்மா வந்து காலையில குடுத்துறாங்க என்னென்ன வரும்
0: அண்ணன் போடுவாரு
1: போட்டுறாங்க. கண்டிப்பா கேக்குறேன்பா நான். எனக்கு அந்த நேரத்துல சமையல் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறதுனால அவங்களுக்கு தொல்லையா இருக்கக்கூடாதுன்னு நான் அதை இது பண்றது இல்ல. மத்த நேரத்துல முடியற நேரத்துல நான் கேட்பேன்.
0: கேட்டு பாருங்கள், அதனால உங்களுக்கு சில எண்ணங்கள் தோன்றும், சில படைப்புகள் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே நிகழ்வு 2-3 பேர் உறவுகள் கேட்டார்கள், என்னட்டு இருக்கு இந்த பாட்டும் பதவும் செய்ய வேணும். நான் சொன்னேன் ஒரே விஷயத்தை செய்யாமல் அதை வேறு உருவத்தில் தாருங்கள், ஒரே உருவத்தில் எல்லா நிகழ்ச்சியும் வரக்கூடாது. இப்ப ஆல்ரெடி மூன்று உருவங்கள், மூன்று ஒரே உருவத்தில் வருகின்றது. பாட்டும் பதம் ஐயா மஜித் ஐயா அவர்கள் இங்கு ஒன்றுதான் வந்து கொண்டிருந்தது, பிறகு நானும் ஒன்று செய்து விட்டேன், இன்னும் ஒரு சந்தன்ராஜ், மூன்றும் போதும். அதுக்கு மேலே கேட்டவங்கள்ட்ட இருக்கின்றது தர முடியுமான்னு ஒரு ஒருவருக்கு ஒருவர் பேசி எனக்கு வந்து இருக்கின்றது. ஒருவர் கேட்டிருக்கிற இன்னொருவர் டேன்னிட்ட பாட்டும் பதம் இருக்கு அனுப்பட்டுமா, அதை போடுவார்களா? ஆனா இது வந்து அதை வேறு உருவத்தில் ஒருவர் செய்வதை போல மற்றொருவர் செய்யக்கூடாது. வானொலி சிறக்காது, ஒரே நிகழ்ச்சியை எல்லாரும் செய்யக்கூடாது, வானொலிக்கு சிறப்பு இருக்காது. அவர்களுடைய திறமை வேறு விதத்திலே காட்ட வேண்டும். ஒருவர் செய்வதை பார்த்து பின்பற்றி கொப்பி பண்ணி செய்யக்கூடாது. அதை எல்லாரும் செய்யலாம், அதை வேறு உருவத்திலே கொடுக்கலாம். இப்ப கவிதையும் காணவும் நான் கொண்டு வருகிறேன் பாருங்கள், அது வேறு விதமாக இருக்கும். இப்ப இங்க செய்கிறார்கள் கவிதையும் காரணமும், அதே மாதிரி நான் செய்யாமல் நான் வேறு பாணியிலே செய்வேன். சில பாரம்பரிய நிகழ்வுகள் எல்லாம் அப்படித்தான், ஒருவர் செய்வதை போலே இன்னொருவர் செய்ய வேண்டும், வேறு உருவத்தில் தர வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய அந்த படைப்பினுடைய வளர்ச்சி தெரியும், ஒருவருக்கு இவ்வளவு திறமை இருக்கிறது என்பது தெரியும். கதை எல்லாரும் கதை சொல்லுவார்கள், கதை சொல்லுவார், அது சொல்லுற விதத்திலே இருக்கின்ற அது அது ஒரு
1: விதமாக
0: படைக்கலாம்.
1: அப்ப வந்து அது வந்து அடுத்தவங்களை அதை நிக்க வச்சு கேக்குற மாதிரி இருக்கணும்.
0: அதை நிறுத்தி என்ன போகுன்றது திருப்பி கேக்குற மாதிரி வரும். ஒரே விதண்டா இப்படித்தான் அது போகும், இப்படித்தான் அது இருக்கு, பாட்டும் பதவும் என்னிட்ட இருக்குது ஆல்ரெடி, சரி இருந்தால் அதை நீங்கள் செய்து எந்த விதத்திலே என்ன உருவத்திலே தருவா அப்படி ஒரு உருவத்திலே தாருங்கள். இல்லாதனாலும் ஒரே ஆள் ஒரே மாதிரி செய்யக்கூடாது, அழகிருக்காது. நல்லது மகளே, நீண்ட நேரம் உங்களுக்கு கிடைத்திருக்கேன், பேரன் தூங்கி விட்டார், அதனால தான் இவ்வளவு ஆறுதலாக.
1: எல்லாருமே தூங்கிட்டாங்கப்பா, நான் தான் போய் படுக்கணும் மாடியில உட்கார்ந்து கதை கதை எழுந்துட்டு.
0: அப்படி இருக்காது காலையில் இல்லையா அங்கே
1: மழை லேசாக மழை தூரல்.
0: ஓ நீங்கள் மாடியிலே பக்கத்து வீட்டுக்காரரோட பேச முடியுமா?
1: பேசும், எல்லாரும் கதவு அடைச்சிட்டு இருக்காங்க.
0: பில்டிங்களிலே பால்கனி என்று இருக்கின்றது, அந்த பால்கனியிலே பக்கத்து வீட்டுக்கார பால்கனியில் அவரும் எங்கள் வீட்டு பால்கனியில நாங்கள் இருந்து பேசிக்கொள்ளலாம். அவர்களும் வெளியே நாற்காலியில கொண்டு
1: பேசிக்கொள்ளலாம். ஆனா நாங்க மாலையில ஒத்துரு ஒத்துரை பார்த்தால் பேசுவோம், அவ்வளவுதான்.
0: அவளை பார்த்து பேசிக்க, வாக்கள் வந்தா
1: பேசிக்கொள்ளலாம், நிறைய நேரம் கதைக்க மாட்டோம்.
0: ஓ என்ன இப்பதான் தொலைபேசி இருக்கின்றது. இரவு நேரத்தில் உங்களுக்கு இப்பொழுது இந்த கொசு அப்படி ஒண்ணும் இல்லையா?
1: எப்படிப்பா
0: கொசு கடி ஒண்ணும் இல்லையா? இப்ப
1: இப்ப கொசு அவ்வளவா இல்ல, கொசு கடி இல்ல.
0: சென்னையில மோசமாக இருக்கு,
1: நிறைய உண்டு, நாங்க இருக்கிற இடத்துல இல்ல அவ்வளவா.
0: நீங்களும் சென்னையில் ஒரு பகுதி தானே திருநின்ற ஊர்?
1: ஆமா திருநின்ற ஊர் இல்லப்பா, நாங்க ரொம்ப நாள் இருந்தோம், அதனால அந்த பேரை எனக்கு வச்சுட்டு இருக்கேன். நாங்க சென்னையில வடபழனியில இருக்கேன்.
0: இப்ப வடபழனியில அப்ப எதை நீங்க கூறிக்கொள்வது? இல்ல முகவரிக்கு எதை கூறிக்கொள்வது? திருநின்ற ஊர்,
1: திருநின்ற ஊர்னா எதனால என்னாக்கா நிறைய வருடங்கள் அங்க இருந்ததுனால.
0: ஓ
1: அதனால அந்த பேரை சொல்லிக்கிறேன், மாத்தணும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் இருக்க சென்னையோட நடுப்பையத்து மையத்துலதான் இருக்கேன், வடப்பை. இந்த ஸ்டுடியோலாம் இங்க தானே. அண்ணும் கேக்க போனா அந்த இவரு விஜயா வாகினி இருக்கு பாருங்க, அது என் அந்த தெரு தான் நான் இருக்கிற இடமே, விஜயா தெரு.
0: ஓ விஜயா தெரு,
1: இதுதான்
0: விஜயா தியேட்டர்.
1: அதெல்லாம் இப்ப இல்லப்பா.
0: நான் வந்திருந்த 1985 சென்னை வடவன் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இறங்கி வடபழனிக்கு தான் வந்து ஒரு லாட்சியில இருந்தேன், விஜயா ஸ்டுடியோ கிட்ட. அதுக்கு பக்கத்துல மனோகரா விலாசம் ஏதோ, அதான் நான் போய் உணவு சைவ ஹோட்டல் சாப்பிட்ட இடம். ஒரு 7 நாள் 8 நாள் நின்றிருப்பேன். அந்த வழியில மவுண்ட் ரோடிலே சாந்தி தியேட்டர்லே முதல் மரியாதை திரைப்படம் பார்த்தேன். அது பக்கத்திலே ஒரு வூட்லண்டோ என்ன ஒரு அந்த சைவ ஹோட்டல், அதிலே நான் இட்லி சாப்பிட்டேன். சிங்கப்பூர்ல இருந்து நேரடியா அங்கே வந்த சற்று தாமதித்து அதன் பின்பு பம்பாயில வந்து ஒரு 3 மாசம் நின்று தாதா நின்று விட்டு கனடாவுக்கு வந்து
1: விட்டேன்.
0: நாட்டுக்கு போக முடியாமல் அந்த நேரத்தில் நாட்டுக்கு போக முடியாத நிலை. அதனால தான் இப்ப இங்க வந்தேன். சிங்கப்பூரில் 4 வருடம் கடமையாற்றி விட்டு திரும்பி என்ற நாட்டுக்கு போக முடியாத நிலை வார். அதனால நான் இந்த பக்கத்துக்கு
1: வந்தேன். பெரிய பெரிய கதைகள்
0: வாழ்க்கைன்றத படிச்சானியம்மா. பெரிய நீரோட்டம் சாதாரணமான மலை உச்சியிலே உற்பத்தியாகிய நதி அது எத்தனை மைல் தாண்டி இறுதியிலே கடலுக்கு போய் சேருகின்றது. அது அது போய் சேரும் வரையும் என்ன மேடு பள்ளம் கரடு முரடு காடு பள்ளத்தாக்கு என்றெல்லாம் கண்டுதான் வருகின்றது. அதே மாதிரி வாழ்க்கையும் எங்களுக்கு நாளையிலிருந்து இறக்கம்
1: இருந்தாலும் உங்களோட நாட்டு வாழ்க்கை
0: அது
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப கடினமான சூழ்நிலை.
0: தலைவே அப்படி இருவது எங்களுக்கு எத்தனை நாடு இருக்க. நான் அந்த நாட்டிலே தாயின் வயிற்றுல பிறந்தேன். அது மரபு மரபு எங்களுடைய அந்த ஜீன்ஸ் அப்படித்தானே. அந்த அந்த வழித்தோன்றல தான் வந்து கொண்டிருக்கும். இப்போ ஆரம்ப கால ஆதி காலத்துல இருந்து இட்ட வரைக்கும் அந்த டிஎன்ஏ என்ற ஒன்று இருக்கு மரபானு. அது ஒரு வழியாகத்தான் வந்து கொண்டிருக்கும். அதான் ஏழு ஜென்மம் என்று கூறுகிறார்கள் அல்லவா. ஏழு ஜென்மம் 49 ஜென்மம் மனிதனாக பிறக்கிறது இல்லை. எத்தனையோ ஜீவராசிகளாக பிறந்து கொண்டு ஜீன்ஸ் அதுல இருக்கும். அந்த அதுல இருக்கும். அது வைத்துதான் இந்த காண்டம் அதுகள் பார்த்து நீ எந்த சந்ததி எந்த வம்சம் முன்பு அப்படி அப்படித்தான் போகி மன்னனுடைய ஜீன்ஸ் அவருடைய மரபணுவோட தமிழ்நாட்டில இருக்கிற அந்த 7ஆம் அறிவு திரைப்படம் அதுதான். அப்படித்தான் பெரு நல்லது மகளே நின்று நேரம் பேசணும். அந்த ஆண்டாள் மகள் எடுத்திருந்தார் அவரோட நின்று நேரம் பேசணும். அவர் காலையிலே இனி வரமாட்டார். அவர் தூங்க சென்றிருப்பார். இப்பொழுது நேரம் 12 மணி ஆகிவிட்டது. காலையிலே நேர் நேரத்துக்கும் 2-3 தடவை அழைப்பு கொடுத்தேன். அழைப்பு வந்து அவள் என்ன இணைய முடியவில்லை. அந்த சூட்சமம் இன்னும் அவளுக்கு தெரியவில்லை. நல்லது மகளே கலந்து கருத்து
1: ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் உங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி அம்மா. நன்றி மகளே. உடனடியாக பாடல் கொடுக்கப்படும். சில சமயம் மீரா அம்மா வருவாவோ தெரியாது என்று எண்ண வேண்டாம். நான் நினைக்கவில்லை அவ வருவா என்று. ஏனென்றால் எங்களுக்கு நேரம் இப்பொழுது 2:41 ஆகிவிட்டது. வேறு நிகழ்வுகளும் இருக்கின்றது. இப்பொழுது வருபவருக்கு உடனே பாடல் வந்து விட்டார். என்னுடைய அன்பு சென்று விட்டார். திரும்ப கார்த்திகேயன் வந்தார் சென்று விட்டார். நேற்று கார்த்திகேயன் 57 நிமிடங்கள் என்னோடு உரையாடி கொண்டிருந்தார். கார்த்திகேயன் வாருங்கள். ஏன் வந்துவிட்டு சென்றீர்கள்? இது இந்தியாவிலே இலங்கையிலே இப்பொழுது 12:12 இரவு நள்ளிரவு 12 மணியாகி 12 நிமிடங்களையும் கூட்டிக் கொண்டது. கார்த்திகேயன் வந்துவிட்டார். வணக்கம் ஆசான் கார்த்திகேயன் அவர்களே.
2: வணக்கம்
0: ஐயா. நலமாக இருக்கின்றீர்களா ஆசான்?
2: நன்றாக இருக்கிறேன்.
0: நன்றாக இருக்க வேண்டும்.
2: என்ன
0: பாடலோட ஆவலோடு இருக்கின்றீர்கள் என்று தெரியும். அதனால் தான் ஓடி வந்தீர்கள் கேட்டு அறிய வேண்டும் என்று. நான் பேசிக் கொண்டிருக்கும் போது நலமாக இருக்கின்றேன் என்று தெரியும். நலமாக இருக்கின்றாரா என்று கேட்பதில் ஒரு நலம் உண்டு மகள் உண்டு இல்லையா? இப்ப நான் இதுவரை நிகழ்ச்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தெரிகிறது சிந்தனை செல்லன் காற்றலையில் இருக்கின்றார் நிகழ்த்துகின்றார் அக்களோட பேச நலமாக இருக்கின்றார் என்று தெரியும். ஆனால் வந்து நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்பதில் உங்களுக்கு உள்ளத்துக்கு ஒரு நலம் ஒரு மகிழ்வு ஒரு நிம்மதி கிடைக்கும். அதே போன்று இங்கே வரவில்லையே எல்லாரும் நலமாகத்தான் இருப்பார்கள். காற்றலையில் வந்து ஒரு தடவை வணக்கம் என்று கூறினால் நலமாக இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை. அப்படித்தான் 2-3 நாட்களாக காணவில்லை என்ற ஒரு அன்பு உறவை நேற்று நான் தேடி அவருக்கு புல்லனத்தில் எழுதிவிட்டு உடனே அவர் வந்து இருக்கின்றேன் என்பதை பார்த்து பதிவு செய்து விட்டார். எப்படி போகின்றது உங்களோட பொழுது என்று? இன்று மழை இல்லையா அங்கே நேற்றைய போல்?
2: மழை நேற்று போல் மழை இல்லை. இன்று தூரல் தான் தூரல் என்று
0: மழை விட்டும் துமி ஆறவில்லை.
2: ஆமா. ஆனால் ஊரு செழுமையாக இருக்கிறது.
0: நிச்சயமாக இன்று மழை பெய்தால் நாளைக்கு அதனுடைய பிரதிபலன் தெரியும் ஐயா. ஏனென்றால் மழை வந்து வஞ்சகமானது அல்ல, நேர்மையானது.
2: விவசாயம் செழிக்கும்,
0: பசுமை இருக்கும். எங்களுக்கு ஒரு எங்களோட சாதனங்கள், எங்களோட உடல் கூட குளிர்மையாக நல்ல பசுந்தியாக இருக்கும். வெயில் காலத்தில் வறண்டு போயிருக்கும் அல்லவா? கிரீம் பூசி நாங்கள் களிமண் பூசித்தான் நாங்கள் சொகுசாக்க வேண்டும்.
2: விவசாயத்தில் நல்ல அறுவடை செய்யலாம், மழை பொழிந்தால்தான்.
0: அதனால் தானே ஔவையார் கூறினார், வரப்பு உயர என பெய்கிற மலைகள் எல்லாம் அந்த வரம்பு பிள்ளையை கட்டுப்பட்டு நின்று நீர் தேங்கி இருந்து பசுமையாக நெல் உயரும். நெல் உயர்ந்து வந்தால் குடி உயர்ந்தோம், குடி உயர்ந்தால் கோன் உயரும், கோன் உயர்ந்தால் கோல் உயரும். அப்படி வருகின்றது விவசாயம். மழை பொய்யா? பொய். மழை ஒருபொழுதும் பொய்யாது, மழை உண்மையானது. மழை வந்து ஒரு நிரந்தரமானது, எங்களிலேருந்து நிலத்திலேருந்து சென்று தூய்மையாகி திரும்பி வந்து நிலத்தை செழிப்படைய வைக்கிறது. நன்றி உள்ளது.
2: ஆமா, இன்று ஒரு விடயத்தை கேள்விப்பட்டேன் நான். அதாவது விவசாயத்தில் தக்காளி சாகுபடி மிக அமோகமாக இருந்தது 2 மாதங்களுக்கு முன்னால்.
0: என்ன காரணம்?
2: நல்ல விளைச்சல்.
0: விளைச்சல், நல்ல விளைச்சல். ஓகே,
2: நல்ல விளைச்சல். அதெல்லாம் ஆமா சொல்லுங்க.
0: விற்பனையில் வீழ்ச்சி,
2: விற்பனையில் வீழ்ச்சி. இந்த கொரோனா காலம் வேறு,
0: கொரோனா காலம் வந்து எல்லோரும் வாங்க
2: அதனால் கொட்டினார்கள்.
0: ஐயோ, அமெரிக்க பகுதியில், அமெரிக்க நாடு செல்வந்த நாடுகளிலே உலக சந்தையிலே விலை குறைந்து விடும் என்று உருளைக்கிழங்கு, இந்த பீட் மா, கோதுமை மா, அதுகள் அளவுக்கு மிஞ்சி விளைந்தால் அதை கடலிலே கொட்டுவார்கள். வெளியே விட்டு
2: இப்பொழுது கொட்டினார்கள். சில சாஸ் கூட செய்து வைத்திருந்தார்கள்.
0: அதிலே
2: அந்த அளவுக்கு விளைச்சல்,
0: நல்ல விளைச்சல். என்ன, கொள்வனவு செய்பவர்கள் குறைவுதானே?
2: கொண்டு இப்பொழுது
0: வியாபாரிகள் வரமாட்டார்கள். சாதாரண வியாபாரிகள் அங்கு விற்றுவிடு, உள்ளூர் தொகைகளை கொடுப்பார்கள், வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியாத நிலை. விளைச்சல் அதிகமாக வந்துவிடு. நேரம் கிடைத்து கவனம் கூட செலுத்தி இருக்கின்றார்கள். மற்றது தொற்றுக்கள் குறைவாக இருந்திருக்கின்றது.
2: இப்பொழுது தக்காளியை விவசாயம் செய்வதை நிறுத்திவிட்டு வெங்காயத்தை, அதாவது சின்ன வெங்காயம், பல்லாரி பெரிய வெங்காயம், வெங்காயத்தை விவசாயம் செய்தார்கள்.
0: தக்காளி
2: இப்பொழுது குறைத்துவிட்டு இப்பொழுது தக்காளி 1 கிலோ 60-70 ரூபாய்க்கு விற்கிறது.
0: வெங்காயம்
2: இப்பொழுது 10 ரூபாய் வந்துவிட்டது,
0: மலிந்து விட்டது. வேந்து
2: மலிந்து விட்டது.
0: ஆனால் மலிந்தால் நன்றுதானே மக்களுக்கு? பெரிய பெருந்தொகையாக விவசாயம் செய்பவர்களுக்கு வருமானத்தில் குறைவாக இருக்கும். அதை
2: இப்பொழுதெல்லாம் வீடு தேடி வருகிறது, வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி என்று.
0: அப்படித்தான் நான் அறிந்தேன், இலங்கையிலே நான் அறிந்தேன். கைத்தொழில், இந்த தோட்டத் தொழில் செய்பவர்கள் ஒவ்வொரு வீடு ஒழுங்கை சிறு சிறு வீதி வழியா தலை சுமையிலேயும் இந்த லேண்ட் மாஸ்டர் என்ற சின்ன இயந்திரத்திலையும் கொண்டு கொண்டு வீட்டு வாசலே வந்து கொடுக்கின்றார். ஏன்னா சந்தையிலே போய் கூடி நின்று விற்க முடியாது, சந்தையிலே மக்கள் சென்று கூடி நின்று வாங்க முடியாது. வீட்டுக்கு வீடு கொண்டு வந்து அதே விலைக்கு கொடுத்து விட்டு போகிறார்கள்.
2: வெங்காயம்மா, வெங்காயம், தக்காளிம்மா, தக்காளி, உங்க வீட்டு வாசல்லே வந்து விற்கிறோம் என்று கூவி கூவி விற்கிறார்கள். ஆனால் அதிலும் விலை ஏற்றம் செய்கிறார்கள். அங்கே கொள்முதல் செய்வது 1 கிலோ 10 ரூபாய், இங்கே விற்கும் பொழுது 40 ரூபாய்.
0: அப்ப அந்த சொந்த வியாபாரிகள் கொண்டு விற்கவில்லை, வாங்கி விற்கும் வியாபாரிகள் தான் செய்கிறார்கள். அப்ப அவர்கள் தங்களோட கூலியை அதில் எடுத்துக்கணும். அங்கு சென்று பணத்தை கொடுத்து தலையிலே சுமந்து அல்லது ஒரு வாகனத்தில் ஏற்றி வண்டியிலே கொண்டு வரும்போது அவர்களுடைய செலவழிக்கிற நீரம், உடல் உழைப்பு அத்தனையும் கணக்கு போட்டு தானே அவர்கள் 10 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது தானே ஐயா?
2: இதில் கொள்ளை லாபம் செய்கிறார்கள் சிலர்.
0: இது கொள்ளை என்று சொல்ல முடியாது.
2: நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கி 60-70 ரூபாய்க்கும் விற்கிறார்.
0: அந்த சரி, அந்த வெங்காயத்தை நீங்கள் 10 ரூபாய்க்கு எங்கே பெற முடியும்? அவர்கள் அதை சுமந்து கொண்டு வந்து அவர்களுடைய கூலி என்ன, அவர்களுடைய முதலீடு என்ன, அவர்கள் உபயோகிக்க வாகனத்துக்கு அவ்வளவு எத்தனை கிலோமீட்டர் அந்த வாகனம் ஓடுகின்றது, எரிபொருள் இல்லை, எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா அது சரியையா? வீட்டில் இருக்கும் வீட்டில் இருக்க வீடுதடி வருகின்றது, அதுல நட்டம், அது நட்டம் என்று நான் கூற முடியும், அது கொள்ளை லாபம் என்று கூற முடியாது. உங்களுக்கு அப்படியாது கொள்ளை லாபம் இல்ல, கொள்ளை லாபம்
2: இல்ல, நீங்கள் நியாயம் தர்மம் இருக்கிறது அதில்
0: இல்ல ஐயா. அதுல எங்களுக்கு வாங்குற பாவனையாளர்களுக்கு நியாயம் தர்மம் தெரிய வேண்டும். நாங்கள் இருக்கிற இடத்திலே எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள், அவர்கள் அங்கே வாங்கி அதை இங்கே கொண்டு வருவென்றும் அவருக்கு எவ்வளவு முடியும் என்று சரி, அது கொண்டு வரும். இப்போ அவர் கொண்டு வருகின்ற பொருள் அன்றைக்கு அது விலைப்படாது விட்டால் தங்கி நிற்கும், தேங்கி நிற்கும் பொழுது அவருடைய முதலீடு, அவருடைய உழைப்பு, அவருடைய முயற்சி எல்லாம் அங்கே இருக்குது. அடுத்து மறுநாள் அந்த பொருள் பழுதடைந்து விடும். அதுகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும் தானே ஐயா. ஆனால் இந்த கடையிலே வைத்து கடையிலே இருந்து கொண்டு வாங்கி இரட்டிப்பாக விற்பவர்கள் சற்று கவனிக்க வேண்டும். நேற்றைய தினம் 10 ரூபாய்க்கு வித்த பொருள் இன்று அவர் கொண்டு வந்து 15 ரூபாய்க்கு இவர் கொள்வனவு செய்தார் என்றால் அதை 50 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடாது. கடைக்காரர்கள் என்ன செய்வது? அவர்கள் வைத்து விற்கிறதுக்காக இது வந்து இவர்கள் தலைச்சுமையிலோ அல்லது ஒரு வாகனத்திலோ வண்டியிலோ கட்டி கொண்டு வந்து வீட்டு வாசலே கொடுக்கிறார்கள். 4 வீட்டுக்கு கொடுத்தாலும் அதிலே முதல் பெட்ரோல், வாகனத்தின் பாவனை, அவருடைய ஒரு நாள் உழைப்பு, அதே மாதிரி போட தானே செய்ய வேண்டும். அப்படித்தான் ஆங்கிலத்தை இன்ஃபுளமேஷன் என்று சொல்வார், இன்ஃபுளக்ஷன்ஸ். அதாவது வந்து ஒரு பேனாவை செய்வதற்கு 10 காசு தான் முடியும். அது உற்பத்தி செலவு, அந்த இருந்து செய்த அந்த இடத்தின் வாடகை, ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் போட்டுதான் 10 ரூபாய்க்கு வருகின்றது, 10% உற்பத்தி ஆகின்றது. வெளியே நீங்கள் செய்கிறீங்களா? என்னோட வந்து பார்த்து விட்டு எத்தனை பேர் வந்தது இவ்வளவு நேர்த்துக்கொண்டு குறைந்த ஆக்கள் சிரித்து கொண்டு போகின்றார். அவ இருந்தா ஒரு அழைப்பில 10 பேர் வந்து கலகலப்பா இருந்து 10 பாடலை கேட்டு செல்வார்கள் அல்லவா? எனக்கு அது நேற்று அப்படி வந்து 5 பேர் வந்து 5 பேர் தொங்கி விழுந்து விட்டார், திரும்ப தனியே வந்தார். என்னோட வந்து இப்படி பிலோசபி பேசிக் கொண்டிருக்க மாட்டார், அவர்கள் ஜாலியாக வந்து போற உள்ளங்கள். என்னோட வந்தால் ஜாலி இல்லைன்னு நினைக்கின்றன, ஜாலியாக பேசிக்கொண்டு வந்தால் நானும் ஜாலியாக
2: பேசுவேன். நம்ம இப்போ அந்த சூழ்நிலைக்கு ஏற்பதான் நம்ம பேசுவது. இப்பொழுது உங்களிடம் வரும்பொழுது சில நல்ல விடயங்களை கலந்துரையாடி அதில் கருத்து பகிர்வை நாம் தெரிவிக்க வேண்டும்.
0: அவர்கள் இப்ப மற்றவர்கள் நல்ல உரையாடல் தான் அவர்களும் செய்யறோம், அவர்களின் மட்டத்தில் அவர்கள் அது ஜாலியாக போக வேண்டும் என்று ஒரு எண்ணம். இந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிற நாங்களும் வந்து ஜாலியாக சிரிச்சு பேசி விட்டு போக வேண்டும் என்று வருகிறது, அது நல்லபடியும். நான் எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய வயதுக்கு, என்னுடைய இதுக்கு, என்னுடைய தராதரத்துக்கு இதுக்கேற்ற மாதிரி தான் என்னாலே போக முடியும். என்னாலும் மகிழ்ச்சியாக சுவையாக நகைச்சுவையாக பேச முடியும். வந்து பேசுபவர்கள் பேச வேண்டும், பேச வேண்டும். அவர்கள் கூச்சப்படுகிறார்கள். அப்பா உடைய
2: இப்பொழுது சாலையில் விற்பவர்கள் தக்காளி விற்கிறார்கள், இல்ல கீரை விற்கிறார்கள், பூ விற்கிறார்கள், அவர்கள் குரல் எழுப்புவார்கள். அது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
0: குரல் எழுப்புவதா?
2: ஆமா, அது வித்தியாசமாக சில நேரம் கவர்ச்சியாக குளம் இருக்கும்.
0: அது கூவி கூவி விற்பது, கூவி விற்பது,
2: கூவி கூவி,
0: அது ஒரு விளம்பரம், தன்னுடைய சொந்த விளம்பரம். வடை விற்பவன் ஒருவன் சொல்றான், வடை வடை வடை வடை வடை வடை என்று வருவான். இன்னொருவன் சொல்வான், 10 ரூபாய்க்கு 5 வடை, 10 ரூபாய்க்கு 5 வடை, 10 ரூபாய்க்கு 5 வடை. இன்னொருதன் வருவான், தின்றால் தின்ன செல்லும், உண்டால் உண்ண செல்லும், வாங்க சொன்னால் வாங்க செல்லும், வாங்கி கொண்டு செல்லும், போகும்போது 2 வடை கிடைச்சி கொண்டு, இப்படி ஒவ்வொரு விதமாக ஒரு ஓசையிலே கொள்ளும் பொழுது அது பல விதமான இதாக வரும்பொழுது விருப்பமாக இருக்கும் கேட்க. அது மந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை, மாயாலயம் இல்லை, சாலம் இல்லை, இது உண்மையானது, உண்மையா விளைந்தது, தோட்டத்திலே விளைந்தது, காய்கறி என்றெல்லாம் கூறுவார்கள். அது சுய விளம்பரம், அது போட்டு சுட சுட, இது காசு கையிலே காசு வாயிலே தோசை
2: என்பார்கள்.
0: அது விளம்பரம், அது விளம்பரம். இப்ப பாருங்கள், எங்களுடைய பெரிய கடைகளிலே ஒரு உணவை போட்டு இதிலே எத்தனையோ விதமான வைட்டமின் செல் இருக்கு எழுதி விடுவார்கள், அங்கே ஒன்றும் இருக்காது. இவர்கள்
2: பஜ்ஜி வந்து சூடா இல்ல என்று கேட்கும் பொழுது, ஐயா ஏன் நீங்க சூடாவீங்க, இங்க சுட சுட இருக்கிறது நெருப்பு தான் இருக்கு, நெருப்பு எல்லாம் குடுக்கறேன், நெருப்பை சாப்பிடுறீங்களான்னு
0: கேட்பாங்க. அப்படி அவங்களும் நகைச்சுவையாக அந்த பொருளை எப்படி அங்காடி வழியை வீத்து விட முடியும். இந்த கீரை விற்பவர்கள் அப்பளவு அவ்வளவு கத்து கத்தி ஓசைப்பட கத்தி அக்கடை குவி அந்த கீரையை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் விற்றால் உண்டு. என்ன எங்கள் உஷ்ணவலிய பிரதேசத்துல அந்த கீரை பகல் 10-11 மணியோட அந்த கீரை வாடி வசங்கி விடும். யாரும் வாங்க மாட்டாங்க, யாரும் இந்த நாட்டிலே புரிச்சுக்களையும் குளிர்போட்டிகளையும் இந்த இங்க போனா அங்காடியில போனால் அதற்கென்று குளிர் சாதனத்துக்கென்று ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ள அடிக்க வச்சு மேலே பைப்புகளால தண்ணி சீறி கொண்டிருக்கும். கொண்டு வருவார்கள் அந்த மீனை. ஒவ்வொருத்தரும் வாங்குபவர் என்ன செய்வார்கள், அந்த மீனுடைய அலகை திறந்து பார்ப்பார்கள் அந்த செவியை. அதை பார்த்து விட்டு இது பழுதாப்ப இது நீரஞ்சென்று விட்டுட்டு போயிருவார். அப்ப அவர்கள் என்ன செய்ய முடியும், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் அதை விட்டு முடிக்க வேண்டும் என்பதற்காக குரலாலே தங்களோட சக்தியை பிரயோகித்து கத்தி குளறி குளறி அதுவும் போட்டியா இருக்கும். ஒரு கீரைக்கடையா இருக்கும், எத்தனை கீரைக்கடை இருக்கும் அங்கு, அத்தனை கொள்ளை செய்ய வேண்டும். அதை வந்து பார்ப்பார்கள், நுள்ளிப்பார்கள், கிள்ளிப்பார்கள். 10 கடை இருக்கிறவர்கள் 10 வாங்க, 10 வாங்காமலும் போயிருவார்கள் 10 கடையிலே. அப்படியும் இருக்கின்றார்கள் அவர்கள். மனிதன் மனித உள்ளம் திருப்திப்படுவது இல்லை. ஒரு கோடீஸ்வரனை பாத்துக்கிறீங்க, ஹவா யூன்னு கேட்டு பாருங்க, எப்படி இருக்கிறீங்களே, எப்படி ஏதோ ஒரு மாதிரி போகுது என்று சொல்வார்களே, ஓஹோ நான் வந்துவிட்டு நிறைவா வந்துவிட்டு கூற மாட்டேன். அதே போல ஒரு சாதாரணமான சம்பளம் எடுத்து வாழ்வனுக்கள் எப்படி ஐயா இருக்க வேலையில எல்லாம் எப்படி ஏதோ போகுது வாழ்கிறோம் என்று கூறுவார்கள். யாரும் திருப்தியோடு கூறுவது இல்லை இல்லையா.
2: சில பேர் இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள், இருப்பதை வைத்து
0: வாழ்கிறார்கள். அவர்களை நீங்கள் கேட்கும் போதோ நான் எல்லாம் சிறப்பாக மகிழ்ச்சியா இருக்கேன் கூற மாட்டார்கள். ஓ ஐம் ஓகே, ஐம் ஓகே வசனத்தை கூறுவாரோ அது அதுக்குள்ள அதுக்குள்ள பல உள்கருத்துகள் இருக்கும். எந்த கோடீஸ்வரம் அப்படித்தான், எந்த பெரிய பில் கேட்ட போய் கேட்டாலும் ஹவ் இஸ் பிசினஸ் இட்ஸ் கோயிங் நாட் சோ பேட் என்று சொல்லுவாரே தவிர நான் முழுமை அடைந்து விட்டேன் என்னட்டு அடைந்து சொல்ல மாட்டார். அது மனித சுபாவம். உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையிலே இந்த தெரு சந்தைகள் இருக்கின்றதா, தெருச்சந்தை
2: இருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில்.
0: வீதியோர வியாபாரிகள்,
2: வீதியோரம் வியாபாரிகள் ஆங்காங்கே இருக்கிறார்கள் தெரு சந்தைகளில்.
0: அங்காடிகளில் இருப்பதை விட தெரு கடையிலே கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும் இல்லையா.
2: அவர்கள் தங்கள் வயல்களில் விவசாயம் செய்ததை நேரடியாக எடுத்து வந்து நேரடியாக விற்பனை
0: வாங்கினால் நிச்சயமான சத்தான உணவுகள், உண்மையான இயற்கை உடன் உணவுகள் வாங்கிக் கொள்ளலாம், உயிரோடு வாங்கிக் கொள்ளலாம்.
2: ஆமா, இந்த கொரோனா காலத்தில் நான் ஒரு காட்சியை கண்டேன் என்று சிதம்பரத்தில். வாழைப்பழம் விற்கிறார்கள், மழை வந்தால் அந்த வாழை மரங்கள் சாய்ந்து விடும். இப்பொழுது காற்றுடன் மழை பெய்கிறது,
0: எத்தனை வாழைகள் சரிந்து இல்ல குலைகளும் இல்ல தார்கள் விழுந்து விடும்.
2: ஆமா, தார்கள் விழுந்து விடும். அதை எடுத்து வந்து வாகனங்கள் எடுத்து வந்து விற்கிறார்கள்
0: வாங்க போறோம் நாங்கள். அவர்கள் குறைந்த விலையில் சொன்னாலும் நாங்களும் இந்த பாகியன் இருக்கு, நாங்களும் குறைத்து கேட்பது.
2: அவர் குறைக்க இல்லையா, இது ஒரு ஸ்டைல், அதாவது இது ஒரு வகையான வியாபார யுக்தி.
0: இந்த விலை
2: ஒரு வாழைத்தாரை எடுத்துக்கொள்வார்கள், இந்த 100 ரூபாய் ஒரு தரம், 2 தரம் 100 ரூபாய் என்று சொல்லுவார்கள். அதை யாராவது கேட்பார்கள்,
0: அது குறைந்து கேட்பார்களா,
2: குறைத்து கேட்பார்கள், இல்ல இல்லனா 30-40 விலையை இறக்கி கொண்டே வருவார்கள்.
0: கொடுக்க மாட்டேன், 100 தான் கொடுப்பார்கள்.
2: 40 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆனால் இங்க எனக்கு உடனே வாங்கிவிடுவார்கள். இங்க 10 பேர் நிற்பார்கள் அங்க வாங்குவதற்கு தயாராக.
0: ஆமா,
2: அவர் ஃபர்ஸ்ட் 50 ரூபாய் சொல்லுவார், அடுத்து 40 ரூபாய் சொல்லுவார், 30 ரூபாய் சொன்னால் எனக்கு கொடு என்று ஒருவர் வாங்கிடுவார்.
0: அவரே கூறுவார், மேலிருந்து கீழே அவரே வருவார், உயர்ந்த விலையில்
2: அவரே வருவார்.
0: அவருக்கு ஒரு கட்டுப்பாடு மதியம் இருக்கும், அதற்கு கீழே போக மாட்டார். அதற்காக மேலிருந்து வரும்பொழுது சிலர் 30 ரூபாய் பெறுமதியானது 100 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து 90, 80, 70, 60, 50 எண்ணெய்க்கு சிலர் வாங்கி விடுவார்கள். அப்படி வாங்கினால் அது அவருக்கு இல்லாமல் தானே.
2: ஆமா, சில பேர் 50 ரூபாய்க்கு வாங்கல அதை எடுத்து திருப்பி வைத்து விடுவார். யாரும் கேட்கவில்லை என்றார். இன்னொரு இன்னொரு வாழை சீப்பை எடுத்து வருவார்.
0: அப்படியா?
2: ஆமா, அதில் இப்பொழுது நான் பார்த்த காட்சிகள் அந்த இந்த கொரோனா காலத்திலும் ஒரு முன்பெல்லாம் நின்றால் பரவாயில்ல, இப்பொழுது அருகாமை அருகாமையில் நிற்கக்கூடாதல்லோ. பக்கத்தில் உரசி கொண்டு, ஆமா பக்கத்து பக்கத்தில் நின்று உரசி கொண்டு நிற்கிறார்கள்.
0: அடப்பாவிகளா,
2: விலை குறைவாக, ஆமா 10 ரூபாய் விலை குறைவாக வாங்க வேண்டும் என்று கொரோனாவையும் சேர்த்து வாங்குகிறீர்களே என்று நான் கவலைப்பட்டேன்.
0: வீடுபாட்டு கொண்டு நின்று வில்லங்கமாவை வாங்கி கொண்டு போய் வீட்டிலே கொண்டு கொடுத்து வீட்டாருக்கும் இல்ல கொடுக்கிறார்கள்.
2: ஆமா, பாதுகாப்புடன் வாங்க வேண்டும்.
0: அவர்கள் கவசம் அணிவது இல்லையா?
2: அவசமா தொண்டைக்கு அணிகிறார்கள், மண்டையில் அணிகிறார்கள், இல்லை என்றால் தொண்டையில் அணிகிறார்கள். அதாவது கண்ணாடி தலைக்கு மேல் அணிவது போல் எடுத்து விட்டு எடுத்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். தொண்டையில் எடுத்து விட்டு பேசுகிறார்கள், பேசுகிறார்கள்
0: நாடிக்கு கீழே. அன்று ஒரு வலைத்தளத்திலே பார்த்தேன், ஒரு நல்ல முகத்தை மூடிக்கொண்டிருக்கின்றார், நடுவிலே ஜிப் வச்சிருக்கின்றார், பசித்தவுடன் இந்த ஜிப்பை இழுத்து விட்டு உடனே வாழைப்பழத்தை சாப்பிடுவேன், மூடி போட்டு விடுவேன். எங்களுக்கு நேற்றையிலிருந்து இங்கே அமலாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இருக்கிற மாநிலத்திலே வெளியே செல்லும் போது கண்டிப்பாக முகக்கவசம் கையுறை அணிய வேண்டும். இல்லாத
2: என்றால்
0: அவர்களுக்கு டிக்கெட், டிக்கெட் என்றால் அவர்களுக்கு தண்டனை.
2: இருக்கிறது அபராதம் உண்டு. அபராதத்தை நடந்து போகிறவர்களும் முகமூடி அறிய வேண்டும். முன்னால் வாகனத்தில் சென்றால்தான் போலீஸ் காவலர்கள் அபராதம் விதிப்பார்கள். இப்போது நடந்து செல்பவர்கள் முகக்கவசம் அணியவில்லை என்றால் அவர்களுக்கும் அந்த அபராதம் உண்டு.
0: என்ன பாடலை கேட்பதா நினைவு?
2: நான் இன்று ஒரு நல்ல பாடலை பாடி ரசித்து அந்த பாடலை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்றிருந்தேன். ஒரே நாள் உனை நான் என்ற அந்த பாடல்,
0: அந்த பாடலும் கேட்கின்றீர்கள். என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள்? இப்ப
2: பாடப்போவது அந்த பாடலும் பாடலாம், இது பாடுவோர் பாடலாம், எல்லாம் பயந்து விட போகிறார்கள்.
0: இல்ல இல்ல, இன்று பாடுவோர் பாடலாம் இல்லை, நாங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம், கதம்பமாக எல்லாத்தையும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். முடிந்தால் பாட முடிந்தால் ஒரு பாடலை பாடுங்கள். இந்த பாடல் உங்களுக்கு நாளைக்கு வரும். நாளைக்கு இந்த பாடல் வர்றது சந்தர்ப்பம் இல்லை, ஏனென்றால் குறைந்த உறவுகள் தான் பாடல்கள். இப்பொழுது அம்மா வருவார்கள் நினைக்கின்றேன், இன்னொரு தெரியவில்லை. எல்லாரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றால் இறுதி நேரத்திலே வந்தடைந்து உடனே பாட்டுக்கு தருவார். நான் கூறினேன், இப்ப உடனே பாட்டு ஓடி வருகின்றீர்கள், அப்படி வருவார்கள் நாளை வருவார்கள் எண்ணுகிறேன். நான் சற்று ஓய்வு பெற விரும்புகிறேன். மகள் வந்து கேட்க ஒன்றாவோ தெரியவில்லை. என்ன பாடல் பாடி காட்டுங்கள் ஒரு பாடலை. எப்படி இருக்கு, அதற்கு முன்பு நீங்கள் இதை கூற வேண்டும், உங்களுடைய கஜலட்சுமியினுடைய வரலாறு என்ன, எப்படி இருக்கின்றது?
2: கஜலட்சுமி
0: தூங்கினீர்களா?
2: நன்றாக தூங்கினேன், கஜலட்சுமி வைத்திருக்கிறேன். அடுத்தது இப்பொழுது பாவை விளக்கு, கையில் ஒரு பாவை
0: கையில
2: விளக்கு.
0: எதற்காக வைப்ப? அழகுக்காக.
2: அது வந்து அழகுக்காக அதை செதுக்கி வைத்திருக்கிறேன்.
0: அந்த பாவை விளக்கு வந்து விக்ரமாதித்தன் கதையிலே தானே வருகின்றது, பதுமை விளக்கு வைத்துக் கொண்டிருப்பது ஒவ்வொரு படியாக ஏறும் பொழுது. பாவை விளக்கு எதற்காக வைக்கப்படுது? அழகுக்காக வைக்கப்படுது,
2: இல்ல வரவேற்பது. அதாவது பாவை கையில் விளக்கு அல்லது மாலையை வைத்து, யானை கையில் துதிக்கையில் மாலையை வைத்து வருபவர்களை வரவேற்கும் ஒரு உபசரி.
0: அந்த யானை மாலையை வைத்திருப்பதையா? அது நாங்கள் வரை படத்திற்கு அழகாக இருப்பதென்பதற்காக செய்த அந்த மாலையை தவிர உண்மையில் யானை மாலை பொறுத்து யாருக்கும் போடவில்லை. செய்து கொடுத்தா, செய்து கொடுத்தா தானே போடும். இயற்கை தானே, நாங்கள் வணங்கி வந்து இயற்கை தானே கூறுகின்றேன். பாவை விளக்கு வைத்து இப்ப பகல்ல வருவதற்கும் விளக்கு வைத்து வரவேற்க வேண்டுமா?
2: இல்ல, அது சிற்பம்.
0: சிற்பம் 24 மணி நேரம் பிடிச்சு கொண்டிருக்க போது விளக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு பகலிதே இல்லையா, அதுக்கு
2: கை வலிக்க போகிறது
0: இல்லை ஐயா. அதான் அது சிலை, அதனால்தான் அது சிலையாக நிற்கிறது இல்லையா. சில உயிரோடு இருந்தால் வழி இருக்கும், அது சிலையாக நிற்கும். சார், நீங்க ஒரு பாடல் பாட போகின்றீங்க, அந்த பாடலை பாடுங்கள்.
2: நான் பாடுகிறேன் ஐயா. அந்த பாடல் நல்ல பாடல் தான், ஆனாலும் நான் பாட முயற்சிக்கிறேன். ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன்னிடமைதான் ஊஞ்சலாடுது. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன்னிடமைதான் ஊஞ்சலாடுது. மங்கைக்குள் காதலனும் கங்கைக்குள் நான் மிதக்க, மங்கைக்குள் காதலனும் கங்கைக்குள் நான் மிதக்க, சங்கமங்களில் இடம் பெறும் சம்பவங்களில் இடம் இடம் மனம்

உலகம் உள்ள மைதான் ஊஞ்சலாடுதல் நெஞ்சத்தில் பேரழுதே கங்கைக்குள் நான் படித்தேன் நெஞ்சத்தில் பேரழுதி கங்கைக்குள் நான் படித்தேன் கற்பனைகளில் சுகம் சுகம் கண்டதென்னவோ நிதம் நிதம் மழை நீ நீளம் நான் கய

0: உலாவும் உன்னிலமைதான் ஊஞ்சலாடுதே லால லால
1: சிறப்பு சிறப்பாக இருந்தது. நன்றாக பாடினீர்கள். பாட மன்னனம் செய்தால் பாடலாம். உற்று நோக்கி அந்த வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டால் பாடக்கூடியதாக நன்றாக இருந்தது. கார்த்திகேசன், உங்களுடைய அந்த டிக்டாக்கோ அந்த பாடல்கள் என்னது இன்னொருவர் இருவரோடு இணைந்து நீங்கள் வலைத்தளத்தில் பாடல்கள்
2: பல நூல் என்று
1: அதுக்கு என்ன பேர் சகிக்க முடியாம இருக்கும் சில பேருடைய இருக்கும். எனக்கு இந்த வெறுப்பு வந்தேன்னா எங்கள் நாட்டிலே ஒருவர் துபாயோ அங்கே இருந்தவர், அவருக்கு பாடவே தெரியாது. ஆனா அவர் வந்து மற்றவர்களோட அந்த அந்த மை காதலை போட்டு பாடுறது அது எனக்கு ஒரு வெறுப்பு வந்து விட்டது. அப்படி பல எனக்கு கிடைத்த அந்த வலைத்தளத்தில் வந்தது அப்படியே வந்து கண்டவர் நின்றவர் எல்லாம் பாட தெரியாது எல்லாம் வசனத்தை வசனமா பேசி போட போகிறார்கள். ஆனா சிலர் நல்ல அழகா பாடுகிறார்கள். சங்கீத சுர வரிசை
2: பாடுகிறார்கள்
1: பகிரங்கமாக
2: பாடு. பயிற்சி பழக்கம் வரணும். அது பயிற்சி நல்ல ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது பாட பாட மன மகிழ்ச்சி.
1: அப்படி பாடி பாடி வந்து ஒரு அளவுக்கு வந்த போதும் பகிரங்கமா காட்ட வேண்டும். சும்மா எடுத்த உடனே காட்ட வேண்டும். அது நீங்கள் உங்களுக்குள்ளே பயிற்சி பண்ணி கொண்டிருக்கலாம். வழியாலே அதை ஒளிப்பதிவு செய்ய சரியான ஒரு நல்லதுக்கு வந்தால் வடிக்கொண்டு எத்தனை லைக் விழுதுன்னு பாக்கலாம். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நல்லபடியாக பாடலை பாடினீர்கள். இப்பொழுது என்னுடைய அறிவித்திருந்த இப்ப வருபவர்கள் உடனே பாடல் கிடைக்கும். வந்தால் கொடுக்கலாம். இன்னும் சில மணி நிமிடங்கள் தான் நான் இருப்பேன். அதுவரை கார்த்திகேயன் ஐயாவோட நான் உறவாடி கொண்டிருக்கேன். நீங்கள் வந்தால் நாங்கள் விடுபடுவோம். அப்படித்தானே ஐயா? இன்னும் நான் உரளைப்பிலே தான் இருக்கிறேன். வந்தால் விடுபடலாம். வாருங்கள், வந்து கேளுங்கள். மீராவினுடைய நிலைப்பாடு என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நான் கலையகத்துக்குள்ளே இருக்கின்றேன். ஆட்கள் குறைவாக வந்திருக்க நீண்ட நேரம் நான் ஒவ்வொருவருடையும் பேசிக் கொண்டிருந்திருக்கேன். நல்ல ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கு அவர்கள் கிடைத்திருக்கின்றது. அரும் வந்தால் நாங்கள் விடுபட்டு அவருடைய பாடலை கொடுக்கலாம். அப்படித்தான் காலையிலே இறுதி நேரத்திலே எனக்கு 6:30 உங்களுடைய நேரம் 6:30 முடிக்க வேண்டும். ஒரு 10 நிமிடம் இருக்கின்றது. அப்ப 2 பேருக்கு பாடல் கொடுக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு 1, 2, 3, 4 சொல்லுவேன். 10 சொல்வதற்கிடையில வருவதற்கு உடனே பாடல் என்று உடனே ஓடி வந்தார்கள். இறுதி நேரத்திலே வந்து வந்து அணைப்பு இணைப்பு கிடைக்காமலும் போய் இன்று ஆண்டாள் 2 தடவை இணைத்து விட்டு சென்று விட்டார். மீண்டும் ஒரு இணைப்பு தந்திருந்து அந்த நடத்தியிருப்பேன் பேச்சை அவர் சென்று விட்டார். பயிற்சி நிச்சயமாக உயர்ச்சியை தரும். நீங்கள் நன்றாக நீங்கள் ஆரம்ப காலத்தில் பாடியதுக்கும் இப்பொழுது பாடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது கார்த்திகேசன். ஐயா, உங்களுடைய பெயர் கார்த்திகேயன் ஆர் கார்த்திகேசன்?
2: கார்த்திகேயன். என்னோட சிறப்பு இருக்கிறது. என்னோட பெயர் கார்த்திகேயன். எங்க அப்பாவின் பெயர்
1: சுப்பிரமணியன்.
2: அப்பாவின் தாத்தாவின் பெயர் முருகு.
1: அப்ப நீங்க எல்லோரும் முருகனுடைய மறுபிறவிகள்.
2: ஆமா, என் தங்கச்சி பேரு தங்கையின் பேர் சரவணகுமாரி, தம்பியின் பெயர் சண்முக சுந்தரம், இன்னொரு தங்கையின் பெயர் சண்முக பிரியா என்று எல்லாம்
1: முருகனுடைய பிரியர்கள். இந்த பாருங்கள், சிம்மாவிட நாகப்பன் ஓடிவாரர் பாடல் தருகிறேன். நாகப்பன் ஓடிவாரர் இப்பொழுது முடிவிட்டார். இப்ப அவரை எப்படி நான் நீங்கள் இருக்கும் போது அவரை எப்படி எடுப்பேன்னு தெரியவில்லை. உங்களுக்கு தெரியுமா?
2: இல்லையா? எடுக்கலாம் ஐயா.
1: நான் எடுத்து நீங்கள் போய்விடுவீர்கள்.
2: ஆமா, நாகப்பன் அது கண்ணன் நானும் எடுப்பேன். அவர் நம்பரை நான்
1: இங்கே ஏதோ ஒரு படையை எடுப்பால் மகள் அந்த இதை அமர்த்தி விட்டு பார்ப்போம். அப்படி காணவில்லை. அப்படி ஒன்று காணவில்லை. இதுல மகள் வந்தால் காட்டி கொடுப்பால். மகள் இங்கே இல்லை இருக்கின்றா.
2: என்னுடைய
1: பண்பு என்னென்றால் கலையகத்துக்களை வந்திருக்கேன். இருப்பதோடு போய்விடுவேன். வேறொன்னு புதிதாக தொட்டு அதே மாதிரி என் வாகனத்திலையும் ஓடிக்கொண்டு வாகனத்துக்கு ஏதாவது ஒன்று எனக்கு தெரிந்தால் கை வைப்பேன், இல்லையானா அதுக்கு உரியவரிடம்
2: போய்விடுவேன்.
1: வித்தியாவசமாக கையை வச்சிருக்கா முயற்சி பண்ணி பார்ப்பனும். அது வாகனத்தோட எனக்காக தெரியவில்லை, வாகனம் நின்று விட்டதோ இல்ல வாகனத்துக்கு ஒரு புதிதா ஏதோ ஒன்று தேவைன்னா அந்த உரியவரிடம் போவேனே தவிர நான் அதிலே கை வைத்து அதை பழதாக்க விரும்ப மாட்டேன். அதே மாதிரி வீட்டுல இருந்த உபகரணங்களை பூட்டண்டாலும் சரி அடுப்புண்டாலும் சரி வயர்ண்டாலும் லைட் அண்டா என்னண்டாலும் பிள்ளைனா அதுக்குரியவரை தான் நடத்தி விடுவேன். இதெல்லாம் எனக்கு அதிலே பாண்டித்யம் இல்லை தானே, அதை நான் முயற்சி பண்ணி பார்ப்போம் என்று பழுதாக்க மாட்டேன். இப்பொழுது இந்த உலகளாவ இயங்கிக் கொண்டிருக்க கணனிகளில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒன்றை தட்டிவிட்டால் அது ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் நேற்று அப்படித்தான் வந்தார்கள். நான் இணைப்பு இணைக்கும் போதோ வந்தவர்கள் போய்விட்டார்கள். அது என்னிலே பிள்ளை
2: நீங்கள் இணைக்கலாம். அந்த மொபைலுக்கு பச்சை கலரில் பச்சை நிறத்தில் ஒரு அதாவது ஒரு கால் இருக்கும்.
1: இல்ல இப்பொழுது நான் அழைத்தவர் மீண்டும் அழைக்கலாம், அழைத்தால் நான் அவரை அழைத்து பேசி விட்டு பேருந்து உங்களோடய வரலாம். அது மறுபடியும் அல்லது அவர் இணைக்கலாம். இது எனக்கு இப்ப நான் பேசிக்கொண்டிருப்பதை மீராவும் கேட்டுக்கொண்டிருப்பா. நான் நினைக்கின்றேன் உள்ளே இருந்தால் அது வரைக்கும் அவர்கள் வரலாம். இப்ப காலையிலே வருவார்கள், அடிக்கடி மாறி மாறி வருவார்கள் ஒருவர். இந்த இரண்டு பேரும் வருவார்கள், கண்ணன் செல்வகுமார் இரண்டு பேரும் வழக்கமா வருவார்கள். அவர்களெல்லாம் இனிமேல் தான் 12 மணிக்கு பிறகு இல்ல உணவெல்லாம் முடித்து விட்டு தான் வருகிற நேரம். ஆனா அதுக்கு இங்கே இருக்கிற நான் சரியில்லை. அவர்கள் நினைப்பது வரை சல்லாபமாக உல்லாசமாக மகிழ்ச்சியாக குதூகலிப்பாக பேச முடியாது என்னோட வந்து அப்படி நினைக்கிறார்கள். அவர்கள் அப்பாவிடம் போனால் அப்படி கலகலப்பா பேச முடியாது என்று. அது சரி, அது அவர்களுடைய இஷ்டம். எனினும் தொடர்ந்து நான் இருக்க எனக்கு முடியாது. நான் காலையில இருந்திருக்கின்றேன் தானே. இங்கே காலமே நேர் நேரம் முடிச்சு விட்டு பின்பு பதிவு அறைக்கு சென்றேன். பதிவு அறையிலே ஒரு மணி நேர நிகழ்ச்சி பதிவு செய்து கொண்டிருந்தேன், நெறிப்படுத்தி கொண்டிருப்பது, எடிட்டிங் செய்வது, அப்படியான வேலை செய்த விட்டு திருப்பி இங்கே பார்த்தேன். மீரா சோர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறேன், எழுப்ப முடியல, நான் வந்து விட்டேன். காற்றலைக்கு நானாகவே வந்து நானாகவே செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு அழைப்பு ரெண்டு பேர் வருவதை எனக்கு அந்த இணைப்பு தெரியவில்லை. உண்மையை சொல்லத்தானே நான் அதை விரும்புவதும் இல்லை என்றால் ஒரே இரண்டு மூன்று பேர் வந்து கஜகஜா என்னோட பேசினா பரவாயில்ல, என்னோட பேசிக்கணும், அங்கே பின்னாலே பேசுவது அதெல்லாம் இடைஞ்சலாக இருக்கும். அது அவர்கள் தனிப்பட்ட முறையில பேசிக்கொள்ளலாம். இதிலே வந்திருந்து கொண்டு வந்தால் அதை அவர்களை நீங்கள் பேசாம இருங்கள், மியூட் போடுங்கள் சொல்லவும் எனக்கு விருப்பம் வராது. அழைப்புக்கு வரவே பேசத்தானே வருவார்கள். அவர்கள் நீங்க அமைதியா இரு என்று சொல்லி வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. அவர்கள் ஒரே விடயத்தை எல்லாரும் கொட்டி பகிர்ந்து மகள்கிறேன்டா அது வேற விடயம். இன்று வாழக்குலை கடை மாதிரி போகும். விற்கிறதுக்கு அவருக்கு இருக்கிற உரிமை, வாங்குறவர்களுக்கும் இருக்கத்தானே. அப்ப அவர்களுக்கும் பாய் திறந்து கொண்டிருப்பார்கள். இப்ப நாகப்பன் ஒரு அழைப்பு ஒரு மணியோட போய்விட்டார். அவர் வந்திருக்கார், வேறு அழைப்பில வேறு இணைப்பில இருக்கிறேன் போனாரோ தெரியாது. ஆனால் வந்தால் பாடல் கிடைக்கும். இன்னும் சில மணி இன்னும் 15 நிமிடங்கள் இருப்பேன். இப்பொழுது 12:44 12 மணின்னு தூக்கத்துக்கு போறேன். மற்றது இப்பொழுது வரமாட்டார்கள், இடையூறாக இருக்கும். அங்க வீட்டிலே தூங்குவார்கள், மழை நேரம் வெளியே நிற்க முடியாது, மொட்டை மாடியிலே பேசுபவர்கள் பேச முடியாது, குழந்தைகள் தூங்கி கொண்டிருப்பார்கள் குழந்தைகள். அப்படியெல்லாம் அதையெல்லாம் நான் உணர்கின்றேன், அதையெல்லாம் உணர்கின்றேன். இங்கே எனக்கு இந்த நேரத்தில் இங்கே நேயர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் உங்களோடு கதமத்தில் இருக்கிறபடியால் இவர்களை எடுப்பது குறைவு. நாங்கள் இப்பொழுது எல்லாரும் வீட்டிலே இருப்பவர்கள் தானே, பொழுது போவதில்லை தானே. பொழுதுபோக்கு தங்கள் பொழுது போகட்டும் என்று பேசுவதற்கு வருவார்கள். விடயத்தை பேசுவதற்கு வருவார்கள் வரலாம். ஒரு விடயத்தை பேசிவிட்டு போகலாம். அதை நகைச்சுவையாக இருக்கலாம், அனுபவங்களாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், விடுகதையாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று. காலையிலே அளவாக பிரசாத் வந்தார். பிரசாத் வந்து 2-3 விடயங்கள் கூறி என்னிடமிருந்து சில விஷயங்களை பெற்றுக்கொண்டு அவரும் சில விஷயங்களை என்னோட பகிர்ந்து கொண்டு மஜித் வந்தவுடன் சென்று விட்டார். மஜித் சென்றவுடன் மகாலிங்கம் வந்தார். மகாலிங்கம் வந்து நேற்று போல சேர்ந்து பேசுவதற்கு அவர் முயற்சி பண்ணார், அது கிடைக்கவில்லை. அது எனக்கு அந்த சந்தர்ப்பம் அவர் கிடைக்கவில்லை அவருக்கு. ஆனா மீண்டும் வரலாம்.
2: ஐயா ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் ஐயா. இப்பொழுது சித்த மருத்துவத்தில் அந்த மருத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த கொரோனா நோயாளிகளின் இறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது.
1: நல்லபடியும்
2: அலோபதி எடுத்து வாழ்பவர் எடுத்துக்கொண்டு நோயை தீர்க்க எண்ணுபவர்கள்
1: நாகப்பன் வருகிறார், அவரை இணைக்க போகின்றேன். இணைத்தால் சில சமயம் தவறிவிடுவீர்கள், சிலபடி அவர் உங்களை இணைத்துக் கொள்வார், வருவீர்கள். நல்லது,
2: உங்களுக்கு இணைக்கின்ற.
1: வணக்கம். வணக்கம் நாகப்பன். நள்ளிரவு அல்லவா உங்களுக்கு?
3: இரவு வணக்கம். இரவு வணக்கம் சொல்ல முடியாது,
1: மாலை வணக்கம் சொல்றேன். எங்களுக்கு எங்களுக்கு இப்ப பிற்பகல் வணக்கம். குட் ஈவினிங், குட் ஆப்டர்நூன்
3: உங்களுக்கு. ஆமா,
1: அதான் அந்த பின்னிரவு வணக்கம். பிற்பகல் வணக்கம்.
3: வணக்கம் உங்களுக்கு. ஆமா,
1: நான் உங்களுக்கு நள்ளிரவு வணக்கம்.
3: நள்ளிரவு வணக்கம்.
1: இதுவரை நேரம் காற்றலையை கேட்டுக்கொண்டுதானே இருந்தீர்கள். கார்த்திகேயன் ஐயா இணைந்து என்னோட பேசிக் கொண்டிருந்தார். அதுக்கு முன்பு ஒரு எனக்கு இணைப்பது எனக்கு தெரியாது. இணைக்க எனக்கு
3: அது எப்படி அம்மா கிட்ட கேட்டு வச்சுக்கணும்.
1: நான் எனக்கு இப்படி பேசினா நீண்ட நேரம் பேசலாம். அப்படி பேசினா முதலில் இன்றைய பாடலை கேளுங்கள், நாளைய பாடலை தாருங்கள், இன்று கேட்கின்ற பாடலை கேளுங்கள். 12 மணிக்கு பிறகு வருவதற்கு பாடல் கிடைக்கும். எனக்கு தெரியும் நீங்களோட உடன்பாடு போயிட்டு கூறுங்கள். எனக்கு நானும் உதய போன்று நாகப்பன், கோவில் உற்சவங்களிலே சின்ன சின்ன ஊர்கோவில்களிலே மோதக பூசை, கொழுக்கட்டை பூசை, பொங்கல் சாத பிரசாதங்கள் வழங்குவார்கள். அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு அப்படியே தட்டிலே அந்த அங்க உள்ள பெரியவர் கொண்டு வந்து அப்படியே கிள்ளி கையால கிள்ளி கிள்ளி நாங்கள் கை நீட்டி கொண்டிருக்க வைத்து கொண்டு போவார், நாங்கள் சாப்பிடுவோம். அது எங்களுக்கு காணாது. அப்ப திருப்பி ஓடிவே மெட்ட பந்தியில் நிற்கிறது. அப்படி ரெண்டு மூணு தடவை பிடிச்சு போடுவார்கள் எங்களை. டேய், நீ ரெண்டு பேரும் ஒரு கை இந்த கையை நின்று இன்னொருத்தருக்கு தள்ளி அப்படி அங்கிட்டு நீட்டிப்பாங்க. அதே போன்று நீங்கள் எல்லாரும் வரட்டும், 12:30 ஆகட்டும், போனால் பாடல் கிடைக்கும் என்று வந்து விட்டீர்கள். வாருங்கள், என்ன பாடல் என்று நாளை பாடலை கூறுங்கள். பேசிவிட்டு பாடலை கேளுங்கள். நாளைக்கு என்ன பாடல் வேணும்?
3: நாளைக்கு
1: தெற்கு திரு மச்சான். என்ன பாடல்?
3: அது தென்னமர தோப்புக்குள்ள குயிலே குயில்.
1: தென்னைமர தோப்புக்குள்ளே குயிலே
3: குயிலே குயிலே.
1: என்ன பாடங்கள் பாப்போம்?
3: எதுக்கு அந்த அளவுக்கு பாடுறதுக்கு வராதுங்க?
1: வரும் வரும், முதல் வராத பேருந்து நல்லா வந்தது தானே. பாடுவோர் பாடலாம் இல்ல? தென்னை மரம் தோப்புக்குள்ளே. நான் உங்களோட ஒரு விடயம் பகிர இருந்தேன். என்னவென்றால்,
3: சொல்லுங்க,
1: நீங்கள் கேட்ட ஒரு பாடலிலே அது வேறு ஆட்களும் கேட்டார்கள். அது ரெண்டு பேர் கார்த்திக் அவர் நடிக்கிறது. என்ன அந்த வண்டியை இழுத்து கொண்டு வர நல்ல ஒரு பாடல் ஒன்று நடு காட்டுக்கு. தென்னை மர தோப்புக்குள்ளி அதை எழுதி
3: விடுவேன்.
1: நீங்களும் கேட்ட நீங்கள் அந்த பாடல் நான் காட்சியை ரசித்துக் கொண்டிருந்தேன். அது ஒரு வண்டில், மாடு இழுக்கிற வண்டில், இந்த மாடுகள் இழுக்கின்ற வண்டி இழுத்து சென்று தார் ரோட்டிலே ஓடுற வண்டிலுக்கு பூக்களாலே எல்லாம் மெத்த கட்டி போட்டு அந்த வண்டி சில்லுக்கெல்லாம் அடுக்க வர்ணமா பூக்களை ஒட்டி போட்டு அங்கே அந்த மரங்கள் ஒன்றும் சங்கிலியல் காப்போல் போட்டு நகைகளாலே முத்து மாலைகளை எல்லாம் சோடித்து விட்டுட்டு பெண்களை வைத்து இழுத்து கொண்டு போகின்றார்கள். என்ன மனிதனே,
3: பெண்களை வச்சு ஓட்டிட்டு கூட சொன்னீங்க, விளக்கம்
1: கொடுத்தீங்க. அவர்கள் காதலர்கள், ஒருவரை ஒருவர் காதலிக்கின்றார்கள். அவரை வேணும் என்றால் குதிரையை போட்டி குதிரை வண்டியில வரலாம், மாட்டு வண்டியில வரலாம். பெண்கள் கூட ஆறு பெண்களை பிடிச்சி இழுத்து கொண்டு இந்த நாட்டு முறை இந்த தமிழ்நாட்டு திரைப்பட கை கொட்டி சிரிக்கிறாங்க. முந்தி இப்படி எல்லாம் கேவலமா செய்வதில்லையா? முன்னே பாடல்கள் மரபு முறை மாறி எதுவும் நடக்கவில்லை. இவர்கள் எடுக்க தெரியாத ஒரு இலக்கணம் தெரியாது, சும்மா அதை கடைப்பட்டு நாங்களும் அவசியம் அடிச்சோம்னா அச்சா பாட்டுன்னு வரும். என்ன நல்லா பாருங்கள், ஒருவன் காதலித்து ஒருத்தி காதலித்து காட்டி பிடிச்சி விளையாடுறதுக்கு 4 பொம்பளை எழுத்து விட்டு பேந்தார்கள் பின்னோக்கி காஞ்சார்கள்.
3: நடைமுறையில காதல் பண்ணும் போது வந்து ரெண்டு பேர் மட்டும்தான்
1: இருப்பாங்க. ஒருத்தன் காதலிக்க அவனுக்கு நடிக்கவும் தெரியாது, படப்பிடிப்பு செய்யவும் தெரியாது. எவனும் ஒருவன் காசு செலவழிக்கும் இதுக்கெல்லாம் எவ்வளவு கணக்கு போட்டு எடுத்திருப்பாங்க, கோடி கணக்கா எடுத்திருப்பாங்களே. வண்டில் வண்டிலுக்கு ஒரு மாலை, மாலை கருவி எட்டு பெண்கள், எட்டு பெண்கள் போல மேக்கப் ஆளுங்க. ஆனா அதுகளும் இந்த முஞ்சும் ஒழுங்காக அடையல. முகத்தையே காட்டவில்லை ஐயா. அந்த வந்து நடிக்க வருவங்க காசுக்கா வந்து பிசரங்கள், அவங்க மண்ட கழும்பப்பட்டவங்க, அவங்க முகத்தை எங்கேயாவது இந்த நடந்த காட்டுவாங்களா? அந்த அவருக்கு பக்கத்துல இருக்கிறவரையும் ஒருக்கா காட்டுவாங்க. அவங்கள போடுறதாண்ட இவருடைய குறைபாடை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். இவருக்கு நடிக்க தெரியாது, இவருடைய குறைபாடை நாங்கள் காண மாட்டோம். ஆட்டம் தானே, உச்சியிலிருந்து உள்ள காலம் மட்டும் பேய் ஆட்டம் ஆடுறது தானே. அதான் இப்ப நடனம் மட்டும் வந்து விடுது. அதான் நேற்று ஒரு பாடல் நான் போட்டு காட்டியிருந்தேன், மரபு முறைப்படி நடனம் கற்றவர்கள் நாகேஸ்வரன் மகன் சந்திரபாபு எல்லாம் மேலத்தை நடனத்தில் பாண்டித்யம் பெற்றவர்கள். இது அப்படி இல்லை, அங்கும் பாத்தீங்க அதுக்குள்ள ஒரு பிரேக் டான்ஸ் ஒன்று ஒன்றை கொண்டு, அது இங்கே வந்து மைக்கேல் ஜாக்சன் போன்றவர்கள் அவங்க பிள்ளைக்கு அந்த நாகரிகத்தில் ஆடினார்கள், இவைய ஆடினார்கள். அதையும் ஒழுங்கா செய்யவில்லை, சும்மா நெளித்து விட்டால் ஒரு டான்ஸ். கேமராமேன் நாலு பக்கம் அப்படி அழைத்து நிமித்து முகத்தை காட்டி எடுத்துக்கிட்டு போறோம், இதுதான் படம் என்று பழுதாக்கி வச்சுக்கிறாங்களே. அதனால உங்களோட கேட்க என்ன அப்படி ஒரு மரபு இருக்கின்றதா? காதல் சோடியை வண்டி மாட்டு வண்டியிலே பெண்கள் எழுத்துக்கொண்டு சந்ததியிலே இல்லாத கொண்டு வந்து போடுறாங்களே ஐயா திரு, அதை நாங்களும் கையாட்டி சிரிச்சு கூட கேட்கிறோம்.
3: நடைமுறையில பாத்தீங்கன்னா பார்க்ல பீச்சு எல்லாம் இருக்காங்க, காதல் பண்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருப்பாங்க, அவங்க மறைவான இடத்துலதான்
1: இருப்பாங்க. இங்க இருக்கிற ஒருவனும் ஒருத்தி இருந்து முத்தம் கொடுத்து கொண்டிருப்பார்கள், யாரும் திரும்பிய பார்க்க மாட்டார்கள். அங்க பெரிய நாகரிகம் புள்ள குரல், நாகரிகம் புல லிப்ஸ் கிஸ் அடிக்கிறாங்க, நாகரிகம் புல என்று சொல்லிடுவாங்க. ஆனா அவன் பகிரங்கமா காட்டுறான். பெண்கள் வண்டில் இருக்கிறார்கள், தென்னகத்து திரைப்படம் தானே உலகளாவ செல்லுகின்றது. உலகளாவ இருக்கின்ற தமிழ் மக்கள் பார்க்கின்ற திரைப்படங்கள் அந்த படங்கள்.
3: இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இனிமேலுக்கு அப்படியான பாத்திரம் விரும்பி கேட்கக்கூடாதுங்க.
1: இல்ல இல்ல இல்ல, நான் அதை அவர்கள் ஒருவர் வித்தால் வாங்குவார் தானே மட்டும் இல்ல, எடுக்கிறவர்களை சொல்லுங்க. உங்களை எல்லாம் மூளை செலவை திசை திருப்பி அந்த கலாச்சாரத்துக்கு கொண்டு போகின்றார்கள் ஐயா. ஒரு ஒன்றும் இல்லை, அந்த கலாச்சாரத்துக்கு கொண்டு போய் முந்தி ஒரு கதாநாயகன் கதாநாயகியை படைத்தால் அந்த அதே போல நாங்கள் வாழ வேணும் என்று துடிப்போம். இப்பொழுதும் துடிக்கின்றார்கள் குழந்தைகள். இவரை போல இவர் அந்த ஒரு பாட்டு வந்து, நான் பொல்லாதவன், நான் அதிசயவன், இதிசயவன், கெட்டவன் என்ற ஒரு பாட்டு வருது, அவர்கள் நாயகன். அதே அவர் அவரை நாயகனாக சிருஷ்டிச்சு அவருக்கு அந்த பாட்டை கொடுத்தோட குழந்தைகள் எல்லாம் அதைத்தான் பார்த்து படம் அந்த வழி செல்ல பார்க்கிறார். பெற்றோர் என்று சொல்லும் கேட்க மாட்டார்கள். அவர்கள் எங்க கொண்டு போகணும் படம்? அதை நான் கேட்க, அப்படி அவர் ஒருத்தர் வேறு தொப்புள்ளே பம்பரம் விட்டு ஆட்டின நடிகர், அவர் அன்றைக்கு ஒரு பாடல பார்த்தேன், பெரிய காடு, காட்டுக்குள்ளே நதி பாய்கிறது, நதிக்குள்ளே கட்டில வச்சிருக்கிறார், அதுல படுக்க போறார்கள், அந்த கட்டிலே தூங்க போறார்கள். எல்லாம் சுத்தவரை நதி தண்ணியோட அதுக்கு கட்டில் படுங்க.

0: முந்தி நாடகங்கள், தெருக்கூத்துகள் இத்தனை கலாச்சார சம்பவங்களை காட்டுவார்கள். இப்ப அதுகளுக்கு என்ன பாடல்களும் அப்படித்தானே போகின்றது. ஒரு பாடலை எடுத்தால் மூன்று நான்கு ஐந்து ஆறு நிமிஷம் பாடல்கள் வரும். ஆறு நிமிஷங்களும் இந்த தகரங்கள் எல்லாத்தையும் அடி அடி அடி அடி என்று கேட்கிறத செவிப்பறை உடையிற மாதிரி சத்தத்தையும் போட்டு எங்களோட மரபு தலை வாத்தியங்கள் அத்தனையும் விட்டு போட்டு புதுசாக கண்டுபிடிக்கிறோம் வந்து ஒரு நாலு சொற்கள் ஐந்து சொற்கள் தமிழ் சொல் இருக்கும். அதையும் அந்த கதாநாயகன் பாடிபட்டு போவாராம். அவ்வளவு ராகத்துடையவர், பெரிய ராகதாளம். அதுக்குள்ள ஆங்கில சொற்கள், ஆங்கிலத்தை சொன்னா பிள்ளைகள் எப்படி ஐயா தமிழை படிக்கிறது? அந்த ஒரு பாடல் வந்து நேற்று ஒரு பாடல் எங்களை பிரகாஷ் ஒரு பாடல் கேட்டிருந்தார். சொன்னது அப்புறம்தான் அவரையும் சொல்லியிருக்காங்க. அதுல வந்தோரை வரவேற்கும் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் தமிழை துரத்தி அடித்து விட்டார்கள். வந்தோரை வரவேற்று கொண்டிருக்கிறது, இருந்த தமிழையும் இல்லாமல் பண்ணி விட்டார்கள். அதுக்கு நாங்கள் வரவேற்பு கொடுக்கிறோம். அதுதான் பிள்ளை, நாங்கள் வரவேற்பு கொடுக்கிறோம்.
1: தூக்கத்துல
0: இருக்கும்போது கூட அது முறைப்படி வரவில்லை போல. நீங்கள் எந்த இது செய்யறனாலும் இங்க எங்களுடைய இணையத்துக்களாலே தான், எங்களுடைய இந்த கலையகத்துக்களாலே செய்தா நல்லா இருக்குமே. அன்று முந்தி செய்தார் ரதீஷ் மீராவோட இணைந்து செய்தார், சாகுல் ஹமீத் செய்தார், நான் ஒரு தடவை செய்தேன், பிரேம் யாரோ செய்தார்கள், கண்ணன் செய்தவர். அது இந்த இங்கே வந்து எங்களுடைய கலையகத்துக்குள்ளாலே எங்களுடைய கன்சலுக்குள்ளாலே போறது தான் அழகாக இருக்கும். அதை நீங்கள் முன்னேற்பாடாக அவரோட கலந்து ஆலோசிச்சால் அவர் சொல்லுவார். அறிவிப்பு கொடுத்து இருவர் இணைந்து செய்து
1: கொள்ளலாம்.
0: அறிவம் தலைமையோட தான் செய்தார்கள். அதே நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இவங்களோட செய்த இன்னும் மெருகூடப்படும் என்று கூறுகின்றேன். மற்றது இந்திய தமிழ் வானொலி, இது நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் வேற மாதிரி அப்படி இதுக்குள்ளால தான் இவங்களோட இதுக்குள்ளால தான் ஒரு ஆள் இருக்க வேணும். இணையத்துக்குள்ளாலே எங்களுடைய கணினி இங்கே இந்த கலையகத்துக்குள்ளாலே தான் அது செல்வது அழகாகவும் இருக்கும், முறையாகவும் இருக்கும், பதிவிலேயும் வரும். நீங்கள் உங்கள் எண்ணத்துக்கு நீங்கள் செய்யலாம். சோடி சேர்ந்து ரெண்டு பேருக்கு செய்ய போறீங்களோ அதை வந்து மீராவோட பேசிட்டு என்னோட நான் வரமாட்டேன், மீரா தான் அது செய்வா, மீராவோட அந்த நிகழ்வை ஒரு நிகழ்வாக எடுத்துக்கொண்டு வரலாம். நல்லா இருக்கு. அப்படித்தான் கண்ணனாக்கள் செய்தது போன்ற மேற்பார்வையோட நடந்தது. நீங்கள் செய்ததும் தெரியும், தெரியுமோ தெரியாதோ, தெரியும் தெரியாம போவாது, தெரிந்திருக்கும். அந்த அவோட போனா நல்லா இருக்கும். அவ சொல்லுவா உங்களுக்கு தான் இருப்பேன். அவ இருந்தாண்டும் உங்களை கோஆர்டினேட் பண்ணி அவ பேச மாட்டா. மற்றது நீங்கள் ஒரு இயக்குனரோட இந்த எங்களோட கவுன்சலுக்குள்ளாலே ஒவ்வொருவர் வந்து பேசுற இரண்டு பேர் பேசுறது அழகாக இருக்கும். மறுமுறை அப்படி முயற்சி பண்ணி பாருங்க. அந்த சிலது சில நிலவு சுழவுகளை இவ கவனித்துக் கொள்வார்கள். இது நீங்கள் உங்களுடைய இஷ்டத்திலே தானே செய்கிறீர்கள். அதே மாதிரி ஒரு சிலருடைய பார்வை, ஒரு சிலருடைய எண்ணங்களை நான் பரிமாறிக்கொண்டேன், பகிர்ந்து கொண்டேன். பேசும்பொழுது அவர்கள் இந்த காற்றலைக்கு வருவது தாங்கள் ஒரு அறிவிப்பாளராக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு. எடுத்தவுடன் யாரும் வர முடியாது, பேசி பழகியவருடைய நோக்கம் நிரந்தரமாக இந்த வானொலியோடு இருப்பாரா இல்லையா என்று எத்தனையோ பேர் வருவாரோ, ஒரு ஒன்றை தருவாரோ ஓடிவிடுவார்கள். ஒன்றை தருவால் அவரொருத்தர் வந்தார், அவர் வந்துவிட்டு ஒரு வாண்டு ஆர்ஜே என்ற பட்டத்தை தானே தனக்கு சூட்டி கொண்டு போய்விட்டார். ஆர்ஜே என்பது சாதாரணமான விடயம் இல்லை. ஆர்ஜே என்ற ஒரு பெயர் நானே என்னை ஆர்ஜே என்று கூறுவதில்லை. அதுக்கு எவ்வளவோ பாண்டித்யம் வேணும், எவ்வளவோ இது வேண்டும், தாங்களாக சொல்லிக் கொண்டு போறது அழகு இல்லை. அப்படி ஒரு சிலரை பார்த்திருக்கேன் முந்தி. அவரொருத்தர் வந்தார், வில்லங்கமாக யாரோ ஒருவர் மூலம் நானும் செய்ய போறேன் பத்து பாட்டை கொண்டு வந்து பத்து வாய்ஸ் கார்டை கொடுத்து போட்டு அதை ஏதோ செய்து விட்டு அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அழை காணவில்லை. அப்ப அவருக்கு ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்து நாங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுத்து அது எப்படி போவது? இப்ப செய்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் எல்லாம் இவ்வளவு ஒழுங்காக வருஷமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கு ஒரு நடைமுறையை வச்சு வந்தவன் இன்றைக்கு வருகிறார், நாளைக்கு அறிவிப்பாளராக வர வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம். தகுதி இருந்தால் வரலாம். அது மீராவோட பேசும்போது தெரியும் அந்த தகுதி. அவ காட்டி கொடுத்து செய்வார். ஆனா பலாத்காரம் அவவாக கண்டுபிடிச்சு அவர்களை ஆக்கி கொண்டு வருவதுதான் இந்த தளத்தின் நோக்கம். இந்த தளத்தின் நோக்கமும் அதுதான். நீ நாகப்பன் இலைமறையாய் காயாக இருக்கிற துறைமசாலிகளை வளர்த்து விடுவது, தான் தோன்றியாக வந்து பெற முடியும். அடுத்தது வளர்த்து விட்டவுடன் திரும்பி பார்க்காமல் போபவர்களும் இருக்கின்றார்கள். காரியமில்லை. எங்க போனாலும் சிறப்பாக இருக்கும் பொழுது இன்னிடத்திலிருந்து வந்தேன் என்ற அந்த நன்றி உணர்வோடு அதை நலமாக செய்து அவரையும் காத்து எங்களையும் பேரு காப்பாற்றி.

0: இந்த பாடசாலையில படித்தேன் என்றால் நல்ல செயலபடியிலே செய்தால் அந்த பாடசாலைக்கும் பேர் தானே ஐயா, மற்றவர்கள் கணிப்பார்கள் தானே. நான் அந்த நேரம் எத்தனை மணி நீங்கள் செய்யும் பொழுது?
1: கரெக்டா 12:30.
0: உங்களோட நேரம் 12:30?
1: ஆமா, 12:30.
0: இங்க எங்களுக்கு விடியப்புறம் 3-4 மணி. நான் வந்து 3 மணிக்கு தான் தூக்கத்துக்கு சென்னை. நேற்று முழு நாளும் எனக்கு வேலை, பணியகத்திலே வேலை, அதையகத்திலே பதிவறையிலே வேலை, எரிச்சின் அதுகள் இருந்தது, நிறைய ஆள்கையில வேலை இருந்தது, செய்து கொண்டிருந்தேன். மகளுக்கு கொஞ்சம் இயலாத நிலையில நேற்று கதம்பம் எல்லாம் நான் தான் செய்தேன். அப்ப தூங்க சென்றது 3:40 நான், எங்களுடைய நேரம் இரவு விடியப்புறம் 3:40 தான் தூங்க சென்று 5:50 எழுந்து வந்து 6:30 நிகழ்ச்சி ஆரம்பித்தேன். நல்ல உறக்கம். ஏன்னா மீரா இரவிலே வந்து இங்கு இந்த கனடா இரவு உங்களுக்கு பகல் நெறி ஆள்களே இருப்பார், நெறிப்படுத்தல் பாடல்களை கேட்டு அதை சரிப்படுத்தி நிகழ்ச்சியை தொகுத்து செய்வதில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் அனுப்புவார்கள், அதில் எடிட் பண்ண வேண்டியது நிறைவாக இருக்கும். முன்பு ஒரு அன்பு ஒரு அறிவிப்பாளர் என்று வந்தார், அவர் வந்து ஒவ்வொரு பாடலும் முடிய தன்னை பெயரை தான் சொல்லுவார், ஒளிபரப்பு கொண்டிருக்கொண்டே இருப்பார் ஒவ்வொரு பாடலும். அசிங்கமாக இருந்தது பார்க்க. அப்ப அதெல்லாம் திருத்த வேண்டும், வெட்ட வேண்டும். நாங்கள் சில அறிவிப்புகளே சில வார்த்தை தொகுப்புகள் தொகுப்பு செய்யும் பொழுது சில பிள்ளைகள் இருக்கலாம், சிலது ஒரு அருவறுப்பாக இருக்கலாம், சிலது சிறப்பாக இருக்கலாம், அந்த இடத்துல எங்க கூட்டி அதெல்லாம் நாங்கள் செய்துதான் போட வேண்டும். அறிவிப்பாளர் நேரடியாக செய்தாலும் அவருடைய முழுத்திறமையும் அங்கே இல்லை, இங்கு வந்து இதுக்களால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த வாட்ஸ்அப்ல இருக்கின்ற எங்கள் குழுவில் இருக்கிறவர்கள் மட்டும் கேட்கவில்லை, கேட்கின்றார்கள். அடுத்து எங்கள்கிட்ட வந்து பல வேறு தளங்கள் இருக்கின்றது, குரூப்புகளில் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். மற்றது வாட்ஸ்அப், மற்றது எங்களுடைய முகநூல் பார்ப்பதுண்டா நீங்கள்? எங்களுடைய முகநூல் ஒழுங்காக செய்து கொண்டு வந்தவர், ஸ்ரீலங்காவிலிருந்து இலங்கையிலிருந்து அறிவிப்பாளர்கள் ஒழுங்காக செய்து கொண்டிருந்தவர்கள். இந்த நிகழ்ச்சி இந்த பாடல் இந்த மாதிரி வருகின்றது, விமர்சனங்கள் எல்லாம் கொடுத்துக்கணும், அதுக்கு வேற கமெண்ட்ஸ் வந்து கொண்டிருக்கும். அதுக்காகத்தான் நீங்கள் உங்களுடைய நிகழ்வை பற்றி அதிலே பார்க்கலாம், அதிலே நாங்கள் பதிவிட்டுக் கொண்டு வந்தால்
1: அன்பு
0: உறவுகளுக்குள்ளே குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தானே இருக்கிறோம். முகநூல்ல வந்து எங்களுக்கு ஆயிரக்கணக்கான வாசகர்கள் இருக்கின்றார்கள்,
1: அப்டேட் எதுவும் இல்லைங்க, பழசுதான் இருக்குது.
0: பழசு அப்டேட் வந்து அது அவர்கள் நாங்கள் போட்டால் தானே வருவார்கள்.
1: ஆமா,
0: மற்றது இந்த அறிவிப்பாளர் எல்லோரும் வர வேண்டும், நிகழ்ச்சிகள் தர வேண்டும், அவர்கள் தரமாக தர வேண்டும், அதுதான் அங்கே உள்ளது. ஒருக்கா தருவது பேந்து விடுவது நேரம் தண்டுதவர், சில பேருக்கு வந்து தாங்கள் அனுப்பின உடனே அது போட வேண்டும் என்று ஆதங்கத்திலே ஒருவர் இருந்தார் முந்தி, அவர் இப்பொழுது இல்லை, நான் போட்டதை போடவில்லை நீங்கள் என்று கேட்பார். அதெல்லாம் சரி போகி போகணும், வர வேண்டும். மற்றது எவ்வளவு நேரத்துக்கு வேற யாரோ பேசுகிறார்களோ, உங்களோட வேறு யாரும் இணைப்பில் இருக்க, வேற யாரோ பேசுகிறார்கள், வானொலி கேட்குறீங்களா? வேற வானொலி கேட்குறீங்களா? நல்லது நல்லது. அப்படி
1: பேசுறது
0: அங்கே. அப்ப என்னன்னா ஒரு அறிவிப்பாளர் வந்து கொடுத்து விட்டு உடனே அதை போட வேண்டும், நான் அனுப்பினது நீங்கள் போடவில்லை, தரமாக இருந்தால் தானே ஐயா போடுவோம். இப்ப இந்த பாட்டும் பதமுக்கு ஒரு சிலர் எங்கள்கிட்ட பாட்டும் போது எனக்கு கொஞ்சம் பாட்டு பதம் செய்யப்படும், நான் அனுப்பினும் செய்வீர்களா, நாங்கள் தந்தா போடுவீர்களா? ஐயா ஏற்கனவே பாட்டும் பதமும் செய்திருக்கிறார்கள், இதுக்கு பேர் வேறு ஒரு உருவத்தில் கொண்டு வாருங்கள், வேறு ஒரு வடிவத்திலே கொண்டாருங்கள், உங்களுக்கு தொகுப்போல வேறு ஒரு நிகழ்வாக கொண்டாருங்கள், அது வராது. போட்டதைத்தான் செய்ய வேணும் என்று எல்லாரும் விரும்பக்கூடாது. ஒரு அன்பு உறவு நல்ல இருக்கின்றார், அவர் என்னிடம் கேட்டார், மீராவிடம் கேட்டார், இளவரசுடன் கேட்டார், வேறையாக்கள்டையும் கேட்டிருக்க சொல்லிவிடுங்க, அதெல்லாம் அசிங்கமான பழக்கங்கள், நேரடியாக சொல்லிவிட்டோம். நான் சொன்னேன் வேறு ஒரு உருவத்தை பாட்டும் பதமும் வேற ஒரு ரூபத்தில் போகணும். இப்ப கவிதையும் காணவும் செய்கிறார்கள், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்திலே செய்கிறார்கள். நான் ஒரு விதத்திலே செய்தோம், அது கவிதையும் காணவும் வேற ஒரு ரூபத்திலே வருகின்றது. அப்படி வடிவங்களை மாற்றம் கொண்டு வரலாம். ஒரே வடிவத்தில் ஒரே ஆள் அவர்கள் எழுத்துக்களை அனுப்ப நாங்கள் பாடல் சேர்த்து என்னோட பாடல்களும் கிடக்கு சொல்லுவலும் கிடக்குன்னா செய்து அனுப்புங்களே பார்ப்போம். ஒரு தடவை செய்வீர்கள், ஒரு வாரத்தை ஒட்டி எடுத்து ஒரு நிகழ்ச்சியை ஒதுக்கி ஒரு நிகழ்ச்சி அதில் போட்டு அது தொடர்ந்து வர வேண்டும். ஐயா புதன்கிழமை என்றால் புதன்கிழமை வரும், அது வர வேணும். வெள்ளிக்கிழமை என்றால் வெள்ளிக்கிழமை வர வேணும், அதுதான் நிகழ்வு. அப்ப வெள்ளிக்கிழமை வருவதற்கு ஒரு சில கொஞ்ச காலமங்களுக்கு இடையூறு இருந்தது என்றால், இன்று வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு அவருடைய நிகழ்வு, 9:30 மணிக்கு அனுப்புவார் அல்லது 10:30 மணிக்கு அனுப்புவார். அப்ப எப்படி அதை நாங்கள் நிறைப்படுத்தி போடுவது, வாசக ரசிகர்கள் எப்படி அதை கேட்பது, இது எல்லாத்துக்கும் இந்த இதுகளுக்கெல்லாம் பொறுப்பு ஏற்றுக்கொள்ற பக்குவம் வரும் மட்டும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்த அடுப்பிலே நான் இந்த காதலே விழுந்தது வந்து நானும் பெறவனும் அரை பாடுற அப்படி நானும் பெறவனும், அது நல்ல எண்ணம், நல்ல உந்துதல். அதற்கு வந்து உங்கள் நடத்தை கற்றுக்கொள்ளும் முறை தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் பல உண்டு.
1: அது வந்து நான் அவர்கிட்ட இளவரசு கிட்ட விளையாட்டுக்காக
0: உதைச்சல் இது நீங்கள் அறிவிப்பாளர்கள் இல்லையே, நீங்கள் உங்களுக்குள்ள பகிர்ந்து கொண்டது தானே, அது போற என்ற விருப்பம் அது போற விடயம். ஆனா அதை நீங்கள் இதுக்குள்ள வந்து இன்னும் மேலதிய சிறப்பாக இருந்திருக்கும் என்று சொன்னேனே தவிர அது போல என்று சொல்லவில்லை. இல்ல சிலர் அறிவிப்பாளராக வர வேண்டும் என்ற எண்ணத்தோட என்னை ஒரு இணைத்து விடுங்க சேர்த்து விடுங்க பல பேர் வந்திருக்கின்றார்கள். நான் ஒரு உளவியல் ஆசிரியர் ஐயா, பேசுற வார்த்தை நடத்தை ஒலிக்கிற ஒலியில் உளவியல் தெரிந்தவர், உளவியல் எல்லாம் தெரிந்தவர் உளவியல். இப்பொழுது கண்ணன் வருகின்றார், இப்ப நான் கண்ணனை எடுத்தால் உங்களோட நிலை என்ன?
1: இல்ல கண்ணனை எடுத்துக்கோங்க, அவரு என்னை கூப்பிட்டு பாருங்க, நான் கூப்பிட்டு போடுறேன்.
0: அப்ப இப்ப கண்ணனை எடுக்கவா? நான்
1: கண்ணனை எடுத்துக்கலாம், நான் விடுபடுறேன். அவருக்கு
0: விடுபடுறீங்களா? நீங்கள்
1: விடுபட்டு அவர் கூப்பிட்டு பாருங்க,
0: அவர் கூப்பிடுறாரு. நன்றி நன்றி நன்றி. கண்ணன் வணக்கம். நீங்கள் இருவர் இருக்கின்றீர்கள் இல்லையா? கண்ணனும் மீராவும் இருக்கிற. வணக்கம் மீரா, இருங்கள். இப்பொழுது நாகப்பன் இருந்தவர், நாகப்பனுக்கு போய்விட்டார் நீங்கள்
1: வந்தவுடன்.
0: எங்க செல்வ நீங்க மூவரும் எல்லாரும் இப்ப கிட்டுனர் படம் போட்டு செல்வகுமார்
1: வந்துட்டான்.
0: இப்பொழுது நாகப்பனோட பேசிக் கொண்டிருந்தேன், நீங்கள் அமைதியாயிருங்கள், ஒவ்வொருத்தராக பேசுங்கள். ஆனா ஒரு கோரிக்கை விண்ணப்பம் என்னவென்றால், ஒருவரோடு உரையாடும் பொழுது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உரையாடக்கூடாது, இங்கே குறுக்கிடுகிறது, இடைஞ்சலாக இருக்கின்றது, நீங்கள் அப்படி பேச முடியாது. என்ற நிகழ்வுக்கு வரும் பொழுது ஒருவரோட பேசும் பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக் கொள்ளக்கூடாது, நீங்கள் என்னோட பேசிக் கொள்ளலாம். ஒருவர் பேசினா நீங்களும் பேசலாம், நீங்களும் தடுப்பு இல்லாமல், ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசக்கூடாது, அது எனக்கு இடையூறா இருக்கு.
2: அப்ப நாங்க எங்களுக்குள்ள பேசாம இருக்கிறோம், நீங்க ஒவ்வொரு செல்லுல போடும்.
0: ஏனென்றால் நீங்கள் நாங்கள் 5 பேரும் தான் இதை உரையாற்றுவோம், இல்ல உலக அளவு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு
2: கம்ப்ளைண்ட்
0: என்ன, ஒருவர் பேசும் பொழுது அடுத்தவர் குறுக்கடா, ஒவ்வொன்றாக பேசுங்கள், அழகாக இருக்கும், உங்களோட கருத்துக்களை எல்லோரும் பகிர்ந்து கொள்வார்கள். செல்லுக்கு ஏன் போடுவது, ஏன் செல்லுக்குள்ள போடுவது அடைக்கிறது என்றால் பழக்க வழக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அன்று கதம்பம் என்றது 4 பேர் கலந்துரையாடல் கதம்பம் இல்ல, கதம்பம் என்ற ஒருவர் கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியாக இருக்காது, பாட்டாக இருக்கும், கவிதையாக இருக்கும், பேச்சாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும், ஒவ்வொரு நிகழ்வும் இதுல கலந்து ராக மாளிகை
1: அந்த அர்த்தத்துல பேர் வச்சிருக்கு. சேர்ந்து பேசுவோம்,
0: இல்லை இல்லை ரோஜா அமைதியாயிருங்கள். கதம்பம் என்பதற்கு முதல் நீங்கள் வரவிலக்கணத்தை என்ன கூறுகிறீர்கள்? எல்லோரும் கலகலப்பா பேசுவது, ஓகே, எப்படி பேசுவது? ஒருவர் பேசும்போது குறுக்கறது நின்று பேசுவது கதம்பம். கதம்பம் என்பது கலையை பொறுத்தவரையிலே அது பாடலாகும். ராக மாளிகாண்டால் எல்லா ராகங்களும் சேர்ந்து ஒரு பாடலாக இருக்கும். அதே போல இதுல எல்லா நிகழ்வுகளும் ஒரு நிகழ்ச்சியில வரும். கதம்பம் என்பதுல கதை வரலாம், கட்டுரை வரலாம், பேச்சு வரலாம், நகைச்சுவை வரலாம், பாடல் வரலாம், கவிதைகள் வரலாம். ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றையும் கலந்து கொண்டு வருவதுதான் கதம்பம். அதுதான் அதைத்தான் புரிந்து கொள்ளும். எல்லாரும் சேர்ந்து கும்மாளம் அடிக்கிறது கதம்பம் அல்ல, அது வேறு. அதுக்கு இருக்கின்றது அரங்கம், அது வேற அரங்கம், அது வேற அரங்கம் கேட்காது. நீங்களே உங்களுக்குள்ள நீங்கள் குதூகலிச்சு கொள்ளலாம். இது கதம்பம் என்றால் ஒவ்வொருத்தரும் தங்கள் திறமைகளை காட்டுவது ஒரு நிகழ்ச்சி. இப்ப பாடல் நிகழ்ச்சி நீயர் நேரம் என்ற தனியே பாடலை கேட்பது, பாடலை புரிவது, இவ்வளவுதான். அதுதான் நிகழ்ச்சி. இது வந்து கதம்ப நிகழ்ச்சி, எல்லா நிகழ்ச்சியும் சேர்ந்து வரதான் இது கதம்ப நிகழ்ச்சி. எல்லாரும் சேர்ந்து பேசுவது கத்துவதல்ல. நான் பல பேர் ஒரு பேர் பேசும்போது இன்னொரு குறுக்கிட்டு பேசுவது, ஒரு பேர் ஒருவர் பாடுவார், இன்னொரு பின்னால நின்று பாடுவார், அதெல்லாம் பிழை.
2: அப்ப ஒரு நிமிடம் அப்பா, நாங்க பாடல் கேட்க வந்திருக்கோம்.
0: அப்ப உங்களுக்கு பாடல்,
2: சரி
0: உங்களுக்கு பாடல் வேண்டாம், பாடல் கேட்டு விட்டு போவீர்கள். நாளைக்கு தான் பாடல் கிடைக்குமோ?
2: இல்ல, இன்னைக்கும் பாடல் வேண்டாம், நாளைய பாடலையும் மனதை கொள்ளுங்கப்பா, நாங்க பாடலை கேட்கலாம். கதம்பனிய ஒரு சின்ன வேண்டுகோள் அப்பாட்ட, கதம்ப நிகழ்ச்சி அது என்னுடைய நிகழ்ச்சி அப்பா, அதனுடைய வடிவம் நான் அமைக்கிறது, தாழ்மையாக அப்பாட்ட நான் கேட்கிறேன். அது இனி வருகிற காலத்துல எனக்கு முடியுமோ முடியாதோ என்னுடைய நிகழ்ச்சியை நான் எடுத்து வர்றேன்ப்பா. உங்களுடைய நிகழ்ச்சி மற்ற நிகழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு எனக்கு ஒரு பாட்டு தாங்கப்பா. பாட்டு நான் முடிவு எடுக்கல, சரி அண்ணன் நீங்க எப்படி
0: இருக்கு? உங்களுக்கு ஒரு நேரம் கொடுக்கப்படும், அந்த நேரத்திலே நீங்கள் உங்கள் பாடலை கேட்டிருக்க வேண்டும். உங்களோட சந்தர்ப்பம் ஒவ்வொரு நேரம் வரும் பொழுது என்ன பாடலை கேட்க போகின்றோம் என்று நினைச்சு கொண்டு
2: வர. நிமிடம் அப்பா, ஒரு நிமிடம். கண்ணன், இப்ப நான் இப்ப பீம்ல உங்களோட சேர்ந்து வந்துட்டேனப்பா, நான் சேர்ந்து தொகுத்து வழங்க போறேன். கண்ணன், நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க? கண்ணன்,
0: அப்ப நீங்க
2: கண்ணன், நானும் கேக்குறேன், ஆனா இது வந்து நாங்க கதம்பமா. கண்ணன், நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க? கண்ணன்,
0: நாகப்பன் இருக்கின்றாரா?
2: நாகப்பன் எல்லோரும் இருக்கிறோம்.
0: அவர் ஒரு பாடல் கேட்டுவிட்டு மறு பாடல் சொல்லும் பொழுதுதான் நீங்கள் வந்தீங்க. அவர் சொல்லட்டும் பாடலை,
1: கண்ணன் கேக்கட்டும்.
0: சரியா, இப்ப யார் கேக்குறீங்க? கண்ணனா?
2: கண்ணன், உங்களுடைய பாடலை சொல்லிட்டீங்க.
0: என்ன ஐயா உங்களுக்கு போகணும் கண்ணா? கண்ணன், கண்ணன் அவர் மியூட்ல இருக்க, மியூட்ல
1: மியூட்ல இருக்க. செல்வகுமார்,
0: செல்வகுமார்,
2: வணக்கம்.
0: செல்வகுமார், வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஒருவரும் பேசும்போது பேசாதீங்க குறுக்க, தயவு செய்து அதை கற்றுக்கொள்ளுங்கள். இப்ப செல்வகுமார், செல்வகுமார் வணக்கம் சொன்னார், செல்வகுமாரோட பேசுகிறேன். அதுக்குள்ள நீங்கள் கலைச்சு போனார், அப்பா கலைச்சு போனா நீங்கள் குறுக்க வந்தால் இதைத்தான் கூறுகிறேன், இதைத்தான் உங்களுக்கு கூறுகிறேன். எல்லோரும் பந்தல 20 பேரும் பாருங்கள், ஒருவர் பேசும்போது அடுத்தவர் தடுத்து குறுக்கிடாதீர்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்ப நேரம் என்ன? உங்களோட நேரம் என்னுடைய நேரம் என்ன? யோசிச்சு பாருங்கள். வந்த நீர் பாட்டு சரியாக கொண்டு வரவில்லை, அடுத்தவர் பேசுவார் இருக்கட்டும், நான் பேசி வைக்கிறேன். கண்ணன் மியூட்ல இருக்கிறேன். செல்வகுமார் வணக்கம் சொன்னவனுக்கு நான் திருப்பி வணக்கம் சொல்ல கிடையில நீங்கள் குறுக்கிடுகிறீர்கள். அது போல இல்லவா? செல்வகுமார் வணக்கம்.
3: செல்வகுமார் வணக்கம்பா.
0: வணக்கம் செல்வகுமார்.
3: நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கேன்.
0: நான் காலமே காலையிலே உங்களை எதிர்பார்த்தேன். உங்கள் மாலையிலே சரி, என்ன பாடல் இப்பொழுது உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும், என்ன பாடல் வேண்டும்?
3: இந்த பச்சைக்கிளி முத்துச்சரம்.
0: பச்சைக்கிளி முத்துச்சரம் என்ற படம் இருக்கிறது. பச்சைக்கிளி முத்துச்சரம்
3: பாட்டு பாட்டு பச்சைக்கிளி முத்துச்சரம் பாடல்.
0: எம்ஜிஆர்
3: படம்
0: அது. எம்ஜிஆர் ராமச்சந்திரன், பச்சை கிளி முத்துச்சரம். ஆமா, இது இன்றைக்கு வேணுமா நாளைக்கு வேணுமா?
3: இன்றைக்கு
0: ஓகே. இன்றைக்கு நாளைக்கு
3: வந்து உழைக்கும் கைகளே.
0: உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, அந்த பாடல் நல்றது. கிடைக்கும். வேற என்ன ஏதாவது இப்ப பேசுங்க, அடுத்தவர்களும் பேசலாம். அடுத்தவர்
3: விவசாயி தொழிலாளி இதெல்லாம் பத்தி பேசிட்டு நான் கேட்டு, அப்ப என்னால போன்ல பேச முடியாம அளவுக்கு வந்துட்டு நெட்டு முடிஞ்சு போச்சுப்பா, அதனால என்னால கால் பண்ணவே முடியல. இந்த ஒரு மணிக்கு மேலதான் இருக்கிற கொஞ்சோண்டு இருக்கிற நெட்ல இன்னொரு போன்ல வந்து பேசுறது மட்டும் கேட்கற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப பேசினதை கேட்கும் போது நல்லா இருந்துச்சுப்பா. அந்த
0: மனிதனுடைய
3: ஒரு இதேப்பா, இதுதான் வந்து சாதாரணமா சொல்ல முடியாது, இதுதான் உண்மையிலே அந்த மனிதனுடைய ஒரு
0: செயல்.
3: அந்த நேரத்திலேயே நம்ம தாய் சிந்தைய பத்தி நினைச்ச உடனே உருக்கமான ஒரு சூழல் வருது பாரு,
0: உங்களை விட வயதுக்கு மூத்தவர்கள் நாங்கள், அப்பா என்று நீங்கள் அழைக்கின்றீர்கள். நாங்கள் உங்களுக்கு சில எங்களுடைய அனுபவத்தை கூறி பகிர்ந்து உங்களுக்கு அறிவுரையாகத்தான் அதை தருகின்றோம். இங்கே வர
3: அப்பா நீங்க பேசும்போது உங்க அப்பாவை பத்தி நீங்க எனக்கு உங்களுக்கு தகவல் சொல்லிட்டு இருக்கும் போல எந்த இடத்துல இருந்தாலும் லைன்ல போனாலும் நின்னு கேப்பேன்பா, நின்னு கேட்டுட்டு போவேன்.
0: நல்லது நல்லது.
3: அனுபவம் வந்து ஒரு 100 லைப்ரரிக்கு சமமா
0: சமமானதா. இப்ப அடுத்த லைப்ரரி உங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றவர்கள் ஒவ்வொருத்தராக நீங்க பேச.
3: நாகப்பன், நாகப்பன் ஐயா கூப்பிடுங்க.
4: நாகப்பன் கண்ணன் பார்த்தா அடுத்து
0: வணக்கம்ப்பா.
4: நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் கண்ணன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமா இருக்கேன்.
0: நலமாக இருக்கின்றோம். சரி, முதலில் விடயத்துக்கு வந்த விடயத்துக்கு கதைச்சு கொடுப்பு எந்த கதம்ப மாதிரி பேசலாம்.
4: எனக்கு பாத்துங்கப்பா, நாளைக்கு பாத்து எழுதிக்கங்க.
0: இன்று என்ன பாடல்?
4: இன்று வந்து பச்சை கிளிகள் தோளோடு பாத்துங்கப்பா.
0: பச்சை கிளி,
4: பச்சை கிளிகள் தோளோடு,
0: கிளிகள் தோளோடு, நல்ல பாடல். பச்சை கிளிகள் தோளோடு இன்று தேவை. நாளைக்கு,
4: நாளைக்கு வந்துங்கப்பா, சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க
0: வாழ்ந்திடாது,
4: வாழ வேண்டும்.
0: எப்பொழுதும் நாங்கள் சிரித்த முகத்தோடு சிரித்து வாழ வேண்டும். எங்களை பார்த்தவர்கள் சிரிக்க கூடாது, சிரிக்க வாழக்கூடாது. அதனால அருமையான பாடல்கள் கேட்கிறது. உங்களுக்கு நாளை பதவியிலே வரும். நல்லது. அடுத்து நாகப்பன், உங்களுக்கு நாளை இன்றைய பாடல் தென்னை மரத்தோப்புக்குள்ளே தந்து விட்டீர்கள். நாளைக்கு என்ன பாடல்?
4: நாளை, நாளை தின பாடல் ஐயாது.
0: அது நாளை தின பாடல். ஓகே, நாளைக்கு.
4: ஆமா,
0: இன்று,
4: இன்றைய தினம், இன்றைய குறிப்பிட்ட உள்ள பாட்டு வந்து சிவா திரைப்படம்.
0: ஆம்,
4: அதில் அடிவான்மதி என் பார்வதி அந்த பாடல்.
0: அடிவான்மதி அந்த பாடல்,
4: என் பார்வதி அந்த பாடல்.
0: நான் அங்கே என் பார்வதி என்று சொல்லல, தான் அடிவான்மதியை தான் கூப்பிட்டு, என் பார்வதி என்று நீங்கள் தான் சொல்லணும். நல்லது, நல்ல பாடல். அடுத்த மகளே, நீங்கள் என்ன பாடல் அம்மா? ஆயத்தம்மா
2: இல்லையாப்பா, நீங்க பாட்டை போடுங்கப்பா. சில விடயங்களை நாளை, நான் நாளை காட்டலையில் நான் சில விடயங்களை நேர்களுக்கு அறிய கொடுக்கிறேன்.
0: நல்லது,
2: நல்லதப்பா.
0: இப்பொழுது உங்களுக்கு பாடல் வேண்டாமா, நாளைக்கும் வேண்டாமா?
2: இல்ல, நீங்க இப்ப மற்ற பாடல்கள் கொடுங்க, நான் சிந்திச்சு சொல்றேன்ப்பா.
0: நல்லது, நல்லது. சரி, இப்பொழுது நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள், நான் பாடலை தருகின்றேன். பாடலை கேட்போம். என்ன பாடல்? முதலில் யார் பாடல் வேண்டும்? செல்வகுமாரா, நாகப்பனா?
4: அடிவான்மதி.
0: சரி, எப்படி போனது உங்கள் பொழுதுகள் என்று நீங்க பேசிக்கொள்ளுங்கள் ஐயா. அது அடிவான்மதி என்னை பாரடி என்று வருகிறதா, என் பார்வதி என்று வருகிறதா? பார்வதி, பார்வதி. அது கரோக்கிலாம் வருவது. அந்த பாடலை தருகின்ற நீங்க
5: பேசிக்கொண்டிருக்க.
0: இல்ல இல்ல, அது இல்ல, இந்த பாடல் இல்லை. முண்டி அடிச்சு கொண்டு ஓடி வந்து விடும் காற்றலையில பாடல்கள் எல்லாம். எப்படி உங்களோட பொழுதுபோக்கு? அதுபோல வந்தது அது கடையில் இந்த கரோக்கி வந்து விட்டது. எப்படி கூறினார்? ஓ, மழை பெய்கிறார். கார்த்திகேயன் ஐயா இதுவரையில பேசிக்கொண்டிருந்தார், அவரும் கூறியிருந்தார் மழை லேசாக தோறல் என்று. இப்பொழுது
2: வருகிறாரோ
0: தெரியவில்லை.
2: இல்ல, எனக்கு எனக்கு முடியாமல் தான் இருந்ததப்பா. நான் இன்றையில இருந்து இனி முடியுதோ முடியலையோ என்னுடைய நிகழ்ச்சியை நான் எடுத்து வரலாம். நீங்க சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்க, நான் இவர்களுடைய பாடலை எடுத்து சற்று கலங்கலப்பாக கொண்டு வரலாம். நீங்க டயர்டா ஆயிட்டீங்க, நான் பீமுக்கு வர்றேன்னப்பா. அல்லது நான் இணைஞ்சு கொள்றேன், இந்த பாடல் எடுத்தோம் நீங்க சரி. ஐந்தான் எத்தனையோ மனத்தியானங்கள் நீங்கள்
0: புரிந்து விட்டது. இப்பொழுது இப்ப நாகப்பன் உங்களுடைய பாடல் காற்றலையில் அம்மா வாங்கோ. நான் முதல்ல சொல்லி

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. முதல்வர் கண்ணன் பாடலை கேட்கலாம். இன்றைக்கு புதையல் நிகழ்ச்சி கதம்பம், கதம்பத்தில் புதையல் நிகழ்ச்சி. நாங்கள் நேற்று ஒரு முடிவெடுத்திருந்தோம், கதம்ப நிகழ்ச்சியில் பாட்டு எழுதி அடுத்த நாள் கொடுப்பதில்லை என்று. ஆனால் அது ஏன் என்று அந்த அர்த்தத்தை சொல்லுகிறேன். அதுக்கு முன்பாக ஒரு பாடலை கேட்கலாம். கண்ணன் பாடலை கேட்டுவிட்டு அதனுடைய விவரத்தை அறிந்து கொள்ளலாம். உங்களிடம் அதனுடைய ஒப்பீனியன், அது கருத்துக்களை இன்றைக்கு கேட்டுக் கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு வானொலியில் ஒரு நிகழ்ச்சி, நான் இந்த மாதிரி பாடலை எடுத்து வருகிறேன், கண்ணன் பாடலை.

0: சரியாக 9:25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 11:53. இது கதம்பத்தில் இப்போது புதையல் நிகழ்ச்சி. முதலாவது அந்த கதம்பத்தில் பாடல் கேட்க தர முடியாது என்று சொன்னது காரணம், நாங்கள் அந்த பாடலை எடுத்து அடுத்த நாள் எடுத்து வரும்போது, அதாவது 2 மணிக்கு உங்களுக்கு நேர பாடல்கள், அதாவது புலனத்தில் பதிவு செய்த நேர பாடல்கள் வரும். அதை தொடர்ந்து ஒரு இன்னும் நிகழ்ச்சி, ஒரு சின்ன நிகழ்ச்சி அதில் வருகிறது. அதை தொடர்ந்து அதுக்கு பின்பாக கதம்ப நிகழ்ச்சியின் பாடல் வரும். ஆனால் யாரும் கேட்ட மாதிரி இல்லை அந்த பாடல்கள். கதம்பத்தில் நீங்கள் கேட்கும் பாடல் அடுத்த நாள் நீங்கள் கேட்டது போல இல்லை. அது ஒரு 2 மணித்தியாலம் அல்லாட்டி சில நேரம் 1.5 மணித்தியாலங்கள் வருகிறது. ஆனால் அதை நாங்கள் அவ்வளவு தூரம் அதை பதிவு செய்து உங்களுக்காக எடுத்து வரும்போது, நீங்கள் கேட்காத பட்சத்தில் அதை ஏன் எடுத்து வருவான் என்பதுதான் எங்களுடைய அந்த கருத்து. அது பார்க்கும்போது நீங்க கேட்ட மாதிரி எதுவுமே நீங்கள் கேட்டோம் என்று எழுதுவதும் இல்லை. ஒரு நாள் அந்த கதம்ப நிகழ்ச்சியில் நான் காற்றலைக்கு வந்திருந்தேன், யாரும் அதை கேட்டிருந்தால் அந்த நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு வருகிறது என்று நீங்கள் வந்திருப்பீங்க. அதனால தான் அதை நிறுத்தலாம் என்று நாங்கள் முடிவு செய்தோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். இப்பொழுது நாங்கள் புதையல் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இப்பொழுது வகுப்பறைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு பார்ப்போம். முதல்ல எங்களுடைய தேவாவை சந்திச்சு கொள்ளலாம். தேவாதான் முதல்ல எங்களை வானொலிய முழுமையாக இரவும் பகலும் கேட்டுக் கொண்டிருக்கிறவர் என்று தெரிகிறது. சில நாட்கள்ல அவரும் தவறி விடுகிறார். நாங்கள் எல்லாத்தையும்
1: தங்க தாமரை நிகழ்ச்சியெல்லாம் கேட்க மாட்டோம். எனக்கு ஒரு நான் கத்து சொல்லலாமா?
0: சொல்லுங்க.
1: நீங்க வர்றப்ப மட்டும் இந்த இசை பொண்ணு இப்ப இடையில எல்லாரும் போட்டுறாங்க. இதெல்லாம் அம்மா வராங்க அம்மா வராங்க எல்லாம் ஏமாந்துடுறோம்.
0: திறமைய போட மாட்டேன். யாரும்
1: ஐயா வந்தாங்கன்னா உங்களை தீர்ப்பு போடுவாங்க. ஐயா வராங்கன்ட்டு எல்லாருக்கும் தெரியும்.
0: ஒரு ஒருத்தரும் போட மாட்டாங்கல்ல.
1: நீங்க இடையில இந்த இப்போ யாரும் எல்லாம் போட்டுறாங்க, எல்லாம் நிகழ்ச்சி கட்டிட்டு இருப்போம், அம்மா வராங்கன்ட்டு டக்கு டக்குன்னு ஏமாந்துடுறோம். அது எப்படி ஏமாற்றமா இருக்கு? அதுதான் வேற ஒண்ணு இல்ல.
0: நாங்க போட
1: நீங்க வர்றப்ப இந்த இசையை போட்டோம்னா எல்லாரும் இது பண்ணி முந்தி முந்தி வச்சு வருவாங்க.
0: தெரியுது.
1: அதே மாதிரி ஐயா வராங்கன்னா ஐயா மொழி தீர்ப்புனா ஐயா நாங்க மொழி தீர்ப்புட்டோன்னு அடிச்சிருவோம். அதுதான்மா இது வேற ஒன்றுலாமா. நீங்க நிகழ்ச்சி
0: எப்படி இருக்கா தேவா? உங்க அம்மா எப்படி இருக்கிறா தேவா? அம்மா எப்படி
1: நல்லமா இருக்காங்கம்மா? அம்மா அம்மா கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அம்மா கட்டி வச்சுட்டு போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது இது பிடிவாதம் இதெல்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க. அம்மா உடம்பு நிலை இது நல்லா இருக்காங்க.
0: நல்லா இருக்கணும். அது வயசானவங்களுக்கு பிடிவாதம் பிடிவாதம் என்று எதுக்கு இருக்குண்டா? மனசுல ரொம்ப கவலை இருக்கு. முன்பு போல அப்படித்தான் எல்லா இருக்கும். அதாவது ஓடி ஆடி தெரிய முடியவில்லை என்னும் போது பிள்ளைகளை தான் எதிர்பார்ப்பார்கள். அந்த பிள்ளைகள் சற்று அவங்களோடு இருக்கணும் என்ற ஒரு ஆசை இருக்கு.
1: நான் ராமா ராமா சிவ சிவான்னு சொல்லிட்டு சொன்னேன், இரு சாப்பிடு, எப்படி சாப்பாடு வச்சாலும் நாக்கு டாக்டர் சொல்றாரு நாக்கு சுவையெல்லாம் இது இருக்கீங்க அது மாதிரிதான் பேசுவாங்கன்ட்டு மிளக அரைச்சிமா மிளக அரைச்சி அந்த குழம்புல ஊத்தி குடுக்கறேன். காரம் இல்ல காரம் இல்ல காரம் இல்ல சுவை இல்ல என்ன சமைக்கிறாளோ அது அப்படி இப்படின்னு இருக்கும்.
0: ரொம்ப நாளா இருக்கா அந்த சுவை இல்லாதன்மை? அம்மாக்கு
1: சுவை இல்லாம சுவை இல்லாம இருங்க. சுவை என்னாலே தெரியுங்க. பேச்சு வாய் மட்டும் ஓய மாட்டுதுமா? லொட்டல் லொட்டல் லொட்டல் லொட்டல் லொட்டல் லொட்டல்
0: அம்மாவை நான் இங்க அம்மாவை நான் அனௌன்சிங் கொடுக்க போறேன். அனௌன்சிங் கொடுக்க போறேன். நான் ஸ்டாப்பா அம்மா பேசுறா இருந்தா அனௌன்சிங் அதாவது அறிவிப்பு துறை கொடுக்க போறேன். அப்ப அம்மா பேசிட்டு இருப்பாங்க.
1: அம்மா அது அவங்களுக்கு புரியல. அது ஒண்ணும் இல்ல அவங்களுக்கு அந்த இதான் டாக்டர் எல்லாம் அஜி வந்து காமிச்சான். இவங்கள
0: என்ன செய்ய
1: ஊசி கூட போட முடியாதியா? அந்த மாத்திரையிலே சாப்பிட்டோம் அப்படின்ட்டு
0: சுவை தெரியவில்லை என்று சொல்றா. உங்களுக்கு உறைப்பு தெரியல ஒண்ணு தெரியல என்று சொல்றா. எவ்வளவு காலமா? எவ்வளவு காலம்? எவ்வளவு நாட்களாக?
1: அது ஏன் கேக்குறீங்க? எங்க அப்பாவை படாத படுபடுத்தி அப்படியே படுத்தே கிடந்தாரு. 7 வருஷம் காப்பாத்தனும். இதுவும் இப்ப நடக்கும்ல நடக்க முடியாது நடக்கும்ல உட்காந்துகிட்டே எல்லாமே அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் இந்த கெட்ட விஷயம் எல்லாம் போறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது.
0: இன்னொரு விஷயம் தேவா, முதுமை என்பது வந்தா அது அப்படித்தான். அப்ப நாங்க பொறுத்து கொள்ளணும். இப்ப நீங்க இப்ப சொல்றீங்க எங்களுக்கும் இந்த காலம் வரத்தான் போகுது. அப்ப நாங்க
1: அதேதான் அப்படின்ட்டு எல்லாருக்கும் உள்ளதுதான். ஆனா யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்கம்மா. நான் தான் போனானா என்னதான் திட்டம்.
0: சரி பரவாயில்ல, நீங்க தேவா அதை பொறுத்து பழகிக்கோங்க தேவா. ஏனண்டா நாளும் வயது போன பிறகு நடக்க முடியாது தேவாட்ட வரலாம். நானும் அப்படிதான் வந்திருந்தேன் பேச போறேன். நீங்க என்ன பாக்கணும், அதனால பெற்ற தாய் மட்டுமல்ல எந்த ஒரு வயோது ஆக்களை நாங்க சினக்க கூடாது. என்ன இந்த நிலை எங்களுக்கு எப்பவும் வரும், வராம இருக்காது. அதனால என்ன செய்வது, அது
1: ஏழாம் ரெண்டு பேர் கணக்குமா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க. அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு. தங்கச்சிய கூப்பிட்டு வா வந்து குளிப்பாடி குளிப்பாடி. நான் ஒரு நாள் எல்லாத்தையும் அவுத்துட்டு நான் பொம்பளை பிள்ளை எங்க அம்மா குளிக்கிறதுக்கு நான் பொம்பளை பிள்ளையோட நீளம் வர கூட கிட்ட வீட்டு எல்லாத்தையும் கட்டு இந்த இது நைட்டிய நைட்டிய கட்டிக்க நைட்டிய போட்டு சொல்லி
0: போட்டு
1: வெக்கம். நான் பொம்பளை பிள்ளையோட வாழ் ஒண்ணு கத்துக்கிட்டிய அது இந்த பாடை வந்துருக்குமா. பாடை கிட்ட அது அது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் இது பண்ணிட்டு நிக்கிறாங்க. விபதி விஜய தொழில புதிச்சுக்கிட்டு திட்டம் திட்டிக்கிட்டே இருக்கணும் எல்லாம் சொன்னாங்க.
0: கொடுங்க
1: ஆமா அப்படின்னு
0: தேவா நான் ஒன்று சொல்லுகிறேன். ஆண் பிள்ளையோ பொன் பிள்ளையோ தாய்க்கு பிள்ளை பிள்ளைதான். அது நீங்க அம்மா அம்மாவை குளிப்பாட்டுறதுக்கு நீங்க வெக்கப்படுத்தவில்லை, அம்மாவும் வெக்கப்படுத்தவில்லை. இந்த பிள்ளைகள் என்னும் போது தாய் தாய்
1: என்று
0: பாருங்க. இந்த எங்கே வைத்தியசாலையில ஆண்கள் தாதியாக இருக்கிறார்கள் அல்லவா, ஆண்கள் மேல் நர்ஸ் ஆக இருக்கிறார்கள். இங்கே எல்லாம் அவர்கள் தான் பார்ப்பார்கள், அவர்கள் தான் குளிப்பாட்டுவார்கள், எல்லாம் செய்வார்கள். தாங்கள் தாய்மை என்ற ஸ்தானத்தில் அந்த அந்த நோயாளிகளை கூட இளம் நோயாளிகளை கூட அவர்கள் அவ்வளவு பக்குவமாக பார்ப்பார்கள். அப்ப அதனால அந்த மனசுல மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால உங்களுடைய தாய் நீங்கள் நல்லா குளிப்பாட்டலாம். அம்மாட்ட சொல்லுங்க பிள்ளை தானே
1: குளிப்பாட்டுவார்.
0: எங்களுடைய
1: கலாச்சாரம்
0: கலாச்சாரம் அது எங்களுடைய கலாச்சாரம். அதனால அவர் வைக்கப்படுறார். சரி, அதெல்லாம் பொறுத்து அம்மாக்கு செய்யற சேவை அது உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க புண்ணியத்தை செலுத்துகிறீர்கள். நீங்கள்
1: அம்மாக்கு
0: நல்ல எல்லாம் தெரியுது, நல்லா பேசுற அம்மா. இன்னொரு காலம்
1: பேச ஆரம்பிச்சா ஓடிபிடிங்க. பேச ஆரம்பிச்சாங்க இது என்ன குழம்பு அது என்ன குழம்பு.
0: சரி, இப்ப உங்களுடைய முதல் பாடல் என்ன உங்களுக்கு வேணும் அதை சொல்லுங்க. முதல்ல
1: மறந்து போட்டேன், வாராஜா வாழ இந்த சிறுவலி கோவிந்த ராஜா. அந்த வாராஜா வாராஜா வா
0: வாராஜா வா.
1: இந்த கல்லு இந்த சிலைகளை பத்தி
0: பாடுவாங்க பல்லவ ராஜா.
1: அதே தான் அதே தான்
0: அந்த
1: பாடல்
0: பாட்டு
1: கொடுங்க.
0: நாளைய பாடல் என்ன உங்களுக்கு? அந்த பாடல் தராட்டி எல்லாரும் வராம நிக்கிறாங்க போல இருக்குது. பாப்பா எழுதி வச்சுட்டு நாங்க எடுத்து வர முடிஞ்சால் எடுத்து வருகிறோம். நாளைக்கு என்ன பாட்டு என்ன நீங்க கேட்ட தானே அந்த நேரத்துல யாருமே கேட்கறது இல்ல. அதனாலதான் நாங்க அந்த நிப்பாட்டலாமன் இருக்கிறோம். நாங்க என்ன
1: பாடு உத்தம படத்துல இருந்துமா பழகு பழகு
0: படகு
1: படகு
0: படகு
1: படகு படகு
0: உத்தமன் படகு
1: இந்த படகு படகு சொன்னீங்க இசை பண்ணும் திரும்ப அந்த இது இசை யாரும் போடாம ஐயா வந்தாங்கன்னா அந்த மூலகை விட்டாங்கன்னா நாங்கெல்லாம் நீங்க நேமத்து எல்லாரும் போயிருங்க அது எல்லாம் சொன்னாங்க. இல்ல நான் மட்டும்தான் கேட்கறேன் அந்த இசை நீங்க வர்றப்ப அந்த இசை போடுறீங்களா இந்த புல்லாங்குழல் பாடல் அது யாரும் வேற யாரும் போடாம நீங்க வர்றப்ப எல்லாரும் ஏமாந்து போயிடுறாங்க. அது நான் ஏமாந்துடுறேமா எல்லாரும்
0: உங்களுக்கு நான் ஒரு ஒரு ஒரு சொல் தரப்போறேன் கண்டுபிடிங்க. நாலு எழுத்து சொல் இது நாலு எழுத்து சொல் இது இது வந்து உணவு சாப்பிடும் போது உணவு சாப்பிடும் போது இப்படி சாப்பிடுவர் இப்படி நான் சரியான இலகுவா சொல்றேன் உணவு சாப்பிடும் போது நாலு எழுத்து இப்படி சாப்பிடுவர் யாருக்கும் ஊட்டும் போது இப்படி ஊட்டுவர் இப்படி சாப்பிடுவர் எங்க கண்டுபிடிச்சிருவாங்க நாலு எழுத்து சொல். நன்றி உங்களுடைய பாடல்
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக 9:36 அது இந்திய இலங்கை நேரம் கரடிய நேரம் சரியா 12:04 புதையல் நிகழ்ச்சியோடு நீங்க இணைந்திருக்கிறீங்க. காற்றிடையில வணக்கம் பவுனம்மா. பவுனம்மா வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: என்னம்மா நீங்க இன்றைக்கு நேர நேரத்துக்கு வந்தீங்களா? நாங்க இனி யாரையும் கூப்பிட மாட்டோம். ஏன்னா நாங்க கூப்பிடுற வழியா தான் நீங்க எல்லாரும் சரி இவங்க என்ன நினைக்கிறீங்க. ஏன்டா நீங்க நேர நேரத்துக்கு அப்பாட்ட பாட்டு கேட்டுங்களா? நீங்க ஒரு பாட்டு அதாவது எங்க இருந்தாலும் ஒரு பாட்டு வந்து ஒருக்க அதுல பேசிட்டு போறதுக்கு உங்களுக்கு பெரிய வேலையாக இருக்காது. அது
2: ஏழு மணிக்கு வந்து போட்டோமா, 7 மணிக்கு போட்டோம். அப்ப வந்து அப்பா வந்து பாட்டு குடுத்துக்கிட்டுதான் இருந்தாங்க. நேயர்கள் யாருமே வரல, நேயர்களை எடுக்கல, பாடல் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. அதனால நான் சரி பாடல் குடுக்கல முடிச்சுட்டாங்க.

0: இருக்கு, இனிமே நேயர்களுக்கு பாட்டு தான் கொடுப்பாங்க போட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விட்டுட்டேன். நேயர்கள் யாரும் ட்ரை பண்ற மாதிரி தெரியல, சரி பாடல் போட்டுக்கிட்டே இருந்தாங்களா, சரி அப்ப நம்ம வந்து ட்ரை பண்ண கூடாது அப்படின்னு
1: விட்டுட்டோமா.
0: இந்த யாரு யாரையா கேட்டாங்களா, ஐயோ அதை கூட மறந்துட்டு பாட்டுலாம் கணக்கு முடிச்சுங்க. சரி இதுக்கப்புறம்
2: 7 மணிக்கு போனா அக்ஷயா வந்திருந்தான், அதன் பிரபு பிரபு வந்திருந்தார், ரதீஷ் வந்திருந்தார், கேட்டுக்கொண்டே அப்ப நீங்க அது
0: 7 மணிக்கு அப்பா வந்து பாடல்களை எழுத்து வச்சுட்டுமா, அப்புறமேலுக்கு போட்டுட்டே இருப்பாங்க, பாட்டு தானே கொடுத்துட்டு இருப்பாங்க.
2: என்ன நடக்குது பாட்டு போகுது, ரெண்டாம் பாட்டும் போகுது, அப்பா சொல்லி போடுறாரு, அப்ப சரி எடுக்க மாட்டாருன்னு நீங்க போறீங்க. அப்ப நிகழ்ச்சியை
0: கேட்கலாமா நினைச்சத பாட்டு குடுத்துட்டு, ஆமா பாட்டு குடுத்துட்டே இருக்காங்களே, நேயர்களை கூப்பிட மாட்டாங்க போட்டு முடிச்சுட்டாங்க போல் இருக்கு, பாட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறமா முடிச்சிருவாங்கல்ல, அத மாதிரி நினைச்சிட்டேன்.
2: சரி
0: அவசர அவசரமா போட்ட 7:05 போட்டோமா, பாட்டு குடுத்துட்டு இருந்தாங்க அப்பா, அடுத்தடுத்து பாட்டு தான் குடுத்துட்டு இருந்தாங்க நேயர்களை கூப்பிடல.
2: வீட்டுல அப்பா நலமா இருக்கிறாரா பவுனம்மா?
0: எல்லாரும் அம்மா எல்லாரும் நலமா இருக்குமா?
2: நல்லா இருக்கு. ஒண்ணும்
0: நீங்க எப்படிமா நல்லா இருக்குமா? எல்லாம் நல்லா இருக்கும்.
2: நாளைக்கு என்ன பாட்டு வேணும் பவுனம்மாக்கு?
0: நாளைக்கு வேணுமா? எனக்கு வந்து இது நீ கவனி காதலி அப்படின்னு ஒரு படம், அதுல வந்து ஜில்லென்று காற்று வந்தது. நான் தான் விட்டுட்டம் போல் இருக்குமா, நான் வந்து அப்ப பாட்டு எல்லாம் எடுத்துட்டாங்களேன்ட்டு நினைச்சு ட்ரை பண்ணாம
2: விட்டுட்டேன்.
0: பாட்டு ஓடி
2: 7:05 ஜெகவர் சாதிக்கனட முதல் பாட்டு அப்பா
0: போட்டிருக்காரு.
2: அதுக்கு பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம் அதுக்கு. அப்ப நீங்க அதுல வந்து
0: இவரு அவர் யாரு விஜயராகவன், அவரு கூட வந்து பாட்டு, அவரு பாட்டு கூட குடுத்துட்டு இருந்தாங்க, அவரு கூட பாட்டு கொடுத்தாங்க.
2: அவர் 8வது ஆளா வந்திருக்கிறார். அதுக்கு பிறகு 13 அதுக்கு பிறகு 2, 4, 6 பேர் வந்திருக்கிறார்கள். அப்ப நீங்க
0: விஜயராகவன்
2: நீங்கதான் பிள்ளை விட்டுட்டீங்க சரியா?
0: பாட்டு எடுத்து முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் போடாம விட்டுட்டேன்.
2: சரி, இன்னொரு விஷயம்
0: என்னென்றால் சொல்லுங்க,
2: எந்த ஒரு இப்ப நாங்கள் வந்து இந்த சேவையில இருக்கிறோம், ஆனா உங்களுக்கு என்ன பட்ச அன்பும் இதுவும் உங்களை எல்லாம் நாங்க எதிர்பார்க்கிறோம், வருகிறார்கள் போகிறார்கள் என்று நாங்கள் அதாவது ஒரு வேண்டாத ஒரு சரி வந்தா என்ன விட்டா என்ன அப்படி ஒரு நிலைமையில நாங்க நிகழ்ச்சி நடத்தல. அதே மாதிரிதான் நேர்களும் இருக்கணும் என்று நாங்க யோசிக்கிறோம், அந்த அன்பும் பாசத்தோட வீட்டுல எப்படி வந்து போவீங்களோ, வீட்டுக்கு நிச்சயமா இந்த டைமுக்குல நாங்க போயிடணும் நினைக்கிறீங்களோ, அந்த தன்மையை நாங்க எதிர்பார்க்கிறோம். அது தவறா இருந்திருந்தா நாங்க பேசுறது நாங்க இப்ப கேட்கறது அதை நீங்க பொறுத்து கொள்ள வேண்டும். நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம், ஒவ்வொரு நேரிட்டையும் நாங்க எதிர்பார்க்கிறோம் அந்த அன்பும் பாசமும். இது எங்கட வீடு, இது எங்கட வானொலி என்று சொல்லி வந்து போவதை கேலஸ் நாங்க போனா விட்டேன்னு நாங்க அதுல போய் கேப்போம், இன்றைக்கு கேப்போம், விட்டுட்டு போவோம் என்ன நாங்க அதுவும் சொல்றோம் தானே. பாட்டை கேட்டுட்டு போயிருவார்கள், பாட்டை கேட்ட பாட்டை கேட்க மாட்டார்கள் முழுசாக. ஆனா நாங்கள் இதுல இருந்து நாங்கள் எடுத்து வர எங்களுக்கு தான் தெரியும் அது. இப்ப எல்லாம் அப்பாதான் கூடுதலாக வாரார், அவருடைய வயசுக்கு அவ்வளவு நேரம் அப்பா நிகழ்ச்சி செய்கிறார் என்று சொன்னால் நேர்களுடைய அன்புக்கு பாத்திரமாக நான் கூட ஸ்கிப் பண்ணி போவேன். அப்பா நேர்களை ஏமாத்தவே மாட்டார், நான் என்றாலும் சும்மா சரி என்று ஒரு கதையோட ரெண்டு வரியோட உங்களை அனுப்பிடுவேன், ஆனா அப்பா அப்படி செய்யவே மாட்டார். அதனாலதான் நான் சொல்றேன், சரி அதை இந்த பேச்சவடெல்லாம் இனி வருகிற காலத்துல அன்பிருந்தால் இணைஞ்சு கொண்டு எதிர்பார்ப்பு எங்கட எதிர்பார்ப்புக்கு ஈடு கொடுத்து வாங்கும், இல்லாட்டி அதை பற்றி நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, கடவுளிடம் ஒரு ஒப்பு கொடுத்து விடலாம். சரி, இப்ப உங்களுடைய பாடல்
0: என்ன
2: பாடல்? நீங்க சொன்ன பாடல் நீ கவனி
0: காதலி அப்படின்ற ஒரு படம்.
2: காதலியா?
0: கவனி காதலி காதலி.
2: அது என்ன அந்த படத்துக்கு சொல்லுங்க பாப்போம்.

0: அதுவா அதாவதுமா நெல்லு முதல்ல பச்சுமா அந்த காதலிக்கிறோம் பாருங்க, அதை எடுத்தோன்ன வந்து டபா டபான்னு ஒரு பெண்ணுடைய குணத்தை ஆண் பார்க்காம ஆணுடைய நடவடிக்கை என்னன்னா பெண் பார்க்காமலாம் அந்த கண்ணினுடைய அந்த காட்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பல காதலர்கள் அப்படியெல்லாம் இருந்து வீணா போயிருக்காங்க.
1: அப்ப நீங்க நீங்க எல்லாரும் கேட்டுக்குங்க பவுனம்மா சொல்றத, நீங்க முதல்ல காதலிக்க முதல் நில் ஒரு விதமா நின்று கவனி, முதல்ல காதலிக்க போறவரை கண்ண நேரமா நீங்க வந்து பாத்துக்கொண்டு நிக்கணும், அடி வாங்கினா அது உங்களோட கொடுப்போம் அப்படியே முறைச்சு பாத்துக்கோங்க, அதுக்கு அப்புறமா தான் நீங்க காதலிக்கணும். அது அப்ப இப்ப இப்ப புரிஞ்சுதான் கூட என்ன இருக்கு எடுத்தோட டங்குனு கண்டிப்பா
0: அவங்க அந்த டைட்டில் வச்சிருக்காங்க, தலைப்பு குடுத்திருக்காங்க அந்த கதை ஆரம்பிக்கிறவங்க, ஏன்னா இப்படித்தான் குடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ இன்னும் கொஞ்ச நேரம் போரு யோசி, காதலிக்கும் போது
1: ஒரு இடத்துல நிக்கிறா இவர் நடப்பாரா காதை எடுத்து வச்சு, சரி கையா தைப்பாரா, தலையில டோப்பா வச்சிருக்காரா, வாய் போக்குறாரா, இதெல்லாம் நீங்க
0: கவனிக்க பரவாயில்லம்மா, அதெல்லாம் பத்தி இல்லம்மா. ஆனா சில ஆண்கள் வந்து பெண்களை காதலிக்கிறாங்க அந்த ஒரு இதுல, அதுல பாத்தீங்கன்னா அந்த இனக்கவரத்துல காதலிச்சுட்டு அப்ப அந்த பெண் வேணாம் நான் வேற பெண்ணா கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க, பெண்ணோட வாழ்க்கை வீணா போயிருக்கு.
1: அது வந்து உண்மையான காதல், அன்போடு காதலிக்கிறது இல்ல, அது ஒரு அஃபெக்ஷன், அதாவது ஒரு அழகிலையும் மற்றது உணர்ச்சிகளுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறார்கள், அதுதான். அதனாலதான் உண்மையான காதல் என்பதும் அந்த காலத்து காதல், பார்க்கவும் மாட்டார்கள், சும்மா அந்த வேலி இந்த அந்த நீக்கலுக்கெல்லாம் பார்த்திருப்பார்கள், வருஷ கணக்கா காதலிப்பார்கள், அவற்றை தலை மட்டும் தான் தெரியும், அந்த தலை மட்டும் தான் அவங்க போற ரெண்டா தலை அந்த அந்த முடியிற நிறம் மட்டும் தான் தெரியும், இவர் இந்த நேரத்துல இதுல போவார், சைக்கிள்ல போறார், இவர் தான் போறார் ரெண்டு பாத்து பாத்து, அப்ப கொஞ்சம் அவட தலை தெரிஞ்சோன்னா இவ தான் நிக்கிறார் பாத்துட்டு, அதுதான் காதல். அது கடைசியா அது
0: எத்தனை அந்த காலத்து காதலுக்கு அந்த ஜீவன் சொல்லுவோம், அந்த உயிர் அப்படின்னு சொல்லுவோம், எல்லாமே இருக்கு உயிர் ஜீவன் எல்லாமே இருப்பான், இந்த காலத்து காதலுக்கு அப்படி இல்ல.
1: அண்ணா
0: நாங்க கூட காதலிச்சு காதலிச்சோ நாங்க திருமணம் பண்ணிட்டோம் பாருங்க,
1: ஞான சேரம் அண்ணா காதலை பிரிச்சு சொல்றதுக்கு வர உங்களுடைய பாடல் அதுல நீல் காதலி காதலி என்ன பாட்டு என்ன பாட்டு
0: நில் கவனி காதலி அப்படின்ற படத்துல இருந்து ஜில்லென்று காற்று வந்ததோ நில்லென்று கேட்டு கொண்டதோ அந்த பாட்டு
1: எங்க அதை பாடுங்க பாப்போம்.
0: ஜில்லென்று காற்று வந்ததோ நில்லென்று கேட்டு கொண்டதோ மலர் போல் மீறி மலர அப்படின்னு வரும் அந்த பாட்டு.
1: சரி உங்களுக்கு அந்த சொல்ல தாரன், இது வந்து நான்கெழுத்து சொல், இது உணவு உண்ணும்போது உணவு உண்ணும்போது உணவு ஊட்டும் போது இப்படி ஊட்டுவார்கள், இப்படி சொல்லி ஊட்டுவார்கள், எங்கே பார்க்கலாம் கட்டிக்காரி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கோ. நல்லதம்மா விடைபெற்று
0: நன்றி,
1: மீண்டும் வாங்கோ. எங்கே இது நாலெழுத்து சொல், உணவு ஊட்டும் போது இப்படி சொல்லுவார்கள், இப்படி சொல்லி ஊட்டுவார்கள், இதை மற்றது உண்ணும் போதும் இப்படி சொல்லுவார்கள். வணக்கம் பவுனம்மா, பவுனம்மா வணக்கம்.
0: எங்கே
1: வணக்கம் ஞானசேகரண்ணா.
2: வணக்கம் சகோதரி, தங்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கம்.
1: எங்களுக்கு நண்பகல், நீங்க சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் சொல்ல நண்பகல். என்னடா உங்களுடைய நேரத்தோடு இந்த பயணம் போகிறது என்றதான் அறுத்தம், அதனால எனக்கு தெரியும்
2: எங்க நேரத்தை நீங்க சொல்றீங்க, உங்க நேரத்தை நான் சொல்லணும்ல.
1: அண்ணா நீங்க வேலையில நிக்கிறீங்களா, வீட்டுக்கு வந்துட்டீங்களா?
2: இல்ல இன்னைக்கு ஒரு உறவினர் திருமணம், அதுக்காக நான் வந்து இன்னைக்கு விடுமுறை எடுத்துக்கொண்டு உறவினர் திருமணத்துக்கு சென்று விட்டு மாலையை தான் வந்தேன். வந்து உணர்வு முடியவில்லை, அதை உறங்கிவிட்டேன். அதனால மாலை நேர நேரத்தில் பங்கு கொள்ளவில்லை, அதற்கும் மன்னிக்கவும்.
1: அது பரவாயில்லையா? அது பரவாயில்லை. அப்படி அங்க நான் அது எல்லாரையும் நான் குறையா சொல்லவில்லை. அந்த சில நேரங்களும் சொல்ல முடியாம இருக்கு.
2: இன்னைக்கு சூழ்நிலை எனக்கு என்னவோ அது எதிர்பாராதமா அமைஞ்சது. எப்போதும் நான் வந்துடுவேன், நான் ஒரு 10-15 நபருக்குள்ள வந்துருவேன். இன்னைக்கு வர முடியல எனக்கு, உடல் வசதி எனக்கு. அதாவது இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமா பயணிச்சது இன்னைக்குதான், ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு.
1: உங்களுக்கு ஏனாமல் அதாவது இப்ப நீங்க கூடுதலாக கவனமா மாஸ்க் போடணுமா? இப்ப எல்லாருக்கும் அது வந்து கொண்டிருக்கிறது, கவனமாக இருக்கணும்.
2: ஆமா ஆமா ஆமா ஆமா, கவனமாக.
1: அப்ப அண்ணா உங்களுடைய பாட்டை சொல்லுங்க.
2: எனக்கு இன்னைக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய தகவல் வந்து இன்னைக்கு சீர்காழி கோவிந்தராஜன் நினைவு வணக்கம், அதை சொல்லணும்னு நினைச்சேன், அது எனக்கு சூழ்நிலை முடியல. அதனால அவருடைய பக்தி பாட்டுல பன்னிரி விழிவில்லே பறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தால் போதும், அந்த பாட்டு எனக்கு வேணும்.
1: பன்னிரு விழிகளிலே
2: ஒரு விழி நீ எனக்கு என்ன பார்த்தா போதும் அப்படின்னு பக்தி பாட்டு, தனிப்பாட்டுன்னு
1: நினைக்கிறேன். சரி சரி, நான் அடுத்து வர்றேன் அந்த பாட்டை. இப்ப நீங்க இந்த சொல்ல கண்டுபிடிங்க. 4 எழுத்து சொல். இது உணவை இப்படி கொடுப்பர், சில வேளை இப்ப எங்களுக்கு ஊட்டி விடும்போது அப்படி சொல்லி ஊட்டுவர், அல்ல ஒருத்தருக்கு கொடுப்பர். இதை 4 எழுத்து சொல்.
2: 4 அன்போடு,
1: அன்போடு இல்ல, 4 எழுத்து சொல். உணவை, உணவு இப்ப ஊட்டும் போதோ அல்லது கொடுக்கும் போதோ இப்படி
2: சொல்லுவேன்.
1: 4 எடுத்து கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க.
2: நன்றி
1: நன்றி நன்றி
2: நன்றி.
1: அடுத்து எங்களுடைய ஜார்ஜ், வாங்க ஜார்ஜ், எப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கிறமா. நீங்க எப்படிமா இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன் ஜார்ஜ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கிறேம்மா. இது அதாவது என்னது, நானெல்லாம் கரெக்டா தான்
1: கேட்டுங்களேன்,
3: எங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்க. நம்ம எல்லாம் 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் எம்டிஆர் கூட தான் நாங்க போயிருக்கிறோம்.
1: இல்ல நான் சொல்றேனா, நான் சரியா இல்ல, அதுல வந்து அவருக்கு அவருக்கு சொல்லும் போது அப்படி சொன்னேன். எங்களுக்கு தெரிஞ்ச முறையில ஜார்ஜ் நீங்க கேக்குறீங்க, ஃபாரூக் கேக்குறார், மற்றது ஞானசேகரமண்ணா கேக்குறார், முழுமையாக ஜேவர் சாதிக் அண்ணா கேக்குறார், எங்களுடைய சந்திரராஜ் மாமா கேக்குறார், அவர் தான் முதல் அந்த நாள் தொட்டு விடாம கேக்குறார். மற்றது செல்வகுமார் கேக்குறார், இப்ப அவரும் சண்டைக்கு வந்தாலும் வருவார். கண்ணன் கேக்குறார், கண்ணனை சொல்ல முடியாது, கண்ணன் நிகழ்ச்சியை
3: முன்னாள் பாருங்க. நம்மளெல்லாம் ஒரு நேர் விருப்பத்தை கதம்பம் நேர் அலைக்கு நம்ம பாட்டு கொடுத்த அடுத்த செகண்ட்ல நம்மளுக்கு மெசேஜ் வந்திருக்கும்.
1: நிச்சயம் நிச்சயம், அது உண்மை. தேவா கேக்குறார், தேவா கேக்குறார், மற்றது வேற பிரபு, இப்ப இணைஞ்சு கொண்ட பிரபு இப்ப ஆரம்பிச்சிருக்கிறார், அவரும் உண்மையாக நிகழ்ச்சியை கேட்டு தனக்கு வர முடியவில்லை என்று சொல்லுகிறார். மற்றது எங்களுடைய யாரு, ராஃபிக் இப்ப இணைஞ்சவர்கள், முகமது அலி,
3: நிறைய பேர், முகமது அலி. அதே மாதிரிமா இப்ப நானும் எப்படித்தான், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நம்ம ஒருத்தர் மேல அன்பு வச்சா அதே அன்பு நமக்கும் கிடைக்கணும்னு நானும் அதே மாதிரி
1: எதிர்பார்க்கிறேன்.
3: எதிர்பார்க்கிறேன்.
1: அப்பா சொல்லுவார், சும்மா வேதனைப்படக்கூடாது, நீங்க எங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குதான், வேதனைப்படாது அம்மா. நடு ஒரு தடவை யோ அப்படின்னு வரையல, அப்படி இப்படி என்று வேதனை அப்படி எல்லாம் யோசிக்க கூடாது என்று சொல்லுவார் அப்பா. அது ஆனா எனக்கு பழைய போச்சு,
3: பாக்கணும். எனக்கு வேலை இப்ப அதுவும் இல்லாத, ஃபர்ஸ்ட் எல்லாம் 2 பேர் இருந்தாங்க, இப்ப நானும் ஒருத்தர் தான். அந்த இது எழுத முடியாது, அப்படி இருந்து எப்படியாவது அந்த பாட்டு கேட்டதுக்கு பதில் நன்றி தெரிவிக்கிறது எப்படியாவது நானு ஸ்டோர் ரூமுக்காவது போய் வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லி அதை டைப் பண்ணிடுறது, அந்த அளவுக்கு வேலை டைட்டா இருக்கும் எனக்கு. அந்த அளவுக்கு வேலை நான் ஒருத்தன்றதால.
1: நிச்சயம் நிச்சயம் எனக்கு தெரியும். ஒரு ஒரு ஆளா இருந்து சமைச்சு கொண்டு அந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டே நீங்க அது உடனே எல்லாத்தையும் டக் டக்குன்னு டைப் பண்றீங்க. மற்றது இப்ப ஈவினிங் மாலையில மீன் சுட்டி ராஜா தொடங்கிடுவார். அவர் ஃபுல்லா அதை எழுதி கொண்டிருப்பார், கேட்டுக் கொண்டிருப்பார். அது அதுவும் எங்களுக்கு தெரிகிறது.
3: அதாவது
1: நாங்க சொல்லாம விட்டுருந்தால் நீங்க கோவிக்க கூடாது. ஆனா சிலர் வந்து அந்த நேரம் மட்டும்தான் கேட்கிறார்கள், அந்த ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும்தான் கேட்கிறார்கள். ஆனா நீங்க நிறைவாக முழுமையாக கேட்கிறீர்கள் என்றது தெரிகிறது.
3: நானும் நீங்க அதான் சொல்றேன், காலையில நான் தூங்கி ஏன்னு சொன்ன நெட் ஆன் பண்ணி எம்டிஆர் தான் ஆன் பண்றேன். கரெக்டா 6:30 அதாவது எங்க டைமுக்கு 6:30 எழுந்திருப்பேன். பொதிக தென்றல் போயிட்டு நெக்ஸ்ட் அடுத்த புது ப்ரோக்ராம் போகும். அந்த இதுல அதுலதான் ஸ்டார்ட் பண்றது. அதுல ஸ்டார்ட் பண்ண மத்தியானம் 12 வரைக்கும் இது ஓடி நேர்.
1: பிபி பிரகாஷ் அவரும் கேக்குறார். இப்ப அதெல்லாம் சண்டை கேட்கிறேன். இப்ப இன்றைக்கு சண்டை கண்டே வருவாங்க என்ன. நாங்க கேக்குறோம் பேரை சொல்லலையே. ராமன் கேக்குறாரு. இப்ப கொஞ்ச நாள்ல ஆரம்பிச்சவர் அவர் நம்ம கேக்குறார். முழுமையாக கேட்டுக்கொண்டே வேலையில இருப்பார்கள் அவர்கள். இன்றைக்கு நாளைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் ஜார்ஜ்? உங்களுக்கு
3: நாளைக்கு பாடல் மறந்து போயிடுச்சுமா, அப்புறம் நான் வந்து சொல்றேன்.
1: சரி, இப்ப இத கண்டுபிடிச்சீங்களா? நீங்க
3: நல்ல சாப்பிடு கண்ணாவா எப்படி இது?
1: இல்ல இது வந்து நாலெழுத்து சொல். இந்த ஒரு ஒரு சாப்பாட இப்படித்தான் நாங்கள் ஒருதற்கு கொடுப்போம் ஊட்டுவோம். இப்படியாக நாங்கள் ஒருதற்கு கொடுப்போம் ஊட்டுவோம். இப்ப நான் உங்களுக்கு சாப்பாடு தரப்போறேன், உங்களுக்கு பசிக்குதுன்றீங்க. அப்ப இப்படித்தான் நான்
3: வயிறு நிறைய சாப்பிடுவேன்.
1: இல்ல இப்படித்தான் இது நாலெழுத்து சொல். நாலெழுத்து
3: போயிட்டு வரணும்.
1: போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நல்லா சொல்ற, போயிட்டு வாங்க. சரி, எங்க கண்டுபிடிங்க பாப்பா. யோசிங்க யோசிங்க யோசிங்க யோசிங்க. இப்ப சோறு சோறு இப்ப உங்களுடைய சாதத்தை எடுத்து நீங்கள் என்ன தெளிவுபடுத்தினா நீங்க டக்குன்னு கண்டுபிடிப்பீங்க. செல்வகுமார் வணக்கம். இந்த ஸ்கூலுக்கு வந்த ஆக்கள் ஒருக்கா பாத்துடலாம் யார் யார் வந்திருக்கிறீங்கன்னு. ஜார்ஜ் வணக்கம். பவுனம்மா வணக்கம். பால்ராஜ் தன்னுடைய பழத்தை போட்டிருக்கிறாரா என்ன போட்டிருக்கான்னு தெரியல, ஒரு போட்டோ ஒன்று போட்டிருக்கிறேன். உங்களுக்கும் வணக்கம். அது எனக்கு ஒன்றுமா புரியல பால்ராஜ், நீங்க போன் எடுத்துட்டீங்களா? கொஞ்ச காலம் நல்ல ஆர்வமா இருந்தீங்க எங்களோட வானொலியில் பால்ராஜ் பேருந்து உங்களை காணல. இப்ப ஒரு படம் போட்டிருக்கீங்க என்னன்னு தெரியவில்லை. சந்தனராஜ் மாமா வணக்கம். எங்களுடைய செல்வகுமார் புதுக்கோட்டை நீங்கள் வணக்கம். வருக வருக மீரா அம்மா வணக்கம் என்று போட்டார். ஆண்டாளம்மா வணக்கம். ஆண்டாளம்மா நீங்க காட்டலைக்கு அழைப்புக்கு வருவது குறைவு, என்றாலும் உங்களை ஒரு தடவை அழைத்து பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களோட பேசி பார்க்கலாம். வணக்கம் தேவா. கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிச்சீங்களா?
4: தண்ணீர்
1: இல்லை இல்லை இல்லை இல்லை. இது சாதத்தை குழைச்சா நீங்கள் இப்படி கொடுப்பீர்கள், அல்லாட்டி இப்படி ஒரு ஒரு குழந்தைக்கு இப்படி நீங்கள் ஊட்டுவீர்கள். எங்கே கண்டுபிடிச்சுடுவாங்க பெரியவர்களுக்கு குழந்தைக்கு நீங்க இப்படி. வணக்கம் ஆண்டாளம்மா. வணக்கம் ஆண்டாளம்மா. ஆண்டாளம்மா வணக்கம். ஆண்டாளம்மா நில்லுங்கம்மா, அங்க பேசுங்க. அம்மா பேசுங்க. அம்மா பேசுங்க. ஆண்டாளம்மா என்ன நடந்தது? நீங்க காட்டலையில இருக்கிறீங்களா ஆண்டாளம்மா? அம்மா அம்மா வணக்கம். அம்மா இப்பதான் கேக்குது, பேசுங்க. ஐயையோ எங்க ஆண்டாளம்மா? மீண்டும் இருக்க வாங்க பாப்போம். ஆண்டாளம்மாவே அவ அழைச்சு அவளுக்கு அது வர. அம்மா இப்ப பேசுங்கம்மா. இப்ப இப்ப நல்லா கேக்குது. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
5: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறேன் ஆண்டாளம்மா, நல்ல சோமா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க ஆண்டாளம்மா? அம்மா அம்மா
5: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். உங்க முதல்ல உங்களோட பாட்டை சொல்லுங்க.
5: நல்லா இருக்கம்மா.
1: நல்லா இருக்கணும் எப்பவும். சரி, உங்களோட பாட்டை சொல்லுங்க. பாட்டு
5: பாட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி தானே.
1: எனக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு. நானும் இப்ப பாட்டெல்லாம் வித்தியாசமா இல்ல, இப்ப பிடிக்குது எனக்கு. அப்பளம் பாட அத போட்டா அம்மா யோசிக்கிறா. நல்ல ஒரு பாட்டு எடுத்து வரணும்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அம்மா அம்மா சரி அம்மா மீண்டும் முடிஞ்சு விழுங்க. வணக்கம் வணக்கம் பிரகாஷ், வணக்கம் வணக்கம் மஜித், வணக்கம் பிரகாஷ்,
4: பிரகாஷ் வணக்கம்.
1: எங்கிருந்து பேசுறீங்க நீங்க?
4: சின்னவளையம் பிரகாஷ்மா, ஜெயங்கொண்ட சிக்னல்ல நில் கவனி, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: அங்க யாரும் நிக்க காதலிக்கிறதுக்கு போங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க. சரி பிரகாஷ், எப்படி இருக்கிறீங்க, நிலமா இருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் அப்படியே இருந்து கொள்ளுங்க, உங்களால இருக்க முடியும், இவரை விட்டா பிடிக்க இயலாது. வணக்கம் என் மஜித். என் மஜித்
6: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
1: உங்களோட புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்கோம். எப்படி இருக்க? நல்லா
6: இருக்கு.
1: நீங்க செய்யற புண்ணியம் எல்லாரும் எங்களை நல்லா வச்சிருக்குது. நல்லா இருக்கிறீங்களா மஜித்?
6: நல்லா இருக்கிறேம்மா.
1: பாடல் சொல்லுங்க.
6: நாளை என்னுடைய பாடல், எனக்கு ஒரு ஆசை இப்போது உனக்கு அதை சொல்லிடுவேன், மறைக்காமல் வர வேண்டும்.
1: இது இது இது இந்த பாட்டு நீங்க பாடலாம் பிரகாஷ், எடுத்து வச்சிருங்க உதவும். நில் கவனி காலத்துல இந்த பாட்டை பாடுனீங்கன்னா சரி, நீங்க அவர் சொல்லித்தார.
6: என்ன
1: என்ன என் மாஜி
6: விதைகள் ஜாக்கிரதை, நான் சொல்லப்படும்.
1: நீங்க பக்கத்துல பிரகாஷ் நீக்க
4: அண்ணன் பாட்டு சொன்னது பயன்படும், நீங்க சொன்னீங்க. ஆனா அண்ணன் சொல்லிட்டாரு, எதிரிகளும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடம் அது
6: அப்படின்னு. பல பேர் பாப்பாங்கல்லையா,
1: அதனால எதிரிங்க பாக்காம பாக்கணும். இவன் சரியான கல்ல,
6: இப்பெல்லாம் தெரிஞ்சாங்க, புதுலாம் ஆட்டோமேட்டிக் கேமரா பிடிச்சிருக்காங்க.
1: கேமரா பிடிச்சா நிச்சயம் நிச்சயம். என் மஜித், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா நான் சொன்ன அந்த சொல்ல? ஒரு உணவை ஊட்டும் போது நாலெழுத்து சொல், நாலெழுத்து சொல். ஒரு உணவை பிசைந்து ஊட்டும் போது அல்லாட்டி கொடுக்கும் போது இப்படி கொடுப்பார்கள், நாலெழுத்து சொல். இல்ல இல்ல இல்ல,
6: என்னண்டு
1: என்னண்டு,
6: ஒரு கவலம் சாப்பிடுங்க.
1: கவலம் கட்டிக்காரன். மஜித் மஜித் கட்டிக்காரன். உங்களுக்கு நீங்க கட்டிக்காரன், கட்டிக்காரன். உங்களுக்கு ஒரு
6: புள்ளி.
1: சரி சரி, அது கவளம் என்பது சரி. இவர் உருண்ட உருண்டையா சாப்பிடுங்க. கவளம் கவளமாக உருட்டிட்டு அதை கொடுக்கும் போது கவளமாக, கவளம் கவளமாக ஊட்டுவார்கள், கவளம் கவளமாக கையில கொடுப்பார்கள். அதுதான் கெட்டிக்காரன் உங்களுக்கு. நீங்க கெட்டிக்காரன் அப்படியே. உங்களுக்கு பாராட்டு, நான் நினைக்கவில்லை இது சொல்லுவார்கள் என்று. சரி, ஆட்சியில் இப்படி ஒரு ஆட்சி இருக்கிறது, அதாவது ஒரு நாட்டை ஆட்சி புரியும் போது இப்படி ஒரு ஆட்சி இருக்கிறது, அதன் எழுத்துக்கள் வந்து ஐந்தெழுத்து, ஐந்தெழுத்து சொல். இப்படி ஒரு ஆட்சி இருக்கிறது, ஐந்தெழுத்து சொல். ஆட்சியில் இப்படி ஒரு ஆட்சி இருக்கிறது. ஐந்தழுத்து சொல், ஐந்தழுத்து சொல். யோசிச்சு கொண்டு வாங்க, யோசிச்சு கொண்டு வாங்க. எங்க பிரகாஷ் உங்களுடைய பாட்டை சொல்லுங்க.
4: எனக்கு வந்து நான் சிக்னல்ல நிக்கிறதுனால நீ வருவாய் என படத்துல இருந்து பார்த்து பார்த்து கண்கள் குத்திருப்பேன்.
1: நீ வருவாய் என பார்த்து பார்த்து.
4: ஆமா, நிக்கிற இடம் அப்படி சிக்னல் வருவாங்கன்னு பாத்துட்டு இருக்க.
1: அப்படியே நின்று கொள்ளுங்க, காரல ஏதாவது வந்து அடிச்சு கொண்டு போட்டு சொல்ல தீர்ந்தது.
4: நீ என்னமா தன்னாட்சியா? தன்னாட்சியா
1: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல. மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. நன்றி நன்றி. நிறைய பேர் அதை அழைக்கிறார்கள், எல்லாரையும் அழைச்சு கொள்ளலாம். சரி, நன்றி நன்றி. எங்கே அழைப்புக்கு வாங்கோ. எங்கே வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? வணக்கம்
7: வணக்கம். காரைக்கால் மேல ஒன்று சேப்பு விஜயராகவன்.
1: சேப்பு விஜயராகவன், எப்படி இருக்கிறீங்க விஜயராகவன்? நீங்க
7: நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன்.
7: என்னால நிகழ்ச்சியில பங்கு பெற முடியவில்லை, ஏன்னா காலை டூட்டியா போறதுனால சீக்கிரம் தூங்கிடுவேன்.
1: அது பரவாயில்ல, அது பரவாயில்ல, அதில்ல உங்களை எல்லாம் நாங்க கொஞ்சம் பேரை பௌனம்மாவே இதோட இருந்த காணையலி என்றுதான் பிடிக்குது. சரி, நீங்க நீங்க அதாவது ஒரு நீங்க செய்யும் வேலையும் அப்படி, உங்களுடைய தொழில் அப்படி. அதனால நீங்க தூங்கவே வேண்டாம். நீங்க செய்யற தொழிலுக்கு நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து போகணும். மற்ற உயிர்களை காப்பாற்றலாம். அல்லாட்டி நீங்க தூங்குறதுல நீங்க எதுவும் செய்திருவீங்க. உங்களுடைய பாட்டை சொல்லுங்க. பாட்டு உங்களோட பாடலை சொல்லுங்க. நாளைய
7: இரு துருவம், இரு துருவம் படம்.
1: இரு துருவத்துல
7: தேர் பார்க்க வந்திருக்கும் பிச்சரை பிள்ளை. நாளைக்கு திருவாரூர் தேர்வு வட்டம், திருவாரூர் மாவட்டம் தமிழகத்துல. அதுக்காக அதுக்காக அந்த பாடலாம். தேர் பார்க்க வந்திருக்கும் சித்திரை பெண்ணை.
1: தேர் பார்க்க போனா பரவாயில்ல, சித்திரை பெண்ண கூப்பிடுறீங்க.
7: ஆமா, அது பாடல் வரி அது, நாங்க எதுல
1: சித்திரப்பன் வீட்டே இருக்கல்ல உங்களோட சித்திரப்பன் பேருந்தாங்க. தேர்
7: பாருங்க
1: ஐந்தழுத்து சொல்லு. இப்படி ஒரு ஆட்சி இருக்கு, இப்படி ஆட்சி, அதாவது ஒரு நாட்டை ஆட்சி புரியும் போது இப்படி ஒரு ஆட்சி என்று சொல்லுவார்கள். அது என்ன ஆட்சி? நான் ஐந்தழுத்து சொல் கண்டுபிடிச்சு எங்கே. வணக்கம் எங்களுடைய மகாலிங்கம். மகாலிங்கம்
8: வணக்கம்மா.
1: எப்படி இருக்கு?
8: வணக்கம்மா, வணக்கம்.
1: எப்படி கோயில் குளத்துல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? ஜடபின்னவங்க, பூ வச்சவங்க
8: எல்லாரும் நல்லா இருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு.
1: எப்படி
8: நாளைக்கு திரு கல்யாணம்?
1: நாளைக்கு திருக்கல்யாணம்.
8: சாயந்தரம் 7 மணிக்கு.
1: ஓ,
8: திருக்கல்யாணம். சிவனுக்கும் பார்வதிக்கும் நடக்கிறது, எங்கேயுமே அதிகமா நடந்திருக்காது. நாளைக்கு சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணம்.
1: திருக்கல்யாணம்
8: எங்க ஊர்ல? எங்க ஊர்ல.
1: சரி, என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. என்ன பாட்டு?
8: நினைவு நாளுங்கிறதுனால அவருடைய பாடலா உண்மையில ஆசை கொண்ட உத்தமிய அந்த பாடல்.
1: அது என்ன பாட்டு? உண்மை நானே கேட்கல. உண்மையிலே
8: உண்மை உண்மையில ஆசை கொண்ட உத்தமிய நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மே தாழ முடியாத கண்ணீர் தங்க ரத்தினம் தங்க ரத்தினம்.
1: முதல் ஆரம்பமே உண்மையில ஆசை
8: கொண்டு ஆசை கொண்ட. ஆமா,
1: நன்றி நன்றி நன்றி. நீங்க
8: உண்மையில ஆசை கொண்ட. ஆமா, நேர்மைமா, நேர்மையான.
1: இல்லை இல்லை இல்லை இல்லை, மீண்டும் நினைச்சு கொடுங்க. வணக்கம் வணக்கம் பவுனம்மா. வணக்கம்
9: அம்மா. அரசாட்சி,
1: அரசாட்சி கட்டிக்காரை புள்ளையா சொல்லிட்டீங்க. நன்றி. எங்க என் மஜீத் என் மஜீத் வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வாங்க. அடடா மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க ஃபாரூக். இங்கே தேவா உங்களுடைய பாடல் எடுத்து வரவில்லை, ஆனா பாடல் ஆயத்தமாக இருக்கிறது, எடுத்து வந்தால் நிகழ்ச்சி போய் கொண்டிருக்கிறது. அப்படி உங்களோட பாடல் எடுத்து வருகிறேன், நீங்க கோவிக்க மாட்டீங்களேன்னு எனக்கு தெரியும். முதல் பாடல் அழைப்புக்கு வாங்கோ. இப்படி ஒரு ஆட்சி இருக்கிறது, இது ஐந்து எழுத்து சொல், இது ஐந்து எழுத்து சொல். இப்படி ஒரு ஆட்சி இருக்கிறது, ஆட்சி ஆட்சி புரிதல் அங்க, இது ஐந்து எழுத்து சொல். உடனே இணைஞ்சு கொள்ளுங்க ஃபாரூக், இணைஞ்சு கொள்ளுங்க ராபிக், இணைஞ்சு கொள்ளுங்க ஞானசேகரம் அண்ணா, மீண்டும் வந்தீங்க நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. என்ன எல்லா அனுமதி ஆயிட்டீங்க, இந்த ஆட்சியை கண்டுபிடிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆட்சி தான் இது. எங்க அதுக்காண்டி பக்கத்து வீட்டு ஆட்சியை கட்டி பார்க்க வேணா, இது ஆட்சி. ஓடி வாங்க பாக்கலாம், கட்டிக்காரண்டா இதை கண்டுபிடிச்சு கொண்டு ஓடி வாங்க. எங்கே வணக்கம் ஃபாரூக், ஃபாரூக் வணக்கம். அன்பு வணக்கம் ஃபாரூக், முதல்ல உங்களோட பாட்டு சொல்லுங்க. பெண்ணின் மனதை தொட்டு கண்ணுக்குள் உன்னை வச்சேன். கண்ணு நீங்க வச்சிருக்கீங்க அப்படி?
10: ஆமா கண்ணுக்குள்ள
1: இவன் மூணா வச்சுக்கிறீங்க. அப்ப நீங்க அப்படி இமைய மூடாம வச்சிருந்தா டாக்டர் போறீங்க, கண்ணுலயே
10: பிரச்சனை இருக்காங்க,
1: கண்ணமா இருக்கு, அப்ப கண்ணுக்கு நோயே வராது இல்ல? கண்ணை முழிச்சு கொண்டே இருக்கீங்க அவக்கு, அப்படி மூடுனா அவக்கு கஷ்டம் வந்து கட்டிக்காரன் கட்டிக்காரன் உங்களோட மாதிரி ஒரு காணவே இல்லையப்பா. இப்படி வருது, எல்லாரும் இப்படி இருந்துட்டா எல்லாத்தையும் கண்ணு நல்லா இருக்கு. நீங்க இந்த சொல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்படி ஒரு ஆட்சி இருக்கு, கொடுங்கோல் ஆட்சி, கட்டிக்காரன் ஃபாரூக், கட்டிக்காரன் ஃபாரூக் ஒரு இல்ல சரி
10: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
10: நன்றி.
1: வணக்கம் மகாலிங்கம், மகாலிங்கம் வணக்கம், வணக்கம் மகாலிங்கம்,
11: வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. கோலாட்சி,
1: கோலாட்சி, கொடுங்கோலாட்சி, அவர் சொல்லிட்டு போயிட்டார். கொடுங்கோலாட்சி, கொடுங்கோல் ஐந்தெழுத்து சொல். நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் ராஃபிக், ராஃபிக் வணக்கம்.
12: நல்லா இருக்கலாமா? இரவு வணக்கம்மா.
1: இரவு வணக்கம் ராஃபிக், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்க
12: நல்லா நல்லா இருக்கிறான். அன்னைக்கு வர முடியல, அன்னைக்கு உடம்பு சொல்ல போச்சு, அதனால இது பேச முடியல, பாட்டு பாடு பேச முடியல, அதனால வர முடியல.
1: சரி அது பரவாயில்ல, அது நாங்க நாங்க சொன்னோன்னு பாருங்க எத்தனை பேர் வந்து நாங்க வர முடியல, அது உங்களுக்கு உடல. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு நாளைக்கு?
12: நாளைக்கு வந்து, நாளைக்கு வந்து படம் வந்து காக்கி சட்டை,
1: காக்கி சட்டை.
12: பாடல் வந்து கண்மணியே சேசு மௌனமன கூறு, அந்த பாடல் இல்லமா?
1: என்னடா உங்களோட கண்மணி பேசாம விட்டுட்டாவா?
12: ஆமாமா.
1: ஏ நீங்க என்ன செய்றீங்க?
12: அது நல்ல பாட்டு, எஸ் பி பாலசுமணியும் ஜானகியும் பாடினது, நல்ல பாடல் தான் அது, பிடித்த பிடித்தமான பாட்டு தான்.
1: நீங்க எதுக்கு கண்மணியை பேச சொல்றீங்க? பேசுனா சொல்லுங்க, வாய்க்காரி நெடுக கத்திக்கொண்டு இருக்காண்டு, பேசாம இருந்தா மௌனம் நல்லா இருக்கு, பேச சொல்ல கூட நீங்களே பேச.
12: உங்களுக்கு இன்னும் ஒரு சொல்லு.
1: சரி, ஒரு உடையை ஆண்கள் அல்லாட்டி பெண்களும் இது அணிவார்கள், சரியா?
12: சரிமா சரிமா,
1: அது ஒரு உடை அணியும் விதத்தை இப்படி சொல்லுவார்கள். நான்கெழுத்து ஒரு உடை அணியும் விதத்தை இப்படி சொல்லுவார்கள், இது நான்கெழுத்து, நான்கெழுத்து, சரியா? நன்றி. எங்கே மீண்டும் அன்பு உறவுகள், நீங்கள் இணைஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு உடை இப்படி அணிவார்கள், இது நான்கெழுத்து. ஒரு உடை, உடை அதாவது ஒரு உடை அணியும் போது இப்படி இருக்கும், அது நான்கெழுத்து, இப்படி கட்டுவார்கள், இப்படி கட்டுவார்கள். பாப்போம் யார் சொல்றேன். இது நான்கெழுத்து உடை கட்டுவதில் இப்படி ஒரு தன்மை இருக்கிறது. இது நான்கெழுத்து எங்கே? ஒரு உடை, என்ன எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க. உடை கட்டுறது இப்படி இருக்குமாண்டா? ஒரு உடையை கட்டினால், கட்டும்போது இப்படி அணிவதை சொல்லுவார்கள், இப்படி அணிவார்கள், இப்படி கட்டுவார்கள். அதை நான்கெழுத்து கண்டுபிடிச்சு கொண்டு ஓடிவாங்க. எங்க கெட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். எங்கே? வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம். புஷ்பம் இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல. எங்க எங்க நான்கெழுத்து கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். ஓடிவாங்க ஓடிவாங்க ஓடிவாங்க. எங்க இவருடைய பாடலை எடுத்து வரலாம். எங்களுடைய கொஞ்சமா போடுறேன். எங்க பாப்போம். கல்லெல்லாம் சிலை செய்தான் எங்களுடைய தேவாவுடைய பாடல்.

0: காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவுகளை சந்திக்கலாம். முதல்ல மகாலிங்கம் சொல்லுங்க, எப்படி ஒரு உடை அணிவார்கள் எப்படி என்று சொல்லுங்க. மடிப்பா மடிப்பா நாம் கட்டு சேல மடிப்பில்ல, நீ கட்டு சேல மடிப்பில்ல, நான் கிறங்கி போனேன் உடனே மடிப்பழுந்து வந்தீங்க. தவறு தவறு, நீங்க நடிக்க அந்த மடிப்போடையதான்
1: ஆண்களும்
0: இல்ல இல்ல இல்ல பெண்களும். இப்ப நான் சொல்ற விதம் வந்து பெண்களும் சில நேரங்கள்ல
1: ஜாக்கெட்
0: நீங்க போடுவீங்களா?
1: ஜாக்கெட் மேல போடுறது அங்கி போடுறது ஜாக்கெட்
0: ஜாக்கெட் வந்து தமிழா? ஜாக்கெட் தமிழா? அதான் எனக்கு தெரியல. வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் நீங்க சொல்லுங்க. ஜார்ஜ் என்ன நடந்தது? ஜார்ஜ் உங்களோட சத்தத்தை காணல, ஒன்றுமே நடக்கலையே. ஜார்ஜ் வணக்கம். ஜார்ஜ் ஜார்ஜ் நீங்க காட்டலையில இருக்கிறீங்க. ஜார்ஜ் நீங்க இணைப்புல இருக்கிறீங்க. இல்லை, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. அங்க வணக்கம் விஜயராகவன் வணக்கம். இல்லை யோசிச்சு கொண்டு வாங்க. அங்க வணக்கம் ஞானசேகரமண்ணா. ஞானசேகரமண்ணா வணக்கம். முண்டாசும் இல்ல இல்ல, இது வந்து நாலெழுத்து நாலெழுத்து. எங்க கண்டுபிடிச்ச நோடியாங்க. ஜார்ஜ் நீங்க வந்தீங்க. ஜார்ஜ் சிலவள நீங்க சரியா சொல்லக்கூடியதா இருக்கும். எங்க பாக்கலாம். எங்க ஓடி வந்து சொல்லணும். எங்க பவுனம்மா வணக்கம். பவுனம்மா அம்மா
2: அம்மா இறுக்கி கட்டுறது சொல்லுவாங்க.
0: இறுக்கி என்னத்தை இறுக்கி கட்டுறது?
2: இறுக்கி கட்டு
0: மூச்சடிக்கலாமா? அப்படியே செத்துப்போம்
2: இல்லையாமா?
0: நன்றி. எங்க ஓடியாங்க ஓடியாங்க. எங்க எங்க மகாலிங்க நீங்க சொல்லுங்க.
3: பனியர் அல்லது உள்ளாடு?
0: உள்ளாடை அதுலே நில்லுங்க. நீங்க இது வழியில தெரியும். நன்றி, நீங்க பாட்டு சொல்லிட்டீங்க. நன்றி.
1: பனியன் போடுறது இல்லையா? வெளியில தெரியாதா?
0: வெளியில தெரியும், அது தெரியும். உள்ளாடை என்ன தெரியும்?
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கங்க. ஜோச்சோன் கொண்டு வந்துட்டா போங்க பாப்போம்.
1: இழுத்து கட்டுறத?
0: இழுத்து கட்டு பாருங்க. இறுக்கி கட்டு, இழுத்து கட்டு, மடிச்சு கட்டு, வேற என்னங்க சொல்ல போறீங்க?
1: சரி பாட்டு எழுதிங்கம்மா. பாட்டு
0: சொல்லுங்க சொல்லுங்க. பாஜி உங்களோட பாட்டு சொல்லுங்க.
1: படத்தின் பெயர் உன்னாலே உன்னாலே.
0: உன்னாலே உன்னாலே.
1: பாட்டு ஜூன் போனால் ஜூலை காற்று.
0: ஜூன் போனால்
1: ஜூலை காற்று.
0: என்ன ஜூன் வரையிலையே?
1: வந்துடும்.
0: போனால் ஜூலை காட்டு.
1: ஜூன் ஜூலை காட்டு.
0: ஜூன் ஜூலை காட்டு
1: கட்டிக்க. வணக்கம் மாலிங்கம் ஐயா. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களோட ஜாயின் பண்றது பெரிய புண்ணியமா இருக்கு.
0: பதினெட்டு
4: மணி நேரம் கேக்குற ஒரு புண்ணியம் பண்ணவர் தானே?
1: உண்மையிலேங்க, நான் காலையில எழுந்திரிச்சா உண்மையிலே ஐயா. நான் காலையில எழுந்திரிச்சா ஆன் பண்ணனும் கிச்சன்ல வச்சுனா வச்சுட்டு வேலை பார்த்துன்னு
0: இருப்பேன்.
1: அதாவது ரொம்ப
4: பதினெட்டு மணி நேரம் வேலை பாக்குறீங்களா? அப்போ
1: 12 மணி நேரம் வேலை பாக்குறேன். காலையில 6:30 எழுந்துச்சுன்னா இப்பதான் நான் வந்தேன் ரூம்ல. 6:30 கிச்சன்ல இருந்து பாத்துங்க. திரும்ப இப்ப நான் திரும்ப இங்க படுக்கிற வரைக்கும் நான் மேக்சிமம் 10 மணி வரைக்கும் வீட்டுல இதுக்கு இடையில வீட்டுல பேசுவேன். இதுக்கு இடையில மேடத்துக்கிட்ட ஆர்டர்
4: வாங்குவேன். எதுக்கு ஆர்டர்?
1: அதாவது கிச்சன் ஆர்டர், அதாவது ஃபுட் ஆர்டர். நாளைக்கு நாளைக்கு செய்யறது சாப்பாடு, செய்யற சாப்பாடு. இவ்வளவு நேரம் நம்ம வந்து
0: அவ்வளவு நேரம் எங்க
1: வானொலியை
0: அவர் அதாவது உற்சாகமா இருக்கிறார். உற்சாகமா சரி, இப்படி இப்படி உடைய அணிவர் ரெண்டு பேரும் போல ரெண்டு பேரும் விசாரிச்சிட்டீங்கல்ல, பத்து ரூபாயை அந்த உண்டியல்ல போட்டு போங்க. இல்ல நீங்க இல்ல ஒரு ஆள் வெளிநாடு ஒரு ஆள் இங்க இந்த வழிவா, நீங்க 25 ரூபாயை அந்த உண்டியல்ல போட்டுருங்க. ஓகே, ரெண்டு பேரும் விசாரிக்க
4: விட்டுருங்க.
0: அது தாலுகாத்து போட்டா கேட்காதையா, தாலுகாத்து போட்டா தா. நன்றி
4: நன்றி
0: நீங்க போட்டிருப்பீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி இருவருக்கும் நன்றி. எங்க இணைஞ்சு வழங்க இப்படி ஒரு உடை, இப்படி உடையை இப்படி கட்டுவார். கூடுதலாக வேட்டியை, வேட்டியை இப்படி கட்டுவார். எங்க சண்டைக்கு போகும்போது இப்படி கட்டி கொண்டு போவாருங்க. இன்னும் இலகுவா இருக்கேன். விவசாயம் செய்யும் போதும் இப்படி கட்டி கொண்டு போவார்கள். ஓகே, எங்க இலகுபடுத்தி இருக்கிறேன். கட்டிக்கார உடனே ஓடி வாங்க, பாப்போம்.

0: வணக்கம்
1: ஞானத்தேவரே.
0: வணக்கம் அண்ணா, சொல்லுங்க.
1: மடிக்கு
0: இல்லையண்ணா, இல்லையண்ணா. இப்ப வேட்டியே இப்படி கட்டி கொண்டு சண்டைக்கு போவார்கள். அதாட்டி வேட்டியை இப்படி கட்டி கொண்டு இப்ப இதுல விவசாயத்துக்குல இறங்குவார்கள். எங்க கண்டுபிடிங்க இப்படி கட்டி எங்க என்ன இது தெரியாம இருக்கிறீங்க. சண்டைக்கு கூட சொல்லுவாரு இப்படி கட்டி கொண்டு போறான் சண்டைக்கு. அவர் பாருங்க இப்படி கட்டி கொண்டு போறாங்க சண்டைக்கு என்று சொல்லுவாங்க. சொல்லும் போது எங்க பாப்போம். வணக்கம் மாலிங்க. இல்ல கொஞ்சம் கொஞ்சம் விலகி நில்லுங்க, அரைக்கி இறக்கி நில்லுங்க. மகாலிங்கம் சொல்லுங்க.
1: மடக்கி
0: கட்டுறது இல்ல, மடக்கி இல்ல. வணக்கம் எங்க எங்களுடைய ஞானசேகரம் அண்ணா. வரிஞ்சு கட்டி கொண்டு அதுவும் பிள்ளை எங்க மீண்டும் வாங்க. வரிஞ்சும் இல்ல, வரிஞ்சும் இல்ல. இது வந்து நான்கெழுத்து சொல் எங்க. வணக்கம் எங்களுடைய மகாலிங்க மீண்டும்.
1: வருந்து
0: இல்ல இல்ல இல்ல இல்ல எங்க. பவுனம்மா வணக்கம். பவுனம்மா வரிஞ்சு கட்டியும் இல்ல, வரிஞ்சு கட்டியும் இல்ல எங்க. வணக்கம் எங்க. தேவா
1: தேவா
0: சொல்லுவ. தேவா
1: தமிழ் என்ன பேரு?
0: கோமணத்துக்கு கோமணம் தான். அதை விட என்ன இருக்குது? நீங்க என்ன
1: எங்க அந்த இதுக்கு தமிழ்ல? சரி நன்றி வேணுமா.
0: நன்றி நன்றி நன்றி எங்க. வணக்கம் எங்களுடைய செல்வகுமார்.
2: வணக்கம்மா. வணக்கம்மா நலமா இருக்கீங்களா?
0: எப்படி இருக்கிறீங்க செல்வகுமார், நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கம்மா, நலமா இருக்கும், சுகமா இருக்கும்.
0: நீங்க
2: மகிழ்வா இருக்கும்.
0: நீங்க இதை கண்டுபிடிச்சிருவீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இந்த கட்டு முறை சொல்லுங்க.
2: அம்மா அந்த வேட்டியை கட்டுறது சொல்லலாமா?
0: சொல்லுங்க.
2: வரிஞ்சு கட்டிக்கிட்டது
0: இல்ல இல்ல இல்ல.
2: வரிஞ்சு கட்டிக்கிட்டு தான் போவாங்க.
0: வரிஞ்சு கட்டி இல்ல எங்க. பாட்டு சொல்லுங்க. நாளையா பாட்டு என்ன? நானே உங்களுக்கு தெரியுமா? நீங்க அப்படித்தான் டக்குன்னு கட்டி கொண்டு போவீங்கன்னு பார்த்தா என்ன ஆச்சுங்க சொல்லுங்க. நீங்க அப்படி கட்டுனா எப்படி இருக்கும்? கட் பண்ண பண்ணி பாக்க. நீங்க வரவ எல்லாரையும் நான் அப்படி கட் பண்ண பண்ணி பாக்கிறேன் கட்டி கொண்டு எங்க சொல்லுங்க. உங்களோட பாட்டு சொல்லுங்க.
2: அம்மா பாடல் வந்து சொல்றமா? அந்த பதில் இடையில வந்து சொல்றோம்.
0: சரி வந்து சொல்லுங்க, வந்து சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி எங்க. ராஃபிக் நீங்க சொல்லுங்க எப்படி கட்டுறது? கோமணம் கட்டுறது சரியா கட்டுறவங்க கோமணத்தை அது அதோட உட அத அப்படி வேட்டிய கட்டுற விதத்தை கேக்குறேன். வணக்கம் ஃபாரூக் நீங்க சொல்லுங்க.
3: முடிச்சு போட்டு
0: கட்டுறேன். இல்ல இல்ல இல்ல இதுக்கு சரியா இருக்குங்க. உங்களை எல்லாருக்கும் இப்ப நான் அப்படி கட்டி பாத்துட்டேங்க மனக்கண்ணுக்கு முன்னாட பாப்போம். எங்க கண்டுபிடிச்ச நோடியாங்க.

0: ஒரு புல்லு வகை. இன்னொரு சொல்லு கொடுக்கறேன், இது ஒரு புல்லு வகை. இது சரிங்க பவுனம்மா, வணக்கம் பவுனம்மா, கண்டுபிடிச்சிட்டீங்களா எப்படி?
1: அம்மா கோமணம் கட்டிட்டு
0: இல்ல, கோமணம் கட்டுறது அதோட உடை தானே, கோமணம் கட்டுறது அது கோமணம், அது அதோட உடை, அது ஒரு உடை. நீங்க இப்ப வேட்டிய கட்டுறேன்னு சொல்லுவார்கள், வேட்டிய
1: படிச்சு கட்டுறது
0: இல்ல, அது ஒரு உடைய. ஒரு இப்ப நாங்க கூட பெண்கள் கூட ஒரு புடவைய இல்லாட்டி ஒரு துண்டை கட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். நாடகங்கள்ல நாங்க அப்படியெல்லாம் கட்டி இருக்கிறோம். மீண்டும் நெஞ்சு கொள்ளுங்க. அடுத்த சொல்லத்து கொடுக்கிறேன், இது ஒரு புல் வகை. இது ஐந்தெழுத்து சொல், இது ஒரு புல் வகை ஐந்தெழுத்து சொல். எங்க பாக்க கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். இது ஒரு புல் வகை ஐந்தெழுத்து சொல். ஓடி வாங்க பாக்கலாம்.

0: வணக்கம் வணக்கம் அம்மா. அம்மா
1: ஒண்ணு ஒரு பிள்ளையாவது எடுக்காடு பாத்திரம் முடியலையே
0: இல்லையா அம்மா? எங்க மாலையம் வாங்க
2: வழித்து வழித்து கட்டுறது வழிச்சு வழித்து
0: வழிச்சா
2: வழித்து வழித்து
0: கட்டுறது அவருக்கு சொல்லுங்க எனக்கு எப்படி வழித்து கட்டுறது
2: வாரி வழித்து கட்டுறது
0: என்னது வாரி வழித்து கட்டுறது என்னத்தை
2: வழித்துன்னா தூக்கி கட்டுறதுங்க
0: தூக்கி மடிச்சு கட்டுறது அது அது மடிச்சு தொடதறிய மடிச்சு கட்டுறது
2: தூக்கி கட்டுறது தூக்கி கட்டு
0: தூக்கி கட்டா தொடதறிய கட்டுறது அதுதானே சொல்றீங்க நெப்போலியன்
2: கட்டுவாங்க
0: நடிகர் நெப்போலியன் அது இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்ல மீண்டும் நெஞ்சு பண்ணுங்க எங்க அப்ப இது கட்டத்தை இது யாருமே கட்டுறது இல்லையாக்கா

0: வணங்கே வணக்கம் மாலிங்கம். மாலிங்கம் சொல்லுங்க. இல்ல இல்ல சரி, நான் அந்த சொல்ல ஒரு எழுத்த சொல்றேன் பாப்போம். எங்க ஞானசேரம் அண்ணா கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க எங்க.
1: வணக்கம் சார். கோரைப்புல்.
0: கோரைப்புல் இல்லையா? அந்த புல் வகை இல்ல, கோரைப்புல் இல்ல. இது வகை அடுத்து அண்ணா, நீங்க சைக்கிள்ல போயிக்கலாம். இப்படி கட்டி கொண்டு போனா, கட்டிட்டு சைக்கிள் ஓடுனா உங்களோட வேட்டி அந்த சக்கரத்துக்கு எல்லாம் மாட்டாது. யோசிக்கிறார் அண்ணா, நான் அப்படி
1: ஒன்னும்
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. எங்க பாப்போம், மீண்டும் நினைஞ்சு கொள்ளுங்க அண்ணா. எங்க செல்வகுமார் வாங்க. எங்க அருகம்புல்ல? இல்ல இல்ல இல்ல, இது ஒரு புல் வகை. புல் வகை இந்த பேரு சரியா சொல்லணும். இல்ல, கோமணம் வந்து ஒரு உடை, அதை நீங்க அப்படி வரைஞ்சு கட்டினா அதை கோமணம் கட்டி இருக்கிறீங்கன்னு சொல்லுவார்கள். இது நீங்க வேட்டியை இப்படி கட்டலாம், வேட்டியை கட்டலாம். நான் சில நேரம் புடவை கட்டினா, சிலவள தண்ணீர் இருக்கிற இடம் இல்லாட்டி எங்கேயும் வயலுக்கு இறங்குறேன்டா, அப்படியே சில நேரம் கட்டலாம். சில நேரம் உங்களோட லுங்கியா இருந்து இல்ல, லுங்கியே அப்படி கட்டலாம். ஒரு துண்டு எடுத்து அப்படி, ஒரு பெரிய துண்டு எடுத்து இப்படி கட்டலாம். அங்க
1: தூக்கி
0: கட்டுறது இல்ல. எங்க பாக்கலாம், ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஜார்ஜ் வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம். அருகம்புல்லாமா?
0: இல்ல இல்ல, இது ஒரு புல். புல் இந்த புல்லிட பேரை சொல்லுங்க. அதாவது ஐந்தழுத்து புல், இந்த பேரை சொல்லணும் நீங்க.
2: அருகம்புல்லு. அருகம்புல்லு இல்லையா?
0: இல்ல, அருகம்புல்லு இல்ல.
2: அப்ப இது கொசுவம்மா? இது
0: கொசுவம் இல்ல, கொசுவம் அது பின்னால தொங்க விடுறது இல்ல. இதுவும் இதுவும் கட்டி பின்னுக்கு தொங்க விடலாம். ஒரு கொஞ்சம் சின்ன துண்டு, ஒரு கொஞ்சம்
1: துண்டு பின்னாடி தொங்க விடுறதாமா?
0: என்னண்டு
1: புல்லு தொங்க விடுறதா இல்ல புல்லு தனியாவா? சேர்ந்த கேள்வியான்னு
0: கேட்டேன். வேற ஒன்று
1: நான் விளையிடுறேன், அது வந்துட்டு விட தெரியல எனக்கு வந்துச்சு.
2: செல்வகுமார் ஐயா வணக்கம்.
0: புல்லுக்கும் அதுக்கும் முடிச்சு போட்டீங்க நீங்க, அவரை விட்டுட்டு ஓடிட்டு.
2: சரி போயிட்டு வரேன்.
0: எங்க பாரு, வணக்கம் பாரு.
3: வணக்கம். செல்வகுமார் அமைச்சு மாதிரி ஒரு காலை வேணும்.
0: அவரு கேட்டாரு அந்த கட்டுறதுக்கு புல்ல தொங்க
3: தெரியல, காலை வேல வேற வேற தெரியல.
0: அந்த கட்டுறது புள்ளையும் தொங்க விடுறதான்னு கேக்குறேன்.
3: தலைப்பாகை அம்மா, தலைப்பாகை.
0: என்னன்னு?
3: தலைப்பாகை.
0: தலைப்பாகை இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல
3: இல்ல இல்ல. நான் புல்லு வந்து நெல் பயிர் அம்மா, நெல் பயிர்.
0: இல்ல இல்ல இல்ல, இது ஒரு புல்லு.
3: என்ன
0: வணக்கம் போனம்மா?
4: அம்மா பசும் புல்.
0: பசும் புல் இல்ல, பிள்ளை மீண்டும் வாங்க. இல்ல இல்ல, இது ஒரு புல் வகை. இது ஒரு புல் வகை, எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்ச புல் இந்த பேரு உங்களுக்கு தெரியும். நீங்க ஓடி வாங்க, கிட்ட கிட்ட நெருங்குறீங்க. அந்த புல்ல சரியா அந்த பேரை சொல்லணும். தெரிஞ்ச புல். எங்க எங்க ஓடி வாங்க. செல்வகுமார் இந்த தமாஷா பேசி பேசி இப்படியே சிரிக்க வச்சு சிரிக்க வச்சு கூட சிரிச்சதுனால எனக்கு தலையடி வரும் போல இருக்குது. வணக்கம் தேவா.
1: நானல்
0: புல் இல்ல இல்ல இல்ல இல்ல
1: இல்ல
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. நானல்ல புல்லாங்குளர் செய்யலாது, மூங்கில தான் செய்யறது. அதுவும் ஒரு புல் வகைதான் அது. எங்கே மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஓடி வாங்க பாக்கலாம், கட்டிக்காரர் யாருண்டு. இது ஒரு புல் வகை. இப்ப ரெண்டு சொல்லு கொடுத்து நீங்க சொல்லாமல் இருக்கிறது. எங்க இணைஞ்சு கொள்ளுங்க. எங்க ராஃபிக் வணக்கம். வணக்கம் ராஃபிக்.
1: வடிஞ்சு கட்டுமா? வடிஞ்சு கட்டு.
0: வடிஞ்சு கட்டு இல்ல இல்ல இல்ல. இப்படியோட கட்டணும். இது இது இது வந்து வரைஞ்சு கட்டு, நீங்க இது வந்து செல்வாக்குமார் நீங்க சொல்லுங்க. தர்பை புல் இல்ல, தர்பை புல் இல்ல, தர்பை புல் இல்ல. இது தெரிஞ்ச உங்களுக்கு கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. எங்க எங்க எங்களுடைய விஜய ராகவன் சொல்லுங்க. மகாலிங்கம் சொல்லுங்க. வணக்கம் மகாலிங்கம். மகாலிங்கம்
5: இல்ல
0: இல்ல. இது எல்லாருக்கும் எல்லாரும் உபயோகிக்கிற உண்டு, முக்கியமான உண்டு. இதுக்கு பல பேர் இருக்குது, நான் வச்சுக்கிற பேரை சொல்லுங்க நீங்க எனக்கு. வேற பேரும் இருக்கிறது, அதுக்காக சாப்பிட்டு வந்து இப்படி என்ன வர விட கூடாது. நன்றி நன்றி. சாப்பிட்டு நல்ல ஏப்பம் போடுறாரு பாருங்க. சரி, எங்கே இணைஞ்சு கொள்ளுங்க. ஒரு பாடலை எடுத்து விடுவோம். எங்கே ரெண்டு சொல்ல, அப்ப நான் மற்ற சொல்லுக்குள் போகலாம். என்னடா சொற்களை கொடுத்து கொண்டு வந்தா எது நீங்க சொல்றீங்க சொல்லலையேன்னு பாக்கலாம். இரண்டு சொற்கள் அந்த முதல் அந்த கற்ற விதத்துக்கு ஒரு ஒரு உதவியொன்று செய்தா நீங்க கண்டுபிடிப்பீங்களா என்று பார்க்கலாம்.

நேரம் சரியாக 10:36. இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:00.

நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன், சரியா? நான் கழுத்து சொல், அதுக்கு அதன் அது அது நடு, அதாவது நான் கழுத்துல ரெண்டாவது எழுத்த நான் சொல்றேன், நீங்க கண்டுபிடிங்க. டூனா டூனா டூ, மாட்டுக்கு வார டூ, மாடு என்று வர்றது, அந்த டூனா வருகிறது ரெண்டாவது எழுத்தாக வருகிறது. எங்க கண்டுபிடிச்சோன்னு வாங்க. இதுக்கு மேலே உதவி செய்தா

0: அம்மா திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி சார்
1: மடு சார் மடு மடி சாரா மடு நாடு சார் மடு சார் இல்லையா மேம்
0: எடுத்து
1: கட்டுவதம்மா சொல்லுங்க சார்
2: ஓ நான் பேசுறது கேட்க இல்லையோ உலக நேரமும் அடடா மற்றவர்கள் வந்து பேசும்போது நான் பேசுறது கேட்கல சரி எங்கே ஓடி வாங்க.

0: சரிதாம்மா சரிதாம்மா. ஆமாம்மா ஆமாம்மா ஆமாம்மா. என்னம்மா கோரை புள்ளி தானம்மா அதுக்கு ஆன் பதில் இல்லையா? சரிங்க சரிங்க. நினைத்தது முடிப்பெண் படத்திலிருந்து ஒருவர் மீது ஒருவர் சாய. நல்லா இருக்காம நல்லா இருக்காம. நினைத்ததை அன்னைக்கு வரலம்மா, நாளைக்கு தருவாங்க. முடிப்பேன் முடிப்போம். ஒருவன் மீது ஒருவன் சாய், ஒருவர் மீது ஒருவன் சாய்.
1: வணக்கம் செல்வகுமார். செல்வகுமார்
2: ஐந்தழுத்து
1: சொல் எங்கே பாக்கலாம். நான்கு எழுத்து சொல் ஒன்று, மற்றது வந்து ஐந்தழுத்து சொல் ரெண்டு நீங்க கண்டு

அடுத்த சொல்லுக்குள் போறேன். மூன்றாவது சொல்லி ரெண்டு சொல்லி என்ன தரவில்லை. இது ஒரு விலை உயர்ந்தது. இது ஒரு மிருகத்திடம் இருந்து எடுக்கப்படுகிறது. இது ஒரு மிருகத்திடம் இருந்து எடுக்கப்படுகிற ஒரு விலை உயர்ந்த ஒன்று. இது அந்த மிருகத்தோடு சேர்ந்து சொன்னால் ஏழெழுத்து, அந்த மிருகத்தை விடுத்து, மிருகத்தின் பெயரை விடுத்து சொன்னால் நான்கெழுத்து. எங்கே கண்டுபிடிச்சு ஓடியாங்க பார்க்கலாம். கட்டிக்காரர் யாரண்டு?

0: இரண்டு எழுத்துக்கு இரண்டு சொற்கள் நீங்க சொல்லாம இருக்கிறது. இது வந்து ஒரு மிருகத்தில் இருந்து மூன்றாவது சொல்லு, மிருகத்தில் இருந்து எடுக்கப்படும் ஒரு விலு உயர்ந்தது. அது மிருகத்தின் பெயரோடு சொன்னால் வணக்கம். எங்கே சரிதா? சரிதா வணக்கம். ராமு, ராமன், ராமன் சொல்லுங்க.
1: ராமன்
0: அதாவது முதலாவது சொல்லு நான்கெழுத்து, நான்கெழுத்து. இது வந்து ஒரு உடையை கட்டும் விதம், இந்த உடையை இப்படி கட்டிக்கொண்டு போவார்கள், நான்கெழுத்து. இரண்டாவது, இது ஒரு புல், ஐந்தெழுத்து சொல்லு, இது ஒரு புல். இப்ப
1: நான்
0: இல்ல, இப்ப நான் கொடுத்தது இது ஒரு மிருகத்திலிருந்து எடுக்கப்படுகிற விலை உயர்ந்த ஒரு ஒன்று. மிருகத்தோடு ஏழு எழுத்து, மிருகத்தை பிடித்து சொன்னால் நாலு எழுத்து.
1: இருங்கம்மா, இருங்க, இருங்கம்மா. அம்மா, அது வந்து யானை தம்பம்மா.
0: கட்டிக்காரன், கட்டிக்காரன், யானை
1: தந்தம். ஆமா,
0: யானை தந்தம் என்பது.
1: அடுத்து வந்து இந்த ஒரு கட்டுன்னு சொன்னீங்களா, உடம்பு கட்டாமா?
0: இல்ல இல்ல, ராமனுக்கு ஒரு புள்ளி. ராமன் கூட பாட்ட சொல்லுங்க, நாளையான் பாட்டு. சரி, நன்றி. வணக்கம், வணக்கம் ஃபாரூக். கட்டிக்காரன், கட்டிக்காரன், அவரும் சொல்லிட்டார், ராமன் சொல்லிட்டார், கட்டிக்காரன், யானை தந்தம், கட்டிக்காரன். பாத்தீங்களா, அந்த இது அந்த மிருகத்தை விடுத்து என்று சொன்ன உடனே, மிருகத்தையும் சொன்ன உடனே எல்லாரும் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, யானை தந்தம். எங்கே இன்னும் ஒன்று, இது ஒரு அரிசி வகை, ஆறு எழுத்து சொல். இது ஒரு அரிசி வகை, ஆறு எழுத்து சொல். இது ஒரு அரிசி வகை, ஆறு எழுத்து சொல். இது ஒரு அரிசி வகை, ஆறு எழுத்து சொல். எங்கே கண்டுபிடிச்சோன்னு வாங்க, சுலபமானது கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு. வணக்கம் சீரக சம்பா. இல்ல இல்ல, தவறு தவறு தவறு. எங்கே வணக்கம் ஞானசேகரம் அண்ணா.
2: வணக்கம் சகோதரி. சீரக சம்பா
0: இல்ல அண்ணா, இல்ல இல்ல, இது ஒரு அரிசி வகை. நன்றி நன்றி
2: நன்றி.
0: எங்கே வணக்கம் ஃபாரூக்.
1: அம்மா, பொன்னி அரிசி.
0: பொன்னி அரிசி இல்ல, இப்ப எல்லா அரிசியும் வரப்போறேன். இது இது வந்து ஆறு எழுத்து, ஆறு எழுத்து. எங்கே

0: வணக்கம் ராமன். வணக்கம் ராமன். வணக்கம்.
1: குருவை ஜம்பா?
0: இல்லை இல்லை, தவறு தவறு தவறு. மீண்டும் இணைஞ்சு கொள்ளும். வணக்கம் பவுனம்மா. பவுனம்மா
1: பச்சை அரிசி.
0: பச்சை அரிசி பவுனம்மா உண்டு எடுத்துட்டான் இன்றைக்கு. ஆஹா, பவுனம்மாக்கு உண்டு. நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். பச்சை அரிசி, பச்சை அரிசி. கட்டிக்காரி கட்டிக்காரி கட்டிக்காரி. ஒரு புள்ளி எடுத்துட்டீங்க. நன்றி நன்றி நன்றி. எங்கே
2: அணை கட்டி வைத்த பங்கிலியே?
0: வணக்கம் ராமன்.
1: சீரகம் சீரகம்பா.
0: பதில் வந்து விட்டது, பச்சை அரிசி பச்சை அரிசி.
3: வணக்கம். குண்டரசி அம்மா. குண்டரசி
0: குண்டரசி. வீட்டுல எல்லாரும் குண்டா இருப்பாங்களா? செல்வகுமார் என்ன கொண்டு வந்தீங்க? செல்வம் செல்வம் செல்வம். ஹலோ, என்ன செல்வம் அமைதி ஆயிட்டீங்க? ஒரு கூட நீங்க பேசுறது என்ன கேக்கலையா? இப்ப சொல்லுங்க என்ன? பச்சை அரிசி. அது பவுனமா சொல்லிட்டான். ஒரு புள்ளி
3: எடுத்துட்டான்.
0: பாடல் பாடல் பாடல் உங்களுடைய பாடல் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
3: அனுபவம் புதுமை.
0: அனுபவம் புதுமை.
3: அனுபவம்
0: பாட்டுமாதா?
3: அதே தாமா.
0: அனுபவம் புதுமை.
3: அதே பாடல்
0: புதுமை. உங்களுக்கு எடுத்து வர்றேன். நன்றி நன்றி நன்றி நன்றி. அட, அந்த இத நீங்க அந்த எழுத்த சொல்லியும் டூனா சொல்லியும் கண்டுபிடிக்கல, இதுதான் எனக்கு கவலை. சரி, அப்ப டூனாக்கு பக்கத்துல ஒரு இக்கண்ணா. என்ன ரெண்டு எழுத்த கண்டுபிடிங்க. டூனாக்கு பக்கத்துல ஒரு இக்கண்ணா இருக்குது. எங்க எங்க பாக்கலாம் கட்டிக்காரன்?

0: கொள்ளுக்குள் போகலாம். வணக்கம் ஃபாரூக்,
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: இடுப்பு புடியா? இடுப்பு
1: கிடுப்பா?
0: கிடுப்பா? அப்படி ஒன்று இருக்கா? கிடுக்கு. அது எங்க கட்டுறது இந்த கிடுக்க? கிடுக்கு. சரி, எங்க அடுத்த சொல்லுக்கு போலாம். அடுத்த சொல் எங்க? வணக்கம் ப்ராஃபிட், சொல்லுங்க.
2: இடுக்கு
0: இல்ல, இடுக்கு இல்ல. எங்க அது இடுக்கு? இடுக்க இடுக்க எப்படி கட்டுறது? வேட்டிய வேட்டிய எப்படி கட்டலாம்?
2: இடுக்கி எப்படி
0: கட்டுறது? கட்டுறது வேத சொல்லுங்க. இடுக்கி சொல்லு. நன்றி. எங்க பவுனம்மா சொல்லுங்க. பவுனம்மா
3: அம்மா, உடுக்கையா?
0: என்னண்டு
3: உடுக்கை?
0: உடுக்கையா? இல்ல, உடுக்கையா கட்டுமுறை இருக்கா? உடுக்கை
3: ஏதோ டூ சொல்லி சொன்னீங்களே, ஏதோ ஒரு வாக்கியம் ஆற்றுமன்னு சொன்ன.
0: இல்ல, அடுத்த கலந்து எழுத்தையும் சொல்றேன். டூனா இருக்கன்னா கூனா வந்துட்டது. முதல் எழுத்த கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. கண்டுபிடிக்க எல்லாத்தையும் பாப்போம். நாலு எழுத்துல டூனா இருக்கன்னா கூனா வந்துருச்சு, டுக்கு வந்துருச்சு. அந்த முதல் எழுத்து என்ன? எங்க வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம்.
1: என்னண்டு
0: கோனா?
2: அடுக்கு
0: இல்ல, அடுக்கு கட்டி இருக்கானா?
2: அந்த வார்த்தை போட்டு போட்டு
0: இதோட நான் கலச்சிட்டம் போல இருக்கேன். எங்க பாப்போம்? எங்கே கட்டிக்காரர்? யாரு கட்டிக்காரர்ன்னு பாப்போம். அத இளவு கூட மூன்று ஒரே ஒரு எழுத்த கண்டுபிடிக்கணும். நீங்க அத கண்டுபிடிக்காங்க. மாமா வர வாங்க. சந்திரபாஜ் மாமா
4: வணக்கம். மிடுக்கு மிடுக்கு கட்டுறது
0: என்ன மாமா? மிடுக்கு இல்ல மாமா, மிடுக்கு இல்ல. நீங்க இல்ல வேட்டிய இப்படி கட்டுவீங்க, இப்படி கட்டுவீங்க வேட்டிய. எடுத்து சண்டைக்கு போய் கட்டு, இப்படி எடுத்து அப்படி கட்டி கொண்டு போவீங்க. இந்த குத்துச்சண்டைக்காரர் கூட அப்படி கட்டுவார்கள் மாமா. குத்துச்சண்டைக்காரர்கள் குண்டு
4: குண்டா?
0: அது இல்ல, அது இல்ல. எங்க மாமா? எங்க மாமா? மாமா பாட்டு சொல்லுங்க.
4: பாட்டு
0: சொல்லுங்க முதல்ல.
4: நான்
0: நன்றி. என்னடா இந்த சொல்ல மாட்டேங்க, யாரும் சொல்றீங்க இல்ல. அட, ஒரு சொல்ல கொடுத்து ஒரு எழுத்து தான் நீங்க அதுக்கு கண்டுபிடிக்கணும். இதுக்காக குத்துச்சண்டைக்காரர்கள் இப்படி கட்டுவார்கள். குத்துச்சண்டைக்காரர்கள் எங்க? வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் வணக்கம்.
2: மடுக்கு மடுக்கு மடுக்கு.
0: இல்ல இல்ல. எங்க பாபா வணக்கம். அம்மா வணக்கம்.
3: அம்மா சொடுக்கு.
0: சொடுக்கு எப்படி? எங்க காட்டி காட்டுங்க எனக்கு சொடுக்கு கட்ட. ஃபாரூக் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்துட்டீங்க ஃபாரூக். ஆனா நீங்க அதை கண்டு சரியா சொல்லிடலாம். அந்த சொல்ல பாக்கலாம். எங்க கட்டித்தனமா ஃபாரூக் கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்தீங்க. நான் அடுத்த சொல்லு கொடுக்கறேன். இது ஐந்தெழுத்து சொல், இது ஐந்தெழுத்து சொல், இது வாசனையாக இருக்கும். வணக்கம் ஃபாரூக், எங்க
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: கொடுக்கு. ஐயா, இந்த கோனாவை கண்டுபிடிக்க கொடுக்கு கட்டிக்கொண்டு சண்டைக்கு வந்துட்டான். இப்படி சொல்லுவாங்க, கொட்டுக்கு கட்டிக்கொண்டு சண்டைக்கு வந்துட்டான். அதாவது வேட்டி எப்படி எடுத்தாங்க, அதை வரிச்சு பின்னுக்கு செருகிறது கொடுக்கு கட்டு. அது அப்ப குத்துச்சண்டைக்காரரும் அப்படி கட்டுவார்கள், கொடுக்கு கட்டு. எங்க பாப்போம், பாப்போம். வணக்கம் அண்ணா. அண்ணா,
2: ஐந்தெழுத்து சொல் வாசனை. சந்தனம்
0: ஐந்தெழுத்து இல்ல இல்லையண்ணா, இது வாசனையாக இருக்கும்.
2: சரி,
0: வீட்டில் இது வாசனையாக இருக்கும். வீட்டில் கோயில்களில் பாவிப்பார்கள், வீட்டில் எல்லா இடமும் பாவிப்பார், இன்ப துன்ப வைபவங்களுக்கு எல்லாம் பாவிப்பார்கள்.
2: சாம்பிராணி
0: இல்லை இல்லை இல்லை. பார்க்கணும்.
2: ஊதுபத்தி.
0: சரி அப்பா, இப்படியே உண்டா அண்ணா சொல்லி கட்டித்தனமா. அண்ணா உண்டா சொல்லி ஒரு மாதிரி ஊதுபத்திய கண்டுபிடிச்சிட்டா இருப்பாங்க. ஆஹா, சரி. நேரம் சரியாக 10:58. இந்த கொடுக்கு கட்டு என்று சொல்லுவார்கள். கொடுக்கு அதாவது வேட்டிய நீங்க பாருங்க, வரைஞ்சு வரிஞ்சு அப்படியே எடுத்து பின்னுக்கு அப்படியே சரியை கொள்வது. குத்துச்சண்டைக்காரர்கள் அப்படித்தான் கட்டுவார்கள். இப்ப தாறு பாட்சா என்று சொல்லுவார்கள், அப்படி அது ஒரு விதமான கட்டு. இது கொடுக்கு, அப்படியே வேட்டிய ஒருமிக்க எடுத்து கால் இடைக்கலால் எடுத்து பின்னுக்கு கொண்டு செருகிறது கொடுக்கு. அதுல மிகுதியா இருக்கிற வேட்டிய கொஞ்சம் தொங்க விட்டாலும் விடுவார்கள் பின்னுக்கு. அது குத்துச்சண்டைக்காரர்கள் அது கட்டியிருப்பார்கள். நீங்களும் சின்ன வயல்ல இறங்கும் போது, அல்லாட்டி எங்கேயாவது தண்ணி இருக்கிற நிலப்பரப்புல இருக்கும் போது, அல்லாட்டி சகதி மற்ற சண்டைக்கு சில பேர் போயிருக்க, சில பேர் கொடுக்கு கட்டிக்கணும் அவண்டு விழாம இருக்கிறது கொடுக்கு கட்டிக்கணும் போவார்கள். சில வேட்டி அங்க இங்க விலகாம இருக்கிறதுக்கு, இந்த கொடுக்க கண்டுபிடிக்கிறதுக்கு உலக நேரம் ஆச்சு. அதுதான் பாருங்களேன், எங்க பாக்கலாம். டிராபிக் இல்ல, சொல்லிவிட்டார்கள். ஊதுபத்தி சொல்லிவிட்டார்கள். நன்றி நன்றி நன்றி.

ஒரு சொல்லு சொல்லாமல் இருக்கிறது, அது ஒரு புல் வகை, அதை நான் சொல்லியிருந்தேன். ஐந்தெழுத்து சொல், இதுவும் ஒரு ஐந்தெழுத்து சொல். யாரும் அற்றவர்களை இப்படி சொல்லுவார்கள், யாரும் அற்றவர்களை இப்படி சொல்வார்கள். ஐந்தெழுத்து சொல். யாரும் அற்ற பலரை இப்படி சொல்வார்கள். நான் சொல்லும் போது நீங்க உன்னிப்பா கேட்க வேண்டும். யாரும் அற்ற பலரை இப்படி சொல்வார்கள். இது ஐந்தெழுத்து சொல்.

0: வணக்கம்.
1: அகதிகள், அகதிகள்,
0: அகதிகள் கட்டிக்காரன், ஐந்து எடுத்து சொல்
1: கட்டிக்காரன்,
0: கட்டிக்காரன். உங்களோட பேசணும்னு நானும் இது இல்லை, இல்ல அகதிகள் இல்லை, அகதிகள் இல்லை, மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் இல்லை சொல்லு பிள்ளை, நானும் பிள்ளையா எண்ணிட்டேன். ஃபாரூக், அந்த இது உங்களுக்கு அந்த ஒன்று கொடுக்கப்படாது, அகதிகள் அல்ல பிள்ளையான சொல்லு. யாரும் அற்றவர்களை, யாரும் அற்ற பலரை இப்படி சொல்வார்கள். எங்கே யாரும் அற்ற பலரை இப்படி சொல்லுவார்கள், இது ஐந்து எழுத்து சொல். ஃபாரூக் நீங்க சொன்னது பின்ன வாங்க, நானே ஏதோ ஒரு நினைவுல சொல்லிட்டேன். எங்க ஃபாரூக், வணக்கம் ஃபாரூக்.
1: அனாதைகள்,
0: அனாதைகள் கெட்டிக்கார், கெட்டிக்கார் கண்டுபிடிச்சு. வணக்கம் ஞானசேகரம் அண்ணா. அண்ணா நன்றி.

என்ன சொல்லு, இப்ப நான் ஒரு புல் வகையை நீங்க இன்னும் கண்டுபிடிக்கல, ஒரு புல் வகை. இப்ப அடுத்தது வந்து, இது ஒரு இடத்தை குறிக்கிறது, இது ஒரு தானியம் விளையும் இடத்தை குறிக்கிறது, இது ஆறு எழுத்து சொல், இது ஆறு எழுத்து சொல், தானியம் விளையும் இடத்தை குறிக்கிறது, ஆறு எழுத்து சொல். எங்கே

0: ஃபாரக்
1: பண்ணுங்க.
0: என்னது

0: சொல்லுங்க அண்ணா. அண்ணா சொல்லுங்க. ஞானசேரம் அண்ணா.
1: பையம்
0: என்ன
1: நிலம்?
0: இல்லை இல்லை அண்ணா, இது ஒரு தானியம் விளையும் இடத்தை குறிக்கிறது அண்ணா. எல்லா தானியத்தையும் யோசிங்க. நன்றி. எங்கே?

0: எங்கே? வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சகோதரி. கம்பங்காடு?
0: இல்லை அண்ணா, இல்லை அண்ணா, இல்லை.
1: நன்றி.
0: இங்கே

0: தன்னை நீ.
1: அடுத்த சொல்லுக்குள் போகிறேன், நட்பாக இருப்பவர்களை எப்படி சொல்வர்? இது ஆறெழுத்து சொல், இது ஆறெழுத்து சொல். வணக்கம், வணக்கம்
2: அம்மா. தோட்டம் பிள்ளைன்னு சொல்வார்.
1: இல்லை இல்லை அம்மா, இதோட தானிய தோட சம்பந்தப்பட்ட ஒரு இடம். இங்கே அடுத்த சொல்லுக்குள் போகலாம். இது நட்பாக இருப்பவர்கள், நண்பர்களாக நட்பாக இருப்பவர்கள் இப்படி சொல்வர். நட்பாக இருப்பவர்களை இப்படி சொல்வர். ஆறெழுத்து சொல், ஆறெழுத்து சொல். நட்பாக இருப்பவர்களை இப்படி சொல்வர்.
3: இன்னும் நான் சொல்லவா நீதாந்தி.
1: வணக்கம் அம்மா, வணக்கம்.
2: வயல்வரப்பு வயல்பாடு.
1: இல்லை அம்மா, இல்லை இல்லை. எங்க எங்க பாப்பா?
2: சரிம்மா.
1: எங்கே

0: என்ன கலகலக்குது நீங்க பேசுறீங்க, என்னது?
1: காதலர்கள்.
0: காதலர்கள் இல்ல இல்ல இல்ல அதுலயே
1: நீங்க
0: இல்ல இல்ல இல்ல

0: வணக்கம். வணக்கம் ஜார்ஜ்.
1: வணக்கம். தோழர்கள்
0: நான் வச்சிருக்கிற சொல்ல சொன்னோம், நீங்க கிட்ட நெருங்கிட்டீங்க, அதை மாத்தி சொன்னா ஒரு புள்ளி வந்துடும்.
1: சிநேகிதர்கள்
0: இல்லை, நீங்க தோழர்கள் மாத்தி
1: சொன்னா,
0: நீங்க வந்து ஆண் பாலை சொல்லி இருக்கிறீங்க, பெண் பாலை சொல்லுங்க, உங்களுக்கு உதவி செய்யலாம். பாவம் ஒரு
1: தோழிகள்,
0: தோழிகள், தோழியர்கள்,
1: தோழிகள்
0: கட்டி கட்டிக்கா, உங்களுக்கு ஒரு புள்ளி, ஒரு புள்ளி.
1: எப்படியாவது ஒரு புள்ளி எடுத்தோம் பார்த்தோம், எடுத்தாச்சு போறோம், இதுக்கு மேல தூங்கினாலும் நிம்மதியா
0: தூங்கும். ஒரு புள்ளி எடுத்தாச்சு கட்டிக்கார. நன்றி. பாத்தீங்களா, அப்படிதான் இருக்கா நம்ம ஒரு ஆசையோட ஒரு ஒரு சொல்லு மட்டும், அந்த புள்ளை மட்டும் நீங்க என்ன கண்டுபிடிச்ச சொல்லியில புல் புல், அந்த புல் என்ன என்பது எத்தனை, அதாவது அதிகமா நீங்க பாவிக்கும் ஒரு புல், அதுல மறு பெயர், அது உங்களுக்கும் தெரிஞ்ச பெயர் தான், தெரியாத பெயரே இல்ல, தெரிஞ்ச பெயர் எங்க பாக்கலாம். இது ஆறெழுத்து சொல், அடுத்த சொல்லுக்கு போகலாம். ஆறெழுத்து சொல், சிறு வயதில். வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம். அம்மா நீங்க மீட் போட்டு பேசுறீங்க, அம்மா அம்மா மீட் போட்டு பேசுறீங்க, அம்மா மீன் போட்டுட்டு பேசுறீங்க, எனக்கு கேட்கல, மீண்டும் நினைஞ்சு சொல்லுங்க. இது ஆறு எழுத்து சொல், இது ஆறு எழுத்து சொல். சிறு வயதில் நாங்கள் விளையாடும் ஒரு விளையாட்டு, விளையாட்டு என்று சொல்ல முடியாது, சிறு வயதில் கூடி நாங்கள் இதை செய்வோம், கூடி இதை நாங்கள் செய்வோம். வணக்கம் அம்மா. வணக்கம்.
2: நண்பர்கள் சொல்லுவோம்
0: இல்ல, சொல்லியாச்சார், தோழியர்கள் சொல்லிட்டார், எங்களுடைய ஜார்ஜ் சொல்லி ஒரு ஒரு ஒரு புள்ளி வாங்கிட்டார் இன்றைக்கு.
2: சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றிமா, நன்றி.
0: இது இது ஆறு எழுத்து சொல், சிறு வயதில் கூடி இதை நாங்கள் செய்வோம், கூடி இதை நாங்கள் செய்வோம். ஆணோ பெண்ணோ இருந்தாலும் சிறு வயதுல நாங்கள் இது செய்யறதுல கட்டிக்காரன், கூடி இதை நாங்கள், இது விளையாட்டு என்று சொல்ல முடியாது, இது இதை நாங்கள் செய்வோம், இதில் நல்ல சுவை இருக்கிறது, எங்கே பார்ப்போம். கெட்டிக்காரத்தனமா சொல்லுங்க பாப்போம், யார் இதுல கெட்டிக்காரன்னு பார்க்க போறேன்னு நான் அனுப்ப. சரியா,

0: சோர் எப்படி அப்பா என்னன்னு தெரியல கண்டுபிடிச்சு கூட்டாஞ்சோறு கட்டிக்கான் எங்க வணக்கம் ஞானசேர்மன்னா, நீங்களும் அதான் கொண்டு வந்திருக்கீங்க போல இருக்குது. ஞானசேர்மன்னா
1: கூட்டாஞ்சோறு,
0: சரி சரி அவர் சொல்லிட்டார், நன்றி. கட்டிக்காரன் கட்டிக்காரன் நீங்களும் எங்க ராமன் வணக்கம். ராமன் ராமன் வணக்கம்.
2: கூட்டாஞ்சோறு
0: கட்டிக்காரன் நீங்களும் அதுக்கு அந்த சுவை என்று சொன்னோன்னா கண்டுபிடிச்சிட்டீங்க இல்ல கட்டிக்காரன். காய்கறி வகை, காய்கறி வகையில் ஒன்று ஏழு எழுத்து சொல். இது இது இந்த காய்கறி இல்லாமல் யாரும் சமைக்க மாட்டார்கள். சமைப்பார்கள் சமைங்க. இது இப்ப நாங்கள் எல்லாம் இது பாவிக்கிறது இல்ல, குறைவு பாப்போம். இங்க வணக்கம் பாரு வணக்கம். எங்களுடைய பவுனம்மா அம்மா அம்மா அம்மாவும் நீ அப்பாவும் நீ அம்மா. என்னமா நடந்தது உங்களோட கனெக்டிங்க்கு? எங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க பவுனம்மா. எங்க நான் கொடுத்த சொல், இது ஒரு காய்கறி வகையில் உண்டு, காய்கறியில உண்டு. இது சமைப்பார்கள், இதை சமைப்பார்கள். இது ஏழு எழுத்து சொல், இது ஏழு எழுத்து சொல். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம்.
3: கூட்டாஞ்சோறு
0: சரியான சொல், இது சொல்லி விட்டார்கள் அம்மா. கட்டிக்காரி அம்மா சரி
3: சொல்லிட்டாங்க.
0: எங்கே ராஃபிக் வணக்கம். ராஃபிக்
1: கூட்டாஞ்சோறு,
0: கூட்டாஞ்சோறு கட்டிக்காரன். கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிட்டு இருக்கீங்களா ராஃபிக் நீங்க சின்ன வயசுல? நீங்க சமைச்சு
1: சாப்பிட்டு
0: வீட்டுல இருந்து பருப்பு எல்லாம்
1: கலவெடுத்து
0: அரிசி எல்லாம் கலவெடுத்து கொண்டு போறதா? நல்ல நல்ல சரி நன்றி நன்றி நன்றி. எங்கே அடுத்து இந்த சொல்லு, இது ஒரு காய்கறியில் உண்டு, சமைச்சு சாப்பிடுவோம், சமைச்சு சாப்பிடுவோம். ஏழு எழுத்து சொல், ஏழு எழுத்து சொல். எங்கே சமைச்சு சாப்பிடுவோம், ஏழு எழுத்து சொல். எங்கே என்ன புதுக்கோட்டை செல்வகுமார காணையில, பி பி பிரகாச காணையில, வந்தவர்கள் கொஞ்சம் பேரை காணையில, மகாலிங்கத்தை காணையில என்ன நடந்தது? முயற்சி செய்யுங்க, முயற்சி செய்யுங்க, சரியோ பிள்ளையோ முயற்சி செய்யுங்க. வணக்கம் ஃபாரூக் வணக்கம்.
2: ஃபாரூக்
0: கூட்டல்லங்காய் சொல்லுங்க பாப்பலாம். யாருன்னு பாப்போம். இது ஒரு காய்கறி ஏழு எடுத்து சொல். எங்க இது ஒரு காய்கறிகளில் உண்டு, சமைச்சு சாப்பிடுவோம். இது ஏழு எழுத்து சொல், ஏழு எழுத்து சொல். அந்த புல் வகையை நீங்க கண்டுபிடிக்கல, கண்டுபிடிங்க பாப்போம். அந்த புல்லுக்கு அந்த அஞ்செழுத்துல நடுகெழுத்து இப்ப என்ன வருது? இப்ப என்ன வருது? எங்க அந்த புல்ல நீங்க எடுத்து அந்த இப்ப என்ன புல்லும் சரி, மூன்று எழுத்து வந்துருச்சு. ரெண்டு எழுத்த கண்டுபிடிக்க, முதல் ரெண்டு எழுத்த புல், புல்லும் வந்துருச்சு. அந்த ரெண்டு எழுத்த கண்டுபிடிங்க. கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். எங்க கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். வணக்கம் ஆண்டாளம்மா. அம்மா அம்மா வணக்கம் ஆண்டாளம்மா. அம்மா பீக்கங்காய் இல்ல இல்லை அம்மா இல்ல இல்ல இல்ல. மீண்டும் நினைஞ்சு கொள்ளுங்க. எங்கே பவுனம்மா.
3: முருங்கைக்காய்,
0: முருங்கைக்காய் பிள்ளை. நன்றி அம்மா, நன்றி நன்றி. எங்கே காய்கறி வகையில் உண்டு, இது ஏழு எழுத்து, இது ஏழு எழுத்து, ஏழு எழுத்து. எங்க கட்டிக்காரத்தை பாப்போம். வணக்கம் அண்ணா.
1: கத்தரிக்காய்,
0: கத்தரிக்காய் அண்ணா. ஒரு நாளும் சாப்பிடுவீங்களா அண்ணா கத்தரிக்காய்? இது ஒவ்வொரு நாளும் பாவிப்பார்கள். சரி அதுவும் சொல்லி இருக்கு, ஒவ்வொரு நாளும் பாவிப்பார்கள்.
1: பச்சை மிளகாய்
0: கட்டிக்காய். எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: ஒவ்வொரு நாளும் பாய் பாய் ஒவ்வொரு நாளும் எப்படியாவது மிளகாய் சேர்த்தான காலையில டிஃபனுக்கு.
0: பச்சை மிளகாய் சரியான பதில் அண்ணா, சரியான வார்த்தை.
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஆஹா, பச்சை மிளகாய் அண்ணா கண்டுபிடிச்சிட்ட. பச்சை மிளகாய் என்பது சரியான பதில், சரியா கண்டுபிடிச்சு விட்டார்கள். மீன் சுருட்டி ராஜா, நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க, என்ன நடக்கிறது உங்களுக்கு என்று தெரியவில்லை. எங்க நீங்க இதுல எழுதி கொண்டிருக்கிறீங்களா? நாங்க இதுக்குள்ள பார்க்க மாட்டோம். சில நேரம் தான் கொடுங்கோளாட்சி எல்லாம் எழுதி இருக்கிறீங்க. கெட்டிக்காரன் இணைஞ்சு ஏன் சொல்ல முடியாமல் இருக்கிறேன், எங்களுக்கும் கவலை தான். என்றாலும் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. அடுத்த சொல்லுகள் அந்த அந்த புல் வகையில அந்த முதல் ரெண்டு எழுத்த கண்டுபிடிங்க. உப்பு இல் வந்துட்டது மூன்று எழுத்து, மற்ற இரண்டு எழுத்தையும் கண்டுபிடிங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச புல், ஒரு புல் என் மறுபெயர், இந்த பெயர்லையும் நீங்க சொல்லுவீங்க, நீங்க கண்டுபிடிங்க. ஏழெழுத்து சொல் உங்களுக்கு தேவையற்றவற்றை இதிலே கொண்டே போடுவீர்கள். ஏழெழுத்து சொல் உங்களுக்கு தேவையற்றை, உங்களுக்கு வேண்டாம் இனி என்று தேவையற்றவைகளை இதில் கொண்டு போய் போடுவீர்கள். ஏழெழுத்து சொல், ஏழெழுத்து சொல் தேவையற்றவைகளை இதில் கொண்டு போய் போட்டு விடுவீர்கள். பேருந்து உங்களுக்கும் இல்ல, யாருக்கும் இல்ல, அது எங்க போகுதுன்னு தெரியல. ஏதோ ஒரு இடத்துக்கு போய் அது பிரயோசனப்படுகிறது, எங்க பாக்கலாம். வணக்கம் ஆண்டாளம்மா. அம்மா வணக்கம். அம்மா கெட்டி காரி என்று அம்மா இவ்வளவு நாளை இவ்வளவு வந்த ஆண்டாளம்மாக்கு உண்டு ஒரு புள்ளி. கெட்டி காரி அம்மா நீங்க.
3: உப்பை தொட்டி அம்மா.
0: சரி, சரியான பதில், பதில் சரி. நன்றி நன்றி அம்மா, நன்றி. கட்டி காரி இன்றைக்கு வந்து ஒரு புள்ளி எடுத்துட்டீங்க. நன்றி அம்மா, நன்றி நன்றி. அட்டே அப்பா ஆண்டாளம்மா வணக்கம். அங்க ராமன் கட்டிக்காரன், கட்டிக்காரன் ஆண்டாளம்மா வந்து சொல்லிட்டா கட்டி காரி அம்மா
2: கட்டிக்காரி.
0: அவருக்கு ஒரு புள்ளி. அடையப்பா இன்னைக்கு எல்லாரும் புள்ளி எடுக்கிறாங்க.
2: ஆமா, நீ வந்து புள்ளி எடுத்துருவாங்க, சொல்லி கொடுத்துருவீங்க.
0: சொல்லிவிட்டார்கள் கட்டிக்காரன். எங்கே வணக்கம் அங்க பவுனம்மா. பவுனம்மா
3: குப்பை தொட்டி,
0: குப்பை தொட்டி இது மட்டும் எல்லாருக்கும் தெரியுது. ஒரு ஆண்டாளம்மா ஓடி வந்து சொல்லிட்டா, அவ ஒரு புள்ளி எடுத்துட்டா. நன்றி நன்றி. கெட்டிக்காரர் கெட்டிக்காரர் குப்பை தொட்டி மட்டும் எல்லாருக்கும் தெரியுது. நல்லா ஆனா உங்களோட வீட்டுக்கெல்லாம் நான் வரையில கொண்டு போய் என்ன குப்பை தொட்டியில போட்டுறீங்க நீங்க எல்லாரும், தேவையில்லையாண்டு. குப்பை தொட்டி மட்டும் எல்லாருக்கும் தெரியுது பாருங்க, கெட்டிக்காரர். சரி, இது ஒரு பானம், இது ஒரு பானம், குடிக்கலாம். எல்லாருக்கும் தேவையானது ஐந்து எழுத்து சொல், ஐந்து எழுத்து சொல். இது ஒரு பானம், குடிக்கலாம், எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் விருப்பம், இது நிச்சயமா தேவை எல்லாருக்கும். பார்க்கலாம், இது ஒரு பானம், எல்லாருக்கும் தேவை. அந்த என்னோட நீங்க சொல்லவில்லை அல்லவா, தானியம் விளையும் இடம் ஒன்று, அதை நீங்க என்ன சொல்லல, தானியம் விளையும் இடம் ஒன்று அதை சொல்லவில்லை நீங்க. என்ன ஆறு எழுத்து சொல், ஆறு எழுத்து சொல் அதையும் சொல்லல, ஒரு புல் வகை சொல்லல, மற்றது இது இப்ப நான் கொடுத்தது வந்து இது குடிக்கலாம், குடிக்கலாம். எங்கே பாப்பம் கட்டிக்காரர் ஓடி வாங்க, எல்லாருக்கும் தேவை, இது குடிக்கலாம். எங்கே ஓடி வந்து சொல்லுங்க எல்லாருக்கும், இந்த ஒவ்வொரு நாளும் எல்லாரும் குடிப்பீங்கன்னு நினைக்கிறோம், பாக்கலாம். இத குடிக்க எங்க ஃபாரூக் சொல்லுங்க. வணக்கம் ஃபாரூக், என்ன நடந்தது ஃபாரூக், மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க.

0: அவனம்மா எப்ப நில் கவனி காதலி என்று சொன்னாவோ அதுல இருந்து பாட்டெல்லாம் இப்படித்தான் போகுது இன்றைக்கு. சூப்பரா முதல் வந்து தொடங்கி விட்டா பாருங்க. இப்ப நாங்க கொடுத்த சொல்லல அந்த புல் வகை ஒன்று நீங்க சொல்லல, அது ஐந்தெழுத்து சொல், அதுவும் அங்கால மூன்று எழுத்து சொல்லிட்டேன், ரெண்டு எழுத்து கண்டுபிடிக்கல. அடுத்தது வந்து அந்த ஒரு தானியம் விளையும் இடத்தை இப்படி சொல்லுவோம், அதை நீங்க சொல்லல. வணக்கம் ராபிக். மோர் பந்தல் இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, மீண்டும் வாங்க. வீட்டுல வீட்டுல இதோட குடிக்கும் குடிக்கும் பானம் எங்கே எங்கே. வணக்கம் ரதீஷ். ரதீஷ் வணக்கம். ரதீஷ் ரதீஷ் வணக்கம். எப்படி இருக்கீங்க ரதீஷ்? நீங்க நாளை என் பாட்டு சொல்லுங்க ரதீஷ்.
1: நாளை என் பாட்டு வந்து போர்க்களம் தெனாலி.
0: தென்னாலியில
1: தென்னாலி தென்ன போர்க்களம் அங்கே
0: தென்னாலி படத்துல
1: தென்னாலி படத்துல இருந்து போர்க்களம் அங்கே
0: போர்க்களம் அங்கே அங்கே. உங்களுக்கு சுலபமான சொல்ல எல்லாம் கொடுக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இல்ல. எங்க பாப்போம் உங்களுக்கு உங்களுக்கு சுலபமான சொல்லு உங்களை சார்ந்து இது இது இது உங்களோட ஊர்ல செய்யப்படும் ஒரு உணவு வகை சரியா? உணவு வகை இது எல்லாருக்கும் விருப்பம், எல்லாருக்கும் விருப்பம். மூண்டெழுத்து மூண்டெழுத்து உங்களோட ஊர்ல கூடுதலாக கேரளாவில தான் இது நல்லா இருக்கும்னு சொல்லுவார்கள், செய்து சாப்பிடுவார்கள். மூண்டெழுத்து சொல், மூண்டெழுத்து சொல். அரிசியோடு அரிசியில் இருந்து செய்யப்படுவது ஒரு உணவு வகை. தோசை இட்லி அப்படி மாதிரி இது ஒரு உணவு வகை. ஆனா ஃபேமஸ் உங்களோட ஊர்ல ஃபேமஸ் இது கேரளா. என்னது என்னது? ஆப்பம் இல்ல, ஆப்பம் இல்ல, ஆப்பம் வந்து மூண்டெழுத்து. இது மூண்டெழுத்து
1: மூண்டெழுத்து
0: இல்ல, அதெல்லாம் இல்ல. இது உங்களோட ஊர்ல சரியான ஃபேமஸ் ஆன சரியான எல்லாருக்கும் கேட்டா கேரளாவில இது நல்லா இருக்கும்னு சொல்லுவார்கள் ஒரு உணவு
1: என்ன.
0: சரி, அவர் ரதீஷுக்கு ஒரு புள்ளி.
1: அது இப்ப புதுசா யாரோ கண்டுபிடிச்சிருக்கு இப்படி இட்லி வேற மாதிரி ஆவியில் தனியா வந்து புட்டு
0: புட்டு என்ன செய்ய தனியா? நான் அங்க பாத்துருந்தேன் தானே கொஞ்ச நேரம்
1: அவிஞ்ச உடனே அப்படியே பாத்திரத்துல.
0: அது உண்மை அவிஞ்ச உடனே தானே தள்ளி பாத்திரத்துல விழுகுதுல்ல இல்லையா புட்டு? அது ரெண்டா உண்மைதான். அது நான் பாத்துருக்கேன், அங்க ஆசையா பாத்து கொண்டு வந்தோம் அந்த புட்டு கட்டு. அதனால அந்த புட்டை கொண்டு வந்தேன் புட்டு கட்டிக்கார. நன்றி நன்றி நன்றி ரதீஷ் நன்றி
1: நன்றி நன்றி.
0: எங்கே ஞானசேகரம் அண்ணா எது கண்டுபிடிச்சீங்க அண்ணா? நீங்க
2: குளிர் நீர்
0: இல்லையா அண்ணா? இல்லையா அண்ணா? இல்ல அண்ணா அந்த புல்ல கண்டுபிடிக்கல அண்ணா. நீங்க அந்த புல்லு
2: உங்களுக்கு
0: சைவ சமயத்திற்கு தேவையான ஒரு புல்லு, அதுல ஜூஸ் கூட அடிச்சு குடிப்பார்கள்.
2: அருகம்புல்ல
0: கிட்ட நெருங்க நீங்க சொல்லுங்க, நான் வச்சிருக்கிற சொல்ல சொல்லுங்க. சரி, மற்ற அந்த இதுல நீங்க சொல்லல அந்த தானியம் விளையும் ஒரு இடத்தை, தானியம் விளையும் ஒரு இடம் என்று சொன்னேன்.
2: இல்ல அது என்ன சொல்லல, அது என்ன சொல்லல, பையன் எல்லாம் கம்மன் காடு சரியான பதில் இல்ல. சரி அவர்கள்
0: என்ன மாமா சொன்னீங்க மாமா?
1: கோரை புல்ல
0: இல்ல இல்ல மாமா, சைவ சமயத்தில் பாவிக்கும் ஒரு புல்லு இது, அருகம்புல்லு சொல்லுகிறார்கள் இதுக்கு. சரி ஆனா சரி, மாட்டு பெயர் அருகம்புல்லின் மாட்டு பெயர் என்ன?
1: அருகம்புல்லோட மாட்டு பெயர்,
0: மாட்டு பெயர்
1: என்ன சொல்லுங்க? தரைப்புள்ள
0: தரையில எப்படி என்ன, எப்படி மாமா தரையில முளைக்கும் அந்த அருகம்புல்லு, எப்படி முளைச்சு கொண்டு போகும்?
1: பசுமையா தெரியும்,
0: பசுமையா தெரியும். அருகுக்கு, அருகுக்கு அடுத்த இன்னொரு பெயர், இந்த பெயர் அருகுக்கு, அருகுக்கு. மற்ற இன்னொரு இடம் இன்னொன்னு சொன்ன மாமா, அதாவது தானியம் விளையும் ஒரு இடத்தை சொன்னேன், ஆறு எழுத்து தானியம். இப்ப நெல் விளையிற நெல் வயல் என்று சொல்லுவீங்க நீங்க, இந்த இதுல வந்து தானியத்துல பெயரும் வருது. இது ரெண்டு எழுத்து தானியம், ரெண்டு எழுத்து தானியம், ரெண்டு எழுத்து தானியம், ரெண்டு
1: எழுத்து தானியம்,
0: ரெண்டு எழுத்துல வாரம் ஒரு தானியம், நெல் ஒரு ரெண்டு எழுத்து, அத மாதிரி இதுவும் ஒரு ரெண்டு எழுத்து தானியம்
1: ரெண்டு
0: எழுத்து. குருவிகளுக்கு பிடிக்கும்,
1: குருவிகளுக்கு பிடிக்கும்
0: இந்த தானியம். ஒரு ஒரு சொல்லு
1: எப்படியாவது எடுத்துடலாம் பாக்கலாம்.
0: குறியலுக்கு, குறியலுக்கு போடுவாரு, குறியலுக்கு நல்ல விருப்பம் இது.
1: குறியலுக்கு விருப்பம் என்ன விருப்பம்? நெல் கிடையாது, கா கா கா
0: இல்ல வணக்கம் சொல்லுங்க ஆண்டாளம்மா.
3: சாமை,
0: சாமை இல்ல, சாமை இல்ல,
3: சாமையம்மா,
0: சாமை அல்ல, இது வேற வேற தானியம். எங்க கண்டுபிடிங்க
3: சாமை?
0: இல்லை அது பிள்ளையான,
3: சாமை சாமை
0: பிள்ளை, பிள்ளை பிள்ளை பிள்ளை பிள்ளை பிள்ளை. இது அந்த இடத்தையும் சொல்ல வேணும் நீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி அம்மா. எங்க அடுத்தது எங்களுடைய ஞானசேரமண்ணா, நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க.
2: சோளக்கொள்ளை
0: இல்லை, குருவி
2: திணைக்காடு, திணை திணைக்காடு,
0: அதுக்கு வேற பேர் என்ன? இன்னொண்டு திணை சரி, திணை சரி, திணை சரி, அந்த அந்த இதை கண்டுபிடிச்சிருங்க, திணைய சரி, அந்த தானியத்தை கண்டுபிடிச்சிருங்க. திணை அந்த இடத்தை கண்டுபிடிங்க, அந்த இடத்தை எப்படி சொல்லுவேன்?
2: சரி
0: விளையும்
2: இடத்தை.
0: வணக்கம் ஜார்ஜ் அண்ணா, இந்த ஜார்ஜ் மன்னிக்கோணும், ஜார்ஜ் அருகம்புல்லுக்கு அடுத்த பெயர், அருகம்புல்லுக்கு அடுத்த பெயர் கண்டுபிடிங்க, அடுத்த பெயர். மற்றது நாங்கள் குடிக்கும் பானம் ஒன்று சொல்லியிருந்தேன், எல்லாரும் ஒவ்வொரு நாளும் எல்லா வீடுகளிலையும் குடிப்பார்கள் நினைக்கிறேன், பாப்போம் அது குடிக்கும் பானம்.
2: குளிர் பானம்,
0: என்ன பானம்? ஐந்தெழுத்து,
2: குளிர்
0: இல்ல,
2: குளிர் பானம்,
0: குளிர் பானம்
2: சரி
0: இல்ல. எங்க வணக்கம் ராமன், ராமன்
4: வணக்கம். திணை விளைவு இடம் இடம் சொன்னீங்களா, எத்தனை எழுத்து மாதிரி?
0: அது ஆறு எழுத்து.
4: திணை கொள்ளையாமா? திணை கொள்ளை
0: இல்லை,
4: திணைக்களம்
0: இல்லை,
4: இன்னும் திருவத்து இல்லையம்மா, திணைக்காடாமா
0: இல்லை, கெட்டுறீங்க, திணையோட சம்பந்தப்பட்டது.
4: திணை வயலாமா?
0: திணை இப்ப வந்துட்டுது, அங்காலும் அந்த மூன்று எழுத்து சொல்ல என்ன?
4: தினை பண்ணை
0: இல்லை
4: எத்தனை அறிவிக்கிட்டே போகிட்டே இருக்கு தெரியல தினை பாகத்தினே பண்ணை வரும்
0: மீண்டும் வாங்க மீண்டும் வாங்க அங்கே வணக்கம் பவுனம்மா
5: அம்மா தினை கொள்ளை
0: தினை
5: கொள்ளை
0: இல்லை
5: இல்லை கொள்ளை இல்லை
0: நன்றி நன்றி நன்றி அந்த மூன்று எழுத்து சொல்லு தீனா நையன்னா இப்பன்னா வந்துட்டு அங்கால மூன்று எழுத்து சொல்லு அதை கண்டுபிடிங்க அடுத்த சொல்லு ஒரு நாளும் குடிக்கிற ஒரு பானம் ஐந்தெழுத்து அதை கண்டுபிடிக்கல அடுத்தது அந்த புல்லை கண்டுபிடிக்கல அருகம்புல்லுக்கு மறுபெயர் என்று சொல்லியிருந்த அருகம்புல்லுக்கு மறுபெயர் இது எல்லாரும் சொல்லுவார்கள் இத அப்படித்தான் அருகம்புல்லுக்கு மறுபெயர் எங்கே பார்க்கலாம்

0: கவிஞர் ராமன்.
1: அம்மா பாவம் சொல்லிக்கலாமா, பரவசமாமா?
0: இல்லை இல்லை இல்லை இல்லை, நீங்கள் இன்றைக்கு காலமையும் குடிச்சிட்டு வந்திருப்பீங்க. இப்பயும் சில நேரம் இப்பயும் ஏதாவது என்ன குடிச்சிருப்பீங்க. சில நேரம் உங்கள நேரம் ஒர்க் பண்ற நீங்க குடிக்காம இருக்க மாட்டீங்க.
1: ஆமாம்மா, எத்தனை எழுத்துமா சொன்னீங்க? ஆறு எழுத்தாம்மா, அஞ்சு.
0: எனக்கு மறந்து போச்சு.
1: அஞ்சலுக்கு அஞ்சலுக்கு
0: அஞ்சலுக்கு
1: வராத, குடி தண்ணீரும் வராத.
0: அஞ்சலத்து எங்க? எல்லாருக்கும்
1: தெரியல. அதுவும் வர மாட்டேங்குது தண்ணீர்.
0: மீண்டும் நஞ்சு கொள்ளுங்க. நன்றி நன்றி நன்றி. எங்க யோசிச்சு கொண்டே
2: தேயிலை நீர்
0: தேயிலை நீர் எப்ப வேணா அப்படி ஆயிட்டு அஞ்சலத்து வாரதுங்க. நீங்க ஒரு நாளும் பாக்குறீங்க அண்ணா, நீங்க ஒரு நாளும் பாக்குறீங்க அண்ணா. நிறைய வச்சிருப்பார்கள் அங்க அங்க நீங்க எடுக்கிற இடத்துல. ஒப்பாரு நாளும் பாக்குறீங்க.

0: இப்ப நீங்க அந்த புல்லை கண்டுபிடிக்கல, அந்த புல்லு அருகம்புல்லுக்கு மறு பேருன்னு சொல்லிட்டேன், அத கண்டுபிடிக்கல. அத அருகம் புல்லுக்கு மறு பெயர் அந்த அந்த ரெண்டு எழுத்துன்னு சொன்னேன்ல, அருகம்புல்லுக்கு மறு பெயர் வந்து புல் வந்துட்டு, இப்ப என்ன பூனா இல்லன்னா வந்துட்டுது. அந்த முதல் ரெண்டு எழுத்து நான் இன்று கொடுத்த சொல்லில் முதல் எழுத்தாக வந்தது. அந்த முதல் எழுத்து நான் இன்று கொடுத்த ரெண்டு சொற்களுக்கு முதல் எழுத்தாக வந்தது. அந்த இதனுடைய முதல் எழுத்து. வணக்கம். வணக்கம் அம்மா.
1: அம்மா நீங்க எழுத்துமா?
0: அந்த பானம் வந்து ஐந்தெழுத்து.
1: சரிம்மா சரிம்மா சரிம்மா நன்றிமா.
0: எங்கே நான் கொடுத்த ரெண்டு சொற்கள் இருக்கிறது, அதன் முதல் எழுத்து இந்த சொல்லுக்கு முதல் எழுத்தாக வருகிறது. நான் ரெண்டு சொற்கள் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, அந்த சொல் எங்கே பார்க்கலாம்? அங்கே இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, அந்த அருகம்புல்லோட மறு பெயர் என்ன நீங்க கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. ராமன் நீங்க பாட்டு சொல்லல, மாமா பாட்டு சொல்லல, நீங்க பாட்டு சொல்லல, இணைஞ்சு கொள்ளுங்க. எங்கே அடுத்த இன்னொரு சொல்லு கொடுத்திருந்தேன், திணை திணை திணை இத அந்த இடத்தை நீங்கள் அங்க மூன்றெழுத்து சொல் அதையும் கண்டுபிடிங்க. சரி, அந்த திணைக்கு தீனா நையன்.

பேர்ந்து அப்புறம் மன்னிக்கோணும், அப்புறம் பாருங்க நான் பிழை விட்டுட்டேன் போல இருக்குது. இல்லை பிழை இல்லை, உங்களோட சேர்ந்து சேர்ந்து நானும் எல்லாத்தையும் மறந்து போச்சு எனக்கு. தீனா நையன்னா இப்பன்னா வந்து விட்டது. நான்காவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து லானா, ல அதாவது பாம்பு, லா ல கல்லுக்கு வர இல்லைன்னாக்கு வரலா, அந்த இல்ல இல்ல அந்த லா லா. கடைசி எழுத்தை காணவில்லை. அப்ப இப்ப நாலு எழுத்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ரெண்டே ரெண்டு எழுத்தை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். எங்கே

0: சரி, அந்த புல்லுக்கு உடைய எழுத்துக்கள் மிச்ச பின்னுக்கு இருக்கிற அத்தனை இதையும் சொல்லிடுறேன். சரியா, டீனா இப்பன்னா பூனா இல்லன்னா எங்கே, அது என்ன புல்லுன்னு கண்டுபிடிங்க, முதல் எழுத்த கண்டுபிடிங்க. வணக்கம் மாமா. வணக்கம்.
1: வணக்கம்மா. திணைக்கிழமை.
0: திணை தீனா நையன்னா இப்பன்னா சொல்லிட்டேன் மாமா. மற்றது அடுத்த எழுத்து இப்பன்னா சொல்லிட்டேன். அடுத்த எழுத்து இல்ல, அடுத்தது பாம்பு லா லா. அதுக்கு பிறகு அந்த அடுத்த எழுத்த காணவில்லை. லா வருது லா. திணை திணை அந்த லா வருது லா. அந்த ரெண்டு எழுத்து கண்டுபிடிக்கணும். திணைக்களம் இல்ல, களம் இல்ல. அந்த லம்மும் சரி சரி, லானாவையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த ஒரு எழுத்த கண்டுபிடிங்க. திணை
1: திணைக்களம் களம் தான். களம்
0: முருகன் முருகன் வள்ளி வள்ளி. இல்ல திணைக்களம் கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த அந்த அந்த ஒரு எழுத்து ஒரு எழுத்து
1: என்ன எழுத கலப்போம்.
0: அந்த ஒரு
1: வந்துருச்சு
0: களம் வந்துருச்சு. களம் களம் காணா இல்ல, காணாவை விட்டு அந்த காணா வர்ற இடத்துல ஒரு எழுத்து வரணும். திணை லம் அந்த என்ன எழுத்து அது. திணை திணை இப்ப நான் இப்ப நான் இப்ப நான் சேர்ந்த ஒரு எழுத்து அது.
1: திணை பாலம்.
0: திணை
1: பாலம்னு வரலாம். திணைப்பாலம்
0: அந்த அந்த பானா பாவன பீனா பீனாக்கலாம் இருக்கு. அந்த அந்த வரியில வாரதுண்டு ஒரு எழுத்து. பா பா
1: தெரியுமா. திணைப்பழம்
0: திணை
1: திணைப்பாலமும் பழமும் இல்ல.
0: அந்த அந்த அந்த அந்த அந்த அந்த டி இப்பூ அந்த அதுக்குள்ள அந்த எழுத்து இருக்கு. என்ன என்ன
1: திணைப்புலமா.
0: திணைப்புலம் திணைப்புலம். சரி மாமா கொண்டு போடலாம். ஒரு ஒரு சொல்லு.
1: என்ன மதுபானமா.
0: இல்ல இல்ல இல்ல. ஒரு நாளும் குடிப்பீங்களா மாமா? எல்லாரும் குடிப்பீங்களா? சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் மட்டும் எல்லாரும் ஒரு நாளும் குடிக்கிறது.
1: சின்ன பிள்ளைகள்
0: எல்லாரும் நீங்களும் குடிச்சிருப்பீங்க. கொண்டு தரேன் மாமா கொண்டு.
1: அப்ப குடிந்த குடி தண்ணீர்
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. சுவையாக
1: குழம்பி குழம்பி நீரா
0: இல்ல சுவையாக இருக்கும் மாமா. ஒரு நாள் இது தேவை. இது தேவை. இது இது தேவை. ஒரு நாளும் வீட்டுக்கு தேவை.
1: நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம் வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம்.
1: திணைப்புலம்
0: திணைப்புலம் அவ்வளவு கஷ்டப்பட்டு மாமாவுக்கு ஒரு மாதிரி ஒரு புள்ளி எடுத்து கொடுத்தாச்சு. திணைப்புலம்
1: நன்றி நன்றி. மாமாவுக்கு புள்ளி கிடைச்சா வச்சு நன்றி. அவரு நிம்மதியாக உறங்க போவார்.
0: அருகம்புல்லிட மறுபெயர் சொல்லுங்கண்ணா. என்ன நீங்க சொல்லாம இருக்கிறீங்க? அருகம்புல்லிட மறுபெயர் அதுல நான் இவ்வளவு சொற்க எழுத்துக்களையும் கொடுத்துட்டேன். அதாவது டீனா இப்பன்னா பூனா இல் டிப்புல் கொடுத்துட்டேன். அந்த முன்னுக்கு இருக்கிற ஒரு சொல் ஒரு எழுத்த நீங்க கண்டுபிடிக்கணும். டிப்புல்
1: டிப்புல்
0: டீனா இப்பன்னா

0: பூனா இல்லன்னா அது சொல்லிட்டேன். அந்த அந்த ஒரு எழுத்து முதல் எழுத்து
1: அது அதாவது புலங்காத வார்த்தையா இருக்கும் நினைக்கிறேன் எங்களுக்கு, அதுதான் கொஞ்சம் சிரமமா இருக்கு.
0: அது புலங்கல ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்டு, அருகுக்கு அடுத்த பெயர்.
1: சரி, நான் வருகிறேன், மற்றொரு வாய்ப்பு கொடுத்து நான் வருகிறேன்.
0: சரி சரி, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: அடடா, அதையும் சொல்லிட்டா எல்லா அந்த பானத்தையும் சொல்லிட்டீங்கடா. இன்னைக்கு சொற்கள் சொன்ன மாதிரி இருக்கும். எங்க அடுத்த இன்னொரு இலகுவான சொற்கள் கொடுக்கலாம் உங்களுக்கு. அந்த பானம் ஒவ்வொரு நாளும் நீங்க குடிக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் தேவை வீட்டுக்கு, வீட்டுக்கு தேவை இது. இங்க வணக்கம் ஃபாரூக்.
2: என்ன
0: இல்ல இல்ல இல்ல முதல் சொன்னீங்க
2: இல்ல பானத்தை இல்ல
0: இல்ல என்ன என்ன என்ன பொடி இல்ல முதல் சொன்னீங்க. ஐயோ, ஃபாரூக் முதல் சொன்னார் அந்த சொல்ல. பாப்போம், எனக்கு அப்படிதான் கேட்டது, சொல்லாம போயிட்டீங்க ஃபாரூக். அத நீங்க சொன்னீங்க என்ன புல்லண்டு.

0: சொல், நாலு எழுத்து சொல், இது நல்ல வெளிச்சமா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். இல்ல இல்ல இல்ல, கிட்ட நெருங்குறீங்க, சொல்லுங்க. அது சேலாவ
1: சொல்லுங்க.
0: கொடிப்புல் அண்ணா, கொடிப்புல் அண்ணா, அதுக்கு பெயர் கொடி புல் என்று
1: சொல்லுவார்கள். பரவாயில்ல,
0: உங்களுக்கு ஒன்று
1: போட்டாரு, உடனே போயிட்டாரு, உங்களை விட்டு விலகிட்டாரு. அவருக்குதான் போடணும் முறையா, இதுல அவர் சொன்னாரு, அவருக்கு போட்டுருங்க புள்ளி, எனக்கு வேணாம்.
0: என்ன என்ன என்ன சொல்லுங்க அண்ணா. அந்த அந்த பானம் என்ன கண்டுபிடிக்கா, காணம் பானம்,
1: குளிர் நீர் நீராகாரம் எதுவுமே வரல.
0: ஒவ்வொரு நாளும் இது தேவை, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை, வீட்டுக்கு தேவை, எல்லாம் தேவை. சரி, இது இன்னொன்று இன்னொரு சொல்லு, நாலு எழுத்து சொல்லன்னா, இது வெளிச்சத்தை தர,
1: சொல்லுங்க,
0: எல்லாருக்கும் அழகாக இருக்கும். நாலு சொல் எங்க கண்டுபிடிங்க.
1: இரவு பகல் எல்லா நேரத்திலையும் கிடைக்குமா?
0: இது இரவுல மட்டும் வரும், இரவுல மட்டும் வெளிச்சம் தரும், அழகாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். நாலெழுத்து
1: வெண்ணிலா
0: இல்ல
1: அம்புலி.
0: சரி, அதே கட்டிக்காரன் அம்புலி, உங்களுக்கு கொண்டு போட்டு
1: சரியா
0: கட்டிக்காரன்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் பவுனம்மா. அம்மா இல்லை இல்ல இல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவைப்படுது, எல்லாருக்கும் தேவைப்படுது. இது இரவு தேவைப்படும், தேவைப்படும். இந்த ஒன்று ஒன்று என்ன, அந்த ஒரு சொல்லுத்தான் இருக்கிறது இன்னும் சொல்றதுக்கு, மற்ற எல்லாம் சொல்லிவிட்டார்கள். இங்கே ராமன் கண்டுபிடிச்சிருவார். ராமன்
2: குளிர்பாலம் வந்து பசுந்தளமா
0: அப்பாடா, இந்த ராசாக்கள் கெட்டிக்காரன். பசும்பாலம் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க பாருங்க எல்லாரும். இந்த பசும்பாலம் விட்டுட்டீங்களே பாருங்க நீங்க.
2: எல்லாம் பாலம் பாலம் எல்லாமே கூட்டி போயிட்டாங்க.
0: ஒவ்வொரு நாளும் தேவையில்லை, ஒவ்வொரு நாளும் கூல் ட்ரிங்க்ஸ்
2: குடிக்கிறாங்க. யோசிச்சு பார்த்து அங்க எடுத்து பசுமாடுதான், எல்லாம் குழந்தைங்க வரைக்கும் எல்லாம் சாப்பிடறாங்களா?
0: நன்றி ஐயா, நன்றி. எங்கே டிராபிக் டிராபிக்
1: பௌர்ணமி பௌர்ணமி
0: பௌர்ணமி இல்ல அம்புலி, அவர் சொல்லிட்டார் அம்புலி அம்புலி அம்புலி. நன்றி. வணக்கம் பவுனம்மா. பவுனம்மா வணக்கம்.
3: வெண்மதி
0: அது அம்புலி அம்மா சொல்லிட்டாங்க.
3: நன்றி
0: நன்றி. எல்லாம் சொல்லிட்டீங்க நீங்க இப்ப பசும்பால் எல்லாம் சொல்லாதது ஒன்றுமே இல்லை, எல்லாம் சொல்லிட்டீங்க எல்லாத்தையும். கட்டிக்காரர் தான். இப்ப நேரம் சரியாக 11:49, அது இந்திய இலங்கை நேரம், கரண்டிய நேரம் சரியாக 2:17. எங்களுடைய சந்திரராஜ் மாமா நீங்க பாட்டு சொல்ல, ராமன் நீங்க பாட்டு சொல்ல, சரியா பாட்டு சொல்ல. சரி, இன்னும் ஒரு சொல்லு கொடுக்கலாம், இன்னும் ஒரு சொல்லு கொடுக்கலாம். மனிதர்கள் போக விரும்பாத இடம் இது, ஆனால் சில மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஒருதர் ரெண்டாலும் அங்க போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். போக விரும்பாத இடம் ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல். மனிதர்கள் யாருமே போக விரும்பாத இடம், ஆனா ஒவ்வொரு நாளும் ஒருதர் மட்டுமில்லை, எத்தனையோ பேர் உலகத்துல அந்த இடத்துக்கு போய் கொண்டுதான் இருக்கிறார்கள், அங்கிருந்து வந்து கொண்டும் தான் இருக்கிறார்கள். ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல் கண்டுபிடிங்க.

0: வணக்கம் பவுனம்மா. வணக்கம் பவுனம்மா. மதுக்கோட்டை மதுக்கோட்டை எல்லாரும் ஆனா எல்லா மனிதனும் போக விரும்ப யாரும் விரும்பல. அதாவது 175 வீதம் அங்க போறதுக்கு விரும்புறாங்கதான் இருக்கிறார்கள். விரும்பல என்று சொல்றீங்க, யாருக்கும் விருப்பம் இருக்காது. மீண்டும் உணர்ச்சிக்கொள்ளுங்க. எங்க ராஃபிக் நீங்க சொல்லுங்க. ராஃபிக்
1: சபரிமலை.
0: சபரிமலைக்கு போக விருப்பம் இருக்காதா?
1: இல்ல
0: இது போக விருப்பம் இல்ல, அந்த இடத்துக்கு போக விருப்பமே இல்ல. ஒரு மனிதனும் போக விரும்ப மாட்டார்கள், விரும்பவே மாட்டார்கள். ஆனா ஏதோ சூழ்நிலை காரணமாக அங்க போக வேண்டி வரும். இது ஐந்தலத்து. அங்க போனால் ரொம்ப எல்லாருக்கும் கவலையா, நீங்க போனா கூட கவலையா தான் இருப்பீங்க. யோசிச்சுக்கொண்டு வாங்க. எங்க பாக்கலாம் கெட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். எங்க ஓடி வந்து சொல்லுங்க பாப்போம். எங்க கெட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். எந்த இடத்துக்கு போக விருப்பமே இருக்காது. எங்கே வணக்கம் ஃபாரூக். வணக்கம். அங்க அங்க போவதும் வருவதமா இருக்கிறாரு. போறவர்கள் போயிட்டு திரும்பி வர்ற சில நேரம் திரும்பி வர்றதா இருக்கிறார்கள் என்று சொல்றேன். மயானத்துக்கு போன வரும் அப்படி வருவதா இருந்தா இவன நல்லா இருக்கும் ஐயா. எனக்கு எத்தனையோ கவலை இருக்கு. நீங்க என்ன நீங்க அடா போயிட்டு எங்க பாக்கணும் யாரு கெட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். எங்கே ஐந்தழுத்து சொல். ஐந்தழுத்து சொல். ஐந்து அழுத்து சொல். நேரம் சரியாக 2:22 இந்திய கனடிய நேரம் இந்திய அரங்க நேரம் சரியாக 11:53. எங்கே ஐந்து அழுத்து சொல்.

0: வணக்கம் மாமா.
1: மாமா வைத்தியசாலையா?
0: மாமா சாக சரி மாமா, மற்றத கண்டுபிடிங்க. சாலை சரி, ரெண்டு எழுத்து அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. மற்றது அங்க போக விருப்பம் இருக்காது.
1: அஞ்செழுத்து
0: சாலை சரி. இங்க மூன்று எழுத்த கண்டுபிடிங்க. ஏனண்டா இது வந்து யாருக்கும் போக விருப்பம் இருக்காது. அது ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அங்க போவார்கள், அங்கிருந்து திரும்பியும் வருவார்கள். ஆனா அங்க போனா சோகம்தான், சோகம்தான், விருப்பமே இருக்காது அங்க போனவர்களுக்கு எல்லாம். ஒரு
1: மனிதன்
0: கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி நன்றி நன்றி. எங்க கண்டுபிடிங்க பாப்போம்.

0: உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல். ஊசி
1: சிறைச்சாலை
2: சிறைச்சாலை கட்டிக்காரன் ஜாஜுக்கு ஒரு புள்ளி. அட்டே அப்பா, அடுத்த புள்ளியும் எடுத்துட்டீங்க, போங்க ஜார்ஜ். நன்றி. கெட்டிக்காரன் மாமா ரெண்டு ரெண்டு ஒரு சொல்ல மட்டும் சொல்லிட்டு போறாரு. வணக்கம் பவுனம்மா.
3: சிறைச்சாலை
2: ஜார்ஜ் ஓடி வந்து சொல்லிட்டார் கெட்டிக்காரன். நிச்சயமா சார்.
0: முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைக்கும் கூட இளமை போட்டு இழுப்பது

0: இது ஆரளத்தில் சொல், இதான் கடைசி சொல். ஆரளத்தில் சொல், இது ஒரு விளையாட்டு, இது ஒரு விளையாட்டு, இது ஒரு விளையாட்டு. இருந்து கொண்டே விளையாடலாம், இருந்து கொண்டு அதாவது உட்கார்ந்து, அதாவது இருந்து கொண்டே விளையாடலாம், உட்கார்ந்து கொண்டு விளையாடலாம். ஆரளத்து சொல். வணக்கம், எங்கே ராமன், ராமன், ராமன் வணக்கம், வந்திருக்கிறீங்க ராமன். ஓ, கனெக்ட் பண்ணலையா, இங்கே வணக்கம். இது ஆரளத்து சொல், இது ஆரளத்து சொல், இது ஆரளத்து சொல், இது ஒரு விளையாட்டு. இது உட்கார்ந்து கொண்டு, அதாவது இருந்து கொண்டு, உட்கார்ந்து கொண்டு விளையாடலாம். ஆரளத்து சொல். வணக்கம் அங்க ஃபாரூக், பல்லாங்குழி கட்டிக்காரன். இது ஏதோ பேப்பர் ஏதோ அவுட் ஆயி நினைக்கிறேன், எனக்கு ஒன்றுமா தெரியல. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே ராஃபிக், ராஃபிக் சிறைச்சாலை, அது சொல்லிவிட்டார்கள், சிறைச்சாலை
1: கட்டிக்காரன்.
0: சொல்லிட்டார் ஃபாரூக், சொல்லிட்டார். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஆஹா, கண்டுபிடிச்சிட்டார்கள். ராமன் வணக்கம், ராமன் வணக்கம், வணக்கம் ராமன்.
2: வணக்கம். இது பாட்டு கடல் மேல் பிறக்க வைத்தா எங்களை கண்ணீர் மேல், அந்த பாட்டு போடுவோம்.
0: பாட்டு கேக்குறீங்க,
2: நல்லா இருக்கு. நம்ம கடற்கரை ஓரமா தரமா இருக்கு.
0: அப்படியா, ஒரு நிமிஷம் இல்லைங்க. வணக்கம் மாமா.
1: பல்லாங்குழி அம்மா,
0: பல்லாங்குழி கட்டிக்காரன். லேட்டா வந்து சொன்ன மாமா கட்டிக்காரன். மாமா பாட்டை சொல்லுங்க, மாமா நீங்களும் பாட்டை சொல்லுங்க. என்ன பாட்டு?
1: பாட்டு அன்பேவாரிகளே போடுங்க பல. அன்பேவாரிகளே அந்த பாடல்
0: நல்ல பாட்டுண்ணா, நான்
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. பாருங்க மாமா, பாருங்க அன்பேவா அருகிலே என்று சொல்றாரு பாருங்க. அப்ப பாருங்க நீங்க உங்களோட பாட்டு
2: நல்ல பாட்டு
0: என்ன? கடல் மேல் பிறக்க வைத்த,
2: கடல் மேல் பிறக்க வைத்தா எங்களை கண்ணீர் மிளக்க வைத்தா, படகொட்டி படம் தான் நினைக்கிறேமா. என்ன பண்ண, ஆயிரம் கையில் பஸ்ட்ல ஆரம்பிக்கணும்.
0: பிறக்க வைத்தாய் உங்களை. நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் ராஃபிக், ராஃபிக் வணக்கம்.
1: பல்லாங்குழி
0: கட்டிக்காரன், கட்டிக்காரன். நன்றி நன்றி. எங்கே வணக்கம், வணக்கம் அம்மா. பல்லாங்குழி கட்டிக்காரி, அது முதல்ல சொல்லி போட்டார்கள். இல்ல இருந்து கொண்டு விளையாடுற வேற விளையாட்டு சொல்லுங்கம்மா பாப்போம். இருந்து கொண்டு விளையாடுற விளையாட்டு, இருந்து இருந்து கொண்டு விளையாடுற விளையாட்டு சொல்லுங்க பாப்போம். கட்டிக்காரி ஏண்டா
3: தெரியலாம்,
0: பல்லாங்குழி விளையாடலாம், வேற என்ன? அம்மா பாப்போம், மற்ற கேட்டு பாப்போம். இந்த இருந்து கொண்டு விளையாடுற விளையாட்டுகள் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். அங்க பாப்போம், பல்லாங்குழி விளையாடலாம் இருந்து கொண்டு. அது வேற விளையாட்டுகளும் இருக்கிறது இல்ல, பெண்கள் விளையாடுவார்கள், ஆண்கள் ஆண்களும் விளையாடுவார். அப்பா அங்க பாப்போம், இருந்து கொண்டு விளையாடுற விளையாட்டுகள் கொஞ்சம் வந்து சொல்லுவாங்க. இருந்து ஓடி ஆடி விளையாடாம. எங்க வணக்கம் ஞானசேகரம்னா, தாயம் விளையாடலாம், வேற என்ன?
1: சதுரங்கம்,
0: சதுரங்கம். வேற
1: ஆடு விளையாட்டம்,
0: ஆடு விளையாட்டம். வேற
1: வேற உடனே ஞாபகத்துக்கு வந்தது அவ்வளவுதான்.
0: பாருங்க பாப்போம். எங்க ஃபாரூக் வந்தீங்க, வாங்க பாக்கலாம்.

0: என்ன
1: விளையாட்டு?
0: என்னது விளையாட்டா?
1: அஞ்சு கல்லு வயல வச்சுட்டு அப்புறம் தூக்கி கையில குரங்குல
0: போயிருவாங்க. முதல்ல ஒண்டு ஒண்டா எடுக்கிறோம், எறிஞ்சு எறிஞ்சு பெண் ரெண்டு ரெண்டா பெண் மூணு மூண்டா
1: மூணு.
0: அது என்னன்னு சொல்றீங்க?
1: பத்தலங்கா
0: பத்தலங்கா பத்தலங்கா. நாங்கள் கொக்கான்னு சொல்லுவோம். அது
1: பாம்புல வலிக்கிட்டு வரும்.
0: அது வந்து பாம்பு அணி, அது தாயம் தாயம்
1: ஏணி
0: பாம்பு விளையாட்டு. அது வந்து தாயம் என்று சொல்றதா இல்லாட்டி சதுரங்கமா என்னோட தெரியல.
1: இன்னொரு விளையாட்டு மண்ணு குனிச்சு வச்சு உரிய குச்சி வச்சுட்டு
0: தம்பளம்
1: ஒழுத்து
0: வச்சிருக்கோம்.
1: அது
0: விளையாடுனா அடே அப்பா எவ்வளவு விளையாட்டுகள் இருக்கு தெரியுமா? எங்க அண்ணா இதை கொண்டு வர எங்க என்ன என்னண்ணா?
2: அது பரமபுரம் பாரதியே மார்க் கொடுத்துருங்க.
0: என்ன யாருக்கு?
2: ஏணி பாம்பு பரமபதம்.
0: பரமபதம் பரமபதம் உங்களுக்கு எனக்கே தெரியாது பேர் என்னன்னு சொல்றதா? அது பரமபதம்
2: பரம பரமபதம். அதனால மார்க்குக்கு ஒரு புள்ளி கொடுத்துருங்க.
0: சரியா? அது பரமபதம்.
2: சரி அது சரி அது சரி. அதான் ஏணி பாம்பு.
0: ஏணி பாம்பு. சரி சரி.
2: நன்றி நன்றி நன்றி.
0: எங்க அம்மா சொல்லுங்க.
3: அம்மா உதைக்கே வளர்த்துன்னு சொல்லுவாங்க.
0: என்ன
3: என்ன
0: மண்ணுக்குள்ள புதைக்கிறது?
3: அது மாதிரி அது மாதிரி
0: கீச்சு மாச்சு கீச்சு மாச்சு தம்பளமா
3: பளிங்கு.
0: அது மண்ணுக்குள்ள புதைக்கிறது. கீச்சு மாச்சு தம்பளம் கீயா மாயா தம்பளம் மாச்சு மாச்சு தம்பளம் மாயா மாயா தம்பளம் என்னட்டு இப்படி ஓடிக்கிறாரு.
3: என்ன
0: அம்மா கட் பண்ணி கொண்டு ஓடிட்டா கீச்சு மாச்சு தம்பளம். அது ஒரு நல்ல விளையாட்டு தான். அதுக்கு ஏணி பாம்புன்றது அது ஸ்னேக் அண்ட் லெடர் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவார்கள். அது ஏணி பாம்பு தான். அதுக்கு உங்களுக்கு நீங்க ஒரு வேற பெயர் வச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. மற்ற இன்னும் உண்டு. அது ஆனா அது ஆனா சுத்தி சுத்தி ஓடணும். அந்த திராட்சையும் நரி நரிய நரிய சுத்தி வா என்று சொல்ற அந்த இதுக்கு எல்லாரும்
2: உட்கார்ந்து கேரம்போர்டு
0: கேரம்போர்டு கேரம்போர்டு அது அது உண்மை. அது ஆண்கள் வேற வேற என்ன வேற என்று சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் துண்ட விழிச்சிட்டு எந்த விளையாடுவாங்க ஓடி வந்து காவல் கரை காவல்துறையை கண்ணனும் ஓடுவாங்க எல்லாத்தையும் சுருட்டி கட்டி. அது என்ன
2: விளையாட்டு
0: பாப்போம். நன்றி நன்றி. பாருங்க அது அது வந்து என்னண்டு பாப்பா யாரு கண்டுபிடிச்சு சொல்றேன். இதுவரை நேரமும் நீங்க எல்லாரும் இணைஞ்சு சிறப்பிச்சீங்க உண்மையிலேயே. அண்ணா சொல்லுங்க அண்ணா, அது என்ன விளையாட்டு? அண்ணா
2: குற்றமுள்ள விளையாட்டு சீட்டாட்டம்.
0: சீட்டாட்டம் வந்து சும்மா விளையாடுவாங்கல்ல? அது சும்மா
2: சும்மா விளையாடு பணம் வைத்து விளையாடுவார்கள்.
0: ஆனா அது அதுல பல வகை இருக்குது. பல வகை இருக்கு
2: சீட்டாட்டம்.
0: அந்த விளையாட்டை இருந்தவன் விளையாடுறது யாருமே சொல்லல. நான் தான் இப்ப சொல்லி கொடுத்தது கெட்ட
2: குற்றம் சொல்லிட்டீங்களா? சொன்னா குடிச்சு விட்டு வச்சிட்டீங்களா?
0: குற்றம்
2: பயந்துட்டு சொல்லல.
0: நல்லதண்ணா. எங்க அம்மா சொல்லுங்க. அம்மா சோழி சோழி போடுறதா? சோழி
3: ஒரு பாட்டு கூட
0: இருக்கு. அது வந்து அந்த தாயம் விளையாடுறோம் இல்லையம்மா, அந்த தாய கட்டையிலையும் விளையாடுவாங்க, சோழிலையும் போடுவாங்க. சோழி கொஞ்சம்
3: போட்டு விளையாடுவோம், சும்மாவும் விளையாடுவோம். பரமபதம் பரமபதம் இதெல்லாம் உட்கார்ந்து விளையாடுறதுதான்
0: விளையாடுறது. நல்லதம்மா, நன்றி. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம்
3: இருக்கிறேன்.
4: சரிம்மா, நன்றிம்மா. நன்றி.

இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல். அப்பா,

0: நேரம் சரியா 12:10 மேடம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. எங்கே இன்று வெற்றி பெற்றவர்களுடைய புள்ளிகளை பார்க்கலாம். எங்களுடைய சந்தனராஜ் மாமா, ரதீஷ், ஆண்டாளம்மா, பவுனம்மா, மஜித் இவர்கள் ஒரு புள்ளியை எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு புள்ளி எடுத்திருக்கிறார்கள். அடுத்து இரண்டு புள்ளிகளை ஜார்ஜ் ராமன் எடுத்திருக்கிறீங்க. ஞானசேகரமன்னா 3 புள்ளிகளை எடுத்திருக்கிறீங்க. ஃபாருக் வந்து 6 புள்ளிகளை எடுத்திருக்கிறீங்க. 6 புள்ளிகளை எடுத்திருக்கீங்க. சரி, இப்ப நீங்க இந்த புள்ளிகள் பிரகாரம் இல்லாமல் யாருக்கு பாடல் வேணுமோ நீங்கள் ஓடி வந்து பாடல் தேவையானவர்கள் கேட்கலாம். கொடுக்க முடிந்தால் உடனே இப்ப கொடுக்கிறேன். எங்க பார்க்கலாம், அழைத்து உடனே கேட்டால் உடனே உங்களுடைய பாடல் நீங்கள் அந்த பாடலை நீங்கள் கேட்டு முடிய மற்றவரை வந்து அழைச்சு அந்த பாடலை கேட்கலாம். பாட்டை சொல்லிட்டு ஓடிடலாம், ஏன்னா சொல்லிட்டு நீங்க ஓடி போய் தூங்கிடுவீங்க. எங்க பாட தேவையானவர்கள் ஓடி வந்து நீங்க பாடலை சொல்லுங்க. இவ்வளவு நேரம் விழித்திருந்திருக்கிறீர்கள், எங்கே தேவையான உடனே அழைத்து உங்களுக்கு உரிய பாடலை கேட்டால் உடனே பாடல் உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம் ஃபாரூக். வணக்கம். உங்களோட பாட்டை சொல்லுங்க.
1: பாடல் வந்து என்ன, அவர்களும் இவர்களும்,
0: அவர்களும் இவர்களுமா? அப்படி ஒரு படமே இன்றைக்கு கேள்விப்படுறேன்.
1: ஓரவள்ளி.
0: சரி, நான் அதை தேடி எடுக்கிறேன். ஒரு பாடலை கேட்டவன தேடி எடுத்து கொண்டு வரேன். அப்படி எடுக்க முடியாட்டி நீங்க வரணும். அவர்களும் இவர்களும். நன்றி, நன்றி. வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் சகோதரி. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கேட்டுக்கொண்டிருந்த அன்புறவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு கர்ணன் படத்துல இருந்து என்னுயிர் தோழி கேளொரி செய்தி அந்த பாடல் வேண்டும்.
0: கர்ணன் படத்துல என்னுயிர் தோழி
2: கேளொரி செய்தி.
0: எல்லாரும் பாட்டு கேட்டுட்டு தான் தூங்கணும்.
2: ஆமாமா, நான் அதுக்காக தான் இவ்வளவு விழித்திருக்கேன். இல்லைன்னா உடம்பு முடியாதுன்னு நான் படுத்திருப்பேன். நிகழ்ச்சி நிறைய சிந்தி எடுத்தாலும் படுக்கல, அதுக்காக பாத்துருக்கேன்.
0: உங்களுக்கு உங்களோட பாட்டை நான் எடுத்து வருகிறேன். கேட்டுட்டு தூங்க, எல்லாரும் பாட்டை கேட்டுட்டு தான் தூங்கணும். அப்படி
2: தூங்க
0: முதலே தூங்கினா கடவுள் உங்களை தண்டிக்கும்.
2: பாட்டு கேட்டுறேன், பதிவில் அட்டன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குறேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி,
2: நன்றி, நன்றி சகோதரி, நன்றி சகோதரி. மீண்டும் இணைப்போம்.
0: வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் உங்களோட பாட்டை சொல்லுங்க.
3: வணக்கம். எனக்கு இருவர் படத்திலிருந்து கண்ணை கட்டி கொள்ளாதே, கண்டவை எல்லாம் நம்பாதே, தோழா அந்த பாடல்.
0: கண்ணை கட்டி கொள்ளாதே, சரி,
3: கண்டவை எல்லாம்
0: நம்பாதே.
3: நன்றி,
0: நன்றி, நன்றி.
3: காக்கை குயிலாக.
0: பௌனம் அழைப்புக்கு வந்தீங்க, வாங்க. என்னுடைய ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு எங்கே. வணக்கம் பௌனம்மா. அம்மாக்கு என்ன?
4: எனக்கு எனக்கு வந்து குலமா குணமா படத்துல இருந்து உலகில் இரண்டு கிளிகள்.
0: உலகில் இரண்டு கிளிகள்.
4: ஆமாமா,
0: கேட்டுட்டு தான் படுக்கணும். அல்லாடி நான் கால் பண்ணுவேன், பாட்டு போட்டு முடிய கால் பண்ணுவேன். முதலே தூங்குனா
4: நான் கேட்டப்ப படுக்க மாட்டோமா, நிகழ்ச்சி தூங்குவேன்.
0: நன்றி அம்மா, நன்றி.
4: உங்களுக்கு நன்றி, நன்றி சொல்லிட்டு நன்றி போட்டுட்டு செய்தி போட்டுதான் நான் தூங்குவேன்.
0: சரி, நன்றி, நன்றி, நன்றி. முதல்ல எங்களுடைய ஞானசேகரம் அண்ணாட பாடல் எடுத்து வரலாம். ஞானசேகரம் அண்ணாவின் பாடல் என்னுயிர் தோழி, கர்ணன் திரைப்பட பாடல். சொல்லிட்டு இருக்கிறார். கர்ணன் திரைப்பட பாடலை கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு இதோ அந்த பாடல் காட்சியளிக்க வருகிறதுன்னா உங்களுடைய பாடல். நேரம் சரியாக இப்பொழுது 2:44.

0: நிகழ்ச்சியில பங்கு வரையில பாட்டணும்னு ஓடி வராங்க. என்ன நடந்திருக்கு இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? நிகழ்ச்சியில வரையில பாட்டணும் ஓடி வராங்க. மற்றவரையும் காணையில வணக்கம் கண்ணன், நாளைய பாட்டை சொல்லுங்க.
1: வணக்கம்
0: கண்ணன், முதல்ல
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். முதல் நாளைய பாட்டை சொல்லுங்க.
1: நாளைக்கு பாட்டுங்களா மேடம்? இது செல்வங்கிற படத்துல வந்து மேடம், என் கேள்விக்கு என்ன பதில்?
0: என் கேள்விக்கு என்ன பதில்? செல்வத்தில் யா இருக்குது?
1: ஆமா, என்ன படம்?
0: என் கேள்விக்கு என்ன பதில்? அது உயர்ந்த மனிதன் போல
1: இருக்கு. உயர்ந்த மனிதன், உயர்ந்த
0: நினைக்கிறேன்.
1: செல்வமும் உயர்ந்த மனிதன் தானே மேடம்?
0: என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்? அந்த பாடம் உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இப்ப
1: இப்ப ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காம வாழ்க்கை இல்லை. ஆமா,
0: என்ன
1: யாராவது சொல்றாங்கன்னா கேள்வி கேட்கலாம்.
0: ஏன் என்ற கேள்வி
1: இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை.
0: கேட்காமல் வார்த்தை இல்லை. சரி, நான் உங்களுக்கு எடுத்து வர்றேன். என்ன இன்னைக்கு பிஸியா இருந்துட்டீங்க போல, ஆனா தூங்குற மாதிரியும் தெரியல.
1: டெய்லியுமே பிஸியா தான் இருக்கேன் நானா?
0: என்ன அந்த எலெக்ஷனுக்காக வாக்க?
1: இல்ல இல்ல, அதுக்கு நம்ம சம்பந்தம் இல்லை மேடம். அதாவது நம்ம நம்ம ரிலேஷன் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் ஒன்னா
0: உண்டாயிருக்கு,
1: பேசிக்கிட்டே இருக்கும். டெய்லி ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருக்காங்க, அதனால
0: நல்ல நல்ல நல்ல. சரி, நான் அந்த பாட்டு எடுத்து வர்றேன். கூட இருந்து கேளுங்க, விழிச்சு கேளுங்க. நான் சேரமன்னா உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வர்றது.

0: பாடல் எங்களுடைய ஞானசேகரமன் தான் நீங்க கேட்ட பாடல். அடுத்த பாடல் ஃபாரூக், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது.
1: யாரவள்ளி சூறவள்ளி

0: நேரம் சரியா 12:28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல், இந்த பாடல் ஃபாரூக்குடைய பாடல். ஃபாரூக் நீங்க கேட்டிருப்பீங்க, எங்களுடைய ஞானசேர்மன்னாம் நீங்க கேட்டிருப்பீங்க உங்களோட பாட்டு. அடுத்த பாட்டு எங்களுடைய ஜார்ஜ் உங்களுடைய பாடல் வருகிறது இருவர் திரைப்படத்தில் இருந்து.
1: It's not just movement, it's painting the town together. Volterra, the joy of movement.

இந்த பாடலை கேட்டவர் ஜார்ஜ். கொயிட்டிலிருந்து ஜார்ஜ் நீங்க கேட்டீங்க. அடுத்த பாடல் பவுனம்மா உங்களுடைய பாடல் வருகிறது. இனிமையான பாடல் கேட்கலாம்.

எல்லாம் இந்த

இதுவரை நேரமும் நேர்கள் அன்புறவுகள் கேட்ட பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தீர்கள். நல்லது என் அன்புறவுகளே, என் விருப்பமாக ஒரு பாடல் காற்றலைக்கு இணைகிறது. அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய புதையல் கதம்ப நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாளைய தினம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த இணைந்து சிறப்பித்த அன்பவர்களுக்கு அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பவர்களுக்கு நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல ஒரு பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளை. அடுத்த நிகழ்வாக நீங்கள் இந்த பாடலுக்கு பின்பாக நீங்கள் நேர் நேரம் பாடல்களை கேட்கலாம். அதன் பின்பு வரும் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்கலாம். நன்றி, வணக்கம்.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: அமிழ்தம் அவனது மொழியா.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR F

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். கலையகத்தில் இப்பொழுது நேரம் 2023 ஆண்டு 6வது மாதம் 4வது நாள் ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11:34. இந்த வேளையிலே ஈழத்திரு நாட்டிலும் பாரதத்தின் தமிழ் நாட்டிலும் இரவு நேரத்தை தொட்டு 9:04 என்று காட்டும் வேளையில், ஆங்கிலேய நாடு பிரித்தானிய நாட்டிலே இப்பொழுது 4:34 மாலை நேரம் என காட்டுகின்றது. இங்கிதமான இந்த வேளையிலே காற்றலையில் இணைந்து வந்த நான், அன்னை தந்தை ஆசான் அத்தனையும் தந்து, என் அன்பு உறவுகளையும் தந்து, அன்னை தமிழோடு உறவாட வைத்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறி, என் அன்னை தமிழே உனக்கும் தலை நிமிர்ந்து மார்பை உயர்த்தி வணக்கம் என்று வைத்து, என் முகம் தெரிந்த தெரியாத நல் உறவுகளை உங்கள் அனைவர்களும் உளவலாக இருக்கும் நேயர்களையும் வருக வருக வென்று மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அழைக்கின்றேன் வணக்கத்துடன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். சுவாரஸ்யமான ஒரு மறு ஒளிபரப்பை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து குழப்புகின்றதோ தெரியவில்லை. இருப்பினும் அதை தொடர்ந்து முடிப்பதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு நேரம் பற்றாது என்பதனால் அதை நிறுத்தி இந்த நிகழ்வுக்கு வருகின்றேன். இது வழமையாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் காற்றலையில் ஒலிக்கும்

ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம். சுகம் என்று பாடி உங்களையும் பாட வைத்து எங்களையும் கேட்க வைத்து உலகளாவ ரசிக்க வைக்கும் வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மலரும் பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வை கேட்பதற்கு அவளோடு இருக்கின்றீர்கள். வந்து பங்குபற்றி காற்றலையை சிறப்பித்து உங்கள் திறமையை வெளிக்காட்ட வேண்டும். இலை மறை காயாக இல்லாமல் உலகளாவ உங்களை அறிய வைக்கும் நோக்குடன் ஊக்கம் கொடுத்து உங்கள் திறமையை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இன்றைக்கு 26 வருடங்களாக இந்த நிகழ்ச்சி வாரம் ஒரு நாள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உலகின் பல பாகங்களிலிருந்தும் அன்பு உறவுகள் வந்து மறைமுகமாக இருக்காமல் தங்கள் கூச்சங்கள் வெட்கங்கள் கோழைத்தனங்கள் எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுகிற எனக்கு முடியும் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் தன்னம்பிக்கையும் துணிவும் கொடுத்து அவர்களை வெளிக்கொண்டு வருவது முன்னில் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம். அதற்கு ஊன்றுகோலாக இருந்தது 26 வருட காலமாக எங்கள் வானொலியின் முன்னில் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா அவர்கள். அவர்கள் இப்பொழுது எங்கிருந்தாலும் கேட்டுக்கொண்டிருப்பார். நலமாக இருக்கின்றார், நலம் பெற்று வருகின்றார், விரைவில் காற்றலைக்கு வருவார் என்று கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே இன்று அவர் ஈழத்திரு நாட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு உலகளாவ இருக்கும் வயது எல்லை இல்லை ஆண் பெண் இருபாலரும் வந்து அற்புதமாக தங்கள் குரலிலே அழகாக பாடிச் செல்கின்றார்கள், சென்றார்கள், செல்வார்கள், இப்பொழுதும் வர இருக்கின்றார்கள். இங்கே ஒலி அலை சரியாக இருக்கின்றது, நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கின்றது என்பதை நான் தெரிந்து கொள்ளும் வகையிலே இங்கே பதிவு ஒன்றை போட்டால் நலமாக இருக்கும் என்னுடைய தொலைபேசிக்கு என்று எண்ணுகின்றேன். தளத்திலே நீங்கள் எழுதுங்கள். உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இன்றைய காலநிலை இங்கே 16 வகை செல்சியஸ் என்று காட்டுகின்றது. நாங்கள் அதிவெப்பமான உயர் வெப்பத்திலே இருந்து வெப்பத்தை குறைக்கும் குளிரூட்டி கூட தொழிற்பட முடியாத அளவுக்கு கனடாவில் 2-3 நாட்கள் மிகவும் பாரதூரமாக இருந்தது. இப்பொழுது ஓரளவு வெப்பம் தணிந்து வந்து இப்பொழுது சுமூகமாக இருக்கின்றது. 5:13 அதிகாலை வேளையிலே கதிரவன் தன் கரத்தை நீட்டி ஒளி தந்திருந்தார். அந்த ஒளி நிலைத்துக் கொண்டிருக்கின்றது. இன்று மாலை 8:40 வழமையாக 4 மணிக்கு அவர் மறைந்து செல்ல வேண்டிய நேரம். ஆனால் இப்பொழுது 8 மணி வரைக்கும் இருக்கின்றார் என்றால் எத்தனை மணி நேரம்? நீண்ட பகலில் இருக்கின்றோம், வெப்பமான பகலில் இருக்கின்றோம், காற்றோட்டம் குறைந்தும் கூடியும் இருக்கின்ற ஒரு தட்ப வெப்பத்தை கண்டுகொண்டிருக்கும் இந்த வேளையிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வு வந்தால் எங்களுக்கு குளிரும் தெரியாது, வெப்பமும் தெரியாது, இனிமையாக இருக்கும். இசையால் வசமாக இதயம் அது எங்கே? உங்கள் இசையை கொண்டு வந்து தாருங்கள். யார் முதலில் வரப்போகின்றார் என்று பார்ப்போம்.

0: பாடலை பாட வரும் அன்பு உறவுகள், இன்றைய நேயர் விருப்பத்துக்காக ஒரு பாடலை நீங்கள் நினைந்து கொண்டு வரலாம், விரும்பும் பாடலை கொண்டு வந்து தரலாம். அது உங்களுடைய நேயர் நேர நிகழ்ச்சியிலே ஒலித்து கொள்ளும், அது ஒரு நிகழ்வாக வரும். அதற்கு முன்பு நீங்கள் பாட நினைத்த பாடல் கொண்டு வாருங்கள். விரைவில் வந்தால் இரண்டு சந்தர்ப்பங்களும் கிடைக்கும், இனிமையாக முடித்துக் கொள்ளலாம். காலநிலை காரணமாக சரியான நேரத்துக்குத்தான் நான் நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றேன் என்றால், கலையகத்துக்குள் நீண்ட நேரம் தொழில் ஆற்றுவது கடினமாக இருக்கிறது. வெப்பம் காலம் குளிரூட்டி இருக்கின்றது தான், இருப்பினும் அது ஒவ்வாத ஒரு நிலையிலே இருக்கின்றது. உறவுகளே, எங்கே யார் முதலில் வரப்போகிறேன்? நான் பேசுவது எல்லோருக்கும் கேட்கின்றதா கேட்கவில்லையா என்பதை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வணக்கமாக ஜெகபிரசாதிக் அவர்கள் போடுவார் ஒரு வரவேற்பு படம் ஒன்று போட்டு கேட்கின்றோம் என்றால், நீங்கள் அது எதுவுமே வரவில்லை, யாருக்கும் கேட்கவில்லை, அல்லது நீங்கள் வானொலியோடு இணைந்திருக்கவில்லையா தெரியவில்லை, அல்லது நான் பேசுவது கேட்கவில்லையா தெரியவில்லை. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை, நேரம் 11:40 நிமிடம் கனடாவிலே. இப்பொழுது பாடுவோர் பாடலாம் நிகழ்வை ஆரம்பித்து விட்டேன். பாட விரும்புபவர்கள் வந்து பாடலாம். உலகில் எந்த பாகத்திலிருந்தெல்லாம் வந்துவிட்டார் கிருஷ்ணன் அவர்கள் வருகின்றார். வணக்கம், வணக்கம், வணக்கம். முதல் முதலாக வந்து இணையும் கிருஷ்ணன் அவர்களே, கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன் கிருஷ்ணா. நான் பேசுவது உங்கள் வானொலி துல்லியமாக கேட்கின்றதா?
1: தெளிவாக கேட்கிறது ஐயா.
0: இனி மெதுவாக
1: கேட்கிறேன்.
0: தெளிவாக கேட்கின்றது. வாழ்த்துக்கள். அங்கே உங்கள் காலநிலை எப்படி இருக்கு? எங்களுக்கு கொஞ்சம் வெப்பநிலை தணிந்து குறைந்து இருக்கின்றது. உங்களுக்கு எப்படி இருக்கின்றது?
1: ஒரு வருடம் ஆகிவிட்டது.
0: ஜூன் 6 வந்தீர்கள். இன்று 6 ஒரு வருடத்தை பூர்த்தி செய்யும் உங்களுக்கு எங்களுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்களும் வரவேற்புகளும் தருகின்றோம். மேலும் பல்லாண்டு காலம் எங்களோடு நினைய வேண்டும், உங்கள் திறமைகளை கொண்டு வந்து எங்களோடு பங்கு கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன். அன்னை கலை அரசி உங்களுக்கு சகல நன்மைகளையும் சகல சௌபாக்கியத்தையும் தருவாராக. வாழ்த்துக்கள் பெற வேண்டும், பெற வேண்டும். இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் கண்ட அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களோடு.
1: முதல் அனுபவம் வந்து அம்மாவோட பேசினது. 9 அம்மா பிறந்த நாள்.
0: ஓ,
1: வருகிற வெள்ளிக்கிழமை அம்மாவுக்கு பிறந்த நாள். மீரா அம்மாவுக்கு
0: இன்னும் 3 ஆமா,
1: வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அவர் கேட்டுக் கொண்டிருப்பார். நன்றி.
1: தமிழ் வார்த்தை வந்து பொதுவாக அளவா பேசுவேன், யார்கிட்டயும் அதிகமா பேசினது கிடையாது. வானொலி வந்த பிறகு கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் பேசுறாங்க ஐயா.
0: பேசுறது உங்களை பேச வைக்கிறார்கள். அடுத்து என்ன
1: பேசவும் வச்சிருக்கேன், அம்மா பாடவும் வச்சிருக்காங்க.
0: பாடவும் இல்ல, பாடகிற வாய்த்து ஐயா நீங்கள். அடுத்து ஒரு நல்லதொரு நிரந்தரமான நேயராக எங்களுக்கு நீங்கள் தென்படுகிறீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நிறைய உறவுகளை கண்டிருக்கின்றீர்கள் இந்த வானொலியிலே, இல்லையா?
1: ஆமாம் ஐயா.
0: வாழ்த்துக்கள் சிறப்புக்கு. அது மட்டுமல்ல, உங்கள் சந்ததி பேர குழந்தையையும் கொண்டு வந்து எங்களோட புகுத்தி விட்டீர்கள் முன்றியல் தமிழ் வானொலி. அபிமான கூறுங்கள்.
1: கிருஷ்ணகிரி போன பிறகு இப்ப அம்மாவோட இருந்து நல்லா பாடம் படிக்கிறேன்.
0: ஆமா ஆமாம், அதுக்காக தாத்தா பாடம் படிச்சு கொடுக்கவில்லை என்றல்ல, தாத்தா வழிகாட்டி விட்டு
1: சிறப்பு வாங்கியிருக்காங்க.
0: அம்மா வந்து
1: வாங்கியிருக்காங்க.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அம்மா வந்து கிருஷ்ணனுடைய மகள் தானே. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, கிருஷ்ணா. சரி, இந்த அடுத்து என்ன முன்னேற்றத்தை கண்டீர்கள் இந்த வானொலிக்கு நீங்கள் வந்து இணைந்த வேளையிலே?
1: மன அமைதியா இருக்கு,
0: மனசஞ்சலமா இருந்தீர்களா? யாரும் பேசுவதில்லை, யாரோட
1: கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு.
0: வாழ்த்துக்கள்,
1: மனசு
0: வாழ்த்துக்கள். மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பு கெட்டிக்காரன் நல்ல சீர். அடுத்து வேற என்ன சிறப்பை கண்டீர்கள் உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை?
1: குடும்பத்தை பொறுத்தவரை வானொலி அதிகமா கேக்குறது நான் தான் அதிகமா.
0: நான் பார்த்தேன் உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் எனக்கு மகளாக கிடைத்த அனுஷியா உங்கள் திருமதி அவனுடைய வளர்ச்சி, தமிழ் பேசுவது, பாடியும் காட்டுவது, வந்து பேசி மகிழ்வதங்களோடு அந்த வளர்ச்சியை நான் பார்த்திருக்கின்றேன் இல்லையா?
1: நன்றி.
0: அது அது ஒரு பெரிய மாற்றம்.
1: நான் வந்து 2013 வரைக்கும் யார்கிட்ட அதிகமா பேசினதே இல்ல.
0: இப்பொழுது எல்லாரோட பேசுகிறீர்கள், தமிழ் எழுதுகிறீர்கள்.
1: பள்ளிக்கு போனது இல்லைங்க, பள்ளிக்கு சரியா போனது இல்ல. ஆனா என்ன பார்த்தா நம்ப மாட்டாங்க, படிச்சதுக்கு நினைப்பாங்க.
0: அப்படியா? நீங்க பேசுறது
1: 8th 10th
0: ஓ பேசும்போது
1: நினைப்பாங்க.
0: ஓ நான் அப்படி இருக்கேன், நீங்கள் 10-12 நான் பெரிதாகத்தான் நினைத்தேன். கட்டிக்காரன் நீங்கள், வாழ்த்துக்கள். உங்கள் பேச்சு, உங்களுடைய தன்மைகள் எல்லாம் இனிமையாக சகோதர நல்ல பாசமாக எல்லோரோடும் பண்பாக பேசி பழகும் அந்த இயல்பினை இறைவன் கொடுத்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இந்த வேளையில் வேறு என்ன பாட வந்திருக்கின்றோம், என்ன பாடலை நீங்கள் பதிய போகிறீர்கள் கேட்பதற்காக நேர் நேரத்திலே? முதலில்
1: விநாயகர் ஒரு துதி ஒன்று சொல்லிடுறேன் ஐயா.
0: எங்க கொண்டு வாருங்க, பாடங்கள் கேட்போம்.
1: மூசிக வாகன மோகனஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. அதான் ஐயா, தினந்தோறும் குளிச்சிட்டு என்ன சொல்றது விநாயகர்,
0: தினமும் விநாயகர் வேண்டும் போல. அது
1: முருகனை ஒரு இது சொல்லுவேன், அப்புறம் குரு பிரம்மா அந்த ஒரு இது
0: சொல்லுவேன், அந்த தோத்திரத்தை சொல்லுவீர்கள். வாழ்த்துக்கள் சிறப்பு. என்னாலும் அதை நாங்கள் தோத்தரித்துக் கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலன் எங்களுக்கு கிடைக்கும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஆன்மீகவாதிகள் சொல்லி இருக்கின்றார்கள். நாங்களும் அதை கண்டு அனுபவித்தும் இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் சிறப்புகள். சரி, அப்ப இன்று என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றீர்கள்?
1: படம் வந்து அபூர்வ ராகங்கள்.
0: அபூர்வ ராகங்கள் கொண்டு வாருங்கள். என்ன பாடல்? நாங்களா அமைதியாக கேட்போம் அந்த பாடலை.
1: அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் அதிசய ராகம்

0: ஊர்வராகும் அதிசயராகும் வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீர் அருந்த மனதினில் மோகம் மோகம் மோகம் வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீர் அருந்த மனதினில் மோகம் இசையெனும் அமுதினில் அவள் ஒரு ராகம் இசையெனும் அமுதினில் அவள் ஒரு ராகம் இந்திரலோகத்து சக்கரவாகம் அதிசயராகம் ஆனந்தராகம் அழகியராகம் அபூர்வராகம் பின்னிய கூந்தல் கருமிரனாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம் பின்னிய கூந்தல் கருமிரனாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம் தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம் தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம் அந்த தேவதை கிடைத்தால் அது என் யோகம் அது என் யோகம் ஒரு புறம் பார்த்தால் மிதில இன்மைதிலே மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி ஒரு புறம் பார்த்தால் மிதில இன்மைதிலே மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி அவள் ஒரு பைரவி அவள் ஒரு பைரவி அதிசயராகும் ஆனந்தராகும் அழகியராகும் அபூர்வராகும் நன்றி ஐயா
1: சிறப்பு சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள் கிருஷ்ணன் அவர்களே உங்களுடைய முதலாவது ஆண்டு நாள் அதை நன்றாக செய்ய வேண்டும் என்று பாடலை நன்றாக உள்வாங்கி அப்படியே பாடியிருக்கிறீர்கள் சிறப்பு சிறப்பு சிறப்பு
2: இது ரொம்ப முயற்சி இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு யோசனை பண்ணி பாடியிருக்கலாம்
1: அப்ப ஒரு வாரமாக செய்திருந்தால் இன்னும் சிறப்பாக பாடியிருக்கலாம் தானே இப்பொழுதே சிறப்பாக இருந்தது அதிகமாக கேட்பதுண்டா இந்த பாடலை உள்வாங்கி அதை பாடி பார்த்து இன்று அதற்கு ஏற்ற இறக்கங்கள் ஆரோகணம் அவரோகணம் எல்லாவற்றையும் அப்படியே அனுசரித்து பாடியிருக்கோம் வாழ்த்துக்கள் சிறப்புகள் கிருஷ்ணன் அவர்களே ஒரு ஆண்டிலே இவ்வளவு தூரம் முன்னேற்றம் வளர்ச்சிகள் உங்களிடம் இருக்கின்றதை நான் பெருமையோடு கருதி கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இலைமறை காயாக இருந்த நீங்கள் இன்று உலகளாவ தெரியும் வகையிலே வந்துவிட்டீர்கள் அதற்கு மொன்றியல் தமிழ் வானொலியின் ஒரு
2: நன்றி
1: கிடைப்பெனவு உங்களுக்கு மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நீங்கள் வந்தபோது உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களை வளர்த்து தட்டி கொடுத்து வெளியே கொண்டு வந்து காற்றலையில் வெள்ளிடமலையாக்கி உலகறையே செய்து வைத்திருக்கிறது நரசி மீரா அவர்கள் இந்த நன்றி அவர்களுக்கு தான் செல்ல வேண்டும் நான் அதன் பின்பு நன்றி நன்றி அது மட்டுமல்லாமல் அனந்தராமன் என்று ஒரு சங்கீதம் இசை கலைஞரை ஒரு அவர் ஒரு பெருங்கலைஞர் முது கலைஞரை அவர் இந்த வயதிலும் அவரையும் பாட வைத்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி உலகளாவ அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றீர்கள் அதற்கும் உங்களுக்கு முன்னியல் வானொலி இடம் கொடுத்திருக்கின்றது வாழ்த்துக்கள் சரி அப்ப என்ன பாடலை பதிவு செய்து விடுவோம் உங்களுக்கு நேர் நேரத்தில் ஒளிபரப்புவதற்காக
2: ஒரு பக்தி பாடல் பார்த்தா 8 நிமிஷமா இருக்கு ஐயா
1: 8 நிமிஷம் நாங்கள் தருவது கடினம் குறைந்த பாடலா தாருங்கள்
2: அது பத்தி பாடல் அது நல்லா இருக்கும் கேட்கறது,
1: நல்லா தான் இருக்கும். எல்லா பாட 15 நிமிட பாடல்களும் நல்லா தான் இருக்கும், 3 நிமிட பாடல் நல்லா இருக்கும். எங்களை வானொலிக்கு நியதிகள் உண்டு, அதுல நாங்கள் அப்படியா நீண்ட பாடல் தர கடினம். என்ன பாடலாக இருக்கும்?
2: சரி, படம் வந்து
1: என்ன படம் நினைவில் வைத்துக் கொண்டு வாருங்களேன் கிருஷ்ணா, நன்றாக பாடியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. நன்றி,
2: நன்றி.
1: மீண்டும் வந்து மீண்டும் ஒரு பாடல் பாட வருவீர்கள், அப்பொழுது அந்த பாடலை நீங்கள் தீர்மானித்துக் கொண்டு வாருங்கள்.
2: என்னையா
1: பலராம்
2: பலேராமன்?
1: ஓ, பலேராமன் இல்லையா? என்ன பாடல்?
2: எங்குமே ஆனந்தம்.
1: ஓ,
2: இந்த பாடல்,
1: அந்த பாடல் இனிமையான பாடல் தான் நினைத்து விட்டீர்கள், எங்குமே ஆனந்தம் என்ற பாடல். சரி, அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பு கிடைக்கும். நீங்கள் மீண்டும் ஒரு தடவை வந்து நல்ல ஒரு பாடலை தருவீர்கள், தரம் பாடல் எல்லாம் நல்ல பாடல் தான் கொண்டு வருவீர்கள். எல்லா அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும், எங்கள் வானொலியோடு தொடர்ந்து எங்கள் உறவு வளரட்டும். வாழ்த்துக்கள், நன்றிகள்,
2: உங்கள் ஆசீர்வாதம் ஐயா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்,
2: நன்றி, நன்றி.
1: இனிமையாக பாடி சென்றார் கிருஷ்ணர் அவர்கள். அது மட்டுமல்ல, எங்களோடு உளம் திறந்து பேசியும் இருந்திருக்கிறார். அப்படி பேசுவதற்கு ஒரு நிலையை கொண்டு வந்து அவர் தன்னுடைய மனோநிலைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து தன்னுடைய மன இறுக்கங்களை எல்லாம் குறைத்து இலகுவாகி இப்பொழுது சுலபமாக எங்களுடைய எல்லாம் உலாவிக் கொண்டு தருகின்றார் வானொலியிலே. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது இந்த மொன்றியல் தமிழ் வானொலி என்று கூறியிருந்தார். அதற்கு காரணமாக இருந்ததும் நரசி மீரா அவர்கள் என்றும் கூறி நன்றியோடு கூறியிருந்ததை ஏற்றுக்கொள்கின்றோம். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா உங்களுக்கு. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. இன்றைய பாட்டுக்கு பாட்டுக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வந்து எங்களுடைய வடலூர் ஆனந்தன் அவர்கள், என் அன்பு குண்டு பேத்தி, அதைவிட மகள் ரேவதி இவர்கள் எல்லாம் வரவேற்பு கொடுத்திருக்கின்றார்கள். வருக வருக என்று கூறியிருக்கும் வேளை அவர்களையும் வருக வருக என்று அழைக்கின்றேன். வாருங்கள், வந்து பாடுங்கள். காற்றலையிலே சிறப்பான பாடல்களை கொண்டு ஓடி வாருங்கள்.

இனிமையான இந்த பாடல்தான் ஆண்டுதோறும் உங்களை வரவேற்கின்றது. வாருங்கள் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் என்று அதை கேட்டு ஓடி வந்து பாடி செல்கின்றீர்கள். பதவியிலே கேட்டிருக்கும் உங்களுக்கு வணக்கத்தை கூறுகிறேன், நன்றியை கூறிக்கொள்கிறேன். அந்த வேளையில் வந்து பாடிக்கொண்டும் போங்கள். நீங்கள் நினைத்த பாடலை வந்து பாடிவிடுங்கள். ஏனென்றால் பின்னால் வருபவர்களும் அந்த பாடலை பாட முடியும். ஒருவர் பாடியதை மீண்டும் பாட முடியாது, அடுத்து இன்னொருவர் பாடிவிட்டாரே என்று மனவேதனைப்படாமல் நீங்களே நினைத்து வைத்திருக்கும் பாடலை அவளோடு ஓடி வாருங்கள். நாங்கள் கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சியை நேரம் 11:55 எங்களுக்கு காட்டும் வேளையில் உங்களுக்கு 9:25 என்று காட்டும் வேளையில் எங்கே யார் வரப்போகின்றீர்கள் அடுத்த உறவு?

0: தென்னையில நீரின் பதமாக ஒன்று நான் தரவாகிதமாக.
1: ஆண்டு ஒன்றினை அற்புதமாக நிறைவு செய்து மன நிறைவோடு வந்து எங்களோடு உரையாடி நல்லதொரு பாடலையும் தந்து சென்ற கிருஷ்ணா, நீங்கள் உங்களுக்கு அடுத்த பாடல் பாடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, நீங்கள் வரலாம், வந்து பாடலாம். அதை விட இங்கே காற்றலையில் வருக வருக வாழ்த்துக்கள் என்றெல்லாம் எழுதியிருக்கும் அன்பு உறவுகளும், நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் என்ற எண்ணத்தோடு நீங்களும் வந்து பாட வேண்டும். உங்கள் பாடல் முதல்ல வந்துவிட்டால் நலம் தானே, இரண்டு பாடல்கள் கிடைக்குமில்ல பாடுவதற்கு, வாருங்கள் வந்து பாடுங்கள்.

பாடலை கேட்டு மகிழ்வதிலே சுகம் சுகம்தான். ஆடல் இல்லாமல் பாடலை கேட்பதும் மிகவும் பதமாக இருக்கும். கேட்டு அமைதி கொள்வதற்கும் அதை நினைந்து கொள்வதற்கும் எண்ணங்களை நாங்கள் மீட்டிக் கொள்வதற்கும் எங்கள் எண்ண கருக்களை துளிர்க்க விடுவதற்கு இந்த இசை மிக மிக முக்கியம். சாதாரணமாக ஒரு மலையோரத்தில் நிற்கும் பொழுது அங்கே அருவி ஊற்றெடுத்து கீழே சலசலவென்று வரும்பொழுது அந்த ஓசையை கேட்டவுடன் தன்னை அறியாமல் வார்த்தைகள் எங்களுக்கு உதிரும், அது கவியாக மலரும். ஆனால் அப்படி அல்லாத வேளையிலும் கூட அதை நினைவுபடுத்தி ஏதோ ஒரு பாடல், தென்னகத்து திரைப்பட துறையில் வந்த பாடல் ஒன்று எங்கள் உதடுகள் உச்சரித்துக் கொண்டு மனம் நினைந்து கொண்டு தலை ஆட்டிக்கொண்டு அசை போட்டுக் கொண்டிருக்கும், அதுதான் இசை. அந்த இசையை வரிகளோடு பகுத்தி ஏற்ற இறக்கங்களை வைத்து கொஞ்சம் கனிவோடு பாடுகின்றார்கள், அதுதான் பாடல். இந்த குரல்களில் இந்த ஆடலுடன் பாடலை கேட்டேன் என்ற பாடலை எத்தனை தடவைகள் கேட்டுவிட்டோம், ஒரே குரலில் தான் கேட்டோம். ஆனால் அதை என் அன்பு உறவுகள் வந்து தங்களுடைய சொந்த குரலில் பாடும் பொழுது இவ்வளவு வித்தியாசமான உணர்வை தருகின்றது. அதைத்தான் நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம். உலகளாக இருக்கும் அன்பு உறவுகள், ஏனைய தளங்களிலிருந்தும் எனக்கு பதிவுகள் வந்திருக்கின்றது. கிருஷ்ணா, உங்களுடைய பாடல் சிறப்பாக இருந்தது, சிறப்பாக பாடினீர்கள் என்ற வாழ்த்துக்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த உறவுகள் பெற வேண்டும், காற்றலையை காத்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்காக நின்ற நேரம் காத்துக் கொண்டிருக்க முடியாது, சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். இன்பு பின்பு வந்து பாட வருபவர்களுக்கு கடினமாக இருக்கலாம் இடம் கிடைப்பது, அதனால் முன்பே வந்து பாடிவிடுங்கள்.

0: வலைத்தளங்களில் நாங்கள் பதிவுகளை தரும்பொழுது எங்கள் வானொலியோடும் வானொலி உறவுகளோடும் சம்பந்தப்பட்ட செய்திகளை அதிகமாக பகிர்ந்தால் சிறப்பாக இருக்கும். எனக்கு தெரியும், இந்த வேளையிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி நேரத்தில் அன்பு உறவுவர் வருகின்றார். அவரை அழைத்துவிடவும் மிகவும் முக்கியமான ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே, இங்கிலாந்து நாட்டிலிருந்து வருகின்றீர்கள். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: எப்படி நலமாக இருக்கின்றீர்களா விக்னேஸ்வரன்?
1: பணி இல்ல, நலமா வீட்டுல ஓய்வு எடுத்துக்
0: கொண்டிருக்கிறேன். அப்பா, அப்ப ஆயத்தமாக ஆறுதலாக தயாராகி வைத்திருக்கின்றீர்கள், தயார் நிலையிலே. வாழ்த்துக்கள், சிறப்புகள். அப்ப இன்று ஓய்வு நாளா அல்லது நீங்கள் ஓய்வு எடுத்தீர்களா? ஏழு நாளும் மேலே என்று தானே கூறினீர்கள்?
1: போன கிழமை ஏழு நாளும் மேலே, இந்த கிழமை சண்டேல.
0: அதனால் கடந்த வாரம் நீங்கள் வர முடியவில்லை என்பதை கூறினீர்கள். வாழ்த்துக்கள். தளத்திலே பாடல்களை கேட்பதற்காக எழுதி அனுப்புகிறீர்கள், மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன, கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே மகள் வீட்டிலே எல்லோரும் நலமா இருக்கின்றார்களா? மகள் எப்படி இருக்கின்றா?
1: மகள் மேல நிக்கிறா, பாட கேட்டுனா நம்ம தான் ரெடி ஆக இல்லையா, டெஸ்ட் இருக்காம அவே தெரியாது. அந்த பிள்ளையா பாடுறதுக்கு அவைக்கு மெனமுத்து வராது.
0: இல்ல, அது மட்டும் இல்ல, இப்ப அவைக்கு பரீட்சை நேரங்கள் தானே, அதை நாங்கள் தடுக்க முடியாது. அவர்கள் இந்த காலம் இது தானே, பெரும காலம் விளங்கவில்லையா?
1: இங்க நல்ல நல்ல இதையா, நல்ல நல்ல சூரிய வெளிச்சம், அதால பின்னால புல்லு
0: வெட்டுவோம். பாடலை பாடிவிட்டு போகலாம் வந்தீர்களா? சரி, என்ன பாடலை பதிவு செய்ய போறீர்கள்? அதை பதிவு செய்து விடுங்களேன். ஒலிக்க வேண்டிய பாடல் ஒன்றை.
1: வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம்
0: என்ற பாடல் உங்களுக்கு விருப்பம். சரி, இப்பொழுது நீங்கள் பாடுங்களே, உங்கள் பாடலை கேட்போம். எல்லோரும் ஆவலோடு இருக்கின்றார்கள். விக்னேஸ்வரம் பெற வேண்டும், பாட வேண்டும் என்று பாருங்கள்.
1: ஓமையா. ஆகானம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக நேருமா? ஆகானம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக கூடுமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடி அசைந்தாட பந்தல் இன்றி போகுமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடி அசைந்தாட பந்தல் இன்றி போகுமா? இடிலாயிரு பறவை யோடியாய் வாழவே, இணைந்திடும் போதில் பகை வல்லூராக தோன்றுமோ? இடிலாயிரு பறவை யோடியாய் வாழவே, இணைந்திடும் போதில் பகை வல்லூராக தோன்றுமோ? வல்லூரானதை வனத்தினில் வாழும் வேடனாகினான், வல்லூரானதை வனத்தினில் வாழும் வேடனாகினான்.

0: ஆகானம் ஆசை கரை வேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக கூடுமா, என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடி அசைந்தாட பந்தல் இன்றி போகுமா, அருமை மொழி காதில் அமுதாக பாய்வதால் அகமே மகிழ்ந்தேனத்தானே, அருமை மொழி காதில் அமுதாக பாய்வதால் அகமே மகிழ்ந்தேனத்தானே, அழகே நீரோடை அதில் நீந்தும் மீனை போல் ஆனந்தமானேன் என் கண்ணே, உமது ஆனந்தமே அறியா செல்வமே, உமது ஆனந்தமே அறியா செல்வமே, ஆறுயிரே நான் உனக்கே சொந்தமே, என் ஆறுயிரே நான் உனக்கே சொந்தமே, ஈருடல் ஓருயிராய் வாழுவோம், ஈருடல் ஓருயிராய் வாழுவோம், சுகமாராத இன்ப குலகை ஆளுவோம், நான் நீருடல் ஓருகிறாய் வாழுவோம், சுகமாராத இன்ப உலகை ஆளுவோம், ஆகான ஆசை வேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக கூடுமா, என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடி அசைந்தாட பந்த இன்றி போகுமா. வணக்கம் ஐயா.
1: வைத்த செவியை திருப்பாமல் கேட்டுக்கொண்டிருந்து மகிழ்ந்தோம். ஏற்ற இறக்கங்களை அப்படியே வைத்து அதில் பானுமதி அம்மாவின் குரலில் வந்த குரலும் இருக்கின்றதல்வா. பானுமதி அம்மா தமிழ் எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பாடகி, அரும பல்முக கலைஞர் அவ பத்மஸ்ரீ. அந்த சொற்களை எல்லாம் அழுத்தம் திருத்தமாக எல்லாம் லகர லகர எல்லாம் நாங்கள் அழகாக புரியக்கூடிய வகையிலே நாங்கள் நல்ல சொற்களஞ்சியத்தோடு பாடினீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. தமிழ் எழுத்துக்கள் தமிழ் சொற்கள் மாறவிடாமல் அப்படியே ஓசை நயம் கொண்டு வந்து காதலே சேர்த்தீர்கள். இந்த பாடலை பல தடவைகள் நாங்கள் இசைத்தட்டுகளிலே கேட்டிருக்கின்றோம். ஆனால் இன்று விக்னேஸ்வரன் அவர்கள் இருகுரல் பாடலை ஒரு குரலிலே வந்து அற்புதமாக பாடி மகிழ்ந்திருந்தார். எங்களோடு இணைந்து எங்களையும் உங்களை வைத்திருக்கின்றீர்கள். அன்னை கலைவாணியின் அருள் என்றும் உங்களுக்கு கிடைக்கும். எங்கே ஐயா ஒழித்திருந்தீர்கள்? எங்களோடு வந்து இணைந்த முன்றையார் தமிழிலே தமிழ் வானொலியிலே நீண்ட காலம் பயணிக்க வேண்டியவர்கள் இப்பொழுதுதான் சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கு விக்னேஸ்வரன்.
0: நன்றி ஐயா.
1: எப்படி ஐயா? நன்றி. மிகவும் விருப்பமான பாடலா இந்த பாடல் உங்களுக்கு? அவ்வளவு ரசிச்சு ருசிச்சு பாடுனீங்களா ஐயா?
0: ஐயா இதுல இந்த பாட்டுல ஒரு ஏதோ ஒரு ஈர்ப்பு தன்மை உண்டு இருக்கு ஐயா.
1: அந்த அது நடிப்போட பார்க்கும்பொழுது இன்னும் அழகாக இருக்கும். எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் பானுமதி அம்மா அவர்களும் இணைந்து பாடிய பாடல், நடித்த நடிப்பு, அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். எவ்வளவு அற்புதமான அசைவு, கண் அசைவு, முகபாவனை, தோற்றங்கள், அழகு எல்லாம் நிறைந்திருக்கின்றது. அந்த அத்தான் அந்த வரி வெறும் இடத்திலே பானுமதி அம்மான் கண்ணும் வாயையும் பார்க்க வேண்டும். அற்புதமாக இருக்கும். சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். தேன் பாய்ந்தது காதலே. வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன். மீண்டும் ஒரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. வந்த பாடலம் மகள் பிழை விடுவது எல்லோரும் வழக்கம். பிழையான பாடல தெரிந்த பாடல் ஒன்றையும் மனதை கொஞ்சம் இப்படி சமூகத்தோடு வந்து இணைந்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் அதை பங்கு பற்றி கொண்டால் அவருடைய எதிர்காலங்களுக்கும் அந்த முயற்சிகளுக்கு ஏதுவாக இருக்கும். நன்றி விக்னேஸ்வரன் அவர்களே. அற்புதமான பாடல் ஆகா நம் ஆசை நிறைவேறும். கவலைப்படாதீர்கள். நீண்ட நாட்களுக்கு காற்றலையோடு நாங்கள் இணைந்து மாறாத இந்த இசை உலகில் வாழுவோம் என்று கூறிக்கொள்கிறேன்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: நன்றி. அற்புதம், அற்புதம், சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். அது அது மட்டுமில்லாமல் முதல் கண் வலைத்தளத்துக்கு நன்றி கூற வேண்டும். இன்று எந்த தடையும் இல்லாமல் தொலைபேசி நல்ல சிறப்பாக துல்லியமாக வந்து கேட்டது ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி.
0: நன்றி ஐயா. நன்றி. நன்றி.
1: நன்றி. இது மன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அற்புதமாக வந்து விக்னேஸ்வரன் அவர்கள் இனிமையாக பாடி எங்களை மகள வைத்தார்கள் அல்லவா.

இனிமையான அந்த பாடல் பாடி சென்ற வேளையிலே நாங்கள் காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த உறவுகளின் குரல்களை கேட்பதற்கு எனக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது ஜனரஞ்சகமான உங்கள் விருப்பமான வேறு நிகழ்வுகளும் வேறு ஊடகங்களில் சென்று கொண்டிருக்கின்றது. அதை முடித்துவிட்டு வருவோம் என்று இணைந்து கொண்டிருக்கின்றவர்களையும் எனக்கு தெரியும். அது காரியமில்லை, உங்களுக்கு விருப்பமானதுதானே நீங்கள் செய்ய வேண்டும். அதேபோல் அபிமான நேயர்கள், இந்த நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சி, வந்து பாடுபவர்கள் தங்கள் குரல்களை வெளியே கொண்டு வந்து காட்டுவதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. எத்தனையோ உறவுகள் வானொலியிலிருந்து பேசுவதற்கே காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு நிமிடம் பேச முடியுமா, இல்ல கொண்டு வந்த விடயத்தை முழுவதாக பேச முடியுமா என்று தவிக்கின்றார்கள். அப்படி சந்தர்ப்பங்கள் எந்த வானொலியிலும் கிடைப்பதில்லை. முன்னியல் தமிழ் வானொலியில் சிறப்பாக கிடைத்திருக்கின்றது, உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கே அடுத்து வரும் உறவு வருவதற்கு முன்பு நான் இந்த பாடலை ஒளிபரப்புகிறேன். இதையும் கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள், காற்றலையில் வந்து பாடுங்கள். நேரம் 12:09, கிட்டத்தட்ட 36 நிமிடங்களை எட்டி பிடித்து விட்டோம். 2 பாடகர்கள் தான் தங்கள் திறமையை காட்டியிருக்கின்றார்கள். எங்கே ஏனையோர் என்ன செய்கின்றீர்கள் வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் மீண்டும் கிருஷ்ணன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். பேசும்போது ஒலி அளவு குறைவாக இருக்கு.
0: என்னுடைய சத்தம் வருவது குறைவாக இருக்கின்றதா? என்னுடைய ஒலி காரணம் இப்பொழுது வருகின்றதா?
1: இல்லையா.
0: இப்பொழுதும் என்னுடைய சத்தம் நான் பேசுவது கேட்கவில்லையா?
1: பாடல் ஒலிக்கும்போது, பாடல் ஒலிக்கும்போது சவுண்ட் கரெக்டா இருக்கு.
0: பாடல் சரியாக வருகிறது, நான் பேசுவது உங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படித்தானே? நன்றாக கிடைக்கும். சரி, இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருப்பது உங்களுக்கு சரியாக கேட்கின்றதா?
1: கேட்கிறது.
0: வாழ்த்துக்கு. நன்றி, நான் திருத்திக் கொள்ளுகின்றேன். அப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது நீங்கள் இரண்டாவது பாடலை பாட வந்திருக்கின்றீர்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, அங்கே உங்கள் இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாவை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே, மலை மேனி எல்லாம் மோதுதம்மா ஞானத்தினாலே, மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே, மலை மேனி எல்லாம் மூடுதம்மா ஞானத்தினாலே, பக்கமாக வந்த பின்னும் வெக்கமாகுமா, இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா, பக்கமாக வந்த பின்னும் வெக்கமாகுமா, இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா, மாலை அல்லவா நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடும் சொல்லவா, பறந்து சொல்லவா, அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே, அதி அண்ணன் நடை போடுதம்மா பூமியின் மேலே, கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, அந்த காதலுக்கு தேனிலவில் ஆசை இல்லையா, கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, அந்த காதலுக்கு தேனிலவில் ஆசை இல்லையா, காலம் தோன்றுமா இன்னும் காலம் போகுமா, இல்லை காத்து காத்து நின்றது தான் மீதமாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலினாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடும் சொல்லவா, பறந்து செல்லவா. நன்றி ஐயா.
0: காதல் உணர்வோடு ஒரு கவிஞன் புகித்து விட்டதை அந்த கலைஞன் பாடி காட்டி எங்களை எல்லாம் மகிழ்ந்த காலத்தால் அழியாத பாடல் தேன் நிலவு திரைப்படத்து பாடல் இல்லையா? அற்புதமாக உணர்ச்சியோடு உணர்ந்து பாடுகிறீர்கள். இந்த சொற்களஞ்சியங்கள் இப்பொழுது சிறப்பாக இருக்கின்றது என்ற உங்களுக்கு முன்பு இந்த சொற்களஞ்சியங்கள் திறங்கவில்லை. சொற்கள் இருக்கின்றது, வருவதற்கு கடினப்பட்டது. இப்பொழுது நீங்கள் தாராளமாக உங்கள் சொற்களஞ்சியம் பெறுகிறது. அன்னை கலைவாணிக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்வோம். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் பேசுறது கேட்கின்றதா உங்களுக்கு?
1: கேட்கின்றது,
0: நன்றாக கேட்கின்றது. நன்றி கிருஷ்ணன் அவர்கள். நன்றது, நல்லதையா. வாழ்த்துக்கள், சிறப்பு. ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நிறைவான பாடலை தந்திருக்கீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்றும் உங்களுக்கு இந்த முன்னிகள் தமிழ் வானொலியிலே இடம் உண்டு என்பதை மறக்க வேண்டாம். நன்றி, நன்றி எல்லா நேயர்களுக்கும். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இந்த வேளையில் அன்பு மகள் ரேவதி அவர்களும் அனுப்பியிருக்கின்றார்கள். தான் ஆலயத்துக்கு சென்றிருக்கின்றேன், வந்து கொண்டிருக்கின்றேன், வந்தவுடன் தருவே அப்பா என்று எழுதியிருக்கின்றார். மகளே சாந்தி, நீங்கள் ஒரு தடவை அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். சகோதரர் கணபதி அவர்களே, நீங்களும் அழைத்தீர்கள், வாருங்கள், இணையுங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். கேட்பதற்கு எல்லோரும் ஆயத்தமாக இருக்கின்றோம்.

0: எல்லோரும் வந்து சரியாக பாடுகின்றோம், சிறப்பாக பாடுகின்றார்கள், வாழ்த்தை பெறுகின்றார்கள், இனிமையாக பாடுகின்றார்கள். நான் இங்கே பாடுவதற்கு இப்படி பாட வராதே என்று எவரும் எண்ண வேண்டாம். அப்படி ஆரம்பத்தில் எண்ணினவர்கள் தான் இன்று சிறந்த பாடகர்களாக இருக்கின்றார்கள். வந்துவிட்டால் என் அன்பு மகள் சாந்தி. வணக்கம் சாந்தி அம்மா. வணக்கம் சாந்தி. வணக்கம் சாந்தி. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகளே சாந்தி. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி சாந்தி? நீங்கள் எப்படி? நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நான் பேசுவது, நான் பேசுவது உங்களுக்கு கேட்கின்றதா? நீங்கள் பேசியது கேட்டுத்தான் நான் பதில் கூறிக்கொண்டிருக்கின்றேன். நான் பேசுவது கேட்கின்றதா? இப்பொழுது கேட்கிறது. எப்படி இருக்கின்றீர்கள் சாந்தி? நான் பேசுவது புரிகிறதா? என்ன நடந்தது உங்களோட வலைத்தளத்திற்கு சாந்தி? இப்ப கேட்கிறது. கூறுங்கள், எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமுடன் இருக்கங்க.
0: அப்படி என்ற உங்களை அழகி குடும்பம் எப்படி இருக்கின்றா? அழகிதானே உங்களுக்கு ரெண்டு புள்ளிய விருதும் தர எலும்பு மறக்க சாரி. இந்த மகள் பாரு நேரத்தில் என்ன பாடலை பாட போகின்றீர்கள், கொண்டு வந்தீர்கள் பாடுவதற்கு?
1: அலைகள் ஓய்வதில்லை படத்தில் விழுந்த அந்த பாட்டு
0: எங்க கொண்டு வாருங்கள் கேட்போம். உங்களுடைய இனிமையான குரலே பாடகி சாந்தி கொண்டு வாருங்கள். அலைகள் ஓய்வதில்லை எங்க நாங்களும் கேட்டதும் ஓய மாட்டோமா? ஓய்வதில்லை எங்க கொண்டு வாருங்கள்.
1: அந்த ஜதியெல்லாம் சரியா வராதுங்க ஐயா. அது கொஞ்சம்
0: இல்லையே, நீங்கள் வந்த வகையில் பாடுங்களம்மா. இப்ப உங்களை சங்கீத ஞான சுரபி என்று கூறவில்லை, பாடகி என்று தானே கூறு பாடல். எல்லோரும் எங்க உங்களுடைய அழகு கூடத்தான் பாடுகிற இருந்துட்டு ஒன்று பாடுமில்லவா? அப்படிதான் பாடுங்க. ரசிக்கிறது தானே நாங்கள். கொண்டு வாருங்க, கொண்டு வாருங்க. சிறப்பாக பாடுவீர்கள் நீங்கள்.
1: பாடுறேங்க ஐயா.

அலைகள் வெயில் விழுந்து இதயம் நுழைந்து உயிர் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசை கொள்ளும் அந்த பொழுதினில் வந்து விடு. அலைகள் உரசும் கரையில் இருப்பே உயிரை திருப்பி தந்து விடு. தனனா வெளியில் விழுந்து இதயம் நுழைந்த உயிரில் கலந்த உறவே. தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தக தக தக தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தக தக தக தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம்.

0: கேட்கும் எனது உயிர் உருகும் சத்தம். நன்றி ஐயா.
1: மிகவும் ஆழமாக கூர்ந்து கவனித்து கேட்க வேண்டிய பாடலும் பாட வேண்டிய பாடலும் அற்புதமாக சுரவரிசைகளோடு அந்த ஏற்ற இறக்கங்கள் ஆரோகணம் அவரோகணம் இடைவெளி எல்லாம் விட்டு நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். தொலைபேசியிலே நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் ஒரே நேரத்தில் பாடுவீர்களாக இருந்தால், பாடுகின்றவர்களாக இருக்கும் வேளையிலே நீங்கள் இது பயிற்சி பெற்று சங்கீதமும் படித்திருந்தால் அப்படி இருந்திருக்கும். இந்த சுரவரிசைகளும் இப்படி

0: இந்த படுங்கய்ய,
1: இந்த பாட்டு ஒரு பாட்டு, இந்த பாட்டு ஒரு பாட்டு இருக்கு. சரி, இந்திரலோகத்து சுந்தரி யார் அவள? அந்த இந்திரலோகத்து சுந்தரி சாந்தியா? இந்திரலோகத்து சுந்தரி ஒருத்தி, வாழ்த்துக்கிழமா கணவனில் வந்தாலோ வாழ்த்துக்கள். அது என்ன திரைப்படம், என்ன திரைப்படம் தெரியுமா?
0: அது ராஜேந்தர் திரைப்படம்.
1: ராஜேந்தர் அப்படி
0: உயிருள்ளவரை உஷா.
1: ஓ, உயிருள்ளவரை உஷா. சரி, நல்ல பாடல் தான் அந்த பாடல். நான் முதல் இந்த பாடல் என்ற ஒன்னு எப்படி ஒரு பாடல் இருக்கான்னு எழுதி கூட பார்த்தேன். நகைச்சுவைக்காக பேசினோம். வாழ்த்துக்கிழமை, அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றேன். மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து வாருங்கள் வந்து பாடல். நன்றி மகளே, சிறப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னாலும் சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். வணக்கம், வணக்கம் வர வேண்டும் எங்கள் சகோதரர் கணபதி அவர்களே, சென்னையிலிருந்து வருகின்றீர்கள். வணக்கம், வணக்கம் கணபதி அவர்களே, வணக்கம். ஒரு நிமிடம் வேணுமா? ரேடியோ ஆஃப் பண்ண. சரி, சென்று அதை அடித்து நொறுக்கி நிறுத்தி விட்டு பாருங்கள். கதை
2: பாடலாமா?
1: அதுக்கத்தானே காத்துக்கொண்டு. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா கணபதி அவர்களே?
2: சந்தோஷமா இருக்கேன். நம்ம நிகழ்ச்சி கேட்கும் போது சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு எனக்கு ரொம்ப டபுள் சந்தோஷமா இருக்கேன்.
1: வாழ்த்துக்கள். டபுள் சந்தோஷமாக இருக்கும் போலையில் நாங்கள் ட்ரிபிள் சந்தோஷமா இருப்பதற்கு உங்கள் வாய் உதிர்ந்து ஒரு பாடலை தர வேண்டும். எங்கே காணவில்லை, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் செய்தி எங்களுக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கு.
2: நம்ம நிகழ்ச்சி ஏதோ நிகழ்ச்சி போயிருந்தா தூங்கிட்டேன், டயர்டாயிடுச்சு. மனசு கஷ்டமா.
1: சரி, பாடுங்களை.
2: பத்து மணி, 1:30 ஆச்சு. 1:30 நிகழ்ச்சி பரவாயில்ல, ஓகே. இன்னைக்கு எஸ்பிபி ஐயாவோட பர்த்டே. அவருக்கு 45 கோவர்க்காக பண்றாரு. அவரு பூ உலகில் இல்லை என்றாலும் பல போய் மக்களை நெஞ்சத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்காரு.
1: உங்களோட ஒலி, உங்கள் ஒலி வந்து எதுலயே பேசுகிறீர்கள்? தொலைபேசியில பேசுகிறீர்களா, போற ஏதாவது ஹெட் வாய்ஸ் எதுவும் வச்சு பேசுகிறீர்களா? உங்களோட தொனி வந்து எங்களுக்கு அலறுதே தவிர தெளிவாக இல்லை. சொற்கள் நீங்கள் சொன்னதொன்றும் பூரணமாக விளங்கவில்லை. சாதாரணமான தொலைபேசியில்
2: வந்து
1: நல்லது. என்ன, 1 மணி நேரம் என்ன சொன்னீர்கள்?
2: எஸ்பிபி ஐயாவோட பிறந்த நாள். பல கோடி மக்களின் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இல்லை என்றாலும். அதனால 45 பாடு பாடி உலகத்துல ரெக்கார்ட் பண்றாரு. அவர் பாட்டு பாட வாலி ஐயா தீனா படத்துல.
1: ஐயா கொண்டு வாருங்கள், கேட்போம். இனிமையான பாடல்,
2: நல்ல ஒரு தத்துவ பாடலும் கூட, நல்ல இளைஞர்களுக்கு அறிவுரை கூறும் பாடலாகவும் இருக்கும்.
1: வாழ்த்து. உங்களை போன்றவர்கள் அதைத்தான் கொடுக்க வேண்டும். கொண்டு
2: பாருக்கு சிப்பத்துக்கு அதுவிடா யாரு இந்த உரசுற வரையில, வம்பு தும்பு வச்சிக்காதடா யாரு உன்ன உசுப்புற வரையில, இக்குச்சியா எல்லாமணி இக்குச்சியா இருடா, உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும். ஒத்திக்குச்சி பத்திக்காதடா யாரு இங்கு ஒரு சிற வரையில, மனசு உடுத்தினகவள துணி எடுத்து அவித்தினி அதற்கு இனி, இருக்கும் கண்ணீரையும் இருக்கும் கண்ணீரையும் ஏத்தம் நீயே போட்டுவா, இங்கு வந்தாடும் ஆடு பாடு ஆனந்தமா. வத்திக்குச்சி பத்திக்காதுடா யாரு இங்கு ஒரு சிற வரையில, வம்பு தும்பு வச்சிக்காதுடா யாரு உங்கு உன்ன உசு புற வரையில, முயற்சி செய்த அல் சமயத்தில முதுகு தாங்கும் இமயத்தையே, மனச இரும்பாக்கணும் மழைய துரும்பாக்கணும், ஆட்கள் கூடத்தான் ஆறு போல மாறுமாடோ. ஒத்திக்குச்சி பத்திக்காதுடா யாரு இங்கு ஒரு சிற வரையில, வம்பு தும்பு வச்சிக்காதுடா யாரு இங்கு பசப்பற வரையில, இக்குச்சியா இல்லாம நீ இக்குச்சியா இருடா, உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்வில் வெளிச்சம் வரும். ஒத்திக்குச்சி பத்திக்காதுடா யாரும் இங்கு ஒரு சிற வரையில, வம்பு

0: உடம்பு வச்சுக்காதுடா, யாரும் உன்ன உசு புற வரையில. நன்றி.
1: நான் பேசியதை கேட்கின்றதா ஐயா? இளமை காலத்தில் பாடுவது போன்று இந்த குரல் அப்படியே இருக்கின்றது. பாடுகிறீர்கள், வாழ்த்துக்கள், உங்களுக்கு சிறப்பு. நல்லதோர் பாடல், நல்ல தத்துவ பாடல். வத்தி குச்சி ஒருபோதும் தானாக பத்திக்காததான் நாங்கள் தட்டி வைக்காமல். அற்புதன் சிறமான கருத்தை கொண்டு வந்த
2: கோபப்படணும். அது அமைதியா இருக்க, அதாவது சீரியாகணும். அமைதியா இருந்தா நம்மள ஏமாச்சு. எப்ப நம்ம உடம்பு தீக்குச்சியா, எப்ப ஈக்குச்சி தீக்குச்சியா மாறும்? ஒரு லிமிட்டுக்கு மேல போனா நம்ம தீக்குச்சியாக்கணும்.
1: நல்ல சிறப்பான கருத்தோட வந்த ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். என்ன பாடல் பதிவு செய்ய போகணும்? என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும்?
2: எனக்கு எஸ்பிபி என்ன பாட்டு? ஆமா, ஒரு தத்துவ பாட்டு தான். அதுவும் மனைவி மேல மனைவி பாட்டி பாடுவாரு. வந்து கண்ணதாசன் பாட்டு மயங்குகிறார் ஒரு மாதிரி. எம் எஸ் விஸ்வநாத இசைமன பாட்டு. கம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அறிவில் மனம் குணம் ஒன்றான முல்லை. அந்த பாட்டு.
1: வாழ்த்துக்கள். அந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். இப்பொழுது வந்து பாடியதுக்கு மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு பாடலை எதிர்பார்க்கும். ஓய்வெடுத்து தங்கள் கருத்தை வெளியிட்டதோடு பாடியும் செல்கின்றார்கள். நேரம் சரியாக 12:31 உங்களுக்கு 10:21 காட்டுகின்றது. அன்பு உறவுகள் இரண்டாவது சந்தர்ப்பத்து பாடலையும் வந்து பாடலாம் என்று கூறியிருக்கின்றேன். வாருங்கள், வந்து பாடுங்கள், எங்களோடு சேர்ந்து மகிழுங்கள். இது பாடுவோர் பாடலாம் ஒன்றிய தமிழ் வானொலி 24 தமிழ் சேவையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

இனிமையான பாடல்கள் இதமாக வந்து கலந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் என்றும் கூறிக்கொண்டிருக்கின்றது அன்பு உறவுகளே. ஐந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். இனிமையாக வந்து பாடி சென்றிருக்கின்றார்கள். இரண்டாவது பாடலையும் பாடுவதற்கு ஒருவரும் ஆயத்தமாக இருக்கும் போலே, அடுத்த பாடலுக்கு யார் உரியவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போலே அவர் அழைப்பார் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அநேகருடைய அழைப்புகள் என்று வரவில்லை, என்ன காரணம்? வேறு விழாக்கள் இருக்கின்றதா, வேறு நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களா, அல்லது ஒவ்வொரு ஊருக்கு சென்றுள்ளீர்களா, அல்லது உங்கள் வலைத்தளம் ஒத்து வரவில்லையா? எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்வதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம்.

இசை என்பது எங்களை இசைய வைப்பது, எங்களை அறியாமல் நாங்கள் இசைந்து கொள்வது. அதனால் எங்கள் உள்ளமும் உணர்வும் எதை நினைக்கின்றதோ அதை இயல்பாக வந்து இசையாக தந்து செல்கின்றது. இசை அந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்கு வாயாலே பேச்சு மூலமாக, எழுத்து மூலமாக காட்டுவோம், பேச்சு மூலமாக காட்டுவோம். ஒரு சிலர் தங்களை தாங்கள் தேற்றிக் கொள்வதற்காக இசை மூலம் உச்சரித்துக் கொண்டு முணுமுணுத்துக் கொண்டிருப்பார்கள். எதை ஒரு வேலையை செய்தால் கூட வேலை ஒரு பக்கம் போய்க் கொண்டிருக்கும், அவருடைய மனம் இந்த உணர்வை நினைந்து கொண்டு இசைத்துக் கொண்டிருக்கும். இதுதான் இசை. அதற்கு தேவை ஓசை. அந்த இசையை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு தான் ஓசை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த ஓசையிலே மொழிகளை புகுத்தி கருத்துக்களோடு கூறுவதுதான் பாடல். அதைத்தான் அந்த கருத்துக்களை கவிதைகளாக, வார்த்தைகளாக தொடுப்பதற்கு களஞ்சியமாக எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எழுத்துக்கள் தமிழ் மொழி உதவி செய்கின்றது. ஒவ்வொரு மொழியில் உள்ளவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும். மனதிலே தோன்றும் உணர்வுகளை வெளிப்படையாக கூறுவதற்கு நாங்கள் பேசிக்கொள்வோம், எழுத்து மூலம் அறிவித்துக் கொள்வோம், சித்திரத்தில் வரைந்து காட்டிக் கொள்வோம். ஆனால் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு இசை ஒன்று முணுமுணுத்துக் கொண்டிருக்கும். அது ராகத்தை பற்றி யோசிக்காது. அது அந்த ரசங்களை பற்றி மகிழ்ச்சியான உணர்வாக இருந்தால் சந்தோஷமானதாக பாட்டுகள் வரும். உணர்ச்சி கூடி சோகத்தோடு நிறைந்ததாக இருந்த அந்த சோகம் ததும்பும் பாடல்களை எங்கள் உள்ளூர உணர்ந்து கொண்டு வந்திருக்கும். பலவிதமான உணர்வுகளை, நவரசங்களையும் தரக்கூடிய உணர்வுகள் எங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கின்றது. அந்த உள்ளத்தில் இருக்கும் உணர்வுகள் வார்த்தையாக வெளியே வரும் பொழுது அந்த உணர்வை காட்டும் வகையில் வருவதுதான் இசை. அந்த உணர்வை காட்டும் வகையிலே வரும் ஓசை இசையாக வருகின்றது. அதை இசைப்பட நாங்கள் கேட்டு மகள வேண்டும் என்பதற்கு இசைக்கு சில வரம்புகள், வரையறைவுகளை வைத்து நேரங்கள், காலங்கள், தாளங்கள், சுரங்கள், ராகங்கள் என்று புகுத்தி இருக்கின்றார்கள். அதை ஆண்டு கணக்காக ஆண்டாண்டு தோறும் சிறு வயதிலிருந்து பாராயணம் பண்ணி படித்து கொண்டு வந்து அந்த பாடல்களை பாடமாக்கி அந்த சங்கீத துறையை அனுபவித்து வந்தவர்களும் இருக்கின்றார்கள். சிறு வயதிலிருந்து வானொலியையும் ஊடகங்களில் வரும் பாடல்களையும் மற்றவர்கள் பாடுவதையும் கேட்டு மனதிலே பதித்து அந்த எண்ணத்தை உறுத்திக் கொள்ளும், அந்த எண்ணத்தை பதிய வைத்துக் கொள்ளும் அந்த பாடலும் அந்த இந்த இடம் நல்லாத்தானது, நல்லா இருந்தால் அதே போல நானும் பாட வேண்டும் என்று உந்துதல், இது ஒவ்வொரு உயிர்களுக்கும் இருக்கும். சாதாரண மண்புழு கூட நிலத்திலே வெளியே வந்துவிட்டால் தான் நகர்ந்து செல்வதற்காக உந்துகின்றது. உணர்ச்சி தான் காரணம் அதற்கு. எங்களுக்கு பாருங்கள், இளம் வயதிலே எங்களை அறியாமல் எத்தனை பாடல்கள் எங்கள் உச்சரிப்பில் வரும், எத்தனை பாடல்கள் எழுதி கொடுக்கணும், இத்தனை பாடல்களை பாடி காட்டுகின்றோம் பாலியல் பருவ காலங்களில். அது ஓரளவுக்கு முதிர்ந்து வரும் பொழுது வித்தியாசமான அந்த உணர்வுகள், வித்தியாசமான ஓசைகள், வித்தியாசமான பாடல்கள், வித்தியாசமான கருத்துக்களை கொண்டு வந்து தருகின்றது. இது மொழியர் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபை நேரம். சரியாக கனடாவில் 12:40 நிமிடத்தை தொட போகின்றது. உங்களுக்கு 10 மணி 10 மணி நிமிடத்தை தொட இருக்கும் வேளையில் பாடுவோர் பாடலாம்.

இரண்டாவது பாடலை பாடுவதற்கு இடம் இருக்கின்றது. நீங்கள் வந்து பாடிக்கொள்ளலாம். இரண்டாவது பாடலை தர விரும்புபவர்கள் வந்து பாடலாம் என்று முன்பில் தமிழ் வானொலி எதிர்பார்க்கின்றது. என் உறவுகளே,

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் விக்னேஸ்வரன் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் விக்னேஸ்வரன், வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். எப்படி ஆறுதலா ஓய்வு எடுத்தீர்களா?
1: வாழ்த்துக்கள்.
0: நீங்கள் பாடல் ஒன்று பாட வந்திருக்கின்றீர்கள், என்ன பாடலை பாடுவீர்கள்?
1: ஜனனி ஜனனி என்ற.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். கொண்டு வாருங்கள், நன்றாக சிந்தித்து அந்த பாடலை கொண்டு வாருங்கள். நல்லது ஒரு பாடல், ஜனனி ஜனனி, கொண்டு வாருங்கள்.
1: சிவசக்தியாயுத்தோபவிச்சத்தப்ரவபவித்தும் நதேசவம் தேவோ நகலுடன் குசலத்

ஒரு மான் வழுவும் சிறு கூந்திரையும் சடைவார் குழலும் விடைவாகனமும் சடைவார் குழலும் விடைவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே நின்ற நாய்

சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் சன்மார்க்கங்களும் சப்தகீதங்களும் சன்மார்க்கங்களும் சப்தகீதங்களும் அட்டயோகங்களும்

0: ஜனனி.
1: வணக்கம் ஐயா.
2: அந்த ஜனனி உங்கள் நாவல் உறைந்து நல்லருள் தந்து அழகாக அந்த பாடலை நாங்களும் கேட்டு மகளும் வகையிலே அன்னை தமிழ் உங்கள் சரளமாக உங்கள் நாவலிருந்து உருண்டு ஓடினான். ஒவ்வொரு எழுத்துக்கள் சொற்சுத்தம் தெளிவாக அந்த பொருள் விளங்கக்கூடியதாக அந்த ராகத்தோடு இணைத்து இசை ஞானி இளையராஜா அவர்களது அந்த பாடல் உங்கள் குரலில் கேட்கும் பொழுது அற்புதமான ஒரு உணர்வை தருகின்றது. வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன் அவர்களே, எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். சற்று களைப்பாக இருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. பணிபுரிந்து கொண்டு பாடலையும் பாடுவது கொஞ்சம் கடினம்தான். நீங்கள் வெளியே வீட்டுக்கு வெளியே இருந்துதானே இதை பாடினீர்கள்?
1: இல்ல, நான் புல்லு வெட்டி போட்டேன். இப்ப இடையில ஒரு பிரேக் எடுத்துட்டு
2: ரூமுக்கு வந்தேன் பாடினேன். சில சமயம் வெளியே இருந்து பாடும் பொழுது இன்னும் ஒலி தெளிவாக இருக்கின்றதோ வலைத்தளம் என்று எண்ணினேன். சரி சரி சரி, நன்றாக இருந்தது உங்கள் பாடல். இனிமையாக நீண்ட நாளைக்கு பின் ஒரு ஒரு எங்களுடைய சாதாரணமான எங்கள் அன்பு உறவுகளின் குரலிலே அந்த பாடலை கேட்கும் பொழுது வித்தியாசமா இருக்கின்றது. இது வந்து இசைஞானி அவர்கள் பாடிய பொழுதிலே எத்தனை கருவிகளை வைத்துக் கொண்டு நிறைப்படுத்தி ஏற்ற இறக்கங்கள் வந்து ஒரு தடவை இரண்டு தடவை மூன்று தடவை என்று இசை கோர்த்து அதை பாடி மகிழ்ந்தவர்கள், எங்களை மகள வைத்தவர்கள். ஆனால் நீங்கள் அதை கேட்டு மனதிலே பதித்து அப்படியே கொண்டு வந்து சுவை மாறாமல் தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன், எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுக்கு இங்கே வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன.
1: நன்றி.
2: இளைப்பாருங்கள், நன்றாக வந்து பாடி எங்கள் வானொலியையும் சிறப்பித்து உங்களுடைய திறமையையும் காட்டி எங்களையும் மகள வைத்திருக்கின்றீர்கள். எல்லும் என்றும் மென்மேலும் நீங்கள் இசைத்துறையில் வளர வேண்டும். உங்களுக்கு காலம் இருக்கின்றது. இன்னும் எத்தனையோ மயில்கல்கள் தாண்ட இருக்கின்றீர்கள். அத்தனையும் நீங்கள் வெற்றி கம்பங்களை தாண்டுவது போல் தாண்ட வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றி.
1: வணக்கம் ஐயா.
2: நன்றி நன்றி நன்றி. சிறப்பு. இனிமையாக வந்து அற்புதமாக பாடி சென்றார் எங்கள் விக்னேசன் அவர்களுக்கு. ஒன்றிய தமிழ் வானொலி உறவுகள் சார்பில் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வந்து பாடுபவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் திறமைகளை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருடமும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றதுதான். யாரும் பாட முடியாதவர்கள் இல்லை. எவர் ஒருவர் நன்றாக ரசிக்கின்றார்களோ ஒரு பாடலை, எந்த ஒரு நிகழ்ச்சியை நன்றாக கிரகிக்கின்றார்களோ அவரால் அதை பிரதிபலிக்க முடியும். வாழ்க்கை என்பது நாடகம். நாடகம் என்றால் நடிப்பு. நடிப்பு என்றால் ஒன்றை போல இன்னொன்றை செய்து காட்டுவது. அந்த திறமை எல்லோரிடம் இருக்கும். இந்த வேளையிலே அன்பு சகோதரர் கணபதி அவர்கள் வருகின்றார்கள், சென்னையிலிருந்து வருகின்றார். வணக்கம் வணக்கம் சகோதரர் கணபதி அவர்களே.
3: ஓகே, இது வந்து தேவ பாட்டு, இதுவும் தத்துவ பாட்டு தான். படம் வந்து இசையமைப்பாளர் தேவா, பாடியவர் தேவா. படம் வந்து பொற்காலம். ஆமா ஆமா, 2000 வந்தது. 2000 வந்த படம். முதல்ல நம்ம ரேடியோல.
2: சரி, பாருங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அன்னை அருள் எப்பொழுதும் இருக்கும். நாங்கள் எல்லோரும் கேட்க ஆவலோடு இருக்கணும், ஆவலோடு இருக்கின்றோம். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: ஓகே, பாடுகிறேன். அரிது அரிது மாடிகளாய் பிறத்தல் அரிது கூண்களோடு செய்விடு நீங்கி பிறத்தல் அதை விட அரிது

0: ஊன ஊன ஊனமின்னு ஊன யாருங்கோ, ஊனம் உள்ள உடம்பில் குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. உள்ள நல்லா இருந்தா ஊன ஒரு குறையில்ல, உள்ள ஊனப்பட்ட உடம்பிருந்தும் பயனில்ல. ரெண்டு காலம் உள்ளவனு கெடுக்கிறா, சில ஒத்த காலில் நல்ல வழி நடக்கிறா. ஊன ஊன ஊனம் இங்கே ஊன யாருங்கோ, உடம்பில் இல்ல ஊனம் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. கஞ்ச பையன் எல்லாருமே கையிருந்து ஊன அத கண்டிருக்கேன் நானும். நீங்க பாரு, நீங்க யார பார்த்து ஊனம்னு சொல்றீங்க? கடன் கொடுத்தவன் எதிர வந்தா கடன்பட்டவன் ஊமை, இத கண்டிருக்கோம் நாம. எங்க வாயில்லாத ஜீவங்களை வகிரங்க, காட்சி இங்க நல்லாலே கண்ணு கூட வேணாங்கோ, வாய்மை இருக்கையில வாயும் கூட வேணாங்கோ. அட ஊனம் என்ன ஊனம், அட ஞானம் தானே வேணும், அந்த ஞானம் பானம் வேணும்னா மனசு மாற வேணும். ஊன ஊன ஊனம் என்ன ஊனம் யாருங்கோ, உடம்பு உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. கடன் அத்தங்கர ஓரத்தில வளர்ந்திருக்குது தென்ன, அது வளைஞ்சிருக்குது என்ன, அது தேங்காய உருத்தவங்க யாருங்க? மதுரையில கோயிலத்தான் பார்த்து பார்த்துட்டு கண்ணு, அதுல மொட்டை கோபுரம் ஒண்ணு, அது மீனாட்சி கூட இருப்பா பாருங்க. கண்ணதாசன் சொன்னாங்க, வைரமுத்து சொன்னாங்க, ஊனம் என்பது மனசுதான் உனக்கு எனக்கு சொன்னாங்க. அட ஊன என்னிடம் ஊன, அட ஞானம் தானே வேணும், அந்த ஞானம் வர வேணும், உன்ன மனசு மாற வேணும். ஊன ஊன ஊனம் எல்லாம் ஊன யாருங்கோ, உடம்பில் இல்ல ஊனம் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. உள்ள நல்லா இருந்தா உடம்பு குறையில்ல, உள்ள ஊனப்பட்ட உடம்பு இருந்தும் பயன் இல்ல. ரெண்டு காலம் உள்ளவனும் கெடுக்கிறா, சில ஒத்த காலில் நல்ல வழி நடக்கிறா. ஊன ஊன ஊனம் என்ன ஊன யாருங்க, ஊனம் இல்ல உடம்பில் இல்ல குறைகள்லாம் ஊனம் இல்லைங்க. ஊன ஊன ஊனம் இங்கே ஊன யாருங்க, உடம்பில் இல்ல குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்க.
1: எப்படி நடந்தது பரவாயில்லையா?
2: நல்லாக பாடுகிறீர்கள் ஐயா, வித்தியாசமான பாடல்கள் எல்லாம் எடுத்து வந்து அற்புதமாக பாடுகிறீர்கள். நீங்கள் பாடகர் என்பது எனக்கு தெரியும். இது வந்து அந்த திரைப்படத்திலே இந்த பாடல் தேவா பாடுகின்றாரா, வடிவேலு பாடுகின்றாரா?
0: இல்ல, வடிவேல் கேரக்டருக்கு தேவா பின்னணி கொடுத்திருப்பாரு.
2: ஓ, வடிவேல்
0: பாடுற மாதிரியே இருக்கும், வடிவேல் மாதிரியே தான் இருக்கும் பாட்டு. உண்மையில தேவா, ஆமா தேவா, வடிவேல் கூட தேவா மாதிரிதான் இருக்கும் சம்டைம்ஸ். ஏன்னா அவர் தேவா திங்க் மனோ வந்து எஸ்பிபி ஃபாலோ பண்ற மாதிரி,
2: பிற்காலத்திலே வந்த தத்துவ பாடல்களில் சிறப்பான ஒரு பாடல் இந்த பாடல் ஊனம் என்பதை பற்றி.
0: வெற்றிகரமா ரெண்டு தத்துவ பாடு பாட்டு அதுவே நிறைவா இருக்கு. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு நேரம் இருந்தா மறுபடியும் வருவேன்.
2: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் இனிமையாக. கருத்துக்களை நன்றாக புரிந்து வேண்டாம், பக்க பாரத்தியம் இல்லாமல் நீங்கள் மட்டும் உங்கள் வார்த்தையிலே வந்து கூறும் பொழுது நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள இலகுவாக இருக்கின்றது. பக்க பாரத்தியங்கள் வந்து இசைக்கருவிகளோடு வரும் பொழுது சில சமயங்கள் பாடலினுடைய ருசியை இசைக்கருவி எடுத்துவிடும். அதிலும் பிற்காலத்தில் முன்பு வந்த இசைக்கருவிகள் இப்ப ஒரு வரியிலே நீங்கள் பாடினால் அந்த மிருதங்கம் மத்தளம் என்று இருக்கின்ற தோல் கருவிகள் அப்படியே ஓசையிலே சொல்லும் ஐயா, அந்த ஓசையிலே நாங்கள் கணிக்கலாம். வயலின் வாசித்துக் கொண்டிருப்பார்கள், வயலின் வந்து பாடும், அந்த பாடலை பாடி தந்து கொண்டிருக்கும். குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் ஐயா அவர்கள் எல்லாம் பேசுவார்கள் வானொலி, அந்த வயலின்
0: பேசும் பேசும், அது வயலின் பேசும் பேசும்.
2: இப்ப ஊனம் ஊனம் ஊனம் யாருங்கோ, ஊனம் ஊனம் ஊனம் யாருங்கன்ற பாட்டுக்கு பக்க வாத்தியங்கள் இசைக்கும் பொழுது இந்த மிருதங்கங்கள் தோல்கருவிகள் துளைக்கருவிகள் தங்கள் இசையை தனிப்பட்ட முறையில் தரும் பொழுது இந்த சுரவரிசையை மாற்றாது எங்களுக்கு அந்த வசனம் காதலே விழுவது போல் இருக்கும். இப்பொழுது அப்படி இல்லையே ஐயா, எடுத்ததுக்கெல்லாம் இந்த சாவோடுகளுக்கு அடிக்கிற மாதிரி டண்டடக்கா டண்டடக்கா டண்டடக்கா தான் இல்லாதுக்கும். அதுக்கு எத்தனை பெரிய புகழ்கள் மாறுவாரங்கள், காது செவ்வொழிக்கு
0: பரம்பலம். ஆமா, அது வந்து பரம்பரம் சொல்லுவாங்க. அது வந்து கேட்கறதுக்கே சம்டைஸ் கஷ்டமா இருக்கும். இது வந்து
2: அதெல்லாம் பொறுக்கி எடுக்கிற இசைகள் ஐயா, அமைக்கிற இசை இல்லை. இப்ப இசை அமைப்பாளர்கள் வந்து ஒரு கலையகத்தை வைத்து எத்தனை நாள் செல்லும், அதற்கு வரிகளையும் கோர்த்து இசையையும் கோர்த்து அந்த கதைக்கேற்ப அந்த ரசனையை கொண்டு வந்து இது எந்த ரசத்திலே வரணும், காதல்ல வரணுமா, வீரத்துல வரணுமா, சோகத்துல வரணுமா, சந்தேகத்துல வரணும், எத்தனை விதமான ரசனைகளை தருகின்ற கருத்துக்களுக்கு அமைய பாடலாசிரியர் எழுதும் பொழுது அதை தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், நடிகர்கள் எல்லோரும் சேர்ந்திருந்து அதை எண்ணுவார்கள். சரியா அப்படியான அந்த பாடல் சரியில்லைன்னா இன்னொரு பாடல். எத்தனை வல்லுநர்கள் இருந்தார்கள் அந்த காலத்தில், இப்பொழுது அப்படி இல்லை. பாடல் ஆசிரியர் படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் ஒரு பாட்டி வைத்து விட்டாண்டு அவற்றை பாட்டுத்தான் அங்கே எழுதுவார்கள். அதுக்கு வந்து
0: எல்லாமே ட்ராக்ல பாடுறாங்க. அந்த காலத்துல சுவிட்சர்லாம் பாடும் போது யாருன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தப்பா வச்சு முதல்ல பண்ணும், அந்த ஒரு பாட்டே ஃபுல் டே ஆயிடுமா, மூணு நாள் ஆகுமா, ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல
2: ஆறு மாதம் சென்றிருக்கும் ஐயா. எத்தனை பாட தரமான இன்றைக்கும் உயிர் வாழுகிற பாடல்கள் அந்த இசையமைப்பாளர்கள் அவர்கள் அதற்காக உபவாசம் இருந்த வல்லுநர்கள் ஐயா. இவர்களை போல கம்ப்யூட்டர் கணனியிலே அங்க ஒரு இசை இங்க ஒரு இசை அதை கொண்டு வந்து பொருத்தி விட்டு பாடுவார். எத்தனை விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கு, எத்தனை விமர்சகர்கள் எழுதுகிறார்கள், எத்தனை பழைய பாடல்களில் வந்த பல்லவியை இடையிலே வந்த ராகத்தை கொண்டு வந்து புகுத்தி ஐயோ எவ்வளவு கவலைப்படுத்துகிறார்கள்.
0: ரீமிக்ஸ் பண்ணி கெடுக்கிறாங்க, பழைய பாட்டை டேமேஜ் பண்றாங்க.
2: அது என்ன முடியவில்லை. அது சரி, நல்லது, வாழ்த்துக்கள். மீண்டும் வந்து
0: நன்றி
2: சந்தர்ப்பம்,
0: மீண்டும் நேரம் திருப்பி கண்டிப்பா வருவேன்.
2: நன்றி நன்றி கணபதி அவர்களே, வாழ்த்துக்கள். இப்பொழுது
0: வாழ்க
2: வாழ்க. அன்புடன் வருகின்றார் என் அன்பு மகள் ரேவதி அவர்கள் சென்னையில் இருந்து. வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி. வணக்கம்
1: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
2: வணக்கம் மகளே, வந்து விட்டீர்களா? வருகின்றேன் அப்பா என்று எழுதியிருந்தீர்கள். வந்து விட்டார். சொன்ன சொல்லை காப்பாற்றும் என்னுடைய வீராங்கனை கெட்டிக்காரை. நலமா இருக்கிறீர்களா அம்மா?
1: நலமா இருக்கேன்ப்பா.
2: எந்த ஆலயத்துக்கு சென்றீர்கள்? மயிலாப்பூர் ஆலயம், மயிலாப்பூர் அவர்களுடைய ஊர். சரி, உங்களுடைய உங்களுடைய திருநின்ற ஊர் கே நகர்ல இருந்து மயிலாப்பூர் எவ்வளவு தூரம் இருக்கும்?
1: ஒரு மணி நேரம். ஒரு மணி நேரம்?
2: ஓ, ஒரு மணி நேரம்.
1: ஆனா இரவு நேரத்துல 1.5 மணி நேரமே ஆயிடுச்சு.
2: போக்குவரத்து அதிகமாக இருக்கு,
1: போக்குவரத்து கிடைக்காதனால 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு.
2: அப்படி சுகமாக சென்று அன்புதம் இதமாக வணங்கி எல்லாம் கொண்டு வந்து விட்டீர்கள்?
1: வந்த உடனே கடகடன் வந்து
2: ஓடி வர வேண்டும் என்று வந்து. சரி, இப்பொழுது வந்தவுடன் என்ன பாடலை பாடலாம் என்று வந்தீர்கள்? எல்லோரும் அவளோடு பார்த்து கொண்டிருக்கின்ற, குறிப்பாக அங்க குவைத்தில இருக்கிறாரே உங்களுடைய ரசிகன் ஜோஜ், அவர் குட்டி ரேவதியை காணவில்லை என்று கேட்டுவாங்க. அவர் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்காரு. அங்கு என்ன பாடலை கொண்டு வர போகின்றீர்கள்?
1: அப்ப தசாவதாரத்துல இருந்து முகுந்தா முகுந்தா.
2: ஓ, எங்கே கொண்டு வரங்க, நாங்களும் ஆர்வத்தோடு கேட்க இருக்கின்றோம். முகுந்தா முகுந்தா கொண்டு வாருங்க.
1: பாடுறப்பா.

முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனம் தாவனம் தா வெண்ணை உண்டவாயால் மண்ணை உண்டவா பெண்ணை உண்ட காதல் நோக்கி மருந்தாகவா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனம் தாவனம் தா என்ன செய்ய நானும் தோல் பாவைதான் உந்தன் கைகள் ஆட்டி வைக்கும் நூல் பாவைதான் முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனம் தாவ

தாய் கூர்மமாக மண்ணில் தோன்றி பூமி தன்னை மீட்டாய். வாமணன் போல் தோற்றம் கொண்டு வானளந்து நின்றாய். நரன் கலந்த சிம்மமாகி இரணியனை கொன்றாய். ராவணன் தன் தலையை கொய்ய ராமனாக வந்தாய். கண்ணனாக நீயே வந்து காதலும் தந்தாய். இங்கு உன் அவதாரம் ஒவ்வொன்றிலும் தான் உன் தாரம் நானே. உன் திருவடி பட்டால் திருமணமாகும் என்றே.

0: அப்பா
1: ரேவதி பாடி முடிந்து விட்டுதான் நான் அந்த பாடலை கேட்டு அப்படியே மயங்கி விட்டேன் அம்மா. கிருஷ்ணனை பற்றி 10 அவதாரங்களையும் கொண்டு வந்த தசாவதாரத்தில் அற்புதமாக நல்ல சொத்தழிவு அம்மா, சிறப்பு பலமையை விட இன்றைக்கு அந்த சொற்பிரயோகம் நன்றாக இருக்கின்றது, உங்களுக்கு நன்றாக உள்வாங்கி இருக்கிறீர்கள் அந்த பாடலை. வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பான பாடல். அப்படியே பாடலை கேட்டுக்கொண்டே நான் மயங்கி விட்டேன். அது சரி, அங்க நீங்கள் மயிலாப்பூருக்கு சென்ற இடத்து என்ன ஆலயம் அந்த ஆலயம்?
0: அப்பா அது வந்து மகா பெரியவர் இருந்தார் இல்லையாப்பா, காஞ்சி மகா பெரியவர். அவருக்கு நேத்து வந்து அவருக்கு ஜெயந்திப்பா, இன்றைக்கும் அந்த கச்சேரி தான் இருந்தது.
1: ஓ, அவருடைய மகா மண்டபத்தில் நடக்குதா?
0: ஆமாப்பா, அக்கறை சகோதரிகள் பாடினாங்க கச்சேரி, நல்லா இருக்கு.
1: சிறப்பான ஆன்மீக பயணத்தை சென்று வந்த அந்த ஆன்மீக அருளோட கிருஷ்ணனை எண்ணி அந்த கண்ணாவதாரம் இல்ல அவதாரத்தின் குறி வந்த பாடல் அற்புதமாக சொற்தெளிவோடு நாங்கள் நன்றாக புரிந்தோம் அந்த பாடலை நீங்கள் பாடும்போது. சிறப்பு சிறப்பு ஏற்ற இறக்க நல்லா மூச்சு பிடித்து நல்ல ஆறுதலாக அழகாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்புகள் மேலும் நீங்கள் சிறக்க வேண்டும். உங்களுக்கு இன்னொரு பாடலும் திருப்புகளும் இருக்கின்றது, விரைவில் நிகழ்ச்சியில் நிறைவேறுவதற்கு முன்பு வர வேண்டும். மீண்டும் வர என்ன பாடல் பதிவு, என்ன பாடல் ஒலிபரப்புற பாடல கேட்க போகும்?
0: எனக்கு ஒரு பாடலும்
1: வரும்போது கூறுங்க. நல்லது நல்லது, நல்ல ஓய்வெடுங்கள், வந்த கலையாரங்கள், நல்ல ஆகாரங்களை உண்டு வந்து மீண்டும் சக்தி நல்ல
0: உண்டுட்டம்பா, அங்கே சாப்பிட்டுட்டம்பா, அங்கே
1: சாப்பிட்டேன். சரி, பாடலை கொண்டு வர.
0: தோசை எல்லாம் கொடுத்தாங்க, தோசை தயிர் சாதம் சாம்பார் சாதம்
1: எல்லாம் வாழ்த்து. நாங்களும் சாப்பிட்டது போல இருக்கிறது அந்த அருளங்களுக்கு கேட்டும் வாழ்த்துக்கிழமை. நல்ல நல்ல ஜன கூட்டமா பெருந்திரளா வந்திருந்தார்கள்.
0: நிறைய கூட்டமாப்பா,
1: நிறைய கூட்டம் இருந்தது. சரி, நல்லதம்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆன்மீக பயணம் சிறப்பு அமையட்டும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள், மீண்டும் வந்து இன்னொரு பாடல் திருப்புகள் தர வேண்டும் நீங்கள். நன்றி நன்றி
0: நன்றி,
1: வாழ்த்துக்கள். இது முன்னிறு தமிழ் வானொலி, வணக்கம். 24 மணி நேர தமிழ்ச்சேவை அவளோடு எதிர்பார்த்துக் கொண்ட அன்பு மகள் ரேவதி அவருடைய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது அடுத்த பாடலை பாட வருகின்றார் வண்டி கேட்டிலிருந்து. வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: ஐயா. வணக்கம்
1: வணக்கம் மகளே, சகாயா அன்சர் ராணி சந்தன் ராஜ் அவர்களே, வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா? மகிழ்ச்சியோட இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது என்ன பாடலை பாடி காட்டலாம் என்று வந்தீர்கள்?
2: மனதில் உறுதி வேண்டும்.
1: நிச்சயமாக அது வேண்டும். படமும் மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்து பாடல் பாடப்போகின்றீர்கள். எங்கே பாடுங்கள், நாங்கள் கேட்கும். உங்களை நாங்கள் தடை செய்யவில்லை, அப்படியே கொண்டு வந்ததை அப்படியே பாடுங்கள். எங்களுக்கு கேட்போம்.

தொடவில்லை கண்ணின் மணியே, கண்ணின் மணியே போராட்டமோ.

கண்ணா கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, போராட்டமோ.

0: கண்களில் என்ன, கண்களில் என்ன நீரோட்டமா? ஐயா
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அற்புதமாக சுத்தத்தோட பாடியிருக்கீங்க. நல்ல, உங்கள் சொந்த குரலிலே நாங்கள் கேட்கும் பொழுது அந்த பாடலுடைய கருத்துக்கள் என்ன என்று புரியக்கூடிய வகையில் நல்ல திறமையாக இடைவெளி விட்டு ஏற்ற இறக்கம் வைத்து அழகாக பாடியிருக்கிறீர்களா? மனதில் உறுதி வேண்டும். அந்த மனதில் உறுதி இருந்தபடியால் தான் நீங்கள் இந்த பாடலையும் உறுதியாக அழகாக பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு, சிறப்பான பாடல் உங்களுக்கு.
0: சரி,
1: அப்ப என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும்?
0: எனக்கு இந்த பாட்டை கொடுங்க.
1: இந்த பாட்டு தான் வேணுமா? சரி, இப்பொழுது உங்களுடைய அவர் வந்திருக்கின்றாரா? உங்களோட கடுமையான வெப்பம் இருந்து நான் கொஞ்சம் கரைச்சல் பட்டு விட்டு கடனிகள் எல்லாம் என்ன செய்தோ என்று ஆபத்து வரப்போதோ என்று சூறாவளி எல்லாம் வருது என்று எல்லாம் அறிவித்தார். அப்படி ஒன்றுமே வரவில்லை. வெப்பம் தானமா அதிகம் இந்த மாதத்தில், இந்த கடந்த வருடங்கள்ல இப்படி வரவில்லை. இன்றும் வெப்பத்தோடு தான் இருக்கின்றோம். ஆனால் ஓரளவு தாங்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஒரு மூன்று நாள் கொஞ்சம் கடினமாக இருந்தது. நான் எல்லாம் உணவு, ஓ, நான் சாதாரண உணவு அதிகம் அதிகம்
0: இன்னும்
1: இருக்கும் என்று முன்னேற்பாக அறிவிக்கின்றார்கள். என்ன, சரி, இப்பொழுது
0: சந்தன்
1: அவங்களை கொடுங்கள். ஐயா வணக்கம். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே, வணக்கம்.
2: இனி இரவு நேரம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தோடு சொல்லுவை மகாராஜ்.
1: இரண்டு நேர வணக்கத்தையும் அன்பாக தந்த உங்களுக்கு நானும் அன்புடன் தந்து ஐக்கியமாகின்றோம். அன்பு பாரியார் வந்து அழகாக மனதில் உறுதி வேண்டும் என்று உறுதியாக நன்றாக பாடி சென்றிருக்கின்றார். சரி, உங்கள் பாடலையும் கேட்போமா? என்ன கூறப்போகின்றீர்கள் கூறுங்கள்.
2: நிச்சயமாக அனைத்து நண்பர்களும் சிறப்பா பாடுறாங்க ஐயா.
1: நல்ல பாடல், எங்களிடம் நல்ல பாடங்கள். ஒரு குழு அமைக்கலாம் இல்லையா? அவர் ஒரு இசை குழு ஒன்றை அமைக்க வேண்டியதா?
2: மிகவும் கடினமான பாடல்களையும் எளிதா பாடிட்டு போயிருந்தாங்க ஐயா. குறிப்பா நம்மளுடைய சாந்தி அவர்களுக்கு பாருங்க, அருமையா அது. அப்படியே
1: உள்வாங்கிறார்கள், உள்வாங்கி இது செய்ய வேண்டும். சும்மா ஒரு காற்றலே இந்த குரல் வரட்டும் என்று அப்படி பாடவில்லை அவர்கள். நான் சரியாக பாட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாரம் ஒரு வாரம் இருக்குத்தானே அதற்கு ஒரு பாடலை தயார் செய்து நல்லா உள்வாங்கி பாடுகிறார். வாழ்த்துக்கள். அந்த சிறப்புகளை அவர்களை வளர்த்து கொண்டு வரும் இந்த வானொலிக்கு உண்மையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் மீரா அவர்கள் தான் மூல காரணம். அவர் போட்ட விதை தான் இந்த விதை இன்று விருட்சமாக வளர்ந்து நன்றாக இருக்கின்றது, கேட்க மகிழ்வாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, எங்களுக்கு வாத்தியங்களுக்கும் பயம் இல்லை, எங்களை ஆனந்தம் இருக்கிறார் வாத்தியம் போடுவதற்கு. சரி, இப்போ உங்கள் பாடல் இதுவாக இருக்கும், கொண்டு வாருங்கள்.
2: நான் ஒரு பாடல் பாடுறேன்,
1: பாருங்கள்.
2: ஒரு பெண் புற கண்ணீரில் தள்ளாட என்னுள்ளும் திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கியே சுமையானதே எந்த நிம்மதி போனதே மனம் வாடுதே ஒரு பெண் புறான் கட்டாந்தரையில் ஒரு குண்டை விரித்தேன் தூக்கம் கண்ணை சொக்குமே அது அந்த காலமே மெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணி தூக்கமில்லையே அது இந்த காலமே

கை கொடு பாலைவனம் கடந்து வந்தி பாதங்களை ஆரவிடு ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாடு என் உள்ளம் திண்டாடு என்ன வாழ்க்கையோ

பெண்புறா கோழி மீதித்து ஒரு குஞ்சு சாகுமா, அன்று பாடம் படித்தேன் அது பழைய பழமொழி. குஞ்சு மீதித்து இந்த கோழி நொந்ததே, இதை நெஞ்சில் நிறுத்து இது புதிய பழமொழி.

0: வரை ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாட என்னுள்ள திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கியே சுமையானதே எந்த நிம்மதி போனதே மனம் வாடுதே ஒரு பெண் புறா
1: அவ்வளவுதாங்க ஐயா.
2: நன்றாக இருந்த சந்தன்ராஜ் அவர்களை நீங்கள் வர வர நல்ல முன்னேற்றீங்க. முன்பு பிள்ளையாண்டல்ல நன்றாக இருக்கின்ற அந்த சொற்களை கொண்டு வந்து அழுத்தம் திருத்தமாக அதற்குரிய இடைவெளியை கொடுத்து நன்றாக பாடுகின்றீர்கள். புரியக்கூடிய சில பேர் அப்படியில் பாடலை கேட்டுப்போட்டு ஓடி வந்து விரும்புகிறேன் பாடுவார்கள், அந்த உணர்ந்து பாடுவதில்லை. நீங்கள் அந்த உணர்ந்து பாடுகிறீர்கள். அந்த உணர்ந்து பாடும் வேளையில் தான் அந்த பாடல் சுவையாகவும் வருகிறது, அந்த கருத்து எங்கள் உள்ளத்திலும் பதிகின்றது. இனிமையான ஒரு பாடல் நல்ல கருத்தோடு வந்த பாடல் சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள் தான் நான் கூறுகின்றேன். வாழ்த்துக்கள். என்றும் இப்படி நீங்கள் வளர்ச்சியுற்று எங்கள் வானொலியில் வந்து சிறப்புற பாடகர்களாக நீங்கள் வர வேண்டும். ஒரு நாளைக்கு பாட்டுக்கு பாட்டு போட்டி ஒன்று வைத்து பார்க்கலாம் என்று எண்ணுகின்றேன். சரி, இப்போ
1: ஏனென்றால்
2: அந்த பாடலை எடுத்து பாடும்போது வார்த்தைகளை உன்னிப்பாக உள்வாங்குகிறீர்கள். ஒரு பெண் புறா கண்ணீரில் முந்தைய இசையோடு அனலா இருக்கு பாடு போய்விட்டோம். நீங்கள் அதை தனிப்பட்ட முறையில் எடுத்து பாடும்போது அது எவ்வளவு தூரம் உணர்வுந்து அந்த கருத்தை புரிந்து அதற்கேற்ற ரசத்தை கொடுக்கும் வேளையிலே கேட்கும் எங்களுக்கும் அழகாக இருக்கின்றது. சிறப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். சிறப்பு. அப்ப என்ன பாடலை ஒலிபரப்பு? இதே
1: பாடல்தான்.
2: வாழ்த்து. இது அண்ணா என்ன திரைப்படம்?
1: அண்ணாமலை.
2: ஓ, அண்ணாமலை. வாழ்த்துக்கள். சிறப்பு. அந்த பாடல் கூட காற்றில் கிடைக்கும். அந்த இணைந்து சிறப்பித்தாக்கு கணவன் மனைவியாக வந்து இணைந்து அற்புதமாக பாடியிருக்கிறீங்க. அந்த எனக்கு பிடித்தது என்னன்னா நீங்கள் அந்த ஒவ்வொரு சொற்களுக்கு சொற்கள் இடைவெளி விட்டு அந்த உணர்வை கொடுத்து பாடுகிறீர்கள்.
1: அது நீங்க சொல்லிக் கொடுத்தது
2: நான் தங்களை வித்துவான். இல்ல
1: இல்ல இல்ல, நாங்க முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த விழாயின உடனே எடுத்துருவோம். எல்லா நேர்களும் நீங்க
2: பக்கவார்த்தியங்கள் இல்லைத்தானே? இப்பொழுது இருக்கிற பக்கவார்த்தியங்கள் முதல் பல்லவிய பாடிவிட்டால் அவங்கள்ட்ட கொடுத்தா அந்த பக்கவாத்தியம் முழுக்க அடி அடி என்று அடிச்சுங்க ஊரங்கனையும் கொண்டு போயிடும். ஆனா முன்பு வந்த பாடல்களுக்கு பக்கவாத்தியங்கள் அதே வாசித்து கொடுக்கும். அடுத்த வரி என்ன, அந்த ராகத்தை எடுத்து கொடுக்கும். இப்பொழுது வந்தவர்களுக்கு ராகம் தாழ்ந்த டங்கடா டங்கடான்னு அடிக்கத்தான் தெரியும். அது சில பாடல்களுக்கு சரியாக இருக்கும். நன்றாக இருந்தது சந்தன்ராஜ் அவர்களே. உங்களுடைய பாடலும் உங்கள் மனைவியின் பாடலும் இனிமையை சேர்த்தது எங்கள் காற்றலகி. இது மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் நாங்கள் ஒரு பிறப்போம்.
1: இரண்டு பாடல்கள் கொடுத்திருந்தீங்க, நன்றி. வணக்கம் ஐயா.
2: நன்றி.
1: நம்முடைய பாட்டுக்கு பதில் பாட்டிலையும் உள்ள பாடல்கள் உடனடியா எழுத முடியாம போயிருந்தீங்க.
2: அது நீங்கள் எதிர்பார்க்க நேரத்தை விட பணிகள் அதிகமாக இருக்கின்றது. கவனங்கள் கூட அதை நான் உணர்வேன். அடுத்தது இந்த பாடுபோர் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுல வந்து பாடலை தந்தவர்களுக்கு தெரியாது என்ன பாட்டு வரப்போகுதுன்னு அவர்களுக்கே தெரியாது இல்லையா? அது நான் ஒரு தெரிந்து நானும் அந்த பாடல்கள் நீங்கள் தந்த 54 பாடல் அதுக்குள்ளே ஒரு பாடலை தெரிந்து தர வேண்டும் என்றால் உங்களுக்கும் பிடிக்க வேண்டும், எங்களுக்கும் பிடிக்க வேண்டும். இதுவரை கேட்காத ஏதாவது ஒரு சிறப்பிற்கத்தானே வேண்டும். அதற்காக தான் தெரிவு செய்வேன். இருந்து கொண்டு சென்று தெரிவு செய்து
1: நீங்க அதை தேர்வு பண்றது மிக சிறப்பா இருக்கியா. எங்க தலைவருக்கு ஒரு பாடல் கொடுத்துருந்தீங்க, அதுவும் சிறப்பான பாடல். அதே மாதிரி நம்ம ஜாமலாமா கொடுக்க பாட்டு எல்லாருக்குமே
2: அவரவர்களுக்கு
1: எல்லா நண்பர்களும் கொடுக்குற பாட்டு அருமையான பாடல்கள். உண்மையிலே அது பாராட்டணும்.
2: நன்றி. நன்றி சந்தன்ராஜ். இந்த நேரத்துக்கு நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும். மீண்டும் சந்திக்கலாம். இது நன்றி. மோனியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை இப்பொழுது ஒரு பாடல் ஒதுக்க இருக்கின்றது, அந்த பாடலை கண்டு ஓடி வாருங்கள். பாடலை கேட்டு மகிழுங்கள். ரேவதி அவர்கள் திருப்புகழ் பெற வேண்டும்.

0: பாடாத பாட்டெல்லாம் பாடுவதற்காக வருகின்றார் அன்புடன் ஆனந்தன் அவர்கள். வணக்கம் வணக்கம் ஆனந்தன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: சிறப்பா இருக்கிறேன்.
0: சிறப்பாக. பணி, இன்று பணி முடிஞ்சு விட்டதா?
1: இந்த பள்ளி திறக்கக்கூடிய நேரம் இல்லீங்களா?
0: அதனால
1: பெரிய போராட்டத்துல இருக்கு.
0: போராட்டம் தானே வாழ்க்கை. சரி, இப்பொழுது வீட்டுக்கு வந்து விட்டீர்களா? வந்து ஓய்வு எடுத்து ஆறுதல் எடுத்துக் கொண்டீர்கள். அப்படியே சுவாத்தியத்துடன் பாட வேண்டும். பாடுவதற்கு வாத்திய கருவி எல்லாம் கொண்டு வந்தீர்களா?
1: ரெடியா
0: இருக்கு. பாருங்க, எங்கே கேட்போம், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: பயணங்கள் முடிவதில்லை படத்துல இருந்து தோகை இளமையில் ஆடி வருகிறது, வானில் மழை வருமோ.
0: அற்புதமான பாடல்.
1: தோகை இளமையில் ஆடி வருகிறது, வானில் மழை வருமோ. கோதை இவள் விழி நூறு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ. தென் சிந்தும் நேரம் நான் பாடும் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ. தோகை இளமையில் ஆடி வருகிறது, வானில் மழை வருமோ.

வெளிச்சம் கண்ணில் துள்ளும் தாளங்கள் ஆனந்த மேளம் இமைப்பறவை சிறகுகள் அசைக்கும் விழிகளிலே காதல் விழா நடத்துகின்றாள் சாகுந்தலா. அன்னமும் இவளிடம் நடைபழகும் இவள் நடை அசந்திடும் சங்கீதம் உண்டாகும். தோகையில மயிலாடி வருகிது வானில் மழை வருமோ போத இவள் விழி நூறு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ. தென் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ. பூமி எங்கும் பூந்தோட்டம் நாம் காண வேண்டும் புது தென்றலோ. பூக்களில் வசிக்கும் ஆகாய மேகங்கள் நீரூற்ற வேண்டும் அந்த மழை.

0: நனைந்தால் தாகம் வரும் தேவதை விழிகளில் அமுத அலை கனவுகள் வளர்ந்திடும் கல்லூர் முன்பார்வை தோக இளமயிலாடி வருகிறது வானில் மழை வருமோ கோதை பல்விழி நூறு கவிதை நாளும் எழுதிடுமோ தென் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ. நன்றியா.
1: அமைதியான ஒரு பாடல், ஆனால் ஆழமான காதல் உணர்வுள்ள ஒரு பாடல். எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய வேளையிலே கேட்கும் பொழுது அவ்வளவு இதமாக இருந்ததோ, அது இசையோடு கருவிகளோடு, ஆனால் நீங்கள் தனிமுறையில் தனிப்பட்ட முறையில் அழகாக அந்த சொற்களை எடுத்து பாடுகிறீர்கள். இன்னும் உங்களுக்கு ஒரு என்னுடைய அறிவுரை, சொற்களுக்கு சொற்கள் வருகின்ற இடைவெளியையும் அவதானிப்பீர்கள் இன்னும் சிறப்பாக. நீங்கள் கொஞ்சம் அந்தரப்படுவது போல எனக்கு தெரியுது, சுவாசிக்க களைப்படைவது போல் தெரிகிறது. நன்றா சுவாசத்தை எடுத்து பாடுங்களேன். அவர்கள் ஒரு பல்லவி முடித்து சரணம் வரும் வரையும் அந்த பல்லவியையே இசைக்கருவி வாசிக்கும் வரை அவர்கள் ஓய்வெடுப்பார்கள். உங்களுக்கு அது கிடைக்கும். அடுத்து ஒரு வரி பாடி முடிந்தவுடன் இடைவெளி உண்டு, வரிக்கு வரி இடைவெளி உண்டு, நீங்கள் அதை எடுத்துக் கொள்ளலாம். அழகாக இருக்கின்றது, அதில் ஒரு குழப்பமும் வராது. சிறப்பாக இருந்தது, சிறப்பான பாடல். என்ன பாடலை கேட்டு மாட்டீர்கள் நேர் நேரத்தில்? என்ன பாடல்
0: கேட்டு? தர்மத்தின் தலைவன் படம் முத்தமிழ் கவியே வருக அந்த பாடல் கொடுத்தீங்க கேட்டு.
1: முத்தமிழ் கவியே வருக என்ற பாடல் பாடப்படும். முத்தமிழ் கவியே என்ற பாடல் ஒவ்வொருவரும் வந்து நல்ல இனிமையாக பாடுகிறீர்கள். கேட்க மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அற்புதமான பாடல்கள். நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்வு அங்கே தூரத்தில் இருந்தாலும் என்னுடைய மகள் கேட்டுக்கொண்டே இருப்பேன். அது அவர் வளர்த்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அவர்தான் வந்து எடுத்துக்கொண்டு செல்வார். இந்த நிகழ்ச்சியை அவர் கொண்டு செல்லும் பொழுது நீங்கள் எல்லோரும் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் கவனிக்கின்றேன். அம்மாவோட இருக்கும் பொழுது, மகளோட இருக்கும் பொழுது உங்களுக்கு இருக்க சுதந்திரம் அது என்னிடம் இல்லை என்பதை நான் கருதி கொள்றேன். கொஞ்சம் கட்டுப்பாடு போல் நான் அப்படி கட்டுப்படுத்தவில்லை. நீங்கள் அந்த வயதுக்கும் அன்புக்கு வந்து அழகாக கட்டுப்பாட்டு. அம்மாவுடைய நல்ல நல்ல விளாசி பேசுகிறேன், கவனித்திருக்கிறேன். நாங்கள் தாயுடன் தானே, தாயுடன் தானே
0: கூடுதலா நீங்க இருந்தாலும் நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசிரியர் தானே நீங்க. அதனால

0: இப்பொழுது யார் வருகிறது? ரெண்டு பேர் மூன்று பேர் அழைக்கின்ற ஒரே நேரத்தில் யார் வரப்போகின்றீர்கள் முதல்ல என்று பார்ப்போம். இங்கே சாந்தி வந்து விடுற, சாந்தி கிடம் கிடைத்து விட்டது. சாந்தி வாருங்கள், கொண்டு பாருங்கள். அம்மா
1: வணக்கம்.
0: வணக்கம். இங்க வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து சேருகிறது சாந்திக்கு. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள், இந்த சந்தோஷத்தோட கொண்டு ஓடி வாருங்க.
1: எங்க தெரு பக்கத்துல இருக்க கோயில்ல திருவிழாங்க ஐயா, அம்மன் கோயில்ல.
0: ஓ, அதனால
1: ஒரு சாமி பாட்டு.
0: அந்த பாடலை கொண்டு வாருங்கள், உங்களுக்கு தானே சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, கொண்டு வாருங்கள்.

கற்பதமே அற்புத காட்சி தந்து எம்மை ஆட்சி செய்வார் அம்மா.

0: கற்பகமே அற்புத காட்சி தந்து எம்மை ஆட்சி செய்வார் அம்மா. நன்றி ஐயா வாய்ப்புக்கு.
1: அற்புதமான ஒரு பக்தி பாடலமா. அயல்லி ஆலயம் இருக்கின்றது, அதை நினைத்து பாடின பாடல் காட்சி தந்து என்னை ஆட்சி செய்த என்ற பாடல் மிகவும் சிறப்பான கல்யாண ராகத்து பாடல். சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள், நன்றாக பாடுகிறீர்கள் அம்மா. கட்டிக்காரி மேலும் மேலும் நீங்கள் முயற்சி எடுத்து மனநம் செய்து நன்றாக உள்வாங்கி அதில் நீங்கள் ஈடுபடுங்கள். நீங்கள் நல்ல பாடல் பாடிக்கொண்டிருக்கீங்க, நல்ல குரல் வன்மை இறைவன் தந்திருக்கின்றார், நன்றாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: அம்மா, நன்றி அம்மா. ரெண்டு பாடலை தந்து வாழ்த்து வாழ்த்துங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. அன்புடன் ரேவதி அவர்களை எதிர்பார்க்கிறோம். ரேவதி அழைத்துக் கொண்டிருக்கின்றார், மீண்டும் அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. பாடுவோர் பாடலாம் இறுதி நேரத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், பாட்டோடு பாடலாக வந்து திருப்புகளும் வர இருக்கின்றது என்று கூறும் வேளையிலே எங்கே அழைப்பை தேடுகிறேன், வாருங்கள் முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவையின் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே. 2023 6வது மாதம் 4வது நாள் இன்று நகர்ந்து செல்லவில்லை, நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கும் வேளையிலே நாங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இலை மறை காயாக இருக்கும் எங்கள் அன்பு உறவுகளுள் பொதிந்துள்ள திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நிகழ்வாக இருக்கின்றது முன்னியல் தமிழ் வானொலி.
2: காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள்,
1: பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால், பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால் ரேவதி அம்மா. எங்கே ரேவதி? வணக்கம், வணக்கம், வணக்கம்.
3: வணக்கம் அப்பா, வணக்கம் அப்பா.
1: எங்கே கொண்டு வாருங்கள், எதை கொண்டு வந்தீர்கள் முதலில், திருப்புகளா அல்லது பாடலா?
3: ரெண்டுமே, திருப்புகள் முதல். முதலில் திருப்புகள்
1: கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கு.
3: இது வந்து திருச்செந்தூர் சுருட்டி ராகம்.
1: சுருட்டி ராகமா? வாழ்த்துக்கள், நல்ல திருப்புகள்.

0: பாப்பா.
1: சரி கொண்டு வாருங்க,
0: திருச்செந்தூர் திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
0: சேம கோமல பாத தாமரை சேதர் கோ

0: பாவனே காயத்தே பசு பாசத்தே சிலர் காமுற்றேயும் அதன் கொலாதான் நீப சேவக செந்தில் வாழ்வே. திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் வாழ்த்துக்கள். அம்மா, அற்புதமான ஒரு துவாரம். ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாங்கள் அதை விட்டுவிடக்கூடாது. அதுவும் ஒரு இறைவன் கருணைதான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று மாணிக்கவாசகர் கூறியிருக்கின்றார். அந்த இறைவனை துதிப்பாடுவதற்கும் எங்களுக்கு அருள் வேண்டும், அவருடைய கடாட்சம் வேண்டும். அது உங்களுக்கு நிறைய கிடைத்திருக்கின்றது. திருப்புகள், அற்புதமான திருப்புகள். நீங்கள் திருப்புகளை ஓத ஓத உங்கள் தமிழ் தன்னை அறியாமல் வளர்ந்து கொண்டு வரும். ராகங்களும் தன்னை அறிமையால் தோன்றிக் கொண்டு வரும். கருணையோடு நல்லது திருப்புகளை தந்து எங்களையும் ஆன்மீகத்தில் நிறுத்திய உங்களுக்கு அடுத்த பாடலையும் தருகின்றீர்களா? நேரம்
0: பாடல் பாடல் தரப்படுகிறேன் அப்பா. எனக்கு பாடல் வந்து தேடி வந்த லட்சுமியிலிருந்து. அச்சம் நாணம் நீ பெண் என்று சொல்லாமல் சொல்லும் அந்த பாடல்.
1: அச்சம் நாணம் என்ற பாடல் தேடி வந்த லட்சுமியா?
0: லட்சுமி. ஆமா.
1: வாழ்த்துக்கள். அந்த பாடலை உங்களுக்கு ஒலிபரப்பப்படும். இப்பொழுது அடுத்து என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்
0: அப்பா? இது வந்து இது நீயா நீயா பட பாடல்பா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ள.
1: ஓ, நீயா. எங்க கொண்டு வாருங்க கேட்போம்.

உள்ளம் வாராய் கண்ணே, ஒரே பூவில் ஒன்றே தென்றல் வாராய் கண்ணே, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே.

0: அதை வாராய் கண்ணா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே. இங்கே விண்மீன்கள் கண்ணாகி பார்க்கின்றன. நான் வெறும் கோயில்லாகாமல் காக்க உந்தன் கண்மீன்கள் என் மீது விளையாடட்டும். அந்த விண்மீன்கள் சுவையாக பார்க்க தேர் கொண்டு வா. கண்ணன் வந்து கீதம் சொன்னால் நான் ஆடுவேன். ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. ஓரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. அந்த மணிச்சங்கின் ஒலி கேட்டு நான் ஆடுவேன். இந்த மழை மேகம் உன்மீது ஆடும். அந்த மணிச்சங்கின் ஒலி கேட்டு நான் ஆடுவேன். இந்த மழை மேகம் உன்மீது ஆடும். வண்ணப்படத்தோடும் முகத்தோடும் நீ கூடலா. இந்த பழத்தோட்டம் உன்னோடு கூடும். புது வெள்ளமே ஒரே சொர்க்கம் எந்த பக்கம் வேறில்லையே. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே.
1: ரேவதி, எப்படி பாடினீர்கள்? களைத்து விட்டீர்கள் இல்லையா? ஆரம்பத்தில் எடுக்கும் போது இருந்தது இறுதி பல்ல சரணத்தில் இறுதி இரண்டு வரிகளும் கொஞ்சம் வயம் குறைஞ்சு விட்டது. இரும்பு நன்றாக இருந்தது அம்மா. நீங்கள் இந்த பாடல்களே வருகின்ற வரிகளே நன்றாக வந்து பல்லினம் வார்த்தைகள் வரும் பொழுது சாதனை ஓசை எப்படி ஒலிக்கும் என்பதை தெளிவாக தருகிறீர்கள். எல்லோரும் பாடிய பாடலே பார்த்தேன். இந்த பல்லினம் சொற்கள் வரும் இடத்திலே அதற்குத்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாத்திரை. ஆனால் அந்த அந்த அந்த அந்த துணி எல்லாம் அழகாக இருக்கின்றது அம்மா. நீங்க எடுக்கும்போது பாடும்போது சிறப்பா இருக்கும். மற்றது மொழிக்கு இடைபாடு நல்லா விட்டு வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் ஓய்வெடுத்து பாடலாம். ஒரு குறையும் இல்லை. அப்படித்தான் பாட வேண்டும். ஏன்னா நீங்கள் பக்கவாத்தியம் இல்லாமல் பாடுகிறீர்கள். நீங்கள் பாட வந்த நோக்கம் அந்த கவிஞர் எழுதிய வரியை பாடல் மூல இசையோடு எங்களுக்கு புகுத்துகிறீர்கள். நாங்கள் இசையோடு கேட்கும் பொழுது புரியாததெல்லாம் நீங்கள் பாடும் பொழுது துல்லியமாக எங்களுக்கு புரிகிறது. சிறப்பு அம்மா. இரண்டு பாடல்களையும் பாடி ஒரு திருப்புகளையும் பாட வந்தீர்கள். ஒவ்வொன்றாக பாடியவர்களே திருப்புகளை பாடி உடனே பாடலையும் பாடு வந்தா கொஞ்சம் சக்தி
0: வாழ்த்து. அப்ப ஆசை யாரை விட்டது? ஆசை யாரை விட்டது?
1: ஆசையை விடாம ஆர்வம். உங்களுக்கு பாட வேண்டும்
0: ஆசை.
1: எல்லோருக்கும் ஆசை இருக்கின்றது, ஆர்வமும் இருக்க வேண்டும். இங்கே இருக்கின்றது நான் பலரை பார்த்திருக்கின்றேன். ஏதோ நானும் ஒரு காலத்தில் வந்து வானொலியில் பாட வேண்டும் என்று வருபவர் இருப்பார்கள். சரி, அது பாடலாம், கடைசி நேரத்திலும் பாடலாம் தானே, எங்களுடைய அலுவலை பார்ப்போம் என்று பார்ப்பவர்கள் இருக்கின்றார்கள். அதுகளெல்லாம் அவரவருடைய ஆர்வமும் அவரவருடைய உணர்வையும் பொறுத்தது. அவருடைய திறமையை அவர் வெளிக்காட்டுவதற்கு உள்ள சந்தர்ப்பம் எங்கு வருதோ அங்கே காட்டி விடணும். அதுதான் மனித தன்மை. எனக்கு எங்கே சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ சரியான சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்த வேண்டும். எனக்கண்டிருப்பது எனக்குத்தான். அதை நான் விளக்க முடியாது. அதை ஒன்று அற்புதமாக சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து வாரம் ஒரு நாள் வந்து பாடும் இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக சிறப்பித்து பாடலை பாடி நான் கவனித்தேன். அங்கு நீங்கள் ஆலயத்திலிருந்து வரும்பொழுது எழுதியிருந்தீர், அப்பா நான் ஆலயத்திலிருந்து வருகிறேன், விரைவில் வந்து விடுவேன் அப்பா என்று. அது பெரிய ஆனந்தமா இருந்தது கேட்டது. அதே போல வந்து பாடலை தந்திருக்கேன். வந்து நீங்க சிறப்பித்த அத்தனை பேரும் சிறப்பாக தந்திருக்கின்றீர்கள். நேரத்தை நேரத்தை கருதி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். அற்புதமாக வந்து பாடியிருக்க வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு சிறப்பு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு அனைவருக்கும்.
0: நன்றி அப்பா. நான் விடைபெறுகிறேன். அப்புறம் எல்லோரும் பாட வந்த பாடிய அனைவரும் நன்றாக பாடினார்கள். அப்பா வந்து எங்களை எல்லாம் ஆர்வத்தோட அரவணைத்து அழகாக பாட வைத்தார்கள். எல்லோருக்கும் நன்றி. அப்பாவுக்கும் நன்றி. வானொலிக்கு நன்றி அப்பா. வணக்கம்.
1: அம்மா கேட்டுக்கொண்டிருப்பாங்க.
0: ரொம்ப நாள் ஆயிடுச்சு விடைபெறுவது. விடைபெறுவது சொல்லுவோம் முன்னாடி இந்த
1: ஞாபகப்படுத்திக்கிறேன். அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருப்பார் இந்த நிகழ்ச்சி. அவ்வாறு கொண்டு வரப்பட்ட நிகழ்ச்சி. நன்றிகள் மகளே, நன்றிகள். வாழ்த்துக்கள் அம்மா. மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி.
1: அடுத்த வாரம் தயாரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பாடலை கொண்டு வந்து காற்றலை சிறப்பு உலகின் பல பாகத்திலிருந்தும் வந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம் வணக்கம்.
1: மோனியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவத்தில் சேவையில் இணைந்து இன்று பாடுவோர் பாடல் அந்நிகழ்வை அலங்கரித்திருந்தார்கள் அன்பு உறவுகள் கிருஷ்ணன், விக்னேஸ்வரன் அவர்கள், சாந்தி கணபதி அவர்கள், ரேவதி ராணி அவர்கள், சந்தன்ராஜ் அவர்கள், ஆனந்தன், இவர்கள் எல்லோரும் வந்து தங்களுடைய கடமையை எண்ணி சரியான நேரத்துக்குள் வந்து பணிச்சுமைகள் இருந்த வேளையிலும் வேறு பராற்று இருந்த வேளையிலும் கூட வந்து அற்புதமாக தங்கள் உணர்வை கொட்டி தீர்த்து அழகாக பாடி சென்றார்கள். சரியான நேரத்துக்கு நான் முடிக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். அந்த வகையில் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவேன். இவர்கள் அனைவருக்கும் ஆண்டவன் நிரல் என்றும் கிடைக்கட்டும். அன்னை கலைவாணியினர் உழைத்து மீண்டும் சிறந்த கலைஞர்களாக இவர்கள் வர வேண்டும், இவர்கள் நாவன்மை சிறக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வை வந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி வணக்கம் கூறி எல்லாம் வல்ல இறைவா உலகெல்லாம் பறந்து வாடும் அன்பு உறவுகள் அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வை காண வேண்டும். இப்ப ஒடிசாவோ இங்கே அந்த ஊரில் நடந்த விபத்தை பற்றி எல்லாம் போட்டு எழுதியிருந்தார்கள். இந்த அனர்த்தங்கள் எல்லாம் வேண்டாம், எதற்காக நடைபெறுகிறது தெரியவில்லை. இறைவா அனர்த்தங்கள் காணாமல் அல்லோல கல்லோலப்படாமல் நோயற்ற வாழ்வு கண்டு சமாதானமாக மகிழ்ச்சியாக அன்போடு மனிதநேயத்தோடு அறம் தலைக்க வாழ வேண்டும். எல்லோரும் அதற்கேற்ற அனுகூலத்தை கொடுக்க வேண்டும் என்று இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்புடன் உங்கள் அனைவருக்கும் விடை கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது ஆடலுடன் பாடலை கேட்டுகின்ற பாடலோடு ஆரம்பித்து ஆடலுடன் பாடலை கேட்டுகின்ற பாடலுடன் முடிவடையும் பாடுவோர் பாடலாம் 2023 ஆண்டின் 6வது மாதத்தின் 4வது நாள். வணக்கமும் நன்றியும் நல்லுறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். கலையகத்தில் இப்பொழுது நேரம் 11:33 நிமிடத்தை காட்டுகின்றது. உங்களுக்கு நேரம் இரவு நேரம் 9:03. 2023 3rd month, 18th day, காரிக்கிழமை, சனிக்கிழமை. இங்கிதமான இந்த காரைக்கிழமையிலே நாங்கள் இன்று காற்றலையில் நேரொலியில் சந்தித்திருக்கின்றோம். இணைந்து கொண்டு இன்றைய நிகழ்வை எடுத்து வருவதற்காக இது மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. இப்பொழுது காற்றலை எங்களது 2 பாகை வானலை கூறுகின்றது. 2 பாகையிலே நாங்கள் இருக்கின்றோம். அதாவது 0 மேலே, குளிர்நிலைக்கு மேலே என்று கூறப்படும் வேளையில், ஆனால் அந்த காற்றும் அதனுடைய வெளியே சென்றால் அதனுடைய குளிர் நிலையும் 0 கீழே 2 பாகை செல்சியஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு குளிர்நிலையில் இருக்கின்றோம். இது பெரிய பாரதூரமான குளிர் அல்ல, ஆனாலும் இது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் குளிர். எப்பொழுதும் குளிர்ச்சாதனப்பட்டிக்குள்ளே குந்தி இருக்கலாமா? முடியாது தானே. ஆனால் வீதிகள் சீராக இருக்கின்றது, சிறப்பாக இருக்கின்றது. பனிப்பொழிவை காணவில்லை. நேற்றைய தினம் மழையும் மப்புமாக இருந்தது. இனி இப்படியே மழை பொழிந்து குளிர் குறைந்து அது நீ பனி உறையிலிருந்து நீங்கி நீராகி மழையாக வரும். மழை பொழிந்து அதன் பின்பு கோடை காலத்தை நாங்கள் காணலாம். இப்பொழுது இலை உதிர்காலத்தில் வந்த இந்த குளிர் இப்பொழுது இலை துளிர்காலத்துக்கு வந்துவிட்டோம் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் ஒரு சில மரங்களில் முகைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, முளைத்து கொண்டு வருகின்றது. இந்த இங்கிதமான வேளையிலே இன்று சூரிய பகவான் 12:02 பகலாக எங்களுக்கு தன் ஒளியை தர வேண்டும். அதாவது 7:06 அதிகாலையிலே உதித்து மாலையிலே 7:08 மறைய வேண்டும். அது அவருடைய கடமை நேரம். ஆனால் அவரை காணவே இல்லை, மப்பாக இருக்கின்றது. நேற்றைய தினமும் அப்படித்தான் இருந்தது. இந்த வேளையில் நாங்கள் இன்று என்ன நிகழ்வை ஆரம்பிப்போம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். இன்று காரிக்கிழமை அல்லவா? இதுதான் அந்த நிகழ்வு.

என் கேள்விக்கு என்ன பதில் என்று ஆரம்பிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு, பாட்டுக்கு பதில் பாட்டை கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று ஆதங்கத்தோடு இருக்கின்றீர்கள், எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். அந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி வரைக்கும் எனக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது என்று தடைகளை எல்லாம் விலக்கி வைத்து நீங்கள் தனியாக இருந்து ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். உங்களை ஆயத்தப்படுத்தி வேகம் விவேகமாக மனதில் தோன்றும் பாடல்களை அள்ளி வீச வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே அன்பு உறவு நான் நினைக்கிறது விஜயராகவன் ஐயாவாக இருக்க வேண்டும், அழைத்துக் கொண்டே இருக்கின்றார். அவர் நிகழ்ச்சியை கேட்பதில்லை, வந்தவுடன் நான் பாட்டு கேட்க வேண்டும் முதல்ல என்று ஓடி வந்து விடுவார் போல் இருக்கின்றார். நிகழ்ச்சியை பூரணமாக உள்வாங்குவது இல்லை போல் தெரிகின்றது. பூரணமாக நிகழ்ச்சியை கேட்டு அதன் பின்பு ஆயத்தம் என்று கூறிய பின்பு என்ன பாடலுக்கு பாடல் கொண்டு வர போகின்றோம் என்பதை உணர்ந்து வந்தால் நன்றாக இருக்கும். இடையிலே நீங்கள் அழைத்தால் உங்களுக்கு நான் பதில் சொல்லி எங்கள் நிகழ்ச்சி தடைப்பட்டு விடும், சுவாரஸ்யம் அற்றுவிடும். அதனால் மறு ஒலிபரப்பில் சில பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுத்திருக்கேன் எங்களை நாங்கள் மீளாய்வு செய்வது, எங்களை நாங்கள் மீண்டு பரிசோதித்துக் கொள்ளுகிறோம். நான் செய்தது சரியா, நான் பாடியது சரியா, நான் கூறியது சரியா, நான் பேசியது சரியா என்று வானொலியில் வந்து பேசியது அத்தனையும் பதிவாகி ஆவணமாக்கப்பட்டு அது மீண்டும் மறு ஒலிபரப்பாக வரும்போது உங்கள் குரலில் நீங்கள் பேசியதை நீங்களே கேட்கும் வானொலியில் கேட்கும் ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. அது ஒரு பெருபேறு என்றுதான் கூற வேண்டும். இந்த நேரத்தில் நான் என்ன கூறுகின்றேன் என்று கேட்க முடியாமல் தொலைபேசியை அவர் அழைத்தபடிதான் இருக்கின்றார் என்றால் அவர் அழைத்து கொண்டிருக்கிறதால் நான் பேசுவது கேட்காது. வானொலியில் என்ன போகின்றேன் அவருக்கு தெரியாது. நிகழ்ச்சியை உள்வாங்க வேண்டும் முதலில், என்ன நிகழ்ச்சியை செல்கின்றது என்று அன்பு நேயனஞ்சங்களே. இந்த வேளையிலே பாட்டுக்கு பதில் பாட்டு எப்படி என்பது உங்களுக்கு தெரியும், தயாராகி கொண்டிருக்கின்றீர்கள். விறுவிறுப்பாக செல்ல வேண்டிய இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு இன்று நிகழும் சரியான நேரத்திலே அத்தோடு உங்களுக்கான பாடல்களும் தரப்படும். முடிந்தவரை நாங்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நிறைத்து அதிலே வருபவர்களுடைய பாடல்களை தெரிந்து கேட்டு அந்த பாடல்களை நான் ஒரு தொகுப்பாகவே உங்களுக்கு தர முடியும் என்பதையும் கூறிக்கொள்கின்றேன். தயவு செய்து நீங்கள் தொலைபேசியில் அழைத்து ஒரு பாடலை நீங்கள் கொண்டு வர வேண்டும். கொண்டு வரும்பொழுதோ நீங்கள் எந்த பாடலுக்கு என்ன வரி என்ன பதத்தை கண்டுபிடித்து அந்த பதத்துக்கேற்ற பாடலை தருகின்றீர்கள் என்று புரிய வைக்க வேண்டும். எனக்கு மட்டுமல்ல கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உலகளாவ கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியை. உதாரணமாக நாகப்பன் போன்றோர் சந்தன்ராஜ் அவர்கள் வரும்போது மற்றவர்களும் தான் வரும்போது கூறுவீர்கள் இந்த பாடலை பாடினார் அந்த பாடலுக்கு அந்த வரியிலே நான் ஒரு பாடலை கொண்டு வருகின்றேன். அந்த அந்த வரியை அந்த பதத்தை குறிப்பிட்டு கூற பாடினவர் பெயர் கூற தேவையில்லை. ஒரு பாடலை கேட்டேன் அந்த பாடலில் இந்த அந்த அதில் வந்த முதல் பதத்தில் இந்த பதத்துக்கு தேவை. அடுத்தது நீங்கள் குறைந்த ரெண்டு மூன்று பதங்களை அதில் சேர்க்க வேண்டும். முதல் வரியை முழுமையாக கூற வேண்டும், பாடியும் காட்டலாம். ஆனால் பாட சொன்னவுடன் ரெண்டு மூன்று வரி இழுத்து பாடிக்கொண்டு போக தேவையில்லை. முதல் வரியை ரகத்தோடு ஒரு தடவை பாடி காட்டினால் போதும். அடுத்தது நீங்கள் இணைந்து பதிலை தந்தவுடன் நான் சரி என்றவுடன் என்னுடைய குரல் கேட்டவுடன் நான் ஏற்றுக்கொண்டேன் என்றவுடன் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய தொலைபேசியை துண்டிக்க வேண்டும். நான் கூறுவதையே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. நான் கூறுவதை நீங்கள் கேட்டு அது முடிந்த பின்பு அடுத்த உறவு யார் என்று கேட்க நீங்கள் அதன் பின்பு வைக்கும் பொழுது தொலைபேசியை நீங்கள் துண்டிக்க போகும் பொழுது அடுத்த உறவுகள் தடைப்படுகின்றார்கள். நீங்கள் வருகிறீர்கள், அழைக்கிறீர்கள், இணைப்பு கிடைத்தவுடன் இவ்வளவு கடினப்பட்ட அந்த இணைப்பை எடுக்கிறீர்கள். இணைப்பு கிடைத்தவுடன் பாடலை கூறுகிறீர்கள், அது வந்துவிட்டது என்று கூறுவேன், அல்ல வந்துவிட்டது என்றால் வேறு பாடலை தருங்கள், வரவில்லை என்றால் நீங்கள் சென்று திரும்பி வாருங்கள் பாடலை தந்துவிட்டு. வைத்து கொண்டிருக்காதீர்கள், தொலைபேசியை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் தொடர்ந்து 200-300 தடவை அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். பாடல் வரிசை என்னைக்கு வந்தால் இப்பொழுது ஒரு அன்பு உறவு அழைத்து கொண்டே இருக்கின்றார், எதற்காகவோ எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது பாடல் என்ன பாடலை தரப்போகிறார் கேட்டு எனக்கு விருப்பமான பாடல் என்று கூறப்போகின்றார். என்னுடைய ஒலி கேட்கவில்லையா, நான் போய் பேசுவது கேட்கவில்லையா, வானொலியில் தவறு இருக்கின்றதா, சுட்டி காட்ட எடுக்கின்றாரா, இல்லை. சிந்தித்து உள்வாங்கி செய்ய வேண்டும் என்று உறவுகளை என்ன நிகழ்ச்சி செல்கின்றது என்பதை நீங்கள் நன்றாக யோசிக்க வேண்டும். நேற்றைய தினம் பாட்டும் பதமும் கேட்டிருப்பீர்கள் காலை நேரத்தில் என்று எண்ணுகின்றேன். அந்த பாட்டும் பதமும் இனிமையாக சென்று உங்களுக்கு இதமூட்டியது. இங்கே பாட்டு சவாரியை சந்திப்பதற்காக எல்லோரும் ஆவலோடு இருக்கின்றார்கள். அந்த வழியில் அன்பு உறவோடு அழைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார், தொலைபேசியை வைத்துக் கொண்டே இருக்கின்றார். தான் முதலில் வர வேண்டும் என்பதற்காகவோ இன்னமும் எனக்கு தெரியவில்லை. அப்படியான பண்புகளை விலகிக் கொள்ள வேண்டும். சரி, இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. என்ன பாடலுக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும் அது இன்னும் தெரியவில்லை தானே. அதனால் இன்று எந்த பாடலுக்கு நீங்கள் வரி சேர்க்க வேண்டும் என்பதை இப்பொழுது காற்றலை தருகின்றது. அதை கேட்டு நீங்கள் பாடல்களை கொண்டு வாருங்கள்.

இனிமையான அந்த பாடல், இது ஒரு பொன் மாலை பொழுது, இது ஒரு பொன் மாலை பொழுது என்ற பாடல் வரிகோடு ஆரம்பித்திருக்கின்றது. இந்த பாடலுக்குள்ள முதல் வரியிலே வந்த பதங்களை நீங்கள் கண்டுகொண்டீர்கள். இது ஒரு பொன் மாலை பொழுது என்பதில் ஏதாவது ஒரு பதத்துக்கு நீங்கள் பாடலை எடுத்து வரும் அழைத்த உறவு தயவு செய்து துண்டித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தொலைபேசியை உறவுகள் வந்து போட்டியிலே பங்கு பெற்றே இருக்கின்றார்கள். நீங்கள் அழைத்து வைத்தபடியே இருக்கின்றீர்கள். யார் என்று தெரியவில்லை, இலக்கம்தான் தெரிகின்றது, படமும் உள்ளவில்லை, உங்களுடைய குறிப்புகள் தெரியவில்லை. தயவு செய்து நீங்கள் அப்படி அழைத்து கொண்டிருந்தால் உங்களை எடுக்க என்னால் முடியாது. எங்கே இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற பாடலுடன் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றது. ஓடி வாருங்கள், உங்கள் பாடலை தெரிவு செய்து கொண்டு வந்து பொருத்தி செல்லுங்கள். இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. பாட்டுக்கு பதில் பாட்டு, ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள்.

0: முதலாவதாக வந்து இணைகிறார் எங்கள் அன்பு கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் அன்பு கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக, மகிழ்வாக, சிறப்பாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் கிருஷ்ணன்?
1: கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்.
0: ஆமா, கேட்க இருந்தேன். மகளுடைய எல்லாம் நன்றாக நடந்து நடைபெற்றதா?
1: நல்லபடியும் அடிச்சாச்சு.
0: காதில் பவுன் ஏற்றும் போது அழுதாவா? சிறப்பு. அந்த காட்சியை காண்பதே, முட்டையும் போட்டு இறைவனுக்கு காணிக்கை எல்லாம் கொடுத்து வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள், அவளுக்கு எல்லா நலமும் உண்டாகட்டும். சரி, இப்பொழுது என்ன பதில் பாட்டை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்?
1: இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேரம் பூபாலம்.
0: வாழ்த்துக்கள். உடனடியாக சென்று அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அழைப்பை துண்டித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததை கொண்டு வருகின்றார். யாராக இருக்கலாம் அவர்? அடுத்த பாடலை கொண்டு வருவர்கள் எங்களுடைய ராபிக் அவர்கள். வணக்கம் ராபிக்.
2: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களுக்கு காலை வணக்கம், இரவு வணக்கம். நாகர் முகம் ரவி, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம் என்று கூறி உங்கள் நலம் தெரிந்து இரண்டு வணக்கத்தையும் நானும் தருகின்றேன். என்ன பாடலை பதில் பாடலாக கொண்டு வந்தீர்கள்?
2: மாலை சூடும் வேலை, அந்த பாடலியா?
0: ஆஹா,
2: நான் மகனல.
0: மாலை சூடும் வேலை, இது இனிமையான பாடல்.
2: மேலே
0: துண்டித்துக் கொள்ளுங்கள்.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: வாழ்த்துக்கள். அடுத்த உறவிடம் செல்கின்றேன். அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய அன்பு உறவு. இவர் தான் அழைத்துக் கொண்டிருந்த உறவு. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
3: நான் சிவபுரில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: சோமசுந்தரம், நீண்ட நேரம் அழைத்துக் கொண்டிருந்தீர்களா? நிகழ்ச்சியை கேட்காமல் வரக்கூடாது தானே? என்ன பாடலை கொண்டு வரமான சாரி, இப்பொழுது நலமாக இருக்கின்றீர்கள்? நலம்.
3: பொன்மாலை பொழுது பாடல் கொடுத்துருக்கீங்க.
0: ஆமா, அதுக்கு என்ன பாடல் தருவீங்க? இது பொன் மாலை பொழுது. இதுல எந்த பதத்துக்கு என்றாலும் நீங்க கொண்டு வரலாம்.
3: மாலை கருக்களில் சோலை குயில்கள் ஏன் பாடுதோன்னு ஒரு பாடல் இருக்கு.
0: அப்பா, மாலை கருக்களில் சோலை குயில் வரும், காலை வேளையில் மயிலும் வரும் உங்களிடம் இல்லையா? சரி, சென்று வாருங்கள். சென்று அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் எங்களுடைய ஜெகபிரசாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே.
4: ஐயா வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதிக் நலம் வரீங்களா ஐயா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் நலம் தானே?
4: நலம், நலம், நலம். அனைவரும் நல்ல நலமா இருக்கும்.
0: அனைவரும், அனைவரும் எல்லோரும். அங்கே என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
4: எனக்கு பொன்வந்தி மாலை பொழுது
0: இனிமையான
4: பாடல்.
0: பொன்வந்தி மாலை பொழுது என்ற இனிமையான பாடலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். சென்று மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு வருகிறேன்.
4: நன்றி, நன்றி.
0: அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார் என்று பார்க்கும் பொழுது அது வேற யாரும் இல்லை, அது எங்களுடைய பாலக்காடு பிரபு அவர்கள் வந்திருக்க. வாழ்த்துக்கள். வணக்கம் பிரபு, வந்து இணைந்து கொண்டீர்கள். கொண்டு வாருங்கள். நலமாக இருக்கின்றீர்கள்?
1: நலமாக, மகிழ்வாக இருக்கிறோம். பதில் பாட்டு கோருகிறேன். பொன்னந்தி மாலை பொழுது என்ற ஒரு பதம் வந்து.
0: ஆமா, நல்ல பதம், நல்ல பாடல். அதை இப்பொழுது ஜெகபிரசாதிக் அவர்கள் தந்துவிட்டார். நீங்கள் இன்னும் ஒரு பதத்தை தாருங்கள். இது ஒரு பொன் மாலை பொழுது என்ற வரியிலே ஏதாவது ஒரு பாடலை கொண்டு வாருங்கள். இது ஒரு பொன் மாலை பொழுது. இத்தனை பதங்கள் இருக்கின்றது.
1: இது ஒரு பொன் மாலை பொழுது.
0: அதுலயே இதுவுக்கு கூறலாம், ஒருவுக்கு கூறலாம், பொன் என்றதுல இருக்கலாம், மாலை பொழுது என்று இருக்கலாம்.
1: ஒருவன் ஒருவன் முதலாளி.
0: சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. சென்று வாருங்கள், மீண்டும் ஓடி வாருங்கள். ஒருவன் ஒருவன் முதலாளி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றார், அழைத்துக் கொண்டு இருக்கின்றார் அவர் யார் என்று தெரியவில்லை. வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம் சோமசுந்தரம் அவர்களே. வணக்கம் சோமசுந்தரம்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்கள் பாடலை. வணக்கம்.
3: பாடல் வந்து திருவள்ளுவர் செல்வதுல இருந்து மாலை வண்ண மாலை இந்த உலகத்தில் ஆயிரம் மாலை.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள், மீண்டும் வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மாலை வண்ண மாலை, இனிமை, இனிமை, இனிமை. அடுத்த பாடலை யார் தரப்புகின்றார்? ஜெகபிரசாதிக் அவர்கள் வருகின்றார். வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே.
4: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
4: ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம் என்ற பாடல்.
0: ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், இனிமையான பாடல். மீண்டும் பாருங்கள். இளைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். அடுத்த உறவிடம் செல்கின்றேன்.
4: நன்றி, நன்றி.
0: அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? அவர் ராபிக்காக இருக்கின்றார். வணக்கம் ராபிக், வந்துவிட்டீர்கள். கொண்டு வாருங்கள் இரண்டாவது.
2: சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே, அந்த பாடலையா?
0: எந்த பாடலை கொண்டு வருகின்றீர்கள்?
2: இந்த சோலை மாலை
0: மாலை கருக்கள் கட்டிக்காரன்
2: அந்த பாடல் பதில் பண்ண வரும்
0: கட்டிக்காரன் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படித்தான். சரி சென்று மீண்டும் கொண்டு ஓடிவாருங்கள் இணைப்பு துண்டியுங்கள். அடுத்த உறவாக வந்து விட்டார் எங்களுடைய வெற்றியாளர் சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் வணக்கம் வருக வருக
5: வணக்கம் வணக்கம் ஐயா. இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணியா.
0: ஆஹா இது நீ இருக்கும்
5: நன்றி வணக்கம்
0: நன்றி நன்றி. இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி என்ற பாடல். அடுத்த பாடலை தர இருக்கின்றார் வடலூர் ஆனந்தன் அவர்கள். வணக்கம் வணக்கம் ஆனந்தன் அவர்களே. ஆனந்தன் வணக்கம்
6: வணக்கமே வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள்?
6: பாட்டு பதம் எல்லாம் கேட்டுட்டு சிறப்பா இருக்கிறோம் ஐயா.
0: பாட்டு பதம் கேட்டு சிறப்பா இருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
6: இது ஒரு பொன்மாலை பொழுது அந்த பாடலுக்கு பொன்மணி கோபம்
0: ஏனும் ஒரு பொன்மாலை பொன்மணி கோபம். வாழ்த்துக்கள் சிறப்பான பாடல் மீண்டும் பாருங்கள். அடுத்து கிருஷ்ணன் அவர்கள் வந்து விட்டார் கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் அவர்களே நீங்கள் என்ன பாடலை கொண்டு வருகிறீர்கள்? கிருஷ்ணன் ஐயா பாருங்கள்.
7: ஒரு கொடியில் இரு மலர்கள்
0: சிறப்பு
7: சிறந்ததம்.
0: ஒரு கொடியில் இரு மலர்கள் சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஜெகபிரசாதிக் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதிக் அவர்களே.
8: ஐயா ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் என்ற பாடல். ஐயா
0: இனிமையான பாடல் நல்ல கருத்துள்ள பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு மீண்டும் பாருங்கள்.
8: நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வருவது? சந்தன் ராஜ் அவர்கள் வந்து விட்டார். வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே.
9: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
9: குழந்தை பாடுறேன் கண்ணுமணி பொண்ணுமணியா.
0: குழந்தை பாடுறேன் கண்ணுமணி குழந்தை பாடுறேன் கண்ணுமணி குழந்தை தானே நீங்கள். ஓகே நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகிறீர்கள்? அடுத்த பாடலை கொண்டு வருவது எங்களுடைய அன்பு பிரபுவாக இருக்கின்றார். வணக்கம் பிரபு கொண்டு வாருங்கள்.
1: கண்மணி என்ற ஒரு பதத்திற்கு கண்மணி அன்போடு காதலன் அந்த பாடலை.
0: குணா திரைப்படத்திலிருந்து கண்மணி அன்போடு காதலன் லெட்டர் லெட்டர்
1: வந்து விட்டதா?
0: மீண்டும் பாருங்கள். இல்ல இல்ல மீண்டும் பாருங்கள். நன்றி. சிறந்த பாடல் சிறந்த பாடல். அடுத்த உறவு யாராயிருந்தாலும் சந்தன் ராஜ் அவர்கள்.
10: வணக்கம்.
0: சோமசுந்தரம் வந்துட்டோம் கொண்டு வாருங்கள். சோமசுந்தரம் உங்கள் பாடலை.
10: பொன்மானே சங்கீதம் பாடிவான் ஒரு பாடலுங்கய்யா. நான் சிகப்பு மனிதன்.
0: ஆமா
10: அந்த பாடல குடுக்கலாங்களையா?
0: கொடுங்க அதுக்கு கொடுங்க வரியை.
10: அதான் பொன்மானே சங்கீதம் பாடிவா.
0: அதைத்தான் இப்பொழுது ஒருவர் பாடிவிட்டார்.
10: பாடிவிட்டாருங்க.
0: ஆனந்தன் அவர்கள் பாடினாரே அந்த பாடலை.
10: அப்படியா? சரி கண்மணியே பேசு. கண்மணின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாருங்க பாருங்க நம்பர் சந்தனராஜ்.
0: இல்ல அது பிரபு கொடுத்தா போங்களாம். என்ன பாடல்?
10: கண்மணியே பேசுன்னு ஒரு பாடல் இருக்கு பாருங்க.
0: நான்கை பார்க்க இல்லாதையே நீங்கள் அந்த வரியை இந்த பாடல் உறுதியாக கூற வேண்டும் பாருங்க.
10: காகி சட்டை படத்துல இருந்து கண்மணியே பேசு மௌனம் என்ன.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு நல்ல ஞாபகம் கொண்டு வாருங்கள். மீண்டும் பாருங்கள். கட்டிக்காரன் அடுத்த பாடல் ஆனந்தன் தான் வந்து செல்கிறேன். வணக்கம் ஆனந்தன்.
6: ஒரு தாய் வயிற்றில் வந்து உடன் பிறப்பின்னு ஜெகபிரசாதிக் பண்ணங்க.
0: ஆமா
6: ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே எங்கள் குலம் என்போம்
0: அந்த பாடலை முதலில் ஜெகபிரசாதிக் அவர்கள் முதலில் பாடிவிட்டார்.
6: அப்படியா? ஒரு ஒரு கொடியில் இரு மலர்கள் பண்ணாங்க.
0: ஆமா
6: கொடியிலே மல்லிகைப்பூ மனக்கு
0: வாழ்த்துக்கள் ஆனந்தன். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடல் ஜெகபிரசாதிக் அவர்கள் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதிக் அவர்களே.
8: ஐயா பொன்வண்ண மாலையில் நீ தொடும் போது எண்ணத்தில் இன்ப சுகமோ அப்படிங்கிற பாடல்.
0: இனிமை இனிமை இனிமை பொன்வண்ண மாலையில். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? எங்கள் சோமசுந்தரம் தான் கொண்டு வருகின்றார். கொண்டு வருங்கள் சோமசுந்தரம் பாடலை.
10: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
10: அதாவது சென்ட்ரலின் தொடுப்படத்துல இருந்து கண்மணி நீ வர காத்திருந்தேன் ஒரு பாடல் இருக்கு.
0: வாழ்த்துக்கள் சிறப்பு. கண்மணி நீ வர காத்திருந்தேன் மீண்டும் பாருங்கள். வெற்றி வெற்றி கண்மணி நீ வர காத்திருந்தேன் விடக்கூடாது. அடுத்த பாடல் அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றார்? சந்தன் ராஜ் அவர்களா? வணக்கம் ராபிக் அவர்களே, ராபிக் வாருங்கள்.
2: பெண்மானே சங்கீதம் பதில் படியா, மானே தேனே கட்டிப்பிடி
0: வந்துட்டாங்களே, கட்டிப்பிடிக்கு வந்து விட்டார்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வர போகின்றார்? சந்தன் ராஜ் அவர்கள் வந்து விட்டார். கட்டிப்பிடி பாடல் வந்து
5: விட்டது. மல்லிகைப்பூ மணக்குதே மானே,
0: அந்த பாடல் தந்து விட்டார்.
5: நன்றி.
0: கொடியிலே மல்லிகைப்பூ, ஆனந்தன் விட மாட்டார். வாசம் மல்லிகை,
5: மல்லிகை பூவுக்கு கல்யாணம்.
0: அடங்க அப்பா, எங்களுக்கு அழைப்பு விட செல்லுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மல்லிகை பூவுக்கு கல்யாணம், இனிமையான பாடல். அடுத்த பாடலை யார் தருகின்றார்? ஜெகபிரசாதிக் அவர்கள் கொண்டு ஓடி வருகின்றார். கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதிக்.
8: கூடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா என்ற பாடல்.
0: இனிமையான பாடல், கொடிய செய்ததும் காற்று வந்ததா. வாழ்த்துக்கள், மீண்டும் வாருங்கள். வணக்கம், வணக்கம் மகளே சியாமலா. மகளே, வணக்கம் மகளே சியாமலா.
11: அப்பா வணக்கம்ப்பா. கொடி விட்ட
0: வணக்கம் மகளே.
11: கொடியிலே மல்லிகை பாட்டு பண்ணாங்களப்பா?
0: ஆமா,
11: அதுக்குப்பா. கொடி விட்ட சிறுமுல்லை மலரே, அந்த பாட்டுப்பா.
0: அருமை, அருமை. கட்டிக்காரே, கட்டிக்காரே, புதுமையான பாடல். இனி அடுத்த வரிகள் வரப்போகின்றது. கொடி விட்ட வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இங்கே அடுத்த பாடலை யாருக்கு? கிருஷ்ணன் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே.
12: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசம் கொண்டு
0: கொண்டு. சரி, அவ்வளவுதான் வந்தது உங்களுக்கு. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் பாருங்கள். எங்கே அடுத்த பாடல யார்? சோபசுந்தரம் கொண்டு வருங்கள். வணக்கம் சோபசுந்தரம் அவர்களே. சிக்கலாகிவிட்டது. பதில் கூற மட்டும் பார்த்து கொண்டிருந்து விட்டு நீங்கள் உழைப்பை துண்டிப்பதென்றால் இடையூறு தான். இப்பொழுது வந்தவர் காற்றலையிலே நிற்கின்றார், அடுத்தவர்களை எடுக்க முடியாமல் இருக்கின்றார். சென்றவர் சென்று விட்டாரா, நின்றவர் நின்று விட்டாரா, ஒன்றுமே தெரியவில்லை. பிரபு நீங்கள் பாருங்கள். வணக்கம் பிரபு.
1: ஐயா, கட்டிப்புடி என்ற ஒரு பதம் வந்தது.
0: கட்டிப்புடி,
1: கட்டிப்புடி, கட்டிப்புடி.
0: அதை நான் நினைச்சே இந்த பாடலா
1: கண்டபடி.
0: கட்டிப்புடி என்ன புட மாடங்கள்லாம் ஓடி வந்த ஐயா. கட்டிப்புடி, கட்டிப்புடிதா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா,
0: நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? கிருஷ்ணன், நீங்கள் வந்து விட்டீர்கள். வணக்கம் கிருஷ்ணன்.
12: இது இரவா பகலா, நீ நிலவா கதிரா.
0: நன்றி, மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். எங்கே ஜெகபிரசாதி கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ஜெகபிரசாதி.
8: வணக்கம், வணக்கம் ஐயா. ஓடிவிட்ட சிறு முல்லை மலரே, நல்ல கோயிலில் சிரிக்கின்ற சிலையே என்ற பாடலை.
0: அதைத்தான் இப்பொழுது மகள் சியாமலா பாடிச்சொன்றார். எங்கே இன்னும் ஒன்றை கொண்டு வாருங்கள். சரி, மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றார்கள்? ராபி கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ராபி.
2: வணக்கம், வணக்கம். கல்யாண காய்கறி சாதம், காய்கறி பிரமாதம் அந்த பாடல்.
0: கல்யாண சமையல் சாதம், காய்கறி
2: பிரமாதம்,
0: சுப்பமான சாம்பார் சாப்பிடுவோம். வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் கொண்டு வாருங்கள். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் சோமசுந்தரம் அவர்கள். வணக்கம் சோமசுந்தரம் அவர்களே.
10: வணக்கம், வணக்கம். குணா படத்துல, குணாபடத்துல கண்மணியே அன்போடு காதலா நானும் எழுதும் கடிதம்.
0: அதை எழுதி விட்டார்கள் அந்த பாடலை. அது எழுதி ஆகிவிட்டது. பிரபு கொண்டு வந்திருந்தார். நீங்கள் வேற ஒன்று தாருங்கள். வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன். அன்பே அன்பே, மீண்டும் பாருங்கள். அன்பே அன்பே உன்வசம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் அழைத்து உடனே இணைப்பை துண்டித்து விட்டு சென்று விட வேண்டும். அடுத்த பாடலை கொண்டு வருவதற்கு அடுத்தவர்கள் வழிபட வேண்டும். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
12: மாலை சூடும் மனநாள் இளமங்கையின்
0: மலநாள் முதல் வரியை மட்டும் கூறுவீர்கள். வாழ்த்துக்கள் போதும் அது எங்களுக்கு. வாழ்த்துக்கள் சென்று மீண்டும் பாருங்கள். சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ்.
5: வணக்கம் ஐயா. வணக்கம். இரவும் வரும் பகலும் வரும் உலகம் கொண்டது ஐயா.
0: அதுதானே, இரவு வரும் இரவும்.
5: நன்றி, வணக்கம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் என்று கூறும் பொழுது ஜெகபிரசாதிக் அவர்கள் கொண்டு ஓடி வந்து விட்டார் பாடலை. ஜெகபிர கூறுங்கள் ஐயா.
8: ஐயா, இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு 1 என்ற பாடலை.
0: ஆஹா ஆஹா, இரவுக்கு 1000 கண்கள். இனிமே அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள், சென்று வாருங்கள்.
8: நன்றி நன்றி நன்றி.
0: பிரபு அவர்களே பாருங்கள்
1: ஐயா, இரவு என்று ஒரு பதம் வந்தது, அதற்கு பதில் பாருங்க. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, அந்த பாடலையா?
0: இரு காலத்தில் விழுந்தது திருமண மாலை, நல்ல பாடல். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை. இங்கே வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள், ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன் ராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள் பாடலை.
13: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
13: அந்தி நேர தெண்டல் காற்றியா?
0: அந்தி நேர தெண்டல் காற்று. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த கை அந்தி நேர தெண்டல் காற்று. அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? அடுத்த பாடலை சோமசுந்தரம் அவர்கள் கொண்டு வர. வணக்கம் சோமசுந்தரம்.
10: என்மன வானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளை, அதாவது அந்த காசி படத்துலங்கய்யா.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. என்மன வானில் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? நன்றி நன்றி நன்றி. எங்கே ஆனந்தன் அவர்கள் வாருங்கள், கொண்டு வாருங்கள். உடலூர் ஆனந்தன் ஐயா அவர்களை கொண்டு வாருங்கள். உங்கள் பாடல்
6: கல்யாண சமையல் சாதம் பாடலுக்கு. கல்யாண தேநில காய்ச்சாத பால் நிலா, அந்த பாடலையா?
0: எல்லாம் லா லாண்டு வரும் இல்லையா. கல்யாண தேநில, எளிமையான பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வரப்போகின்றார் எங்களுடைய அன்பு உறவு கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணன் அவர்களை, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
14: 1000 நிலவேவா, 1000 நிலவேவா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 1000 நிலவேவா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மகள் சியாமலாவை இணைப்போம். வணக்கம் வணக்கம் மகளே, மகளே சியாமலா, கொண்டு வாருங்களம்மா.
11: பாட்டு பண்ணாங்களா?
0: என்ன பாடலம்மா?
11: இரவும் வரும் பகலும் வரும். உலகம் சமநிலை பெற வேண்டும்.
0: வாழ்த்துக்கள். அகத்தியரை அழைத்து விட்டீர்கள். உலகம் சமநிலை பெற வேண்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உலகம் சமநிலை பெற வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே. அடுத்து பிரபு அவர்கள் வந்து விட்டார். மகனே பிரபு, கொண்டு வாருங்கள் ஐயா. என்ன பாடல் பிரபு?
1: ஐயா, தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, தென்றல் என்ற பாடல்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, இனிமையான பாடலை தந்தீர்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைக்கு துணிக்க வேண்டும் பிரபு, உடனடியாக துணிக்க வேண்டியது. ஜெகபர் சாதிக் அவர்கள் வந்துவிட்டார், கொண்டு வாருங்கள் ஐயா.
8: ஐயா, இரவு முடிந்து விடும், முடிந்தால் பொழுது விடிந்து விடும்.
0: முடியட்டுமே, இரவு முடிந்து விடும், முடியட்டுமே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருங்க. இனிமையான ஒரு பாடலை எங்களுக்கு சோமசுந்தரம். வணக்கம்
10: சோமசுந்தரம். நேரம்னு ஒரு பாடல் இருக்கீங்க முடிச்சல.
0: ஆமா,
10: அந்த பாட்டு
0: அந்தி வரும் நேரம்.
10: வரும் நேரம்
0: முந்தான முடிச்சுட்டு போய்விட்டீர்களா? சரி, அந்தி வந்து விட்டது. வாழ்த்துக்கள், ஓடி வாருங்கள் மீண்டும்.
13: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த பாடல், அடுத்த பாடலை யார் கொண்டு வருகிறார்? எங்கள் ராவி கொண்டு வருகிறார். வணக்கம் ராவி.
15: 1000 மலர்களே மலருங்கள், அந்த பாடலையா?
0: ஏழையோ 2000 மலர் மலர்ந்தால் எப்படி இருக்கும்?
8: உலகத்தில் சீரந்தது எது, ஓர் உருவம் இல்லாதது எது என்ற பாடலையா?
0: அம்பாடா, அற்புதமான ஒரு பாடல் இல்லையா ஐயா. வாழ்த்துக்கள் பட்டணத்தில் போ, சென்று பாருங்கள் மீண்டும். சோமசுந்தரம் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் சோமசுந்தரம்.
10: தென்றல் உறங்கிய போதும்னு ஒரு பாடல் இருக்கீங்க,
0: அந்த பாடல தரவா?
10: அந்த பாடல் கொடுங்க.
0: தென்றல் உறங்கிய போதும், திங்கள் உறங்கிய போதும். அது திங்கள் உறங்கிய போதும், தென்றல் உறங்கிய போதும் என்று வருமா? தென்றல் தென்றல் என்று வரும். சரி, நல்லது. வாழ்த்துக்கள். சரி வாழ்த்துக்கள், சரி பண்ணி விட்டீர்கள். தென்றல் உறங்கிய போதும். அடுத்த பாடல், அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கும்? அது சந்தன ராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார். வணக்கம் சந்தன ராஜ் அவர்களே.
13: வணக்கம். சோலை மலரே, சோலை மலரையா?
0: சோலை மலரே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சோலை மலரே. அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? அது எங்களுடைய சியாமலா அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். வணக்கம் சியாமலா. இங்கே யாரும் விரைவில் இணைய முடியாமல் இருக்கின்றார்கள். எங்கே எங்கே எங்கே எங்கே கொள்வதில் நடந்து கொண்டது. எல்லோரும் அழைக்கும் யாரோ ஒருவருடைய அழைப்பு மறுத்து தடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. யார் என்று தெரியவில்லை. வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே. இல்லை, ஒரே நேரத்தில் அழைக்கின்றார்கள் தான். அழைப்பு வர வேண்டும். ஆனந்தன் வர வேண்டும். சந்தன்ராஜ், எல்லோரும் யாரோ ஒருவருடைய அழைப்பு தடை செய்து கொண்டிருக்கும். உங்களுடைய அழைப்புகள் இங்கே பிறகுல இணைப்பு வருகிறதில்லை. உங்களுடைய இணைப்பு ஒருவருடைய இணைப்பு தோன்றியவர்கள் எல்லோரும் நிறுத்தி மீண்டும் பெற வேண்டும் போல் இருக்கிறது. ஐயோ, வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே. கிருஷ்ணன் அவர்கள் தான் அழைத்து வைத்திருக்கின்ற. வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே, கொண்டு வாருங்கள்.
16: தென்றலுக்கு என்றும் வயது 16 அன்று, வானத்தில் வண்ண நிலாவில் இன்னவள் தாய் என்று.
0: வாழ்த்துக்கள். இரண்டாவது வரியும் தெரிந்து விட்டது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பிரபு ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். பிரபு, பிரபு கொண்டு வர வேண்டும். கிருஷ்ணன், நீங்கள் வானொலியில் வந்து இரண்டு வரி பாட வேண்டும் என்று எண்ண வேண்டாம். ஒரு வரி போதும். பாடிவிட்டு நான் சரி என்று எந்த குரல் கேட்டவுடன் நீங்கள் வைத்து விடுங்கள். இங்கே பாருங்கள், குழுவப்பட்டு போச்சு பேருந்து. ஐயோ, இத்தனை பேர் வந்து அழைத்தாலும் சிரமப்படுகிறார்கள். நீங்கள் அழைப்பை துண்டிக்காத, நீங்கள் அழைப்பை பிடித்து வைத்திருக்கின்றீர்கள் ஒரு சிலர்கள். வணக்கம் ஆனந்தன். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
6: உலகம் சமநிலை பெற வேண்டும்னு சமலா பண்ணாங்க.
0: ஆமா.
6: உலகம் சுற்றும் வாலிபனோடு ஒரு பயணம் வந்தவள் நான்.
0: உலகம் சுற்றும் வாலிபனோடு ஒரு பயணம். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், அழைப்பை துணியுங்கள். அடுத்த உறவு, பிரபு நீங்கள் தான் வந்திருக்கிறீர்கள். வாழுங்கள் பிரபு. வணக்கம்
17: ஐயா. நிலவு என்ற ஒரு பதம் வந்தது, அதற்கு பதில் பாட்டு. நிலாவே வா செல்லாதே வா என்ற பாடல்.
0: நிலாவே வா செல்லாதே வா, இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள் மீண்டும். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? அவர் எங்களுடைய சியாமலா. அன்பு மகளே சியாமலா, அழைப்பு
11: தொண்டு
0: வாழ்த்துக்கள். நிலவு ஒரு பெண்ணாகி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? சந்தனராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள்.
18: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம்.
18: உலகத்தில் உள்ள அதிசயம் எட்டியா, உன்னையும் சேர்த்து.
0: என்னையும் சேர்த்த முடியா பாத்தீங்களா? என்ன சேர்த்த முடியாதான் அதிசயம் வந்து. உலக வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உலகத்தில் உள்ள அதிசயம் எட்டு என்று வந்து விட்டது. இனி 9 வரும். எங்கே வணக்கம். வணக்கம் மகளே சாந்தி.
19: வணக்கம் ஐயா.
0: வருக வருக வருக. நலமா இருக்கீங்களா சாந்தி? வணக்கம்.
19: நலமா இருக்கேங்க ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். சரி, இப்பொழுது என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
19: தென்றலுக்கு என்றும் 16 சொன்னாங்க. அதுக்கு 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா அந்த பாட்டு. நீங்க
0: அடேங்க அப்பா, 16 வயதிலே 17 பிள்ளையப்பா, அவ்வளவு பொறுப்பான உள்ள பிள்ளைகள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி. சென்று மீண்டும் பாருங்கள். சென்று மீண்டும் பாருங்கள். உடனடியாக இணைப்பை துண்டித்து மீண்டும் பெற வேண்டும். அடுத்து ராபிக் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் ராபிக் அவர்களே.
20: தென்றல் காற்றே, தென்றல் காற்றே, செய்தி சொன்ன கேட்டியா?
0: என்ன செய்தி ஐயா? நல்ல செய்தியா? சரி, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். பாருங்கள். வணக்கம் சோமசுந்தரம் அவர்களே. சோமசுந்தரம் அவர்களே வணக்கம்.
21: முதல் முறையாதுல அந்த நிலாவை தானே கையில புடிச்சேன்னு ஒரு பாடல் இருக்குங்க.
0: அது அந்த நிலாவை தானே, அந்த நிலாவை தானே என்று வரும். அந்த வந்திருக்க பாடல்கள் வந்திருக்கின்ற. அந்த நிலாவை நீங்கள் கொண்டு வந்த பாடல் நிலா என்ற பதத்துக்கு என்றால் பொருந்தவில்லை. ஏனென்றால் நிலாவென்று ஆரம்பிக்கவில்லையே நீங்கள் தந்த பாடல். அந்த நிலாவை தான் வரும். அந்த என்ற பதம் வந்திருக்கு தானே பல தடவை.
21: நிலவுக்கு 1000 கண்கள்னு ஒரு பாடல் இருக்குங்க.
0: ஆமா, அந்த பாடல் வந்து விட்டது. எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்கள் பாடினார்கள்.
22: கண்ணில் ஆமா
0: வாழ்த்துக்கள். அருமையான பாடல். தென்றலோ தீயோ தீண்டியது நானோ. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். சோமசுந்தரம் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஐயா சோமசுந்தரம்.
21: நிலவை பார்த்து வானம் சொன்னதே என்னை தொடாது.
0: அற்புதமான பாடலையா. திருநீல கண்டர் சொன்னதே ஒய்யன். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? நீங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ள வேண்டும். உடனடியாக துண்டிக்க வேண்டும். அடுத்த பாடலை கிருஷ்ணன் கொண்டு வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணன். கிருஷ்ணன் வணக்கம். ஐயோ வணக்கம் கிருஷ்ணன்.
3: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் ஓடுவாருங்கள். உலகம் ஆயிரம் சொல்லட்டும். நீங்கள் அடுத்த பாடலை கொண்டு ஓடுவாருங்கள். நேரத்தை நாங்கள் மிச்சப்படுத்த வேண்டும். அடுத்த பாடல் சோமசுந்தரம் கொண்டு வருங்க. வணக்கம் சோமசுந்தரம் அவர்களே.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: இது ஒரு நிலா காலம், அதுவும் செட்டு வரா இருக்கேன் இல்லைங்களா?
0: இது ஒரு நிலா காலமே செட்டு வராது. இது இருக்குதானே, இது பொன் மாலை பொழுது என்ற பாடல் தானே. இது ஒரு நிலா காலம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு. இது ஒரு நிலா காலம்.
4: நிலா. ஆமாங்க.
0: இது ஒரு நிலா காலமா, அது ஒரு நிலா காலமா? சரி, ரெண்டுக்கும் அது பொருந்து. அது ஒரு வார்த்தை வந்து விட்டது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு தெரிவு செய்யப்பட்டு விட்டது. சியாமலா வந்து விட்டார். வணக்கம் சியாமலா, கொண்டு வாருங்கள்.
22: அப்பா மீண்டும் நிலவுதான்ப்பா. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்? அந்த பாட்டுப்பா.
0: அந்த பாடல் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இப்பொழுது யார் பாடியது? ஒரு தினம் பாடல்.
22: நிலவே முகம் காட்டு பாப்பனா.
0: என்ன பாடல்? வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கிருஷ்ணன் அவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றார். வணக்கம் கிருஷ்ணன்.
3: பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தே நீ வருவாய்.
0: கரெட்டிக்காரன். மீண்டும் பாருங்கள், நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தே நீ வருவாய். என வாழ்த்துக்கள் மீண்டும் கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை யார் தருகின்றார்? சாந்தி கொண்டு வந்து விட்டார். சாந்தி வணக்கம்.
21: நில ஒன்று கண்டேன் என் ஜன்னலில். ஒரு பாடல்
0: அதுக்குள்ள நுழைந்து விட்டார். ஓகே, நில ஒன்று கண்டேன் என் ஜன்னலில். ஜன்னலை சாத்தி விடுங்கள். நில ஒன்று கண்டேன். வாழ்த்துக்கள் எல்லாரும் ஒரே
4: நிறுத்தி.
0: அடுத்த பாடலை யார்? சாந்தி நீங்கள் கொண்டு வருங்க. கொண்டு வருங்கள் சாந்தி.
22: நீயும் நானும் யார் நினைவே. அந்த பாட்டுங்கய்யா.
0: நீ

0: நேரம்
1: சரணம். வாழ்த்துக்கள், மீண்டும் வாருங்கள், மீண்டும் வாருங்கள். அடுத்த பாடலை பிரபு கொண்டு வருகின்றார். பிரபு வாருங்கள், பிரபு கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: ஐயா, அந்த நிலா பாதத்திற்கு மீண்டும் ஒரு பாடலை. நிலா காயும் நேரம் சரணம்.
1: அந்த நிலா காயும் நேரம் சரணம் பாடலை இப்பொழுது ராபிக் அவர்கள் பாடியிருந்தார். நீங்கள் இப்போது ஒன்று கொண்டு வாருங்கள், இன்னும் ஒன்று தாருங்கள்,
2: வேறொரு பாடல் மறுபடியும்.
1: ஏன் உடனே ஒரு பாடல் எடுக்கல? அந்த இத்தனை பாடல்கள் வந்து விட்டது,
3: வரவில்லை. யார் யார் யார் அவள் யாரோ.
1: வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். யார் யார் யார் இவள் யாரோ, மீண்டும் பாருங்கள். பாசமலர் சந்தன்ராஜ் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே.
3: வணக்கம் ஐயா. தாலாட்டு தேவானம் ஐயா, நன்றி. வணக்கம்.
1: பாடல், அந்த பாடல் தாலாட்டு தேவானம். வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை ஆனந்தன் சியாமனா கொண்டு வந்துட்டார். வணக்கம் சியாமனா.
4: வாழ்த்துக்கள்,
1: வந்து விட்டார் அவர், நீங்கள் வருவாய் என்று எதிர்பார்க்க. மீண்டும் பாருங்கள். நீ வருவாய் என நான் இருந்தேன். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது சந்தனராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே.
3: அருகில் ஒரு வானம் யா,
1: அருகில் வானம், அருகில் ஒரு வானம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அருகில் ஒரு வானம், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணன் தான் கொண்டு வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே.
5: இதுதான் உலகமா, இதுதான் வாழ்க்கையா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்?
3: வணக்கம் ஐயா. வணக்கம். தெரியுமா தெம்மாங்க பாட்டியா?
1: அதுக்கு எங்கே ஐயா தெரிய போகுது? அதுக்கு புல்லும் தென்றலுக்கு தெரியாது தெம்மாங்க பாட்டு வந்து விட்டு. தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்க பாட்டு? இனிமை, இனிமை, இனிமை. அடுத்த பாடலை தருவது மீண்டும் கிருஷ்ண சியாமலா கொண்டு வந்த. வணக்கம் சியாமலா.
4: அப்பா மீண்டும் நீதானப்பா, நீண்ட வார்த்தை தான்ப்பா.
1: அங்கே கொண்டு வந்து
4: நீதானா என்னை அழைத்தது, அந்த பாட்டுப்பா.
1: நீதானா என்னை அழைத்தது, அருமையான பாடலம்மா. நல்ல பாடல், நல்ல பாடல் உதிக்கின்றது உங்களுக்கு. எங்கே சாந்தி, அதுக்கு என்ன பாடலை கொண்டு வருகின்ற? சாந்தி கொண்டு வாருங்கள்.
6: சந்தனராஜ் பாடல் தாலாட்டு.
1: ஆமா,
6: தாலாட்டு மாறி போனதே, அந்த பாடலே.
1: அப்ப மாறி போச்சா தாலாட்டு? சரி, மாறினா இன்னொரு மாறி போனதே. மாறி போனதே, இனிமை, இனிமை, இனிமையான பாடல் மகளே. அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? சந்தன்ராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடுயா.
1: ஓ, நீங்காத எண்ணம் ஒன்று, நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது ஆனந்தன் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் ஆனந்தன் அவர்களே.
7: நீயோ நீயோ நானோ யார் நிலவி, அந்த பாடல் பண்ணாங்க.
1: ஆமா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? அடுத்த பாடல் கிருஷ்ணன் அவர்கள் கொண்டு வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே.
5: வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனிதனை இன்னும் பார்க்கல.
1: நீங்க உங்களை பார்க்கலையா? வானத்தையும் அதையும் பார்த்துங்க, உங்களை பார்த்தா மனிதன் யாருன்னு. ஐயா வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி, நன்றி, நன்றி. நகைச்சுவை, நகைச்சுவை. எங்க ராபிக் ஓடி வந்து விட்டார், சரணம் போனவர்.
8: நீயா நீயா அழைத்தது நெஞ்சில் நீங்கள் குதித்தது, அந்த
1: படம் நான் தானையா அழைத்து
8: யோசிப்படுத்துவோம்,
1: நான் தானையா அழைத்தேன். வாழ்த்துக்கள், சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். அடுத்த பாடல் யார் தரப்போ? சாந்தி கொண்டு வந்து விட்டார். வணக்கம் சாந்தி. சாந்தி, சாந்தி இணைப்பில் இருக்கீங்களா? என்ன என்ன பாடலம்மா?
6: நிலவு தூங்கும் நேரம், அந்த
1: பாடல். ஓ, நீங்க தூங்கவில்லையா? சரி சரி சரி. நிலவு தூங்கும் நேரம், நினைவு தூங்கும் நேரம். மகளே, அடுத்த பாடலை யார் பண்ண? உடனே துண்டிக்க வேண்டும் இணைப்பை. துண்டித்து விட்டால் அடுத்த சந்தன் ராஜ் அவர்கள் பாடலை எடுத்துக்கொள்ளலாம். கொண்டு வாருங்க சந்தன் ராஜ்.
3: ஒரு முல்லை பூவிடம் கொஞ்சம் போமனம்யா.
1: ஆமா, ஒரு முல்லை.
3: நன்றி.

0: இதயம் கொஞ்சம் பூவிடம் வாழ்த்துக்கள் மேல எதுக முனை பாடல் இனிமையான பாடல் முலை பூவிடம். அடுத்த பாடல் மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள் தான் தருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
1: வணக்கம்
0: வாழ்த்துக்கள். மீண்டும் யார் வருகின்றார்? கிருஷ்ணன் அவர்கள் வருகின்றார்கள். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே நண்பனே நண்பனே.
0: சரி, அந்த நாள் ஞாபகம் வந்துவிட்டால் அடுத்த பாடலையும் கொண்டு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் தருகின்றார்? கிருஷ்ணன் துணிக்க வேண்டும் உங்கள் இணைப்பை. வணக்கம் வணக்கம்.
1: நீ இருந்தால் நான் இருப்பேன், நிழலுக்கெல்லாம் குடை பிடிப்பேன்.
0: நீ இருந்தால் நான் இருப்பேன், நிலவுக்கெல்லாம் குடை பிடி. அவ்வளவு உயரமானாலோ. வாழ்த்துக்கள். நீ இருந்தால் நான் இருப்பேன். அடுத்த பாடல் ஆனந்தன் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ஆனந்தன். ஆனந்தன் கொண்டு வாருங்கள். ஆனந்தன் ஆனந்தன் நினைப்பிட்டிருக்கிறீர்கள். ஆனந்தன் முதலாம் முறை, ஆனந்தன் இரண்டாம் முறை, ஆனந்தன் மூன்றாவது முறை தவறு விட்டீர்கள். சாந்தி வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சாந்தி.
3: வணக்கம் ஐயா. பார்த்தேன் வந்ததுங்க ஐயா. பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தே நீ பாடும் மொழி கேட்கையில வார்த்தை இழந்தே. அந்த
0: பாட்டு இல்லாத பிள்ளைகள் ஒரு பக்கம் பார்க்க, மற்ற பக்கம் திரும்பி பார்த்தா பார்வை விளக்க மாட்டீர்கள். சரியா? ஒரே பக்கத்துக்கு பார்க்கிறதா? பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வையில் இந்த வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை சந்தனராஜ் அவர்களுக்கு தருகின்றார்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
1: வணக்கம் ஐயா. ஒருவன் ஒருவன் முதலாளியா?
0: அந்த பாடல் வந்து விட்டது. அது வந்து விட்டது. அந்த பாடல் வந்து வந்து விட்டது
1: ஐயா. சரி ஐயா. ஒரு நாள் ஒரு கனவு.
0: ஓ, ஒரு நாள் ஒரு கனவு மறக்கவில்லை. நீங்கள் கடந்த வாரம் வாழ்த்துக்கள். கடந்த வாரம் பேர யாரோ வந்தார், ஒரு நாள் ஒரு நிலவு ஒரு கனவுன்னு சொல்லி. அடுத்த பாடல் யார் தர போகின்றீர்கள்? சாந்தி தான் கொண்டு வருகின்றார். வணக்கம் சாந்தி. சாந்தி வணக்கம்
3: ஐயா. பார்வை வந்தது இல்லைங்க ஐயா. அதுக்கு பார்வை ஒன்றே போதுமே. அந்த பாட்டுங்க ஐயா.
0: எத்தனை பார்வைகள் இருக்கு? பார்வை ஒன்றே போதுமே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பார்வை ஒன்றே போதுமா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்தது? ராவி கொண்டு வந்து விட்டார். சரணம் சென்றவர்.
4: நிலவு தூங்குனர். தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்கி போட்டு பின்னால இயங்காதே.
0: உங்களுக்கு தான் பொருத்தம். பணியில இருக்கிறீர்கள். தூங்காதே தூங்காதே
4: தூங்கட்டும் தூங்கட்டையா?
0: தூங்காதே ராவி தூங்காதே. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள். துண்டியுங்கள் துண்டியுங்கள். இணைப்பை துண்டித்து விட்டு அடுத்த உறவுக்கு வழிவிடுவோம். பிரபு அவர்கள் வந்து விட்டார். பிரபு கொண்டு வாருங்கள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் பிரபு?
5: ஐயா, யார் அழைப்பது யார் அழைப்பது யார் குரல் இது யார் என்று பார்த்து.
0: வாழ்த்துக்கள். யார் அழைப்பது யார் அழைப்பது யார் குரல். இனிமையான பாடல் ஐயா. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். மீண்டும் ஓடி வர வேண்டும். எங்கே அடுத்த பாடலை கொண்டு வருது? எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் அவர்களே
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். ஆமாம்,
1: தென்றலிலே
0: தென்றலிலே மீதந்து வரும். அடுத்தது யாராக இருக்கும்? அடுத்த பாடல் எங்களுடைய சாந்தியை கொண்டு வருங்க. வணக்கம் சாந்தி.
3: பார்த்தேன் மறுபடியும் ஐயா. பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன். அந்த பாடல்
0: தேன். உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன கேட்டிருக்கிறீங்களா? எல்லாம் தேன் தேன் என்று வரும். வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். மீண்டும் வடலூர் ஆனந்தன் அவர்களை இணைப்போம். வடலூர் ஆனந்தன் அவர்களே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
6: வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் கிருஷ்ணன் பண்ணாங்க.
0: அவர் வானத்தை பூமியை வந்து தன்னை பார்க்க இல்லை, மனுஷனை பார்க்க இல்லைன்னு கூறுறாரு. கூறுங்க.
6: அதான் பார்த்தாலும் பார்த்தேன் நான் ஒன்ன போல
0: பார்த்தேன். ஆயிரம் ரூபாய் திரைப்படமா? ஆயிரம் ரூபாய் என்ற திரைப்படம். பார்த்தாலும் பார்த்தேன் நான் உன்ன போல பார்க்க இல்லை. கேட்டாலும் கேட்டு சாந்தி கொண்டு ஓடி வாருங்கள்.
3: ஐயா யார் என்று வந்தீங்க? யாருக்குமா பிள்ளை யாரோ அது சொல்லமாங்க ஐயா.
0: அது யாருக்கம்மா தெரியும்? யாருக்குமா பிள்ளை நல்ல பாடுறாங்க. யாருக்குமா பிள்ளை யாரோ. வாழ்த்துக்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் மகள் சியாமலா கொண்டு வந்து விட்டார். வணக்கம் மகளே சியாமலா.
7: அப்பா யார் அழைத்ததுன்னு பாட்டு பாடுனாங்கல்லப்பா,
0: அது உடனே வந்து விட்டீர்கள். கொண்டு வாருங்கள் சியாமலா.
7: யாரது சொல்லாமல் நெஞ்சலி போகுது?
0: சொல்லாமலா வந்து போறது என்னம்மா? யாரது சொல்லாமல் நல்ல பாடல் நல்ல பாடல். வாழ்த்துக்கள். எங்கே சாந்தி கொண்டு வாருங்கள். இப்பொழுது பெண் ராட்சியத்தில் இருக்கின்றார்கள் போட்டியிலே. சாந்தி கொண்டு வாருங்கள்.
3: அழைத்தேன் வந்ததுங்க, அழைத்தேன் அழைக்காதே அந்த அந்த பாட்டுங்க.
0: அங்கேதான் நிற்கிறீர்கள், அழைக்காதே சபைதரிலே ராஜா அழைக்காதே. வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்த பாடல யார் கொண்டு வர போகிறீர்கள்? சந்தன் ராஜ் கொண்டு வருகின்றார். வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே. சந்தன் ராஜ் வணக்கம். வணக்கம்.
1: ஏன் பூவே பூவே,
0: வாழ்த்துக்கள். இந்த வேளையில் அடுத்த பாடலை மீண்டும் சாந்தி தான் கொண்டு வருகின்றார். இணைப்பில் இருந்து சாந்தி கொண்டு வாருங்களா.
3: ஐயா ராஜா என்று வந்தது இல்லையா? ராஜா ராஜா தி ராஜன் இந்த ராஜா
0: ராஜா ராஜா ராஜன் இந்த ராஜா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போடாது கூஜா. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சோமசுந்தரம் தூங்கி விட்டல் வந்திருக்கிறார். சோமசுந்தரம் பாருங்கள்.
8: வணக்கம். தென்றலில் ஆடும் கூந்தலை கண்டேன் மழை கொண்ட மேகம்.
0: எங்க அப்பா மதுரையை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் அப்பா. தென்றலில் ஆடும் கூந்தலை பார்ப்பது இனிமையான ஒரு பாடல். தென்றலில் ஆடும் கூந்தலை கண்டேன் மழை கொண்ட மேகம். எங்கே கிருஷ்ணன் ஐயா வந்து விட்டார். வணக்கம் கிருஷ்ணன் ஐயா அவர்களே, கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
9: மாப்பிள்ளையே பார்த்து கடி மைனா குட்டி எனக்கு மந்திரத்தை சொல்லி கொடு.
0: அங்கால இப்ப என்ன மந்திரம் ஒன்று தெரியாது உங்களுக்கு. ஒருவேளை தான் சரியா பாடி விட்டு மாப்பிள்ளையே பார்த்து கடி மைனா குட்டி. வாழ்த்துக்கள் மைனா குட்டி உடையா பார்க்கும் ஐயா. அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? வடலூர் ஆனந்தன் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். ஆனந்தன் கொண்டு வாருங்கள்.
6: யாரது சொல்லாமல் நெஞ்சலை போவதுன்னு சமலா பண்ணாங்க.
0: ஆமா.
6: நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய், நேற்று வரை ஓ நினைவு தந்தாய்.
0: நினைவு தந்தாய். வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. இங்க கொண்டு போகிற உங்கள் பாடல்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கிருஷ்ணன் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் கிருஷ்ணன்.
9: தேன்மல்லி பூவே பூந்தென்றல் காற்றே.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ராபிக் அவர்கள் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ராபிக்.
4: ஐயா தேன்மல்லி பூவே அந்த பாடல்.
0: அந்த பாடலை இப்ப கிருஷ்ணன் பாடி இருந்தாரு ஐயா.
4: மல்லியே மல்லியே மாலை சூடா வந்த பிள்ளையா.
0: நினைத்தே வந்தேன். வாழ்த்துக்கள். நான் கேட்டு சொல்லுறேன், மீண்டும் பாருங்க. சந்தனராஜ் அவர்கள் வந்து விட்டார். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
1: வணக்கம். யார் தூரியை தந்த ஓவியம்?
0: யார் தூரிகை கடந்த வரம் தந்தீர்கள் இந்த பாடல். யார் தூரிகை தந்த ஓவியம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்களுடைய சோமசுந்தரம் அவர்கள் மயிலாடும்
8: அதாவது பாலாமன் நாகம்மா படத்துல இருந்து கூந்தலிலே மேகம் கொண்டு குடிகொண்டாயோ கவி எழுதுன்னு ஒரு பாடல் வரும்.
0: இனிமையான பாடல் கூந்தலிலே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடலை தந்த உடையிலே சியாமலா தந்து விட்டாரு. அடுத்த பாடலை கொண்டு ஓடுவாருங்க சியாமலா.
7: அப்பா தென்றல் போட்டோம் பாட்டு பாடலப்பா.
0: ஆமா.
7: தென்றல் தென்றல் வந்து பூக்குள் சிலிருக்கின்றது அந்த பாட்டுப்பா.
0: என்ன மீண்டும் சொல்லுங்க.
7: தென்றல் தென்றல் வந்து பூவுக்குள் சீலிருக்கின்றது அந்த பாட்டு.
0: இந்த பாடல் நீண்ட காலம் எனக்கு சிக்கவில்லை அந்த பாடல். இனிமையான ஒரு பாடல். வாழ்த்துக்கள் மகளே, நினைவூட்டியதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? எங்களுடைய பாலக்காடு பிரபு அவர்கள் கொண்டு வருகிறார். பிரபு கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
5: ஐயா ராஜா என்ற பாடத்திற்கு ராஜா கைய வச்சா இது ராங்கா போனதில்ல அந்த.
0: அப்படியா சொல்லி போட்டியல். ராஜா கைய விட்டா போடுமா பூவா. ராஜா கைய வைச்சா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்களுடைய சோமசுந்தரம் ஐயா கொண்டு வர. வணக்கம் சோமசுந்தரம்.
8: பூந்தென்றலேன்னு ஒரு பாடல் இருக்குங்க.
0: எப்படி இந்த பாடல்
8: அந்த பாடலுங்கய்யா?
0: சரி அவ்வளோ ஞாபகத்தில் வச்சிருக்க. கெடிகாரன் பூந்தென்றலே என்ற பாடல். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை சந்தன் ராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் அவர்களே.
1: வணக்கம் ஐயா. மல்லி மல்லி இது ஜாதி மல்லியா?
0: மல்லி மல்லி வணக்கம் ஐயா இது ஜாதி மல்லி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? கிருஷ்ணன் அவர்கள் தரப்போகின்றார்கள். கிருஷ்ணன் இரண்டு குதிரைகள்
9: சார்ந்து கொண்டனர். நேற்று நீ சின்ன பப்பா, இன்று நீ அப்பப்பா.
0: அப்பப்பா வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், நேற்று நீ சின்ன பாப்பா, நிறைய சின்ன பாப்பா இருப்பார்களா இல்லைத்தானே? எங்க சந்தனராஜ், நீங்கள் கொண்டு வாருங்க.
1: வணக்கம்யா. யார் போகும் வழியில் வெளியே நீ ஏன் போகிறாய்யா?
0: வா யார்.
1: நன்றி, வணக்கம்யா.
0: நன்றி, நன்றி, நன்றி. யார் போகும் வழியில் வெளியே, வழியில். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலா கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் சியாமலா.
7: அப்பா தென்றல் தான்ப்பா, திரும்பவும்
0: தென்றல்
7: முத்தம் விட்டது.
0: ஒரு ஓடை,
7: நீங்க அந்த பாட்டுப்பா. ஆமாப்பா, ஆமாப்பா.
0: ஒரு ஓடை நல்லா தென்றல், தென்றல் எண்ணெய் இனிமையான ஒரு பாடல் அம்மா அந்த பாடல். தென்றல் எண்ணெய் முத்தம் விட்டது. ரகுவரன், ரகுவரன் நாயகனாக நடித்த படம் அந்த திரைப்படம். ஒரு ஒரு ஓடை நதியாகிறது அந்த பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வரப்போ ஒன்று பார்ப்போம். அந்த பாடல் காற்றலையில் வர காத்து இல்லை, இல்லை அந்த பாடல் சோமசுந்தரம் தரும் பாடலாக வருகின்றது. கொண்டு வருங்கள் சோமசுந்தரம் அவர்களே. சோமசுந்தரம் அண்ணா, உங்களை இணைத்துக் கொண்டேன்.
8: அதாவது ராஜா, ராஜாதி ராஜான்னு அக்னி சித்திரம் படத்துல ஒரு பாடல் இருக்குங்க,
0: அது வந்து விட்டது. தூக்காது என்னன்னு கூஜாண்டு அந்த பாடல் வந்து விட்டது. ராஜா கைய பிச்சா வந்து விட்டது. வேறு கொண்டு வாருங்கள். ராஜா என்பார் மந்திரி என்பார் அந்த பாடல் போடுவோமா? வாழ்த்துக்கள். ஒரு எடுத்துக்கொள்வோம், ஒரு ராஜா ராணியிடம் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அந்த ராஜாக்கு ராணியிடம் தான் இவையில. சரி, அடுத்த பாடலை கிருஷ்ணன் தருகின்றார். வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே.
9: யாரது யாரது தங்கமா?
0: ஆமா ஐயா.
9: ஊரது
0: செல்வமா? அதான் ஐயா. யாரது யாரது தங்கமா சிங்கம்மா? வாழ்த்துக்கள், நல்ல பாடல். அடுத்த பாடல யார் சொல்கிறார்? சாந்தி வந்து விட்டார். வணக்கம் சாந்தி.
10: ஐயா ராஜா வந்ததுங்களையா? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்.
0: ஓ, ராஜாவின் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். டக்க டக்க டக்க ராஜாவின் பார்வை. ராஜாவுக்கு அதே பார்வை ராணியில தானா? அடுத்த பாடலை மாமா சந்தானராஜ் அவர்கள் கொண்டு வருகிறார். வணக்கம் சந்தானராஜ்.
1: வணக்கம் யார் வீட்டு ரோஜா பூ பூத்ததியா?
0: உங்கள் வீட்டுலதான் நீங்கள் வச்ச ரோஜா செடிதான்.
1: நன்றி, வணக்கம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். யார் வீட்டு ரோஜா பூ பூத்ததோ? வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு போகிறீர்கள்? சியாமலா கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் சியாமலா.
7: தென்றல் காற்று பாட்டும் மங்கை வாழ்வில்லையே அந்த பாட்டுப்பா.
0: ஓ, நேற்று கேட்ட பாடல் நீங்கள் இல்லையா? தென்றல் காற்றும் இனிமையான பாடல், நல்ல வரிகள் அம்மா, அந்த வலி கொண்ட வரிகள். வாழ்த்துக்கள். எங்கே பிரபு அவர்கள் வந்து விட்டார். வணக்கம் பிரபு அவர்களே. பிரபு வணக்கம்.
11: ஐயா தென்றல் என்ற பாடத்திற்கு தென்றல் வந்து தீண்டும் போது என்ன மௌனம் அந்த பாடல்,
0: என்ன இன்பமோ. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன இன்பமோ. இன்னும் தீண்டவில்லை போல் இருக்கு. சரி, பரவாயில்லை. காற்றில் தீண்டும் போது பாருங்கள், இன்பமாயிரும். அடுத்த பாடல யார் கொண்டு வருகிறார்? துண்டியங்கள் உங்கள் அழைப்பை. வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம்.
1: மல்லிகை பூவலகில் மாலையிலும் குறிவு.
0: இனிமையான ஒரு பாடல் மல்லிகை பூவலகில். இனிமையான பாடல் மல்லிகை பூவலகில், நல்ல இசை கொண்ட பாடல் பூவலகில். அடுத்த பாடல் சாந்தி தான் கொண்டு வருகின்றார். வணக்கம் சாந்தி.
10: ஐயா ரோஜா, ரோஜான்னு வந்ததுங்கய்யா. ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா அந்த பாட்டுங்க.
0: அது பறந்துட்டுதம்மா இந்த ரோஜா. ரோஜா ரோஜா நல்ல பாடல். என் மகள் மகள் ரோஜா பறந்துட்டாள். சரி, வாழ்த்துக்கள். ரோஜா மறந்து விட்டாள், மறந்து விட்டாள். நல்ல பாடல், இனிமையான பாடல். எங்க அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் தருகின்றார்கள்.
7: பாட்டுக்கு பதில்
10: பாட்டுக்கு
7: அந்த பாட்டுப்பா.
0: ஆஹா, ராணி வர போறா ராஜாவுக்கு. அப்படியா, அது எந்த ராஜா? சரி, பார்ப்போம். போறா ராஜாவுக்கு. அடுத்தது எங்கள் சோமசுந்தரம் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இனிமையாக கொண்டு வாருங்கள் சோமசுந்தரம் அவர்களே.
8: தென்றல் வந்து, தென்றல் வந்து எண்ணெய் தோட்டம்னு ஒரு பாடல் இருக்குங்க.
0: ஆஹா, தென்றல் வந்து அந்த பாடல் ஒரு ஓடை நதியாகிறது. இப்பொழுது வந்து சென்று விட்டது அந்த பாடல்.
8: இல்ல இல்ல, இப்ப தென்றல் எண்ணெய் தோட்ட பாடத்துல இருந்து தென்றல் வந்து எண்ணெய் தோட்டம் சட்டமின்றி முத்தமிடும் வருங்க.
0: ஓ, அப்படி ஒரு பாடல் இருக்கோ. தென்றல் வந்து எண்ணெய் தென்றல் வந்து என்னை அதானே ஒரு ஓடை முத்தமிட்டது என்ற திரைப்படத்தில், ஒரு ஓடை நதியாகிற திரைப்படம்
8: இல்லங்க இது வந்து தென்றல் என்னை தொடு படுத்தலங்க.
0: தென்றல் வந்து என்னை தொட்டு, சரியா இன்னும் கூறுங்களா, தென்றல் வந்து என்னை தொட்டதா?
8: ஆமா, தென்றல் வந்து என்னை தொடும் சத்தம் இன்றி முத்தமிடும்.
0: அந்த பாடம் தென்றல் வந்து என்னை தொடும் சத்தம் இன்றி முத்தமிடும். ஆமா, நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் பிரபு கொண்டு வந்து விட்டார். வணக்கம் பிரபு.
11: ஐயா, அந்த மல்லிகைப்பூ என்ற அந்த மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நீர் வந்து வந்து தேடுது என்ற பாடல்,
0: பழைய பாடலுக்கு புதிய மோம் வந்த அந்த பாடலுக்கு மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த பாடல் மல்லிகை, அது ஹே என்று முதல்ல ஆரம்பிக்கும். ஹே மல்லிகை மல்லிகைப்பூ வச்சு வச்சு வச்சு வச்சு நல்ல பாடல், அண்மையில வந்த திரைப்படம். வாழ்த்துக்கள், மீண்டும் வாருங்கள் அடுத்த பாடலை. கிருஷ்ணன் வாருங்கள், ஓய்ந்து விடாதீர்கள், கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
9: ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி.
0: சிறப்பு, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள். ஆனந்தன் கொண்டு வாருங்கள். நீங்கள் ஆனந்தன்,
6: ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பண்ணங்க. பார்வை குன்றே போடுமா, பல்லாயிரம் சொல் வேண்டுமா, பார்வை ஒன்றே போதும்.
0: நன்றி. இந்த பாடல் வந்தது போல் தெரிகின்றது ஐயா. சரி, பார்வை ஒன்றே போதுமா என்று சாந்தி கொண்டு வந்திருந்தார் அந்த பாடலை.
6: அந்த பாடலுக்கு தான் ஏன் அந்த பதில் பாடல், ராஜாவின் பார்வை, பார்வை ஒன்றே போதும்.
0: இல்லை, அவ கொண்டு வந்தா பார்வை ஒன்றே போதுமா என்ற பாடலை கொண்டு வந்தார்.
6: ஒன்றே குலம் என்று பாடுவோம் அந்த பாடல்
0: கொடுத்துருக்கீங்க.
8: மல்லிகை மன்னன் மயங்கம்னு வாணிஜ்யம் பாடல் இருக்கு,
0: அற்புதமான ஒரு அழியாத காவிய பாடல் ஐயா. வாழ்த்துக்கள். மல்லிகை சோமசுந்தரம் மயங்கும், அப்படிதான் எதிர்க்க சோகம் இல்ல. மல்லிகை என் மல்லிகை என் மன்னன் மயங்குமா, மல்லிகை சோமசுந்தரம் மயங்குமா. வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள் சாந்தி.
10: ஐயா மாலை வந்ததுங்க ஐயா.
0: மாலை,
10: மாலை சுத்தும் மனநாள், இளமங்கையின் வாழ்வில் திருநாள்.
0: வாழ்த்துக்கள். நான் அந்த பாடலை முதல் நினைத்தது யாரும் கொண்டு வரவில்லை என்று. வாழ்த்துக்கள் சிறப்பு. இங்கு ராபிக் அவருடன் போகின்றேன். ராபி கொண்டு வாருங்கள். உங்கள்
12: மலரே பேசும் மௌன மொழி, இதுதான் ஜெயபடத்துல வரையா?
0: மௌனமா
12: மௌன மொழி
0: மௌன. வாழ்த்துக்கள் மீண்டும் வாருங்கள். சியாமலா கொண்டு வாருங்களம்மா.
13: அப்பா மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது பாடம் அல்லப்பா. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பாட்டுப்பா.
0: அதை இப்ப தந்துட்டார் சோமசுந்தரம் அவர்கள்.
13: அப்ப பூன்ற படத்துல பாடலாமாப்பா?
0: பாடுங்கள்.
13: பூவாகி காயாகி கடந்த
0: வாழ்த்துக்கள். அன்னை திரைப்படம். பூவாகி காயாகி அருமையான பாடல், அருமையான பாடல். இனிப்பு, இனிமையான பாடல். அங்கு அடுத்த பாடல் கிருஷ்ணன் அவர்கள் தான் கொண்டு வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணன்.
9: ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு
0: மன்றன்றிரு. சரி, அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்தது சாந்தி அவர்கள் வருகின்றார். வணக்கம் சாந்தி.
10: ஐயா வான் வந்ததுங்க ஐயா. வா வா வா வசந்தமே, சுகம் தரும் சுகம் தமே.
0: வாழ்த்துக்கள். வா வா வசந்தமே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றார்? சியாமலா கொண்டு வந்து விட்டார். வணக்கம், கொண்டு வாருங்க.
13: அப்பா திரும்ப மல்லிப்பூ பாட்டுதான். பூவா பறந்து போகும் பட்டு பூச்சி அக்கா அந்த பாட்டு.
0: வாழ்த்துக்கள். பூ பூவா பறந்து போகும் நல்ல பாடல் மகளே, வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை சோமசுந்தரம் அவர்கள் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சோமசுந்தரம்.
8: வணக்கம். வணக்கம். அண்ணன் கோவில் படத்துல மல்லிகை முல்லைன்னு ஒரு பாடல் இருக்கு.
0: மல்லிகை முல்லை என்று பாடல். ஆமா ஆமா, மல்லிகை முல்லை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கண்டுபிடிப்புகள் சிறப்பாக இருக்கின்ற சோமசுந்தரம், மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே வாருங்கள்.
9: ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல,
0: உள்ள உணர்ச்சியை வார்த்தையில் இனிமையான பாடல் ஒன்றா இரண்டா எடுத்து செல்ல வாழ்த்துக்கள் கணக்கு இருக்கையா. வாழ்த்துக்கள் சிறப்புகள். மீண்டும் அடுத்த பாடலை யார் கொண்டு வரப் போகின்றீர்கள்? அடுத்த பாடல் அன்பு மகள் ஷியாமலா கொண்டு
13: வருகின்ற பாட்டுப்பா.
0: என்ன பாடமா? திக்குவாய பாடல். வாழ்த்துக்கலாமா? வாழ்த்துக்கள். சந்தன்ராஜ் வாருங்கள்.
1: வணக்கம். யாரது சொல்லாமல் என்று சொல்லி போவதியா?
0: அது வந்து யாரது சொல்லாமல் என்று சொல்லி கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
9: வான்மீதிலே இன்பத்தேன் வாரி பேயிலே.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ராபிக் கொண்டு வருகின்றார். வணக்கம் ராபிக்.
14: பூ பூ பறந்தாள் பாடலாம் சீமலையா பதில்பட்டையா? பறந்தாலும் விடமாட்டேன்
0: ஆகாயத்துல காதலிக்கிறார்கள். வாழ்த்துக்கள். எங்க சோமசுந்தரம் ஐயா வாருங்கள். நீங்கள்
8: வணக்கம் ஐயா. மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள அசத்துதையான்னு ஒரு பாடல் இருக்கு ஐயா.
0: ஆள அசத்துதா ஐயா அந்த மல்லி?
8: ஆமா ஆமா ஆமா.
0: மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள மயக்குத. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள். எங்கே அன்பு சியாமலாவோடு பாருங்கள். சாந்தி யார் அடுத்த அழைப்பு? யாருடைய அழைப்பு? சந்தன்ராஜ் அவருடைய அழைப்பு. வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வணக்கம். வணக்கம் சந்தன்ராஜ்.
1: வணக்கம் ஐயா. யார் தருவார் இந்த அரியாசனம்?
0: யார் தருவார் இந்த அரியாசனம்? காளிதாஸ், மகாகவி காளிதாஸ். யார் தருவார் இந்த அரியாசனம்? உண்மைதான். அடுத்த பாடல் யார் கொண்டு வந்த பாடல்? சாந்தி கொண்டு வந்த பாடல். சாந்தி கொண்டு வந்த
10: பூவேக்கு வந்து பூவே யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய்
0: பருவத்தோட்டத்தில். சியாமலா கொண்டு வாருங்கள். நீங்கள்
13: அப்பா பூவே செம்பூவே பாட்டுப்பா. பூவே செம்பூவே அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள். பூவே செம்பூவே வாழ்த்துக்கள். இனிமையான பாடல், நல்ல வரிகள் உண்ட பாடல். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? தர்ஷனா. இங்கே பிரபு அவர்கள் வருகின்றார் அடுத்த தொலைபேசி. வணக்கம் பிரபு. பிரபு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் ஐயா இந்த அழைப்பு? சிக்கலாகிவிட்டது. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் அனுப்பி இருக்கின்றீர்கள். உங்களை அழைத்து நினைத்து விட்டேன். உங்களை அனுப்பி உங்களுக்கு ஒளி வரவில்லை. வணக்கம். ஒருத்தருடைய அழைப்பு எடுக்கலாமா? நீங்கள் அழைப்பில் இருக்கின்றீர்கள். வையுங்கள் அல்லது சென்று வாருங்கள் மீண்டும். ஐயோ. வணக்கம் சோமசுந்தரம்.
8: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
8: போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே.
0: என்ன மாதிரி? என்ன மாதிரி?
8: வான் போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே. வான்னு ஒருத்தர் ஆரம்பிச்சார்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு. வான்
0: வான் போலவே ஆரம்பிச்சார். வான் போலே வானம் போலே வானம். சரி அந்த
8: பாடல்.
1: மயங்குகிறாள் ஒரு மாதியா?
0: வாழ்த்துக்கள். மயங்குகிறாள் ஒரு மாது. வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி வெற்றி. அடுத்த பாடல் யார் கொண்டு போகின்றீர்கள்? ஷியாமலா கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ஷியாமலா.
13: அப்பா பூவில் வந்து கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் அந்த பாட்டு.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு. பூவில் வந்து வாழ்த்துக்கள். இனிமை இனிமை. அடுத்த பாடல் ராபிக் அவர்கள் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ராபிக் அவர்களே.
14: ஐயா பூவுக்கு பூவாலே மஞ்சள் ஒன்று பாடலையா?
0: ஓ
14: பூவுக்கு பூவாலே மஞ்சள் ஒன்று.
0: வாழ்த்துக்கு வாழ்த்துக்கள். ஓடி வாருங்கள் மீண்டும் பாருங்கள். மீண்டும் ஓடி வாருங்கள். கொண்டு ஓடி வாருங்கள் மீண்டும். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? வணக்கம் வணக்கம் பிரபு.
15: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம் வணக்கம் தர்சனா, என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
15: ஒரு என்கிற பதத்திற்கு ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த என்கிற பதம்.
0: ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனதுக்கு வந்த. வாழ்த்துக்கள் பேத்தி, நண்பு பேத்தி, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி. அங்கே சேமனா கொண்டு வரணும்மா.
16: அப்பா பூவே நீ ஆடவா, ஒரு பல்லவி நான் பாடவா. அந்த பாட்டு
0: பாடே. பூவே நீ ஆடவா, உனக்கு நான் பல்லவி பாடுகிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்த பாடல யார் தரப்பு உண்டுகள்? சந்தனராஜ் தரப்பு உண்டர்.
1: வாருங்கள்.
0: மல்லிகை முட்டு மனசு தொட்டு. சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தருகின்றார்? கிருஷ்ணன் அவர்கள் கொண்டு வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணன்.
17: பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேனின்றது.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. பூ போலே உன் பொண்ணு கையில்யா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். பூ போலே உன் பொண்ணு கையில். அடுத்த பாடல் சோமசுந்தரம் அவர்கள் கொண்டு வரும் பாடல். கொண்டு வாருங்கள் சோமசுந்தரம்.
8: மயக்கம் மாலை பொழுதே நீ போன ஒரு பாடல் இருக்குங்க.
0: அந்த பாடல் போடவா?
8: அந்த பாடல முதல்ல ஒருத்தர் மயக்கம் ஒரு ஆரம்பிச்சாரு பாருங்க, அதனால அந்த பதத்துல கொண்டு
0: வந்திருக்காரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மயக்கம் மாலை பொழுதே பொழுதே நீ போ, அருமையான பாடல். அடுத்த பாடலை தருவது வடலூர் ஆனந்தன் அவர்கள். வணக்கம் ஆனந்தன். ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறீர்கள். ஆனந்தன் உங்கள் இணைப்பில் நான் உங்களை இணைத்து விட்டேன், உங்கள் குரல் வரவில்லை எனக்கு. சரி, அடுத்த அடுத்தது யாரு இடம் சொல்லுவோம்? சாந்தி நீங்கள் வருகிறீர்களா?
18: ஐயா முல்லை வந்துங்க. ஐயா முல்லை பூ போலே உன் மூக்குத்தி மின்னுதடி.
0: அட முல்லை பூ போலே உன் மூக்குத்தி மின்னுதடி. இப்ப முல்லை பூல பெரிய ரோஜா பூவா மூக்குத்தி வந்து விட்டது அம்மா. அடுத்த சந்தனராஜ் கொண்டு வர.
1: என்னையா
0: பொன்னெழில் பூத்தது? பொன்னெழில் பூத்தது புதுவானில். இனிமையான பாடல், அருமையான பாடல். அடுத்ததை சாந்தி கொண்டு வருகின்றார். வணக்கம் சாந்தி. சாந்தி உங்களை இணைத்து விட்டேன்.
18: ஐயா மூக்குத்திக்கையா? மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து
0: பேசுதையா. மூக்குத்தி பூ மேலே பாக்கியராஜன் திரைப்படம். அடுத்தது சோமசுந்தரம் பெறுகின்றார். கொண்டு வாருங்கள் சோமசுந்தரம். சோமசுந்தரம் கொண்டு வாருங்கள். சோமசுந்தரம் இணைப்பில் இல்லையா? அடுத்த இணைப்பு யாராக இருக்கலாம்? சந்தனராஜ் கொண்டு வாருங்கள்.
1: சந்தனராஜ்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பொன்னென்ன பூவென்ன கண்ணே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போறீர்கள்? அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கும்? ராபிக் அவர்களாக இருக்கும். ராபி கொண்டு வாருங்கள்.
14: ஐயா வணக்கம். மஞ்சள் நிலாவுக்கு இது ஒரே சுகம். அந்த பாடலையா?
0: மஞ்சள் நிலாவுக்கு இது ஒரே
14: நிலாவுக்கு ஒரே சுகம்.
0: சரி, சுகமான நிலாவை பார்த்துக்கொண்டு வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை ஆனந்தன் அவர்கள் வருகின்றார் போல் தெரிகின்றது. இல்லை, தர்சனா வந்துவிட. வணக்கம் தர்சனா.
15: வணக்கம் தாத்தா. ஒரு என்கிற பதத்திற்கு ஒரு குச்சி ஒரு குல்ஃபி வந்து நின்னு ஒரு செல்ஃபி என்கிற பாடல் தாத்தா.
0: ஒரு குச்சி ஒரு
15: ஒரு குல்ஃபி
0: ஒரு குல்ஃபி அடுத்தது
15: வந்து நின்னு ஒரு செல்ஃபி
0: வந்து நின்னு ஒரு செல்ஃபி. வாழ்த்துக்கள். சிறப்பான வரிகளோடு தருகின்றால் தர்சனா பேத்தி. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்கே அடுத்தது புதிய முகங்கள் புதிய பாடல்கள் வருகின்றது போட்டியிலே. எங்கே கொண்டு பாருங்கள் சோமசுந்தரம் அவர்களே.
8: பூவே பூச்சுடவான்னு ஒரு பாடல் இருக்குங்க.
0: அப்படியா? சரி, அதை போட்டு விடுவோம். பூவே அது பாடலுமா தான் திரைப்படமா தான். நன்றி, மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை யாத்திர போகின்றீர்கள்? சேமடா கொண்டு வந்து விட்டார். வணக்கம் சேமடா.
16: அப்பா பூக்கள் பூக்கும் தருணம் ஆறுயிரே. அந்த பாட்டு
0: மதுராசப்பட்டினம். பூக்கள் பூக்கும் தருணம் பூக்கள் பூக்கும் தருணம். இனிமையான ஒரு தரம் பார்க்க இல்லையா அது. பூக்கள் பூக்கும் தருணம் இனிமையான பாடல். எனக்கு விருப்பமான பாடல் உண்டு. அடுத்து சந்தன்ராஜ் அவர்கள் தருகின்றார்கள் அந்த பாடலை. எங்க கொண்டு வர?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: பொன்மான தேடி பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேங்க.
0: ஓ, நீ வந்தீங்களா பொன்மான தேடி? பொன் அது போய்
1: நன்றி. வணக்கம் ஐயா.
0: பொன்மானை தேடி இனிமை. அடுத்த பாடல் சோமசுந்தரம் தரும் பாடல். வணக்கம் சோமசுந்தரம் அவர்களே.
8: அதாவது மஞ்சள் நிலாவுக்குன்னு சொன்னார்ல, அந்த படத்துக்கு வந்து மஞ்சள் குருவி என் நெஞ்சை தழுவின்னு ஒரு பாடல் இருக்குங்க.
0: மஞ்சள் குருவி என் நெஞ்சை தழுவியா அப்படிங்க அப்பா, மஞ்சள் குருவி வந்து நெஞ்சை தழுவுது, என்ன பாடல் வரிகள் ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆனந்தன் அவர்கள் கொண்டு வாருங்கள். ஆனந்தன், நீங்கள் எந்த குருவியை கொண்டு வர போகிறீர்கள்? ஆனந்தன், இணைத்து விட்டேன் உங்களை.
6: மான் புலி வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலன் என்ன கிருஷ்ணன் பண்ணாங்க. கோபாலா ஏன் சார் இங்க போறேன், சந்தைக்கு போறேன், என்ன வாங்க முயல் வாங்க. அந்த பாடல்
0: என்னையா முயல் சந்தையில முயல் வாங்க போயிட்டு வாழ்த்துக்கள். இங்கே மாமா சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. மஞ்சள் நீலா ஓகே, இந்த ஒரே சுகம் ஐயா.
0: அது வந்தது வந்தது போல் இருக்கின்றதே அந்த பாடல்.
1: அப்படிங்களா ஐயா? சரிங்க சரிங்க.
0: மஞ்சள் முகமே வருக, அதை போடுவோம்.
1: அவ்வளவுதான், முகம் ஒரு நிலா.
0: சரி, முகம் ஒரு நிலா, முகம் ஒரு நிலா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? சாந்தி தரப்போகின்றார். வணக்கம் சாந்தி. சாந்தி, உங்களை இணைத்து விட்டேன் மகளே.
18: பொன்னன்
0: பொன்னேனி உருகுதே அப்பா, இனிமையான பாடல் மகளே, வாழ்த்துக்கள். அடுத்து சோமசுந்தரம் கொண்டு வருகின்ற ஒரு பாடல் கொண்டு வாருங்கள்.
8: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பூக்களை பறிக்காதீர்கள் படத்துல பூக்களை தான் பறிக்காதீங்கன்னு ஒரு பாடல் இருக்குங்க.
0: உண்மையில உண்மைதான் ஐயா, பூக்களை பறிக்க கூடாது ஐயா, அப்படியே விட்டு ஓடும் இல்லையா. பூக்களை தான் பறிக்காதீர்கள், காதலை தான் பறிக்காதீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது யார்? சந்தன ராஜ் அவர்கள் கொண்டு வருகிறார். வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: உருகுதே மருகுதே அப்படிங்கிற பாடல் ஐயா.
0: சாந்தி உருகுதோட நீங்கள் உருகுதே
1: மருகுதே.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். விட மாட்டாங்க வரிகளை எல்லாம். அடுத்த பாடல் கிருஷ்ணன் கொண்டு வருகின்றார். எங்கே கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
17: வான்மதி பார்வதி
0: அடி வான்மதி என்று அந்த பாடல் ஆரம்பிக்கும் ஐயா. அடி வான்மதி என்றுதான் ஆரம்பிக்கும். அடி என்ற பதம் வந்தது வேறு பாடல் இல்ல, ஒன்று முறை இல்லையா. அடி என்றுதான் ஆரம்பிக்கும். அடி வான்மதி என் பார்வதி என்றுதான் வேறு. அடி என்றுதானே ஆரம்பிக்கும். அடி என்ற பதம் வந்ததா?
17: கேட்கலையாது. வான்மதி என்றுதான் கேட்டா.
0: இல்ல, அந்த பாடல் அந்த பாடல் உங்களுக்கு தெரிந்து இங்க சொல்ல வந்தாலும் அடி என்று தானே வரும். அடி வான்மதி என்றுதானே ஆரம்பிக்கும். அல்லது வான்மதி என் பார்வதி என்று ஆரம்பிக்கும் இல்லையே. சரி, தெளிவடுத்து கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல் சியாமலா கொண்டு வாருங்கள்.
18: அப்பா பூ மாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே அந்த பாட்டு.
0: எங்க அப்பா சிந்து பரவி சென்று விட்டாள் என் மகளா. பூமாலை வாங்கி வந்தேன் பூக்கள் இல்லையே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சாந்தி. உருகுதே மருகுதே சென்று விட்டீர்கள். வாருங்கள் கொண்டு வாருங்கள்.
18: ஆமாங்க, உருகுதே மருகு போயிருச்சுங்களா? ஒரே பார்வையால்
0: ஒரே
18: பார்வை. ஒரே ஆமாங்க ஐயா, ஒரே சொல்றேங்க ஐயா. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு
0: ராணி. ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரு 25 ராணி இல்லாம போயிட்டா. ஒரே ராணி தான் வந்தேன் ஒரே ஒரு ஊர்ல. வாழ்த்துக்கள். படிக்காத மேதே அல்லவா, அதனால தான். வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். அடுத்த பாடலை ஆனந்தன் அவர்களை சந்தன் ராஜ் அவர்கள்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சந்தன ராஜ்.
1: காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா ஐயா?
0: அதான் உங்களுக்கு விளையாட்டு என்ன ஐயா? காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா? காதல் என்ன கண்ணாம்பூச்சி ஆட்டமா? அடுத்த பாடல் சந்தன் ராஜ் தான் மீண்டும் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் அவர்களே உங்கள் பாடலை.
1: வணக்கம் ஐயா. காதல் வானிலே காதல் வானிலையா?
0: காதல் வானிலே காதல் வானிலே. இனிமையான பாடல். அடுத்த பாடலை சியாமலா திரும்புகின்றார். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா தரும் பாடல் எதுவாக இருக்கலாம்? சியாமலா உங்களை இணைத்து விட்டேன் மகளே. உங்களை இணைப்பு துணியப்பட்ட குறுக்கே வேறு யார வந்து விட்டார்களா? வணக்கம் சியாமலா. இல்லை, உங்களை கிடைக்கவில்லை. உங்கள் இணைப்பு கிடைக்கவில்லை. இப்போ இந்த மறுபடியும் சிக்கல் வந்து விட்டது. ஓகே, ராபிக் நீங்கள் பாருங்கள், குழப்பத்தை தீருங்கள். ராபிக்.
12: அடியே அடியே அடியே ஏன் சின்ன பிள்ளை ஆவி துடிக்கு கண்ணுக்குள்ள அந்த பிள்ளையா?
0: அடியே சின்ன பிள்ளை. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
12: ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள.
0: வாழ்த்துக்கள். கண்ணுக்குள்ள துடிக்க கண்ணை மூடிக்கொள்ளுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்து சியாமலா நீங்கள் தான் இருக்கின்ற உங்களோட இணைப்புக்கு என்ன நடந்தது? வணக்கம் சியாமலா. இப்பொழுது யார் தர்சனா அன்று இதில் நிற்கிறீர்களா? வணக்கம் ஆனந்தன். ஆனந்தன் வணக்கம்.
6: பொன்மேனி உருகுதேன்னு சாந்தி பண்ணாங்க.
0: ஆமா
6: உருகுதே மருகுதே
0: முதல் பாடி ஆனந்தன் முதல் அந்த பாடலை தந்து கொண்டு இரண்டாம் முறை அதுக்கே ஒரு வரியை கொண்டு வந்தேன். நீங்க ஒன்று கொண்டு வரீங்க
6: பொன்மானே பொன்மானே அந்த பாடல்
0: கொடுத்துருங்க.
6: புதிய பாடல் புதிய பாடல் தான்
0: புதிய பாடலா
6: புதிய பாடல் தான் ஆமையா
0: பொன்மானே பொன்மானே என்று வருகிறதா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு விடுகிறார்கள். மீண்டும் பாருங்கள். இணைப்பை துண்டியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கிருஷ்ணன் கொண்டு வருகிறார். வணக்கம் கிருஷ்ணன்.
19: கண்ணான கண்ணனுக்கு அவசரமா கொஞ்சம் பின்னாலே பார்க்கவும் முடியலையா.
0: அவருக்கு பின்னே காணலையா அதனால்தான். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தது சோமசுந்தரம் கொண்டு வருகிறார். வணக்கம் சோமசுந்தரம்.
20: காதல் மகாராணின்னு ஒரு பாடல் இருக்கையா.
0: காதல் மகாராணி எங்கே.
20: ஆமா காதல் மகாராணி அது வந்து காதல் பரிசுக்கு படம்.
0: சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தரிசனா கொண்டு வருகிறார் போல் தெரிகிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம் தரிசனா.
15: பூ என்கிற பதத்திற்கு பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை என்கிற பாடல்.
0: பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை. வாழ்த்துக்கள் தரிசனா உங்களுக்கு. பூ பூக்கும் ஓசை கட்டி காரை கட்டி காரை. வாழ்த்துக்கள். மீண்டும் பெற வேண்டும். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு போறார். சந்தனராஜ் தருகின்றார் ஒரு பாடலை கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் வணக்கம்.
1: கண்ணான கண்ணே
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு போறீர்கள். அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டியவர் யாராக இருக்கலாம். கிருஷ்ணன் அவர்கள் கொண்டு வருங்கள். வணக்கம் கிருஷ்ணன். கிருஷ்ணன் வணக்கம். கிருஷ்ணன் வணக்கம்.
19: மான்குட்டி எப்போது என் கனியிலே நான் மட்டும் தூங்காமலே.
0: என்ன மான்குட்டி கையில இருந்து அப்படி தூங்குது ஐயா. வாழ்த்துக்கள் மான்குட்டி இப்போது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல். அடுத்த பாடலை சியாமலா கொண்டு வருகின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம் சியாமலா.
21: அப்பா பூமாலை நீயே புழுதி மண்மேலே அந்த பாட்டுப்பா.
0: பராசக்தி இல்லை என்ன. பூமாலை நீயே புழுதி அருமையான பாடல். பழைய பாடல் அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து சாந்தி என்ன பாடலை கொண்டு
18: வருகிறீங்க.
0: கருமையா இருந்தாலே அவ்வளவு விளையாட்டு விடுறாரு என்ன. கண்ணா கருமை நிற கண்ணா அந்த பேரை வைத்துக் கொண்டே இத்தனை பேர் விளையாட்டு விடுறாங்களே என்னம்மா. சரி அடுத்த பாடல். அடுத்த பாடலை ராவிக் தருகின்றார்கள்.
1: காதல் மகாராணி பதிப்பாடு. மகாராணி மகாராணி காதல் மகாராணி.
0: நீங்கள் அப்படி
1: ராஜா பண்டி படுத்து.
0: நீங்கள் அப்படி மகாராணி மகாராணி காதல்
1: மகாராணி மகாராணி காதல் மகாராணி
0: மகாராணி மகாராணி. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது சோமசுந்தரம் அவர்கள். சோமசுந்தரம் சுறுசுறுப்பாக வாழ்த்துக்கள் கொண்டு
20: வாருங்கள். பொன்மானே சங்கீதம் பாடிவா. அது வந்து நான் மகானல்ல படத்துலயா.
0: ஓ அதுலயா. நீங்க மகான் இல்லையா.
20: இல்ல இல்ல அவர் வேற படத்துல சொன்னாரு. இது அதே வார்த்தையில வருங்க.
0: நீங்க நான் மகான் இல்லையான்னு சொன்னீங்க. நான் நீங்கள் மகான் இல்லையா.
20: இல்ல இல்ல நான் வந்து சிகப்பு மனிதன். இது
0: நன்றி நன்றி. சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க அடுத்து சந்தனராஜ் அவர்கள். வணக்கம்.
1: மான் கண்ட சொர்க்கங்கள்.
0: மான் கண்ட சொர்க்கங்கள் நல்ல பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வர போன்றார். தரிசனா கொண்டு வருங்க. வணக்கம் தரிசனா.
15: கண் என்கிற பதத்திற்கு கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போலே.
0: கண்ணுடி திறக்கும். வாழ்த்துக்கள் குஞ்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமை இனிமை. அடுத்த பாடலை நந்தி. அடுத்த பாடலை கிருஷ்ணன் கொண்டு வருகின்றார்.
19: காதலனும் சோலையிலே ராதே ராதே, நான் கண்டெடுத்த பொன்மலரே ராதே ராதே.
0: வாழ்த்துக்கள் ஓடுகாரங்கள் மீண்டும். காதலனும் சோலையிலே கண்டெடுத்து விட்டீர்கள். அடுத்தது யார் வர போகின்றார்? எங்களுடைய சியாமலா வருகின்றார், இல்லை சோமசுந்தரம் வருகிறார். வணக்கம் சோமசுந்தரம். சோமசுந்தரம் வணக்கம்.
20: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்க.
20: அதாவது வந்து கண்ணா கருமை நிற கண்ணான்னு ஒரு பாடலுங்க, கண்ணன் ஆரம்பிச்சாங்கல்ல அதுக்கு பாடலுங்க. கண்ணா கருமை நிற கண்ணா,
0: அதைத்தான் அவர் தந்தாங்க சாந்தி.
20: அவங்க தந்தாங்களா?
0: அதுக்குதான்
20: பாடல் இருக்கு. கண்ணனுக்கு என்றும் வயது 16 ஆகும்னு ஒரு பாடல் இருக்கு.
0: கண்ணனுக்கு என்றும் வயது என்ற ஒரு பாடல் இல்லையா? தென்றலுக்கு என்றும் வயது 16 என்றுதான் இருக்கின்றது.
21: வாழ்த்துக்கள்
0: சிறப்பு மகளே. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? கிருஷ்ணன் கொண்டு வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே.
19: சொர்க்கத்தின் திறப்பு விழா இன்று, சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவநிலா இளமை தரும் இனிய பலா பார்க்க.
0: பார்க்கட்டும் பார்க்கட்டும், சொர்க்கத்தின் திறப்பு விழாவை பார்க்கட்டும். இங்கே அடுத்த பாடல் ராபிக் நீங்கள் தருகின்றீர்கள், கொண்டு வாருங்கள் ராபிக்.
2: சொர்க்கம் மதுவிலே அந்த பாடலையா சட்டம்
0: வாழ்த்துக்கள் உடனே பாடலை கட்டிக்காரன். வணக்கம் ஞானசேகரன் அவர்களே. ஞானசேகரன் வணக்கம்.
3: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
0: இனிய நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகிறேன். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக வளமாக மகிழ்வாக உள்ளேன்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு. என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
3: பூ போலே உன் புன்னகையில், கவரிமான் படத்துலப்பா.
0: பூ போலே உன் புன்னகை, இது பாடல் வந்த சரி எடுத்துக்கொண்டேன், நன்றி. மீண்டும் பாருங்கள். பூ போலே உன் புன்னகை, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? சந்தனராஜ் நீங்கள் தரப்போகின்றீர்கள், கொண்டு வாருங்கள் சந்தனராஜ்.
22: காதல் காதல் காதல் என் கண்ணில் மின்னல் துருவியா
0: அடைங்கப்பா. காதல் காதல் இந்த காதல் தானே ஐயா போட்டு படுத்தும் பாடு. வாழ்த்துக்கள். தரிசனா கொண்டு வாருங்கள் பேத்தி. தரிசனா கொண்டு வாருங்களம்மா.
15: ஆசை என்கிற பதத்துக்கு ஆசை தோசை அப்பளவட ஆசைப்பட்டத செய் செய் செய்
0: என்கிற ஆசை தோசை இனிமையான பாடல் பேத்தி. வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்கள் கட்டி காரை கட்டி காரை. அடுத்த பாடலை யார் கொண்டு போகின்றீர்கள்? அடுத்த பாடலை கிருஷ்ணன் அவர்கள் திறப்புகின்றார், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் அவர்களே.
19: ஒருத்தி ஒருவனை நினைந்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர்தான்.
0: இது எந்த பாடல் ஐயா?
19: சார் ஒருத்தி ஒருவனுக்கு ஒருத்தி, அதாவது
0: எந்த
19: ஒரு பொன் மாலை, ஒரு
0: இது ஒரு பொன் மாலை, அதுக்கு நீங்க ஒருத்தி கொண்டு வருது, அது ஒருத்தி பொருத்தமா இருக்கா?
19: பொருத்தம் இல்ல, ஒருன்னு வருதுல்ல அதான்.
0: சரி இல்ல, ஒரு ஒருத்தி என்றல்ல வருது, சரியாக வரவில்லை. ஒரு ஒன்று கொண்டு வாருங்க.
19: ஒரு நாள் ஒரு கனவு,
0: அந்த பாடல் சந்தன் பாடியிருந்தாரு.
19: ஒரு நாளிலே உறவானதே கனவா.
0: வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல், அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கலாம்? பிரபு அவர்கள் வருகின்றார்கள். நீண்ட நேரத்தின் பின்பு அப்பாவும் மகளும் போட்டியிலே இருக்கின்றார்கள். பிரபு கொண்டு வாருங்கள்.
23: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா?
0: அதுதான் உண்மைதானே, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா. இனிமையான பாடல்,
23: மகிழ்ச்சி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை ஞானசேகரன் கொண்டு வருகிறார், கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
3: பூ உறங்குது பொழுதும் உறங்குது, தாய் சொல்லை சட்டத்தட்ட.
0: ஆமா, பூ உறங்குது பொழுதும் உறங்குது, இனிமையான பாடல். பூ உறங்குது பொழுதும் உறங்குது, நான் உறங்கவே நீ உறங்கவில்லை நிலவே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தருகின்றார்? ஆனந்தன் அவர்கள் கொண்டு ஓடி வருகின்றார். ஆனந்தன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
4: பூ மாலை நீயே புழுதி மண்மேலேன் பண்ணாங்க.
0: ஆமா,
4: பூ மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேனின்றது.
0: பூ மாலையில் ஓர் மல்லிகை என்ற பாடலை ஒரு தடவை கிருஷ்ணன் பாடியிருந்தார்.
4: சரிங்கய்யா.
0: எங்க அடுத்த பாடல்?
4: வாங்கி பூ வாங்கி வந்தே என் பொண்ணுறதோ உன்னே காணும்.
0: அப்பா மின கேட்டு பூவை வாங்கியிருந்தா பொண்ணு ரதத்தை காணவில்லை, அப்ப என்ன செய்ய போறீங்க? இன்னொரு ரதத்திலே போட்டு விடுவோம். வாழ்த்துக்கள் ஆனந்தன், சிறப்பு சிறப்பு. எங்கே அடுத்தது? சந்தன் ராஜ் அவர்கள் திறப்பு கொண்டார் பாடலை. சந்தன் ராஜ் கொண்டு
22: வாருங்க. ஆசை வச்சேன் மேல மச்சான் அருளி வச்சேன், அந்த பாடலையா?
0: ஓ, ஆசை வச்சேன் மேல மச்சான்.
22: நன்றி, வணக்கம் ஐயா.
0: மச்சான் மேல வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. அடுத்த பாடலை ஞான சியாமடா கொண்டு வருங்க. வணக்கம் சியாமடா.
21: அப்பா காதல் காதல் பாட்டு பண்ணாங்களப்பா?
0: ஆமா.
21: காதல் சிறகை காற்றினில் விரித்து வானல் வீதியில் வந்த பாடல்.
0: இனிமை இனிமை. காதல் சிறகை காற்றினில் விரித்த இனிமையான பாடல். எங்கே அடுத்த பாடலை ஏற்றவங்க? ஞானசேகரன் திருப்பூர் கொண்டு வருங்க. ஞானசேகரன்.
5: பூமுடிப்பாள் இந்த பூங்குழலி.
0: ஓ, பூமுடிப்பாள் இந்த பூங்குழலி, நல்ல பாடல் இந்த பூங்குழலி. வாழ்த்துக்கள், சிறப்பு. மீண்டும் பாருங்கள் அடுத்த பாடலை யார் கொண்டு வர போறீர்கள்? சந்தன் ராஜ்
22: அவர்கள். கீதம் காணாத ஒன்றை தெரிந்து.
0: ஆமாம், சந்தன் ராஜ்.
22: நன்றி, வணக்கம்.
0: கீதம், வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. காற்றில் எந்தன் கீதம். முக்கியமாக அடுத்த பாடலை பிரபு கொண்டு வருகின்றார். பிரபு கொண்டு வாருங்கள்.
7: ஐயா, ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதி கொண்டால் காதல்.
0: அடையாப்பா, அது உடையாமல் பெருமணம் என்ன, நல்ல பாடல். அடுத்த பாடல யார் தரப்போகின்றீர்கள்? சந்தன் ராஜ் அவர்கள்
22: தரப்போகின்றீர்கள்.
0: சந்தன் ராஜ், வணக்கம்.
22: நீல ஒன்று கண்டேன் உன் ஜெயன் ஜன்னலில்.
0: ஓ, அது நெடுதலும் ஜன்னலுக்கு வருது இல்ல, கடந்த வாரம் வந்தது. நீல ஒன்று கண்டேன். ஞானசேரன் கொண்டு வாருங்களையா. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? கிருஷ்ணன் தரப்போகின்ற. வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே.
11: ஆசை கிளியே நான் அள்ளி கொள்ள நேரம்
0: வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். அள்ளி கொள்ள ஒரு நேரம் வரும் உங்களுக்கு, பார்த்து கொண்டிருங்கள்.
22: வணக்கம்.
0: வணக்கம்.
22: நீலா காய்கிறது நேரம் கரைகிறது.
0: சொல்லாமல் சொல்லுவீர்கள், நேரம் வந்து விட்டது, முடிஞ்சு கொண்டு சொல்லி இல்லையா. நீலா காய்கிறது நேரம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் மகள் சியாமலா கொண்டு வருகிறார். சியாமலா கொண்டு வருங்களம்மா உங்கள் பாடலை.
21: அப்பா காதல் காயங்களே நீங்கள் ஆறுங்களே, அந்த பாட்டுப்பா.
0: காதல் காயங்களே நீங்கள் ஆறுங்களே, நல்ல வரி.
21: காதல் காயங்களே நீங்கள் ஆறுங்களே, அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான வரிகளம்மா. அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? சந்தனராஜ் கொண்டு வருகின்றார். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
22: வணக்கம் ஐயா. வானத்தில் வெள்ளி ரதம்.
0: வாழ்த்துக்கள். அடுத்தது ஞானசேகரன் தான் பெறுகின்றார். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன் வணக்கம்.
5: வணக்கம் அப்பா. பூவரையும் பூங்கொடியே இதயத்தில் நீ படத்துல.
0: ஓ, பூவரையும் பூங்கொடியே. பூவரையும் எத்தனை பாடல் அப்பா, பூங்கொடியே. வாழ்த்துக்கள். அடுத்தது பிரபு அவர்கள் கொண்டு வருகின்றார். வணக்கம் பிரபு. பிரபு வணக்கம். பிரபு உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் பிரபு. சிக்காடி விட்டது. எங்கே பிரபுவா தரிசனாவா? வணக்கம் வணக்கம் பிரபு. பிரபு வணக்கம்.
7: ஐயா, மல்லிகை என்ற பாடத்திற்கு மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னர்.
0: அந்த பாடல் வந்துவிட்டது. இன்னும் ஒரு மல்லிகையில வேற ஒரு பாடலை சாருங்கள் உடனடியாக. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க தரிசனா வாருங்கள், இல்லை தரிசனா கொண்டு வாருங்கள். வணக்கம் தரிசனா.
4: ஆனந்தன் பேசுறேன்.
0: ஆனந்தன் கொண்டு வாருங்கள்.
4: கிளியேன்னு பண்ணாங்க, கிளியேன்னு. கிளியே கிளியே
9: என் சோல கிளியே சோகம் என்ன என் கூட்டு கிளியே அந்த பாடல் கொடுத்துருக்கீங்க.
0: கேக்கத்தானே அவன் ஜோமா இருந்தான்னு வாழ்த்துக்கள். சந்தன் ராஜ் பாருங்கள்.
22: வணக்கம் ஐயா. வானமலை போல புது பாடல் கல்யா.
0: வானமலை போல வாழ்த்துக்கள்.
22: நன்றி. வணக்கம் ஐயா.
0: பாடல்கள் நிறைவுக்கு வர இருக்கின்ற நிகழ்ச்சி. அடுத்து தரிசனா வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் தரிசனா உங்கள் பாடலை.
10: காதல் என்கிற பதத்துக்கு காதல் யாசை யாரை விட்டதோ என்கிற பாடல்.
0: ஓ அப்படியா, வாழ்த்துக்கள். கெட்டிக்காரை கெட்டிக்காரை கெட்டிக்காரி அம்மா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? சியாமலா தரப்போகின்றார்.
10: அப்பா காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன்.
0: சிறப்பான பாடல்களைத்தோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஞானசேகரன் வந்து விட்டாரு, அவற்றை பாடலை எடுத்துவிட்டு நீ பாடுகிறேன். வணக்கம் ஞானசேகரன்.
13: பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா.
0: அது வந்து விட்டது ஐயா அந்த பாடல்.
13: பூமாலை ஒரு பாவையானது தங்க மகன் படத்துல.
0: பூமாலை ஒரு பாவையானது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
13: நன்றி நன்றி.
0: இனிமையோடு நிறைவேறுகிறது இன்றைய பாட்டு சவாரி. பாட்டுக்கு பதில் பாட்டு. நேரம் 1:06 தொட்டுவிட்டது. இங்கே உங்களுக்கு 10:37 தொட்டுவிட்டது. குறிப்பாக 1:34 விளையாடி இருக்கணும். அதில் 4 விட்டாலும் 1.5 நேரம் 1 மணித்தியாலத்து நாங்கள் செய்ய வேண்டியது. 1:30 வரை இருந்து விட்டோம். இப்பொழுது எண்ணும் நிலைக்கு வந்துவிட்டது. பாடல்கள் மொத்தமாக வந்த பாடல்களை நான் கணக்கெடுத்து எத்தனை பாடல் யார் யார் தந்தார்கள் என்ற விதியை கூற இருக்கின்றேன். ஒலிக்கின்றது பாடல், கேட்டுக்கொண்டு இருங்கள்.

நல்லது உறவுகளை நீண்ட நேரம் எடுத்துவிட்டது என்று எண்ண வேண்டாம். நீண்ட வரிசையில் வந்திருந்தார்கள், ஒவ்வொருவர் இடையிலே வந்திருந்தார்கள். முழுவருடைய பாடல்களும் சரியாக தெரிவெடுக்க வேண்டும். மொத்தமாக 211 பாடல்களை இன்று கண்டிருக்கின்றோம். ஒரு சாதனை. மற்ற நாட்களை விட இன்று பாடல்களை கூட நாங்கள் கண்டிருக்கின்றோம். 211 பாடல்களில் 2 பாடல்கள் சேர்க்கப்படாத நிலையில் இருக்கின்றபடியால் 209 பாடல்கள் தான் கணக்கிலே வந்திருக்கின்றது. 209 பாடல் அப்படியே இருங்கள். ஒரு ஒரு நிமிடம் எனக்கு தாருங்கள், ஒரு ஒரு வினாடி தாருங்கள்.

0: இனிமையான பாடல் ஒன்று ஒலித்தது தான். இடையிலே எனக்கு ஒரு தடங்கள் ஏற்பட்டதால் தான் அந்த பாடலை ஒலிபரப்பினான் பொருளே. மொத்தம் 211 பாடல்களில் 2 பாடல்களை நாங்கள் கழிக்க பண்ணிகிட்டே இருக்கின்றோம். அதனால் 209 பாடல்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம் என்று. 209 பாடல்களையும் மொத்தம் 11 உறவுகள் வந்து பகிர்ந்திருக்கின்றீர்கள். வளமையை விட இன்று அதிலும் சாதனை. வளமையாக 9 உறவு அப்படித்தான் பெறுவார்கள் என்று 11 உறவுகள் வந்திருக்கின்றார்கள். 11 வந்து பங்கு வைத்தியவர்களே முதலில் வந்து இணைந்திருந்தார் என்று குழந்தை நட்சத்திரம் எங்களுடைய சிறுவர் பூங்கா உறவு பாலக்காட்டிலிருந்து தர்ஷனா அவர்கள் பிரபு அவர்களின் புத்திரி அவர்களுக்கு உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் வரவேற்பினையும் கூறிக்கொள்ளுகின்றேன். இறுதி நேரத்தில் வந்தாலும் ஆனால் நிகழ்ச்சியை புரிந்து கொண்டு வருகின்றார், அதுதான் அங்கே பெருந்தன்மை. அது மட்டுமல்ல அவர் புதிய புதிய பாடல், அவருடைய வயதுக்கு அவருடைய புதிய பாடலை தான் தர முடியும். இப்பொழுது வந்த பாடலையும் அடுக்காக அழகான வரிகளை கூறுகின்றார். நல்ல சுத்தமான தமிழிலே சிறப்பாக அவருக்கு நாங்கள் எல்லோரும் வாழ்த்து கூற வேண்டும் அவருக்காக. சரி, அந்த வகையில் மொத்தம் 209 பாடல்கள் கணக்கிலே வந்திருக்கின்றன. இதில் இப்பொழுது முதலாவது இடம், இரண்டாவது இடத்தை 2 உறவுகள் பெற்றிருக்கின்றார்கள். மூன்றாவது இடத்தையும் சரி, முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார் எங்கள் அன்பு நீ நெஞ்சம் சந்தனராஜ் அவர்கள். 39 பாடல்களை கொடுத்திருக்கின்றார், தக்க வைத்து விட்டார் தன்னுடைய முதலாவது இடத்தை. இன்று முக்கியமான குதிரைகள் 2 ஓடவில்லை. அந்த 2 தர்மபுரி ராஜ்குமார் நாகப்பன் 2 குதிரைகளும் இன்று வரவில்லை, சறக்கிவிட்டன. ஆதலால் இந்த குதிரைகள் ஓடி இருக்கின்றது. சந்தன்ராஜ் வளமை போல வந்து தன்னுடைய விரைவிலே வேகத்திலே சென்றார். இடையில தடைகள் இருந்தாலும் 39 புள்ளிகளை பெற்று 39 பாடலை கூறி முதலாவது இடத்தில் இருக்கின்றார். இரண்டாவது இடத்துக்குரியவர்கள் இருவர், அவர்கள் 27 பாடல்களை சமமாக எடுத்திருக்கின்றார்கள். அதிலே ஒருவருக்கு வாழ்த்து கூற வேண்டும் என அவர் மூன்றாவது இடத்தில் வந்தவர் இன்று 2வது இடத்துக்கு வந்திருக்கிறார், கிருஷ்ணன் அவர்கள். அதேபோன்று சிவபுரியிலிருந்து வந்த புதிதாக கடந்த வாரம் வந்தாலும் இந்த வாரம் 2வது இடத்தை எட்டி பிடித்து கொண்டார் சோமசுந்தரம் அவர்கள். 2வது இடத்தை 27 பாடல்களை தந்து 2வது இடத்தை பெற்றுக்கொண்டார்கள் கிருஷ்ணன் அவர்களும் சோமசுந்தரம் அவர்களும். அப்படியானால் 3வது இடத்தை யார் பெறுகின்றார்? 3வது இடத்துக்கு அதிக தூரங்கள் ஒரு பாடல் வித்தியாசத்திலே வந்திருக்கின்றார். இடையிலே வந்து சேர்ந்தாலும் அழகாக விளையாடின எங்கள் பெண் திலகங்கள் மூவர் என்று. சியாமலா, சாந்தி, தர்ஷனா மூவரும் வந்து இணைந்த வேளையிலே சியாமலா அவர்கள் 26 பாடல்களை தந்து 3வது இடத்தில் இருக்கின்றார். அதே வேளை 4வது இடத்துக்கு யார் வருகின்றார்? அவரோடு இணைந்து வரவில்லை, அவருக்கு பின்பு வந்து இடையிலே வந்தாலும் அழகாக பாடல்களை அழகாக சிறப்பாக கூறி இருந்தவர் சாந்தி அவர்கள். 17 அதிகப்படியான பாடலை தந்து 4வது இடத்தில் நிற்கின்றார்கள். அடுத்த கூடுதலான பாடலை 12 பாடலை பிரபு அவர்களும், 11 பாடல்களை ஆனந்தன் அவர்களும், 9 பாடல்களை ஜெகபர் சாதிக் அவர்களும், ஞானசேகரன் அவர்கள் 6 பாடல்களும், என் அன்பு பேத்தி தர்ஷன் அவர்கள் 5 பாடல்களையும் தந்திருக்கின்றார்கள். இப்படி இவர்கள் வந்து தாங்கள் தங்களால் முடிந்த இடையிலே வந்து சேர்ந்தாலும் இன்றைய நிகழ்வுக்கு வலு சேர்த்திருக்கின்றார்கள். அதனால் தான் 11 உறவுகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். 11 உறவுகளுடைய பாடல்களை நான் பதிய வேண்டும். 11 உறவுகளின் பெயர்களை நான் சரியாக வைத்திருக்க வேண்டும். 11 உறவுகளையும் படிப்படியாக இங்கே அடுத்த பாடலென்று தேடிக்கொண்டு வந்து கணக்கெடுத்து கொண்ட வகையில் இந்த தொகை கிடைத்து இன்று முதலாவது பரிசை சந்தன்ராஜ் அவர்களும், 2வது பரிசை கிருஷ்ணன் சோமசுந்தரம் அவர்களும், 3வது பரிசை என் அன்பு மகள் சியாமலாவும் பெறும் வேளையிலே அற்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் நீங்கள் இணைந்து சிறப்பித்தமான விசேஷ நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இந்த வேளையில் மீண்டும் அடுத்த பாட்டு சவாரியில் இதைவிட கூட வருகின்றதா, குறைய வருகின்றதா, ஒரு யார் முதலாவதாக வருகின்றார்கள் என்பதை பார்ப்போம். அந்த களஞ்சியத்திலே தான் இருக்கின்றது. அங்கே ஒரு சிலர் பாடல் வரியில் முதல் சொல்லை விட்டுவிட்டு பாடலை தேடுகின்றார்கள். அடுத்தது இன்று குழப்பம் ஏற்பட்டது 2-3 தடவை. என்னவென்றால், நீங்கள் அழைப்பை அழைத்து இணைப்பை முடிப்பதற்கிடையிலே மற்றவர்கள் அழைத்து ஒருவரோடு தொடர்ந்து பெரிய சிக்குப்பாடு வந்தது. 3-4 தடவைகள் ஏற்பட்டது. சந்தன்ராஜ் அவர்களுக்கு இடையிலே வலைத்தளம் ஒரு அளவு பிழை விட்டாலும் ஒரு மாதிரி இழுத்து கொண்டு வந்து விட்டார். அடுத்து ஆனந்தன் அவர்கள், ஆனந்தன் அவர்கள் பணியிலே இருந்து கொண்டு ஓடி வந்து பணியாளர்களையும் பணிக்கு வருபவர்களையும் கவனிக்க வேண்டும், பாடலையும் தர வேண்டும். வழக்கமாக அவர் கொஞ்சம் ஆறுதலாகத்தான் எங்களுக்கு தருவார். அவருடைய வானொலி ஆறுதலாகத்தான் பேசும் எங்களோடு நாங்கள் நினைத்தாலும். இப்போ அவரும் சோடை போகாமல் களைப்படையாமல் தொடர்ந்து இணைந்து எங்களுக்கு தந்தார். இந்த வேளையிலே வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
1: இது இரவு நேர வணக்கம் ஐயா.
0: இரவு நேர வணக்கம் கூறுங்கள்.
1: ஆமாங்க ஐயா,
0: முதலாவது பரிசை பெற்றுக்கொண்டவங்களுடைய வாழ்த்துக்கள். ரெண்டு குதிரையில் சரக்கி விட்டது.
1: தொலைபேசி
0: அவர் பாலக்காட்டிலிருந்து பேசி கொண்டு வந்து பிறகு தொலைபேசி சரியான தொல்லை வந்து விட்டது. நான் சோமசுந்தரன் கிருஷ்ணன் எல்லோரும் நல்ல பிடிச்சேன். விஷயமெல்லாம் நன்றா விளையாடிந்த சாந்தி நன்றாக கொண்டு வந்திருந்தார். போட்டி நல்ல பலமாக அதோடு அவர் சேர்ந்த பாடல்கள் இந்த வரிகள் புதிய பாடல் எங்களுக்கும் தெரியாது. ஆனா அவர் வரிகள் அப்படியே அழகாக கூறுகின்றார். சிறப்பா அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவர் தொடர்ந்து அவ பங்கு பெற்று வந்தா புது பாடல்களே அடிச்சு விடுவா போல நடக்குது.
1: புதிய பாடல்கள் பதங்கள் எடுத்துருவாங்க.
0: ஆமா ஆமா, பசங்களும் பெறுவாங்க வந்து. இவங்க தொடர்ந்து மற்றவங்களும் வந்தாங்கன்னா பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். வாழ்த்துக்கள். என்ன பாடலை உங்களுக்கு ஒளிபரப்பலாம் என்று சந்தன்ராஜ்?
1: நிச்சயமாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கும் சிறப்பாக, அதாவது எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியது இருக்குல்ல, உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு.
0: கடினமாகத்தான்
1: இன்னைக்கு வந்து நான் 455 முறை அழைச்சிருக்கேன். 455 முறை அழைச்சி 39 பாடல் தான் வந்திருக்கு.
0: அவ்வளவு
1: பாடல்கள் தான்
0: 450 அழைப்புகளை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்வார்கள். மீண்டும் உங்களுடைய கேடயத்தை உங்கள் கையில் கொடுக்கின்றேன், வைத்துக் கொள்ளுங்கள்.
1: நீண்ட
0: வாரங்களாக வைத்திருக்க
1: முக்கியமா நம்ம குதிரை ரெண்டு பேரும் வரல, இணையமா இன்னைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்ததுனால வாய்ப்பு வந்து வச்சு. சரிங்க மகிழ்ச்சி. அந்த வேலையில சபாஸ் ராமு அப்படிங்கிற திரைப்படத்தை வந்து கேட்போம். பாடல் ஒன்று,
0: ரெண்டு பாடலா இருக்கும்.
1: அதில் அதில் சந்தனம் போல்,
0: அதில் அகில்
1: வாசம் உள்ள வாணம்.
0: அகில்,
1: ஆமா, அதில் சந்தனம் போல வாசம் உள்ள வாமா.
0: வாசம் உள்ள வாங்க, வாசம் உள்ள. இது வந்து என்ன திரைப்படம்?
1: சபாஸ் ராமு.
0: ஓ, சபாஸ் ராமு திரைப்படத்தில். ஓகே ஓகே ஓகே.
1: உண்மையிலேயே
0: பெண்கள் வந்து எங்களோட இன்று நிறைய வந்திருந்தார்கள். அவர்கள் பாடல்களை தந்திருந்த அவர்கள் மொத்தமாக மூன்று பெண்களும் தந்த பாடலே 12, 26, 38, 55, 60 பாடல்களை தந்திருக்கின்றார்கள் என்ற பாருங்களே. மூவரும் சேர்ந்து வாழ்த்துக்கள். அடுத்து இரண்டாவது இடத்தை பெற்ற கிருஷ்ணன், ராபி, சோமசுந்தரம் நீங்கள் இருவரும் பெற வேண்டும். இங்கே ராபிக் அவர்களும் 18 பாடல்களை தந்திருக்க, அவருக்கும் அவர் பணியில் இருந்து கொண்டு வந்தாலும் 18 பாடல்களை தந்திருக்கின்றார். 18 பாடலை பெற்று அவர் தான் 4வது இடத்துக்கு. 18 பாடல் அவருக்கும் சாந்திக்கும் ஒரு பாடல் வித்தியாசம்தான். வாழ்த்துக்கள் ராபிக்கு உங்களுக்கும். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? நான் நினைக்கின்றேன் இன்றைய பாடல் நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு ஒரு நிகழ்வாக நான் தொகுத்து வழங்கலாம். நீங்கள் வந்து கேட்காது விட்டாலும் நீங்கள் எங்களுக்கு வந்து பங்கு பற்றிய பாடல்களில் சிறந்த பாடலை தெரிவு செய்து உங்களுக்கு நான் தருகின்றேன். அழைப்பை காணவில்லை, மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு இல்லை போல் தெரிகின்றது. பாடல் ஒன்றை கேட்போமா?

0: பாடலை நிறுத்திவிட்டு இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் தந்த பாடல் முதலாவது ஆளாக வந்தபடியே அவர்கிட்ட பாடலை கொடுக்கும்போது தர்ஷனா வந்துடும். வணக்கம் வணக்கம் என் பேத்தி தர்ஷனா அவர்களே. வணக்கம் தர்ஷனா. தர்ஷனா நீங்கள் இணைப்புக்கு வந்து அழைப்புக்கு வந்தீர்கள் எங்கே? வணக்கம் வணக்கம் தர்ஷனா.
1: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம் செல்லக்குட்டி, என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறுவர் பூங்காவை வந்து சிறப்பிப்பது போல் பாட்டுக்கு பாட்டுக்கு பதில் பாட்டிலும் வந்து அசத்தி விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி தாத்தா.
0: அடுத்த அடுத்த ஒவ்வொரு வாரங்களும் சனிக்கிழமையிலே வருகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் புதிய புதிய பாடலை கொடுத்து எங்களை எல்லாம் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள், சிறப்பு.
1: நன்றி
0: நன்றி. எப்படி இருந்தது நிகழ்ச்சி? போட்டியாக இருந்ததா, அழைப்பு கடுமையாக இருந்தது? எத்தனை தடவை அழைத்தீர்கள்? 154 அழைப்பிலே 5 பாடலை தான் தர முடிந்தது என்றால் ஒரு தடவை 900 அழைப்பு அழைத்திருந்தார் எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள். அதுதான் போட்டிகளே. ஒரு ஒரு வரியிலே வந்து அந்த பேகம் விபேகம் என்பதை கவனிப்பேன். சரி, இன்று என்ன பாடலை உங்களுக்காக நான் தர வேண்டும்?
1: படிக்காதவன் படத்தில் இருந்து இடிச்ச பச்சை அரிசி பிடிச்ச மாவாளுக்கு என்கிற பாடல் தாத்தா.
0: இடிச்சா பச்சை அரிசி பிடிச்சா மாவாளுக்கா? இனிமையான பாடல், இனிமையான பாடல். அந்த பாடலை உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். சந்தன்ராஜ் மாமா அவர்களும் வந்து வாழ்த்து தெரிவித்தார்கள். இனிவரும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். வளர வேண்டும், வாழ வாழ வாழ்க நீங்கள். சரியம்மா, வாழ்த்துக்கள். இது படிக்காதவன் திரைப்படமா? உங்களுக்கு அந்த பாடல் ஒளிபரப்படும். நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக ஃபாரூக் ராஃபிக் அவர்களிடம். வணக்கம் ராஃபிக்.
2: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்.
0: இனிமையான பாடல் ஐயா, நீங்கள் அந்த பாடலாம் கருத்தான நல்ல நகைச்சுவையும் கலந்திருக்குது. பேசுவதற்கு அற்புதமாக இருந்தது.
2: கொஞ்சம் கூட வந்து வந்திருப்பேன்.
0: வலைத்தளம் பணியில இருக்கின்ற எனக்கு தெரியும்
2: தானே.
0: தொலைபேசி அழைப்பு. இருப்பினும் 18 பாடல் ஆரம்பத்தில் இறுதி வரை எங்களோடு இணைந்திருந்தீர்கள். அது என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைந்து வந்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வழி சேர்த்து வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: நீங்கள் வந்து இரண்டாவது நேரா வந்தீர்கள். முதலாவது கிருஷ்ணன், இரண்டாவது நீங்கள். சரி, என்ன பாடலை கேட்போம்?
2: எனக்கு படம் வந்து சொல்லாத யாரும் கேட்டால் கேஜிஎஸ் தாஸ் பாடினது. கேட்டது கிடைத்தது கோடிக்கணக்கு காலிலே இன்னொரு ராஜாதான். அந்த பாடலையா நல்ல அருமையான பாடல்.
0: கேட்டது கிடைத்தது அந்த பாடல் முந்தையோர்
2: கோடிக்கணக்கு
0: இல்லையா?
2: ஆமா ஆமா, முன்னாடியே தந்திருந்தேன். ஆமா ஆமா, அதுல வந்து லைவ்ல
0: கேக்குறேன்.
2: கோடிக்கணக்கு.
0: பாட்டுக்கு பதில் பாடல் கலந்து சிறப்பித்து வலு சேர்த்து கொடுத்ததுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியா கிருஷ்ணன் அவர்கள் வருகின்றனர். வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். எப்படி களைத்து விட்டீர்களா? 27 பாடல்களில் எத்தனை அழைப்பு அழைத்தீர்கள்? கணக்கு வைத்திருக்கீர்களா?
3: 266
0: அப்பா என்றாலும் 456 அழைப்பு அழைத்து 39 பாடலை தந்தவருக்கும் நீங்கள் 266.
3: ஆமாம், ஒரு 5 நிமிஷம் ஒளியே கேட்கல சுத்தமா.
0: அது என்ன காரணம்? ஏன் உங்களுடைய வலைதளம் துண்டிக்கப்பட்டு விட்டதா
3: என்னன்னு தெரியல, சுத்தமா கேட்கல. ஒரு 5 நிமிஷம்
0: அதான் இடைவெளி ஒன்று பார்த்தேன். சரி, என்ன பாடலை இருப்பினும் நீங்கள் கடந்த வாரமெல்லாம் 3வது இடத்தில் இருந்தீர்கள். இந்த முறை 2வது இடத்துக்கு வந்து விட்டீர்கள். கெட்டிக்கார் உங்கள் 2வது இடத்தை பங்கு பெற்று சோமசுந்தரம் வந்து விட்டார். அடுத்த முறை யார் 3வதுக்கு வருது, 3வதுக்கு வருதுன்னு பார்ப்போம். சரி,
3: அனைவருக்கும்
0: அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சென்றடையும். சரி, என்ன பாடலை கேட்போம் கிருஷ்ணன் உங்களுக்காக தர வேண்டும் நான்?
3: திருமலை தென்குமரி.
0: அந்த பாடல்ல நீங்கள் கேட்ட பாடல் எத்தனை நிமிட பாடல் தெரியுமா உங்களுக்கு?
3: சின்ன பெரிய பாடல்,
0: 7:40 வினாடிகள் இருக்கு. என்ன பாடல்? தமிழே வாழ்க என்ற பாடல் கேட்டிருந்தீர்கள்.
3: சீர்காழி கோவிந்தராஜன்
0: தளத்திலே நீங்கள். ஓ, அந்த பாடல்,
3: அது வேற பாட்டு.
0: சரி, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
3: கரையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் அந்த பாடல்.
0: அது என்ன பாடல்? கரையாத கல்வி விருத்தமாக வருகிறது. சரி, அந்த பாடலை தேடி எடுத்துருக்கேன். திருமலை தென்குவாரி. அந்த மற்ற பாடலையும் அது 4-5 பேர்ல இருந்து ஒரு பஸ் வண்டியிலே போற பாடல். அந்த பாடல் 7 நிமிடத்துக்கு மேற்பட்ட பாடல். அது எங்களால் கொடுப்பது கடினம். அதனால் தவிர்த்து விட்டு பாப்பம். சந்தர்ப்பம் வரும் பொழுது குறுகிய நேரத்துக்கு கிடைத்தால் தருகின்றேன். இது வந்து திருமலை தென்குமரி பாடல் ஐயா.
3: ஆமாம்
0: சார், வாழ்த்துக்கள் நான் தருகின்றேன். 2வது இடத்தை பிடித்தவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் எல்லோருடைய வாழ்த்துக்களும் சேருகின்றது. வாழ்த்துக்கள் ஐயா, மீண்டும் சந்திப்போம். அடுத்ததாக சியாமலா வருகின்றார். மகளே சியாமலா, கட்டிக்காரே வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றீர்கள்.
4: ரொம்ப நாளா கலந்துகிட்டு நினைச்சு பாக்கலாம்.
0: 1.5 வருடத்துக்கு மேல் நீங்கள் பங்கு பற்றி. சரியா,
4: 324 தடவை அழைச்சிருக்கப்பா.
0: 324 அழைப்பை தந்திருக்கிறீர்கள் நீங்கள். 324
4: 26 பாட்டு பாடியிருக்கேன்.
0: 26 அழைப்பு தான் கிடைத்தது. ஆனா இடையிலே 2-3 அழைப்புகள் கிருஷ்ணன், நீங்கள், ராவிக், பிரபு போன்றோருக்கு தடை ஏற்படும். ஆனந்தன் போன்றோருக்கு தடை.
4: ஆமாப்பா, ரிங்கு எடுத்ததுக்கு அப்புறம் ஏதோ கட்டான மாதிரி தெரிஞ்சா. இல்ல, கட்டாயிடுச்சா, நீங்க கூப்பிட்டு இருந்தீங்கப்பா.
0: எல்லோரும் அழைக்கிறார்கள் அழைக்கிறார்கள், என்னுடைய இணைப்புக்கு வர முடியாம இருந்தது. என்னன்னா, யாரோ ஒருவருடைய அழைப்பு துண்டிக்கப்படாமல் இருந்திருக்கின்றது. அல்லது யாரோ ஒருவர் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் ரீடயல் ரீடயலை அழுத்திக் கொண்டே இருந்திருக்கிறார். புரியுதா?
4: ஒரு வழி பாட்டு சொன்ன உடனே கட் பண்ணிட்டேன்.
0: கட்டிக்காரி கட்டிக்காரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 3வது பெண் தாரகைகள் என்று மூவர், நீங்கள், சாந்தி, தர்ஷனா, மூவரும் இணைந்து வலி சேர்த்திருக்கிற. அடுத்த வாரம் பாப்போம். அதை விட முன்பு எல்லாம் வருவார்களே நிறைய, எல்லாரும் பெண்கள் என்ன நிறைய பேர். சரி, மீண்டும் அந்த நிலையை நாங்கள் அடைவோம். வாழ்த்துக்கள். 324 அழைப்பு, 26 பாடலை தந்து 3வது இடத்தை பெற்ற வெற்றி வீராங்கனைக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்கள், அப்பாவின் ஆசீர்வாதங்கள். நன்றாக
4: சொன்னீர்கள்
0: பாடல்களை. நான் சிறப்பான். அப்ப என்ன பாடலை மகளே இப்போது கேட்போம்?
4: நெஞ்சமெல்லாம் நீ படத்திலிருந்து யாரது சொல்லாமல் நெஞ்செல்லி போகுது அந்த பாட்டுப்பா.
0: யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது? இது இவன்ற பாடல் தானே. சுவர்ணா இதாண்டு
4: வாணிச்சரம் பாட்டு.
0: வாணிச்சரம் வாணிச்சரம் சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது. என்ன கூட நீங்க களஞ்சியம் இல்லவா? நானும் சில போல உங்களோட பாடல் கேட்பது உண்டு. சரி, வாழ்த்துக்கிழமை அந்த பாடல் உங்களுக்கு. நன்றி அம்மா. அடுத்த உறவு ஒருவர் அழைத்திருந்தார், அவரை நான் தேடி பிடிக்கணும். அவர் பிரபு, பிரபு அவர்களுக்கு பிரபுவனுடைய அழைப்பு சென்றுபட்டு தங்கியோ வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் மகனே பிரபு.
5: வணக்கம் ஐயா. இரவு வணக்கம்.
0: இனிய இரவு,
5: பகல் வணக்கம்.
0: இந்த இரவு நேரத்திலே அப்பாவும் மகளும் போட்டி கூட வந்து விட்டார்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு தருவது. களஞ்சியங்கள் வாழ்த்துக்கள் பிரபு. கட்டிக்காரங்க பிரபுவும் வந்து ஒரு பாடலை தந்துவிட்டு அந்த பாடல் வந்துட்டு உடனே அடுத்த பாடலை எடுக்க தண்டிக்கிறார் கட்டிக்காரர். ஆனால் பீர்த்தி வந்து அவ வந்து அந்த புதிய பாடல்கள் வரிகளையெல்லாம் அழகாக சொன்னா. அந்த வரிகளை நான் மறக்கவோ. நான் பாடல்லே போய் நாங்கள் ஒலிபெருக்கி யூடியூப்பிலே பார்த்தால் அந்த வளத்திலே பாடல் வரும், இசைகள் கூட வந்தோன்னு சொற்களை நாங்கள் புரிய முடியாமல் இருந்தது. தெளிவாக சொன்னால் அந்த சொற்களை அழகாக இருந்தது. நீங்களும் சிறப்பாக.
5: நாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த நேரலை கேட்கும் பொழுது ஆர்வம் பிறந்து விட்டது. அதனால்தான் ஓடி வந்து
0: அவ நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு ஆர்வமா இருந்து ஓடி வந்து சின்ன பிள்ளைய ஓடி வந்து பங்கு பற்றி எங்களுக்கு வலி சேர்த்து சந்தோஷத்தை தந்திருந்தார். பெரிய சந்தோஷம் எல்லோருடைய மனதிலும் வந்து. தர்ஷனா ஒரு வாழ்த்து பெறும் மாணவியாக இருக்கின்றார். வாழ்த்துக்கள் அவருக்கு. அன்னை கலைவாணி அருள்விய வேண்டும். உங்களுடைய கட்டித்தனம் நீங்களும் வந்து 12 பாடல் அதிகமாக தர முடியும். ஆனால் அழைப்புகள் இடையிலே பிழை நடந்திருக்கின்றன.
5: அழைப்புகள் இடையூறு செய்துவிட்டு
0: அதுதான் போட்டி. இந்த தடை ஓட்டம் என்று எங்களுடைய விளையாட்டு போட்டியிலே தடை தாண்டல் போட்டி என்று ஒன்று இருக்கின்றதல்ல. தடை அதாவது வந்து ஓடி கோணிக்குள்ளே புகுந்து அப்புறம் இன்னொன்று ஏறி விழுந்து மேசையை பாய்ந்து கடந்து, அதை எப்படி நீங்கள் சொல்வீர்கள்? தடைகள போட்டியா இல்லை எப்படி சொல்லுவீர்கள் அந்த விளையாட்டுக்கு?
5: தடை தாண்டுதல் என்று சொல்லலாம் ஐயா.
0: இல்லை, எங்களோட ஊரில் என்ன தடை ஓட்ட போட்டி. நாங்கள் ஓடும்பொழுது தடைகள் இருக்கும், அந்த தடைகளை தானே மாதிரி. ஒரு தடவை நான் பங்கு வைத்திய போது சின்ன வயதிலே இந்த இந்த நீட்டு இந்த கோணி சாக்கு நீட்டு இந்த வயல்லே நெல்லு கதிரை கொட்டி அடி சூடடிக்கிறதுக்கு பார்க்கிற பிச்சிய படங்கு என்று கூறுவார்கள். அதை கொண்டு வந்து நிலத்திலே விதித்து அங்கே ரெண்டு பக்கத்துலேயும் ஆக்களை அமர்த்தி பிடிச்சும்போது அதுக்குள்ளால நுழைந்து நெளிந்து நுழைந்து நுழைந்து
6: அங்கே போனால் பலூன் இருக்கும், பலூனை உடைத்து விட்டு போடும், இன்னும் கொஞ்சம் தூரம் போகிற ஏதாவது சாப்பாடு இருக்கும் அதை சாப்பிட்டு விட்டு போ, அப்படியெல்லாம் தடை போட்டி, அது தடை, இந்த தடைகளை தாண்டி முன்னுக்கு வரும். அதே போன்று நீங்களும் பலத்தளத்தில் பல தடைகள் இருந்திருக்குது, அவற்றை தாண்டி வந்து நீங்களும் 12 அதிகப்படியாக பாடலை தந்திருக்கிறீர்கள். கிரெடிட்காரன் தொடர்ந்து உங்களால் அந்த இணைப்பு கிடைக்கவில்லை உங்களுக்கு, அதான் பெரிய காரியம் இல்லையா?
5: 163 முறை அழைத்தன ஐயா.
6: 163 அழைப்பு விட்டு 12 பாடல்களை தரக்கூடிய அதுதான் போட்டி, அதுலதான் அந்த ஆர்வமும் பிறக்குது இல்லையா? சரி, என்ன பாடலை கேட்போம்
5: ஐயா? இன்று என்னுடைய மகளுக்காக பொன் மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால்
6: என்றால் அல்லவாவா பொன்மகள் வந்தாள். கட்டிக்காரி, கட்டிக்காரி, நான் நினைக்கிறேன் அவன் ஆர்வத்தை பார்த்து எதிர்காலத்தில் இளைய தலைமுறைகளும் எங்களுடைய பாட்டு பதில் பாட்டுக்கு பங்கு பெற்றுவார்கள் போல் தெருகின்றது. அப்படி
5: கண்டிப்பாக வர வேண்டும் ஐயா.
6: அப்படி ஒரு 5 பேர்
5: பங்கு பெற வேண்டும்.
6: அப்படி என்னுடைய இளம் சிறார்கள் ஒரு 5-6 பேர் வந்தால் அவர்களுக்கு மட்டும் ஒரு போட்டியை வைத்தால் எல்லாம் புதிய பாடல்களாக கொண்டு வருவார்கள் இல்லையா? அவர்கள் பழைய பாடல்கள் தோன்றாது.
5: கண்டிப்பாக.
6: வாழ்த்துக்கள், சிறப்பு
5: கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக வர
6: அவர்கள் வருவார்கள் என்னென்ன வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வெற்றி பெற்றவர்களோடு உங்களுக்கும் நான் வாழ்த்தை கூறுவேன். வலிச்சேர்த்திருக்கும் நிகழ்வு. நன்றி மகனே, நன்றி, நன்றி.
5: மற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
6: வாழ்த்துக்கள், உங்கள் வாழ்த்துக்கள் அவர்களை சென்றடையும். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவாக ஞானசேகரன் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம், வணக்கம் மகனே ஞானசேகரன். இறுதி நேரத்தில் வந்து 6 பாடலை தந்து விட்டாரே. கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன்.
7: நன்றியப்பா, நன்றி,
6: நன்றி,
7: நன்றியப்பா,
6: நன்றி. சரி,
7: போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் வெற்றிக்கு வித்திட்ட அனைத்து உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்ப்பா.
6: எங்களுடைய யூ, நீங்களும் உட்படுத்த, நீங்களும் வெற்றியாளர்கள் தான். நீங்களும் இறுதி நேரம்
7: கூடுதலா பாடல் கேட்டிருப்பேன். பாப்பா அடுத்த வாரம் முயற்சி பண்றப்பா.
6: மொத்தம் 211 பாடல், அதுல 209 தான் தெரிவு செய்யப்பட்ட பாடல். நீங்கள் வந்த எத்தனையாவது பாடல் தெரியுமா மகனே? 196 பாடல, 191 பாடல வந்து 6 பாடல. சரி, அப்ப இன்று என்ன பாடலை கேட்போம் இந்த வெற்றியாளர்களோடு? நீங்களும் பங்கு பெற்றவர்கள் என்ன பாடல் நான் தர வேண்டும்?
7: ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, ராஜா சின்ன ரோஜா படத்துல இருந்துப்பா.
6: நிச்சயமாக, ஒரு பண்பாடு இல்லை என்றால்
7: பாரதம் இல்லை.
6: நேற்று பாட்டுக்கு பாட்டும் பதமும் கேட்டீர்களா?
7: இனிமையான
6: கருத்து வந்து பணம், இந்த எதை எடுத்தாலும் தீட்டுப்படுவது என்று கூறுகிறார்களா? குறைந்த, கூடின, உயர்ந்த, தாழ்ந்த எல்லாம் பார்க்கிறார்கள் அல்லவா? பணம் அதை பார்க்கிறதா? எப்படி யார்
7: தொட்டாலும்
6: பணத்தை யார் எப்படி எங்க வச்சு தொட்டாலும் அதுக்கு தீட்டாகாது இல்லையா?
7: ஆமா,
6: கலங்கப்படாது.
7: நீருக்கு சொல்லுவாங்கப்பா அந்த குணம், நீருக்கு
6: இல்ல. இந்த பணம்
7: தண்ணிக்கு வந்து தோஷம் கிடையாதுபாங்க, அது பொதுவான கருத்து. ஆனா பணத்துக்கு தான் தோஷம் கிடையாது.
6: பணத்துக்கு, பணம் வைத்திருப்பவர்கள் தோஷம் பார்க்கிறார்கள், படம் பணம் தோஷத்தை பார்க்கவில்லை. சரியா, அந்த கருத்தோட தான் நேற்றைய பாட்டும் பதவும் முடித்தது. நன்றி, வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம்.
7: மணிவம்.
6: அடுத்த உறவாக யார் வர இருக்கின்றார்கள் அன்பு உறவுகளை? இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தது பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டி. போட்டியிலே வந்து பங்கு பற்றியவர்கள் தங்கள் தங்கள் பாடல்களை தந்து கொண்டு செல்கின்றார்கள். அந்த வகையில் சாந்தி, நீங்கள் அழைத்தது போல் இருந்தது. இங்கே அழையுங்கள், என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் கேளுங்கள், பாடலை தரலாம். இப்பொழுது முதலாவது நான் உங்களுடைய பாடல் முழுவதும் தருவதற்கு எங்கள் நேரம் ஒத்து வராது. அதனால் நான் உங்களுக்கு இது ஒரு நிகழ்வாக இன்று காலை நிகழ்வே உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது இரவு நேரம் உங்களுக்கு 9 மணிக்கு இந்த நிகழ்வு ஒரு தொகுப்பாக வரும். நீங்கள் வந்து பாடலை தராது விட்டாலும் உங்கள் பாடலை நீங்கள் எங்களுக்கு ஒலிபரப்ப தந்த நீங்கள் போட்டியிலே கலந்து கொண்ட பாடல்களுள் தெரிவு செய்து நான் அதை தருவேன். இது நேரம் 1:54 உங்களுக்கு 2 மணியை தொடப்போகின்றோம். உங்களுக்கு 11:30 தொட இருக்கும் இந்த வேளையில பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான நன்றியையும் மகிழ்வையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் தந்த பாடல்களை நான் தெரிவு செய்து மொத்தம் 11 பாடல்களை உங்களுக்கு ஒரு தொகுதியாக தருவேன். இப்பொழுது 11 பாடல்களை நான் ஒலிபரப்ப வந்தால் எங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சிகளுக்கும் எனக்கும் ஒத்து வராது, ஆதலால் அது தோதுபடாது. நான் உங்களுக்கு இதே ஒரு நிகழ்வாக உங்களுக்கு 9 மணிக்கு வெறும் காலை நிகழ்விலே, காலமே இல்லை தானே, காலமே இல்லையா, 9 மணி வருது. இப்பொழுது உங்களை 20 நேரம் காலை 9 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நான் உங்களுடைய 9 மணிக்கு இந்த பாடல், அதை தொடர்ந்து விடுமுறை விருப்பம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து வந்து கேட்டு கொண்ட அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த 1வது பாடலை தந்துவிட்டார். முதலில் நான் ஒரு தடவை தருகிறேன் என்று கூறிவிட்டேன். ஆதலால் சந்தன்ராஜ் அவர்கள் உங்கள் எல்லோருக்கும் முதல் 1வது இடத்தை பெற்றுக்கொண்ட சந்தன்ராஜ் தந்த அந்த பாடலை சபாஷ் ராமு திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்த ஒரு பாடல் அகில் சந்தனம் என்ற பாடல் என்று கூறியிருந்த அந்த பாடலை தருகின்றேன். கேட்போமா?

இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்து எங்களுடைய முதலாவது வெற்றியாளர் கேட்ட பாடலாக ஒலித்த வேளையிலே இந்த பாடல்கள் பங்கு பற்றி அத்தனை பேருடைய பாடல்களும் நேயர் விருப்பம் போன்று எடுத்து அதை நான் பதிவாக உங்களுக்கு 9 மணிக்கு ஒலிபரப்பப்படும் அந்த பாடுவோர் பாடலா நிகழ்வுகள் வந்து பாடுவதை போன்ற ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு வர்ணனையோடு தருகின்றேன். என் உறவுகளே, முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபம், நேரம் சரியாக 2 மணி என்று காட்டுகின்றது. மதிய வேளை உங்களுக்கு 11:30 இரவு வேளை. அமைதியாக இந்த இரவு எல்லோருக்கும் நல்ல இரவாக உங்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டும். எங்களுக்கும் இந்த பகல் நல்ல பகலாக இருந்து நாளைய தினம் இரவை கண்டு நாளைய தினம் அமைதியாக மகிழ்வாக சிறப்பாக உற்சாகமாக இருக்க வேண்டும், வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உலகமெல்லாம் பறந்து வாழும் எங்கள் அன்பு ஜீவராசிகள் அத்தனை பேரும் நோயற்ற வாழ்வை காண வேண்டும். இன்று உலகத்தில் பெரும் தொல்லியாக இருப்பது இந்த நோய்தான். புதிய புதிய நோய்கள் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தந்த மருந்துகளில் சில போதியாக வந்துவிட்டது என்று இப்போ எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டது. அதை இன்னொரு தடவையிலே நாங்கள் பேசிக்கொள்வோம். ஆனால் நாங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. எங்களுக்கு இறைவன் எங்களுக்கு இதயத்தை கொடுத்து உருவத்தை கொடுத்து அன்னை தந்தையினால் வளர்க்கப்பட்டு மூதாதையர்களால் காட்டி கொடுக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள் உணவு முறைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், அறவழி செல்ல வேண்டும். நேற்றைய தினம் பாட்டும்பதத்திலே வந்த அந்த பணம் தீட்டுப்படாத பணத்தை தீட்டுப்படுகின்ற மக்கள் என்று உபயோகிக்கின்ற அத்தனை பேரும் மக்களுக்குள்ளே அவர் தொட்டால் பிழை இவர் தொட்டால் பிழை என்று கூறும் வகையிலும் பணம் அதை பார்ப்பதில்லை. பணம் பொல்லாததல்ல, பணம் சிறந்தது. அந்த பணத்தை பணமாக நாங்கள் பாவித்து கொண்டோமாக இருந்தால் எங்கள் வாழ்வு சிறக்கும். வாழ்வுக்கு பணம் முக்கியம் என்ற கருத்தோடு இன்று இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனிடம் உங்களோடு இணைந்து நானும் கரங்கூப்பி சிரம் தாழ்த்து வேண்டி வணங்கி கொண்டு காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இன்று பங்கு பற்றி சிறப்பித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து விடை பெறுகின்றேன். நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் நிறைவு பெற்றது. பாட்டுக்கு பதில் பாட்டு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். என் நண்பர்களுக்கு நலம்தானே எல்லோரும் முதல்கண். என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நேர்ந்து கொண்டு கட்டளையில் உங்களோடு மீறா. இப்பொழுது நேரம் சரியா 9:43. இன்றைக்கு சரியான லேட், அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 11:13. ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். அந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் காட்டலுக்கு வர வேண்டும். கதம்ப நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்ளலாம். இன்று கதம்பம் நிகழ்ச்சியில் தேடுதல், அதாவது நாங்கள் ஒரு சொல், ஒரு இப்ப அக்கா என்றால் அதுக்கு எத்தனை எழுத்து என்று சொல்லுவோம், அல்லாட்டி இரண்டு எழுத்து சொல்கள். இப்ப அந்த சொல்லில் என்ன எண்ணத்தை குறிக்கிறது, இது இரண்டு சொல்லை குறிக்கிறது என்று நாங்கள் அந்த தரவுகள் கொடுப்போம். நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். சரிதா, தேடுவோம். தேடுதல் என்ற நிகழ்ச்சி பார்ப்போம். அதில் சில நேரம் படங்களையும் கொண்டு வரலாம். படத்தின் பெயர் முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தை இருக்கேன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை இணைந்து கொண்டு ஒரு கண்ணன் பாடல் காற்றலுக்கு எடுத்து வரலாம்.

0: காற்றலை எழுந்து கொண்டு முதல் அன்பு உறவு வணக்கம் லெனின், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம்மா, நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: என்ன வருகிறதும் மறைகிறதும் எல்லாம் அந்த என்ன மாயாஜால மாட்டு வண்டில் சத்தம் கேக்குது,
1: மாட்டு மழை பெய்யுமா?
0: அங்க மழையா?
1: மழை பெஞ்சிட்டு இருக்குமா?
0: ஒரு நாளும் மழையா? அங்க
1: நேற்றுல இருந்து பெஞ்சிட்டு இருக்குமா?
0: நேற்றில இருந்து பெய்ந்து கொண்டு இருக்கிறது.
1: நேற்று இரவுல பெஞ்சிட்டு இருக்குமா?
0: சரி, நான் உங்களுடைய பாடலை சொல்லுங்க முதல்ல. இன்றைக்கு நான் உங்களுக்கு நேற்று நீங்க வரையில இன்றைக்கு அந்த சொல்ல வேற ஒரு சொல்ல கொடுத்து கண்டுபிடிக்கணும். இது புதையல்ல, இது கேள்வி. சொல்லுங்க, ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். என்ன பாட்டு?
1: திரைப்படம் பேர் வந்து

0: எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எப்படி பிறந்தீங்க நீங்க? சரி, அதுல என்ன பாட்டு பாருங்க.
1: உசுருக்குள் உன் பெயரை எழுதி வச்சேன் அப்படிங்க பாட்டு.
0: உசுருக்குள் உன் பெயரை எழுதி வச்சேன், அதை நான் கேட்டிருக்கேன் அந்த பாட்டு. உசுருக்குள் உன் பெயரை சும்மா எழுதி வச்சாலே பிரச்சனை, அது வேற. நீங்க உசுருக்குள்ள உன் பெயரை எழுதி வச்சேனே பாடம். சரி, அந்த பாடல பாடலாம். அதுக்கு முன்பாக நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறேன். சரியா? இந்த சொல், இந்த சொல் ஒரு சொல். சரியா? இந்த சொல் ஐந்தெழுத்து சொல். சரியா? நான் தரவு கொடுக்க போறேன், எப்படி என்று பார்ப்போம். இந்த சொல் முதல் எழுத்து, முதல் எழுத்து, முதல் எழுத்து. நீங்கள் உண்ணும் ஒரு பொருளை குறைக்கும்.
1: இன்னொரு
0: மாதிரியும் சொல்லலாம், அது சொன்னா நீங்க கண்டுபிடிச்சீங்க. அதில் வரும் இரண்டாவது எழுத்து, அது அந்த எழுத்தை எதிலும் சேர்க்கப்படவில்லை. சரியா? ஐந்து எழுத்துல முதல் எழுத்து நீங்கள் உண்ணும் ஒரு பொருளை குறிக்கும், ஒரு எழுத்து. இரண்டாவது எழுத்து அதை நாங்கள் எங்கும் சேர்க்கவில்லை. மற்ற கடைசியா இருக்கும் மூன்று எழுத்தும், மூன்று எழுத்தும் ஒரு உறவை குறிக்கும். ஒரு உறவு, அதாவது பாக்கா, அண்ணா, இல்லாட்டி அப்பா, அம்மா, அத்தை, அப்படி ஒரு உறவை குறிக்கும் மூன்று. அந்த முதல் ஒரு எழுத்து நீங்க உண்ணும் ஒரு உணவை குறிக்கும். இத நீங்க கண்டுபிடிக்கணும். சரி என்று கேட்டா சரி இல்ல. சரியா? அது உசுருக்குள் பேர் என்ன? உசுருக்குள்ள எழுதி வச்சிருக்கீங்க, நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க முதல்ல தெரியாம இணைஞ்சிட்டனே திண்டாடுறேன்னு யோசிக்கிறேன். பேருந்து உணையிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறேன், பாக்கலாம்.

இரண்டாவது சொல்லையும் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன். இது ஒரு பெண்ணின் பெயர். இது ஒரு பெண்ணின் பெயர். நான்கு எழுத்து சொல். முதல் இரண்டு எழுத்து மயக்கத்தை தரும் ஒரு திரவம். கடைசி இரண்டு எழுத்து, இது மனிதனுக்கு இருக்க வேண்டும். ஒரு வகையில் பார்த்தால், இன்னொரு வகையில் பார்த்தால் இரவில் தெரியும். எங்கே அழைப்புக்கு வாங்கோ, இன்னொரு கதை சொல்றேன். நான் முதல் சொன்ன சொல் ஐந்தெழுத்து சொல். முதல் எழுத்து, ஒரு எழுத்து நீங்கள் உண்ணும் ஒரு உணவை குறிக்கும். உணவு என்றால் அது உணவு பதார்த்தம் ஒன்றை குறிக்கும். இரண்டாவது எழுத்து, அதில் நாங்கள் எதையும் குறிப்பிடவில்லை. மற்ற கடைசியாக இருக்கும் மூன்று எழுத்தும் ஒரு உறவை குறிக்கும். மொத்தத்தில் இது ஒரு மங்களகரமான ஒரு உறவை குறிக்கிறது. காற்றலை இணைந்து கொள்ளும் அந்த உறவை சந்திக்கலாம். வணக்கம், விஜய ராகவன்.

0: சென்னையா உங்கள்ட்ட சொல்லுன்னு உங்களோட பேரை சொல்றேன். நான் சென்னையில புள்ளியா சொல்றேன் போல
1: இருக்கேன்.
0: வணக்கம் வணக்கம். சென்னை உங்களோட பேர் உங்களோட பேரை புள்ளையா சொல்றேன் போல இருக்கேன். விஜயராகவன். சரியா
1: வாழைக்காய் மேடம்.
0: எது வாழைக்காய்?
1: அக்கா முறை வரும் கடைசியில
0: கேளுங்க. சரியா முதல்ல கூட பாட்டு சொல்லுங்க.
1: விஜய
0: ராகவன்
1: நல்ல தம்பி அம்மா. விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி என் எஸ் கிருஷ்ணா பாடல். விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி பாடல்.
0: முதல்ல நீங்க நல்லா
1: இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்கம்மா?
0: உங்களை நேற்று காணே இல்லையே.
1: நேற்று நான் தூங்கிட்டேம்மா. நேற்று வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டு நேற்று ரொம்ப கேஸ் அதிகம். 8 கேஸ் நேத்தி.
0: சரி
1: ரொம்ப டயர்ட் ஆயிட்டு.
0: கவனமா இருக்கணும், உடலையும் பாத்துக்கொள்ளணும், டைமுக்கு சாப்பிடணும். நீங்க கவனமா உங்களை பார்த்தா டைமுக்கு சாப்பிடுவீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க?
1: சற்று
0: முன்பாகவே விடைபெற்றுக் கொண்டார் அப்பா, அதனால எடுக்க.
1: ஆமா ஐயா வந்தாங்களா? ஐயா வந்தப்ப நான் போட்டா அப்பயும் அவங்களும் எடுக்கல. சரி பேசிட்டு இருந்தாங்களா? சரி
0: விட்டுட்டீங்க. சரி நான் இந்த முதல் சொல்லை சொல்லுகிறேன். சரியா இது ஐந்து எழுத்து சொல். முதல் முதல் இருக்கிற ஒரு எழுத்து ஒரு உணவு பதார்த்தத்தை சாப்பிடக்கூடிய ஒரு உணவு சாப்பாடு செய்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பதார்த்தத்தை குறிக்கிறது.
1: முதல் எழுத்து
0: முதல் எழுத்து. மற்ற இரண்டாவது எழுத்து எதையுமே குறிக்கவில்லை, அந்த எழுத்தை சேர்க்க வேண்டாம். பின்னுக்கு வர மூன்று எழுத்து ஒரு உறவு முறையை குறிக்கிறது, ஒரு உறவு முறையை குறிக்கிறது. மொத்தத்திலேயே இது மங்களகரமான ஒரு உறவை குறிக்கிறது, ஒரு உறவை குறிக்கிறது. சரி காற்றில் என்ன இன்னொரு அன்பு உறவு இணைக்கிறார் பாப்பாவட்ட குரல் வருதாண்டு. வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம். கொஞ்சம் போறங்க எங்க இன்னொருக்கா பேசுங்க கண்ணன். கண்ணன் கண்ணன் வணக்கம். விஜயராகவன் அதை விடுபட்டுட்டீங்க, திரும்பியும் வாங்கோ. கண்ணன் வணக்கம். இல்ல உங்களுடைய சத்தம் சத்தம் வரையில என்னிடம்தான் பிள்ளை நிலங்க. இப்ப பேசுங்க கண்ணன்.
2: வணக்கம் மேடம், எப்படி இருக்கிறீங்க?
0: நான் ஒரு நாளும் இருக்கிற மாதிரி சேனல் இருந்து காலை கீழே போட்டுக்கொண்டு கீழே வச்சிருக்கிறேன்.
2: நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இணைப்பில் வருகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும், நலமா இருக்கீங்களா? உங்க நலத்தை விரும்புறோம்.
0: விட்டுட்டாங்க போல இருக்கு உங்களை.
2: உயிரை காற்ற இன்னைக்கு கொஞ்சம் உள்ள வந்துட்டு வெளியே ஓடிடலான் வந்தாங்க மேடம்.
0: உயிரை
2: ஆமா
0: அவங்களெல்லாம் உயிரை தப்பிலேயும் பிரச்சனை ஓடிட்டாங்க போல இருக்கு.
2: இல்ல இல்ல ரெண்டு பேர் தான் போயிருக்காங்க. இன்னும் ஆட்கள் இருக்காங்க, இன்னும் வர நாட்கள் தான் சொல்லுவாங்க. இன்னும் ஆட்கள் இருக்கு. கிறிஸ்துமஸ்க்குள்ள எல்லாம் போயிருவாங்க,
0: எல்லாரும் போயிருவாங்க. என்ன பாட்டு சொல்லுங்க. நான் முதல்ல என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
2: எனக்குங்களா?
0: நாளையான் பாட்டு இது
2: நாளைக்கு பாட்டா? சரிங்க. கண்ணும் பெண்ணும் கொள்ளை எடுத்தால் திருடா திருடா பத்துல இருந்து போடுங்க.
0: ஏதோ
2: காதல் என்று அர்த்தம்.
0: ஏதோ உப்ப போட போற மாதிரி போடுங்கன்றீங்க.
2: எழுதி வச்சுங்க. கண் கண்ணும் கொள்ளையடித்தால்
0: ஓடிட்டார். என்ன நடந்தது?
2: சரி இல்லையே. கண்ணன் வந்தாருன்னு விஜயராகவன் ஓடிட்டார்.
0: விஜயராகவன் ஓடிட்டார். இது என்ன நடந்தது?
2: நான் ஒண்ணும் பண்ணலையே. நான் ஒண்ணும் பண்ணலையே. வந்துருவார் வந்துருவார் வருவார் வருவார்.
0: சரி அந்த சொல்ல
2: புதையல் கொடுத்தீங்க, இன்னைக்கு புதையல் கொடுக்குறீங்களா?
0: இல்ல இல்ல இது புதையல் இல்ல, இது புதையல் இல்ல. புதையல் வந்து அது ஒவ்வொரு சொல்லையும் கண்டுபிடிக்கிறது, இது வந்து தேடுதல். அதாவது நீங்க இத தேடுங்க, அதாவது என்ன சொல்லுன்றத பாப்போம். அதாவது இப்ப நான் சொல்லி இருக்கிற ரெண்டாவது சொல்ல தாரம்பிச்சு இதை நீங்க டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். நான்கு எழுத்து சொல்லிடு, சரியா?
2: நான்கு எழுத்து
0: ஒரு பெண்ணின் பெயர், ஒரு பெண்ணின் பெயர்.
2: ஓகே,
0: முதல் ரெண்டு எழுத்து மயக்கம் தரும் திரவம் ஒன்று, மற்ற ரெண்டு எழுத்து மனிதனுக்கு இது இருக்க வேண்டும், இரவிலும் தெரியும்.
2: இரவிலும் தெரியும், கணானு முடியுது வருது.
0: இரவிலும் தெரியும் மனிதருக்கு இது இருக்க வேண்டும் ஒரு வகையில பார்த்தா, ஆனால் இரவிலும் தெரியும். முதல் ரெண்டு எழுத்து மயக்கம் தரும் ஒரு திரவம்,
2: கடைசி ரெண்டு எழுத்து நிலாவா கனாவா?
0: அது ரெண்டுமே இல்ல,
2: ரெண்டுமே இல்ல. ஓகே, முதல் இரண்டு எழுத்து போதை தரும், மயக்கம் தரும்,
0: மயக்கம் தரும் ஒரு திரவம். சரி, முதல் முதல் அதையும் திங்க்
2: பண்ணு, முதல் எழுத்து எதை குறிக்கும்? முதல் எழுத்து,
0: முதல் எழுத்து வந்து கூட ரெண்டு எழுத்து, முதல் ரெண்டு எழுத்தும் மயக்கம் தரும் திரவம்.
2: முதல் இரண்டு எழுத்தும் மயக்கம் தரும் திரவம், மயக்கம் தரும் திரவம் என்ன திரவம்? எனக்கு மயக்கம் தரும் போல இருக்கு.
0: சரி, மற்ற முதல் சொன்ன சொல்ல சொல்றேன், முதல் சொன்ன சொல்லு,
2: முதல் சொன்ன சொல்லுங்க.
0: அஞ்செழுத்து சொல், அஞ்செழுத்து சொல், முதல் எழுத்து, முதல் எழுத்து அது வந்து நீங்கள் உண்ணும் ஒரு உணவு பதார்த்தம், அதுல செய்து சாப்பிடலாம். முதல் எழுத்து உண்ணும் ஒரு உணவு பதார்த்தம், அதை நீங்க செய்து சாப்பிடலாம் அதுலயா. ரெண்டாவது எழுத்து அது சும்மா நாங்க ரெஸ்டா இருக்க விட்டு இருக்கிறோம், சரியா? மற்ற கடைசியா இருக்கும் மூன்று எழுத்து ஒரு உறவு முறைய குறிக்கிறது, ஒரு உறவு முறைய குறிக்கிறது. மொத்தத்தில் அஞ்சு எழுத்தும் முழுமையாக அதுவும் ஒரு மங்களகரமான ஒரு உறவை குறிக்கிறது,
2: மங்களகரமான உறவு,
0: ஒரு உறவை குறிக்கிறது.
2: திருமணம் மாதிரி ஒரு உறவு,
0: அது மாதிரி இல்ல, ஒரு மங்களகரமான உறவை குறிக்கிறது.
2: முதல் முதல் எழுத்து செஞ்சு சாப்பிடலாம்,
0: செய்து சாப்பிடுற ஒரு உணவு பதார்த்தம் அது.
2: அடுத்த எழுத்து சும்மா இருக்குது, கடைசி மூன்று எழுத்து வந்து
0: ஒரு உறவு முறையை குறிக்கிறது,
2: அது உறவு முறை குறிக்கிறது.
0: மொத்தத்திலேயே மங்களகரமான ஒரு உறவு முறையை குறிக்கிறது.
2: தெரியும்,
0: சொல்லிட்டே
2: பின்னாடி பின்னாடி என்ன சொல்லிருக்க,
0: தெரியாண்டியும் வந்து பாட்ட கேட்டு போங்கப்பா, வராமலே இருக்காங்க எல்லாரும் யோசிச்சு வந்துருக்காங்க பயத்துல.
2: ஆமா
0: ஆமா, ஸ்கூல்
2: நான் ஒடையாந்து நான் சொல்லிட்டு போயிடல அப்படின்ட்டு வந்துட்டேன்.
0: ஸ்கூலுக்கு யார் யார் வந்துருக்காங்கன்னு பாப்போம். நேற்று எல்லாம் லேட்டா தான் எல்லாரும் லேட்டா தான் வராங்க நேற்று எல்லாம் எல்லாரும். நாகப்பன் வந்திருக்கீங்க, வணக்கம் நாகப்பன், காட்டிலைக்கு வர வேண்டும் நீங்க. மற்ற ஜார்ஜ் வணக்கம், சந்தன்ராஜ் மாமா வணக்கம், எங்களுடைய வீரமணி வணக்கம், மற்றது செல்வகுமார் புதுக்கோட்டை வணக்கம். அந்த கேள்விக்கு பயந்து யாரும் வரையில, அதுதான்
2: பாருங்க என்னை பாராட்டுங்க. நீங்க
0: தைரியமா வந்துட்டீங்க. மகாலிங்கம் வணக்கம், மகாலிங்கம் அன்பின் அன்னையே வருக வருகன்னு மகாலிங்கம் போட்டுருக்க, இதுல வந்தா சண்டை பிடிப்ப. அன்னைக்கு ஒரு வணக்கம் போட்டுருக்க, வாங்க அன்னைகிட்ட பேசலாம், வாங்க ஓடி வாங்க பாக்கலாம். எங்க
2: மேடம், நான் ஒரு கதை சொல்றேன், ஒரு கதை பாதி சொல்றேன், மீதி கதையை நீங்க சொல்லணும்.
0: மீதி எப்படி முடியணும் மட்டும் நீங்க சொல்லணும்,
2: முடியணும் நீங்க சொல்லணும்.
0: சரி, எப்படி முடிக்கலாம், எங்க கொண்டு வாங்க,
2: அப்படி எப்படி முடிக்கலாம் சொல்லட்டுங்களா? அந்த கதைய
0: நல்ல கதையா சொல்லுங்க.
2: நல்ல கதைய சொல்றேன். அதாவது ஒரு இரண்டு பேர், ரெண்டு பேர், நானும் செல்வகுமார் மாதிரி ரெண்டு நண்பர்கள்,
0: அவரை விட்டுறாங்க.
2: ரெண்டு நண்பர்கள், ஆமா அதை விட்டக்கூடாது. ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க.
0: எனக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருங்க, கதையை சொல்லுங்க, நான் தீய குடிக்கிறேன்.
2: கதை சொல்லு.
0: சரி சொல்லுங்க. சரி இல்ல, நான்
2: அதாவது ரெண்டு நண்பர்கள் வந்து, ரெண்டு நண்பர்கள் வந்து பரம ஏழை, ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க. அங்க ஒரு ஒரு
0: வணக்கம் நாகப்பன்.
3: வணக்கம். வணக்கம் அம்மா.
0: வணக்கம் நாகப்பன்.
3: வணக்கம்.
0: சரி நாகப்பன், நீங்க உங்களோட பாட்டை சொல்லிருங்க. நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கம்மா. நீங்க நல்லா நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க நான் கொண்டு வந்த சொல்லல நீங்க யோசிக்கலாம், எனக்கு நல்ல
3: குறைவன்.
0: பாட்டு சொல்லுங்க முதல்ல.
3: என்னுடைய பாட்டு நான் யோசனை பண்ணிட்டு சொல்றேங்கம்மா.
0: யோசனை. அடுத்து யாரு இணைஞ்சிருக்கிறாங்க? அடுத்து ஒரு தெரியுமே, கண்ணுக்கு தெரியல. வணக்கம். பேர் வச்சிருக்கு சின்ன வளையம்
2: மட்டும்.
3: அம்மா அந்த நான்கெழுத்து சொல் மது மதி தானே?
0: அது கட்டிக்காரன். கட்டிக்காரன். கட்டிக்காரன்.
2: சூப்பர்
0: சூப்பர் சூப்பர். கட்டிக்காரன்
3: மார்க்கு
0: எனக்கு கரப்பா தான் தெரியுது. இப்ப இவர அதான் இவரை இணைக்க சொல்லி இருக்கிறேன். எனக்கு கரப்பா தான்
3: தெரியும்.
0: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். மகாலிங்கம். வணக்கம் மகாலிங்கம்.
2: எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்.
0: நீங்க இந்த வாக்கிங் ஸ்டிக், அதாவது தடி உண்டி நடக்கிறீங்க?
2: கண்ணனா நீங்களா?
0: உங்களை
2: சொல்றேன் பாத்தீங்களா?
0: உங்களைத்தான். உங்களைத்தான்.
2: யாரு யாரு சொன்னா?
0: இப்படித்தான் இந்த ஊர்ல உன்னைய பெட்டி என்னென்னவோ
2: சொல்லுறாங்களே, அது நிஜமா?
0: நிஜமா?
2: நீயதான் சொல்லணும் மகாலி.
4: வணக்கம்.
0: வணக்கம் பௌனம்மா. வணக்கம். வணக்கம் பௌனம்மா.
4: வணக்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா?
2: நல்ல. கண்ணன் நீங்க சொன்ன விடை, நீங்க சொன்ன இதை நான் சொல்லிடுறேன்மா.
4: ஹலோ
2: விடை. ஒரு பதார்த்தம் செஞ்சு அஞ்சு அஞ்சு எட்டு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அது சுமங்கலி.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல.
2: சுமங்கலி. சுமங்கலி எப்படி சாப்பிடுவீங்க? சும்மாவா எப்படி சாப்பிடுவீங்க? சுமங்கலி சாப்பிடுவீங்க? சொல்லுங்க. முதல் எழுத்து செஞ்சு சாப்பிடுறதுங்கிறாங்க. இல்ல அதான் செஞ்சு சாப்பிடலாம்.
0: என்ன
2: சுண்டல் பா? சுண்டல் சுத்த சுண்டல் எப்படிங்க சொல்றது? சுண்டா அது
0: என்ன?
2: சுமங்கலி. சுமங்கலி. அஞ்சு எழுத்து. ஒரு எழுத்து சாப்பிடுற எழுத்து. இப்ப வந்து பையினா பைய தூக்குறான், கையினா கைய, ஒரு எழுத்து தானே. அது
0: மாதிரி அத
2: சொல்லுங்க, சும்மா சூழ் எப்படி சாப்பிடுங்க?
0: ஒரு நிமிஷம் நீங்க பாம அவரை விரட்டாங்க, தெரியாம சுண்டலுக்கு
2: சூண்டர்.
0: தாத்தா தாத்தா தாத்தா, இப்ப நீங்க போய் ஒரு கடையில சுண்டல் வாங்குறேன்னா சூ பண்ணிட்டு நிப்பீங்க?
2: சுண்டல் கேட்காம சூன்னு சொன்ன குட்டுருவாங்களா? ஏங்க கடையில போய் சுண்டல் சாப்பிடுவாங்க?
5: மொத எழுத்து ஒரு பண்டத்தை குறிக்கணும்னு தான் சொன்னாங்க, அதான் சுண்டல்
0: நினைச்சேன்.
2: எழுத்து புல்லாவே
0: சாப்பிடுவாங்க. ஒரு பெண்ணின் பெயர் என்று சொன்ன மது மதி. அப்ப அது ஒரு மயக்கம் தரும் திரவ மண்டைக்கு மது. அப்ப இவர் மா சொல்லி இருக்கலாமே. அம்மா இது மா என்று சொல்லி இருக்கலாமே. மது நம்ம அதுவத்தான் சொல்றோம், மாண்டா அப்படி வராது. நீங்க அத வடிவா சரியா சவர் பாவம் அவர் சின்ன புள்ள. சரி யோசிங்க, என்ன பாட்டு சொல்லுங்க மாளிகா, என்ன பாட்டு?
6: உண்மேல ஆசை கொண்ட உத்தமிய நிதம் உண்டு, சத்தியமா சொல்லு ரெண்டி தங்கரத்தினமே. தலைமுடியாத கண்ணே பொண்ணுரத்தினமே, தங்க ரத்தினம் பொண்ணு ரத்தினம், தங்க ரத்தினம் பொண்ணு ரத்தினம். உண்மேல ஆசை கொண்ட உத்தமிய நித்தம் உண்டு, சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க ரத்தினமே. தலைமுடியாத கண்ணே பொண்ணு ரத்தினமே.
0: காதல் ஜோதிமா, காதல் ஜோதி
2: பாத்தீங்களா? வணக்கம்
0: காதல் ஜோதி.
4: வணக்கம் வணக்கம் கண்ணன் மலையன சார், வணக்கம்
5: வணக்கம் வணக்கம் பவுனம்மா.
0: நாகப்பன் வணக்கம். எங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க பவுனம்மா.
4: எனக்கு வந்து மனிதரில் மாணிக்கம் படத்துல இருந்து கண்ணா நீ வாழ்க.
2: நன்றிமா. அம்மா நன்றி. நன்றிங்கம்மா நன்றி.
4: உங்க பேர்
2: பாட்டு பாட்டு சொன்னீங்கன்னா நீங்க என்னத்தான் வாழ்கன்னு
4: சொல்றீங்க? உங்களை வாழ்கன்னு சொன்னாலும்
2: நன்றி. அதுக்குதான்
0: நாகப்பன் உங்களுக்கு பாட்டு ஞாபகம் வந்துட்டுதான் இல்லையா? இல்ல தானே
2: அவருக்கு மாங்குவையில பூங்குவையில
3: சொல்லு.
2: அவருக்கு மாங்குவையில பூங்குவிலங்க
0: இல்ல அது நினைக்கல.
2: நடந்து
0: கொண்டிருக்குது நாங்க பாடல.
2: ஆமா
0: தாத்தா தாதா நான் சொன்னது சரியா போச்சு. உங்களோட கதையை சொல்லுங்க. அம்மா அம்மா நீங்க இதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த சொல்ல ஒருக்கா கொடுத்துருவோம். அம்மா
4: சொல்லுங்க.
0: அம்மாக்கு ஒரு சொல்லு கொடுக்கறேன், மற்றவை அமைதியா இருக்கணும். அம்மா சொல்லாட்டி
5: டீச்சர். டீச்சர் டீச்சர்
0: டீ போட்டு சாப்பிடறோம்ல
2: பழைய கேள்விக்கு இப்பதாங்க சொல்றாரு.
0: டீச்சர்
2: எப்படி அஞ்சு எழுத்து வருது டீச்சருக்கு சொல்லுங்க.
0: பின்னுக்கு வர மூன்று எழுத்து ஒரு உறவு முறை என்று சொல்லி இருக்கு. அதுல என்ன
2: அப்ப காப்பி சேர் போடுங்க மேடம். காப்பி சேர் அஞ்சு எழுத்து வந்துரு.
5: ஒரு
0: எழுத்துல
5: வரணும்.
0: அம்மா உங்களுக்கு, அம்மா உங்களுக்கு தாரன் முதல் சொல்லு கேட்டு முதல் ஒரு எழுத்து, முதல் ஒரு எழுத்து இது ஒரு சாப்பிடும் பதார்த்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு உணவு வகை, உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு பதார்த்தம், ஒரு பதார்த்தம் என்று ஒரு உணவு ஒரு பொருள், ஒரு இதுல உணவு
2: தயாரிப்பாங்க,
0: உணவு
2: தயாரிப்பாங்க.
0: இரண்டாவது எழுத்து நாங்கள் அதை எதிலும் சேர்த்துக் கொள்ளவில்லை. இரண்டாவது எழுத்து ஒன்று இருக்கிறது. மற்ற கடைசி மூன்று எழுத்து ஒரு உறவு முறையை குறிக்கிறது. மொத்தத்திலேயே இது மங்களகரமான ஒரு உறவை குறிக்கிறது.
3: உணவு பொருள் அல்ல, உணவு பொருளை தயாரிக்கிறதுக்குரிய
2: உணவு பொருளை தயாரிக்கிறது, அதை வச்சு தயாரிப்பாங்க.
0: அந்த
2: ஒரு எழுத்துக்கு
0: சரியா. மற்ற இன்னொரு சொல்லு கொடுக்கறேன், சொல்லிட்டு நாங்க கண்ணன் கதையை கேட்கலாம். சரியா, இன்னொரு சொல். இது ஒரு பெண்ணின் பெயர். முதல் ரெண்டு எழுத்து மனிதர்களுடைய ஒரு உறுப்பை குறிக்கும். மற்ற இரண்டு எழுத்து கோயில்களில் இருக்கிறது.
2: கோயில் இருக்கா?
0: கோயில்களில் இருக்கும் ஒரு பொருள்.
4: முதல் ரெண்டு எழுத்து மனித உறுப்புகளை குறிக்குமாமா?
2: அதான் கண், மணி, கண் உறுப்பு, மணி, பெல்லு. கோயில் இருக்கிறது
0: நாகப்பன் சொல்லிட்டேன். கட்டிக்காரன்
2: நாகப்பனுக்கு ரெண்டு போடுங்க, நாகப்பனுக்கு ரெண்டு போடுங்க.
0: மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்கோ. அம்மா இந்த கதையை கேட்டுட்டு இணைங்க. மற்ற அன்பு உறவுகள் இதுல வரும்போது எடுக்கலாம். எங்கே கண்ணன் நீங்க சொல்லுங்க
2: கதையை சொல்றேன் நானு. அதாவது அதாவது ரெண்டு நண்பர்கள், என்னையும் செல்வகுமார் மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த நண்பர்கள் வந்து சொல்லுங்க,
3: நீங்க சொல்ற பாதி கதைக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் அதோட முடிவு எப்படி இருக்குன்றது சொல்லணும்.
2: ஒவ்வொருத்தரும் சொல்லணும்.
0: பாக்கலாம்.
2: அந்த ரெண்டு நண்பர்கள் வந்து கொஞ்சம் பரம ஏழைகள், சாப்பிடறதுக்கே வழி இல்லாம இருக்காங்க. சாப்பிடவே வழி இல்லைன்னு
3: வச்சீங்களே,
2: வழி இல்ல ரெண்டு பேருமே.
3: சரி,
2: வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப அந்த
0: கதைக்கப்படாது
2: அந்த வழிய
0: அவர் கதை சொல்லும் வரையும்
2: கேளுங்க.
0: மகாலிங்கம் மூச்சு கட்ட கூட, மூச்சு எல்லாரும் விரல் வைங்க, ஒரு விரல வைங்க, கையை கட்டுங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க.
2: அப்ப அந்த வழியில ஒரு ஞானி வராருங்க, ஒரு முதியவர். அவர் வந்துட்டு கையில வந்து எட்டு தங்க காசு கொண்டு வர்றாரு. எட்டு தங்க காசு கொண்டு வர்றாரு.
0: எனக்கு முதல்ல சொன்னது பேசினதுல விட்டுட்டேன். ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் இல்ல?
2: ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். ஆமா,
0: அதான்
2: ரெண்டு பேரும் பரம ஏழைகள். ரெண்டு பேரும் ஏழைகள். சாப்பிட கூட வழி இல்லாம இருக்காங்க வச்சீங்களே. அப்படி இருக்கிற ஒரு சமயத்துல ஒரு ஞானி வர்றாரு. அவர் வந்து என்கிட்ட எட்டு தங்க காசு இருக்குது, இதை வச்சுக்கிட்டு எனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ரெண்டு அந்த ஞானி கேக்குறாரு. அதுக்கு அந்த ரெண்டு நண்பர்கள் வந்துட்டு, ஐயா எங்களுக்கு போனெல்லாம் வேணாம், எங்களுக்கு அது வேண்டாம், எங்களுக்கு நாங்க சாப்பிடறதுக்கு ரொட்டி வச்சிருக்கிறோம். ஏன்னா அவர் ரொட்டி வியாபாரி, அதனால ரொட்டி வச்சிருக்காரு நண்பர்கள் ரெண்டு பேரும். அதனால செல்வகுமார் வந்து ஒரு நண்பர், செல்வகுமார் ஒரு நண்பர் வந்து அஞ்சு பிஸ்கட் வச்சிருக்காரு, அஞ்சு ரொட்டி துண்டு வச்சிருக்கிறாரு, அஞ்சு பிஸ்கட் வச்சிருக்கிறாரு. இன்னொரு நண்பர் வந்து ஒரு பிஸ்கட் வச்சிருக்கிறாரு.
0: இன்னொரு நண்பர் கண்ணன் ஒன்று வச்சிருக்காரு.
2: கண்ணன் ஒன்னு வச்சிருக்காரு, நான் செல்வகுமார் அஞ்சு வச்சிருக்காரு. இப்ப இந்த அந்த பிஸ்கட்டை வந்து அவங்க வந்து மூணா பகிர்ந்துக்கிறாங்க. அந்த அஞ்சு ஒன்னு ஆறு பிஸ்கட்டையும் மூணா பகிர்ந்துக்கு சாப்பிடுறாங்க. மூணா ஆளுக்கு ஆனா பசியில தான் இருக்காங்க எல்லாரும். பசியில உங்களுக்கு வச்சிருந்ததா அவரு குடுக்கறாங்க. சரிங்க, எங்க இருக்கிற பிஸ்கட்ல நீங்களும் பங்கு எடுத்துங்கன்னு அத மூணு பங்கா போடுறாங்க. அந்த பிஸ்கட் ரெண்டு வச்சுட்டு மொத்தமா வச்சு மூணு பங்கா போடுறாங்க.
7: மூணு பங்கா போட்டுட்டு மூணு பேர் சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டு சரி நைட்டு தூங்கலான்ட்டு எல்லாம் படுத்துவாங்க. ஐயா இருட்டாயிருச்சு, நீங்க நைட் இங்கே நைட்டு தங்கிருங்க காலைல போலான்னு சொல்லி வீட்டுல படுத்து தூங்குறாங்க. காலையில தூங்கி ஃபர்ஸ்ட் கண்ணா எந்திரிக்கிறான். எந்திரிச்சோன்னு பார்த்தா அந்த பெரியவரை காணா, ஞானி போயிட்டாரு. ஆனா அந்த டேபிள் மேல எட்டு தங்க நாணயத்தை வச்சுட்டு
0: போயிட்டாரு.
7: பாச்சிட்டு போயிட்டாரு. அதுல ஒரு லெட்டர் எழுதிட்டு போயிட்டாரு, நீங்க எனக்கு பசியார, நீங்க உணவு கொடுத்தீங்க, ரொட்டி துண்டு கொடுத்தீங்க, அதனால இதை வந்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அவன் இவரு கண்ணா எந்திரிச்சு செல்வகுமார் வேகமா ஏங்க எந்திரிங்க எந்திரிங்க இப்ப பாருங்க அவர் இதை இப்படி வச்சு போயிட்டாரு, லெட்டர் இப்படி எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா சரி இத நம்ம பிரிச்சுக்கலாம் இப்ப. ஏன்னா ரொட்டி துண்டு கொடுக்கறப்ப உங்களுக்கு பணம் கொடுப்பாரு வேணாம் சொல்லிட்டாங்க. ஆனா திருப்பி அவர் கொடுப்பாருங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போ இவங்க எப்படி பிரிச்சுக்குவாங்க அந்த எட்டு தங்க நாணயத்தை இவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிச்சுக்கிட்டா நியாயம், சரியான நியாயம் இது? ரெண்டு இடத்துக்கு ஒரு முரண்பாடு வந்துருச்சு, எனக்கு இது உனக்கு அது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இதை எப்படி பிரிச்சுக்கிட்டா நியாயம்னு சொல்லுங்க. இப்ப மீரா மாட்ட வராங்க நியாயத்துக்கு, அம்மா நான் ஒரு பிஸ்கட் தான் கொடுத்தேன், அம்மா நான் அஞ்சு பிஸ்கட் கொடுத்தேன், எனக்கு தான் நிறைய வேணுங்கிறாரு அவரு, அம்மா நான் ஒண்ணுதான் கொடுத்தேன் அப்படின்னு. இப்ப இதுல எப்படி பகிர்ந்தால் இது நியாயம், சரியான நியாயம் எப்படின்னு சொல்லுங்க. ஆளுக்கு பாதி வச்சுக்கலாமா அல்லது பங்கு எடுத்துக்கலாமா, இது எப்படி பிரிச்சா சரியா வருங்கிறத நீங்க சொல்லுங்க. மீரா மாட்ட நியாயத்தை கொண்டு விட்டுட்டோம்.
8: சொல்லணும் பாதி ஒத்துக்க, ஏன்னா பாதி பாதி பிச்சுக்க வேண்டியதான சொல்லிடுவாங்க, அத பாதிக்கு ஒத்துக்கலன்னு சொல்லணும்.
7: ஒத்துக்கல எப்படி பிரிப்பாங்க? அப்ப அதுக்கு ஒரு மத்தியஸ்தர ஒருத்தர் அமைச்சு அது மீராமாட்ட போறான். இவங்க அப்ப அந்த மீராம என்ன நியாயம் சொல்லிருப்பாங்க? அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை முடிவு சொல்லலாம். நீங்க நாகப்பன் ஒரு முடிவு சொல்லலாம், மகாலிங்க ஒரு முடிவு சொல்லலாம், அம்மா ஒரு முடிவு சொல்லலாம். இத முடிவு மட்டும் சொல்லுங்க எப்படி பிரிப்பாங்க
8: அப்படின்னு. கண்ணனுக்கு மூணு, கண்ணனுக்கு மூணு, செல்வகுமாருக்கு அஞ்சு,
7: அப்படி வந்து உங்க நியாயம். சரி சரி, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுங்க.
9: செல்வகுமாருக்கு அஞ்சு கொடுத்தா கண்ணனுக்கு ஒண்ணு தானே கொடுக்க முடியும்.
7: செல்வகுமார் மொத்தம் எட்டு எட்டு இருக்கு, எட்டு தங்க இருக்கு, எட்டு பிஸ்கு, எட்டு காயம் இருக்கு,
9: அவருக்கு மூணு எட்டு கொடுக்க முடியும்.
0: நான் சொல்றேன்,
9: நான் சொல்றேன் கண்ணன்
7: சொல்லுங்க.
9: செல்வகுமார் அஞ்சு கொடுத்தாரு, அஞ்சு பிஸ்கட்.
7: சரி
9: நீங்க ஒன்னு கொடுத்தீங்க, ஒன்னு ஒரு பிஸ்கட்,
7: நீ ரெண்டு இருக்கு. ஆமா
9: எட்டுல,
7: ஆமா
9: ரெண்டு ஆளுக்கு ஒண்ணு,
7: ரெண்டுல ஆளுக்கு ஒண்ணு.
9: ஆமா
7: ஆறு, இது உங்க முடிவு. சரி
0: நீங்க சொல்றீங்க, கண்ணன் செல்வகுமாருக்கு ஆறு, அவருக்கு ரெண்டு. இப்ப நானும் அதான் சொல்ல வந்தேன். அதாவது அஞ்சுக்கு அஞ்சும், அஞ்சு அஞ்சு பிஸ்கட் கொடுத்ததுக்கு அஞ்சும், ஒரு பிஸ்கட் கொடுத்ததுக்கு ஒன்றும், மற்ற ரெண்டுல அந்த ரெண்டா பிரிச்சு அவங்க உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று எக்ஸ்ட்ராவா உண்டு உண்டு. ஏன்னா ஒன்று கொடுத்தாலும்
8: நீங்க சொல்றது
7: சரி சரி.
0: இல்ல இல்ல, நாகப்பன் சொன்னதான் நான் சொன்னேன். நான் பார்த்த விதத்தை சொன்னேன், நான் நான் கணிச்ச விதத்தை சொல்றேன். அதாவது அஞ்சு பிஸ்கெட்டுக்கும் அஞ்சு காசு கொடுத்துட்டார், மற்ற ஒரு பிஸ்கெட்டுக்கும் ஒரு காசு கொடுத்துட்டார், ரெண்டு இருக்கிறது. அப்ப ஒருவருக்கு ஒரு பங்கு கூட அது தந்ததுக்கு, இவருக்கு கொடுத்தாலும் ஒரு பங்கு கூட கண்டு கொடுக்கப்பட்டது.
9: இருங்க, இதுல இன்னொரு லாஜிக் அடிபடும். அஞ்சுக்கு அஞ்சு கொடுத்துருக்கீங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு கொடுத்துருங்க, பாக்கி ரெண்டு இருக்குல்ல, அந்த ரெண்ட ஆறு பாகமா போட்டு அஞ்சு பாகம் செல்வகுமார் கொடுக்கணும். ஒரு பாகம் தான் கண்ணனுக்கு கொடுக்கணும் அந்த ரெண்டுல.
0: அவருக்கு ஒன்றே கால், இவருக்கு அஞ்சே
9: ஒன்னு கால் கூட வராது,
0: அஞ்சே
9: ஒன்னு
0: ஒன்றே கால் கொடுக்காது அது கூட.
7: ஒரு பிஸ்கட்டு ஒரு துண்டு அப்படி சொல்றீங்க.
0: ஒரு
7: காயின் ஒரு துண்டு, அதுல ஒரு துண்டு. சரி,
0: இல்ல இவருக்கு ஆறை ஆறு ஆறை ஹால், அவருக்கு ஒன்றை ஹால், அப்படியா?
9: இவருக்கு 1/6, அவருக்கு 5/6.
0: நாலு நாள் வெட்டி வருது அதுல. பாருங்க அப்படியா, அந்த துண்டுகளா காலாக பிரிச்சாலும் அறையாக பிரிச்சாலும் நாளா வருகிறது. இல்ல எனக்கும் அது சரி, நீங்க சொல்றது எனக்கு புரியல. என்னண்டு
9: ஏனென்றால் 1/6, 1/6 ஒரு பாகம்,
0: ஆறில் ஒரு பாகம், ஆறாக பிரிச்சு அவருக்கு ஒரு பாகம், இவருக்கு ஐந்து பாகம், அந்த ரெண்டு
9: ஒன்று 1/6, அவருக்கு 5/5/6,
0: அந்த ரெண்டு. சரி, என்ன என்ன பொறுத்த மட்டும் இல்ல, அவருக்கு ரெண்டு இவருக்கு ஆறு, அப்படி கொடுக்கலாம்.
9: ஒரு லாஜிக்கு, சரியான லாஜிக் வந்து இதுதான், 1/6 5/6.
0: இல்ல இன்னொரு விடயத்தை நான் சொல்றேன், சரியா, இன்னொரு விடயத்தை. இவர்கிட்ட இருந்தது ஒரு பிஸ்கட் இருந்தது, இது இவருடைய பிஸ்கட். 5 பிஸ்கட்ல 2 பிஸ்கட் அவருக்கு கொடுத்துட்டார் இவர்.
9: இவர் ஒன்னையும் கொடுத்துட்டு
0: இல்ல, இவர் கொடுக்கல, இவர் கொடுக்கல, 5 பிஸ்கட் தானே சாப்பிட்டார் இவர், 2 பிஸ்கட் தானே சாப்பிட்டார் இவர், 2 பிஸ்கட்ட அவருக்கு கொடுத்துட்டார் இவர், 2 பிஸ்கட்ட தான் சாப்பிட்டார், 1 பிஸ்கட்ட இவருக்கு கொடுத்துட்டார். அப்ப அவரோட 2 பிஸ்கட்டுக்கு அவர் 2 காயின் இவருக்கு கொடுக்கணும். அவர் சாப்பிட்டவர், அந்த காசு கொடுத்தவர், சரியா? பிஸ்கட் காசு.
7: சரி,
0: ஒவ்வொருத்தருக்கும்
7: அனுப்புறேன் சொல்லுங்க.
0: சரி, இப்ப யாரும் அழைச்சு கொண்டிருக்கீங்க,
8: விடை
0: சொல்லிடுறேன்.
8: செல்வகுமாருக்கு 5, கண்ணனுக்கு 1, மீதி 2 இருக்குல்ல, அத நான் சொல்ல போன மீராமாவுக்கு 2.
7: சூப்பர். அதாவது பஞ்சாயத்து பேச வந்தவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கலாமா? அவரு இந்த காலத்துல ஆனா அப்படித்தான் நடக்குது, யார் பஞ்சாயத்து போறாங்களோ அவங்க ஒரு பங்கு எடுத்துருவாங்க. அது மாதிரி சொல்லிட்டாரு அவரோட லாஜிக்.
8: அதாவது சிவகுமாருக்கு 5, 5 5, கண்ணனுக்கு 1, பாக்கி 2 இருக்கா, 2 அந்த பஞ்சாயத்து பேசுனா மீராமாவுக்கு. அவருக்கு 2 கொடுத்து அவருக்குன்னு ஒரு பங்கு ஒதுக்கிறது.
0: யாரும் அழைக்கிறாங்க யாருன்னு தெரியல எனக்கு.
7: செல்வகுமாரா,
0: யாரோ ஒருவர் அழைக்கிறார்
7: உங்களோட
0: பக்கத்துல உறவுகள் நீங்கள் அழைக்கலாம். ஏதாவது இவர்கள் இருப்பது இன்னொரு இலக்கத்தில் நீங்கள், அதாவது வளமை போல 6 4 7 8 7 4 6 4. வணக்கம் செல்வகுமார், வணக்கம்.
10: வணக்கம், நீங்கள் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்.
0: நீங்களா அழைச்சது? நீங்களா?
10: நான் தான் அழைச்சேன்.
0: நீங்க தான் அழைச்சேன். முதல்ல உங்களோட பாட்டை சொல்லுங்க. வணக்கம்
10: அம்மா, என்னுடைய பாடல் ரகசிய போலீஸ், 1/1/5 கண்ணே மணியே முத்து, அந்த பாடல்.
0: ஒன்று 1/5 ரகசிய போலீஸ்.
10: ஆமாங்கம்மா.
0: எப்ப
10: சத்தத்தையே காணா ஒரு பக்கமா?
0: உங்களை கூப்பிடுற
10: சவுண்டு காணா என்னமா?
0: உங்களை கூப்பிடுறதுனால எல்லாரும் விடுபட்டுட்டாங்க.
10: ஐயா, இணைச்சு விடுங்க.
0: இணைக்கிறேன் இணைக்கிறேன் இங்க அடுத்த பக்கத்துல இணைக்கிறேன். அப்ப நீங்க
10: இப்ப அம்மா எனக்கு அந்த தங்க காயின்ஸ்ல
0: நீங்க அடுத்த பக்கத்துக்கு வாங்க, அடுத்த பக்கத்துக்கு வாங்க. அந்த பக்கத்துக்கு வந்தீங்கன்னா உடனே எல்லாரையும் அதுல இணைச்சிடலாம். வணக்கம் செல்வகுமார், இணைங்க. கண்ணன் இணைங்க, நாகப்பன் இணைங்க, எங்களுடைய மகாலிங்கத்தை இணைங்க. இணைங்க இணைங்க இணைங்க எல்லாரையும். அடுத்த அதாவது 6-4-7 நீங்கள் ராஜ்குமார், ராஜ்குமாரையும் முதல்ல இணைச்சிடலாம். ஒரு நான் இங்க பேசின அப்புறமா அங்க இணைங்க. வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்.
11: வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க ராஜ்குமார்? நீங்க
11: அருமையா இருக்கிறம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன், நல்லமா இருக்கிறேன் நான். ராஜ்குமார் உங்களோட
11: நல்ல பணி வருத்தப்படாத வாலிப சங்கம் படம். என்னடா என்னடான பாடல்
0: வாலிபன். நான் பேசுறது வருது. இப்ப
10: ரேடியோ ரேடியோ ஆஃப்
11: பண்ணிட்டாங்க.
0: இப்ப நீங்க ராஜ்குமார் அங்கால நினைச்சிருங்க. என்னடா என்னடா
10: யாருமா?
0: ராஜ்குமார்.
10: ராஜ்குமாரியா?
0: என்ன கண்டுபிடிக்கல போறோம், நாங்க இப்பதான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். சரி, இப்ப மகாலிங்கம்
11: வருதாமா?
0: இப்ப சத்தம் வரையல. இப்ப சரி, எங்க சரி செல்வகுமார் நீங்க என்ன சொல்ல போறீங்க?
10: எனக்கு இந்த பிரச்சனையே வேண்டாமா, நாலு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. பிரச்சனையே வேணாம், நாலு அவரே வச்சுக்கட்டும். எனக்கு நாலு மட்டும் கொடுத்தாவே போதும்.
11: என்ன சொத்துக்கு பிரிச்சு கொடுக்கறாங்களா? சொல்லவே இல்ல
10: இல்ல. எதுக்காய் சாமியும் கொடுத்துட்டு போயிருக்காரு, கதை நீங்க முழுசா கேட்கறீங்க. எனக்கு நாலு மட்டும் வேணா, நான் கூட தான் கொடுத்திருக்கேன். பாதி கொடுத்தாலும் பரவாயில்ல இல்ல. அதுலயுமா அம்மா இன்னமும் கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு 3 கொடுத்தா போதும். மிச்சத்தை வச்சு சொல்லுங்க, எனக்கு கொடுக்க சொல்லி. பிரச்சனையே வேண்டாம், கூட கொடுத்த மாதிரியே இருக்கட்டும். கொடுக்க வேண்டிய 3 மட்டும் தங்க காயினு கொடுக்க சொல்லி நீங்க எல்லாருமே சாட்சி.
0: 3 மட்டும் கொடுத்துங்க.
5: அதுல என்னன்னா, இவரு கொடுத்ததோ ஒரு 8.5 பிஸ்கட், அதுக்கு 3 தங்க பிஸ்கட் வந்தா அது வந்து எப்படியும் 1,00,000 போடுவோம். 3 வந்தாலும்
10: 3
0: வந்தாலும் அவரும் அப்படித்தான். 5 பிஸ்கட்.
5: ஆமா ஆமா.
0: இப்ப அதாவது இப்ப எப்படி பிரிக்கணும் அத சரி நீங்க யாரும் சொல்லுங்க. நான் ஒரு கண்ணு, எனக்கு ஒரு இது வேறு. என்னண்டா, இவர் 2 சாப்பிட்டார், அவர் 1 சாப்பிட்டார். அதாவது 6 பிஸ்கட்ல தங்கட தங்கட பிஸ்கட். அப்ப 6ல 3 போனா 3ல அவர் 2 சாப்பிட்டார். இந்த 1 தான் மேலடைய மகை இருக்குது, சரியா? அந்த 1 அந்த அந்த 3 விலைக்கு தான் நீங்க பிரிக்கணும்.
10: கண்ணன் 1 மொத்தம் 6, ஆளுக்கு 2 பிஸ்கட். ஆகுறி கண்ணன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்கட் சாப்பிட்டாரு என்கிட்ட இருந்து. அது போக அந்த சாமியாக 2 சாப்பிட்டாரு, நான் 2 சாப்பிட்டேன். என்னது 2 சாப்பிட்டேன். சாமியா 2 குடுத்திருக்குது, 8. அப்ப குடி கண்ணனுக்கு ஒண்ணுமே தரக்கூடாது, எல்லாத்தையும் எனக்கே
0: கொடுத்திருந்தேன்.
10: அவரு கொடுத்ததையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு, நான் கொடுத்ததையும் மேற்கொண்டு எடுத்துக்கிட்டாரு.
0: அவருக்கு
10: அவருக்கு
0: பங்கு அவருக்கு பிரிக்கவே தேவையில்ல.
2: அதுதாங்க சண்டை, இதுதான் சண்டைக்கு இப்போ சண்டை வந்தது. அதுதான் நான் எச்சா குடுத்திருக்கேன், கம்மியா குடுத்திருக்கேன், எப்படி அவர் குடுக்கறான்னு சண்டை வந்துருச்சு. இப்ப நீங்க நியாயத்தை சொல்லுங்க, நியாயம் தான் இப்ப அவருக்கு சொல்லணும். இது நியாயம்
8: அவர் நியாயம் சொல்லிட்டாரு. அவர் ரெண்டு கொடுத்தது நியாயம் சொல்றதுக்கு ரெண்டு
2: அவங்களுக்கு ரெண்டு மிச்சம் ஆறு இருக்கு. ஆறு என்ன பண்றது?
8: நீ ஒண்ணு செல்வகுமார் அஞ்சு.
0: எனக்கும்
11: கணக்குக்கும் 5 கிலோமீட்டர்.
8: இப்ப எத்தனை கிலோமீட்டர் இல்ல நிக்கிறீங்க?
11: இப்ப 8 கிலோமீட்டர்.
2: இப்ப 60 கிலோமீட்டர்.
11: இப்ப கேட்டதுல 3 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டேன்.
8: அந்த மூணதான் கண்ணனு குடுக்க சொல்றது, மீதி 5 அவர் எடுத்துக்க சொல்றது.
11: வாங்க, ஆளுக்கு 1.5 கிலோமீட்டர் கொடுத்துறேன். உங்களுக்கு 1.5 கிலோமீட்டர், அவருக்கு 1.5 கிலோமீட்டர். சொல்லுங்க, என்ன கணக்கா? கணக்கு ஓடிட்டு இருக்கா?
2: உங்க கற்பனையில ஒரு முடிவு வரலாம், என் கற்பனையில ஒரு முடிவு வரலாம், வேணாலும் முடிவு வரலாம். உங்க முடிவு சொல்லிட்டீங்க, அவங்க முடிவு சொல்லிட்டாங்க, ராஜ்குமார் முடிவு எப்படி இருக்குன்னு பாக்கலாம்.
11: சொல்லுங்க.
2: அதாவது ரெண்டு நண்பர்கள், நானும் செல்வகுமாருங்க.
11: சரி,
2: செல்வகுமார் 5 பிஸ்கட் வச்சிருக்காரு, நான் 1 பிஸ்கட் வச்சிருக்கேங்க. ரொம்ப ஏழைங்க, அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கேன். அந்த பிஸ்கட் எங்க ரெண்டு சாப்பாடா வச்சுக்கிறோம். இந்த கட்டத்துல ஒரு ஞானி ஒருத்தர், பெரிய ஒருத்தர் வராரு. அந்த ரொம்ப பசிக்குது. ஆமா, ரொம்ப பசிக்குது ஐயா, ஏதாவது சாப்பிடறதா கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இருந்துகிட்டு நாங்க ரெண்டு வந்துகிட்டு, அப்ப அவர் என்ன சொல்றாரு, இப்ப காயின் தங்க காயின் கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை வச்சுட்டு வேணா குடுமையான் இருக்காங்க. அதுக்கு நாங்க வந்து வந்துட்டு, ஐயோ எங்களுக்கு பழம் எல்லாம் வேணாம், நாங்க சாப்பிடறதுக்குதான் 3 ரொட்டி துண்டு, 6 ரொட்டி துண்டு இருக்குது, அத வேணா நம்ம 3 பங்கு போட்டு சாப்பிடலாம்னு சொல்லி அவருக்கும் இந்த மொத்த 6 பங்கு போட்டு ஆளுக்கு வேண்டாம் சாப்பிடுறோம்.
11: சரிங்க,
2: சாப்பிடுறோம். சாப்பிட்டு இருட்டாயிடுச்சுங்க, நைட்டு இங்க எங்க வீட்டுல தங்கிட்டு காலில் போய்க்கலாங்கன்னு சொல்லி படுத்த வச்சிடறோம். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா, நான் எழுந்து பாக்குறேன், ஞானி போயிட்டாரு. 8 தங்க காயின டேபிள் மேல வச்சு ஒரு லெட்டர் எழுதிட்டு போயிட்டாரு. இது நீங்க எனக்கு பசியார உணவு கொடுத்ததுனால நீங்க ரெண்டு பேரும் பக்கம் போட்டுக்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு.
11: சரிங்க,
2: அந்த 8 காயின் எடுத்து நாங்க ரெண்டு பேரும் பங்கு போறது கூட ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு. இப்ப வந்து செல்வகுமார் கொடுத்தேன், எனக்கு தான்
11: அதிகாரம்.
2: அப்ப நானும் தான் கூட வந்தேன், எனக்கு வேணா நானும் நம்பிருக்கிறேன். ரெண்டு பேரும் சண்டை வச்சு முடிவு தெரியணும். அதுக்கு மீறாமட்ட போறாங்க, அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லலாம்.
11: என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு 3 உங்களுக்கு பிரிச்சுட்டு அவங்க 2 எடுத்து வச்சுக்குவாங்க. பஞ்சாயத்து பஞ்சாயத்து நிதிக்கு வாங்கிக்குவாங்க. எங்க ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து இப்படிதான்,
2: எல்லா
8: ஊர்லயும்
2: அதிகம் வரும். எந்த பிரச்சனைகளுக்கு அதிகம் வராது. அது மாதிரி காலகட்டம் ஓடுது.
10: அவர் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள காயின வச்சுட்டு போயிட்டாரு சாமியாரு.
11: ஆமா,
10: நீங்க இந்த காயினை மட்டும் தான் இப்ப பாத்து பேசிக்கிட்டு இருக்கோம், வேற எதுவும் வீட்டுல இருக்க ஜாமான தூக்கிட்டு போனாரா அடப்பாடு. காயினை பாத்துக்கிட்டு வந்து ஊழல்ல இருந்து வேற எதுவும் தூக்கிட்டு போனாரா, அதை பாக்கலையே.
11: அதாவது உயில் எழுதி வச்சிருக்கோம்.
10: அவர்
2: இந்த கதைய நல்ல உத்து கேட்டீங்கன்னா அதோட முடிவு நீங்களே சொல்லிடலாம். நல்லா உத்து
0: கேட்கணும்.
2: மறுபடியும் முழுமையா சொல்றேன். அதாவது
10: ரெண்டு
2: நண்பர்கள்,
11: அஞ்சு ரொட்டி, ஒருத்தர் 1 ரொட்டி, 6
2: இல்ல. இப்ப நான் சொல்றது வந்து கட்ட சொன்னா உங்களுக்கு அது புரியும்.
11: ரெண்டு
2: நண்பர்கள், ரெண்டு பேரும் 5 ரொட்டி ஒருத்தர், 1 ரொட்டி ஒருத்தர் வச்சிருக்காங்க. அதாவது செல்வகுமார் 5, நான் 1. இப்ப இருக்கிற சூழ்நிலை ரெண்டு பேரும் பரம ஏழைகள், பசிக்கு கூட வழி இல்லாம சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கோம். இந்த ரொட்டி வச்சுதான் சாப்பாடு நாங்க சாப்பிடணும், அன்னைக்கு நைட்டு சாப்பிடணும் நாங்க இருக்கிறோம். இந்த நேரத்துல ஒரு ஞானி ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து இது மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, காயினை கொடுத்துதான் கேக்குறாரு, எனக்கு ஏதாவது உணவு கிடைக்குமான்னு கேக்குறாரு. அதுக்கு நாங்க ரெண்டு பேரும் மட்டும், ஐயா எங்களுக்கு நகையெல்லாம் வேணாங்க ஐயா, நாங்க வச்சிருக்க சாப்பாடு இருக்குது, ரொட்டி திண்டு வச்சிருக்கோம், அதை வேணா பிரிச்சு சாப்பிடுறாங்க. ஏன்னா மூணு பேரும் ஆளுக்கு ரெண்டா பிரிச்சு சாப்பிட்டோம், சரி பங்கா போட்டோம். அந்த நான் வச்சிருந்த ஒண்ணு அவர் வச்சிருந்த அஞ்சு சேர்த்து ஆறா பிரிச்சு ஆளுக்கு ரெண்டு ரெண்டா சாப்பிட்டோம். சாப்பிட்டு நைட்டு இருட்டாயிடுச்சு, நீங்க இங்கே தங்கினாலும் தங்கிட்டாரு. தங்கினோம்னா காலையில தூங்கி எல்லாம் தூங்கிட்டான். அவர் என்ன பண்ணிட்டாரு, எட்டு இனி வச்சுட்டு எட்டு அந்த தங்கக்காயின் வச்சு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. நான் ஒண்ணு நான் எந்த நான் தான் முதல்ல எழுந்திருக்கிறேன், எந்திரிச்சோன்னு பார்த்தா கடிதம் இருக்குது, அதை எடுத்து பார்த்து படிச்சுட்டு அப்படின்ட்டு செல்வகுமார் தடா பண்ணு எழுப்பிடுறேன், எங்க எங்க எந்திரி எந்திரி என்ன இப்படி எழுதிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்றேன். அவர் எந்திரிச்சு பாக்குறாரு, பாத்துட்டு சரிங்க நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு, நம்ம ரெண்டு புரிச்சுக்குவோம், நான் அஞ்சு கொடுத்தேன் நீங்க ஒண்ணு கொடுத்தீங்க, எனக்கு அஞ்ச குடுத்துருங்க, நான் ரொட்டி துண்டு நீங்க ஒண்ணு எச்சா சாப்பிட்டதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் கேக்குறாரு. நான் வந்து அதை ஏத்துக்கல, நான் வந்து என்ன பண்றது, சரி மீராம்மா தான் இருக்காங்களே நல்ல நீதிபதி இருக்காங்களே நம்மளுக்கு, அவங்க நீதி நிலைநாட்டுறவங்க, அவங்க கிட்ட போவோம் அப்படின்ட்டு போறான். இப்ப அந்த நீதிபதி வந்து என்ன தீர்ப்பு வாங்கினா சரியான தீர்ப்பு, சொன்ன விதத்துல கண்டுபிடிச்சு சொல்லணும்.
10: தீர்ப்ப நாளைக்கு தள்ளி வச்சாலும் தள்ளி வச்சிருவாங்கன்னு
12: நினைக்கிறேன். அர்ஜென்ட் தள்ளி வச்சிருவாங்க,
10: நீதிபதிக்குன்னு ஒரு டயம் இருக்குது.
12: ஆமா மதியம் மதியம் லஞ்ச் முடிச்சு கூட திருப்பி கோர்ட்டு கூடும்னு சொல்லிட்டு போயிருவாங்க.
2: நீதிபதி நீதிபதிக்கு அங்கிட்டாம அந்த பக்கம் செலவு பண்ண லைன் போட்டு, அம்மா உங்களுக்கு ஒரு காயின் எச்சா தரேன், என் பக்கம் நீங்க சொல்லுங்க தீர்ப்பு சொல்லுங்க. ஆமா நீங்க சரியான தீர்ப்பு குடுக்குறீங்க, குடுக்கறதுனால சரியா போறாங்க, எல்லாரும் ஏத்துக்கிறாங்க, அந்த காரணத்தை சொல்லவும் சரியா ஏத்துக்கிறாங்க. சரி நீங்க
10: ரெண்டு
0: பேரும் முதல்ல சொல்லிட்டீங்களே எங்களுக்கு கோயில் வேண்டாம், நாங்க பசியில இருக்கிறோம், பணம் வேண்டாம், கொண்டே சாமி எல்ல போட்டுருவீங்க நீங்க ரெண்டு பேரும்.
12: கவுண்டமணி வந்து உண்டியில் வச்சு எடுக்கிற மாதிரி உண்டியில் வச்சு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா
2: ஒரு கற்பனை ஒவ்வொரு
10: ஒரே கதைக்கு எத்தனை
0: முடிவு,
10: இப்ப ஒரு ஆறு ஏழு முடி வந்துருச்சு.
0: வணக்கம் தேவா.
2: நன்றி
0: ஐயா, உங்க பாட்டை சொல்லுங்க முதல்ல, நலமா இருக்கிறீங்களா, தூங்கிட்டீங்களோ முதல்ல வாரம் நீங்க?
2: இல்லம்மா நான் வெளியில போயிட்டு பதுமா வந்தேன்,
0: இப்பதான் வந்தீங்க. சரி எங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க ஐயா முதல்ல.
2: கொஞ்ச நாள் கழிச்சு வருமா,
0: கொஞ்சம் நாளையே சென்று சரி விட கண்டுபிடிச்சீங்களா?
2: சும்மா கையெழுத்து போட்டுக்கிறேன் அவ்வளவுதான்.
0: எங்க தேவாவ தோவாண்டு வலிக்கிட்டேன், உங்களை தோவா
10: இவர்கிட்ட ரெண்டு கொடுத்துருங்க, இவர்கிட்ட ரெண்டு கொடுத்துருங்க.
2: தங்கக்காயினை பிரிக்கிறதுக்காக மனக்குழப்பத்துல அவங்க தேவா தோவான்னு போடுறாங்க
0: பாருங்க. என்ன தேவா கண்ணன் எல்லாம் யாராவது இந்த பக்கத்துல இருக்க நீங்க
2: சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மா
0: முதல் தேவாங்கனே முதல்
10: தேங்காட்டும்
12: தேவி தேவாந்த வேணுமா
0: தேவதேவாங்களா தேவ தேவா தேவ தேவா தேவாண்டு வர்ற பாட்டு
10: தேவ தேவ
13: தேவாய்யா சொல்ற பாடலாம் நாங்க இதுவரைக்கும் கேட்காத பாடலா தான் சொல்றார்.
2: அம்மா பாருங்க நான் சின்ன பிள்ளைங்க
13: அதுதான் அம்மாவை கேட்டு சொல்றாங்க.
0: என்ன பக்த மார்க்கண்டையால என்ன பாட்டு சொன்னீங்க?
2: உன்னை நீ எண்ணிப்பார்.
0: உன்னை நீ எதாவது உன்னை என்றுதான் நீ பாட்டு கொண்டு வரீங்க, என்ன சங்கதி?
2: உன்னை நீ எண்ணிப்பாருன்னு ஒரு இல்லம்மா, அது ஒரு சின்ன சின்ன பாட்டு. தேவான் பாட்டு கட்டிங்கல்ல, ஒட்டி பாரடி பொண்ணு தேவர் காலடி, அது வேணாமா? இது போடுங்க, இது எனக்கு போடணும். பக்த மார்க்கண்டையா உன்னை நீ எண்ணிப்பார்.
0: தேவா
2: இருக்குமா?
0: இன்னொரு பாட்டு இருக்குது.
2: ஆமா ஆமா, நீராங்கிற படத்துல பாடுற பாட்டுல எல்லா பாட்டுமே அருமையா இருக்கு.
14: நான் சொல்றேன், நான் சொல்றேன் மேடம். தேவாங்க தேவாங்கிற பேர்ல ஒரு பாட்டு இருக்கு, சூப்பரா
13: தேவான்
14: பேசி தேவன்
0: என்ன பாட்டு கண்ணன் சொல்றாரு பாட்டு என்ன பாட்டு தேவன்
14: நான் பேச இப்பெல்லாம் படத்துல தேவன் கோயில் மணிவோசை கேக்குது கோயில் பாட்டு பாடுது என் மனம் இங்கோ வானில் ஊந்தலாடுது தேவன் ஒரு பாட்டு வரும்.
0: நான்
14: பேசணும் போலாம், நான் பேசணும்.
13: ஒரு பாட்டு
0: சொல்றேன்,
13: அம்பிகை நேரில் வந்த அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கலாமா?
0: தேவாண்டு மற்றது என்ன?
2: வேளாங்கண்ணி,
0: வேளாங்கண்ணி அதுல ஒரு பாட்டு வரும், அதத்தான் நான் சொன்னேன். வேளாங்கண்ணி மாதா
2: தேவ தேவ தேவ தேவன்
13: தேவனின்
2: இல்ல
0: சங்கமம் அந்த பாட்டு
2: நீங்க
0: சொல்லுங்கம்மா,
2: அது என்ன?
0: கண்ணா
14: நீங்க புரிங்க,
2: என்ன புரிய?
14: நீங்க சொல்லுங்க கதைய. கதையை
13: நான் சொல்றேன் தேவாய்யா, கேக்குதுங்களா?
2: சொல்லுங்க.
13: அதாவது ரெண்டு நண்பர்கள், ரெண்டு நண்பர்கள் வந்து ரொட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, ரொட்டி வச்சிருக்காங்க. ஒரு பெரியவர், வயசான ஒரு முதியவர் வந்து சாமியார் வர்றாரு. அவர் ரொம்ப பசியா இருக்கேன், எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு
2: கேட்டிருக்காரு.
13: அப்ப வந்து எங்களுக்கு தாங்க ரொட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு. இவர் வந்து அஞ்சு ரொட்டி ஒருத்தர் வச்சிருக்காரு, ஒருத்தர் ஒரு ரொட்டி வச்சிருக்காரு, மொத்தம் ஆறு ரொட்டி இருக்கு. அவரு இந்த சாமியார் வந்து எட்டு காயின் கொடுத்தாரு, எட்டு காயினையும் வச்சுக்கிட்டு எனக்கு ரொட்டி கொடுங்க. இல்லங்க, காயின் எல்லாம் வேண்டாம், நீங்க வச்சுங்க, ரொட்டியை சாப்பிடுவோம், இருக்கிற ஆளுக்கு பிரிச்சு சாப்பிட்டுக்கோன்னு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில வெள்ளனை எந்திரிச்சு போயிட்டாரு சாமியார். டேபிள்ல எட்டு காயின் வச்சு எழுதி கொடுத்துட்டு ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கோங்க. எந்திரிச்சு பார்த்தா ரெண்டு நண்பர்களும் இப்ப எட்டு காயின் இருக்கு.
10: எப்படி பிரிச்சுக்குவாங்க? ஒருத்தர் ஒண்ணுதான் கொடுத்தாரு பிஸ்கட், ஒருத்தர் அஞ்சு கொடுத்திருக்காரு, இப்ப எட்டு காயின் இருக்கு, ஆளுக்கு பாதியா எப்படி பிரிச்சுக்கிறது? அதுதான் கேள்வி.
9: ஆளுக்கு பாதியா இல்ல,
10: அதான் ஆளுக்கு சரிசமமா, சரிசமமா எப்படி பிரிக்கிறது? சரியா, அதாவது சரியான விடை அது.
9: ஆளுக்கு பாதியா பிரிக்கும் போது சண்டை வந்துருச்சுங்கிறதையும் சொல்லிருங்க.
10: ஆமா, சண்டை வந்துருச்சு.
15: அந்த காயினை வச்சுட்டு அவரு படாத மாதிரி பட்டிருக்காரு. ஐயா நான் சொல்றேன், விடைய சொல்றேன், சும்மா எனக்கு தெரிஞ்ச சொல்றேன். அந்த ஆளு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவ்வளவு. ஐயா கேளுங்க, அந்த காயினை வச்சுக்கிட்டு அவர் என்ன சிரமப்பட்டாரோ, இந்த காயின் தோழியா

0: அத வச்சுட்டு அவரு போய் நிம்மதியா விட்டாரு. ஆனா இந்த காயின் வந்தோடனா இந்த மூணு பேருக்கும் படுற பாட பாத்துக்கங்க. ஒரு மனிதனுக்கு ரெண்டு பேரு அவங்க படுற கஷ்டத்தை பாருங்க, அந்த காயின் என்னென்ன பண்ண போகுதுங்கிறது அவங்களுக்கே தெரியாது, ஆனா அவரு போனவருக்கு தெரியும். ரெண்டு பேருமே பாடா பாட படம், அவரு இந்த சாமியார் இந்த ஒரு அளவு சாப்பாட்டுக்கு எப்படி கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே இன்னும் கஷ்டப்படுவாங்க.
1: ஒற்றுமையா இருந்தவங்க பிரிஞ்சிருவாங்க அந்த பணத்தை கண்டு.
2: நல்ல
3: முடிவு, நல்ல முடிவு,
0: நல்ல
1: நன்றி
0: நன்றி. அதாவது அந்த பணம் தான் எல்லாரையும் பிரிச்சு. நன்றிமா,
2: கற்பனைக்கு வந்து பாராட்டு, நல்ல முடிவு, நல்ல முடிவு.
1: பரஜேவர் சாதிக்கண்ணா, மற்றது விஜயராகவன், நீங்களும் இணைஞ்சு கொள்ளலாம். முகமது அலி, நீங்களும் இணைஞ்சிருக்கீங்க போல இருக்கு. சரியா, ஜார்ஜ், ஜார்ஜ் இணைஞ்சு பாருங்க, அவர் அந்த இணைப்புல வந்திருக்கிறாரு நினைக்கிறேன். இணைச்சு பாருங்க, நீங்க தான்
2: இணைக்கிறேன்.
1: ஜார்ஜ் இணைச்சு பாருங்க, அந்த இணைப்புக்கு வந்திருக்கிறார் போல.
3: என்ன
1: ராஜ்குமார் பிரிக்கணும்னு சத்தமே இல்லாம இருக்கிறாரு. என்ன
3: அவர் தூங்கிட்டாரு, அவருக்கு ரெண்டு கனெக்ஷன்
2: பாக்குறாரு.
3: இருபத்தி நாலு கேரட்டா
2: உரசி பாக்கலான்னு பாக்குறாரு மேடம். எப்படி உரசி பாத்தா
1: இந்த தங்கத்துல
3: வாலிபர் தங்கத்துக்கு ஒரு அமௌண்ட் கட்டிடலாம். கரெக்டா தீர்ப்பு சொன்னா
2: ஐயா கேட்டார் தங்க ஒட்டியானோ அது மாதிரி நல்லா இருந்தது.
1: கார்த்திகேயன், கார்த்திகேயன் நினைச்சிருங்க, எட்டு ரொட்டி வாங்கி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு தட்டு சாப்பிடுவோம்.
2: எப்படி
1: அவர் எழுதிருக்கிறார் எங்களுடைய ஞானசேகரன் அண்ணா இதோடு இருக்கிறார். இருவர் இவர் இருந்த ஒன்றை கொடுத்து விட்டார், அதாவது 100%. அவர் 5 1 அதாவது 20% கொடுத்தார். யாருக்கு ஆகவே 8 5 சமன் 1 கொடுத்தவருக்கு, இவருக்கு 1 கொடுத்தவருக்கும் 6.4 பங்கு. யாருக்கு கொடுக்கறது அண்ணா? அண்ணா இது முறையான கூட வந்துட்டார் அண்ணா.
3: மேலிடத்துல
1: ஞானசேகரம்னா சொல்லி இருக்கிறார் அதுல. ஆனா கார்த்திகேயன் சொன்ன பதில பாருங்க, 8 ரொட்டி வாங்கி 2 பேரும் ஆளுக்கு ஒரு தட்டுல சாப்பிடுவதாம். இவர் எந்த ஸ்கூல்ல படிப்புக்கிறான்னு நான் அவருக்கு போய் பாக்கணும். இங்க இருந்து
2: எப்படியாவது முடிவு, ஒரு முடிவு, அது ஒரு முடிவு,
1: அது ஒரு முடிவு. அவர் அந்த கணக்கு வீதம் படி அவர்
2: பரம ஏழைகள். ஆமா, உங்களுக்கு எதுக்கு தங்கம் தேவையில்லை? இல்ல தங்கம் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க. இல்ல
3: ஆரம்பத்திலேயே
2: சொல்லிட்டோம்,
1: சொல்லிட்டீங்களே.
3: வீட்டுல வச்சுட்டு
1: போயிட்டாரு, நீங்களும் அதுலயே வச்சுட்டு போங்க, அவ்வளவுதான் இந்த பதில்.
2: இல்லாண்டி இல்ல கதை
3: முடிவு தெரியலையே.
2: இல்ல கதை முடிவு நீங்க எப்படி வேணாலும் மாத்தலாம்.
3: இல்லங்க கண்ணன், அந்த வீடு ஒரு வீட்டுல படுத்தோம்னு சொல்றீங்களே, அது யாரு உங்க வீட்டையா எங்க வீட்டுலயா படுத்தாங்க?
2: உங்க வீடு இல்ல, எங்க வீடு இல்ல, அது சத்திரம்
3: அப்படின்னா விட்டுட்டு போக முடியாதுல்ல. எங்க வீட்டுல இருக்கட்டும் வச்சுட்டு வந்துடலாம்.
1: இல்ல ரெண்டு பேரும் ஒற்றுமையா, ரெண்டு பேரும் ஒற்றுமையா பிரிக்க மாட்டாங்க. வாங்க ரெண்டு பேருமே நம்ம போற வழியெல்லாம் இதை செலவு செய்யலாம், அது கணக்கு சரியா. ரெண்டு பேரும் தங்களுடைய

0: கூட விட்டு கொடுக்காம அதையும் எடுத்துக்கொண்டு
1: போவான். சூப்பரான முடிவு.
0: இத பிரிச்சு நாங்க பிரிய வேண்டாம் சொல்லிருவாங்க, அதுதான் முடிவு.
2: இல்லாட்டி ஒண்ணு பண்ணிருப்பாங்க, கண்ணனையா சொன்ன மாதிரி சத்திரத்துல நிர்வாகி கிட்ட கொடுத்து வரவங்களுக்கு வயிறார சோறு போடுங்க, தங்கறது இடம் கொடுங்க, குடுத்துட்டு
1: போயிருக்கு. அதோட அருமையான முடிவு. பவன் வந்தது சாப்பாட்டுக்காக தான் பவனே வந்து
2: சாப்பாடு வந்தது,
1: அதனால எல்லாத்தையும் சாப்பிடற மாதிரி போடலாம். அது ஒரு முடிவு,
2: பொதுவா குடுத்துட்டு போயிருக்கலாம்.
0: இதை கொடுத்ததால நீங்களே வந்து போகிற நேரமே அவங்க இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், அவ்வளவுதான்.
2: தர்ம சத்திரம்
0: அது நல்ல. ராஜ்குமார் நீங்க நல்ல பிள்ளை,
3: ராஜ்குமார்
0: சொன்னது
1: நல்ல முடிவு.
3: யாருக்கும் பாதகம் இல்லாம ஒரு சரியான பிள்ளை. இதுக்கு மேல என்ன பண்ணி 11 ஆயிட்டு
0: இதுக்கு அது போனா பரவாயில்ல
3: சொல்லுங்க. அடுத்தவங்க எல்லாம் வரணும்ல,
0: ராஜ்குமார் எல்லாரும் கீழதான் போறோம் நாங்க, போனா போட்டு மூடிடுவாங்க அந்த பயத்துல நாங்க
2: போறோம். இங்க இப்ப பாத்தீங்கன்னா 12 டிகிரிக்கு வந்துருச்சு நைட் டெம்பரேச்சர், 12-14 வந்துருச்சு. உங்களுக்கு -4 இருக்கிறீங்க நீங்க. ஓகே, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
3: நன்றி நன்றி ராஜ்குமார்
0: நன்றி
2: நன்றிங்க நன்றிங்க
0: நன்றி. சரி, நான் ஒரு சொல்லு கொடுக்கறேன், இத கண்டுபிடிங்க. இது 7 எழுத்து சொல்லு. முதல் 2 எழுத்து நீங்க எதையும் ஒருவரிடம் கொடுக்கும் போது, இப்ப நீங்க அந்த பொற்காசில கொஞ்சம் கிள்ளி கொடுக்கும் போது இவர் மறப்பது, இவர் வாங்காமல் விடுவதே. சரியா
1: செல்வகுமார்
0: செல்வகுமார் வாங்காம விடுற அத சொல்றது சரியா. முதல் 2 எழுத்து, மற்ற 5 எழுத்து சரியா. ஒரு ஒரு சந்தோஷமான விடயத்தை கேள்விப்பட்டோம்னா முகம் எப்படி ஆகும்?
3: மலர்ச்சி.
0: மலர்ச்சி சரியா. சரி, முதல் 2 எழுத்து
1: அம்மா மறுமலர்ச்சி.
0: மறுமலர்ச்சி அது முதல் மறையாண்டு வந்து சிரித்தன மறுமலர்ச்சி. அது அறவாசி அவர் சொன்னார், அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது, மறவ விட்டுட்டேன் அவர். சரி,
1: மார்க் யாருக்கு?
0: இது உங்களுக்கு தான் போட்டிருக்கணும். அடுத்த சொல்லுங்க
1: போன
0: ஏதோ ஒரு சத்தம், மகாலிங்கம்
1: சவுண்ட் வருது, ஏதோ ஒரு சவுண்ட் வருது,
3: அவங்க
0: பாக்குறாங்க, மிஸ்ஸஸ் பாக்குறாங்க, அதான் கேட்டது.
3: ஏங்க நான் கதவு மூடி இருக்கேங்க,
0: கதவும்
1: இருக்காதுங்க.
0: இந்த சொல்லு நான்கழுத்து சொல், நான்கழுத்து சொல் சரியா
1: சொல்லுங்க.
0: இது நான்கழுத்து சொல், முதல் 2 எழுத்து ஒரு உறுப்பு மனிதனின், மற்ற 2 எழுத்து மனிதனுக்கு இது தாங்க முடியாமல் இருக்கும், தாங்க முடியாமல் இருக்கும். இது வந்தா
1: தாங்க முடியாத வலி, தலைவலி.
0: கண்ணனுக்கு
1: ஒரு மார்க்கு.
0: கண்ணன்
1: மார்க் போட்டா எல்லா மார்க்கும் எனக்கு தான் போடணும், ஏன்னா எனக்கு எல்லா வழியும் தெரியுமே. அம்மா எனக்கு 3 மார்க் இது வரைக்கும்,
0: மூன்று
1: வேண்டாம் சொல்லிருக்கிறேன்.
3: எனக்கு மறுமலர்ச்சி மறுன்னு சொன்னேன், மலர்ச்சின்னு சொன்னேன்.
1: நாங்க 2 பேரும் சேர்ந்து
3: அப்ப அவருக்கு வந்து அரை மார்க்கு எனக்கு அரை மார்க்கு போட்டுருங்க.
1: செல்வகுமார்
0: நீங்க தான் ஆசைப்படையிலே எதிரம் எதுக்கு நீங்க இதுக்கு மட்டும் ஆசைப்படலாமா? நீங்க நல்ல
1: பிள்ளைங்க பிஸ்கட் மிச்சம் கிடைக்கும் பாத்துக்குங்க.
0: சரி, இது நாங்களுக்கு சொல்ல முதல் ரெண்டு எழுத்து ஒரு மிருகத்தை குறிக்கும், மற்ற ரெண்டெழுத்து மற்ற ரெண்டெழுத்து ஒரு உறவை குறிக்கும். ஒரு உறவை குறிக்கும்
1: ரெண்டு எழுத்து மிருகமா?
0: முதல் ரெண்டெழுத்து ஒரு மிருகத்தை குறிக்கும், மற்ற ரெண்டெழுத்து ஒரு உறவை குறிக்கும்.
1: ஒரு யானை மகன்,
0: யானை மகன்
1: மகன்
0: இது நாலெழுத்து
1: நாலெழுத்து உறவு
0: மொத்தத்தில் இது ஒரு ஆணின் பெயர்.
1: அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க.
0: மொத்தத்தில் இது ஆணின் பெயர், ஒரு ஆணின் பெயர்.
3: யானைப்பாகன், யானைப்பாகன்.
1: மொத்தமே நாலு எழுத்துனா யானை பாகன் ஆறு எழுத்து.
0: இது என்ன இந்த ஸ்கூல்ல
3: படிக்கிற
0: பையங்களுக்கு என்ன? இது எனக்கு விளங்கி இல்ல. என்ன இந்த பையங்களுக்கு
3: எத்தனை எழுத்து?
1: புலிகேசி
0: இல்ல,
1: புலிகேசி
0: இல்ல. கேசிக்கு என்ன? கேசிண்டா என்ன உறவு முறை என்று சொல்லுதா? கேசி என்ன?
1: புலிமகன், புலிமகன்
0: மகன்
1: அஞ்சு எழுத்துட்டா புலிமா. அப்ப உறவுனா மகன் வராதா? ரெண்டு உறவா? ரெண்டு உறவுல என்னங்க இருக்குது? அதுதான் யோசிக்கிறேன் என்ன சொல்லலாம். புலியோதரை,
3: அவரும் புலியோதரை. நல்லா இப்ப சூடா புளியோதரை கொடுத்தா நல்லா இருக்கும் மழை
0: நேரத்துக்கு.
1: புளியோட தனக்கு தனக்கு பண்ணி
0: என்னுடைய வீட்டை லெமன் ராய்ஸ்
1: லெமன் மூணு எழுத்தாச்சு.
0: இல்ல இல்ல, நான் அதை சொல்ல இல்ல.
3: புளியோதரை சூப்பரா இருக்கும். ஏதாவது குழு கொடுங்கம்மா.
0: முதல் ரெண்டு எழுத்து ஒரு மிருகம், சாந்தமான ஒரு
3: மிருகம். எந்த மிருகம்?
0: சாந்தமான மிருகம்.
3: யானையா?
1: சாந்தமான பசுபதி. பசுபதி
0: பதி கண்ணனு கொண்டு அது
1: சாந்தமான ஒண்ணு வாங்கிருக்கேன்.
0: அடுத்தது கண்ணன் நீங்களும் கூட முதல் முதல் சொல்ல கண்டுபிடிங்க. இது ஒரு உணவு பதார்த்தம் செய்யக்கூடிய ஒன்று, ஒரு எழுத்து. மற்ற கடைசியில மூன்று எழுத்து ஒரு உணவு முறையை குறிக்கும்.
3: மகாலிங்க ஐயா என்னமோ சொல்றாரு, அவரு சொல்றது இங்க இப்ப காதுல
0: என்ன
3: சொல்றாரு? நான்கு எழுத்து சொல்ல.
0: என்ன மகாலிங்க சொல்லுங்க.
4: இல்ல நான் நாலு மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போனோம், அடுத்து மழை வேற இது இடி இடிக்குது, நான் கொஞ்சம் விடைபெறேன்.
1: நன்றி
4: அனைவருக்கும்
1: அம்மா. அந்த ஐந்து எழுத்து சொல் வந்து மகன் அல்லது மணமகள்?
0: மணமகள் இல்லை.
1: இல்ல அதை முன்னாடி
0: மனன்றதுக்கு என்ன என்ன பொருள் செய்யலாம்? என்ன உணவு பொருள் செய்யலாம்?
1: மஞ்சள். மாங்கிறதுல மஞ்சள்
0: வருமாதானா?
1: அப்படி வரணுமா? சரி, ரவிமா இல்ல.
3: அஞ்சு
1: எழுத்துங்க. முதல் எழுத்து வந்து ஒரு உணவுப் பொருள் செய்ய தயாரிக்க பயன்படும். அடுத்த ஒரு எழுத்து சும்மா
3: இருக்கு.
1: தம்மி எழுத்து. ரெண்டாவது எழுத்து தம்மி எழுத்து. அடுத்த மூன்று எழுத்து வந்து ஒரு உறவு குறிக்குது. இதான் ரொம்ப நேரமா யோசனை வந்துட்டே இருக்கேன்.
0: இந்த அன்போட நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க, பயம் இல்லாம உங்களோட பாட்டை கேட்டு போங்க முதல்ல.
1: ஆமா, பாட்டை கேட்டு போலாம்,
0: பாட்டை கேட்டுட்டு போங்க. நீங்க உடனே தெரியாட்டியும் வந்து பாட்டை கேட்டுட்டு போங்க.
1: ஒரு உறவு தான், அதாவது நம்ம மனித உறவுகள ஒன்னு சொல்லுவாங்க. அந்த அஞ்சு எழுத்து, அதுல முதல் இரண்டு எழுத்து வந்து நம்ம பாடத்துல வரும், கணக்கு பாடத்துல வரும் முதல் இரண்டு எழுத்து. அடுத்த மூன்று எழுத்து வந்து
0: அஞ்சு
1: எழுத்து, முதல் இரண்டு எழுத்து கணித பாடத்தில் வரும். கணித பாடத்தில் வரும்,
0: கணித பாடத்தில் வரும்
1: வரும். அடுத்த மூன்று எழுத்து அதாவது ஒரு தொடர்பு படுத்தி வரும், தொடர்பு
0: இரண்டு எழுத்து
1: வந்து ஒரு போதை தரக்கூடிய ஒரு திரவம். கண்டுபிடிங்க, இது அஞ்சு எழுத்து சேர்த்து ஒரு உறவு.
0: மொத்தத்துல இது என்ன?
1: மொத்தத்துல ஒரு உறவு தான், அதுவும்
0: உறவு. அஞ்சு எழுத்துல ரெண்டு எழுத்து ஒரு கணித பாடத்தோட சம்பந்தப்பட்டதா?
1: கணித பாடத்துல வரும். ஆமா, அது கணித பாடத்துல அந்த இது வரும். சொல்லுவாங்க கணித பாடத்துல
0: களி
1: இது இருக்கு அப்படி சொல்லுவாங்க.
0: களி கழித்தல், அதுக்கு வர களி.
1: கணித பாடத்துல களின்னு இங்க வரும்,
0: கழித்தல்.
1: கழித்தல் சொல்றீங்களா? அல்ல அல்ல.
0: கணித பாடத்துல, கணித பாடத்துல, கணித பாடத்திலே வரும்
1: வரும் வரும் வரும்.
0: கழித்தல், கூட்டல், பெருக்கல்.
1: தமிழ் இங்கிலீஷ் எதுல வேணாலும் நீங்க யோசிக்கலாம், என்ன மட்டும் யோசிக்கலாம். தமிழ்ல இங்கிலீஷ்ல எதுல வேணாலும் யோசிக்கலாம், இங்கிலீஷ்லயும் யோசிக்கலாம், யோசிக்கலாம்.
0: இங்கிலீஷ்ல என்ன இல்ல, அமைதி ஆயிட்டீங்க. யாராவது வாங்கப்பா, ஓடி வாங்கப்பா, வந்து சொல்லுங்கப்பா.
1: ஏ செல்வகுமார் இருக்காரா இல்லையா?
0: செல்வகுமார்
1: பிஸ்கட் வாங்கிட்டு எங்கிட்ட
0: போயிட்டாரு. செல்வகுமார் செல்வகுமார் நீங்க
5: இருக்கேன்.
0: நான் சொன்னதையும் நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்து சொல்லுங்க.
5: சரிங்கம்மா,
0: நல்லா சிந்திச்சு பாருங்க.
1: அம்மா நீங்க சொன்னதுக்கு நான் சொல்லவா?
0: அம்மா சொல்லுங்க.
1: மாப்பிள்ளைமா
0: கெட்டிக்காரன்
1: தெரியும், தெரியும். அவர் லேட்டை சொல்லிட்டு
0: சொல்லிட்டு என்னன்னு தெரியும், என்ன செல்வகுமார் என்னன்னு தெரியும்.
1: மாப்பிள்ளைதான் சரின்னு தெரியும்.
0: நாப்பிள்ளைங்க போட்டுட்டோம்
1: அம்மா, இது நான் சொன்னேன், விடை சொன்னது நானு.
0: செல்வகுமாருக்கு போடுற
1: ஒன்னோட சொல்ல, அவருக்கு போட்டீங்களா?
0: அவருக்கு போடுற இது உங்களோட கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி கிடக்கு. கொஞ்சம் போடுங்க அஞ்சலத்து. அவரு
1: கண்ணனையும் கண்டுபிடிச்சிடலாம், இருங்க. ஈஸியா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க சார். நான் நாம கண்டுபிடிச்சதா பாருங்க, இருங்க. நாம் கண்டுபிடிக்கிறோம் பாரு, யோசிச்சுக்கிட்டே கண்டுபிடிக்க.
5: என்னதுமா நீங்க இன்னொரு சொன்னீங்கல்ல, அது என்னது? சரியா இன்னொரு மழை பெஞ்சிருந்ததுனால சரியா கேக்கல.
0: அது இவர் சொன்னதுதான், நான் சொன்னத அவரை பாருங்க, ரொட்டி சுட்டதடா கை விட்டதடா, எட்டு எட்டுக்கும் ரொட்டி பாயாச்சிக்கும் மட்டும் என்று வாங்கி நண்பர்களும் சாப்பிட்டு விடுவாருங்களா
1: பாருங்க.
0: ரயில் பயணங்களில் நான் போடுது, ரயில் பயணில் இருக்கிறார், அவரை கூப்பிடாங்க சத்தம் கேட்கும். உடன் பங்காளின்னு போட்டிருக்காரு உங்களோட ராஜா, ஆர் ராஜா போட்டிருக்கிறார் உடன் பங்காளி. அது எதுக்கு வரும், நீங்க சொன்னது அஞ்சு எழுத்து இல்ல, இது
1: ஏழு
0: அது இல்ல, அது மட்டும் இது கூட எழுத்துக்கள் வருது, ரெண்டு இடத்துல உட அப்படி எதுவும் இல்லையா? அதுல நீங்க இங்கிலீஷ்ல நீங்க பாக்குறீங்க, அதுல
1: கணக்குல எங்க உடன் வருது?
0: சரி, மூன்று இடத்துல என்ன சொல்லுங்க, அந்த ரெண்டு இடத்துல ரெண்டு இடத்துல ஜீரோவும் ஜீரோ
1: ரெண்டு இடத்துல போதை தரக்கூடிய ஒரு
5: வணக்கம்
1: வணக்கம்.
5: அந்த ஒரு காய் ஒரு காய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க.
1: சூப்பர்
6: அண்ணா, நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லவா? சம்சாரம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சம் சாரம் ரம் பெரிய மதிப்பு ரம் சம் சாரம்
0: சம்
1: எதுல வருது
6: மனசுல சொல்லுவோம்ல கூட்டுன்றதுக்கு. அவரு இங்கிலீஷ்ல தமிழ்ல ஹிந்தியில எதுல வேணா யோசிக்கன்னு
0: சொன்னாரா?
1: ரயில்
0: பயணங்களே. சரி, இப்ப எங்க அவர் சொல்லிட்டார் தேவா வரப்போங்க பாக்க என்ன கேட்டலாம். வணக்கம் தேவா, தேவா வணக்கம் தேவா.
7: கல்யாணம்
0: கல்யாணம் இல்ல அது பிள்ளை அது
7: சொல்லு
0: அவட்ட கண்ணண்டேக்கா.
1: கண்ண போத இருக்கீங்கிறாரு மேடம் அவரு.
0: கடைசியில் சம்சாரம் சரி, இது இது ஐந்தெழுத்து சொல். கடைசி மூன்றெழுத்து ஒரு உறவு முறை. முதல் ரெண்டெழுத்து இயல் இசை நாடகத்தை குறிக்கும். இயல் இசை
1: தலைமகன் தலைமகள்
0: ரெட்டிகார் மகன் என்று சொன்னீங்க, மகள் என்று சொல்லிக்கலாம்.
1: மகள் மகள் ரெண்டு
0: ஒண்ணுதான்.
1: மகன் உறவு இல்லதாப்ப
0: கலைமகன்
1: வராதா? அது உறவு தானே, வராது. கலைமகள் தான் வரும். ஏங்க கலைக்கு மகன் இப்ப இருக்காருங்க கமல்ஹாசன்.
0: முதல் கண்டுபிடிச்சிருக்காங்களா?
1: என்ன சொல்லு?
0: அது அந்த நான் ஒரு சொல்லு அந்த சமையல் பதார்த்தம் சொன்ன
1: மாப்பிள்ளை.
0: மாப்பிள்ளை அது என்னென்ன கண்டுபிடிச்சிக்க? மான்றது என்ன?
1: மாம்பழம்.
0: மாமரம். மாமரம்
1: மாங்காய்
0: இல்ல அரிசி மா
1: மாவு
0: மாவு மா
1: அது நாங்க அப்படி கட்டுறோம், நீங்க அப்படி வச்சுக்கிட்டீங்களா?
6: நான் மணமகன் இல்லைன்னா மணமகன் நான் கண்டுபிடிச்சேன், நீங்க மா இல்லன்ட்டுங்க. அப்புறம் மா வரிசையில யோசிக்க வேண்டியதுதான்
1: அடுத்ததான்.
0: நீங்க வேற ஒண்ணு சொல்லுங்க கண்ணன், அடுத்தது நான் கொண்டு வரேன்.
1: வேற ஒண்ணு சொல்லவா? சரி, நான்கு எழுத்து சொல். நான்கு எழுத்து சொல், முதல் இரண்டு எழுத்து வந்து நல்லது நல்லது. சரி, கடைசி இரண்டு எழுத்து வந்து உணவு பொருள். உணவு பொருள்,
0: உணவு. மொத்தத்துல
1: மொத்தத்துல இது ஒரு உறவு.
0: உறவு,
1: உறவு தான் இன்னைக்கு.
6: மொத்தமே நாலு எழுத்து தான்.
0: இது மொத்தத்துல உறவு நல்லதுன்றதுக்கு.
1: ஆமா,
0: நல்லது. ரெண்டு எழுத்து நல்லது என்றதா குறிக்குது, அப்படிதானே?
1: முதல் இரண்டு எழுத்து நல்லதை குறிக்கும்,
0: நல்லதை குறிக்கும்.
1: கடைசி இரண்டு எழுத்து ஒரு உணவு பொருள். இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு உறவு.
6: சுபா வருமா வராது?
0: நல்லதை குறிக்கும். நல்லது, சுபா, மாளிகை. இதுல கொண்டு வந்தனும் ஓடிடுவேன், இருக்க மாட்டேன்.
1: காலையில நான் கோயிலுக்கு போவான்ட்டு போயிட்டார்.
0: ஆண் உறவா பெண் உறவா?
1: ஆண் உறவும் வச்சுக்கலாம், பெண் உறவும் வச்சுக்கலாம். ஆண் உறவுனே வச்சுங்க.
0: ஆண் உறவு. உணவு, உணவு, உணவு, உணவு. இந்த உணவு காலையில எந்த நேரத்துல சாப்பிடுற உணவு?
1: எப்ப வேணாலும் சாப்பிடலாம்.
0: எப்பயும் சாப்பிடலாம். உறவு. சரி, எங்க எங்கட கார்த்திகேயன் கூட பாட்டு சொல்லுங்க. கார்த்திகேயன் இது நேற்று போட்டாச்சு.
1: என்ன நினப்பு என்னத்த கண்டிங்க இந்த சிரிப்ப?
7: இன்னைக்கு
1: சொல்லுங்க.
7: இதே பாடலாங்க. சென்னைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாட்டு கேட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு தடவை கேட்டாரு, இப்ப ஒரு
1: நினப்பு இந்த பாட்டு.
7: ஹிந்தி பாட்டு கேக்கலாமா?
1: ஒன்லி தமிழ் லாங்குவேஜ்.
7: சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி.
0: கொஞ்சம் மாத்துங்க. எத்தனை லட்சம் பாட்டு இருக்குது? சுந்தரியா கேக்குறீங்க, அல்லாட்டி உயிரே உயிரே கேக்குறீங்க, அல்லாட்டி
7: பத்தாயிரம் பாடல் பாடியிருக்காருமா? சோறு கொண்டு போறதுக்குள்ள சோறு கொண்டு
1: போறதுக்குள்ள
0: சோறு வந்து நிறைய வந்துட்டு இந்த வானல்ல. காத்தியா
1: சோறு கொண்டு போறதுக்குள்ள என்ன சொன்னு போடுங்க.
0: வந்துட்டு அன்றைக்கு நாங்க மெஸ்ஸி ராணி கேட்டிருந்தேன்.
7: ராசிதான் கை ராசிதான் அந்த பாடல
1: போடுங்க.
7: சேலை, சேலை கடையில நான் என்பது நீ அல்லடி தேவதேவி.
1: இதுல தேவான் வருது பாருங்க. நான் என்பது நீ அல்லவோ தேவ தேவா
6: தேவ தேவி
1: தேவ தேவான் தேவ தேவின்.
0: தேவ தேவா தேவி தேவி தேவ தேவா.
7: நான் வந்து உறவு முறைகள்ல என்ன இருக்கு சொல்லுங்க கண்ணன்.
1: உறவு முறையில வந்து
7: என்னென்ன உறவு இருக்கு சொல்லுங்க.
1: உறவு ஆயிரம் உறவு இருக்குது. இப்ப அந்த நான் ஒரு சொன்ன பாட்டு இருக்குல்ல, நான் என்பது நீ அல்லவோ தேவ தேவி, அந்த பாட்ட ஒரு இங்கிலீஷ் காரன் பாடுனா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
0: இங்கிலீஷ் பாடுனா
1: ஐ என்பது யூ அல்லவோ, அப்படி இல்ல என்பது நீ அல்லவ தேவ தேவே, நான் என்பது நீ அல்லவ தேவ தேவ்ரி பத்து சே, நான் என்பது நீ அல்லவ தேவ தேவே. அது தமிழ் தெரியாதவங்க படிக்கிறது கண்ணா, அதான் இங்கிலீஷர் அப்படிதான் பாடுவாங்க பாட்ட, தமிழ் பாட்டை கேட்டு
0: படிக்கிறேன்.
1: ஆமா
0: சூப்பரா. அந்த ரெண்டு எழுத்து உணவு சரியா, உடனே தயாரிக்கலாம்.
1: உணவு சாப்பிடற பொருள், அது உணவு இல்ல,
0: சாப்பிடற
1: சாப்பிடற பொருள் சாப்பிடறது. ஆமா பசிச்சா அத கூட சாப்பிடுவாங்க, பசிச்சா சாப்பிடுவாங்க, சில பேர் டீ டீ சாப்பிடறப்ப கூட சாப்பிடுவாங்க.
0: கடைசி
1: ரெண்டு எழுத்து பண்ணு,
0: பண்ணு என்ன
1: நண்பன், நண்பன் சூப்பர் சூப்பர் சூப்பர்
0: நண்பன் அட்டாக்கன். நீங்க பண்ணு
1: சொல்லக்கூடாது, குடுத்துருங்க
0: குடுத்தாச்சு
1: குடுத்துருங்க. அவரு டீ சாப்பிடும் போது சாப்பிடலாம்னாருல, அதுல புடிச்சிட்டாரு, அதுல புடிச்சிட்டாரு
0: பண்ணு.
1: அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு எழுத்த போட்டு போட்டு பார்த்தா தெரிஞ்சு போகுது.
0: வணக்கம் தேவா. வணக்கம்
8: அம்மா, வெளிய சொல்லுங்கம்மா, மறுத்து சொல்லுங்கண்ணா, வெளிய வைக்குமா
0: நண்பன்
8: கவலையே படுத்துக்க முடியாது,
0: நண்பன்
8: கவலையா இருக்கு,
0: நண்பன்
8: நண்பனா, நன்றிமா நன்றிமா நன்றிமா
0: நன்றி நன்றி. தூங்க முடியாது
1: வந்துட்டேன்.
7: நான் ஒண்ணு சொல்றேன்,
0: சொல்லுங்க ஐயா.
7: ஆரழுத்தி முதலில் இரண்டு எழுத்து இரட்டை குறிக்கும், கடைசி எழுத்து கடவுள் இறைவனை செய்வதற்கு பயன்படுத்தும்.
0: ஒரு எழுத்தா, ஒரு எழுத்தா, அது கடைசி ஒன்று,
7: கடைசி இரண்டு எழுத்து, கடைசி இரண்டு எழுத்து,
0: ரெண்டு எழுத்து என்னத்தை குறிக்கும்,
7: இறைவனை செய்ய,
0: இறைவனை
7: செய்வதற்கு பயன்படுத்தும், சிலை செய்வதற்கு பயன்படுத்தலாம். இது வந்து மொத்தத்தில் உணவு பொருள், உணவு பொருள்.
1: கடைசி ரெண்டு எழுத்து கல்,
0: கல்.
7: ஆமா,
1: முதல் ரெண்டு எழுத்து என்ன
0: சொன்னீங்க,
7: நிறத்தை குறிக்கும்.
0: மற்றது ஆரம்பத்துல மிச்சம் நடுவில் மற்ற ரெண்டு எழுத்து என்னத்தை குறிக்குது, சும்மா இருக்குதா?
7: ஆமா,
0: மொத்தத்துல இது என்ன என்ன மாதிரி இருக்கும்,
7: உணவு உணவு உணவு பொருள்,
0: உணவு பொருள்,
7: உணவு பொருள்,
1: உணவு உணவு பொருள், ஆரம்பத்து உணவு,
7: காலை காலை காலை உணவு பொருள்,
0: காலை என்ன கல் கல்ந்து வர்ற உணவு,
7: சூடா சூடா செஞ்சான் உள்ள சாப்பிடலாம், அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சமா அவட இருக்கும்.
0: எனக்கு பிடித்தது அக்கல்,
8: பொங்கல் பொங்கல்
0: பொங்கல்
8: பொங்கல் பொங்கல்.
0: அது என்ன பொங்கலுக்கு எங்க நிறம் இருக்குது,
1: போறது வருது முதல்ல,
7: வெண்பொங்கல் வெண்பொங்கல் வெண்பொங்கல் சொல்லணும்,
1: வெண்பொங்கல் அம்மா. அந்த மார்க்க செல்வகுமாருக்கே கொடுத்துருங்க.
0: யார் சொன்னது வெண்பொங்கல், அவருக்கு தான்
1: கொடுக்கணும், பார்த்து பொங்கல்
9: சொன்னாரு. பொங்கல் ஒரு அரை மார்க்காக கொடுங்க.
1: பொங்கிட்டாரு
6: கார்த்தி. அரை மார்க் கால் மார்க் எல்லாம் கிடையாது, இங்க எடுத்தா முழு மார்க் தான்.
0: அடுத்த சொல்லுக்கு போனா
1: நான்கு சொல்
9: ஒரு ஊர்
0: சொல்லிருக்காங்க.
9: அந்த ஊருக்கு பக்கத்துல விக்கிற அந்த உடை வந்து பெண்களுக்கு பிடிக்கும்.
0: பிடிக்கும் சரி. எத்தனை எழுத்து அந்த ஊர்?
9: ஒன்னு ரெண்டு அஞ்சு ஆறு
0: எழுத்து. ஏழு எழுத்து சரி.
9: கடைசி கடைசி மூணு எழுத்து வந்து பெண்கள் உடுத்தும் ஒரு உடை. முதல் நான்கு எழுத்து வந்து இதை வைத்து வீடு கட்டுவார்கள்.
0: முதல் நாலு வந்து இதை வச்சு
1: செங்கல் பட்டு.
2: செங்கல் பட்டா?
1: செங்கல் பட்டு.
9: ஆமா
2: செங்கல் பட்டா.
0: செங்கல் பட்டு கண்ணனுக்கு. கண்ணனுக்கு
1: செங்கல் பட்டு.
2: பிஸ்கட்
1: உங்களுக்கு ஒண்ணு சேர்த்து கொடுக்கலன்னு இப்ப சொல்லுவாரு.
0: சரி, என்ன போட்டுடலாம்.
1: நாலு எழுத்து சொல். முதல் எழுத்து ஒரு உயிரை குறிக்கும். முதல் ஒரு எழுத்து ஒரு உயிரை குறிக்கும். அடுத்த
6: ஒரு எழுத்தா?
1: ஆமா
6: சரி.
1: அடுத்த இரண்டு எழுத்து ஒரு நடிகரின் பட்டப்பெயரை குறிக்கும். ஒரு நடிகரை குறிக்கும். நடிகன் பட்டப்பெயர் சொல்லுவாங்கல்ல ஒரு இது, அது மாதிரி. அடுத்த இரண்டு எழுத்து. கடைசி எழுத்து ஒரு மெய் எழுத்து. இது அனைத்தும் சேர்ந்து முதல் நான்கு எழுத்து சேர்ந்து தரது ஒரு உறவை கொடுக்கும். இது உறவு தான்.
0: ரெண்டாவது அந்த ரெண்டு எழுத்து வந்து தலையா? தலை.
1: தலையா?
0: அந்த நடிகன் பட்ட
1: தலை வராது.
0: வராது.
1: வரும், ஆனா தலைன்னு வராது. தலான்னு தானே ஒரு பட்ட பேர்.
0: என்ன
6: சொன்னீங்க? முதல் எழுத்து
1: ஒரு உயிரை குறிக்கும்.
0: ஒரு உயிர். மாடு.
1: மாவுல எங்க உயிர் இருக்கு?
0: பசுவ சொல்றேன்.
1: இல்ல இல்ல தவறு.
0: ஒரு உயிர். ஒரு இடத்துல ஒரு உயிர்.
1: ஒரு இடத்துல ஒரு உயிரை குறிக்கும். ஈல எங்க உறவு இருக்கு?
0: அதானே.
1: பறக்கும். பறக்கும். பறக்கும். பறக்கும். பறக்க அது ஒரு நிறத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. அது உயிர்னு சொல்லிக்கலாம்.

0: பேரா திரும்பி வந்துட போறாரு.
1: மொத்தத்துல இது
0: ஒரு உறவு
1: உறவு. ஆனா பழக்கிற ஒரு உயிரினவா
0: இது? பறக்கும் சவுண்டுக்கு சொல்லுவாங்க, பறக்கிறதுக்கு சொல்லுவாங்க, நிறத்துக்கு சொல்லுவாங்க, இத்தனைக்கும் சொல்லுவாங்க அந்த ஒரு உயிரை.
1: சவுண்டுக்கும் சொல்லுவாங்களா?
0: ஆமா.
1: செல்வன்
0: சவுண்டுக்கு சொல்லுவாங்க, நிறத்துக்கு சொல்லுவாங்க, பறக்கிறதுக்கு சொல்லலாம். உடலத்துல இருக்கணும் உயிர்.
1: பறக்கும் அந்த உயிரினம் பறக்கும் இல்ல?
2: ஈதான் பறக்கும் ஒரு இடத்துல.
1: வரணும் பறக்காதா?
0: அதை மட்டுமே புரிய வைக்கக்கூடாது. அந்த ஈங்கிற எழுத்து மட்டும் வைக்கக்கூடாது. நான் சொல்றேன்னா நிறத்துக்கு சொன்னா அது நிறத்துல என்னென்ன வருதோ அதை யோசிங்க. அப்புறம் சவுண்ட் சொல்றேன் பாருங்க, அது சொல்லுங்க. அது ஒரு எழுத்துல அதெல்லாம் வரும். அதை குறிக்கணும் தானே? அதே ஒரு எழுத்து இத்தனையும் குறிக்குது. சவுண்ட குறைக்குது, நிறத்தை குறிக்குது, உயிரை குதிக்குது, எல்லாம் அந்த ஒரு எழுத்து அத்தனையும் குறிக்குது. மூணையும் குறிக்குது பாருங்க.
3: என்ன
1: இருக்குது?
0: ஆனா சொன்னதுக்கு அப்புறம் இதுதான் சொல்ல போறீங்க, அது என்ன தெரியுது எனக்கு?
1: ஒரு உறவு முறைய அது.
0: உறவு முறை
2: சரி, நாலு எழுத்து சொல்ல. அடுத்த ரெண்டு எழுத்து என்ன சொன்னீங்க?
0: இல்ல அந்த உறவு முறைக்கு நான் என்ன இல்ல உறவு முறைக்கு நான் சொல்றேன் பாருங்க. அந்த உறவு முறை வந்து என்ன சொல்லலாம்? நம்ம நாகப்பணம் சொல்லலாம், உங்களை சொல்ல முடியாது, மீராமாவை சொல்ல முடியாது. அப்ப பாத்துங்க, அது ஒரு ஆண் பால் உறவு. ஆமா, ஆண் பாலோட உறவு அது. அண்ணன் அது மாதிரி, அண்ணன் வர மாதிரிதான். அது மாதிரிதான் ஒரு உறவு. ஆனா ஒரு அண்ணன் அல்ல, பெண்களுக்கு ஒரு உறவு.
1: அண்ணன் இல்ல,
0: செல்வகுமார் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. அவரு கூட கண்டுபிடிக்கல.
2: மாமனாரா?
1: இல்ல.
0: மாமனார் எத்தனை
1: மாமனிகளின் பட்ட பெயர் வருகிறதா அந்த ரெண்டு இடத்துல?
0: ஆமா ஆமா ஆமா.
2: ஆனா உங்களையும் நாகப்பணம் மட்டும் சொல்றீங்க, எங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டீங்க. அம்மா அம்மாவை சொல்ல முடியாது. நீங்க எங்க ரெண்டு பேர்? நானும் ஒரு ஒரு ஒரு ராட்டி இருக்கோம். என்னங்க அது இம்சியா இருக்குது? நீங்க சொல்றத பார்த்தா எங்களுக்கே பயமா
0: இருக்கு. இல்ல இல்ல, உங்களை சொல்லலாம். இப்போதைக்கு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஆள் இல்ல. சொல்லுங்க.
1: அவரை சொல்லலாவா?
0: சொல்லலாம் சொல்லலாம்.
2: அப்படியா? தாத்தாவா?
0: தாத்தா மூணு எழுத்து தாங்க.
2: மாமனாரா?
0: மாமனாரும் அல்ல. மாமனாருக்கு எப்படி உங்களுக்கு இது சவுண்ட் வரும்?
2: எத்தனை எழுத்து சொல்லு?
0: நாலே நாலு எழுத்து தான்.
1: மச்சானுக்கு அந்த முன்னுக்கு அந்த உயிர் வராதே.
0: கார்த்தியன்னு சொல்லலாம், கார்த்தியன்னு சொல்லலாம், நல்லா சொல்லலாம்.
1: கார்த்தியன்னு சொல்லலாம்,
0: என்னையும் சொல்லலாம், சூப்பரா சொல்லலாம்.
1: உங்களையும் சொல்லலாம்.
0: செல்வகுமார் வந்து சுமாரா சொல்லலாம்.
2: சுமாரா சொல்லாமா?
3: செல்வகுமார் அதுக்கு சரிப்பட்டு வர
1: மாட்டாரு.
0: அப்பா சூப்பரா சொல்லலாம். அப்பாவில நம்பர் ஒன்னு சொல்ல என்னோட.
1: கிழவன் சரியா?
0: அல்ல அல்ல தப்பு தப்பு. நீங்க பாத்தீங்களா செல்வகுமார் தான்
1: சொல்லிருப்பேன்.
2: அப்ப பாத்தீங்களா மூணு பேட்டு என்ன என்னைய மட்டும் கொஞ்சமா சொல்லலாம்னு ஐடியா சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் கிளவ நான் நினைச்சிட்டாங்க.
0: அதான் பாருங்க
1: காப்பி என்ன சொல்லலாமா?
0: காப்பியும் சொல்லலாம் சொல்லலாம் சூப்பரா சொல்லலாம்.
1: கருப்போட சம்பந்தப்பட்டிருக்கா?
0: கருப்போட சம்பந்தமும் இருக்குது. ஆனா இது பெண்கள் வந்து ஆண்களை பார்த்து சொல்ற உறவு.
2: அழகண்ணா
0: அப்படி வச்சுக்கலாம். அது எப்படி அழகண்ணா எப்படி நீங்க இது நிறம் சொல்லுவீங்க சவுண்ட் சொல்லுவீங்க?
1: அசுரன்
0: மச்சானும் கிடையாது.
1: காதலனா?
0: சூப்பர். யார் சொன்னது?
1: சொன்னாரா?
0: காக்கா கா கருப்பு சொன்னேன். கானா நிறத்தை குறிக்கும். கா கா சவுண்ட் கா கா கா சவுண்ட குறிக்கும். அதே மாதிரி கா நிறத்தை குறிக்கும். கருப்புக்கு கருப்பு காந்தான் சொல்லுவான்.
2: இருங்க
0: ஆமா ரெண்டாவது எழுத்து ஒரு நடிகரோட பட்டப்பை ரெண்டு எழுத்து தல தாலாத கண்டுபிடிச்சி ஏற்கனவே நீங்க தல
2: நீங்க ஒரு உயிரினத்தின் முதல் எழுத்துன்னு சொல்லியிருக்கணும்.
0: ஆமா அப்படிதான்
1: சொல்லியிருக்கேன்.
0: சொன்னேன்னு நீங்க அந்த ஒரு எழுத்துல மட்டும் தராதிங்க. அந்த காங்கிற அந்த ஒரு எழுத்துல வரும் தான்
1: சொன்னேன்.
0: சொன்ன சொன்ன காதலன் செல்வகுமார் தான் காதலன் பட்ட பேர் வாங்கிட்டாருங்க. இப்ப சொல்லாம்ல காப்பி சொல்ல என்ன சொல்லலாம் ஞாபகம் சொல்லலாம்ல.
1: சரி இது ஐந்து எழுத்து சொல்லு. இது முதல் ரெண்டெழுத்து உயரமான இடத்தை குறிக்கும். மூன்று எழுத்து ஒரு உறவு முறையை குறிக்கும்.
0: முதல்ல
1: மொத்தத்துல இது ஒரு தெய்வத்தை குறிக்கும்.
0: மலைமகள்.
1: சரி
0: மார்க் போடுங்க.
1: போட்டுட்டேன். அடுத்த அடுத்து எங்க செல்வகுமார் ஏதாவது ஒன்று கண்டுபிடிங்க. ஒரு சொல்லு.
4: நான் ஒண்ணு சொல்றேன். இங்கிலீஷ்ல தான் ஆனா தமிழ் வார்த்தை. ஆனா இங்கிலீஷ்ல முதல் மூணு எழுத்து வந்து ரெண்டு எழுத்து.
1: எத்தனை எழுத்து மொத்தம்? எத்தனை எழுத்து?
4: ஆமா அறுக்கும். மொத்தம் மூணு எழுத்து.
1: மூன்று எழுத்து மொத்தம்.
4: ஆமா ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து வந்து அறுக்கும். கடைசி எழுத்து வந்து கழுத்துல அணிவார்கள்.
0: அறுக்குமா? ரொம்ப ரொம்ப
1: இல்ல முதல் ரெண்டு மூன்று எழுத்து தான்.
0: முதல் எழுத்து அறுக்கும்.
1: முதல் ரெண்டு எழுத்து அறுக்கும். முதல்
0: ரெண்டு எழுத்து இருக்குமா?
1: மற்றது ஒரு எழுத்து என்ன செய்யும் சொன்ன?
4: முதல் எழுத்து அறுக்கும். கடைசி எழுத்து கழுத்து அணியிறது.
1: முதல் ரெண்டு எழுத்து அறுக்கும்.
4: முதல் ஒரு எழுத்து
1: ஒரு எழுத்து அறுக்கும். அப்ப எத்தனை எழுத்து சொல்லு இது?
4: ஆமா
1: எத்தனை எழுத்து?
4: மூணு எழுத்து. மூணு எழுத்து உள்ள சொல்லு.
1: நடுவெழுத்துக்கு
4: நடுவில் இருக்க எழுத்து அது ரெண்டும் வந்ததுன்னா அது இணைப்பு சொல், இணைப்பு எழுத்து,
1: இணைப்பு சொல்.
0: சரிண்ணா,
1: இல்ல இது அறுக்கும், முதல் எழுத்து அறுக்கும்,
0: அறுக்கும், அறுக்குக்கும் தவறையும் செய்யும், அறுக்கும் கழுத்தா,
1: இல்ல இல்ல அறுக்கும், அறுக்கும் மண்ட இது உதாரணத்துக்கு வரும் அந்த ஒரு எழுத்து
0: அரு. அரு அற அரு அத்தியா, அத்தியா அரு, மூணு எழுத்துக்கு மொத்தம் வருமா போனா?
1: அதான இங்கிலீஷ் எழுத்து, இங்கிலீஷ் சொல்ல,
4: இங்கிலீஷ்ல யோசிக்கணும்,
1: இங்கிலீஷ்ல யோசிக்கணும்,
0: இங்கிலீஷ்ல யோசிக்கணுமா? இட் இஸ் இட் வாஸ் ஐ நோ தாட் இட் நோ சோ ஐ வாட்
1: இட் இஸ்
0: நாலு எழுத்து சொல்லுமா?
1: நீங்க சொல்லுங்க நாலு எழுத்து.
0: முதல் இரண்டு எழுத்து ஒரு அணிகலன்,
1: அணிகலன்.
0: இரண்டாவது இரண்டு எழுத்து வந்து சத்தத்தை குறிக்க,
1: சத்தம்.
0: சொல்லுங்க நாலு எழுத்து
1: அணிகலன் சத்தத்துக்கு குறிக்கும். அது மொத்தத்துல என்னது, என்னத்தை குறிக்கும்?
0: சத்தத்தை எத்தனை எழுத்து? முதல் இரண்டு எழுத்து வந்து ஒரு அணிகலன்,
1: அணிகலன்,
0: அது சரி. மொத்தமா ரெண்டு மொத்த சொல்லுக்கு ஒரு ஒரு சொல்லு தானே, அந்த சொல்லு எதை குறிக்கும்? மொத்த சொல் ஒரு உறவுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி அது என்னத்தை குறிக்கும்?
5: அப்படி சொல்ற மாதிரி இல்ல,
0: அது ஒரு சொல்லு
5: தான் சொல்லணும். அப்படின்னா
0: சொல்லுங்க, அப்ப அதான் கண்டுபிடிக்கணும்.
5: நான் சொல்ல வந்தது வலையவசைன்னு சொல்ல
1: வந்தேன்.
0: வலையவசைன்னா அப்ப நீங்க சொல்லிருக்கலாமே, ஒரு சங்கீதத்தை ஒரு பொருள்ல வர சவுண்ட் சொல்லிருக்கலாம், இல்ல ஏதோ சொல்லலாமே.
5: சத்தத்துக்கு ஓசைன்னு.
1: நான்கு
0: சொல்லுமா? முதல் முதல் இரண்டு எழுத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, அப்புறம் அப்புறம் ரெண்டு எழுத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றது, அப்புறம் ரெண்டு எழுத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, அப்புறம் ரெண்டு எழுத்து எல்லா பக்கமும் இருந்து ஒரு இடத்துக்கு வர்றது, மொத்தமா ஒரு இடத்துக்கு போறது, கடைசி ரெண்டு எழுத்து
1: மொத்தத்துல எழுத்து
0: ஒழுங்க அஞ்சு கைனாவே வச்சுக்கீங்க, ஒழுங்க
1: அவன் சும்மா சொல்றீங்க, நீங்க அப்படி சொல்ல கூடாது.
0: செல்வகுமார்
6: ரெண்டு தடவை பஸ் பஸ்ங்க, பஸ்ல தானே இங்க இருந்து போறோம், அதுல இருந்து வர்றோம். சொன்னதே ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறது பஸ் அங்க இருந்து வர்றது பழையபடி ஒரு பஸ் ஆங்கிலத்து சொல்லுங்க.
5: அம்மா சொல்றதுமா
4: இதெல்லாம் கல்லா இருக்கா?
0: சூப்பர் சூப்பருங்க.
4: இதுக்கு நான் ஒன்னு சொன்னேன்ல, அத வச்சு இவரால இவர அடிக்கணுங்க சொன்னல, அடிக்கிறது கட்டுறது இல்ல கைத்துல, அத வச்சு இவர் அடிக்கணுங்க, அடிச்சு அவருக்கு முதல கண்டிப்பா உழுங்க. அது என்ன
3: இங்கிலீஷ்ல
1: வரலையே எல்லாருக்கும் ஒரு பாட்டு கொடுத்து நான் நிறைவு கொண்டு வரலாம்.
0: நிறைவு பெற்றுக்கலாம்.
6: கழுத்துல கழுத்துல நீ அணிகிறதுன்னு சொன்னாரு, சாட்டை எப்படி கழுத்துல அணிவாங்க?
0: உலோகம் நினைச்ச கூடாது கழுத்துல அழியறது.
1: ஒன்று மட்டும் தெரியும் ஒன்று மட்டும் நிச்சயம், எங்களுடைய யாரு எங்களுடைய காத்தி படிக்கிற புள்ளைகள் எல்லாம் பாவம், அது மட்டும் நிச்சயம் தெரியும். சரி, இப்போ உடனே டக்கு டக்குன்னு சொல்லுங்க, யாருக்கு முதல் பாட்டு கை வைதுங்க?
0: என்ன கொடுத்துருங்க.
3: செல்வகுமார்,
0: செல்வகுமார் உங்களுக்கு என்ன சொல்லுங்க
1: முதல் பாட்டு?
0: எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பாடல் போட்டுங்க.
6: அந்த இதுல வந்து கமலஹாசன் டை கட்டிட்டு வருவாரு,
0: கை கட்டிட்டு
6: சின்ன
4: பெண் இருக்காங்க.
1: என்ன படம் அது?
0: அது சத்தியா. இப்ப அந்த கதைக்கு விடைய சொல்லிடலாமா இல்ல நாளைக்கு விட்டுறலாமா?
1: இல்ல இல்ல சொல்லுங்க,
0: ஒவ்வொரு முடிவு வந்து இவங்க அந்த கேக்க போனாங்கல்ல நடுவர், அதாவது மீரம்மா, அவங்க வந்து பார்த்து இந்த கதையை கேக்குறாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. இது மாதிரி சொல்றாங்க, இது மாதிரி நைட் வந்தாருங்க, எங்ககிட்ட கேட்டா எங்க நாங்க பசிக்கு வச்சிருந்த சாப்பாட்டு தான் அவரு கொடுத்துட்டு எங்களுக்கு நகை வேணாம்னு சொன்னா, இருந்தாலும் அவர் வச்சிட்டு போயிட்டாரு. அப்ப எங்களுக்கு வந்து எவ்வளவு வேணும் என்ன கேட்க தோணல, ஏன்னா எங்களுக்கு சாப்பாடு ஒட்டிக்கொண்டு கொடுக்கலாம்னு சொல்லி அவர் காசுக்கு நாங்க வாங்க நினைக்கல. ஆனா காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் தெரியுது, அதனால நீங்க வந்து இத ஒரு தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அந்த அம்மா இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, காலையில எந்திரிச்சு யாரு இதை பார்த்தா, இந்த கண்ணன் தாங்க பார்த்தான், பாத்துட்டு என்ன சொன்னாங்க, என்ன எழுப்பிட்டாருங்க. அப்போ அவர் பார்த்த உடனே உனக்கு தெரியாம கூட எட்டு வச்சிருந்திருக்கலாம்ல, அப்ப அது எட்டு அவருக்கு போயிருக்கும், ஆனா அவர் நியாயமா உங்களை எழுப்பி காட்டினாரு. அப்ப அதுக்கு என்ன வாங்கலாம், இது ரெண்டுமே ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கீங்க, இதான் நியாயம்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. இது சரியான தீர்ப்பா?
6: ஒரு பக்கம் கவர்ல போட்டு எங்கா எடுத்து
1: வச்சுட்டாருன்னா, அவர் காட்ட காரணம்
4: என்னன்னா,
0: இது வந்து நியாயம், சரியான நியாயம். ஆனா நினைப்பு கரெக்டா பிரிக்கணும்னு சொன்னா அந்த காதல் இது வாசகத்தனா பாருங்க, அதாவது அஞ்சு பிஸ்கட் வச்சிருந்தவரு அதுல
7: இரு நாலுல ஒரு பங்கு தான் குடுக்கறாரு. ஒரு பிஸ்கட் வச்சிருந்தவரு முழுசாவே குடுக்கறாரு, 100% குடுக்கறாரு. அவரு இவருக்கு வர
8: குடுக்கல
7: இல்ல இல்ல இல்லங்க, சாப்பிடறதுக்கு பிரச்சனை கிடையாது, சாப்பிடறதுக்கே எல்லாரும் இருக்கிறோம். அவர் குடுத்தா ஒண்ணு வச்சிருந்தாலும் தனக்கு வேணாம், மொத்தத்துல போட்டு பங்கு எடுக்க குடுக்கறேன்னு குடுக்கறாரு. குடுக்கறதுதாங்க அந்த
8: ரெண்டு வருங்க குடுத்தாரு,
7: ரெண்டு வாரம் பிரச்சனை கிடையாது. கணக்கு ரெண்டு வரும் ரெண்டும் சேர்த்து அவருக்கு தான் கொடுத்தாங்க, அவரு ஆறையும் சாப்பிடணும் கொடுத்தாங்க. அவரு பிரிச்சு மூணு பேர் ஆளுக்கு பக்கத்தான் சாப்பிட்டு இருக்காங்க. அதாவது தனக்கு வருதோ வள்ளியோ தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் குடுக்கறதுதான் பிரச்சனை. வரது வேற ரெண்டாவது விஷயம் தாங்க, குடுக்கறேன் தனக்கு இருக்கிறத குடுத்துட்டு சாப்பிடறது இருந்தாங்க குடுத்துட்டான்.
8: சரி வேணாம், பிரச்சனை நீங்க சொன்ன முடியும். நான் குடுத்து
9: சரியான பதில் அப்பா சொல்ல போறேன்.
7: அப்பா சொல்ல வந்தார்.
10: வணக்கம் பிள்ளைகளே. இரண்டு நண்பர்கள் சென்றீர்கள், இரண்டு பேரும் வேலைகள், ஒருவர் ஒரு ரொட்டி இன்னொரு அஞ்சு ரொட்டி இருந்தது,
7: ஐந்து ரொட்டி
10: அப்ப மொத்தம் ஆறு ரொட்டி இருந்தது. அந்த ஆறு ரொட்டிய மூன்று பேர் வந்து பகிர்ந்து இருக்கின்றீர்கள், மூன்று பேர் பகிர்ந்து சாப்பிட்டு இருக்கின்றீர்கள். ஆளுக்கு இரண்டு இரண்டு ரொட்டிய கணக்கு போட்டால் அந்த ஆறு ரொட்டியும் எப்படி வந்தது? தர்ம சிந்தியோட வந்தது. அவருக்கு பசி பசி

0: சம பங்காக ரெண்டு பேரும் தர்ம சிந்தனை, ஒன்று கொடுத்தாலும் ஐந்து கொடுத்தாலும் தர்ம சிந்தனையோடு தான் சேர்கிறீர்கள். தர்மத்தின் பலன் செய்த தர்மத்தில் உங்களுக்கு பாதி பாதி கிடைச்சிருக்கிறது. அவர் நாலு இவர் நாலு, சரியா?
1: சரிங்கப்பா, சரிங்கப்பா, சரியான தீர்ப்புங்கப்பா.
0: நன்றி.
2: அது சரி. ஆனா உங்களோட அஞ்சு ரொட்டிக்கு, அந்த செல்வகுமாரோட அஞ்சு ரொட்டிக்கு கண்ணன் ஒரு ரொட்டி சாமன் பெருசா
0: சுட்டிருப்பேன்.
2: கண்ணன் செல்வகுமார் சின்ன சின்ன சுட்டுக்கொண்டு வந்திருக்கிறேன், சரியா?
1: இன்னொரு
0: தீர்ப்பு கண்ணா,
1: சொல்லுங்கப்பா.
0: கண்ணனும் செல்வனும் செல்வமும் என்ற கரெக்டரை எடுத்துக்கொண்டு நின்றால் முழுப்பங்கும் உங்களுக்கு தான் வரும். ஏனென்றால் செல்வம் தர்ம சிந்தனை உள்ளவன், தன்னிட்டு அஞ்சு உங்கள்கிட்ட உண்டுன்னா தன்னை விட உள்ள நீங்கள், அதனால நீ எல்லாத்தையும் வச்சுக்கப்பான்னு செல்வகுமார் கொடுக்கும். செல்வகுமார் அப்படியான பண்புள்ள உள்ள
2: குடுத்துருவார். குடுத்துட்டு பையன் மூக்கால் ஆடுவார்.
3: சரி அப்பா, அப்பா அந்த மாதிரி ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிட்டாச்சு, நாளை எப்ப தர்றாரு மட்டும் கேட்டு சொல்லிருங்க.
2: வணக்கம் ஜார்ஜ், ஜார்ஜ் கூட பாட்டு சொல்லுங்க.
3: வணக்கம் அம்மா,
2: அதுக்குதான்
1: அழைக்கணும். வணக்கம்
3: வணக்கம் கண்ணன், அனைவருக்கும் வணக்கம். நாகரப்பன், கார்த்திகேயன், செல்வகுமார் அனைவருக்கும் வணக்கம். ஐயாவுக்கும் வணக்கம்.
4: வணக்கம்.
2: பாட்டு சொல்லுங்க.
3: நாளை பாடல் எஜமான் படத்துல இருந்து ஆலப்பூ வேலம்பூ ஆலம் விழுது பூ, அந்த பாடல் அம்மா.
2: ஆலை போல், ஆலை போல், வேலை போல்,
1: ஆலப்போல் வேலை போல், ஆலை போல் அல்ல வேலை போல் அல்ல,
2: ஆலப்போல்
1: வேலை போல்
2: ஆலம் போல். மாமன் கிட்ட நான் இருந்தேனே, அது என்ன அர்த்தம் என்ன? ஆலப்போல் வேலை போல் ஆலம் விழுது மாமன் கிட்ட நான்
1: பல்லு உறுதியா இருக்கு. இருக்கிறதுக்கு எப்படி பல்லு வளர்க்குறோம்போ அது மாதிரி மாமன் நெஞ்சில் என்னைக்கு உறுதியா இருப்போங்கிறாங்க.
2: அதுதானே அர்த்தம்? நல்லதான எழுதின கவிஞன் இங்க இல்ல. இந்த வானொலிய கேட்டிருந்தா இப்ப தலை சுத்தி விழுந்திருப்பாரு. இப்ப நீங்க சொன்ன
1: அதாவது ஆலப்போல் வேலை போல் ஆழம் விழுது போல என்னைக்கும் ஸ்ட்ராங்கா மாமாவோட நெஞ்சில் நிக்கணும்னு சொல்றாங்க அந்த கருத்து.
2: சொல்றாங்க. சரி, இப்ப நீங்க சொல்ற அந்த வளையோசை கலகலை அதானே வேணும்?
1: கலகலை
2: அந்த பாட்டை எடுத்து வரன் ஒரு தர அப்படியே பெற்றுங்க.
1: முயற்சி கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் என்னுடன் பயணித்த செல்வகுமார், கார்த்திகேயன், நாகப்பன், சற்று முன் நீங்க ஜார்ஜ் ஐயா, மன்னர் அப்பா மற்றும் மீராமா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது என்று மண்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணன். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி கண்ணன். சரி, அடுத்து எங்களுடைய வேற யாரு கையை டக்கு டக்கு உயர்த்தி? எங்க
5: இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது கதமும் நேரலை. இந்த நிகழ்ச்சியில் நான் ரயிலில் இருந்து கேட்டு ரசித்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவபுரம் கார்த்திகேயன், செங்கல்பட்டில் இருந்து.
2: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி கார்த்திகேயன். அடுத்தது நெக்ஸ்ட்.
3: இதுவரை கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் பல விதயங்களும் பல விஷயங்களும் நிகழ்ச்சி, ஆமா, விளங்காத விஷயங்களும் விளங்க வைத்த வீரம்மாவுக்கும் என்னோட பயணித்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது புதுக்கோட்டை செல்வகுமார். ஐயா வணக்கம்.
2: சின்மணி
3: செல்வன் அப்பாவுக்கும் வணக்கம்.
2: எட்டு பொன்காசுக்கும் அதுக்கும் சொல்லிருக்கணும். எங்க
3: நான்கு கொடுத்தவுடன் நன்றி நாலு

0: நாலு காயின் கொடுத்த நண்பருக்கும் நன்றி.
1: வெளிநாட்டுக்கு கடத்துறோம்.
2: அடுத்து யாரு? அடுத்த நெக்ஸ்ட் ஜான்.
3: அடுத்து நான். இதுவரை நேரமும் கதமும் நேரலை நிகழ்ச்சியில் அனைத்து நண்பர்களும் பயணித்தார்கள். அனைவரும் நல்ல முறையில் பேசி சிரித்து மகிழ்ந்தார்கள். இதுவரை நெறிப்படுத்தி நடத்திய எங்கள் மீராம்மா அவர்களுக்கும், இதை கேட்டுக் கொண்டிருக்கும் எங்கள் பேரரசர் ஐயா அவர்களுக்கும், என்னுடன் பயணித்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுவது குவைத்திலிருந்து ஜார்ஜ். நன்றி வணக்கம் அம்மா.
2: நன்றி நன்றி ஜார்ஜ். உங்களுக்கு சரி எங்க நாகப்பன்.
4: நேரமும் கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும் கூறிக்கொள்வதுடன், நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய மீராம்மா அவர்களுக்கும், வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் சிவன செல்வன் ஐயா அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூர்லிருந்து ஏ ஆர் நாகப்பன்.
2: நாகப்பன் எங்களுடைய ஆர் ராஜா, மீன்சுருட்டி ராஜா, மற்றது ஞானசேகர அண்ணா, எங்களுடைய சந்திரராஜ் மாமா, மற்றும் தேவா, பவுனம்மா, மற்றது வரதராஜன், வணக்கம் வரதராஜன், வீரமணி, பொதுக்கோட்டை செல்வகுமார் இங்க நிக்கிற மாலிங்கம் வந்துட்டு டக்கண்டு பின்னங்கால் முட்டை ஓடிட்டார் அதை கேட்டுட்டு அவருக்கு, மற்றது விஜயராகவன், இந்த இணைஞ்சு கொண்ட லெனின், விஜயராகவன், மகாலிங்கம், பௌனம்மா, செல்வம்ன்றது இவரைத்தான் ரோட்டா அடிச்சிடன் போல இருக்கு, ராஜ்குமார், எல்லாருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நீங்க கேட்ட வலையோசை கலகலை நீங்க கேட்டுட்டு நீங்க விடப்படலாம். சரியா? நான் போறேன்னா
3: இல்லையா?
2: நீங்க விடைபெற்று விடைபெற்றுக் கொள்ளுங்க. நன்றி நன்றி நன்றி. சரி பாடலை கேட்போம். அதுக்கு முன்பாக நல்லது அன்பு உறவுகளே, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை அங்கே இருக்கும் பொழுதும் இங்கே இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் இணைந்து முனைய முடியாமல் இருக்கும் என் அன்பு உறவுகளுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்து என்னோடு பயணித்த என் செல்வங்கள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலோடு நானும் விடைபெற்று மற்ற நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இந்த பாடலை கேட்போம். நன்றி வணக்கம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

0: Siri, Siri, Siri.
1: Siri. Siri, Siri, Siri.
2: வணக்கம் என் அன்பர்களுக்கு. இப்பொழுது காற்றலைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காற்றலையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.

0: என்ன போஸ்ட் மாஸ்டர், கடை திறந்து மணி நேரம் ஆச்சா?
1: எது இது, கடையா? இது என்ன, காபி கடையா, மளிகை கடையா, மரக்கடையா? சார் இது போஸ்ட் ஆபீஸ் சார், போஸ்ட் மாஸ்டர் சார்.
0: போஸ்ட் கார்டு தபாதெல்லாம் வைக்கிறீங்கல்ல?
1: ஆமா,
0: வியாபாரம் பண்ற கடை தானே.
1: அகராதிக்கு பிறந்தவங்க நாட்டில் ரொம்ப பேர் ஆகிட்டாங்க சார். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்?
0: ஏர்மிகள் இருக்கா
1: சார்? இருக்கு சார். உங்களுக்கு எத்தனை சார் வேணும்?
0: அது வேண்டாம். இங்கிலாந்து லெட்டர் இருக்கா
1: சார்? அது இங்கிலாந்து இல்ல சார், இன்லாண்ட் சார். எத்தனை சார் வேணும்?
0: முதல்ல பாப்பா கொடுத்துருப்பீங்க, கால் வலிக்க போகுது.
1: சரிங்க சார். பாப்பா சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்?
2: 100 ரூபாய் சில்லற வேணும் சார்.
1: இருக்கு சார், 1ஆம் தேதி வரங்களா தரேன்.
2: ப்ளீஸ் சார்.
1: என்னங்கங்க நீங்க, நாங்க என்ன வியாபார கடையை வச்சிருக்க, போயிட்டு வாங்க போடி. சார் நைனா சார், நைனா சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்?
0: ஒரு போஸ்ட் கார்டு கொடுங்க.
1: இருக்குங்க சார், இந்தாங்க சார், 15 பைசா கொடுங்க சார்.
0: 15 பைசா?
1: எஸ் சார்.

0: என்ன அது?
1: அஞ்சு பைசா?
2: ஏன் சார், இது அஞ்சு பைசான்னு கூட தெரியாமலா சார் எங்களை அரசாங்கத்துல வேலைக்கு வச்சிருக்காங்க? பாக்கி பத்து பைசா எங்கீங்க சார்? இங்கிலாந்து இருக்கா, இட்டாலி இருக்கா? இட்டாலி இட்டாலி எங்க லெட்டர்?

0: அந்த கை காட்டு. என்னடா அது, உன்னை விட 500 ரூபாய் சம்பளம் கூட வாங்குற, என்னால ஒரு வாட்ச் கூட வாங்க முடியல, நீ 10 பேர்களுக்கு மோதலம் போட்டிருக்கிய, எப்படிடா?
1: நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, எங்க மாமா கோலார் தங்க சுரங்கத்துல வேலை பாக்காருன்னு.
0: ஆமா, கோலார் தங்க சுரங்கத்துல தங்கம் மட்டும்தான் வரும், மோதிரம் எல்லாம் செஞ்சு வெளியே வருதா?
1: ஆமா சார்.
0: கட்டவர்கள் கூட வருதா?
1: ஆமா சார்.
0: உலகத்திலேயே கட்டவர்களுக்கு மோதிரம் போடுற ஒரே ஆள் நீ தாண்டா. போ. என்னது, எப்ப பார்த்தாலும் கோலாறு கோலாறுங்கிறான், இதுல ஏதோ கோலாறு இருக்குது.
2: இரு ஊத்துற.
0: என்ன பாதி பிராண்டிய மண்ண தோண்டி போதைக்கிறீங்க?
2: அது வேற ஒண்ணும் இல்ல சார், பூமி ஸ்லோவா சுத்துதா, அது வேகமா சுத்தட்டும் தான் ஊத்திக்கிட்டு
0: இருக்கேன். எவ்வளவு பெரிய விஞ்ஞானி, நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. இதெல்லாம் நீ பேசல, உங்க மாமா கோலாறுல இருந்து தங்க அனுப்புறாரு பாரு, அந்த திமுரு ஒண்ண பேச வைக்குது.
2: விஞ்ஞானங்கிறான் கம்ப்யூட்டருங்கிறான், இவ்வளவு பெரிய வேட்டியை கண்டுபிடிச்சானே, இதுக்கு ஒரு ஜிப்பு வைக்கணும், இதுல ஒரு பட்டன் வைக்கணும்னு எவனாவது கண்டுபிடிச்சானா, கேட்டா குடிச்சிட்டு உளறான் குடியார பையன் சொல்லுவாங்க.
0: உன்ன கூட தான் சொல்றாங்க, இவ்வளவு பெரிய உருவத்தை படிச்சுட்டு ரெண்டு கொம்பு வைக்காம விட்டான. நாட்டுல எல்லாம் தப்பு தப்பா தான நடக்குது, நீ பேட்டி கட்டுறா. எனக்கு இல்லடா, உனக்கு கட்டிக்கிறா. டேய் பால்கார பாப்பம்மாடா,
2: பாப்பம்மா
0: பாப்பம்மா, என்ன வேட்டியில வர்ற?
2: வேட்டி எங்க?
0: அங்கேயே சுத்து.
2: வேட்டி
3: என்ன வேணும்?
0: பால் வேணும்.
3: பாத்திரம் எங்கயா?
0: கையில ஊத்து, நான் கடகடான்னு குடிச்சுக்கிறேன்.
3: மான ஆளுதா?
0: புரிஞ்சுக்கிட்டா சார் தான் வக்கீலுக்கு பதிலா சர்க்கரையும் டீ தூளையும் கலந்து வச்சிரு, கறக்கும் போதே டீயா வந்துட்டு ஜனங்களுக்கு மிச்சமாகும் பாரு.
2: என்னடா
0: பூ பூ பூ கேக்குற, அவுத்து கூட
2: பாப்பமா. நீ பால் கணக்கு கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சைக்கிள் சுத்துற, தான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ரெக்க கட்டி சுத்துற.
0: உடாம்பார் டூப்பு, எருமைக்கு எங்காவது ரெக்க முடிச்சு பாத்திருக்கியா?
2: நீ என்ன சொல்ற?
3: மனசு ரொம்ப சுத்த விடாதையா, அப்புறம் தேஞ்சு போயிடும்.
0: இது தேயர உடம்பா, உளி வச்சே உடைக்க முடியாது.
2: நீ அவர் பேச்ச கேட்காத, நாளைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு வா, உனக்கு ஃப்ரீயா ஸ்டாம்ப் தரேன்.
0: நீ அவன் பேச்ச கேட்காத, நீ போஸ்ட் ஆபீஸ்க்கு வா, நான் ஃப்ரீயா கவர் தர்றேன். அவனுக்காதா? எவரோ ஒருத்தவன் லாங்குவேஜ் தெரிஞ்சவன் டச் பண்ணிட்டே இருக்காடா, யாரா அவன்?

0: பெரிய கருப்பன் பெரிய கருப்பன் புண்ணியத்துல இன்னைக்கு 500 ரூபா லாபம். உனக்கு 100 ரூபா உண்டியல்ல போட்டுட்டேன். இந்த பணத்தை வேற எவனாவது எடுத்துக்கூடாது பாரு, அதுக்கு தான் நான் வச்சுக்கிட்டேன்.
1: முக்கியமான
0: விஷயம், இந்த பணம் போஸ்ட் மாஸ்டர் பணம், அவர் வட்டி குடுக்கறாருன்னு ஊருக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா, கடை வாங்குற அளவுக்கு அப்படின்னா கஷ்டம்.
1: சின்ன வீடு ஒண்ணு வச்சிருக்கேன், சுடிதார் வாங்கி கொடுக்கணும், அதுக்காக தான்.
0: இதுக்கெல்லாம் உருப்படதா சார்?
2: என்னடா சாரு தாரு டோரு, ஊருக்காரங்களுக்கு வர்ற மணி ஆடை எல்லாம் நீ வாங்கி வட்டி கூட்டுட்டு கையில 10 மோதிரம் காலில் 10 மோதிரம் மாட்டிக்கிற. கேட்டா எங்க மாமா கோலார் தங்கச்சுரங்கத்துல புடுங்குறாரு.

0: போய் சொல்றேன், நட்ரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு, நட்ரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு
1: வாங்க போலாம்.
0: இன்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றேன்,
1: போலீஸ் ஸ்டேஷன் போனா நீ தானே
0: மாட்டுவீங்க. நான் ஏன் நான் மாட்டிக்கிறேன்,
1: நான் கொடுத்துருக்கேன் கடனா, அந்த பணம் உங்க பணம் தான் சொல்லிருக்கேன்.
0: அடேங்கப்பா, இவ்வளவா? மாசா மாசமா கரெக்டா குடுத்துருவியா? இது எப்படி இருக்கு தெரியுமா? நீ போஸ்ட்மேன் மாதிரி, நான் போஸ்ட் மாஸ்டர் மாதிரி இல்ல, நீ சாராயம் காய்ச்சற மாதிரி, நான் சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்க. ராஜா காட்டி குடுத்துற மாட்டியே?
1: காட்டியே கொடுக்க மாட்டேன் சார்.
2: சரியான ஏதோ கட்டி பிடிச்சி விளையாண்டு
1: இருக்கேன்.
2: என்ன
0: ஹெட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட்டிங் மாஸ்டர், சரக்கு மாஸ்டர், ட்ரில் மாஸ்டர், எல்லா மாஸ்டரும் பார்க்கலாம்.
2: கேவலமா
0: இல்ல இதே சாக்கில் நீங்க ரெண்டு பேரும் பார்த்து வரீங்களா? உங்களுக்கு கேவலமா இல்ல? நானாவது தர டிக்கெட்டு, எனக்கு மேல பால் கேரியில் ஒருத்தர் உட்கார்ந்து பாக்குறேன் பாரு.
3: என்ன பூவு பொட்டு புடவையோட வந்து அசத்திரியே?
2: இன்னைக்கு பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போகணும்ல?
4: ஐயோ பிள்ளையார் பேச்சலர், நீ அவரை போய் அட்டாக் பண்ணாதே. நீ என்ன அட்டாக் பண்ணும்
0: வந்துட்டான் லூலு, இனி ஒண்ணும் பண்ண முடியாது.
5: பால் பேபி, என்ன பால் வியாபாரமா?
0: என்ன பஞ்சாமிரத வியாபாரமா? எதுக்கு நீ சிரிக்கிற?
6: ஐயோ போன வாரம் நான் டெல்லி போயிருந்தல்ல, ஐயோ
0: சிரிக்க வேண்டியதானே? அங்க இடம் எல்லாம் இங்க வந்து சிரிக்கிறியா?
6: இல்ல, அங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரோட ஒரே தமாஷை, ஒன்னா சினிமாக்கு போறதுன்னா ஊரை சுத்தி பாக்குறதுன்னா. ஐயோ
0: ரொம்ப சுரண்டாகிறார். என்னன்னு சொல்லு.
6: இல்ல அவர் லெட்டர் போட சொல்லியிருந்தாரு, போட்டேன், பதில் வரல, அதான் வந்திருக்கேன்னு
0: பாத்துட்டு போல. போ,
6: வந்தா குடுத்தனுப்புறீங்களா?
0: பேர சொல்லிட்டு போ.
6: பேரு நரசிம்மராவ். பிரதமர் வேலை பாக்குறாரே,
0: குப்புன்னு வேர்க்குது எனக்கு.
6: ஆமா,
0: அவரு உனக்கு ஃப்ரெண்டா? அடிச்சு முடிச்சுதா? அப்போ
6: போன் இருக்குதா?
0: அது விக்கிறது இல்ல.
6: இல்ல போன் பண்ணணும்.
0: யாருக்கு? ஜனாதிபதிக்கா?
6: இல்ல, நம்ம ஊர் கோயில திருவிழா வருது இல்ல,
0: கைய எடுத்து இங்க வச்சு பேசுறா.
6: அதுக்கு கச்சேரிக்கு புக் பண்ணணும்.
0: யார?
6: மைக்கேல் ஜாக்சன்.
2: மைக்கேல் ஜாக்சனா?
0: அவ்வளவு அடி டூப்பு, அவனை நம்பாத. நீ என்ன நம்பு? எனக்கு யாராரு தெரியும் தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதி கிளிண்டன், எலிசபெத் டெய்லர், அவங்க அக்கா, அம்மா, ஆத்தா, அத்தனை ஃபேமிலி எனக்கு அட்டாச்மெண்ட்.
6: பொய்யே,
0: நீ சொல்றதா பொய்யே?
6: போன் வர்க் பண்ணாத இப்ப என்னன்னு
0: பாருங்க. ஏன் நீ பாக்க கூடாதா?
6: நீங்க தான போஸ்ட் மாஸ்டர்.
0: நான் என்ன இப்ப சரக்கு மாஸ்டர் தான் சொன்னேன்.
5: பால் பேபி, உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் உதடு வெடிக்குது.
0: அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போ மகனே. அவ என்ன டாக்டர் பாப்பமா MBBS? அவகிட்ட வந்து சொல்ற?
6: இல்ல, இந்த பசும்பால் வெண்ணெய் தருவனா சரியாயிடும் சொன்னாங்க, அதான் கேட்டேன்.
0: வெண்ணெய் வச்சிருக்க?
2: மீரு இன்டிக்கு ராண்டி.
5: நீன் ராத்திரிக்கு வச்தான்.
0: வச்தார், வச்தார், போ. பாப்ஸ், இவன நம்பாதே. இவன் கேடி பில்லா கில்லாடி ரங்கா. ராத்தில கதவை திறந்து வச்சிருக்காரு, ஒத்தையில வர மாட்டான். ஒரு கும்பலே வந்து உன்னை கவுத்துருவானுங்க. என்ன நம்பு. லைஃப் லாங் இவனாவது அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ். அவ இருக்கானே ஆயில் டிஸ்டர்பன்ஸ். என்னடா பயப்படாத, ரோடு போடுறீங்க, நான் வாய்க்குள் விட்டா அதா கட கட கட கடங்கறான். என்னடா
1: இவங்க அந்த சேலையில பார்க்கும் போது மகாலட்சுமி மாதிரி இருக்கு.
0: அப்ப சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி இவங்க எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட், சுடிதார் ஓட இல்லைங்களா? நான் ஏன் சாமிக்குள்ள சண்டை பண்றேன்?
1: ஒரு பிரியன்னு சொன்ன சார்.
3: அவ மேல பிரியப்படுறதுக்கு எனக்கு ஒருத்தருக்கு தான் ராயல்டி இருக்கு. மில்க் எடுத்து போய் உள்ளவே நோ சொம்பு மில்க். இது என்ன ஷார்ட்கட்டா? ஸ்ட்ரைட் ரூட்ல போடா போடா. பால் ஏண்டா தினம் தண்ணியா இருக்குன்னா இப்பதான் புரியுது. என்ன கண்ணா பண்ற?
1: அது வந்து வந்து பால்ல உப்பு இருக்கான்னு
3: பார்த்தேன். வேல்ட் ரேஞ்சில பால்ல உப்பு இருக்கான்னு பார்த்த ஒரே ஆள் நீ தான்டா. என்ன பாக்குற? மிச்சத்தை நீயே குடிச்சிரு.
1: அப்ப உங்களுக்கு காபி போட பாலே?
3: நாய் வாய் வச்சு பால் இல்ல, நான் காபி போடுறது இல்ல.
7: பாப்பமா இந்த இடத்துல தான் நிக்க சொன்னா. இன்னைக்கு என்னோட சினிமாவுக்கு வரேன்னு சொன்னாலே, ஐயோ டைம் வேற ஆகுது, சினிமா ஆரம்பிச்சிருவானே. சினிமா ஆரம்பிச்சா ஆரம்பிச்சுட்டு போறான். நம்ம என்ன சினிமாவா பாக்க போறோம்?
8: என்னண்ணே தன்னால பேசி நிக்கிறீங்க?
7: டே என் நிலைமையில் உள்ளவெல்லாம் தன்னால தான்டா பேசுவான். இது சகஜம். உனக்கு என்ன வேணும்?
8: இந்த ரூட்ல குன்னக்குடி பஸ் வருமா?
7: பின்ன இந்த ரூட்ல குன்னக்குடி கப்பலாடா வரும், பஸ் தான் வரும். வெயிட் பண்ணு. அத பார் என்ன வருது
8: பஸ்.
7: அத போய் நிறுத்த. அதான் குன்னக்குடி. டேய் நீ கேட்ட குன்னக்குடி பஸ் போகுது, ஏன்டா நிறுத்தல?
9: வண்டியில பொம்பளை கூட்ட கொஞ்சம் கம்மியா இருக்குங்களா?
7: எது
9: பொம்பளை கூட்ட கொஞ்சம் கம்மியா இருக்குங்களா?
7: டேய் இந்தியா ஏன்டா உருப்படலன்னா இப்பதான்டா புரியுது. தள்ளி நில்றா.

0: என்ன
1: பாப்பமா, அவளோட ராவுகள் படத்துக்கு என்னோட வரேன்னு சொல்லிட்டு இந்த தேன் கூட தலையும் கூட ஒட்டி ஒராசிட்டு போறியே, இது உனக்கே தர்மமா?
2: இவரே கோமாதா என் குலமாதா படத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னாரு, அதான் அவர் கூட போற.
1: ஐயோ, தொழில் ரீதியா இவளை டச் பண்ணிட்டாளே. டேய் கண்ணாடி கட்டா.
0: முடியாதுண்ணே.
1: டேய் கண்ணா, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா. இவளை முன்னாடி உட்கார வைக்கிற, பின்னாடி உட்கார வச்சு கூட்டி போடா.
0: பின்னாடி காத்துல
1: காத்துலாம் வேற என்னடா இருக்கு? ஐயோ, இவளை கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறானோ, ஏது செய்ய போறானோ? இந்த நேரத்துல பஸ் வேற காணுமே.
0: கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க.
1: ஓ சாரி பெக்கர், கீ தி லெட்டர். அன்புள்ள மாமா அவர்களுக்கு, பிரியமுள்ள மைத்தினி எழுதுவது. நீங்கள் எங்களை விட்டு சென்றதிலிருந்து வீட்டில் நிம்மதியே இல்லை. நீங்கள் இல்லாமல் உங்கள் சொத்துக்களை எங்களால் நிர்வாகம் பண்ண முடியவில்லை. இந்த வருடம் நெல் விற்றதில் மொத்த லாபம் 2 லட்சத்தையும் தாண்டும் என்று நினைக்கிறேன். ஐயா, தேங்காய் குத்தகையில் ₹50,000 வந்துள்ளது. ஐயா உட்காருங்க. வாழைக்காய் பணம் 1 லட்சம் வந்துள்ளது. ஐயா கால் தூக்கி மேல போடுங்க. நீங்கள் வந்துதான் பணத்தை பேங்கில் போட வேண்டும். நடந்தை மறந்து உடனே வர வேண்டும். இப்படிக்கு வி மாணிக்கம், தாராபுரம். ஐயா, நான் ஏதாவது உங்களை தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஐயா
3: என்ன சார் இது, நீங்க கை கட்டிட்டு பிச்சைக்காரன் உட்கார வச்சு பேசுறீங்க. என்னடா
1: நீ பிச்சைக்காரன், நான் பிச்சைக்காரன், இந்த ஊரே பிச்சைக்காரன். இவர் பெரிய கோடீஸ்வரர், பிசினஸ் மேக் நட்டு. ஓடி போய் கூலிங்ஸ் வாங்கிட்டோம் மேன்.
4: ஹலோ, வித்அவுட் ஐஸ்
1: நோட் த பாயிண்ட்.
3: சரி
1: ஐயா, இவ்வளவு சொத்து சொகத்தை வச்சுட்டு எப்படி நீங்க பிச்சைக்காரன் ஆனீங்க?
4: சொத்து, பத்து, பணம், பாசம் எல்லாவற்றிலும் பற்று அறுந்து விட்டது மகனே.
1: ஏங்க, அதை ஒட்ட வைக்க முடியாதா?
4: முடியாது மகனே.
1: ரெண்டு தடவை பச போட்டா ஏதாவது முயற்சி பண்ண
4: முடியாது மகனே.
1: ரொம்ப அறுந்துருச்சு போல் இருக்கு. சாப்பிடுங்க ஐயா.
4: நான் வருகிறேன் மகன்.
1: ஐயா இந்த லெட்டர் வாங்கிட்டு போங்க.
4: நீயே வச்சுக்க மகனே.
1: உங்களுக்கு வந்த லெட்டர் என்கிட்ட இருக்க கூடாதியா?
4: நீ நினைக்கிற மாதிரி அது எனக்கு வந்தது இல்ல மகனே. ஹோட்டல கடந்தது. டைம் பாசிங்கா உன்னை படிக்க சொன்னேன்.
1: எது
4: டைம் பாசிங்க?
1: உங்க டைம் பாசிங்க்கு நானா கிடைச்சேன்? ஏ நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேன பய அப்படின்னு எழுதிருக்கா?
4: இல்ல.
1: அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? இந்த கூல்ட்ரிங்க்ஸ் நாய் நாக்க தட்டு மாதிரி குடிச்சல, அதுக்கு காசை வச்சுட்டு வெளியே போடா.
4: பிச்சை எடுத்தாரேன்.
1: கடை நான் ஒத்துக்க மாட்டேன்.
4: அப்ப தட்ட வச்சுக்க.
1: தட்டா? டேய் கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லுடா. இது எட்டனா போருமாடா? அதை கழிச்சு போயிடா. டேய் இவன் அடிச்சு சொல்றா. ராஸ்கல், என்ன இழிச்சு வாய் நினைச்சிட்டு ஊருக்குள்ள பிச்சு போடுவோம் பிச்சு. டேய் இது மாட்டா. இந்தா இது புடி. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தியல, அது போய் நாலு தெருவில் கலெக்ஷன் பண்ணிட்டு
5: வா. இது
1: இங்கிலீஷ் படத்துல கூட இந்த மாதிரி ரத்தின வேலை அறவே பிடிக்காது. ஆனா உன் தங்கச்சி ரத்தின வேலை மறக்கவே இல்ல. ரத்தின வேலை உன் தங்கச்சியும் மறக்கவே இல்ல.
5: என்ன உளர்ற?
1: நான் உளர்ல ராஜா, தெளிவா தான் சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னே இங்கிலீஷ் கிஸ் அத கொடுத்தது ரத்தின வேலு, வாங்கிட்டது உன் தங்கச்சி. என் சட்டியை ஐயா பிடிக்கிற கிஸ் கொடுத்தாரு, அவன் சட்டியை போய் பிடி. பாலை ஊத்துறா, பாதிய குடிச்சிட்டு தண்ணி ஊத்தியா வைக்கிற. இன்னைக்கு நான் பினாயில் ஊத்துறேன், பாதிய குடிக்கும் போதே மகனை நீ செத்தடா. ஹாய் பால் பேபி, வா வா வா வா வா. என்ன இன்னைக்கு நீ சீக்கிரமாவே வந்துட்ட?
2: இங்க வரணும்னு தான் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துட்டேன். தொம்பு கொண்டு வாங்க.
1: இன்னைக்கு பால் வேண்டாம்.
2: ஏ
1: நான் வெளியில வாங்கிட்டேன்.
2: நான் வருத்துக்கல. அப்படி என்ன அவசரம்?
1: அவசரத்துக்கு இல்ல, இது ஒரு ரகசியத்துக்காக.
3: பால் தமிழ் பால், என்னை நினைப்பால், அள்ளி அணைப்பால், கெட்டி பிடிப்பால்,
1: கெட்டி மிதிப்பால். பெரிய தியாகராஜ பாகவதரே தொட்டதுக்கெல்லாம் பாட்டு. பொறுக்கி நான் போய் வேலை பாடுறான்.
2: என்ன
1: அவ்வளவு சீக்கிரமா ஒஸ்தானுங்கிற, என்ன உனக்கு பிடிக்கலையா?
2: அது யோசிக்கிறதுக்குள்ளதான் இவரைய மூட அவுட் பண்ணிட்டாரா?
1: ஐயோ ராஜா, இந்த பாலை கொண்டு போய் உள்ள வச்சுட்டோமா? அவனை இன்னைக்கு செத்த நீ ஊட்டி பண்ணி ரெண்டா வெடிச்ச மாதிரி வெடிக்க போறடா.
3: என்ன மருந்து வாசனை அடிக்குது? இப்ப உள்ள மாட்டுக்கெல்லாம் மருந்து ஊசி தானே போடுறாங்க.
1: கடைசி சிரிப்பா
3: இது? என்ன சார் பெருசு? ஒரு நாள் போனி விட்டான்னு நினைச்சு மூட்டை பிச்சு வந்தா
1: குடிச்சிட்டேன்,
3: ஒன்னும் ஆகல. பெப்சி நினைச்சு பெட்ரோல் குடிச்சேன், அதுக்கும் ஒன்னும் ஆகல. இது என்ன சார் சாதாரண பினாயிலு? நமக்கு டானிக்கு மாதிரி இதால என்ன சாகடிக்க முடியாது?
1: இதால ஒண்ணு சாகடிக்க முடியாது, இதால சாகடிக்க முடியுமா
3: சார்?
1: முடியுமா?
3: முடியா சார்,
1: முடியுமா?
3: முடியா சார்,
1: முடிச்சு காட்டுடா.
3: இவருங்க
1: வேணாம்,
3: நல்லா இருந்த பெரிய குடும்பத்தை பிரிச்சிட்டீங்களே.
1: திடீர்னு உளற?
3: நான் ஒண்ணு உளரல, உண்மைதான் சொல்றேன்.
1: எனக்கும் தெரியாது, பழைய பகையை வச்சுட்டு போஸ்ட்மேன் பிரதர் போட்டு கொடுக்கறாருங்கண்ணா. நம்பாதீங்கண்ணா, நான் வேணாங்கண்ணா. இன்னும் 20 ஒரு சர்வீஸ் பாக்கி இருக்குண்ணா, பாதியிலேயே புட்டுட்டு போற போதுங்கண்ணா. நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே, ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. அதோ இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ் லீவுங்க. ஏய் உள்ள போ.
3: அப்ப தந்தி
1: அது உன் சொந்தக்காரங்க எல்லாம் நான் கொடுத்துறேன். உள்ள போ.
6: என்ன பாச்சு மோதிரம் டிவிஎஸ் 50 ஒரேடியா அசத்துறீங்க?
1: எல்லாம் அவன் செயல். இந்த மாசம் டிவிஎஸ் 50, அடுத்த மாசம் ஹீரோ ஹோண்டா, அதுக்கு அடுத்த மாசம் மாருதி, மாருதி 1000, டாடா சீரா, ஏரோபிளைன், ஹெலிகாப்டர், ட்ரெயின், இதெல்லாம் சொந்தமா வாங்கி வைக்கலாம் நினைக்கிறேன்டா. என் ரேஞ்சே எங்கேயோ போயிட்டு இருக்குது.
6: எப்படி என்ன திடீர்னு இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிட்டீங்க?
1: இவ்வளவு நாளே என் பேரை சொல்லி என் அசிஸ்டன்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான், இப்ப நான் ஸ்ட்ரைட்டாவே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
6: அது என்ன ஸ்ட்ரைட்டா ஒரு ஜீப் வருது நம்மள பார்த்து?
1: ஜீப் என்ன, நான் புக் பண்ணலையம்மா.
6: போலீஸ் ஜீப்னா?
1: போலீஸ்? காம் காம் காம்.
7: என்ன அது, நம்ம ஊருக்குள்ள போலீஸ் ஜீப் வருது?
8: இங்க யாரா போஸ்ட் மாஸ்டர்?
1: மரியாதை மரியாதை
8: அதெல்லாம் தெரியாது.
1: எந்த ஊர் இன்ஸ்பெக்டர்?
8: காரைக்குடி.
1: உனக்கு என்ன வேணும்?
8: போஸ்ட் மாஸ்டர் வேணும்.
1: அது நான் தான்.
8: நீ தானா? அதுடா, அவன் கஷ்டப்பட்டு மணி ஆர்டர் அனுப்புனா அந்த காசை வட்டி கூட்டு சம்பாதிக்கிறேன். நீ உன்னெல்லாம் லாடம் கட்டி அடிக்கண்டா
1: ஸ்டேஷனுக்கு. ரிமூவ் தி ஹேண்ட் ஃப்ரம் தி காலர். லைஃப்ல ஒரு லெவலுக்கு மேல போயிட்டாலே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், அடிக்கடி போவோம் வருவோம், இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் வீடு மாதிரிடா. என் லெவலே வேறடா.
9: டேய் போடா
8: 201, இவன் உள்ளத்துல பூட்டியா?
1: இல்ல கொஞ்சம் இருங்கய்யா. சார் சார், நான் பாட்டுக்கு மாசா மாசம் சம்பளம் வாங்கிட்டு என் வேலை உண்டு, நான் உண்டு தான் சார் இருந்தேன். எனக்கு ஆசை காட்டி இந்த மாதிரி பிசினஸ் பண்ண சொன்னதே என் கூட இருந்த போஸ்ட்மேன் தான் சார். முதல்ல அந்த நாயை புடிச்சு உள்ள வைங்க சார்.
8: அவன் ஏன் உள்ள பிடிச்சா? அவன் அப்ரூவ் ஆயிட்டான்ல.
1: என்னதான் அப்ரூவ் ஆயிட்டானா? எங்க சார் அவன்? அவமானப்படுத்தி ஜீப்ல ஏத்துறாங்க, அதுக்கு கூட நான் வருத்தம் பண்ணடா. நீ எல்லாம் இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறியே, அதை என்னால ஜீரணிக்கவே முடியலடா.
8: 201, இவனையும் பிடிச்சு உள்ளதல்லையா?
3: நான் சார் உள்ள போனோம், நான் அப்ரூவ் ஆயிட்டேன்.
1: அதுக்கு உன்னை ஏசி ரூம்ல வச்சு வெங்காயம் வச்சு ஊட்டி விடுவாங்களாக்கு? ரெண்டு பேருக்கு ஒரே கொட்டதான் வானாயே.
9: தள்ளி
10: விடுறா
9: பாப்ஸ்.
11: என்னங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்க
9: பாப்ஸ்? என் நிலைமைய பாத்தியா பாப்ஸ்?
12: பாப்ஸ் என் நிலைமைய பாத்தியா?
9: ரெண்டு பேருக்கு ஒரே நிலைமை தான், தனித்தனியா பாக்க முடியுமா?
11: கொஞ்சம் இருங்க.
9: டேய் பாப்ஸ் எனக்காக தாண்டா வந்திருக்கான்.
12: இல்ல பாப்ஸ் எனக்காக தான் வந்திருக்கான்.
9: நான் போஸ்ட் மாஸ்டரா?
12: இது போஸ்ட் ஆஃபீஸ் இல்ல.
9: சரிடா
11: சார். அவங்க ரெண்டு பேரையும் ஜாமீன்ல எடுக்கணும் சார்.
10: அவங்கள நீ ஏன் ஜாமீன்ல எடுக்கற?
11: நான் ஒருத்தரை லவ் பண்றேன் சார். எனக்கும் அவருக்கும் ரெஜிஸ்டர் கல்யாணம் நடக்க போகுது சார். காட்டி கைத்து போட ரெண்டு பேர் வேணும்ல, அதுக்குதான் சார் அவங்க ரெண்டு பேரையும் ஜாமீன்ல எடுக்கணும்.
10: ஓகே 201
9: பாப்ஸ் உனக்கு கல்யாணமா?
12: மாப்பிள்ள யாரு?
11: அதோ

0: நல்லா மாட்டிக்கிட்டாண்டாங்களாவது இந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிடுவோம். நீ ரிலீஸே ஆக முடியாத ஆயுள் தண்டனை கைதிடா.
1: நீங்க நம்ம ஊரோட்டு வந்து 20 வருஷம் ஆச்சு, நம்ம செட்டுகள்லாம் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க, நீங்க மட்டும் பண்ணையில பண்ணகரனவே இருங்க.
2: சம்பளம் குடுக்கறாங்கல்ல,
1: என்ன சம்பளம்?
2: சாப்பாடு போட்டு 175 ரூபா
1: புள்ளா சம்பளம். உட்காருங்கண்ணே, இங்க பாருங்க, வாழ்க்கை பூரா 175 ரூபா சம்பளம் வாங்கினா உங்களுக்கு வயசாயிரும், இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல, அப்படி கல்யாணம் ஆகி 2-3 குழந்தை குட்டி பத்துக்கிட்டீங்கன்னா 175 ரூபா எப்படி பத்தும்? குடும்பத்தோட பிச்சை எடுக்க வேண்டியதான்.
2: அதுக்கு என்ன என்னடா செய்ய சொல்ற?
1: 40 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியோ சம்பாதிங்க.
2: அது எப்படா முடியும்?
1: அதுக்குதானே நான் வந்திருக்கேன். ஒரு ஐடியா சொல்லட்டுமா?
2: சொல்லு.
1: நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா என்ன?
2: இதான் ஐடியாவா? நீ பெரிய கப்பல் ஓனரு, நான் பெரிய ஃபேக்டரி ஓனரு, கத்த கத்தியா பணம் வச்சிருக்கா, கட்சி ஆரம்பிக்க. நான் ஒரு அத்த கூலி, நீ ஒரு அண்ணக்காவடி, இதுல எங்கடா கட்சி ஆரம்பிக்கிறது?
1: இதுக்கெல்லாம் கத்த கத்தியா பணம் தேவையில்ல. கட்சி ஆரம்பிச்சவங்களாம் கத்த கத்தியா பணம் வச்சுட்டா கட்சி ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் காதை கொடுங்க.
2: அவரா?
1: திருட்டு செயல் வந்தவரு. அந்த பேங்க்ல 500 கோடி தரும்.
2: அடேங்க அப்பா,
1: காதை கொடுங்க.
2: ஆமா அவரா?
1: ஆமா, லாரியில வந்தவரு. கொண்டாட்டி எத்தனை இருக்குன்னு அவருக்கு கணக்கு தெரியல. அப்ப சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு கணக்கு போடுங்க. எல்லா பேரும் நம்மள மாதிரி வந்தவங்க தானே.
2: வாஸ்தவம் தான்,
1: கட்சியில 20,000 தொண்டர்களை சேர்த்தா கூட தலைக்கு 5 ரூபா சந்தா வச்சா 1 லட்சம் ரூபா ஆகுது. 175 ரூபா எங்க, 1 லட்சம் ரூபா எங்க, எந்த தொழில இவ்வளவு லாபம் கிடைக்கு?
3: ஐயா வணக்கம். வாப்பா காத்தவர் ஐயா. என்ன 2-3 நாளா ஆளே காணோம்?
2: நான் எங்க ஊருக்கு போயிருந்துருங்க, அங்க எனக்கு கொஞ்சம் நிலம் இருந்துங்க, அதை வித்துட்டு வந்துருங்க.
3: அடப்பாவி, பொன் விளையிற பூமி யாராவது விற்பாங்களா?
2: பொண்ணு தங்க எல்லாம் விளையறதுக்கு அது கோலாறு தங்க சுரங்கத்துக்கு பக்கத்துல இல்ல, நெய்வேலியில் நிலக்கரி எடுக்கிறாங்களே அதுக்கு பக்கத்துல இருக்கு. உலகம் தோன்ன நாள்ல இருந்து 2 தடவைதான் மழையே பெஞ்சிருக்கு, அப்புறம் எங்க அதெல்லாம் விளையறது?
3: மழை இல்லைன்னா என்னப்பா, ஒரு கிணத்த தோண்டி பார்க்க வேண்டியதானே?
2: அதெல்லாம் தோண்ட வேண்டிய அளவுக்கு தோண்டியாச்சு. இன்னும் 2 அடி தோண்டினா நியூயார்க் வந்துடும்.
3: நியூயார்க்கா?
2: ஆமா, இந்தியாவுக்கு நேர் கீழே தான் அமெரிக்கா இருக்கு.
3: ஆமா,
2: அது வந்துடும்.
3: அது சரி, பூமி வித்த பணத்தை என்ன பண்ண?
2: ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
3: எதுக்குப்பா?
2: நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்.
3: கட்சியா? நினைச்சேன், நான் அப்பவே சொன்னேன் மூஞ்சிய பார்த்தா சரியில்லைன்னு. கேட்டியா?
2: ஐயா என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க, ஆனா என் தம்பி மட்டும் திட்டாதீங்க. அவன் தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி, தேவ தூதன் அனுப்பிய தேவ தூதன். நான் வர்றேங்க, வாடா தம்பி, நம்ம கட்சி வேலையை ஆரம்பிப்போம். புறம் பிடிச்சு வளகண்டா. ஏடா தம்பி, நம்ம கட்சி ஆரம்பிக்க போறோமே, தொண்டர்களா யார சேர்க்கறது?
1: அண்ணே, சில சில கட்சிகள் இருக்கு, அவங்களை கூப்பிட்டா நம்ம கட்சிக்கு வரமாட்டாங்க. அதனால கட்சியில சேராதவங்களை பார்த்து நம்ம கட்சிக்கு இழுக்கணும்.
2: கட்சியில சேராதவன் நாட்டுல எவன்டா இருக்கான்? அத்தனை கட்சி இருக்குடா.
1: இல்லண்ண, ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாண்ண.
2: இப்ப நம்ம கட்சியில சேராதவங்களை நம்ம கட்சியில சேர வைக்க போறோம். எனக்கு ஒரு ஐடியா.
1: எப்படி?
2: அதையே பேரா வச்ச என்ன
1: சொல்லுங்க?
2: கா சே கா.
1: புரியலையே.
2: கட்சியில் சேராத ஒரு கட்சி, கா சே கா.
1: ஆஹா, அபாரம், கா சே கா வாழ்க.
2: அது வாழ்றது இருக்கட்டும், இதை எப்படி நம்ம ஜனங்கிட்ட பரப்புறது?
1: மீட்டிங் போட வேண்டியதா?
2: போறோம், போ.
3: வேடைக்கு போக போறோம். எல்லாம் கரெக்டா இருக்கா?
1: எல்லாம் ரெடியா இருக்கு. ஏய் அண்ணன் மேல செருப்பு வேகமா வீசு.
2: ஏண்டா என் மேல செருப்பு வேகமா வீசு சொல்ற?
1: அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி வரும், ஓட்டு வரும், காசு வரும்ல.
2: ஓட்டு வரும் காசு வரும்னா செருப்புல என்ன? வேற எதுல வேணாலும் அடி சொல்லு. வா மேடைக்கு
1: போடா.
2: மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது செயலாளர் அன்பு தம்பி கண்ணன் அவர்கள் என்னை பார்த்து பண்ணையிலே இருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னார். உண்மைதான், பண்ணையை பார்க்கிறோம், வெண்ணையை பார்க்கிறோம், எண்ணெயை பார்க்கிறோம், தொண்ணையை பார்க்கிறோம், திண்ணையையும் பார்க்கிறோம்.
4: இந்த காசு ஜனங்களுக்கு என்ன செய்யும்?
2: ஒன்னும் செய்யாது, தந்தா மட்டும் வாங்கும். உங்களை உண்ணாவிரதம் இருக்க சொல்லாது, மறியல் செய்ய சொல்லாது, மரத்தை வெட்டி குறுக்க போட சொல்லாது, லாரி பஸ்ல ஏத்தி இந்தியா எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுட்டு அங்கிருந்து நடந்து வர சொல்லாது. தந்தாவை மட்டும் கட்டிட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்கலாம், அதை வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம். இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை.
1: என் தலைவனை பார்த்து செருப்பால் அடிக்கலாமா?
2: அமைதி, அமைதி. இந்த செருப்பு வீச்சு ஒன்றும் நம் நாட்டு அரசியலுக்கும் மக்களுக்கும் புதிதல்ல, இது தொன்று தொட்டு நடைபெற்று வருவதுதான். ஆனால் இந்த செருப்பு வீசிய நண்பரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உனக்கு திக்கு இருந்தால், திராணி இருந்தால், வக்கு இருந்தால், வகை இருந்தால், ஒரு செருப்பை வீசினாயே, இன்னொரு செருப்பை வீசி பார்ப்போம். ஆகவே தோழர்களே, இதுவரை எங்களது காசேகாவின் கொள்கையை கேட்டவர்கள், கட்சியிலே சேர விரும்புகிறவர்கள், நாளை காலை கட்சி ஆபீஸ் முன் வந்து சந்திக்கவும். இந்தப்பா இந்த சந்தாவை மட்டும் மறந்துடாதீங்க. அதான் எடுத்துட்டு போடா. இனிமே துண்டு போடுறது இந்த பொண்ணோட போத்து ஏமாத்துற வேலையெல்லாம் வேண்டாம். நம்ம கட்சியில சேரணும்னு ஆசை இருக்கிறவங்க அண்டா குண்டா சில்வர் பாத்திரம் வாட்சு மோதிரம் முடிஞ்சா 2 ஏக்கர் நிலம் எழுதி வைங்க. யூஸ் ஆகிற பொருளா கொடுங்க. சொல்றா
1: யோ நல்லா கேட்டுங்கய்யா, அப்படியே கொடுங்க.
2: ஏ விளக்கமா சொல்றா,
1: அண்டா குண்டா வாட்சில கொடுங்க ஐயா.
2: நம்மளை பத்தி பாப்பா கிட்ட எடுத்து சொல்லு.
5: ஐயா தான் தலைவர்.
6: நமஸ்கார்.
5: அண்ணன் செயலாளர்.
2: நீ வந்து அம்பாசிட்டர் தானே, நமஸ்கார் எதுக்கு சொல்ற?
1: அண்ணே இந்தியில கும்பிடுறது அர்த்தம்.
2: இது கூட தெரியாம நான் தலைவர் ஆயிட்டேன்.
6: நான் வரது டெல்லியில இருந்து, ஆனா பூர்வீகம் தமிழ்நாடு தான்.
2: அப்புறம் உங்களுக்கு நான் என்ன செய்யணும்?
6: உங்க கட்சியில நான் சேர்ந்து லைஃப் பூரா உங்க கூட இருக்க முடிவு பண்ணிட்டேன்.
2: இவங்களுக்கு அந்த பொருளாளர் பதவி கொடுத்துறேன்.
1: நான் நிலஞ்சே நீங்க சொல்லிட்டீங்க.
2: பரமசிவம், உன்னோட பொருளாளர் பதவி கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட கூட.
5: என்னன்னு அப்படி திடீர்னு மாத்திட்டீங்க?
2: கட்சிட்டு இருந்தா திடீர் திடீர் அதெல்லாம் மாறும்.
5: இப்ப நான் என்னங்க பண்றேன்?
2: போய் நில்லு, நான் பண்றேன்.
6: இவ்வளவு பெரிய பதவி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல.
2: நீங்க எதிர்பார்க்காதது என்ன என்னமோ நடக்க போகுது. இப்பதானே கட்சியில சேர்ந்திருக்கீங்க, வாங்க.
1: தொண்டர்களுக்கு என்ன சொல்றது?
2: அவனை கேட்டா நீ ஏதாவது சொல்லண்டா.
1: தொண்டர்களே, நம்ம கட்சி ஆபீஸ் பக்கம் ஒரு 30 நாளைக்கு வராதிங்க.
5: ஏங்க
1: தலைவர், கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் கார்ல போறாரு.
5: கார்ல இருங்க போறாரு,
1: நடக்க முடியாம தான் போறாரு.
2: தலைவர்
5: அட சும்மா இருப்பா.
2: வேலுச்சாமி, நம்ம கட்சி ஆபீஸ்க்கு முத முதல் வந்திருக்க, இனிமே நீ முன்னேறிடுவ. நம்ம கட்சியில சேர்ந்துரு, நம்ம தான் ஆட்சியை புடிக்கிறோம். புடிச்ச உடனே நான் தான் சீஃப் மினிஸ்டர், நீ அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர். என்னடா?
5: ஆமா தலைவா, உங்களுக்கு எல்லாம் அரசியல் எல்லாம் கூத்தா போயிருச்சு.
2: இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை, அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட் கேரக்டர்
1: அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லிருக்காருன்னு.
5: ஏன் தலைவா அறிக்கிறீங்க? உண்மை தானே சொன்ன?
2: உண்மையை சொல்லலாமாடா. நம்ம எல்லாம் யாரு? அரசியல்வாதிங்க. நம்ம யோக்கியது என்ன? அந்தஸ்து என்ன? கௌரவம் என்ன? படிப்பு என்ன? நம்ம உண்மை பேசலாமா? எது சொன்னாலும் தலைவர் சொன்னாரு வெளியில போய் சொல்லணும். யார் அவர்? ஷேக்ஸ்பியர். அடிக்கடி ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர்ங்கற அவன் நீ காஸ்மெண்டா? ஒரே பெஞ்சில உட்கார்ந்து படிச்சீங்களா? பரநாய, இந்த நான் எழுது போடா.
5: சரி, நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாட்டுக்கு என்ன பண்ணுவ?
2: கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன்னு கேளு. எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, முதல்ல 2 கல்யாண மண்டபம் கட்டுவேன். ஒரே டயத்துல 2 பொண்ணுகளுக்கு தாலி கட்டுவேன். குறுக்க கேள்வி மட்டும் கேட்காத, அடுத்த திட்டத்தை கேளு.
5: சொல்லு.
2: சொல்றேன், ஒரு நிமிஷம். ஆல் மெம்பர்ஸ் கோ அவுட்சைட். 10 பங்களா கட்டணும், 20 கார் வாங்கணும். ஊட்டியில ஊ எனக்கு சொந்தம், டீ தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். கொடைக்கானல்ல கொடை எனக்கு சொந்தம், கானல் தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். அப்புறம் இந்த ஆப்பிள் தோட்டம், காபி தோட்டம், ஆரஞ்சு தோட்டம், ஹோட்டல்ல 5 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார் சைடுல சுஸ் பேங்க்ல ஒரு 50 கோடி.
5: என்னது
2: பணம் தான் இதெல்லாம் போக? மீதி கஜானாவில ஏதாவது பணம் இருந்தா நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலாமான்னு சிந்திப்பேன். நீ அரசியலுக்கு வந்துரு, உனக்கு ஆப்பிள் தோட்டம் காபி தோட்டம் எல்லாம் உண்டு.
5: நேரம் வரும்போது வந்து உங்களை மாதிரி ஆளுங்களை ஒழிச்சிடறேன்.
2: அப்ப நீ வர வேண்டாம்.
1: வேலுச்சாமி, உங்க மாமா வந்திருக்காரு, உன்னை உடனே பாக்கணுமா?
2: வேலுச்சாமி, எப்பருந்து உனக்கு இந்த மாமா பழக்கம் எல்லாம்? அவர் உடனே உள்ள அனுப்பு, அவர் நான் கொள்கை பிறப்பு செயலாளர் ஆக்கிறேன்.
5: அடே சொந்த மாமா,
2: எந்த மாமாவா இருந்தா எனக்கு என்னப்பா? எனக்கு கொள்கை தான் முக்கியம். எடா அந்த சந்தா புக்க, திருடாத. பார், இது என்னது?
6: நாய்.
2: சாதாரண நாய் இல்ல, ஒரு கால் இல்லாத நொண்டி நாய். இந்த மாதிரி உள்ள ஒரு பையனை நீ அடிக்கடி பாராட்டி பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கல.
6: என்ன நீங்க பொருளாளர போட்டுருக்கீங்க, அவன் என்ன லெவல்ல சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்த அவ்வளவுதான்.
2: அவனை எல்லாம் அடிச்சுக்கிட்டும் திட்டிட்டு தாமா இருக்கணும். இல்லன்னா அவன் தலைவன் ஆகிடுவான், நான் தொண்டன் ஆகிடுவேன்.
6: நான் வந்து கட்சியில சேர்ந்ததே உங்களுக்கு.
1: நம்ம தலைவர் இப்படி செய்வாரு எதிர்பார்க்கல.
7: செயலாளர், என்ன நடந்தது? ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க?
1: பொருளாளர் கொஞ்சிட்டு கரையா?
2: இது என்ன புதுசா நடக்குது? அதான் டெய்லி நடக்குறதாச்சே.
1: இப்படி விட்டா நம்ம கட்சிக்கு அழுக்கு.
2: செயலாளர் சொல்றதா கரெக்ட். செயலாளர், இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். உடனே பொதுக்குழு கூட்டி ஆகணும்.
1: பொதுக்குழு கூட்டிட்டேன். கூப்பிடிய தலைவரே.
7: ஓ மாமன் மச்சான், யாராவது இருந்தா சொல்லு. அடுத்த மாச சந்தாபணம் வாங்கி அவங்களுக்கு ஏதாவது செய்யற.
8: பொதுக்குழு கூட்டியாச்சு, நீங்க வெளியே வர்றீங்களா இல்ல நாங்க அதை வளர்த்துமா?
2: என்னடா பொதுக்குழு செயற்குழு, இந்த நாயங்க பண்ற இம்ச தாங்க முடியல. எதுவும் கூட பேச விட மாட்டேங்கிறான். இருங்க,
7: இனிமே இந்த பொதுக்குழு நீ அடிக்கடி கூட்ட கூடாது.
6: பொதுக்குழுனா என்னங்க?
7: ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறேன்னு கூடி பேசுறதுதான். மூஞ்சிகளை பாரு, 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனாலும் செடியா நிக்கிறான், எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. போரிக்கு பசுங்க, நீ வா நம்ம போலாம்.
9: யோ இத பாருங்கயா, தலைவரை பகைச்சிட்டு நாம வாழ முடியாது. மரியாதையா தெரு தெருவா போய் தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு எழுதி எப்படியோ போச்சு போகுயா.
0: என் பொருளாளர் பதவிக்கு எப்படி வேட்டு வச்சானோ அத போல உன் செயலாளர் பதவிக்கு வேட்டு வைக்க போறான். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா.
1: இவ சொல்றது கரெக்ட் தான். போற போக்க பார்த்தா நம்மளையே கட்சி விட்டு தூக்கிடுவான். இனிமே இவன் நிம்மதியா வாழவே கூடாது. கட்சிய ரெண்டா உடைச்சிட வேண்டியதா.
7: ரெண்டு பேரும் ஆடுறாங்க, இதுல யாருக்கு சாமி வந்திருக்கு தெரியல. ஒருவேளை பூசாரி தண்ணி அடிச்சுட்டானோ ஆத்தா, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். ஆத்தா வாடா, ஆத்தா ஆத்தா, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். ஆத்தா நீங்க என்ன சாமின்னு சொல்லலையே.
1: என்ன
7: அம்மன் தானே சாமியா வரணும், இதென்ன வள்ளி வந்திருக்கு.
0: வள்ளி வராம கொக்கா வருவாளா?
6: ஏண்டா நான் வரக்கூடாதா?
0: நான் ஒரு கூறு கட்டின கூட்டி வந்ததாயே, இப்ப அடிச்சு தோர்த்தா.
7: நீங்க வரலாம் வள்ளியாத்தா. எப்படி முருகன் சவுக்கியமா இருக்காருங்களா?
6: வள்ளியாத்தா
7: நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன். வர்ற எலெக்ஷன்ல நானும் என் கட்சியும் ஜெயிக்கணும். நான் முதல் மந்திரியா வரணும். இது நடக்குமா நடக்காதான்னு நீங்க தான் சொல்லணும் வள்ளியாத்தா.
6: நடக்கும் போடா.
7: இது போதும் வள்ளியாத்தா. வா வேலுச்சாமி, வள்ளியாத்தா வந்திருக்குது.
1: வள்ளியாத்தா உனக்கு என்னத்தா வேணும்?
6: இவ கழுத்துல ஒத்தன் தாலி கட்டணும்டா.
7: நான் கட்டுறேன்.
6: நீ கட்டுன ரத்த வாந்தி எடுப்பேடா.
7: ஓ வெரி டேஞ்சர். நமக்கு என்னப்பா,
1: அப்ப யாருதான் கட்டுறது வள்ளியாத்தா?
6: இவளோட முறமாமா ஒத்தன் கூட்டத்துல நிக்கிறான், அவன் தான் தாலி கட்டணும்.
7: எப்ப வேலுச்சாமி, ஆத்தாவே சொல்லிச்சு போய் கட்டு தாலிய.
6: வாடா வந்து கட்டடா.
7: ஆத்தா நல்ல மரியாதை வச்சிருக்கு.
6: இவளோட முறமாமா ஒத்தன் கூட்டத்துல நிக்கிறான், அவன் தான் தாலி கட்டணும்.
7: எப்பா வேலுச்சாமி, ஆத்தாவே சொல்லிச்சு போய் கட்டு தாலிய.
6: வாடா வந்து கட்டடா.
7: ஆத்தா நல்ல